மலர் மலர் மகள் கலை மகள் போதார் சீரான் கதிர்மதி குலவிய தோடால் கோடார் இணை முளை குமரி முன் அருள்வாய இது சுக சிவ பத வாழ்வாமீனே வதியமென் உணர்வோடு

0: அதோ எனதகம் வளரொளி நானோ நீயோ படிகமுடொளிரிடம் அது ஜோதி நாடோ வீடோ நடுமொழியன நடு தூணோ தோலா சுரமுக கணசபை நாதாதாதா என உருகிட அருள் உரிவாயே. திருச்சிற்றம்பலம் அப்பா,
1: திருச்சிற்றம்பலம். என்ன என்ன தாளம் அம்மா இதற்கு கொடுத்தீர்கள்
0: அப்பா? இதற்கு தாளம் வந்துருச்சப்பா. ஆதி தாளம் ரெண்டு கலை அப்பா, உள்ள சுளைதானோ தேவர்கள் உண்ணும் அமுதம் தானோ கரும்பு ரச வெள்ளப்பாகோ ஊன் உருக தேவாரம் பாடிய மகன் திருஞான சம்பந்தர் உண்ணும்படி உமா தேவியார் அருளிய ஞானப்பால் தானோ வேறு ஏதாவதோ ஒப்புரைக்கத்தக்கதோ மொழி மொழி என்றும் கொள்ளுதலை கொண்ட வேலோ அம்புதானோ கண்கள் என்றும் முகம் சூரிய ஒளிதானோ அல்லது ஆகாயத்தில் ஊர்ந்து செல்லும் சந்திர ஒளியோ என்றும் பெண்களிடம் மகிழ்ச்சி கொள்ளும் நான் பல உருவம் கொண்ட உருவத்தனே தாமரை போன்ற ஆறுமுக ஒளியே அல்லது வேறு எதுவோ பெரிய குற்றம் கொண்ட என்னுடைய மனத்தில் வளர்கின்ற ஜோதியே நானோ நீயோ பளிங்கு போல் விளங்கும் இடம் அது ஒரு ஜோதி மயமானது அது நாடுதானோ அல்லது மோட்ச வீடோ நடுநிலைமையான உண்மை மொழியை நிலை நிறுத்தியவனே நடுவில் உள்ள தூணுக்கு சமமான தோள்களை உடையவனே தேவர்கள் முன்னிலையில் பெருமை தாங்கிய சபையில் விளங்கும் நாதனே கொடை வல்லலே மனம் உருகுமாறு மீண்டும் மீண்டும் வேண்டினவர்களுக்கு திருவருள் புரிவோனே காதல் பூண்டவர்களாக தேவர்கள் பூமாரி பொழிய பூமியில் அவதாரம் செய்தவனே சூரனே என முனிவர்கள் புகழும் மாயா ரூபனே அரகர சிவசிவ என்று உன்னை ஓதாமல் வாதாடி நின்ற அவுணர்களும் அவர்களும் ஊரில் இருந்தவர்களும் அலைகடலும் கோ கோ என்ற அலறவும் கிரவுஞ்சமும் ஏழு குல மலைகளும் வெளிப்பட்டு புடியாகவும் வாளாலும் வேலாலும் அவர்களை அழிய செய்து அருளிய முருகனே சூலம் ஏந்தியவளான துர்கை திருவாளுக்கு உரியவளான பூமகள் ஆகிய லக்ஷ்மி சரஸ்வதி இவர்கள் ஓதி துதிக்கும் சீர்படைத்தவள் கதிர்வீசும் நிலவின் ஒளி கொண்ட தோடு என்னும் அணிகளினை அணிபவள் மலை போன்ற இரண்டு மார்பகங்களை உடைய உமாதேவியார் முன்பு அருளிய குழந்தையே பரிசுத்தமானவர்களும் உன்னை தியானிப்பவர்களும் இந்த திருவாரூர் வாழ்வே சுகமான சிவபத வாழ்வு இங்கேயே தங்கி வாழ்வோம் என்னும் ஞான உணர்ச்சியோடு வந்து சூழ்கின்ற சிறப்புள்ள திருவாரூரில் சேர்ந்துள்ள தேவர்களின் பெருமானே முருகா.
1: சரியா? அந்த முருகன் எப்படிப்பட்டவர், எப்படிப்பட்ட முருகன் என்பதை அளவுற எடுத்து சொல்லிய அற்புதமான ஒரு திருப்புகள். அந்த திருப்புகளை நீங்கள் அழகாக குந்தவராளி ராகத்திலே அந்த பன்னிசையை பாடி ஆதி இரண்டு தாளத்தையும் தந்து அதற்குரிய பொருளையும் தந்து இந்த ஆன்மீகத்தை வளர்க்க இவ்வளவு தொண்டு செய்யும் உங்களுக்கு திருவாரூர் மட்டுமில்லை உலகெல்லாம் இருக்கின்ற எங்கள் எல்லோருக்கும் அந்த முருகப்பெருமானின் அருள் கிடைக்க வேண்டும். ரேவதி, உங்கள் தொண்டு சிறக்கட்டும். வாழ்த்துக்கள்.
0: நன்றி. முதலில் எடுத்து வைத்துக் கொண்டு அப்புறம் பாடுகிறேன் அப்பா. எத்தனை எத்தனை இன்பமடா இவை எல்லாம் உனக்கே சொந்தமடா. அடாவிடான் மரியாதை இல்லாம பாடுறேன்ப்பா.
1: அடா என்பது செல்லமான சொல்லுதான். இங்கே வாடா என் கண்ணின் மணியே என்றுதானே கூறப்படுகின்றது. குறுங்கள் பாடுங்கள்.
0: எடுத்து வந்துடுறப்பா. வேற ஏதாவது இருக்கிற பாடலே எடுத்துக்கலாம். சரி, இது வந்துருக்கு ஒரு வழியா. வந்துருக்கு ஒரு வழியா.
1: முதலில் தமிழ் வானொலியில் இப்பொழுது நீங்கள் பாடலை ஆயத்தப்படுத்துங்கள். ரேவதியினுடைய பங்கு இந்த ஆன்மீகத்தை வளர்க்கும் திருப்புகளை கொண்டு வந்து தந்து அதற்குரிய பொருளையும் தருவது மேலும் சிறப்பாக இருந்தது. ஆயத்தமா பாடல் பாடுவோமா?
0: பாடுவோமாப்பா. வந்துவிட்டு மிளகு சென்று விட்டது என்ன ஏமாத்துதான்ப்பா. சரி, நான் வேற பாடலே பாடுகிறேன்ப்பா. ஒரு நிமிடம் அப்பா, நீங்கள் ஏதாவது சொல்லி
1: காலம் ஓடிக்கொண்டிருக்கின்றது, மற்றவர்களும் பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். வரும்பொழுது ஆயத்தமாக வருவீர்கள். இப்பொழுது தவறப்பட்டு விட்டீர்களா? இல்லை இல்லை, அது தவறவில்லை. நீங்கள் பாடுங்கள். மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை. நாங்கள் செல்லும் வழியிலே சில பொருட்களை தவறப்பட்டு விட்டால் அதை தேடி பிடிப்பதற்கு தடுமாற்றம் இருப்போங்க. பாடுங்கள் பாடுங்கள்
0: பாடுகிறேன்.
1: பாடுங்கள் பாடுங்கள்
0: அப்பா. ஒரு வழியா எடுத்துக்கொண்டே பாடுகிறேன்.
1: பாடுங்கள்.
0: எத்தனை எத்தனை இன்பமடா, இவை எல்லாம் உனக்கே சொந்தமடா. எத்தனை எத்தனை இன்பமடா, இவை எல்லாம் உனக்கே சொந்தமடா. மரம் படைத்தான், ஒரு கொடி படைத்தான், அந்த மரத்தை தழுவி அதை படர வைத்தான் மலர் படைத்தான், நறுமணம் கொடு மலர் படைத்தான், நறுமணம் கொடுத்தான், அதில் வடியும் தேனையும் உனக்களித்தான். நறுமத்தனை எத்தனை இன்பமடா, இவையெல்லாம் உனக்கே சொந்தமடா. உன்னை படைத்தான், ஒரு பெண்ணை படைத்தான், காதல் உறவு கொள்ளவும் வழிவகுத்தா. உன்னை படைத்தான், பல பொருள் படைத்தான், இந்த பூமியில் சொர்க்கம் காண வைத்தான். உன்னை படைத்தான், பல பொருள் படைத்தான், இந்த பூமியில் சொர்க்கம் காண வைத்தான். எத்தனை எத்தனை இன்பமடா, இவையெல்லாம் உனக்கே சொந்தமடா. கண் கொடுத்தான் நீ காண்பதற்கு, பல காட்சி தந்தான் கண்டு கழிப்பதற்கு. கண் கொடுத்தான் நீ காண்பதற்கு, பல காட்சி தந்தான் கண்டு கழிப்பதற்கு. மனம் கொடுத்தான் ஒன்றை நினைப்பதற்கு, நல்ல மதி கொடுத்தான் எண்ணி பார்ப்பதற்கு. மனம் கொடுத்தான் ஒன்றை நினைப்பதற்கு, நல்ல மதி கொடுத்தான் எண்ணி பார்ப்பதற்கு. எத்தனை எத்தனை இன்பமடா, இவையெல்லாம் உனக்கே சொந்தமடா. ஆக ஆக ஆக ஓ.
1: ஆஹாஹா ஓ, அருமையான பாடலை தந்து முடிக்கின்றீர்கள். சிறப்பான ஒரு பாடல். எப்பொழுதும் ஆயத்தமாக நாங்கள் வந்து அதை அமைதியான முறையிலே செய்வதற்கு சில தடைகள் ஏற்படுவது வழக்கம். என்னென்றால், அதை விட்டுவிட்டால் திருப்பி அதை எடுத்துக்கொண்டு வருவதற்கு மனம் தடமாறும். அப்படியெல்லாம் தந்த தத்தளிக்க கூடாது மகளே. அப்படி இல்லை, வந்துவிட்டால் உங்களோட கருத்திலே தான் இருக்கின்றது, எப்படியும் அங்கே வரும் என்று
0: கிடைக்கவில்லை.
1: அமைதியாக

0: அமைதியாக அதை நீங்கள் அடையாளம் வைத்துக் கொண்டது அழகாக. ஒன்று தவறிவிட்டால் மீண்டும் அதை தேடி எடுக்கலாம், சஞ்சலப்படக்கூடாது. வாழ்த்துக்கள், சிறப்பாக இருந்த அந்த பாடல். இறைவனுக்கு இத்தனையும் தந்த இறைவனுக்கு நாங்கள் திருப்பி கொடுப்பதற்கு ஏதாவது உண்டா மகளே?
1: எதுவும் இல்லையப்பா, மனம் திருப்தி தான் மனிதனுக்கு முக்கியம்.
0: மன திருப்தி தான் முக்கியம். போதுமன்ற மனமே பொன் செய்யும் மருந்து. முன்னிலை தமிழ் வானொலியில் தினமும் ஒவ்வொரு நிகழ்வும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. கதம்பத்திலே உனக்காக நான், சொல்லோடு பாடல், பாடுவோர் பாடலாம், பாட்டுக்கு பதில் பாட்டு, பாட்டு சவாரி என்றெல்லாம் பல நிகழ்வுகள் இருக்கின்றன தானே. பொக்கிஷம், பொக்கிஷம் உங்களுக்கு உங்களுக்கு அபிமானமான ஒரு நிகழ்ச்சி. அப்படி நீங்கள் வந்து கலந்து கொள்ளும் போது இந்த பாடுவோர் பாடலாம் பாட்டை மட்டும் நாங்கள் கேட்டு மகிழ்வதற்காக ஆக்கப்பட்டு நாங்கள் இந்த இன்னும் ஒரு நிகழ்ச்சியை ஆரம்பிப்போம் ஏதாவது ஒரு நாளில். இப்பொழுது நீங்கள் யோகா ராஜீவ் ஒன்றொரு வந்து தருகின்ற கருத்துக்கள், இரண்டு சொற்கள், தமிழினுடைய ஆழங்கள், நீளங்கள், நகைச்சுவைகள் போன்றவற்றை ஒரு தடவை நாங்கள் இயக்குவோம். இன்னும் ஒன்று முன்பு இருந்தது இந்த நிகழ்வு, இப்பொழுதும் கொண்டு வருவோம். ஆனால் தொடர்ந்து நீங்கள் வானொலிக்கு வர வேண்டும். வானொலியில் நிகழ்ச்சி அடுத்து உங்கள் அறிவிப்புகளில் நீங்கள் படைத்த படைப்புகளில் எல்லாம் நிறைய மருத்துவங்கள், தத்துவங்கள், அரசியல் எல்லாம் கலந்த கருத்துக்களை தருவீர்கள். நான் விரும்பி கேட்கும் நிகழ்வு உங்களுடைய நிகழ்வு மகளே, பாடலை தரும்புகளை அந்த பாடலுக்கும் பாடலுக்கும் இடையிலே கருத்துக்கள் பரிமாறுகின்றீர்கள். மிகவும் சிறப்பாக இருக்கின்றது. அது கேட்டவர்களும் புரிந்த நன்றி, வாழ்த்துக்கள். இனிமையாக வந்து இன்றைய நிகழ்ச்சியை கொண்டு வந்திருக்கின்றீர்கள். வந்து இணைந்தவர்கள் அத்தனை பேருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வர நேரம் வந்துவிட்டது. இன்று நான் சரியான நேரத்துக்கு நிகழ்ச்சியை கொண்டு வர வேண்டும் ஏனென்றால் வேறு கர்மங்களும் இருக்கின்றபடியால் சிறப்பாக நீங்கள் இரண்டு பாடல் அத்தோடு திருப்புகளும் தந்து அழகாக மகிழ்வித்திருக்கின்றீர்கள். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. ஆன்மீகம்
1: பேசும்போது
0: நாங்கள் இடையிலே பேசுறது புரியாததானே ஒருவருக்கு ஒருவர் உள்வாங்கி பேச வேண்டும். குறுங்கள் சொல்லுங்கள், கேட்போம்.
1: அப்பா நான் சொல்ல ஆரம்பிக்கிறேன். அப்பா அவர் தேவநாதன் சகோ ராஜி பாடினாங்க, வேற யாராவது பாடினார்களாப்பா?
0: யோகா ராஜி அவர்கள் வந்து பாடினார்.
1: தேவநாதன் அவர்கள், அப்புறம் நம்ம
0: மேர்சி சந்தன்ராஜ், சந்தன்ராஜின் மகள் மேர்சி பாடியிருந்தார்.
1: அப்படியாப்பா?
0: ஆமா ஆமா, ஷாந்தி பாடியிருந்தார். இல்ல, அவர் வந்து நான்காவது மூன்றாவது ஆளாக வந்திருந்தார். நான்காவது ஆளாக வந்து பாடலை பாடியிருந்தார்.
1: சரியாப்பா, என்ன பாடல் பாடினாங்கப்பா அவங்க?
0: அவர் பாடினது நீங்க நிகழ்ச்சியில கேட்கலாம். இருக்கணும் வாராயோ வாராயோ காதல் பண்ணி அந்த
1: பாடல்
0: நீங்கள் அதை கேட்டவில்லை, உங்கள் மாணவர் வேறு செய்யவில்லையா?
1: இல்லப்பா, நான் வந்து பாடல் எடுத்துப்பா. யோகராஜி வேற,
0: இன்றைய
1: பாடுவோர் பாடலாம் நிகழ்ச்சி அழகாக இன்றைய 5/5/10/25 ஞாயிறு அன்று சரியாக இலங்கை இந்திய நேரம் 9 மணிக்கு ஆரம்பிக்கப்பட்டு நம் அப்பா அவர்களால் அழகாக ஆரம்பிக்கப்பட்டு பாடிய இதில் பாடிய தேவநாதன் சகோ யோகா ராஜி நம்ம மெர்சி தில்லை ராணி சிதம்பர ராணி மெர்சி மற்றும் ரேவதி மற்றும் சாந்தி தர்மபுரி சாந்தி பாடிய அனைவர்களும் அருமையாக பாடினாங்க. அப்பா வந்து அழகா எல்லாருக்கும் ஒரு முன்னுரைகள் இதுவும் அழகாக அவரவருக்கும் பதிவு சொன்னாரு. எல்லாம் அப்பா கேட்டுட்டு பதில் சொல்றது ஒரு அழகே. எல்லோருடைய விருப்ப பாடல்களும் கேட்டிருந்தாரு. இந்த ஞாயிறு எல்லோ பாடுவோர் பாடலாம் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கி அப்பா பொறுமையாக ஒரு நிகழ்ச்சியும் பொறுமையாக எங்களுக்கு அர்ப்பணிப்பு பணியுமாக எங்களுக்கு செய்து வருகிறார். இதனால் அவர் அடைவது, மீராம்மா அடைவது ஒரு பணமோ ஒரு எதுவோ சம்பாதிப்பதோ அல்ல, நேர்களின் அன்பை சம்பாதிப்பதற்காக நேரத்துடன் வந்து அழகாக நடத்தி கொடுத்து அழகாக இந்த நிகழ்ச்சிகளை நடத்தி எல்லோருடைய நேர்களுடைய மனதையும் ரசிக்க வைக்கிறார். அந்த அருமையான வாய்ப்பை எங்களுக்கு தந்து நாங்களும் இதில் பங்கு பெற்று இதை நடத்தி நடத்தி கொடுக்கும் மீராமா தலைமை மீராமாவுக்கும் இதை நடத்தி தரும் அப்பா அவர்களுக்கும் சிந்தனை செல்வன் ஐயா அவர்களுக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு எங்களுக்கு கிடைத்ததை பெரும் மகிழ்ச்சியோடு சந்தோஷத்தோடு தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம் அப்பா.
0: வாழ்த்துக்கள் மகளே, வாழ்த்துக்கள். தந்தை தாய் ஓய்வெடுக்கும் வேளையிலே, அவர்கள் ஓய்வு பெறும் நிலையிலே பிள்ளைகள் அதை கொண்டு வழி நடத்துவார்களாம். அதே போன்று இறுதியாக நான் நீண்ட நேரம் பேச விடாமல் அன்பு மகள் வந்து அப்பாவுக்கு உறுதுணையாக தானே முடித்து தருகின்றதுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொண்டு நன்றாக இருந்ததம்மா. அதை கொண்டு கூட்டு என்று கூறுவது எல்லாவற்றையும் திரட்டி கொண்டு வந்து இறுதியாக ஒரு முடிவுரையை கூறும் அந்த பாக்கியம் உங்களுக்கு கிடைச்சிருக்குன்னு அதை சிறப்பாக நீங்கள் செய்திருக்கிற எல்லோருடைய உள்வாங்கி செய்திருக்கின்ற உங்களுக்கு எனது நன்றியை தெரிவித்துக் கொள்ளுகின்றேன் மகளே. வாழ்த்துக்கள் உங்களுக்கு, சிறப்பு. கனடாத்திலிருந்து வாரந்தோறும் வரும் ஞாயிறு வேளை ஒலிக்கும்
2: ஆடலுடன் பாடலை கேட்டு ரசிப்பதிலே தான் சுகம் சுகம் சுகம்.
0: பாடுவோர் பாடம் நிகழ்விலே வந்து பாடும் போது கேட்பதிலே சுகம். அங்கே பாடுவோர் பாடலாம் நிகழ்வே ஆடலுடன் பாடலை கேட்டுகின்ற பாடலை தருகின்றோம். காரணம் என்னவென்றால் இந்த ஆடல் இல்லாமல் பாடல் வராது. பாருங்கள், எங்களுடைய நாவும் இரண்டு உதடுகளும் ஆடாமல் சொற்கள் வெளியே வராது. அந்த ஆடல் அந்த மூன்று உறுப்புகளும் ஆடும் பொழுது கூட அபிநயத்தோடு தான் படிக்கின்றோம். ஒரே வாயை திறந்து ஒரே நாக்கை ஆடிக்கொண்டிருக்கவில்லை, ஆடிக்கொண்டுதான் இருக்கின்றது. ஆடலுடன் பாடலை கேட்டும் சந்தத்தோடு நாங்கள் பாடலை பாடுகின்றோம், இசையோடு பாடுகின்றோம், அந்த உணர்வோடு பாடுகின்றோம். அதற்கேற்ப எங்கள் உடலும் சில சமயங்களே அசைகின்றது, தலை ஆடுகின்றது. நீங்கள் பாடுகின்றீர்கள், பாடும்போது உங்கள் உதடுகளும் நாவும் எப்படி ஆடுகின்றனோ அதை கேட்டு ரசித்து நாங்களும் ஆடுகின்றோம். ஆடலுடன் பாடலை கேட்டு ரசிப்பதிலே தான் சுகம் சுகம். ஆடுவதும் பாடுவதும் சாதாரணமான விடயமல்ல. ஆனால் அவற்றை எவ்வளவு சிரமத்தோடு உறுதியோடு மனப்பக்குவத்தோடு உள்ளுணர்வோடு வந்து எங்களை எல்லாம் கேட்டு ரசிக்க வைக்கும் வகையிலே பாடிய உங்களுடைய பாடல்களையும் கருத்துக்களையும் கேட்டு ரசிப்பதிலே ஒரு சுகம் சுகம் எங்களுக்கும் உலகளாக இருக்கும் நேயர்களுக்கும் உண்டு. நீங்களும் ஆடலுடன் பாடலை நாவசைத்து உதடசைத்து பாடும் வேளையிலே உள்ளங்கள் ரசனையையும் ஏற்றுக்கொள்ளுகின்றது, ஈர்த்துக் கொள்ளுகின்றது. எல்லோரையும் ஈர்க்கும் வண்ணம் இந்த பாடல் ஆடலுடன் பாடல் நிகழ்வை அற்புதமாக நிறைவேற்றினோம். எல்லோரும் வந்து அழகாக பாட உங்களை நான் நீங்கள் சங்கீத வித்துவான் ஞானிகள் என்றெல்லாம் கூறவில்லை, சங்கீத புஷணங்கள் என்று கூறவில்லை. சாதாரணமான பிரஜை, பாலுக்கு பசி வந்து பாலுக்கு அழுகிற குழந்தைகள் கூட சங்கீதமாகத்தான் இருக்கும். எங்களுக்கு அசைகின்றது, இசைகின்றது. அந்த அழுகையினுடைய ஓசையை கேட்டு அன்னைக்கு பால் பெருக்கெடுத்து ஓடி வந்து தன் பாலை இரத்தத்தை பாராக்கி அந்த குழந்தைக்கு ஊட்டி கொள்ளுகின்றார் இல்லையா. அசைவு இல்லாமல் ஆடல் இல்லாமல் பாடல் பாடுவது கொஞ்சம் கடினம்தான். அதனால் தான் பரத நாட்டியம் கரநாடகம் என்றெல்லாம் கூறுகின்றார்கள். அதற்கு பெயர் போனது எங்கள் பாரத நாடு. இறுதியாக எல்லோருக்கும் நல்ல நன்றியும் வணக்கமும் கூறி இன்றைய நாள் நல்ல நாளாக சிறப்பாக இருந்தது. வந்தவர்கள் எல்லோரும் தங்கள் கடமைகளை சிறப்பாக செய்திருந்தார்கள். அதிலே பக்தி பாடலாக பாட இருந்த வேளையிலே பக்தியோடு வந்து இரண்டு பாடல் கேட்டோம் தேவநாதன் அவர்களோடும் சாந்தியினுடைய பாடலும். அதைவிட திருப்புகள் மேலும் சிறப்பாக இருந்தது. இளமை சேர்ந்த பாடல்கள் இளங்குரலே செல்லக்கை எங்களுடைய சில குழந்தை மேர்ச்சி வந்து பாடியிருந்தார். அதைவிட நகைச்சுவையோடு வந்து நல்ல பாடல்களை தந்தார் யோகா ராஜி. உங்களை மறக்க முடியுமா? யாரையும் விட முடியாது. எல்லோரும் சிறப்பாக இன்றைய நிகழ்ச்சியை அலங்கரித்திருக்கின்றீர்கள். மேலும் சிறக்க நீங்கள் வர வேண்டும், இணைய வேண்டும். 6477846415 என்ற இலக்கம் எல்லா நிகழ்ச்சிக்கும் பொருத்தமாக இருக்கின்றது. தினமும் 9 மணியிலிருந்து 11 மணி வரையும் கதம்பம் கதம்பத்திலே பலவிதமான நிகழ்ச்சிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. நீங்கள் அனைவரும் பங்கு பெற வேண்டும். பங்கு பெற்றினால் அந்த நிகழ்ச்சியும் சிறக்கும். நாங்களும் எல்லோருடைய அறிவையும் ஒருவருக்கொருவர் பகிர்ந்து கொண்டு எல்லோருடைய சிறப்பையும் அறிந்து கொள்ள முடியும். ஒரு சிலருக்கு தடைகள் பல ஏற்படலாம். ஏற்பட்டாலும் முயற்சியோடு வாருங்கள், இணையுங்கள், நாங்கள் வளர்ப்போம் மொன்றியல் தமிழ் வானொலியை என்று ரேவதி அவர்கள் கூறியது போன்று எந்த வித எதிர்பார்ப்பும் இல்லாமல் அன்பு ஒன்றுதான் எங்களுக்கு ஆழமான பொக்கிஷம் என்று எண்ணிக்கொண்டு அந்த பொக்கிஷத்தை மேலும் நிரப்பிக்கொள்வோம், வானலையிலே வாருங்கள் என்று கூறி 2025 ஆண்டின் 10வது மாதத்தின் 5வது நாள், இன்னும் சில நாட்கள், சில 2 மாதம் 3 மாதம் இல்லை குறை மாதம் 2.5 மாதத்துக்கு கொஞ்சம் மேலே தான் இருக்கின்றது. இந்த ஆண்டு முடிந்து நாங்கள் 2026 காண்பதற்கு ஆண்டுகள் செல்கின்றன, நாட்கள் ஓடுகின்றன, நிமிடங்கள் எல்லாம் பறக்கின்றன. அதனால் செய்வன அந்தந்த வேளையிலே சரியாக செய்து முடிக்க வேண்டும். வானொலி சிறக்க வாருங்கள் என்று கூறிக்கொண்டு 2025 ஆண்டின் 10வது மாதத்தின் 5வது நாள் ஞாயிற்றுக்கிழமை பாடுவோர் பாடலாம் நிகழ்வில் கலந்த உறவுகளை உங்களுக்கு நன்றி கூறி, கேட்டுக்கொண்டிருந்து உலகளாவை இருந்து ரசித்தவர்களுக்கெல்லாம் நன்றி கூறி, கருத்துக்களை தந்து எங்களுக்கு ஆரோக்கியமான கருத்துக்களை தந்து எங்களுக்கு உற்சாகமூட்டும் அன்பர்களுக்கு வணக்கம் நன்றியும் கூறிக்கொண்டு, இப்படிய சந்தர்ப்பத்தை இந்த ஓம் நம சிவாய் என்ற மந்திரத்தோடு எல்லாம் வல்ல இறைவா அன்னையுடன் தந்தையும் ஆசானையும் எமக்கு அளித்து வெற்றியெல்லாம் அறிய வைத்து அன்பு தமிழை எங்களுக்கு அளித்து இன்று இந்த வானொலியிலே வந்து இணைய வைத்து எல்லோரை இணைத்த உங்களுக்கும் எங்களுக்கு மென்மேலும் ஆபத்தில்லாமல் நாங்கள் மனித நேயம் ஜீவகாருண்யம் அறம் என்று காத்து போ வழி நடப்போம் என்று கூறிக்கொள்ளும் இந்த வேளையிலே ஆவண செய்ய வேண்டும் இறைவா, அல்லல்கள் வேண்டாம் என்று கூறி இருகரம் குப்பி சிரம் தாழ்த்தி என் அன்பு உறவுகளோடு நான் இணைந்து கேட்டு மகிழ்ந்த நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வருகின்றேன். இன்றைய பாடுவோர் பாடலாம் நிகழ்வு இனிது நிறைவு வருகிறது.

வெளியில் உதிக்கின்ற கதிரவன் போல் புதிய சிந்தனைகளோடு புறப்படுவோம். இந்த நாள் இனிதாக வாழ்த்துகிறது MTR FM. இது இதயங்களை ஈர்க்கும் இணைய வானொலி.

0: பாட்டு போடுங்க ஜி.
1: பாட்டு மட்டும் இல்ல ஜி, நல்ல பல விஷயங்களும் தெரிஞ்சுக்கணும்னா எம்டிஆர் எஃப்எம் கேளுங்க. கேளுங்க எம்டிஆர் எஃப்எம்.

தொடர்வது மும்மத பாடல்கள். முதலாவதாக இந்து பாடல்களை கேட்கலாம். சிவனின் சிறப்பு செய்திகள். பிரிங்கி முனிவர் வண்டு வடிவெடுத்து சிவபெருமானை வழிபட்டதால் சிவலிங்கத்தில் வண்டு துளைத்த அடையாளம் ஏற்பட்டது. இந்த அரிய வடிவினை நாம் திருநல்லூரில் காணலாம். இங்கு இறைவன் பஞ்சவர்ணேஸ்வரர் என்ற திருநாமத்துடன் அருள் பாலிக்கிறார். நீடூரில் ஒரு நண்டு சிவபெருமானை வணங்கியதால் சிவலிங்கத்தின் உச்சியில் நண்டு வளை உள்ளது. இங்கு சுவாமியின் பெயர் அருட்சோமநாதர். தலைச்சங்காட்டில் திருமால் சிவபெருமானை வழிபட்டு பாஞ்சஜன்ய சங்கை பெற்றதால் அங்கு சங்கு வடிவில் மூலவராக காட்சியளிக்கிறார் ஈசன். இறைவனுடைய பெயர் சங்காரண்யேஸ்வரர். பொதுவாக பெருமாள் கோயிலில் தான் ஷடாரி வைப்பார்கள். ஆனால் மூன்று சிவன் கோயில்களில் ஷடாரி வைக்கப்படுகிறது. அவை காஞ்சிபுரத்தில் உள்ள ஏகாம்பரேஸ்வரர் கோவில், காளஹஸ்தி கோவில் மற்றும் சுருட்டப்பள்ளி சிவன் கோயில் ஆகும். காஞ்சிபுரத்தில் உள்ள கைலாசநாதர் ஆலயத்தில் சிவன் எட்டு கைகளுடன் சிற்பமாக காட்சியளிக்கிறார். கரூர் பசுபதீஸ்வரர் கோவிலில் சிவலிங்கம் வலதுபுறம் சாய்ந்திருப்பதை காணலாம். செம்பனார் கோவிலில் உள்ள சிவபெருமான் ஸ்வர்ணபுரீஸ்வரர் என்ற பெயருடன் 32 இதழ்களை கொண்ட தாமரை வடிவ ஆவுடையாரில் சுயம்புலிம்பமாக காட்சியளிக்கிறார். கேரள மாநிலம் திருச்சூரில் வடக்குநாத சுவாமி கோவிலில் சிவன் நெய் மாலையாக காட்சி தருகிறார். ஆதிசங்கரர் பிரதிஷ்டை செய்த லிங்கம் இது. இனி பாடலை கேட்கலாம்.

திருவக்கரை வக்ரகாளியம்மன் கோவிலில் உள்ள சிவபெருமானது பெயர் சந்திரமௌலீஸ்வரர். அவர் மும்முக லிங்கமாக தரிசனம் அளிக்கிறார். அதில் கிழக்கு முகம் தத்புருஷ லிங்கமாகவும், வடக்கு முகம் வாமதேவ முகமாகவும், தெற்கு முகம் அகோரமூர்த்தியாகவும் வணங்கப்படுகின்றனர். ஆலாகால நஞ்சை உண்ட சிவபெருமான் அம்பிகையின் மடியில் சயனித்திருக்கும் அரிய காட்சியை காசியில் உள்ள அனுமான் காட்டில் காமகோட்டீஸ்வரர் கோவிலில் காணலாம். ஆந்திர மாநிலம் சுருட்டப்பள்ளியிலும் பள்ளி கொண்டீஸ்வரர் தரிசனம் கிடைக்கிறது. தாராசுரத்தில் உள்ள ஐராவதேஸ்வரர் கோவிலில் உள்ள ராஜ கம்பீர மண்டபத்தில் மூன்று தலையுடன் கூடிய அர்த்தநாரீஸ்வரர் இருக்கிறார். பெங்களூருக்கு அருகில் சிவகங்கா என்ற இடத்தில் சிவலிங்கத்தின் மேல் நெய்யை வைத்தால் வெண்ணெயாக மாறுகிறதாம். இந்த வெண்ணெயை வீட்டுக்கு கொண்டு வரலாம். எத்தனை நாள் ஆனாலும் வெண்ணெய் உருகுவது இல்லை. ஐந்து முகம் கொண்ட சிவபெருமான் ஏழு தலங்களில் அருள் புரிகிறார். காசி, நேபாளம், காளஹஸ்தி, திருவானைக்காவல், சித்தேஸ்வர் மகாதேவ், ராசிபுரம், காஞ்சி கைலாநாதர் கோவில். மயிலாடுதுறை அருகில் திருவிற்குடியில் உள்ள உற்சவமூர்த்தியான சிவபெருமான் திருக்கரத்தில் சக்கரம் ஏந்தி நிற்கும் காட்சியை காணலாம். வலது மேல்கரத்தில் மழுவும், இடது மேல்கரத்தில் மானும் வைத்திருக்கின்றனர். இங்கு சிவனுக்கு துளசியால் அர்ச்சனை செய்கின்றனர். மகாராஷ்டிரா மாநிலத்தில் எல்லோரா குகைகளுக்கு அடுத்த குஸ்மேசம் என்னும் ஊரில் உள்ள சிவலிங்கம் குங்குமத்தால் ஆனது. இனி பாடலில் தொடரலாம்.

இனி நாம் கேட்க இருப்பது கிறிஸ்தவ பாடல்கள். ஒரு சொற்பொழிவாளர் இயேசுவின் மகிமை பற்றி மேடையில் பேசிக் கொண்டிருந்தார். நிகழ்ச்சிக்கு ஒரு பேராசிரியர் வந்திருந்தார். சொற்பொழிவாளரின் பேச்சில் இலக்கண பிழைகள் அதிகமாக இருந்தாலும் அவரது கருத்துக்கள் நன்றாக இருந்ததால் மக்கள் ஆர்வமுடன் கேட்டுக்கொண்டிருந்தனர். ஆனால் இலக்கண பிழையுடன் பேசும் சொற்பொழிவாளர் மீது பேராசிரியருக்கு கோபம் வந்தது. வேகமாக எழுந்தார். பேச்சாளரை நோக்கி கையை நீட்டி, நீர் பேசுவது ஒன்றும் சரியில்லை, இனிமேல் பேசக்கூடாது என்றார். பேச்சாளர் அமைதியாக, ஐயா, உங்கள் குற்றச்சாட்டை ஒப்புக்கொள்கிறேன். இலக்கணம் தெரியாதவனாக இருந்தாலும் கூட கடவுளின் கிருபையை பேசுகிறேன். உங்களை போன்ற படித்தவர்கள் என்றாவது இது பற்றி பேசியிருக்கிறீர்களா? நீங்களெல்லாம் கடவுளுக்கு சேவை செய்வதில் இருந்து ஒதுங்கியிருப்பதால் தானே என்னை போன்ற அறிவிலிகள் மேடையேற வேண்டிய நிலை வந்தது என்றார். இதை கேட்ட பேராசிரியர் சொற்பொழிவாளரை தவறாக பேசியதற்காக வருத்தப்பட்டார். பிறர் கண்ணிலுள்ள தூசியை பாராதே, உன் கண்ணிலுள்ள உத்திரத்தை பார் என்கிறது பைபிள்.

பசித்த சமயத்திலும் தன்னை தேடி வரும் உதவிகளை ஒதுக்குகிறவர்களே கண்ணியவான்கள் என்கிறது பைபிள். ஒரு கிறிஸ்து சபையில் இருந்த போதகர்கள் பசை பட்டினியுடன் நற்காரியங்கள் செய்து வந்தனர். அவ்வூரில் நடந்த திருமணத்தின் போது ஏராளமான உணவு மீந்துவிட்டது. அதை போதகர்களுக்கு கொடுத்து அனுப்பினார் மனைவிட்டார். அவர்கள் உணவு கொண்டு வந்தவரிடம், ஐயா, இந்த உணவை நாங்கள் சாப்பிடுவதை விட இந்த ஊரில் ஏழைகளுக்கு கொடுங்கள் என்றனர். ஒரு ராஜாவிடம் வேலை செய்பவன் தன் கௌரவத்தை விட்டு கொடுக்க கூடாது. ராஜாவின் அதிகாரி என்ற கௌரவம் வேண்டும். இல்லாவிட்டால் அந்த ஊழியன் செய்யும் தவறு ராஜாவுக்குத்தான் அவப்பெயரை உண்டாக்கும். அதுபோலவே இயேசு என்கிற முதலாளியிடம் பணிபுரியும் போதகர்கள் அவரைப் போலவே கஷ்டங்களை ஏற்க வேண்டும். தங்கள் கஷ்டத்தை பொருட்படுத்த கூடாது. அப்போஸ்தலர் பவுல், ஒருவனும் உன்னை அசட்டை பண்ணாதபடிக்கு நீ வார்த்தையிலும் நடத்தையிலும் அன்பிலும் விசுவாசத்திலும் கற்பிலும் மாதிரியாயிரு என்கிறார். ஆம், ஊழியர்கள் தங்கள் முதலாளிகளுக்கு கெட்ட பெயர் உண்டாகும் வகையில் நடக்கக்கூடாது.

இனி கேட்கலாம் இஸ்லாமிய பாடல்கள். நபிகள் நாயகம் மக்கள் மத்தியில் பேசும்போது, மனிதன் கியாம நாளில் இறைவன் முன் நிறுத்தப்படுவான். அப்போது இறைவன் அவனை பார்த்து, நான் நோயால் துன்பப்பட்டு கொண்டிருந்தேன், அப்பொழுது ஏன் என்னை பார்க்க வரவில்லை என்பான். தாகத்துடன் உன் முன் நின்று தண்ணீர் கேட்டேன், ஏன் எனக்கு தரவில்லை என்பான். அதற்கு என்ன பதில் வைத்திருக்கிறீர்கள் என்றார். உடனே ஒருவர் எழுந்து, இறைவன் அப்படி கேட்டால் எல்லா உலகங்களுக்கும் தலைவன் நீ, உன்னை நோயோ பசியோ தாகமோ எப்படி தாக்கும், அப்படி இருக்கையில் எங்களை குறை கூறுவது நியாயமா என்று கேட்பேன் என்றார். அதற்கு நபிகள், ஒரு மனிதனின் பெயரை இறைவன் குறிப்பிட்டு அவன் நோயால் துன்பப்பட்டு கொண்டிருந்தது உனக்கு தெரியாதா? நீ ஏன் அவனுக்கு ஆறுதல் சொல்வதற்காக செல்லவில்லை? அப்படி சென்றிருந்தால் அவனிடத்தில் என்னை பார்த்திருப்பாயே என்பான். மற்றொரு மனிதனின் பெயரை குறிப்பிட்டு, அவன் உன்னிடம் பசி என்று உணவு கேட்கவில்லையா? நீ ஏன் அவனுக்கு உணவு தரவில்லை என்பான். அதற்கு நீ என்ன பதில் வைத்திருக்கிறாய் என்று கேட்டார். அந்த மனிதன் தலை குனிந்தான். அவரை அமரச் சொன்ன நாயகம் மக்களை பார்த்து, எல்லோரையும் நம் சகோதரர்களாக கருதி அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும். ஏழைகளுக்கு செய்யும் தொண்டுதான் இறைவனுக்கு செய்யும் தொண்டு என்றார். மற்றவர்களுக்கு உதவும் பண்பு வேண்டும் என்பது அவரது கருத்தின் மூலம் புலப்படுகிறது. பரிசுத்த எண்ணமில்லாத காரணத்தால் எத்தனையோ பெரிய நன்மைகள் அற்ப காரியங்களாக ஆகிவிடுகின்றன. அதே நேரம் பரிசுத்த நினைவுடன் செய்யப்படும் சிறிய நன்மைகள் பெரிய நன்மைகளாக மாறிவிடுகின்றன என்கிறார் நபிகள் நாயகம். மேலும், செயல்கள் எல்லாம் அதன் எண்ணத்தை பொறுத்தே நடைபெறுகின்றன. உறுதியாக அல்லாஹ் உங்களின் உருவங்களையும் கோலங்களையும் உங்கள் சொத்து சுகங்களையும் பார்ப்பதே இல்லை. அவன் உங்களுடைய உள்ளங்களையும் உங்களுடைய செயல்களையும் பார்த்தே தீர்ப்பளிக்கின்றான் என்றார் நபிகள். எண்ணம் மட்டுமல்ல, சுற்றுப்புறமும் சுத்தமாக இருக்க வேண்டும் என்கிறார் அவர். இஸ்லாம் சுத்தமுடையதாகும். ஆகவே நீங்கள் சுத்தமுடையவர்களாக இருங்கள். ஏனென்றால் சுத்தம் உடையவனே சொர்க்கத்தில் நுழைவான். அல்லாஹ் பரிசுத்தமானவன். பரிசுத்தத்தையே இறைவன் விரும்புகிறான். அல்லாஹ் மனமுள்ளவன், நறுமணத்தையே விரும்புகிறான். எனவே உங்கள் இல்லங்களை பரிசுத்தமாக வைத்துக் கொள்ளுங்கள் என்கிறார் அவர்.

அனைவருக்கும் இனிய வணக்கம். இது MTR நேரம். உங்களுடன் காற்றலையில் நான் மதுரை கலையகத்திலிருந்து அனுசாத்தப்பன். முதல் நிகழ்ச்சி நமது சிந்தனைக்கு. உள்ளத்தில் இருப்பதை மறைத்து வெளி உலகில் நல்லவர் போல பேசுபவர்களிடம் பழக வேண்டாம். ஒருமித்த மனதுடன் கடவுளை நினைக்கும் உத்தமர்களுடன் நட்பு கொள்ள வேண்டும். உலகமெல்லாம் நலமுடன் வாழ தினமும் கடவுளிடம் பிரார்த்தனை செய்யுங்கள். நம் அனைவரின் தனி நலமும் அதிலேயே அடங்கிவிடும். அருட்பெரும் ஜோதியான ஆண்டவன் கருணையின் இருப்பிடமாக உள்ளார். கடலைப் போல பெரிதிலும் பெரிதாகவும் சிறு கடுகு போல சிறியதிலும் சிறியதாகவும் இருக்கிறார். ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்னும் கொள்கையுடன் வாழுங்கள். எல்லா உயிர்களிடமும் கடவுளை காண்பதே உயர்ந்த பக்தியாகும். பக்தி மூலம் இறை அனுபவத்தை பெறுவதற்காகவே நமக்கு இந்த உடலும் உயிரும் கடவுளால் வழங்கப்பட்டுள்ளது. காலத்தை சரியாக பயன்படுத்துவது அவசியம். அரிய மனித பிறவியை பெற்றிருக்கும் நாம் பக்தியில் ஈடுபட்டு வாழ்வை பயனுள்ளதாக ஆக்க வேண்டும். எண்ணமும் செயலும் ஒன்றுபட வேண்டும். கைகள் ஜபமாலையை உருட்ட, வாய் திருநாமத்தை ஜபிக்க, மனமட்டும் உலக விஷயங்களில் அலைந்து திரியக்கூடாது. தியானம் மூலம் கடவுளை எளிதாக அடைய முடியும். விடாமுயற்சியும் இடைவிடாத பயிற்சியும் தியானம் செய்ய மிக அவசியம். நிழல் தரும் மரங்களை பாதுகாப்பதும், பறவைகளை கூண்டில் அடைக்காமல் சுதந்திரமாக பறக்க விடுவதும், பக்தர்களுக்கு உதவி செய்வதும் சிறந்த அறச்செயலாகும். பிறருக்கு உதவ முடியாவிட்டாலும் மற்றவர் தர்மம் செய்வதை தடுக்கக்கூடாது. பேச்சில் கோபம், கடுஞ்சொல் போய் கலந்திருக்க வேண்டாம். பயத்தில் நடுங்குவதும் தவறு. அறவே பயம் இல்லாமல் இருப்பதும் தவறு. தேவையான சமயத்தில் பயப்பட வேண்டியதற்கு பயப்படுவதும் மனிதனுக்கு அவசியம். தனிமையில் இருந்து மன அமைதியை பெருக்குங்கள். கடவுளின் அருளை பெறுவதற்காக விழிப்புடன் இருங்கள். பலகாலம் கடவுளை வணங்கி பெறுகின்ற நற்பலன்களை எல்லாம் ஒரே நாளில் செய்யும் சிறு தர்மத்தினால் நாம் அடைய முடியும். இணைந்திருங்கள், ஒரு பாடலுக்கு பின் இணையலாம்.

இது தகவல் அறியும் நேரம். நோயை வென்றார், நோபலும் வென்றார். யார் அவர்? அமர்த்தியா சென். இவர் பிறந்த தேதி 3/11/1933. பிறந்த ஊர் மேற்கு வங்கம், சாந்திநிகேதன். கௌரவம் நோபல் பரிசு பெற்றவர். உணவு உற்பத்தி மட்டும் போதாது, அதை வாங்கும் சக்தி மக்களுக்கு வேண்டும். பஞ்சம் வறட்சி ஏற்பட்டால் மக்களிடம் பணப்புழக்கத்தை அதிகரிக்க செய்ய வேண்டும். உணவுப் பொருட்கள் குறைந்த விலையில் கிடைக்க வேண்டும் என்று சொன்னவர் அரசியல்வாதி அல்ல, நோபல் பரிசு பெற்ற இந்திய பொருளாதார அறிஞர் அமர்த்தியா சென். பொருளாதாரம் மற்றும் அது தொடர்புடைய துறைகளில் மாற்றங்களை கொண்டு வந்தார் இவர். தனது ஆராய்ச்சி மூலம் அரசு நிர்வாகம், சர்வதேச நிறுவனங்களின் பல துறைகளின் தரத்தை மேம்படுத்தினார். ரவீந்திரநாத் டாகூரின் விஸ்வபாரதி பள்ளியில் படித்தார். 18 வயதில் புற்றுநோயால் பாதிக்கப்பட்டார். அதை எதிர்கொண்டு என்ன ஆனாலும் சரி, நம்பிக்கையோடு வெல்வேன் என போராடினார். நோயிலிருந்து மீண்டார். சாந்திநிகேதன், கொல்கத்தா மாநில கல்லூரி, ட்ரினிட்டி கல்லூரி ஆகியவற்றில் படித்தார். பொருளாதாரத்தில் முனைவர் பட்டமும் பெற்றவர். பொருளாதார கோட்பாடு, அரசியல் தத்துவம், பொது சுகாதாரம், பாலின பிரச்சினை உட்பட பல துறைகளில் ஆய்வுகள் செய்துள்ளார். பஞ்சம், பசி, வறுமை சார்ந்து இவர் மேற்கொண்ட ஆய்வுகள் பிரமிப்பானவை. பொருளாதாரம் மற்றும் தத்துவத்தை இணைத்த முதல் பொருளாதார நிபுணரும் இவரே. வறுமையை அளவிட இவர் வகுத்த வழிமுறைகள் ஏழைகளின் பொருளாதார நிலையை மேம்படுத்த உதவின. இவரது சிந்தனைகளை அடிப்படையாக கொண்டு உலக நாடுகளும் சர்வதேச அமைப்புகளும் உணவு தட்டுப்பாடு பிரச்சினைக்கு தீர்வு கண்டன. மக்கள் முன்னேற்றமே உண்மையான பொருளாதார வளர்ச்சியை கொண்டு வரும் என்பதை வலியுறுத்தினார். பொருளாதார துறையில் இவரது பங்களிப்பை பாராட்டி 1998 நோபல் பரிசு வழங்கப்பட்டது. நோபல் பரிசு தொகை முழுவதையும் பெண் குழந்தைகளின் கல்விக்காக வழங்கிவிட்டார். கலெக்டிவ் சாய்ஸ் அண்ட் சோசியல் வெல்ஃபேர் என்ற அவரது முதல் புத்தகம் 1970 வெளிவந்தது. பொருளாதாரம், வாழ்வுரிமை, வாழ்வாதாரம் தொடர்பாக ஆராய்ச்சி கட்டுரைகள், புத்தகங்களை எழுதியுள்ளார். இவர் எழுதி 2013 வெளிவந்த An Uncertain Glory என்ற புத்தகம் பல அதிர்வுகளை ஏற்படுத்தியது. இணைந்திருங்கள், இது NTR FM.

இது ஆரோக்கியம் காணும் நேரம். உணவு பழக்க வழக்கங்கள். உணவில் அதிகம் எண்ணெய் சேர்ப்பதை குறைக்க வேண்டும். எண்ணெய் இல்லா உணவுகள் சமைத்து உண்பது மிகவும் சிறந்தது. நமக்கு தேவையான 10% கொழுப்பு சத்து கூட அரிசி, கோதுமை, பருப்பு, தானியங்களில் இருந்து பெற்றுக்கொள்ள முடியும். இதய நோய் உள்ளவர்கள் இதய நோயிலிருந்து மீள உணவில் எண்ணெய் சேர்ப்பதை தவிர்க்க வேண்டும். சைவ உணவிற்கு பழகிக் கொள்ளுங்கள். மீனும் கோழி இறைச்சியும் ஏற்புடையது என்றாலும் அதை சமைக்க அதிகபட்ச மசாலா, எண்ணெய் பொருட்கள் பயன்படுத்தப்படுகிறது. எனவே தாவர உணவுகளையே உண்ணுங்கள். முட்டையின் வெள்ளைக்கரு மட்டும் உண்ண தகுதியானது. முளைக்கட்டிய பயறு வகைகளில் குளோரோஃபில், விட்டமின் ஏ, சி, டி, இ, கே மற்றும் பி காம்ப்ளெக்ஸ் மற்றும் தாது உப்புக்கள் அதிகம் உள்ளன. எனவே முளைக்கட்டிய தானியங்களை சேர்த்து கொள்ளுங்கள். பூசணிக்காய் பீட்டா கரோட்டின், கால்சியம், இரும்பு, விட்டமின் பி நிறைந்த காய்கறி. இதை உணவில் பார்த்து கொள்ளவும். வெள்ளை பூண்டானது இரத்த அழுத்தத்தை குறைக்கிறது. கரோனரி இரத்த குழாய்களில் இரத்தம் கட்டியிராமல் தடுப்பதுடன் மன உளைச்சலையும் தடை செய்கிறது. காளான்கள் பொட்டாசியம், பாஸ்பரஸ், தாமிரம், இரும்பு ஆகிய நிறைந்த பூஞ்சைகள் இவை இரத்தத்தில் உள்ள கொழுப்பை குறைக்கிறது. நாம் உண்ணும்போது உணவை ரசித்து நன்றாக மென்று விழுங்க வேண்டும். அவசரமாய் உண்பதை தவிர்க்க வேண்டும். அன்றாட உணவில் கார்போஹைட்ரேட் 70%, புரோட்டீன் 20%, கொழுப்பு 10% என்ற உணவை உண்பலாம். இதய நோய் தடுப்பதில் உணவின் பங்கு மிக மிக முக்கியமானது. எனவே இதய நோய் வராமல் தடுக்கக்கூடிய உணவு முறைக்கு நாம் மாறலாம். ஆரோக்கியம் தரும் கிழங்குகள். உருளைக்கிழங்கு. நமது நாட்டில் குளிர் பிரதேசங்களில் இது பயிரிடப்படுகிறது. உருளைக்கிழங்கில் உடலுக்கு வெப்பம் தரும் கார்போஹைட்ரேட் என்னும் மாவு சத்து அதிகம் உள்ளது. தோலுடன் வேக வைத்து பின் தான் தோலை உரிக்க வேண்டும். வாயுவை உண்டாக்கும் கிழங்கு என்பதால் சிறிதளவு எடுத்துக்கொள்ளலாம். இஞ்சி, புதினா, எலுமிச்சை ஏதாவது ஒன்றை சேர்த்து சமைப்பது நல்லது. கருணை கிழங்கு. காரா கருணை என்றும் சேனை கிழங்கு என்றும் கூறுவர். கருணை கிழங்கை உண்பதால் கபம், வாதம், இரத்த மூலம் நீங்கும், பசி உண்டாகும், இறைப்பைக்கு பலம் சேர்க்கும். கருணை கிழங்கை சமைக்கும் போது சிறிதளவு புளி சேர்த்து கொண்டால் கூடுதல் சுவை தரும். கேரட். நமது நாட்டின் குளிர்பிரதேசங்களில் தான் இதுவும் பயிரிடப்படுகிறது. இதில் ஏ, பி, சி விட்டமின்கள் உள்ளன. பச்சையாக உண்ணும் போதும் சுவையுடன் இருக்கும். பாஸ்பரஸ், கால்சியம் போன்றவையும் இதில் அடங்கியுள்ளது. உணவில் அடிக்கடி சேர்த்து கொண்டால் நலம். பீட்ரூட் உண்பதற்கு இனிப்பாக இருக்கும். பி, சி விட்டமின்கள் இதில் அதிகம் உள்ளன. முள்ளங்கி. குடல் வாதம் நீங்கும், பசியை உண்டாக்கும், தொண்டை கம்மல், மூலரோகம், கல்லடைப்பு போன்றவைகளும் போக்கும், உடம்பில் நீர்ச்சத்தை அதிகரிக்கும். வள்ளிக்கிழங்கு. வள்ளிக்கிழங்கில் வெளிரிய மஞ்சள், சிவப்பு என்னும் இரண்டு வகைகள் உண்டு. இதை சர்க்கரை வள்ளி என்றும் கூறுவர். இரத்தத்தை பெருக்கும், மூளைக்கு பலம் தரும். இணைந்திருங்கள். இது MTR FM. ஒரு பாடலுக்கு பின் இணையலாம்.

தள்ளி போடும் எண்ணத்தை கிள்ளி போடுங்க. தள்ளி போடும் எண்ணத்தை கிள்ளி போடுங்கள். ஏனெனில் நாம் தள்ளி தள்ளி போடுவது நம் வேலைகளை மட்டும் அல்ல, வெற்றிகளையும் தான். ஆம், இந்த உலகத்தில் இயலாமல் தோற்றவர்களை விட முயலாமல் தோற்றவர்களே அதிகம். முயற்சிகள் கூட தோற்கலாம், ஆனால் முயற்சி செய்வதில் நாம் தோற்றுவிடக் கூடாது. ஞாலம் கருதினும் கைகூடும், காலம் கருதி இடத்தார் செய்யின் என்றார் வள்ளுவர். எதையும் உரிய காலத்தில் செய்து முடிக்கும் பழக்கத்தை வளர்த்து கொள்வதே வெற்றி அடைவதற்கான முதல் படியாகும். விதைக்கப்படாத விதைகள் விருட்சமாவதில்லை, செதுக்கப்படாத கற்கள் சிலை ஆவதில்லை, அதுபோல செயலாக்கம் பெறாத சிந்தனைகள் முன்னேற்றத்தை கொடுப்பதும் இல்லை. ஒவ்வொரு நாளும் செய்ய வேண்டிய வேலைகளை முந்திய நாளே நாம் திட்டமிட்டு கொள்ள வேண்டும். வேலைக்கு தகுந்த நேரம், நேரத்திற்கு தகுந்த வேலை என ஒவ்வொரு வேலைக்கும் உரிய நேரத்தை ஒதுக்கிக் கொள்வதுடன் அந்தந்த வேலைகளை அந்தந்த நேரத்தில் உரிய விதத்தில் உயர்வாகவும் முனைப்புடனும் செய்து முடிக்க வேண்டும். அவ்வாறில்லாமல் செய்ய வேண்டிய வேலைகளை தள்ளி போட்டுவிட்டு எனக்கு அதிர்ஷ்டமில்லை என அழுத்துக் கொள்பவர்களால் ஒருபொழுதும் வெற்றியடைய முடியாது. ஏனென்றால் நாளை என்னும் நாளை நம்மால் எப்பொழுதும் உறுதியாக சொல்ல முடியாது. மேலும் நேற்று என்பது உடைந்த பானை, நாளை என்பது மதில் மேல் பூனை, இன்று மட்டுமே கையில் உள்ள வீணை. இதை உணர்ந்து கொண்டு உழைத்தால் மட்டுமே வெற்றியின் சிகரத்தை அடைய முடியும். ஒரு பெரிய கல்லை தூக்குவது சிரமமாக இருக்கும் போது அதை சிறு சிறு துண்டுகளாக உடைத்து விட்டால் எளிதில் தூக்கிவிட முடியும் அல்லவா? அதுபோலவே பெரிய பெரிய வேலைகளை கண்டதும் அவற்றை பார்த்து மலைத்து விடாமல் அதை சிறு சிறு பகுதிகளாக பிரித்து செய்ய துவங்கினால் போதும், எதையும் செய்து முடித்து விட முடியும். காலம் கடத்தாமல், காரணங்களையும் தேடாமல், எதையும் காலமறிந்து செய்து தன்னை மதிப்பவர்களை அக்காலம் தன் தலையில் தூக்கி வைத்து கொண்டாடும். ஆகவே வேலைகளை உடனுக்குடன் முடிப்போம், வெற்றி மகுடத்தை தரிப்போம். இணைந்திருங்கள்.

இனி நீதி நூல்களில் நிர்வாகம். வந்ததும் வராததும் ஒன்றை நினைக்கின் அது ஒழிந்திட்டு ஒன்றாகும். அன்றி அதுவரினும் வந்தேதும் ஒன்றை நினையாத முன்வந்து நிற்பினும் நிற்கும் இணையாளும் ஈசன் செயல். ஒரு குறிப்பிட்ட பஸ்ஸுக்கு நெடுநேரம் காத்திருந்தார் ஒரு நண்பர். அது வரவில்லை. வேறு எண்கள் உள்ள பஸ்கள் வந்தன. அவற்றில் சில காலியாக வந்தன. அப்பொழுது அவர் சொன்னார், ஒன்றை நினைக்கின் அது ஒழிந்திட்டு ஒன்றாகும். அது வண்டி பயணத்திற்கு வேடிக்கையாக சொல்லப்பட்டது. இதுவோ வாழ்க்கை பயணத்தின் பேருண்மை. ஒன்று நடக்கும் என்று எதிர்பார்ப்போம், அது நடக்காது, வேறு ஒன்று நடக்கும். நமக்கு முதலில் ஏமாற்றமாகவும் வியப்பாகவும் திகைப்பாகவும் இருக்கும். ஆனால் காலப்போக்கில் நாம் நினைத்தது நடக்காமல் வேறு ஒன்று நடந்ததே நல்லது என்று நாம் நினைக்க நேரிடும். சமயத்தில் நாம் நினைப்பது நடந்து விடக்கூடும். அது நமக்கு நல்லதாக அமையாமலும் போகலாம். அதனால்தான் பாரதியார், நல்லது தீயது நாமறியோம், அன்னை நல்லது நாட்டுக தீயது ஓட்டுக என்று பாடினார். மாணிக்க வாசகரும், அன்றே என் ஆவியும் உடலும் உடைமை எல்லாமும் குன்றே அணையாய் என்னை ஆட்கொண்ட போதே கொண்டிலையோ இன்று ஓர் இடையூறு எனக்கு உண்டோ என் தோள் முக்கண் எம்மானே நன்றே செய்வாய் பிழை செய்வாய் நானோ இதற்கு நாயகனே என்று திருவாசக பாடலில் கூறியுள்ளார். கவிஞர் கண்ணதாசனும், நினைப்பதெல்லாம் நடந்துவிட்டால் தெய்வம் ஏதும் இல்லை என்றார். சில சமயம் நாம் தேடியது எதிர்பாராமல் நம் கண் முன்னே வந்து நிற்கும். கும்பிடப் போன தெய்வம் குறுக்கே வந்தது என்பார்களே அதுபோல. இப்படியாக நடப்பன எல்லாம் இறைவன் செயல் என்ற மனப்பக்குவம் வந்துவிட்டால் எல்லாம் நல்லதற்கே என்று எடுத்துக்கொள்வோம். நான் எதுவும் வெற்றியடைந்திருப்பேன் என்றால் அதற்கு அந்த காரணம் பொருந்தும் என்பதை உறுதிபடச் சொல்லலாம். எல்லாமே நம்மையாளும் ஈசன் செயல் என்ற எண்ணம் எல்லோருக்கும் வர வேண்டும். நமக்கு நாமே நன்றென்றும் தீதென்றும் நானென்றும் தானென்றும் அன்றென்றும் ஆமென்றும் ஆகாதே நின்ற நிலை ஆனதாம் தத்துவம் சம்பருத்தார் யாக்கைக்கு போனவா தேடும் பொருள். இறைவனை பற்றி சொல்லும் பொழுது வேண்டுதல் வேண்டாமை இலான் என்பார் திருவள்ளுவர். துறவிகளுக்கும் அது பொருந்தும். அதனால்தான் துறவிகளை தெய்வீகத்தன்மை கொண்டவர்களாக நினைக்கிறோம். இதை விளக்கும் பாடல் கையருகே தெய்வம் இருந்தாலும் அதை தேடி அலையும் மனிதனை பற்றிய அழகான உதாரணம் மூலம் சொல்லப்படுகிறது. இறைவனுக்கு நன்று என்றும் தீது என்றும் வேறுபடுத்தி பார்க்கும் பழக்கம் இல்லை. இறைமையை நாடுபவர்கள் துறவிகள் என்றும் தம்மை முன்னிலைப்படுத்திக் கொள்வதில்லை. அவர்களுக்கு எல்லாமே அவன்தான். முடியாது முடியும் என்று அவர்கள் சொல்ல மாட்டார்கள். எல்லாம் ஈசன் செயல் என்பார்கள். தானே இறைமை தத்துவம் என்பது அந்த மேன்மக்களுக்கு புரியும். இறைமைக்கு ஏற்றபடி நடந்து கொள்வார்கள். மற்ற

அவர்கள் அப்படி அல்லர். சம்பங்கோரையை அறுத்து கட்டாக கட்டாக கூடியவர்கள் அதை கட்டுவதற்கு கயிறை தேடிக்கொண்டு போவார்கள். அவர்களுக்கு புரியாத விஷயம் அந்த சம்பங்கோரையே கயிறாக திரித்து புல் பொதியை கட்டலாம் என்பது. வைக்கோல் போரை போல, வைக்கோல் பிரியால் கட்டுவது போல. தேடி தேடுனா தேவனை தேடி என்னுள்ளே கண்டு கொண்டேன் என்ற தேவார பாடல் போல, அங்கும் இங்கும் என்றில்லாதபடி இறைவனை நமக்குள்ளேயே கண்டுகொள்ள வேண்டும். அதுபோல நிர்வாக இயல் தத்துவங்களும் நமக்குள்ளேயே இருக்கின்றன என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அவை நாம் படிக்கும் அனைத்து பழம்பெரும் நூல்களிலும் இருக்கின்றன. வெளியே தேடிப் போக வேண்டும் என்பது இல்லை. இலக்கியங்களை படித்து நல்ல மனிதர் ஆகுங்கள், நல்ல மனிதர்களை உருவாக்குங்கள். நல்ல நிர்வாகிகளும் நல்ல சமுதாயமும் நமக்குத்தான கிடைக்கும். எனவே அதற்கான முயற்சிகளை செய்யுங்கள். இணைந்திருங்கள், ஒரு பாடலை கேட்கலாம்.

இப்பொழுது நாம் காண இருப்பது பலம் தரும் பழங்கள். பழங்களை எப்படி சாப்பிடுவது, எப்படி சாப்பிடக்கூடாது என்பது நேற்றைய நிகழ்ச்சியில் நாம் பார்த்தோம். இன்று மாதுளம் பழம் பற்றி நாம் காண இருக்கிறோம். மாதுளை கொட்டையுடன் சேர்த்து அரைத்து வடிகட்டவும். இதனுடன் சர்க்கரை பாகு கலந்தால் மாதுளை மணப்பாகு, அதாவது மாதுளை சிரப் ரெடி. இதை குழந்தைகளுக்கு கொடுத்து வந்தால் இரத்த சோகை குணமடையும். கர்ப்ப காலத்தில் ஏற்படும் வாந்தி பிரச்சனைக்கு மாதுளை மணப்பாகு ஒரு நல்ல தீர்வாக இருக்கிறது. நுண்ணூட்ட சத்துக்கள் நிறைந்த பழம் மாதுளை. இரத்த குழாய்கள் தடிப்பதால் ஏற்படும் இதய நோய்களை தடுக்கும் ஆற்றல் மாதுளைக்கு உண்டு. அனைத்து வகை புற்றுநோய்க்கும் சிறந்த மருந்து. புற்றுநோய் செல்களை வளரவிடாமல் தடுக்கும் ஆற்றல் கொண்டது. குறிப்பாக ஆண்களுக்கு வரும் புரோஸ்டேட் புற்றுநோயை தடுக்கும். கரு நன்றாக வளர மாதுளை உதவும். எனவே கர்ப்ப காலத்தில் அவ்வப்பொழுது மாதுளம்பழம் சாப்பிடுவது நல்லது. ஆண்களுக்கு விந்தணு உற்பத்தியை அதிகரிக்கும் ஆற்றல் மாதுளைக்கு உண்டு. உடலில் உள்ள கெட்ட கொழுப்பை கரைத்து அதன் அளவை குறைக்க செய்யும். துவர்ப்பு சுவை இருக்கும் பழங்கள் அனைத்துமே எலும்புகளுக்கு மிகவும் நல்லவை. மாதுளை எலும்புகளை உறுதிப்படுத்தும். 100 கிராம் மாதுளையில் புரதம் 1.6 கிராம், கொழுப்பு 0.1 கிராம், நார்ச்சத்து 5.1 கிராம், மாவுச்சத்து 14.5, ஆற்றல் 65, கால்சியம், பாஸ்பரஸ், இரும்பு, விட்டமின் சி, மங்கனீஸ், தாமிரம், டயமின், மெக்னீசியம், துத்தநாகம் போன்ற அனைத்தும் இதில் இருக்கின்றன. இது ஒரு சிறந்த ஒரு உணவாகவும் கருதப்படுகிறது. மற்றும் ஒரு பழம் வாழைப்பழம். வாழைப்பழத்தை தொடர்ந்து சாப்பிட்டு வந்தால் உடலில் உள்ள வறட்சி, வாதம், உடல் சூடு அதாவது பித்தம் இரண்டையும் சமப்படுத்தும். உடலுக்கு தேவைப்படும் பொட்டாசியம் அதிக அளவில் இதில் இருக்கிறது. படுக்கையில் சிறுநீர் கழிக்கும் குழந்தைகளுக்கு வாழைப்பழத்தை கொடுத்து வந்தால் இந்த பிரச்சனை தீருமாம். வளர்சிதை மாற்றத்தை சீராக்கும். ஞாபக மறதியை தடுக்க அடிக்கடி வாழைப்பழம் சாப்பிடலாம். வேலை பழு காரணமாக மன அழுத்தம் ஏற்படும் சமயங்களில் வாழைப்பழத்தை சாப்பிட்டால் மூளையில் செரட்டோனின் ஹார்மோன் சுரந்து மன அழுத்தம் குறையும். வாழைப்பழத்தை மசித்து பஞ்சாமிர்தமாக செய்து குழந்தைகளுக்கு கொடுக்கலாம். வாழைப்பழத்துடன் உலர்ந்த திராட்சை, முந்திரி, பேரிச்சை, சுக்குத்தூள், ஏலக்காய் தூள் ஆகியவற்றை கலந்தும் சாப்பிடலாம். ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு மீண்டும் இணையலாம். ஒரு பாடல் கேட்போமே. இணைந்திருங்கள். இது MTR FM

மாசி மாதத்தில் விரதங்களை பற்றி அறியலாம். முன்னோர் சாபத்தை துரத்தும் மாசி மக விரதம். ஏதோ ஒரு காலத்தில் நம் வீட்டுக்கு வந்த மருமகள்களையும் மாமியார் மாமனார்களையும் கொடுமை செய்திருப்பார்கள். பெற்றவர்களை கவனிக்காமல் விட்டிருப்பார்கள். காதலித்து கர்ப்பமாகி கைவிட்டிருப்பார்கள். இவர்களது வம்சாவளியை துன்பம் துரத்தி கொண்டே இருக்கும். இதற்கு காரணம் அந்த முன்னோர் விட்ட சாபம்தான். இவ்வாறு துன்பப்படுபவர்கள் மாசி மகத்தன்று கும்பகோணம் மகாமக குளத்தில் நீராடி முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்ய வேண்டும். இதனால் முன்னோர் சாபத்தில் இருந்து விடுதலை கிடைக்கும். மாசி மாதத்தில் வரும் வளர்பிறை ஏகாதசி ஐயா ஏகாதசி ஆகும். இந்த நாளில் வைகுண்ட ஏகாதசி என்று அனுஷ்டிப்பது போல காலை முதல் மாலை வரை துளசி தீர்த்தம் மட்டும் அருந்தி இரவில் கண்விழிக்க வேண்டும். மறுநாள் துவாதசி என்று காலை சாப்பிட்டு விரதம் முடிக்கலாம். ஏகாதசி என்று ஓம் நமோ நாராயணாய என்ற மந்திரத்தை மனதுக்குள் சொல்ல வேண்டும். குழந்தைகளின் கல்வி வளர்ச்சி திட்டங்களில் வெற்றி பெற இந்த விரதத்தை அனுஷ்டிக்கலாம். குடிகார கணவர்கள் மனைவியை கருவேப்பிலை போல நினைப்பவர்களை திருத்தி அவர்களிடம் உள்ள தீய குணங்களை விரட்டவும் இந்த விரதத்தை அனுஷ்டிப்பர். பேய் பயம் இருப்பதாக சிலர் பயந்து கொண்டே இருப்பர். அவர்களுக்கும் இந்த விரதம் நிவாரணம் அளிக்கும். மாசிமக திருநாள் என்று சென்னை மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோவில் சுவாமி கடற்கரைக்கு எழுந்தருளி தீர்த்தவாரி நடக்கிறது. இதற்கு கடலாடும் விழா என பெயர். மயிலாப்பூரில் வசித்த பூம்பாவை என்ற பெண்ணை திருமணம் செய்ய வந்த சம்பந்தர் அவள் இறந்த செய்தி அறிந்தார். அவளை உயிர்ப்பிக்க கபாலீஸ்வரரை வணங்கி மடலார்ந்த தெங்கின மயிலையார் மாசி கடலாட்டு கண்டான் கபாலீச்சரம் அமர்ந்தான். அடல் ஆனேறு ஊறும் அடிகள் அடிபரவி நடமாடல் காணாதே போதியோ பூம்பாவாய் என்று பாடினார். இதிலிருந்து மயிலாப்பூரில் இந்த கடல் நீராடல் நீண்ட நெடுங்காலமாக நடந்து வருவது உறுதியளிக்கப்படுகிறது. மகா சிவராத்திரி விரதம் மாசியில் வரும் தேய்பிரை சதுர்த்தி திதி அன்று சிவராத்திரி வரும். இந்த நாளில் பகல் முழுவதும் சாப்பிடாமல் இரவில் கண்விழித்து சிவாலயங்களில் நடக்கும் நான்கு ஜாம கால அபிஷேகத்தையும் தரிசிக்க வேண்டும். கிராமங்களில் இந்நாளில் விடிய விடிய குலதெய்வ வழிபாடு நடத்துவார்கள். இதற்காக 7 நாட்கள் முன்பதாக பக்தர்கள் காப்பு கட்டி விரதம் துவங்குவர். இந்த ஆண்டில் பிரதோஷமும் சேர்ந்து புனிதமான வெள்ளிக்கிழமைகளில் வருவதால் சிவராத்திரி விழா கோவில்களில் களை கட்டும். இணைந்திருங்கள்.

மகிழ்வான வாழ்த்துக்களுடன் ஒன்றிய தமிழ் MTR வானொலியில் பொதிகை தென்றல் நிகழ்ச்சிக்காக குவைத்தில் இருந்து இணைந்து கொள்வது எங்கள் அன்பின் இரவாஞ்சரி ஷாகுல் ஹமீத். நலம்தானே அன்பு உறவுகளே, நலமே சிறக்க எல்லோருக்கும் பொதுவான இறைவனை வேண்டி இன்றும் பொதிகையில் ஒற்றெடுத்த தென்றல் வான்வழியே உங்களை நாடி தேடி ஓடி வருகிறது. அன்பு ஒரு திரவம், கொதிப்பவர்களிடம் ஆவியாகிவிடுகிறது, குளிர்ந்தவர்களிடம் உறைந்து விடுகிறது என்ற வரிகளுடன் மலரும் முதல் பாடல்

காற்றலையில் நம்மை இணைத்திருப்பது பொதிகை தென்றல். சில மனிதர்கள் வரமாக நம் வாழ்க்கையில் வருவார்கள், சில மனிதர்கள் பாடமாக நம் வாழ்க்கையில் வருவார்கள் என்ற கருத்துக்களை சுமந்து வரும் அடுத்த பாடல்

இனிமையான இந்த வேளையில் நம்மை எம்டிஆர் வானலையில் பொதிகை தென்றல் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறோம். எது வந்தாலும் பார்த்து கொள்ளலாம் என்ற மனநிலை எப்பொழுது வருகிறதோ அப்பொழுதுதான் நம் பயம் என்ற உணர்வில் இருந்து விடுபட முடியும் என்ற வரிகளுடன் இணையும் அடுத்த பாடல்

காற்றலையில் கவியும் இசையுமாய் கருத்துக்களோடு கலந்திருப்பது பொதிகை தென்றல். அறுந்து போன செருப்பு கூட வீட்டில் ஒரு இடம் உண்டு. இறந்து போன மனிதனுக்கு ஒரு நாளைக்கு மேல் வீட்டில் இடமில்லை. உடல் பொய்யானது என்ற கருத்துக்களுடன் இணையும் அடுத்த பாடல்

வானலையில் பொதிகை தென்றல் நிகழ்ச்சி எம்டிஆர் வானொலியில் கவி படைத்துக் கொண்டிருக்கிறது. பிடித்தவர் என்பதற்காக பிழைகளை சுட்டி காட்ட தவறாதே, பிடிக்காதவர் என்பதற்காக நல்லவற்றை தவறாக பார்க்காதே என்று கூறி இணையும் அடுத்த பாடல்

விண்ணோடும் முகிலோடும் இந்த நேரத்தில் பொதிகையில் ஊற்றெடுத்த தென்றல் உங்களை நாடி வரும் இவ்வேளையில் ஒருவர் எப்படிப்பட்டவர் என்பதை பழகித்தான் முடிவு செய்ய வேண்டும். தவிர அடுத்தவர்கள் சொல்வதை கேட்டு முடிவு செய்யக்கூடாது என்ற கருத்துக்களை கடந்து மலரும் அடுத்த பாடல்

நம்ம இணைத்திருப்பது MTR வானொலியில் பொதிகை தென்றல். ஒவ்வொரு நாளும் ஆண்டின் மிகச்சிறந்த நாள் என்று உன் இதயத்தில் மீது அழுத்தமாக எழுதிக்கொள். ஒவ்வொரு நாளையும் உன்னால் மாற்றி காட்ட முடியும். மனதில் உறுதி இருந்தால் என்ற வரிகளை சுமந்து ஒலிக்கும் பாடல்.

இனிய இந்த வேளையில் மனதிற்கு சுகமான பாடல்களை தருவது பதிகை தென்றல். எல்லாவற்றையும் திறந்த மனதுடன் விருப்பு வெறுப்பின்றி பார்க்க முயற்சிங்கள், மறைந்திருக்கும் உண்மைகள் தெரிய வரும் என்ற வரிகளை கடந்து தொடரும் பாடல்

இனித்திரும் இன்பமான இந்த நேரத்தில் பொதிகையில் உற்றெடுத்த தென்றல் வானலையில் அரை மணி நேரம் தானே என்று அற்பமாக கருதாமல் அந்த அரை மணி நேரத்திலும் அற்புதமான காரியத்தை செய்து கொண்டிருப்பவனே மேலான மனிதன் என்ற கருத்துக்களுடன் ஒலிக்கும் அடுத்த பாடல்

ஒன்றியத்தமிழ் எம்டிஆர் வானலையில் பொதிகை தண்டல் இனிமையாக வீசும் இவ்வேளையில் மறைக்கப்பட்ட திறமை ஒருபோதும் எவ்வித மதிப்பினையும் பெற்றுத்தருவதில்லை. மறைந்திருக்கும் திறமைகளை வெளிக்கொண்டு வாருங்கள் என்ற வரிகளை கடந்து தொடரும் பாடல்

காற்றலையில் நேசாலை, எம்டிஆர் வானலையில் பொதிகை தென்றல். ஒவ்வொரு தோல்வியும் ஓர் அனுபவம், ஒரு லாபம். ஒவ்வொரு ஏமாற்றமும் ஓர் எச்சரிக்கை, ஒவ்வொரு நாட்டமும் ஒரு பட்ட அறிவு. வாழும் வரை வாழ்க்கை வாழ்ந்து காட்டுவோம் என்ற வரிகளை கடந்து நிகழ்ச்சி கொண்டு வரும் நிறைவு பாடல்.

0: மகிழ்ச்சி உறவுகளே, இன்றும் பொதிகையில் உற்றெடுத்த தென்றல் பொதிகை தென்றலாக வனிதமிழ் MTR வானொலியில் ஒலித்துச் சென்றது. இவ்வேளையில் நிகழ்ச்சியில் இணைந்திருந்த அத்தனை உறவுகளுக்கும், மேலும் தொழில்நுட்பத்தில் உதவிய நிலைய இயக்குனர் மீரா அவர்களுக்கும் நன்றி கூறி விடைபெறும் உங்கள் அன்பின் இரவாஞ்சேரி ஷாகுல் ஹமீத் குவைத்தில் இருந்து. நன்றி உறவுகளே.
1: உலகமக்கும் தமிழ் பேசும் மக்களின் முதல் தரமான வானொலி MTR வானொலி மொன்றியலில் இருந்து 24 மணி நேரமும் உங்களுக்கான சேவையை தொடர்ந்து தந்து கொண்டிருக்கின்றார்கள். MTR FM 24 மணி நேரமும் இணையத்தில் கேட்டு மகிழ்வதற்கு www.mtr.com.
2: ஆமா, என் பின்னால நிக்கிற ஒவ்வொருத்தனும் உழைக்கிறவன், உண்மை பேசுறவன், நாலு பேருக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறவன், நம்ம அறியாம கூட தப்பு செய்யக்கூடாதுங்கிறவன், அடுத்தவன் காசு காசுபடாதவன், அன்புக்கு உயிரையே கொடுக்கிறவன், கஷ்டத்துல சிரிக்கிறவன், வறுமையிலையும் திருடாதவன், படிக்காதவன், ஆனா பண்புள்ளவன்.
1: MTR FM.

வணக்கம். மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி. கனடா கலையகம் MTR FM ரேடியோ கனடா.

கலையுகத்தில் இருந்து காற்றலையில் கலந்து உங்கள் காதோரத்தில் வணக்கம் என்று அன்புடன் கூறி இணைகின்ற நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன்.

நீங்களும் நாங்களும் நலமாக இருக்கும் இங்கிதமான இந்த வேளையில் மூன்றியல் தமிழ் வானொலியில் வாரத்தில் ஒரு நாள் மலரும் பாட்டும் பதமும் என்றும் மலர்கின்றது. அன்பு உறவுகளே, கடந்த காலங்களில் நாங்கள் 345 பாட்டும் பதமும் பொருளியல், வாழ்வியல், ஆன்மீகம், தத்துவங்கள் என்று பலவிதமான தலைப்புகளிலே பல படைப்பாளிகள் தந்த படைப்புகளாக 345 பாட்டும் பதமும் அரங்கேறி வாழ்த்தினை பெற்றுள்ளது. படைப்பாளிகள் பல கண்ட பாட்டும் பதமும் என்றும் தன்னுடைய 346 படைப்பினை அரங்கேற்ற உள்ளது. கடந்த காலங்களிலே தன்னுடைய 125 படைப்புகளை படைத்தளித்த சிந்தனை செல்வன் என்றும் தன்னுடைய 126 படைப்பினை தந்திருக்கின்றார். அந்த வகையில் இன்று 346 பாட்டும் பதவும் என்ன கூறப்போகின்றது என்று எண்ணினால் ஏதோ ஒரு வாழ்க்கை தத்துவத்தைத்தான் எடுத்து வந்து தரமான பாடல்களையும் பொருத்தி எங்களை சிந்திக்க வைக்கும். அந்த வகையிலே இன்று பாட்டும் பதமும் 346 தர இருக்கின்றது 10 பாடல்கள். இந்த 10 பாடல்களும் நாங்கள் கேட்காத பாடல்கள் என்று கூறினாலும் தத்துவமான பொக்கிஷமான பழைய புதிய இடைக்கால பாடல்களாக இருக்கும். அந்த பாடல்களிலே வருகின்ற ஒவ்வொரு பாடலிலும் வர முதல் பதம் 10 பாடல்களிலும் 10 பதங்களாக தொடர்ந்து ஒரு வாக்கியத்தை தர இருக்கின்றது. அந்த வாக்கியம் எதுவாக இருக்கும், எதை கூறப்போகின்றது என்பதை பாட்டும் பதமும் 346 கேட்கும்போது கேட்டு முடிவிலே நாங்கள் அறிந்து கொள்ளலாம். அதனால் இன்று பாட்டும் பதமும் 346 கேட்க நாங்கள் ஆயத்தமாவோமா? இன்றைய 346 பாட்டும் பதத்தின் முதல் பாடல் நாங்கள் பல தடவைகள் கேட்டு மகிழ்ந்து ஆண்டுகள் பல கடந்தாலும் ஒன்றும் பொருத்தமாக இருக்கின்ற ஒரு பாடல் மலை கள்ளன் என்ற திரைப்படத்திலிருந்து பாட இருக்கின்றது. எப்படி பாடுகின்றது கேட்போமா?

சிறந்த அந்த பாடல் எத்தனை காலம்தான் ஏமாற்றுவார் இந்த நாட்டிலே என்று பாடிய வேளையிலே எத்தனை என்ற பதத்தை எங்களுக்கு இன்றைய பாட்டும் பதத்துக்கு முதல் பதமாக இன்றைய படைப்பாளி தந்திருக்கின்றார். இரண்டாவது பதம் இதுவாக இருக்கும், நாங்கள் உடனடியாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக படித்தால் மட்டும் போதுமா என்ற திரைப்படுத்து பாடலை பாட வைக்கின்றார். அந்த பாடல் கொண்டு வருகின்றது இரண்டாவது பதத்தை. கேட்போமே பாடலை.

காலம் என்ற பதத்தைத்தான் இரண்டாவது பாடல் முதல் பதமாக பாடியிருந்தது அல்லவா? அதனால் எத்தனை என்ற பதத்துடன் காலம் என்ற பதத்தை சேர்த்தால் எத்தனை காலம் என்றால் நாங்கள் எதற்காக இதை கூறுகின்றார் என்று மூன்றாவது பாடலை எதிர்பார்ப்போம். அது என்ன திரைப்படத்திலிருந்து வரப்போகின்றது என்றால் நான் பெற்ற செல்வம் என்ற திரைப்படத்தில் ஒரு தத்துவ பாடல் தான் ஒலிக்க இருக்கின்றது. இங்கு செவி மடுப்போம்.

0: காலத்தால் அழியாத அந்த தத்துவம் வாழ்ந்தாலும் ஏசும் தாழ்ந்தாலும் ஏசும் என்று பாடி சென்ற வேளையிலே வாழ்ந்தாலும் என்ற பதம் எங்களுக்கு மிகவும் பொருத்தமாக இருக்கின்றது. மூன்றாவது பதமாக இன்றைய 10 பதங்களுக்குள்ளேயும் மூன்றாவது பதத்தை கண்டுபிடித்து விட்டோம். 3 பதங்களையும் ஒரு தடவை இணைத்து பார்ப்போமா? எத்தனை காலம் வாழ்ந்தாலும், அதாவது நாங்கள் இந்த உலகில் எத்தனை ஆண்டுகள், எத்தனை ஆண்டுகள், குறைந்த ஆண்டுகளா, கூடிய ஆண்டுகளா, நீண்ட ஆண்டுகளா நாங்கள் வாழ்ந்தாலும் என்ன கூட போகின்றார் என்பதை அடுத்த பாடலிலும் கேட்டு பார்ப்போம். இந்து என்ற ஒரு திரைப்படத்திலிருந்து இப்படி ஒரு பாடலை தருகின்றார். அந்த பாடல் பாடுகின்றது இப்படி.
1: எப்படி எப்படி சமஞ்சது, எப்படி எப்படி எப்படி சமஞ்சது, எப்படி

எப்படி என்று நான் கூறிய வேளையில் அந்த பாடலும் எப்படி எப்படி என்று பாடுகின்றது. அப்படி என்றால் நாங்கள் அந்த மூன்றாவது பதங்களோடு சேர்த்து இந்த நாலாவது எப்படியையும் கொண்டு சென்று ஒரு தடவை படித்து பார்ப்போம். எத்தனை காலம் வாழ்ந்தாலும் எப்படி, ஆம், இந்த உலகத்திலே நாங்கள் எத்தனை காலம் வாழ்கின்றோம் என்பது கேள்வி அல்ல, எப்படி என்ற ஒரு கேள்வி வருகின்றது. அது என்ன, எதை கூறப்போகின்றது? ஐந்தாவது பதம் தந்து கூறப்போகின்றது என்று எண்ணுகின்றேன். அதற்காக புதிய திரைப்படங்களுள் ஒரு திரைப்படமான ட்ரெயின் என்ற திரைப்படத்திலிருந்து ஒரு பாடலை தருகின்றார். ஐந்தாவது பதத்துக்காக எத்தனை காலம் வாழ்ந்தாலும் எப்படி என்று அடுத்த பதம் எப்படி பாடப்போகின்றது, இப்படி பாடுகின்றது.

மிக மிக பொருத்தமான பதம். போனது போனது என்று பாடியதல்லவா, அதிலே போனது என்று நாங்கள் எடுத்துக்கொள்வோம். சென்றது போனது கடந்தது என்ற கருத்தை அங்கே புகுத்தியிருக்கின்றார். எப்படி என்றால், எத்தனை காலம் வாழ்ந்தாலும் எப்படி போனது எது தெரியவில்லை. என்ன போனது? அதற்காக ஆறாவது பதம் தலைவாசல் திரைப்படத்திலிருந்து பாடி தருகின்றது அதற்குரிய பதத்தை. ஒரு மகளை நாங்கள் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருப்பது ஒன்றியல் தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ் பணியிலே. வாரத்தில் ஒரு நாள் மலரும் படைப்பாளிகள் படைத்து அனுப்பும் வாழ்க்கை தத்துவங்களோடு விழிப்புணர்வை தருகின்ற பாட்டும் பதமும் 346. அதற்கான பாட்டும் பதத்தை இன்று தயாரித்து தந்திருக்கின்றார். 125 பாட்டும் பதங்களை தயாரித்து தந்த 126வது படைப்பான தன்னுடைய சிந்தனையில் உதித்த கருத்துக்களை புகுத்தி சிந்தனை செல்வன் அவர்கள். சரி, ஆறாவது பதம் எதுவாக இருக்கும் என்று ஒரு தடவை சிந்திப்போமா அல்லது கேட்போமா? பாடலை கேட்போம். தலைவாசல் என்று கூறியிருந்தேன், அது என்ன பாடல்? இதோ இதுதான் அந்த பாடல்.

தலைவாசல் திரைப்படத்து பாடல் பாடியது வாழ்க்கை என்று ஆரம்பித்து பாடியது. அப்படி என்றால் வாழ்க்கை தான் எங்களுக்கு தேவையான பொருத்தம். அடடா, வாழ்க்கையை பற்றி தான் கூற வருகின்றது இன்றைய பாட்டும் பதமும். எத்தனை காலம் வாழ்ந்தாலும் எப்படி போனது வாழ்க்கை? ஆம், எங்கள் வாழ்க்கையில இன்பங்கள், துன்பங்கள், நன்மைகள், தீமைகள், நெகிழ்ச்சிகள், மகிழ்ச்சிகள் என்று எல்லாம் நிறைந்திருக்கும். மிகவும் பிரதானமாக வாழ்க்கை சுலபமாக சென்றதா இல்லை சுகமாக சென்றதா என்று எண்ணும் போது, இவர் சுலபமா, நாங்கள் சுகமாக வாழ்ந்தோமா இல்லை சுலபமாக வாழ்ந்தோமா இல்லை இடையூறுகளுடன் வாழ்ந்தோமா சஞ்சலத்துடன் வாழ்ந்தோமா இல்லை நாங்கள் இந்த உலகத்தில் எப்படி வாழ்ந்து கொண்டோம், எப்படி போனது எங்கள் வாழ்க்கை, மக்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்டதா ஏற்றுக்கொள்ளப்படவில்லையா என்றெல்லாம் உங்களை பற்றி யோசிக்க வேண்டிய ஒரு சிந்தனையை தந்திருக்கின்றது. எத்தனை காலம் வாழ்ந்தாலும் எப்படி போனது வாழ்க்கை? அப்படி என்றால் இன்னும் சரியாக எங்களுக்கு தெளிவு கிடைக்கவில்லை. ஏழாவது பதத்தை கேட்டு பார்ப்போம். அதற்கான என்ன பாடல் தருகின்றார்? கப்பல் ஓட்டிய தமிழன் என்ற திரைப்படல் அநேகமா பாட்டும் பதத்திலும் எல்லா படைப்பாளிகளும் உபயோகிக்கும் அந்த பாட்டை இவரும் உபயோகிக்கின்றார். கேட்போம் அந்த பாடலை.

என்று ஆரம்பித்த அந்த பாடலே என்று என்ற பதம்தான் எங்களுக்கு வேண்டிய பதம். ஏழாவது பதம் முதல் வந்த ஆறு பதங்களோடு சேர்ப்போம். எத்தனை காலம் வாழ்ந்தாலும் எப்படி போனது வாழ்க்கை என்று இன்னும் முடியவில்லை. அப்படி என்றால் பேரும் புகழும் என்ற திரைப்படத்து பாடல் ஒன்று வந்து எட்டாவது பதத்தை தருவதற்காக பாடுகின்றது. எப்படி பாடுகின்றது? இப்படி பாடுகின்றது.

0: தானே தனக்குள் என்ற பதத்தை நாங்கள் கண்டு கொண்டோம். அதிலே எங்களுக்கு ஒரு பதம் தானே வேண்டும். தானே என்ற பதத்தை பெற்றுக் கொள்வோம், அதுதான் முதல் பதம். அப்படி என்றால் முதல் வந்து ஏழு பதங்களும் எத்தனை காலம் வாழ்ந்தாலும் எப்படி போனது வாழ்க்கை என்று தானே. மீண்டும் படிப்போம். எத்தனை காலம் வாழ்ந்தாலும் எப்படி போனது வாழ்க்கை என்று தானே. இன்னும் எங்களுக்கு புரியவில்லை, துளங்கவில்லை, என்ன கூறப் போகின்றான் என்று. அதற்காக நாங்கள் ஒன்பதாவது பாடலை கேட்டுத்தான் ஆக வேண்டும். அருணோதயம் திரைப்படத்திலிருந்து ஒரு பாடலை தந்திருக்கின்றார், எங்கே கேட்போமா?
1: உலகம் ஆயிரம் சொல்

உலகம் ஆயிரம் சொல்லட்டுமே என்ற பதத்திலே பாடலிலே உலகம் என்ற பதம் எங்களுக்கு வேண்டிய பதம். முதல் எட்டு பதங்களும் எத்தனை காலம் வாழ்ந்தாலும் எப்படி போனது வாழ்க்கை என்று தானே உலகம் என்ற பதம்தானே வந்திருக்கின்றது. ஆதலால் ஒன்பது பதங்களும் கூறுகின்றன, எத்தனை காலம் வாழ்ந்தாலும் எப்படி போனது வாழ்க்கை என்று தானே உலகம். ஆமாம், உலகம் என்ன செய்ய போகின்றது? அதற்காக நீல மலர்கள் என்ற திரைப்படத்து பாடல் பத்தாவது பாடலாக வந்து இன்றைய பாட்டும் பதமும் 346 பூரணப்படுத்த இருக்கின்றது. கேட்போம் பாடலை.

சம்சரிதம் சம்சரிதம் சம்சரிதம் சம்சரிதம் சம்சரிதம் சம்சரிதம் சம்சரிதம் சம்சரிதம் சம்சரிதம் சம்சரிதம் சம்சரிதம் சம்சரிதம் சம்சரிதம் சம்சரிதம் சம்சரிதம் சம்சரிதம் சம்சரிதம் சம்சரிதம் சம்சரிதம் சம்சரிதம் சம்சரிதம் சம்சரிதம் சம்சரிதம் சம்சரிதம் சம்சரிதம் சம்சரிதம் சம்சரிதம் சம்சரிதம் சம்சரிதம் சம்சரிதம் சம்சரிதம் சம்சரிதம் சம்சரிதம் சம்சரிதம் சம்சரிதம் சம்சரிதம் சம்சரிதம் சம்சரிதம் சம்சரிதம் சம்சரிதம் சம்சரிதம் சம்சரிதம்

சிறப்பான அந்த பாடல் முடித்து வைக்கின்றது பாட்டும் பதமும் 346 பேசும் என்ற முதல் பதத்தை கொடுத்து 10வது பதமாக பேசும் என்று வந்துவிட்டதல்லவா. அந்த பதத்தை கொண்டு சென்று முதல் 9 பதங்களோடும் சேர்த்து முழுமையாக படிப்போம் என்ற பாட்டும் பதமும் 346 எப்படி எதை என்ன கூறுகின்றது என்று. எத்தனை காலம் வாழ்ந்தாலும் எப்படி போனது வாழ்க்கை என்றுதானே உலகம் பேசும். ஆமாம், இந்த உலகத்திலே நாங்கள் எத்தனை காலம் வாழ்ந்தோம் என்று பேசுவதை விட எப்படி வாழ்ந்தோம் என்றுதான் இந்த உலகம் எங்களை பற்றி பேசும். இந்த உலகத்தில், இந்த சமுதாயத்தில் நாங்கள் எப்படி வாழ்ந்தோம், எதை செய்தோம், எதை விட்டுவிட்டு செல்கின்றோம், பணம் பொருள் படாடோமும் அந்த அந்த வாழ்க்கையை விட்டு போகின்றோமா, இல்லை அன்பு கருணை சாந்தம் மனிதநேயம் சிவகருணியம் காத்து மக்களுக்குள் வாழ்ந்து சமுதாயத்தில் இனம் காணப்படுபவர்களாக வாழ்ந்தோமா என்றுதான் நாங்கள் இறந்த பின்பு தக்கார் தகாதார் என்பதை அவரவர் விட்டுச் செல்லும் எச்சத்தால் உணரப்படும் என்ற ஐயன் வள்ளுவனின் வாக்குகளின் படி ஒருவர் எவ்வளவு வருடங்கள் வாழ்ந்தார் என்று பார்க்க மாட்டார்கள். வாழும் காலத்தில் அவர் எப்படி வாழ்ந்தார், அவருடைய வாழ்க்கை எப்படி சென்றது என்பதை தான் எடுத்து பேசுவார்கள் என்ற ஒரு உண்மை தத்துவத்தை யதார்த்த ரீதியாக நாங்கள் அதை புரிந்து எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் கடைபிடிக்க வேண்டும் என்ற அற்புதமான கருத்தை எங்களுக்கு தன்னுடைய பாட்டும் பதமும் 346 தன் சிந்தனையில் உதித்த கருத்துக்களை அடக்கி அதற்கு இந்த பாடல்களையும் தெரிவு செய்து 126வது படைப்பினை தந்து சென்ற சிந்தனை செல்வனுக்கு வாழ்த்து கூறுவதோடு மட்டுமல்லாமல் இந்த பாட்டும் பதங்களும் தரும் கொள்கைகள், கோட்பாடுகள், கருத்துக்கள், விதிகளை நாங்கள் ஏற்று அதன்படி நடக்கவும் தண்டிக்க வேண்டும் என்பது உறவுகளே. மீண்டும் ஒரு தடவை படிக்கின்றேன். எத்தனை காலம் வாழ்ந்தாலும் எப்படி போனது வாழ்க்கை என்றுதானே உலகம் பேசும். நாங்கள் வாழ்ந்த எங்களுடைய வாழ்க்கை எப்படி போனது, நலமாக சென்றதா இல்லை நலமற்று சென்றதா, நாங்கள் நினைக்கக்கூடிய வகையில் சென்றதா இல்லை இவரை திட்டி வாங்கி அவரை தூற்றக்கூடிய வகையில் வாழ்ந்தது. அதனால் நாங்கள் இறந்தாலும் போற்றக்கூடிய வகையில், வாழ்ந்தாலும் இறந்தாலும் பேசக்கூடியதாக இருக்க வேண்டும் நல்ல வழியிலே. அதற்காகத்தான் எத்தனை காலம் வாழ்ந்தாலும் எப்படி போனது வாழ்க்கை என்றுதானே உலகம் பேசும் என்று எண்ணி நாங்கள் எங்களை சீர்தூக்கி பார்த்து நடந்து கொள்ள வேண்டும் என்பது உறவுகளே. இது முன்னில் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி. இதுவரை நாங்கள் கேட்டு மகிழ்ந்தோம் பாட்டு சவாரி 346 126 படைப்பினை. 126வது படைப்பான சிந்தனை சொல்லின் படைப்பினை தாங்கி வந்த 346வது பாட்டும் பதம் இனிதி நிறைவேறும் வண்ணம் மீண்டும் ஒரு தடவை படிக்க வேண்டும் போல் தோன்றுகின்றது. எத்தனை காலம் வாழ்ந்தாலும் எப்படி போனது வாழ்க்கை என்றுதானே உலகம் பேசும். அதற்காக நாங்கள் எங்கள் வாழ்க்கையை செவனே செலுத்த வேண்டும் என்று கூறி அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெற்று செல்லுகின்றேன். இப்பொழுது காற்றலையிலிருந்து என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். வாழ்வோம் வளமாக அன்புடன் தமிழோடு.

கேட்கும் உள்ளங்களில் பரவசம். டிஜிட்டல் ஒளித்தரம் மோன்றியலில் இருந்து ஓங்கி ஒலிக்கிறது. MTR FM. உலகம் முழுவதும் கேட்கும் உங்கள் வானொலி.

மொன்றியல் தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ் சேவையில் காற்றலையில் வணக்கம் கூறி உங்களுடன் இணைந்து கொள்கின்றேன் சிந்தனை செல்வன். வணக்கம் அன்பு உறவுகளே. நீங்கள் அனைவரும் நலமாகவும் மகிழ்வாகவும் இருப்பீர்கள் என்ற எண்ணத்துடன் நானும் நலமாகவும் மகிழ்வாகவும் இருக்கின்றேன். நமது கலையகமத்திலும் சிறப்பாக இருக்கின்றது என்று கூறிக்கொண்டு இன்றைய மொன்றியல் தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ் சேவையில் இப்பொழுது நான் உங்களுடன் காற்றலையில் ஒரு மணி நேரத்திற்கு நர்த்தன கீதங்களுடன் கலந்து கொள்கின்றேன். காலம் காலமாக எங்கள் வாழ்வில் மங்களமான வைபவங்களும் விழாக்களும் கேளிக்கைகளும் கோலாகலங்களும் நிகழ்ந்து கொண்டுதான் இருக்கின்றன. அந்த விழாக்களிலும் வைபவங்களிலும் முத்தமிழும் இணைந்திருப்பதே அல்லாமல் எந்த ஒரு விழாக்களிலும் எமது முத்தமிழாகிய இயல், இசை, நாடகம் என்ற அங்கங்கள் சேராமல் இருப்பதில்லை. அந்த வகையில் இன்று மொன்றியல் தமிழ் வானொலியும் எங்கள் ஒலிபரப்பு சேவையில் நர்த்தன கீதங்கள் என்ற ஒரு நிகழ்வை எடுத்து வருகின்றோம். இந்த நர்த்தன கீதங்கள் எங்களுடன் இணைந்துள்ளன. இதில் இயல் இசை நாடகத்துக்கு பொருத்தப்பாடாக எமது உள்ள கருத்துக்களை, வாழ்வியல் சம்பவங்களை வெளிக்கொணர்வதற்காக நர்த்தன கீதங்கள் திரைப்படங்களில் உபயோகப்பட்டிருக்கின்றன. அதற்கு முன்பு இந்த நர்த்தனம் என்பது பரத நாட்டியத்தை தான் நாங்கள் குறித்துக் கொள்கின்றோம். இந்த நாட்டிய வகை பல வகையாக இருந்தாலும் இந்த பரத நாட்டியத்தை தென்னிந்திய தமிழ் உலகத்திற்கு அறிமுகப்படுத்தியது இந்தியாவிலே பரத முனிவரால் புராணவியல் ரீதியாக அறிமுகப்படுத்தியிருக்கின்றது என்று வரலாறு கூறுகின்றது. பரதம் என்பதில் ப, ர, த, ம். ப என்பது பாவமாகவும், ர என்பது ராகத்தையும், த என்பது தாளத்தையும் குறித்து அந்த மூன்றெழுத்தையும் சேர்த்து பரதம். ஏனெனில் பரத முனிவரால் அது அறிமுகம் செய்யப்பட்டு வளர்ந்து வருகின்றது இன்றைக்கு 2500 வருடங்களுக்கு மேலாக. நிச்சயமாக இந்த பரத கலை, இந்த நர்த்தனம், இந்த பரத கலையிலே நர்த்தனம்தான், அதாவது நாட்டியம், நர்த்தனம் தென்னிந்தியாவுக்குத்தான் மிக பொருத்தமாக இருந்தது. தென்னிந்தியாவுக்குரிய ஒரு நாட்டியம்தான், ஒரு இயல் இசை நாடகம் என்ற முத்தமிழுக்களையும் அமைந்து வரும் இந்த நாட்டியம் இயலையும் இசையையும் நாடகம் நடிப்பையும் சேர்த்துத்தான் அங்கே நாட்டியமாக இசையோடு வந்திருக்கின்றன. இன்று இந்தியாவில் மட்டுமல்ல வெளிநாடுகளிலும் இது பரவி வருவதை நாம் காணக்கூடியதாக இருக்கிறது. இந்தியாவின் செவ்வியல் ஆடல் வகைகளில் ஒன்றுதான் இந்த பரதநாட்டியம். ஆனால் ஆடல் வகைகளை பார்த்து கொண்டு போனால் கூத்து, ஆடல், நாட்டியம், தாசியாட்டம், சின்னமேளம், சதிர் என பல பெயர்களில் இக்கலை வடிவம் அழைக்கப்பட்டு வந்தது
நீங்கள் அனைவரும் அறிவீர்கள். ஆனால் இதில் பரதநாட்டியம் என்ற பெயர் இன்றைக்கு 75 ஆண்டுகளுக்கு மேலாக மக்கள் மத்தியில் உலாவி வருகின்றது. இது நன்கு தேர்ச்சி பெற்ற ஒரு நர்த்தனம், அதாவது ஆடல் கலை நன்றாக தெரிந்த ஒருவரால் தான் வழிவகுக்கப்பட்டு இதை நெறிப்படுத்த முடியும். இது தமிழ்நாட்டில் அமைந்திருந்த சைவ ஆலயங்களிலே பரதநாட்டியம் என்ற பெயரில் அழைக்கப்பட்டு வந்தது. நன்கு தேர்ச்சி பெற்ற நாட்டிய கலைஞர்களின் முக பாவனையில் நவரசங்களின் பாவனைகளையும் வெளிக்கொண்டு வருவதை நாங்கள் காண முடியும். இந்த ஆடல் கலையை முதலில் பெண்கள்தான் கடைபிடித்து பெண்கள்தான் ஆடி வந்தார்கள். ஆனால் ஆண்களும் இதை ஆடி காட்ட ஆர்வம் கொண்டு அவர்களும் ஆடி காட்டுகின்றார்கள். காரணம், தென்னிந்தியாவையும் இலங்கையின் வடபகுதியையும் கிழக்கு பகுதியையும் பொறுத்தவரையில் தமிழர்கள் வாழும் அந்த பகுதியிலே சிவ ஆலயங்கள் நிறைவாகும். மூலக்கடவுள் சிவம் சிவபெருமானையும் வைத்து சைவம் என்ற இந்து மதத்தின் ஒரு பிரிவான சைவம் வளர்ந்தோங்கி வந்த காலத்தில் சைவ கோவில்களில் கூடுதலாக இந்த பரதநாட்டிய கலை வளர்ச்சி பெற்றதெனலாம். எம்பெருமானாகிய இறைவன் எல்லாம் வல்ல சிவபெருமான் மகிழ்ச்சியின் உச்சக்கட்டத்தில் இருக்கும் பொழுது அவர் நடராஜர் வடிவத்தில் ஆடியது ஆனந்த தாண்டவம். அதனால் தான் இன்னோ அவரை தில்லை கூத்தன் ஆனந்த தாண்டவன் என்று நாம் எல்லோரும் இருகரம் கூப்பி தொழும் பொழுது அழைத்து வழங்குகிறோம். அதே சிவபெருமான் ருத்ரராக அவதாரம் எடுத்து ருத்ர வடிவத்தில் ருத்ர அவதாரத்தில் அழித்தல் தொழிலை அகோரம் கொண்டு கோபமாக செய்கின்றார். அந்த நேரத்தில் அவர் ஆடும் தாண்டவம் ருத்ர தாண்டவம் என்று கூறப்படுகிறது. ஆமாம், தாண்டவம் என்பதும் நர்த்தனத்தை தான் குறிக்கப்படுகிறது. சிவதாண்டவத்திலே வரும் அவருடைய ஆனந்த தாண்டவம் ருத்ர தாண்டவம் என்று கூட இருக்கு. மகிழ்ச்சியாக இருக்கும் வேளையிலும் கோபமாக இருக்கும் வேளையிலும் கூட இந்த நர்த்தனம் பேருதவியை பெற்றவர் உள்ள கிடக்கைகளை வெளியே கொண்டு வந்து இதயத்துக்கு ஆறுதலை கொடுக்கின்றது என்று கூறுகின்றார். இதனால் ஆண்களும் இந்த நாடகத்தில் இந்த நாட்டியத்தில் விருப்பம் கொண்டு அவர்களும் பரதத்தை முறையாக பயின்று இன்று எத்தனையோ மேதைகளை இந்த பரதநாட்டியத்தில் மேதைகளாக வந்திருக்கின்றார்கள். நான் சர்வகலாசாலை முடித்து ஆசிரியர் கலாசாலையில் இருக்கும் காலத்தில் எனது விருப்பத்துக்குரிய பாடமாக சங்கீதம் நடனம் போன்ற பாடல்களை எடுத்த பொழுது எனக்கு நடன ஆசிரியர்களாக விரிவிரியாளர்களாக இருந்தவர்கள் மதிப்புக்குரிய என் வணக்கத்துக்குரிய என் குருநாதர் திரு வேல் ஆனந்தன் அவர்கள், கீதாஞ்சலி நல்லையா அவர்கள் என்று ஆண்களாகத்தான் இருந்தார்கள். என்றும் உலகெங்கும் வாழும் எமது தமிழ் மக்கள் பாரம்பரிய கலைகளில் ஒன்றான இந்த பரதநாட்டியத்தை தங்கள் பிள்ளைகளுக்கு கற்றுவித்துக் கொண்டிருக்கின்றார்கள். பிள்ளைகளும் அதை கற்று தேர்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அதில் ஆண் குழந்தைகளும் பெண் குழந்தைகளும் அழகாக அரங்கேற்றவும் பெற்றிருக்கின்றார்கள். இதில் பல வகைகள் உண்டு. நான் இப்பொழுது நர்த்தனத்தை பற்றியோ பரதநாட்டியத்தை பற்றியோ நான் உங்களுக்கு விரிவிலக்கணம் கூற வரவில்லை. அதோடு மட்டுமல்லாமல் இந்தியாவின் தென் பகுதியிலே எத்தனையோ மேதைகள் இருந்து நாட்டிய பள்ளிகளை அமைத்து அநேகமான நாட்டிய மேதைகளை நடன சிருங்காரமணிகளை உருவாக்கி இருக்கின்றார்கள். வலது பி ராமையா பிள்ளை அவர்களை வளவதூர் பி ராமையா பிள்ளை அவர்கள் என்று கூறுகிறார்கள். திருவளத்தூர் புத்தூர் சுவாமிநாத பிள்ளை, தனஞ்சயன், அடையார்பேட்டை
லக்ஷ்மண் ஐயர், கலாநிதி நாராயணன் போன்றோர் இந்த நடன கலையை அழிய விடாமல் பாரம்பரிய பரத முனிவரனால் கொடுக்கப்பட்ட அந்த இலக்கணங்களுக்கு அமைய எத்தனை மேதாவிகள் அமைத்த பாடல்களை எல்லாம் உருவாக்கி அவர்கள் நெறிப்படுத்தி கொண்டு வரும் காலத்தில் திரைப்படத்துறையும் இதை கையேந்தி தாங்கள் திரைப்படத்தின் ஊடாகவும் இந்த கலையை வளர்க்க வேண்டும், வாழ்வியல் கருத்துக்களை இந்த நர்த்தனத்தால் இந்த நடனத்தால் பரத கலையினால் புகுத்த முடியும் என்று கூறி அதை உபயோகித்திருக்கின்றார்கள். அந்த வகையில் முன்றியல் தமிழ் வானொலியின் நர்த்தன கீதங்கள் என்ற ஒரு நிகழ்வை நாம் எடுத்து வரும் வேளை திரைப்படங்கள் எங்களுக்கு கூறிய கருத்துக்களை பரதநாட்டியத்தின் மூலமும் உணர்த்தி இருக்கின்றார்கள், எத்தனையோ பேர் உணர்ந்திருக்கின்றார்கள், திருந்தி இருக்கின்றார்கள், வாழ்க்கையை வழிகமைத்திருக்கின்றார்கள் அழகு முறையில். அந்த வகையில் எடுத்துக்காட்டாக தில்லானா மோகனாம்பாள் என்ற ஒரு திரைப்படம் இந்த பரதநாட்டியத்துக்கென்றே உருவாக்கப்பட்ட அந்த பெரிய தயாரிப்பு, அந்த பரதநாட்டியத்தாலேயே வாழ்வியல் கருத்துக்களை எடுத்து சொன்ன படமும் வெற்றி படமாக ஓடிய திரைப்படம் தில்லானா மோகனாம்பாள்.

ஆகவே பாவம், ராகம், தாளம் மூன்று எழுத்தையும் குறுக்கே வைத்து குறிப்பாக வைத்து பரதம் என்று உருவாக்கப்பட்டு இத்தகைய 2500 ஆண்டுகளுக்கு முன் தோன்றிய இந்த கலையை வலுவ விடாமல் இன்றும் கடைபிடித்திருக்கின்றார்கள். அதற்குள் மேற்கத்திய நாகரிகங்கள் வந்து சில கருவிகளும் புகுந்து அந்த நடனத்தை திசை திருப்பி கருத்தும் அதனுடைய கருத்தும் பெருமதியும் தெரியாமல் எத்தனையோ வகையில் ஆடிக்கொண்டிருக்கின்றார்கள். கலை பண்பாடுகளை சிதைத்து கொண்டும் இருக்கின்றார்கள். ஆனால் கலை பண்பாடு சிதையாமல் எமது மரபு வழி கலையை, எமது மரபு வழி நாகரிகத்தை அப்படியே எடுத்து தருவதுதான் பரதநாட்டியம். அந்த பரதநாட்டியத்துடன் இணைந்து பரதநாட்டியத்துடன் இணைத்து உருவாக்கப்பட்ட திரைப்படங்களிலிருந்து சில பாடல்களை தெரிவு செய்து உங்களோடு காற்றலையில் தந்து நானும் மகிழ்ந்து கொண்டு பரதக்கலையின் பெருமையை உணர வைக்கும் இந்த வேளையிலே முதலாவது பாடலாக இன்று நான் வானலையில் தர இருக்கின்றேன். அந்த பாடல் வானலையில் வந்து ஒலிக்கும் பொழுது நீங்கள் அந்த திரைப்படத்தை பார்த்தும் இருப்பீர்கள், அந்த பாடலின் கருத்தை என்னவென்று உணர்ந்தும் இருப்பீர்கள். ஆனால் அந்த திரைப்படத்தை பார்த்தவர்கள் மறக்கவே முடியாது. காட்சி அமைப்புடன் அமைந்த அந்த பாடலும் அதனுடைய நடை உடை, தாளங்கள், ராகங்கள், அதனுடைய அபிநயங்கள் அத்தனையும் எங்களை அப்படியே சிலையாக இருத்தி வைத்துவிடும். திரைப்படத்தை பார்த்து அந்த காட்சியை ரசிக்காதவர்கள் பாடலை கேட்டிருக்க முடியும் வானொலி வாயிலாக என்றும் அதை பின்னணியாக வைத்து மொன்றியல் தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ் சேவையில் இந்த நர்த்தன கீதத்தை அன்னை கலைவாணியின் அருள் உடன் உங்களுக்கு வானலையில் சமர்ப்பிக்கின்றேன்.

0: தடிகடதம் தடிகட தங்கட தடிகடதம்
1: ஆமாம். பாவம், ராகம், தாளம் மூன்றும் ஒருங்கே அமையப் பெற்று சுருதி லயம் குறையாமல் அங்கு உடலின் அங்கமெல்லாம் தொங்கி தொங்கி ஆடும் இந்த கூத்து நடனம் இது பரத நாட்டியம். அதனால்தான் என்னவோ கூறினார்கள், கூத்து ஆடுவதும் குந்தி எழும்புவதும் ஆத்தாது, அது அவன் செயல், அந்த இறைவன் அருள், அந்த அந்த அதுதான் அந்த கடவுள். நர்த்தனம் ஆடிய எம்பெருமான் தில்லை கூத்தன் ஆடிய தாண்டவம், இது எங்கள் மரபு கலை என்று நாங்கள் அன்று தொட்டு இன்று வரை பாரம்பரிய கலை எங்கள் வாழ்க்கையில் பின்னி பணைந்திருக்கின்றது. பாவம், ராகம், தாளம் உடல் அங்கமெல்லாம் ஒருங்கே அமைந்து குந்தி இருந்து எழுந்து முத்திரைகள் என்று கூறப்படுகின்ற விரல்களை காட்டி நேத்திரங்களை அசைத்து செய்யும் இந்த பரத நாட்டிய கலை சாதாரண கலையல்ல. உலகெங்கும் பிறந்து வாழும் சகல இன மக்களும், பல கோடி மக்கள் வாழ்ந்தாலும், எத்தனை ஆயிரம் ஆடல் கலைகள் இருந்தாலும் எங்கள் பரத நாட்டிய கலைக்கு ஈடாக எதுவும் வராது என்பதற்கு எத்தனையோ உதாரணங்கள் இருக்கின்றன. அடுத்து நான் உங்களுக்கு வானொலியில் தரும் திரைப்படத்தில் இருந்து வரும் ஒரு பாடல், அந்த பாடலையும் தருகின்றேன். உங்களை அறியாமலே நீங்கள் உங்கள் கைகளை கால்களை அசைத்து மனங்களை லயிக்க வைப்பீர்கள் என்பது எனது நம்பிக்கை.

தாத்தா தீ தாத்தா.

என்ன உறவுகளே, நாட்டிய பாடல் என்று நர்த்தனம் ஆட வரும்பொழுது அங்கே சதங்கையின் ஒலி இல்லாமல் எந்த பாடல் நடனமும் உருப்பட மாட்டாது. அது மட்டுமல்லாமல் அங்கே நட்டுவாங்கவும் முக்கியமாக கருதப்படுகின்றது. இந்த கொஞ்சம் சலங்கை என்ற திரைப்படத்தில் உபயோகிக்கப்பட்ட இந்த திரைப்பட பாடல் பரதநாட்டியத்தின் சிறப்பை வெகுவாக எடுத்துரைத்த அழுத்தம் திருத்தமான கருத்துக்களை எங்களுக்கு புரியக்கூடிய வகையில் உள்ள தமிழில் அமைத்து இசையை அதற்கு அமைத்து மெருகூட்டி அதற்கு மேதை அதாவது விற்பன்னர்களாக இருந்த நடன சிருங்காரிகளை அமைத்து இந்த நடன பாடலையும் அமைத்து எங்களுக்கு திரைப்படத்தில் தந்து இன்றைக்கு அரை நூற்றாண்டுகளுக்கு மேலாகிறது. அரை நூற்றாண்டுகள் கழிந்தாலும் எங்களுடைய பாரம்பரிய கலைகளில் ஒன்றான திரை நடனத்திலே என்றாலும் மேடை நடனத்திலே என்றாலும் எங்கள் மரபு வழி தவறாமல் பண்பாட்டுகளை எடுத்து கூறும் அந்த பரத நாட்டியத்துடன் அமைந்த பாடலை முடிந்தளவு மொன்றியல் தமிழ் வானொலி காற்றலையில் உங்களுடன் தந்து மகிழும் வேளையில் அடுத்த பாடலையும் நாங்கள் செவிமடுப்போம்.

கிட்ட நம் கிட்ட தாக்கத்தி மித்த

அன்பு உறவுகளே, ஆனானப்பட்ட அந்த ராஜ ரிஷியான விஸ்வாமித்திரரையே அவருடைய தவத்தை கலைக்கும் வல்லமை பொருந்தியது இந்த நர்த்தனம். இந்திரனின் கட்டளைப்படி அந்த மகரிஷி விஸ்வாமித்திரருடைய தவத்தை கலைக்க மேனகை வந்து ஆடி அந்த நர்த்தனத்தால் அந்த தவத்தையே கலைத்து அவரை நிலை தடுமாற வைத்தது இந்த நர்த்தனம் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. நவரசங்களையும் முகத்திலே வடித்து காட்டி அந்த பாவத்தால் மனிதன் உள்ளத்தை பாவையாக்க முடியும் என்பதை எடுத்துக்காட்டி அன்று தொட்டு இன்று வரை நடந்து வரும் இந்த பரத நாட்டியத்திற்கு ஈடாக எந்த நாட்டியமும் இல்லை என்றே நாங்கள் கூற வேண்டும். அந்த நர்த்தனத்துக்கு நாங்கள் தலையை அசைக்காமலோ கையை அசைக்காமலோ கண்ணை இமைக்காமலோ இருக்க முடியாது. பாவம், ராகம், தாளம் மூன்றும் அமைந்ததுதான் பரதம். அந்த பரதம் இன்றைக்கு 2500 ஆண்டுகளுக்கு முன் எமது மரபுடன் தோன்றி ஒன்றி பிணைந்திருக்கின்றது. அந்த வகையில் அடுத்து வரும் பாடலையும் பார்ப்போம். எத்தனையோ விதமான எண்ணங்களையும் ஆசைகளையும் கூட்டிக் கொண்டிருந்த ஒரு மென்னமனையே மாற்றி வைத்த இந்த கருத்தாளம் உள்ள இந்த பாடல் நிச்சயமாக நாங்கள் வானலையில் கேட்டு மகிழ்ந்து கொள்ளக்கூடிய ஒரு அருமையான இனிமையான கருத்தாளமுள்ள நர்த்தனத்தை எமது மனதிலுள்ளே நிறுத்தி வைக்கக்கூடிய ஒரு பாடல்.

அங்க தட்டு என்ன தாங்க?

0: கிடதம் தரிகிட தங்கட தரிகிடதம்
1: என்ன உறவுகளே, எங்கள் தலையும் எங்களை அறியாமல் ஆட்டம் போடுகின்றதல்லவா? அந்த மாமுனிவரையே அடக்கிய அந்த கலை பரத கலை, அந்த மாமுனிவரையே தலை பணிய வைத்தது இந்த நர்த்தனம். அப்படிப்பட்ட இந்த நர்த்தனத்தை பார்த்த மாபெரும் சக்கரவர்த்தி கூட அந்த நடனக்காரியின் தாசனாக மாறி கடைசியில் அவர் இறைவன் வழி அறநெறியில் சென்று ஆன்மீகத்தை வளர்க்க உருவாகியவர்தான். இந்த பாடலைக்கு அர்த்தம் காணப்பட்டிருக்கின்றது. அப்படிப்பட்ட இந்த பாடல் இந்த திரை உலகத்திலே நாட்டிய பேரொளி என்று கூறப்பட்டு புகழப்பட்டு உலகளாவ புகழ் பெற்று நீண்டகால பலம் வந்தவ பத்மினி என்ற ஒரு நடிகை. அவ ஒரு நாட்டிய பேரரசி, நாட்டிய பேர் ஒளி என்ற பட்ட பெயரையும் பெற்று உலகெங்கும் வாழும் தமிழ் மக்கள் மத்தியில் நாட்டியத்தை, பரத நாட்டியத்தை நிலை நாட்டிய பெருமை அவருக்கு உண்டு. அவர் நடித்த திரைப்படம் திருவருட்செல்வர்கள்தான் இப்பொழுது நாங்கள் கேட்ட பாடலை கேட்டு ரசித்தோம். அடுத்து வரும் பாடலையும் அதே நாட்டிய பேரொளிதான் தருகின்றார். உலகமெல்லாம் பறந்து வாழும் தமிழ் மக்கள் மத்தியில் தமிழ் மரபை, அதாவது முத்தமிழை கடைபிடித்து நமது பாரம்பரிய கலையை மறவாமல் வாழ வைப்பதற்கும் அந்நியவர்களுக்கு எடுத்து காட்டுவதற்குமாக வந்த ஒரு திரைப்படம்தான் தில்லானா மோகனம்பாள். அங்கே சிக்கலூர் சண்முகம் என்ற பெரிய தவில் வித்துவான் மேதையையே, நாதஸ்வர வித்துவானையே தலைகுனிய இணைய வைத்து அப்படியே சரண்டராக செய்தது இந்த பாடல்தான். இந்த பாடலில் வந்த நர்த்தனம்தான். ஆகவே அங்கே அந்த திரைப்படத்திலே நர்த்தனத்துக்கும் நாதஸ்வரத்துக்கும் எழுந்த போட்டியில் வந்த பாடல்தான் இந்த ஒரு பாடல். மிகவும் இனிமையான இந்த பாடலை இன்று எம்மவர் மத்தியில் எமது குழந்தைகள் கூட மேடைகளிலே பயிற்சி பெற்று வந்து ஆடும் பொழுது எங்களை அறியாமல் நாங்கள் அந்த குழந்தைகளில் ஆவல் கொண்டுள்ளோம். அப்படியா

0: ஒரு நர்த்தனங்கள், ராக பாவ தாள சுர லயங்கள் அமைந்த நவரசமும் பொருந்திய இந்த பாடலை நாங்கள் வானொலியில் கேட்டு மகிழ்வோம். அது மொன்றியல் தமிழ் வானொலி தரும் நர்த்தன கீதங்கள் நிகழ்வில் மலர்கின்றது என்று வானொலியில்.
1: தாத்தா தாட்டி தஜொல்லு தாத்தா ஜொல்லு தஜிமி தாத்தா தீமி தக்கட்ட தரகட தரகடதான் தாத்தா தாட்டி தாத்தா ஜொல்லு தரகட தரகடதாம் தரகட தரகடதாம் தரகடதான்

Thank you.

0: அச்சம் தரைகடுதம்
1: சிக்கலூர் சண்முகத்தையே சிக்க வைத்த தில்லானா மோகனா அம்பாள் என்று எல்லோராலும் முணுமுணுக்க வைத்ததே இந்த பாடல் ஒன்றுதான். பாருங்கள், நவரசங்களையும் முகத்திலே கொண்டு வந்து முழுமையாக காட்டக்கூடிய ஒரு கலை பரதக்கலை ஒன்றேதான். நாம் கூட கலைஞர்களாக பரிணமிக்கிறதுக்கு காரணம் இந்த பரதக்கலையின் ரசனைதான். அந்த பரதக்கலையை பார்த்தவர்கள் எவரும் ஆடாமல் இருக்கவும் முடியாது, அசையாமல் போகவும் முடியாது. கலைஞனாகப்பட்ட ஒவ்வொருவருக்கு நவரசம் தேவை. அந்த நவரசத்தை பெற்றுக் கொள்வதற்கு இந்த பரதநாட்டிய கலையை நாங்கள் பயின்று கொண்டால் நம்மை அறியாமலே வாழ்வியல் தத்துவங்களை எல்லாம் நவரசங்களாக திரட்டி முகபாவனையால் காட்டி விட முடியும் என்பதற்கு பரதநாட்டியம் ஒரு எடுத்துக்காட்டு. அடுத்த பாடலை பார்ப்போம். அதுவும் ஒரு பிரத்யேகமான பிரசித்தி பெற்ற ஒரு பாடல். அந்த பாடலுக்கும் கேள்வியும் பதிலுமாக வந்து அமைய இருக்கின்றது. இதுவும் நர்த்தன கீதத்தில் ஒன்றாக வந்து வானொலியை அலங்கரிக்கின்றது. மொன்றியல் தமிழ் வானொலியில்

பதனி சனித தனத ஜம் தபஜுன தஜம் ஜம் பதனி பத பஜம் தஜம் பமதனகு ஜம் ஜம் பமபதீம் தகிட நிதம ஜம் தரித சனித குக்கும் தகிட கரிணி தஜம் பதனி சதஜம் தரிகம தகிட ஜம் கரிணி ததரித ஜம் ரிகம ப பத தஜம் தணம் சகரி நிதித தன தாப ஜனும் தரிகம பதனி சரிகதிதீத தரிகிணதும் சரிகாம பதனி தடிதானீத தரிகிணதும் திகசாரினி சத்தானி கரிட்டீத தரிகிணதும் தரிகிணதும் தரிகிணதும் மாத

தங்கடதம் தக்கெட்டத்தான் கஜன்னு தக்கெட்டத்தான் கஜன்னு தக்கெட்டத்தான் கஜன்னு.

ஆமாம், இளங்கோ அடிகளால் எங்களுக்கெல்லாம் அளிக்கப்பட்ட சிலப்பதிகாரத்தின் நாயகனாம் கோவலன் தன் மனதையே மாற்றி மாதவி என்று ஆடல் அழகியின் பின் சென்றான் என்று புராண வரலாறுகள் அன்றிருந்து இன்று வரை கூறிக்கொண்டிருக்கின்றது. அந்த சரித்திரத்தை குறிந்த ஒரு சில மணி நிமிட நேரங்களுக்குள் அந்த பாடல் மூலம் மாதவி பொன் மயிலாள் என்ற அடியெடுத்து திரைப்படத்திலே அந்த கவிஞர்கள் பாடலை புனைந்து இசை அமைப்பாளர்களின் அந்த வல்லுநர்களின் கைத்திறமையினால் இசை கோர்த்து நடனம் சிங்காரி அந்த நாட்டிய பேரொளி பத்மினியை அங்கு அமைத்து நடிகர் திலகம் சிவாஜி கணேசனோடு ஒரு காட்சியை அமைத்திருந்தார்கள். இந்த திரைப்படத்தில் இரு மலர்கள் என்ற திரைப்படத்தில் அந்த படத்தை பார்த்த நேரந்த வக்கம் அந்த சிலப்பதிகாரத்தின் எண்ணமே மனதில் தோன்றி இப்பேற்பட்ட ஆட்டத்தை இந்த நர்த்தனத்தை மரபு முறை தவழாமல் சாஸ்திரீக சம்மதியும் அப்படியே சங்கதிகள் எல்லாவற்றையும் போட்டு இப்படி நவரசங்களையும் காட்டி ஒரு பெண் உடல்களை அசைத்து ஆடினால் எவர்தான் அசைய மாட்டார்கள். அதனால் தானே முன்னே கூறியிருந்தேன், அந்த மா முனிவர் கூட அடங்கினார் இந்த கலையின் உள்ளே என்று ஒரு பழமொழியும் உண்டு. அப்படி கோவலன் சரித்திரத்தையே உருவாக்குவதற்கு அந்த கோவலனுடைய வாழ்க்கையை தலைகளாக மாற்றி போட்டதே இந்த நர்த்தனம்தான். அப்படிப்பட்ட நர்த்தனம் அமைந்துள்ள அந்த பாடலையும் வானலையில் கேட்டு மகிழ்வதற்கு அன்னை கலைவாணியின் திருவருள் எமக்கு வேண்டுமல்லவா? இது முன்னியல் தமிழ் வானொலி காற்றலையில் தந்த நர்த்தன கீதங்கள். தங்கடம் தரிகிடுதம் தாக்கிட்ட தாக்கு ஜொன்னு தாக்கிட்ட தாக்கு ஜொன்னு தாக்கிட்ட தாக்கு ஜ

இதுவரை நேரமும் நீங்கள் கேட்டு மகிழ்ந்தது மொன்றியல் தமிழ் வானொலியின் கோன்வால் கலையகத்திலிருந்து ஒலிபரப்பாகிக் கொண்டிருந்த நர்த்தன கீதங்கள். இன்று வானொலியில் தமிழ்ந்து வந்த நர்த்தன கீதங்கள் அத்தனையும் உங்கள் மனதில் நல்லதோர் மகிழ்வை கொடுத்திருக்கும், சிந்தனையை தூண்டியிருக்கும், பரதநாட்டியத்தின் மகிமை இந்தளவா என்று எண்ணக்கூட தோன்றியிருக்கும் இல்லையா? இதுவரை நேரமும் மொன்றியல் தமிழ் வானொலியின் நர்த்தன கீதம் நிகழ்வினில் கலந்து கொண்டு இணைந்து வானொலியை சிறப்பித்த உங்கள் அனைவர், என் நேயர் நெஞ்சங்கள் அனைவருக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொண்டு அடுத்து வரும் நிகழ்வுக்காக காத்திருக்கும் எனது அன்பு கலைஞர்களை வருக வருக என வரவேற்று அவர்களையும் வாழ்த்தி மீண்டும் ஓர் சந்தர்ப்பத்தில், மீண்டும் ஓர் நிகழ்வில், நர்த்தன கீதங்கள் நிகழ்வில் உங்களை சந்திக்கும் வரை இப்பொழுது வானொலியில் இருந்து விடை பெறுகின்றேன். உங்களுக்கு விடை கேட்டு, விடை கூறி, நன்றி கூறி, வணக்கம் தெரிவித்து விடை பெறுகின்றேன். சிந்தனை செல்வன். தரைகடதம் தரைகடதம் தரைகடதம் தரைகடதம் தரைகடதம் தரைகடதம் தரைகடதம் தரைகடதம் தரைகடதம் தரைகடதம் தரைகடதம் தரைகடதம் தரைகடதம் தரைகடதம் தரைகடதம் தரைகடதம் தரைகடதம் தரைகடதம் தரைகடதம் தரைகடதம் தரைகடதம் தரைகடதம் தரைகடதம் தரைகடதம் தரைகடதம் தரைகடதம் தரைகடதம் தரைகடதம் தரைகடதம் தரைகடதம் தரைகடதம் தரைகடதம் தரைகடதம் தரைகடதம் தரைகடதம் தரைகடதம் தரைகடதம் தரைகடதம் தரைகடதம் தரைகடதம் தரைகடதம் தரைகடதம் தரைகடதம் தரைகடதம் தரைகடதம் தரைகடதம் தரைகடதம் தரைகடதம்

வெளியில் உதிக்கின்ற கதிரவன் போல் புதிய சிந்தனைகளோடு புறப்படுவோம். இந்த நாள் இனிதாக வாழ்த்துகிறது MTR FM. இது இதயங்களை ஈர்க்கும் இணைய வானொலி.

மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி. கனடா கலையகம் MTR FM ரேடியோ கனடா. கலையகத்தில் இருந்து காற்றலையிலே கலந்து உங்கள் காதோரத்தில் வணக்கம் என்று அன்புடன் கூறி இணையும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். உறவுகளே, நீங்கள் நலம்தானா என்று அன்போடு கேட்டு நாங்களும் நலம் என்ற நல்ல செய்தியை உங்கள் காதில் போடுகின்றேன். நீங்களும் நாங்களும் நலமாக இருக்கின்றோம் என்று எண்ணிக்கொண்டு இப்பொழுது முதல் பழமை போல காற்றலையில் விடுமுறை நாட்களில் மலரும் சர்வதேச விடுமுறை விருப்ப பாடல்கள் ஒளிபரப்பாகின்றன. முதலில் இஞ்சி இடுப்பழகி என்ற திரைப்படத்து பாடல் மெல்ல மெல்ல மெல்லவே என்ற வரியோடு ஆரம்பித்து முழுவதையும் பாட இருக்கின்றது ஆங்கிலேய நாடான இங்கிலாந்திலிருந்து அருள்மோகன் அவர்களுக்கான பாடல்.

அவரை தொடர்ந்து ஒலிக்கும் அடுத்த பாடல் நீதானா நீதானா என்று ஆரம்பிக்கும் உன்னை தேடி என்ற திரைப்படத்து பாடலை கேட்க வைக்கின்றார் ஈழமணி திரு நாட்டின் மத்திய மாகாணம் ஹட்டனில் இருந்து அன்புடன் டிரான்சி.

இவரை தொடர்ந்து மீண்டும் இளமணி, திருநாடு, மத்திய மாகாணம், கண்டி, விஜயராணியும் ஒரு பாடலை தருகின்றார். காஞ்சி தலைவன் திரைப்படுத்து பாடலை, அந்த பாடல் ஒரு கொடியில் இரு மலர்கள் என்று வரியெடுத்து பாடுகின்றது.

உறவுகளை நாங்கள் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஒன்றியல் தமிழ் வானொலியின் காற்றலையிலே விடுமுறை விருப்பத்திற்கான, சர்வதேச விடுமுறை விருப்பத்திற்கான பாடல்களை இப்பொழுது அடுத்து ஒலிக்க இருக்கும் பாடல் ஆஸ்திரேலியா கண்டத்து உறவினர்கள் தந்த பாடல்கள். முதலில் ஆஸ்திரேலியா மெல்போர்ன் மாநகரத்திலிருந்து வழமை போல இன்றும் கேதீஸ் அவர்கள் நீண்ட கால உறவு தந்த பாடல் பூந்தேனில் கலந்து பாடுகின்றது. ஏணிப்படிகள் திரைப்படுத்து பாடலாகும்.

அவரை தொடர்ந்து ஒலிக்க இருக்கும் அடுத்த பாடல் சிட்னி மாநகரம் ஆஸ்திரேலியா கண்டத்தில் இருந்து பழமையாக வந்து எங்களுக்கு வித்தியாசமான முறைகளில் பாடலை தரும் அன்பு ரமணி, கெஞ்சி நாங்க மிஞ்சுவீங்க என்ற ஒரு வரி கொண்ட பாடல் இளமட்டம் என்ற திரைப்படத்திலிருந்து தெளிவெடுத்து தருகின்றார் ஒலிக்கின்றது பாடல்.

இவர்களோடு தான் நீண்ட கால உறவு. எங்களோடு தொடர்ந்து இசைப்பயணம் செய்யும் மெல்போர்ன் மாநகரம் ஆஸ்திரேலிய கண்டம் அக்கினி குஞ்சு பத்திரிகை நிறுவனத்தினர் வட்ட நிலவே எப்படி எப்படி என்ற இளையவன் திரைப்படுத்த பாடலை தந்திருக்கின்றார்கள். கேட்போமே அந்த பாடலை.

தொடர்ந்து வந்து தித்திக்கும் தேனான பாடல்களை தந்து மகளும் உறவினர்களுள் ஒருவர் பதிவிலே தந்திருக்கின்றார். எங்கே கனடா வன்கூவர் மாநிலத்து உறவினர்களை நண்பர்களை காணவில்லையே, தோழியர்கள் வரவில்லையே என்று கேட்கின்றார். தோழியர்கள் விடுமுறை காலத்து அந்த விடுமுறை நாளை தங்களுடைய தாய் நாடான ஈழமணி திருநாடு சென்று அங்கே அனுபவித்துக் கொண்டிருக்கின்றார்கள். நீண்ட விடுமுறையில் சென்றதால் அவர்கள் மீண்டும் வந்து எங்களுடன் இணைவார்கள் என்று அன்போடு உங்களுடைய வினாவுக்கு விடைதந்து உங்கள் தாகத்தை தணித்துக் கொண்டு தொடரும் பாடல்கள் யாருடைய பாடல்களாக இருக்கும் என்று அறிவோம். கனடா அல்பர்டா மாநிலத்திலிருந்து சாந்தினி ஒரு பாடலை தருகின்றார். நிலவே உனது காணம் எங்கே என்று கேட்கும் என் ஆசை உன்னோடுதான் என்ற திரைப்படுத்து பாடலை தந்திருக்கின்றார். ஒலிக்கின்றது பாடல்.

அவரை தொடர்ந்து கனடா மொன்றியல் மாநகரத்து தனேசன் ஒரு பாடலை தந்திருக்கின்றார். அந்த பாடல் எங்கேயோ மச்சம் இருக்கு என்ற திரைப்படுத்த பாடல், தரைமேலே போகும் என்ற பாடல்தான் அவர் தந்த பாடலின் முதல் வரி. தொடர்ந்து கேட்போம் ஒலிக்கின்றது பாடல்.

அடுத்து வரும் இனிமையான பாடல். நான் அளவோடு ரசிப்பவன் என்று எங்கள் தங்கம் திரைப்படுத்த பாடலை இன்று சிங்காரபூமியம் சிங்கப்பூரிலிருந்து அன்பு மகாலிங்கம் நீங்கள் தந்தவேளை நாங்கள் முனைகின்றோம் ஒலிக்கின்றது அந்த பாடல்.

தாங்கள் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கும் விடுமுறை விருப்பத்தில் தரும் கீதங்களுள் அடுத்து வரும் தித்திக்கும் தீனான பாடலாக போராட்டம் போராட்டம் என்ற இளம் புயல் என்ற திரைப்பட பாடலை சுவிட்சர்லாந்து நாடு ஐரோப்பிய கண்டம் ஜெனீவா நகரிலிருந்து நிரேஷன் நீங்கள் தந்திருக்கின்றீர்கள்.

மிகவும் தேனான பாடல்கள் செவியங்கும் இன்பம் தரும் இந்த வேளையிலே மலர்கள் நனைந்தன பனியாலே என்ற அற்புதமான பாடலை இதயக்கமலம் திரைப்படத்திலிருந்து பாட வைக்கின்றார் அன்பு என்னவள் அவர்கள் ஈழமணி திருநாட்டில் இருந்து.

பாடகர்கள் எல்லோருடன் இணைந்து வளமையாக பாடல்களை தந்து மகளும் அன்பு உறவு தன்னுடைய பாடலோடு நிறைவுக்கும் கொண்டு வர செய்வார். பாட்டெழுதட்டும் பருவம் என்ற ஒரு அற்புதமான நீண்ட நாட்களுக்கு முன்பு வெளிவந்த அண்ணாவின் ஆசை என்ற திரைப்படத்து பாடலை கேட்க வைக்கின்றார் அன்புக்கும் பாசத்துக்கும் உரிய கா. வைசேனா ஆசான் அவர்கள் கனடாவில் இருந்து.

0: பாடி செல்லட்டும் அழகு
1: பார்த்து ரசிக்கட்டும்.
2: அன்பு உறவுகளே, நாங்கள் இதுவரை நேரமும் கேட்டு மகிழ்ந்த தித்திக்கும் தீனான பாடல்கள் திசை எங்கும் இசை பரப்பி எங்கள் இதயத்தை நிரப்பி செல்கின்றது என்ற பூரணமான திருப்தியோடு உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி மீண்டும் சந்திக்கின்றேன். இப்படி ஒரு நிகழ்வில் என்று கூறி இப்பொழுது நிகழ்ச்சியை நிறைவுக்க கொண்டு வருகின்றேன். என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். வாழ்வோம் வளமாக அன்புடன் தமிழோடு.

மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை கனடா கலையகம். வணக்கம் உறவுகளே, இது சிந்தனை செல்வன் என்றும்

விடுமுறை விருப்பம் தரும் முதல் பாடல். சீர்வரிசை திரைப்படத்திலிருந்து பஞ்சாங்கம் பார்த்து சொல்லவா என்ற வரியை தொடுத்து முழுவதையும் பாடுகின்றது தஞ்சாவூர் மாவட்டம் நாச்சியார் கோயில் ஞானசேகரன். தன்னுடன் தமிழ்ச்செல்வி, சித்தார்த்தன், பத்மினி, சேரலாதன், சண்முகப்பிரியா, எடப்பாடி, வெள்ளாண்டி வலசு, துறை பாண்டியன், காந்தமதி இவர்களையும் இணைத்து கேட்கும் பாடலாகும்.

பாடலோடு பாடலாக எனது பாடலையும் தாருங்கள் என்று அன்போடு கேட்டிருக்கின்றார். தமிழ்நாடு திருவாரூர் மாவட்டம் இஞ்சிக்குடி சியாமலா பிரபா. என் பொம்முக்குட்டி அம்மாவுக்கு என்ற பாடல்தான் அந்த பாடல். அவர் தருகின்ற பாடலின் திரைப்படம் கண்ணே நவமணியே என்று வரி எடுத்து பாட வைக்கின்றார்கள். அவர் கேட்கும் அந்த பாடலை அவருடன் இணைந்து ஜே வீரபாண்டியன், கௌதமன், லக்ஷசாரா, மதுசூரி சிவசங்கரன் நற்பவி மற்றும் நறுமுகையாள் தமிழ் இனியாள் இவர்கள்.

உறவுகளை நாங்கள் கேட்கும் விடுமுறை விருப்பத்திற்கான தினமும் விடுமுறை காலங்களில் வரும் பாடல்களை அழகாக தொகுத்து தந்திருக்கும் வேளையிலே, அழகாக கேட்டிருக்கும், அழகாக பதிந்திருக்கும் வேளையிலே அடுத்த பாடலை இன்றைய வாழ்த்துக்களை கூறி வைதேகி காத்திருந்தால் திரைப்படுத்த பாடலை கேட்க வருகின்றார்கள். தினமும் கேட்பது போன்று என்றும் மயிலாப்பூர் மயிலை பட்டாபி, கண்ணன் சங்கரி, ரவி மாலதி, உஷா சேகர், ரமேஷ் ரேவதி, வெங்கடேஷ் சுதா, அவர்களோடு குமார், அருணா, ஆகாஷ், ஹரிஹரன், ஸ்ரீராம், சிவா, மேலும் ஆத்மநாபன், பாலகுமார், ஜனனி ஆகியோர் பாடல் அழகு மலர் ஆட என்று வரியெடுத்து பாடுகின்றது.

உறவுகளை நாங்கள் கேட்கும் ஒன்றியல் தமிழ் வானொலியில் இன்று பாடல்களை எழுதி கேட்கும் பொழுது மனதுக்கு பிடித்த பாடல்களை தருகின்றார்கள். மனதில் இருக்கும் உணர்வுகளுக்கு ஏற்ற பாடல்களைத்தான் தருகின்றார்கள். அந்த வகையிலே நீண்ட கால உறவு எங்கள் அன்பு உறவு தமிழ்நாடு நாகப்பட்டினம் நாகூர் ஜெகபர் ஷாதிக் அவர்கள் ஒரு பாடலை தந்திருக்கின்றார். சிந்திக்கக்கூடிய ஒரு பாடல், பணம் படைத்தவன் என்ற திரைப்படத்திலிருந்து. அவர் கேட்கும் அந்த பாடலை அவரோடு இணைந்து இன்று ஜெகபர் ஷாதிக் அவர்களே உங்கள் உறவுகளாக முகமது யூசுப், முகமது இர்பான், முகமது சுபைத், முகமது அனஸ் மற்றும் கதீச்சா ஷஹானா பர்வீன் நசீகர் இப்பாகா இம்ரான் ஷாகில் உலகம் தமிழர்களோடு கேட்கும் வேளையில் ஒலிக்கின்றது அந்த பாடல். தன்னுயிர் பிரிவதை பார்த்தவர் இல்லை, என்னுயிர் பிரிவதை பார்த்து நின்றேன் என்ற உணர்வு பூர்வமான ஒரு பாடல்.

உறவுகளை மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி என்று கூறியிருந்தேன். அடுத்து வரும் பாடலை தருவதற்கு முன்பு இந்த இசையை ஒரு தடவை கேட்போமே.

வெற்றிக்கும் தேனான பாடல்கள் வரிசையில் ஆசை முகம் என்ற திரைப்படத்து பாடல் ஒன்று கேட்போம். நானா இல்லை நீயா என்று ஆரம்பிக்கும் சரணம் பல்லவி சரணத்தோடு தருகின்றார். நெய்வேலி அரசடி குப்பம் யாமிருக்க பயமின் சரவணன். சரவணன் கேட்கும் அந்த பாடலை தங்கம், சரவணன், பெரியசாமி, ஜனனி ஆகியோரும் செவிமடுக்கின்றார்கள். நாங்களும் இணைவோம், கேட்டு மகிழ்வோம்.

தொடரும் ஒரு அற்புதமான பாடல். 1961 ஆண்டு பாச மலர் என்ற திரைப்படத்தில் வெளிவந்த பாடல். இசை அரசர் டி எம் சவுந்தரராஜன் அவர்கள் உருக்கத்தோடு பாடி என்றும் அழியாத காவிய பாடலாக இருக்கின்ற பாடல், மலர்களைப் போல் தங்கை உறங்குகிறாள் என்ற அந்த இனிமையான பாடல். தஞ்சாவூர் மாவட்டம் திருப்புவனத்திலிருந்து கே அனுஷியா கிருஷ்ணன் அவர்களும் அப்பா அனந்தராமன் அம்மா விஜயவும் இணைந்து உறவுகளோடு கேட்கின்றார்கள், ஒலிக்கின்றது அந்த பாடல்.

அடுத்து ஒரு பாடல். அந்த பாடலும் பாசமலர் திரைப்படத்தில் தான் என்றும், இசை அரசர்ச்சியும் சவுந்தரராஜன் தான் பாடியிருக்கின்றார்கள் என்றும், அந்த பாடல் தங்கை உயிரை எண்ணி தன்னுயிரை வைத்திருந்தான் என்று ஆரம்பிக்கும் ஒரு வரி கொண்ட பாடலை இதய சுத்தியோடு கேட்டு பார்ப்பதற்காக தருகின்றார் தஞ்சாவூர் மாவட்டம் திருப்புவனம் கே எஸ் கிருஷ்ணன். உலகத் தமிழர்களோடு ஒலிக்கின்றது பாடல்.

அன்புடன் தரும் பாடல்களை அழகாக பதிவிட்டு விட்ட வேளையிலே படித்து கேட்டு சுவைக்க வைக்கும் பாடல்கள். அடுத்து வரும் பாடல் அன்பு மகள் ரேவதி, நீங்கள் கே கே நகர் சென்னையிலிருந்து உங்கள் பேரன் ரித்விக் அவரோடு இணைந்து கேட்கின்றீர்கள். சுமதி என் சுந்தரி திரைப்படுத்த பாடல். ஓர் ஆயிரம் நாடகம் ஆடினாள் என்ற வரி கொண்ட பாடல் இப்பொழுது காற்றலையில்

இது மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி. கனடா கலைகத்திலிருந்து ஒலிபரப்பாகும் விடுமுறை விருப்பத்திற்கான பாடல்கள்.

நெத்திக்கும் தீரான பாடல்கள் ஒலிக்கும் விடுமுறை விருப்பத்தை அலங்கரிக்கும் அடுத்த பாடல் மகிழ்ச்சிக்குரிய மகாலிங்கம் அவர்கள் மல்லியத்திலிருந்து தந்திருக்கின்றார்கள். ஆயிரம் நிலவே வா, ஓர் ஆயிரம் நிலவே வா என்று பாடுகின்றது. அந்த பாடலை மகாலிங்கம் அவர்கள் அடிமை பெண் திரைப்படத்திலிருந்து கேட்ட வேளையில் தான் கேட்பதோடு அல்லாமல் அன்பு மனைவி கலா அவர்களையும் இணைத்து கேட்கின்றார். இருவருக்குமாக ஒலிக்கின்றது அற்புதமான அந்த ஊடல் பாடல்.

அடுத்து வரும் இனிமையான பாடல், அந்த பாடலை தருகின்றார். இன்றைய காலகட்டத்தை மனதில் கருதி தமிழ்நாடு சிதம்பரம் பண்டிகை சிலுவை சந்தனராஜ் அவர்கள். பாயும் புலி என்ற திரைப்படத்திலிருந்து ஆடி மாசம் காத்தடிக்க வாடியம்மா சேத்தணைக்க என்ற பெயர் கொண்ட பாடலை அவருடைய காதோரம் ஒலிக்க வைக்கின்றது முன்றியல் தமிழ் வானொலி.

ஆடி மாச காத்தடிக்கு பாடி கொஞ்சம் சேர்த்தனுக்கு மானே மாங்கு இல்லை.

மனித

மொழியின் விடுமுறை விருப்பத்தை அலங்கரிக்கும் அடுத்த பாடல் அன்புடன் தந்தவர் கேரள மாநிலம் பாலக்காடு ரதீஷ். பாஷா திரைப்படுத்த பாடல்தான் அவருக்கு மிகவும் விருப்பமான பாடல் என்று எழுதியிருந்திருந்தார். ஸ்டைலு ஸ்டைலு தான் என்று வரியெடுத்து பாடுகின்றது அந்த பாடல்.

பாடல்களையும் கேட்டு எங்களுக்கு இன்னும் ஒரு பாடலை இறுதியாக தந்து நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வருகின்றார். அன்புக்கும் பாசத்துக்கும் உரிய எங்கள் அன்பு உறவு ஜோர்ஜ் வளைகுடா மண் கொய்த்திலிருந்து கேட்கின்றார். நீண்டகால உறவு மொன்றியல் தமிழ் வானொலியை சுவாசிப்பவர் ஆனந்த் என்ற திரைப்படத்து பாடலை தந்து கேட்க இருக்கின்றார். தொடாத தாளம் என்று வரி எடுத்து பாடுகின்றது.

0: அன்றே அவனது வழியாகும்.
1: நேயர்கள் கேட்டு மகிழ்ந்தது மொன்றியல் தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ் சேவையின் நேயர் நேரம். இது மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை கனடா கலையகம். மீண்டும் ஒரு நேய நேரத்தில் உங்களை சந்திக்கும் வரை காற்றலையில் இருந்து விடுபடும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். நன்றியும் வணக்கமும் உறவுகளே.
2: உலகமெங்கும் தமிழ் பேசும் மக்களின் முதல் தரமான வானொலி MTR வானொலி மொன்றியலில் இருந்து 24 மணி நேரமும் உங்களுக்கான சேவையை தொடர்ந்து தந்து கொண்டிருக்கின்றார்கள். MTR FM 24 மணி நேரமும் இணையத்தில் கேட்டு மகிழ்வதற்கு www.mtr.com.
3: ஆமா, என் பின்னால நிக்கிற ஒவ்வொருத்தனும் உழைக்கிறவன், உண்மை பேசுறவன், நாலு பேருக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறவன், நம்ம அறியாம கூட தப்பு செய்யக்கூடாதுங்கிறவன், அடுத்தவன் காசு காசுபடாதவன், அன்புக்கு உயிரையே கொடுக்கிறவன், கஷ்டத்துல சிரிக்கிறவன், வறுமையிலையும் திருடாதவன், படிக்காதவன், ஆனா பண்புள்ளவன்.
2: MTR F

0: இனிமையான வணக்கத்தோடு காற்றலையில் உங்களோடு மீரா. இப்பொழுது இருந்து காற்றலைக்கு வருகிறது சொல்லின் செல்வர் சுகி சிவம் அவர்களின் சொற்பொழிவு.
1: ஒரு அற்புதமான உரை பிள்ளைகளை பற்றி. இந்த நாட்டிற்கு இப்போது தேவைப்படுகிற ஒரு விவேகானந்தன் நம் முன்னரே இப்பொழுது வரப்போகிறார். அவரை வரவும் செய்திகள் தரவும் அழைத்து அமைகிறேன். நன்றி, வணக்கம்.
2: பேராசிரியர் சாலமன் பாப்பையா அவர்களே, நகைச்சுவை மூலம் ஒரு சிந்தனை வரலாற்றை படைத்திருக்கிற தென்கச்சி சுவாமிநாதன் அவர்களே, இன்னும் நாளை காலை பொழுது விடிந்து அலுவலகம் போக வேண்டும் என்ற பரபரப்பு துளிக்கூட காட்டாமல் வீற்றிருக்கிற அருமை சிங்கப்பூர் ரசிகர்களே, மூன்று பெரிய சிந்தனையை உங்கள் முன்பு வைப்பதற்காக இந்த நிகழ்வை அமைத்திருக்கிறார்கள். தென்கச்சி சுவாமிநாதன் அவர்களை பற்றி சொல்வது என்று சொன்னால், பள்ளிக்கூடத்தில் அவர் படிக்கிற காலத்தில் கண்ணன் அப்படிங்கிற ஒரு பத்திரிகைக்கு கதை எழுதி அனுப்பிச்சாராம். கதையை போடலை, திருப்பி அனுப்பிச்சிருக்காங்க. ஸ்கூல் அட்ரஸுக்கு அந்த கதையை திருப்பி அனுப்பிச்சிருக்கிறாங்க. அவங்க வாத்தியார்கிட்ட அந்த கதை கிடச்சிருச்சு. அவர் இவரை கூப்பிட்டு காதை திருகிக்கிட்டே கேட்டாராம், கதை எழுதுறியா? கதையா எழுதுற? ஒழுங்காக படிக்காத? கதையெல்லாம் எழுத அப்படின்னு காதை பிடிச்சி திருகு திருகுன்னு திருகிட்டு, அதுக்கப்புறம் எப்போ கிளாஸ்லையும் அவரை தான் கேள்வி கேட்பாராம். பதில் சொல்லலன்னு உடனே கிட்டக்கப்பா காதை திருகிட்டு கதையா எழுதுற? அது சில ஆசிரியர்களுக்கு அந்த குணம், பையன் முன்னுக்கு வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுல ஒரு தீர்மானமான அபிப்பிராயம். இதெல்லாம் முடிஞ்சு அவர் அகில இந்திய வானொலி நிலையத்தில் இருந்து பெரிய சாதனை படைக்கிறார். இன்று ஒரு தகவல் அப்படின்னு 14 வருஷம் தொடர்ச்சியாக தினந்தோறும் பேசுகிறார். அப்போ ஒரு கடிதம் வருது நிலையத்துக்கு, ஐயா தங்கள் நிலையத்தில் ஒரு பெரியவர் நாள்தோறும் இன்று ஒரு தகவல் சொல்வதை கேட்டு நான் மகிழ்ச்சி அடைகிறேன். அந்த பெரியவரை சந்திக்க ஆசைப்படுகிறேன். நான் அந்த நிகழ்ச்சிக்காக எப்போதும் என் காதுகளை தீட்டி வைத்துக் கொண்டு வானொலிக்கு பக்கத்திலேயே காத்திருக்கிறேன். அந்த லெட்டரை அவங்க ஸ்டேஷன் டைரக்டர் இவருக்கு அனுப்பிச்சா, அவர் வேற யாரும் அல்ல, அவங்க வாத்தியார் காது திருவுனார் பாருங்க, அந்த வாத்தியார். அது அவர் சொன்னார், அப்பெல்லாம் என் காது அவர் வசம் இருந்தது, இப்போ அவர் காது என் வசத்தில் இருக்கு அப்படின்னு. அப்படி வாழ்விலே வெற்றி பெற்ற ஒரு மிகப்பெரிய மனிதர் தென்கச்சி சுவாமிநாதன் அவர்கள். ஐயா பாப்பையாவை பற்றி சொல்வதுன்னு சொன்னால், தமிழ்நாட்டில் ஒரு வசனமே இருக்கு, எப்படின்னா சாலமன் பாப்பையா பட்டிமண்டபத்தின் போப்பையான்னு. அவ்வளவு சிறந்த ஒரு உன்னதமான ஒரு நிலையிலே பட்டிமண்டபத்தை எடுத்து நிறுத்திய, சிரிப்பு கலந்த சிந்தனையின் மூலம் தமிழகத்தை எழுச்சி பெற வைத்திருக்கிற, நாவீறு படைத்த நல்ல பெரிய மனிதர் பேராசிரியர் சாலமன் பாப்பையா அவர்கள். இங்கே ஒரு உன்னதமான தலைப்பு, கணவன் மனைவி குழந்தைகள் இவர்களை கொண்டு நல்ல குடும்பத்தை எப்படி அமைக்கிறது அப்படிங்கிற ஒரு அக்கறை. மனைவியை பற்றி ஐயா பேசினார்கள், கணவனை பற்றி நம்முடைய பெருமதிப்பிற்குரிய தங்கச்சி பேசினார்கள். இப்ப பிள்ளைகளை பற்றி நான் பேசணும். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன நிகழ்ச்சி சொல்லணும். ஒரு பையனுக்கு பெண் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க, கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி வற்புறுத்தினாங்க. பையன் மாட்டேன்ட்டான், வேண்டாம் கல்யாணமே வேண்டாம், எனக்கு கல்யாணமே தேவையில்லை அப்படின்னு. உடனே அப்பா என்ன நினைச்சாரு, என்ன இவன் கல்யாணம் வேண்டாம் வேண்டாங்கிறான், நம்ம எந்த பொண்ணை பார்த்தாலும் வேண்டாங்கிறான், மனசுல யாரையோ வச்சுக்கிட்டு சொல்றான்னு நினைக்கிறேன், அவன் மனசுல யாரை வச்சிருக்கிறான்னு கேளுன்னர். அம்மா சொன்னா, அவன் மனசுல வேற யாரையும் வச்சுக்கிட்டு கல்யாணம் வேண்டாம்னு சொல்லல, நம்மள மனசுல வச்சுக்கிட்டு தான் கல்யாணம் வேண்டாம்னு சொல்றான். ஏன் விடுஞ்செழிஞ்சா நீங்களும் நானும் போடுற சண்டையை பார்த்துக்கிட்டு இந்த கன்றாவி நமக்கும் தேவையா அப்படிங்கிற கருத்துல தான் அவன் கல்யாணமே வேண்டாம்னு சொல்றான். இது வந்து ஒரு கற்பனை அல்ல, ரொம்ப யோசிக்க வேண்டிய விஷயம். குழந்தைகள் யாரை வச்சு ஒரு முடிவுக்கு வர்றாங்க? அப்பா அம்மாவை பார்க்கறாங்க. கிட்டத்தட்ட அப்பா அம்மா தான் அவங்களுக்கு ஆரம்பத்தில் முன்மாதிரி, இவங்க மாதிரி தான் நம்ம வாழ்க்கை இருக்குமோ அப்படின்னு நினைக்கிறாங்க. குழந்தைகள் வாழ்க்கையில் முன்னுக்கு வரணும், மேலே வரணும்னு சொன்னா பெற்றவங்களுக்கு அதில் எவ்வளவு பெரிய பங்களிப்பு இருக்கு. பையன் சரியா படிக்கல, அப்பாவுக்கு கோவம் வந்துருச்சு, பையனை கூப்பிட்டு சத்தம் போட்டார், அறிவு இருக்காடா உனக்கு, அறிவு இருக்கா, உன் வயசு என்ன, எட்டு. எதிர் கூட்ட இருக்கான், உன் வயசு என்ன, எட்டு. நீ என்ன ஸ்கூல் படிக்கிற, அதே ஸ்கூல் தான் அவனும் படிக்கிறான். நீ என்ன கிளாஸ் படிக்கிற, அதே கிளாஸ் தான் ஏத்து விட்டு பையனும் படிக்கிறான். அவன் மார்க் என்ன தெரியுமா, 80. நீ வாங்கியிருக்க மார்க் என்ன தெரியுமா, 30. ஏண்டா, அதே வயசு, அதே ஸ்கூலு, அதே சப்ஜெக்டில் அவன் 80 வாங்குறான், நீ 30 வாங்குறியே. அவன் சொன்னான், அப்பா அம்மா வெவ்வேறு எண்ணம். ஏன், எல்லாம் சரிதான், ஆனால் அப்பா அம்மா கிட்டேருந்தானே எல்லாம் வரணும். நீங்கள் இது வந்து முட்டாள்தனமான கருத்து இல்லை. ஜீன் அப்படிங்கிறத பற்றி இன்றைக்கி சயின்ஸ் திணறுது, மரபு அணு அப்படிங்கிறத பற்றி திணறுது. ஜெனட்டிக்ஸில் என்ன சொல்கிறான், பரம்பரையில் சில குணங்கள் பதிஞ்சிருக்கு, சில இயல்பு பதிஞ்சிருக்கு, அது அப்படியே பரம்பரை பரம்பரையாக வருது. ஒன்றும் இல்லை, பரம்பரையிலேருந்து எதுவுமே வரலன்னா குறைஞ்சபட்சம் என்னன்னா சக்கரை வியாதியாவது வருது. அது பரம்பரை பரம்பரையா வந்துகிட்டே இருக்கு. கடைசியா இப்ப கண்டுபிடிச்சிருக்கான், யாராவது கொலை பண்ணான்னா அவன் கொலை பண்ணல, அவங்க பரம்பரையில கொலை பண்ற உணர்வு இருக்கு அந்த ஜீன்ல. ஆனா இதை கோர்ட் ஒத்துக்காது. கோர்ட்ல போய் ஏன் கொலை பண்ணேன்னா, எங்க தாத்தாவுக்கு தாத்தா அந்த வேலையை ஆரம்பிச்சாருங்க, இது எங்க ஜீன்லயே இருக்கு அப்படின்னா நீதிபதி சொல்லுவார், உன்னை தூக்கில போடுறது எங்க ஜீன்லயே இருக்கு, நாங்க ஒன்னும் பண்ண முடியாது, உள்ள போக வேண்டியதுதான். இப்ப இவன் கொலை இவன் பண்ணல, இவங்க தாத்தாவுக்கு தாத்தா உள்ளே அந்த கொலையை பண்ணிவிட்டு இவனை உள்ள அனுப்பிச்சுட்டா இருப்பாருங்க. தற்கொலை பண்ணிக்கிறது ஜீன்ல இருக்குங்கிறான், சாமி கும்பிடுறதே பரம்பரை ஜீன்ல இருக்கு அப்படிங்கிறான். அப்போ ஒரு பாரம்பரியம் என்பது எவ்வளவு பெரிய விஷயம், மேலேந்து எல்லாம் கொண்டு வர வேண்டியிருக்கு. இதை பெற்றவங்க யோசிக்கணுமா இல்லையா, எப்ப பார்த்தாலும் பிள்ளைங்க சரியில்லை, பிள்ளைங்க சரியில்லை. நாம சொன்னா நாம எந்த அளவுக்கு சரி, இது முதல் கேள்வி. ரொம்ப நுட்பமாக ஆராய்ச்சி பண்ணி பார்த்தா நம்ம பிள்ளைகள் நம்மளை எந்த அளவுக்கு பின்பற்றுகிறார்கள். ஒன்று ஜீனில் வர்றதுன்னு சொன்னேன், எது பரம்பரையாக ரத்தத்தில் வருது. இன்னொன்று என்னன்னு கேட்டால் பழக்க வழக்கம். நம்ம வீட்டில் என்ன பழக்க வழக்கம் இருக்கோ அதை பார்த்து பிள்ளைங்க கற்றுக்குதா இல்லையா. காரைக்காலம்மையாருடைய வரலாற்றை சேக்கிழார்னு ஒரு புலவர் எழுதுறாரு. அந்தம்மா சின்ன வயசில் என்ன பண்ணுவாங்கன்னா மணி அடித்து சிவபூஜை பண்ணுவாங்கன்னு எழுதுறாரு. சின்ன வயசில் அது எப்படி வந்தது, அப்பா அம்மாவை பார்க்கறாரு, சிவபூஜை பண்றது, தானும் அப்படி பண்ணணும் அப்படிங்கிற நினைப்பு வருது. அப்ப ஒன்னு ஜீன்ல வருது பிள்ளைகளுக்கு, இல்லாட்டி பழக்க வழக்கத்துல வருது. பெத்தவங்க என்ன பண்றாங்களோ அதை பார்த்து பிள்ளைங்க பண்ணுது. அப்பா சொல்றாரு பையனை பார்த்து, உருப்பிடுற வழியை பாருன்னு. இவர் உருப்பிட்டார, நீங்க தப்பா நினைக்காதீங்க. அப்பா சிகரெட் பிடிக்கிற பழக்கம் இருக்குன்னு வச்சுங்க, அப்பா வட்டம் வட்டமா விட்டா பையன் மாவட்டம் மாவட்டமா விடுவான். 8 பாஞ்சா 16 பாயணும்னு தியரி இருக்கு. அப்பா வட்ட வட்டமா விட்டா நம்ம மாவட்ட மாவட்டமா விடுவோம் அப்படின்னு. அப்புறம் பையனை பார்த்து, நீ சிகரெட் பிடிக்கிறியான்னு கேட்க முடியுமா. சரி, எத்தனை குடிகார தகப்பம் புள்ளைய கெடுத்துருக்கான் தெரியுமா, எத்தனை குடிகார தகப்பம் புள்ளைய கெடுத்துருக்கான் தெரியுமா. எப்படி, அவன் குடிக்கிறது, அமகலம் பண்றது, வீட்டில் அடிக்கிறது, இதெல்லாம் பையன் பார்க்கறான். ஓ, நாமளும் இப்படி இருந்தாதான் சரியா இருக்கும் அந்த எண்ணம் வருதா இல்லையா. இப்ப சில பிள்ளைகள் அதை பார்த்துட்டு நாம இப்படி இருக்கக்கூடாதுங்கிற முடிவுக்கு வருது, நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா அப்பா தவறு பண்ற போது, அம்மா தவறு பண்ற போது, அந்த குடும்பத்தில் பிள்ளைகள் மட்டும் எப்படி தவறு பண்ணாம இருக்க முடியும். எனவே ஒரு குடும்பத்தில் குழந்தைகள் வெற்றி பெற வேணும், மேல வர வேணும், நல்லா இருக்கணும்னு சொன்னா பெத்தவங்க தங்களை பத்தி கொஞ்சமாவது யோசிக்கணும். நாம எப்படி இருக்கிறோம் அப்படிங்கறத பத்தி கவலைப்படணும். ரெண்டு பேரும் சொன்னாங்க, கணவனால என்ன இன்பம், மனைவினால என்ன இன்பம்னு சொன்னாங்க. குழந்தைன்னு ஒண்ணு வீட்டில் இல்லைன்னா வீடு வீடா இருக்குமா. ஒரு பழமொழி சொல்லுவான், பிள்ளை இல்லாத வீட்டில் கிழவன் துள்ளி துள்ளி விளையாடணும். பிள்ளை இல்லை, கிழவரே தொட்டில உட்கார்ந்து அவர் சொன்ன மாதிரி விரல் போட்டுக்கிட்டு ஆடிக்கிட்டு இருந்தா நல்லா இருக்குமா. அந்தந்த காலகட்டத்தில் அது இருக்கணும். நம்ம ஊர்லயே பாருங்க, கல்யாணம் ஆகி 2 ஆச்சுன்னு வச்சுங்க, 2 ஆகி ஒரு வீட்டில் எதுவும் இல்லைன்னா உடனே ஒரு கேள்வி கேட்பான், என்ன ஒன்னும் விசேஷம் இல்லையா, வீட்டில் ஒன்றும் விசேஷம் இல்லையா. இது பரவாயில்ல, சில பேர் நாகரிகமா கேட்கறான், இன்னும் சில பேர் அசிங்கமா கேட்பான், ஒரு புழு பூச்சி இல்லை. அது என்ன புழு பூச்சின்னா, புழுங்கிறது பையனா, பூச்சிங்கிறது பொண்ணா. எப்படிறான்னா, புழு வந்து இருந்த இடத்துல குடஞ்சிக்கிட்டு அங்கேயே இருக்கும், அந்த இடத்த விட்டு போகவே போகாது. பூச்சி குடஞ்சிட்டு பறந்து போயிடுது, பொண்ணு கல்யாணம் ஆகி போயிட்டாலாம், பையன் போக மாட்டேங்கிறானா, குடஞ்சிக்கிட்டு அங்கேயே உட்காந்துருக்கிறான். அதை எப்படி கேட்கறான், வீட்டில் ஒரு புழு பூச்சி இல்லையா அப்படிங்கிறான். இப்போ பூரானே வந்து பிறக்குது, புழு என்ன புழு. நீ கொஞ்சம் யோசிக்கணும், நம்ம வீட்டில் பிள்ளைகள் சரியில்லைன்னா அது எங்கேருந்து ஆரம்பம் ஆகுது அப்படின்னா நம்மகிட்டேருந்து ஆரம்பம் ஆகுது. எனக்கு நினைவு தெரிஞ்சு, நான் எப்போவுமே எனக்கு நினைவு தெரிஞ்சுன்னு சொல்வேனே ஒழிய எனக்கு விவரம் தெரிஞ்சுன்னு சொல்ல மாட்டேன். ஏன்னா அப்படி சொன்னால் சில பேர் சொல்லுவான், இன்றைக்கி உனக்கு ரொம்ப விவரம் தெரிஞ்சு போச்சோ அப்படிம்பா. ஸோ நம்ம எச்சரிக்கையாக வார்த்தையை கையாளணும். எனக்கு நினைவு தெரிஞ்சு எங்கள் அப்பா ஒரு நண்பர் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறார். அவருடைய நண்பர் வீட்டுக்கு வாசலில் ஒரு பசங்கள்லாம் விளையாடிக்கிட்டு இருந்தாங்க. உள்ளே போகிற போது எங்கள் அப்பா அந்த பசங்களை பார்த்துட்டு உள்ளே போன உடனே அவங்ககிட்ட கேட்குறாரு, அவருடைய நண்பர்கிட்ட கேட்குறாரு, வாசல்லாம் விளையாடிக்கிட்டு இருக்காங்களே உன் பசங்களா அப்படின்னார். அவன் சொன்னான் பாருங்க, திருப்பி பார்த்தாலே தெரியல எந்தெந்த ஜென்மத்தில் என்னென்ன பாவம் பண்ணணும் எல்லாம் மொத்தமாக வந்து பிறந்திருக்குன்னா. அது நம்ம ரொம்ப கிளியராக ஒன்று சொன்னான், எந்தெந்த ஜென்மத்தில் என்னென்ன பாவமோன்னு சொன்னானே ஒழிய இந்த ஜென்மத்தை சொல்லலை. ஏன் இந்த ஜென்மத்தில் பண்ணியிருக்கிற பாவத்துக்கு இதை விட மோசமாக பிறக்கும்னு அவனுக்கே தெரியும். அதனால தான் எந்தெந்த ஜென்மத்தில் என்னென்ன பாவம் பண்ணணும் எல்லாம் வருஷம் வந்து பிறந்திருக்குது அப்படிங்கிறான். நீங்கள் யோசிச்சுங்க, அப்புறம் பிள்ளைகளை நோக்கிறதால என்ன பயன் இருக்கு? நான் இப்போ சொல்ல போகிற தியரி ரொம்ப கஷ்டமாக இருக்கும், ஆனால் வேற வழி இல்லை, பொறுத்துக்கணும். என்னென்ன நம்ம ஜீன்லேருந்து தான் பிள்ளைகள் உண்டாகுதுன்னு சொன்னேன் இல்லையா? மகாத்மா காந்தி கிட்டேருந்து நல்ல பிள்ளையும் பிறந்திருக்குது, மோசமான பிள்ளையும் பிறந்திருக்குது. ஒரு குடும்பத்தில் சில பிள்ளை ரவுடியாக வந்து பிறக்குது, ஒரு குடும்பத்தில் ஒரு பிள்ளை ரொம்ப புத்தர் மாதிரியா அமைதியாக நல்லபடியாக வந்து பிறக்குது. எப்படி சார் பிறக்குதுன்னா கொஞ்சம் கவனிக்கணும். நம்ம ஜீனில் எப்போவுமே ஒரே கேரக்டர் டாமினேட் பண்ணுறதில்ல, ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒவ்வொரு குணம் டாமினேட் பண்ணுது, ஒவ்வொரு நேரத்தில் ஒவ்வொரு குணம் மேலோங்கி நிற்கிது. மகாத்மா காந்தியோட புள்ள குடிச்சுட்டு தெருவில் உருண்டுகிட்டு இருந்தான். அவர்கிட்ட போய் எல்லாம் கேட்டான், என்னங்க இது தப்பா இருக்குது, உங்க புள்ள எப்படி இருக்கிறாரு? அப்ப காந்தி சொன்னார், நான் மிருகமா இருந்த போது பிறந்த பிள்ளை வேறு எப்படி இருக்கும்னு கேட்டார். அப்ப நான் தப்பு பண்ணிக்கிட்டு இருந்தேன், என் புள்ள அப்படி வந்து பிறந்தது, இப்ப நான் ரிஃபைன்டா ஆயிட்டேன், என்ன பண்ண முடியும்? எங்கிட்ட அந்த உணர்வு மேலோங்கி இருந்த நிலை, அவன் அப்படி வந்து பிறந்துட்டான். இதைத்தான் பெரியவங்க பார்த்து என்ன முடிவு பண்ணாங்க, ஆணும் பெண்ணும் இணைந்து சந்ததியை உண்டு பண்ற போது உணர்வுகளை எல்லாம் பதிவு பண்ணி பிறகுதான் சந்ததியை உண்டு பண்ணணும் அப்படின்னா. ஒரு கிளார்க் போஸ்ட்ல நியமிக்கிறதா இருந்தா, ஒரு ரூம் பாய் ஒரு வேலைக்கு ஒருத்தர் நியமிக்கிறதா இருந்தா, அவன் என்ன தகுதி உள்ளவன்னு பார்க்கிறோம். ஒரு அப்பா என்ற பதவியில் ஒருவரை நியமிப்பதற்கு உடல் தகுதியை தவிர வேறு என்ன தகுதி இருக்கிறது என்பதை பற்றி எத்தனை பேர் கவலைப்பட்டிருக்கிறோம்? பயாலஜிக்கலா ஒருத்தன் அப்பா ஆயிடுறான், இந்த வார்த்தையை கவனிங்க, பயாலஜிக்கலா ஒருத்தன் அப்பா ஆயிடுறான், சைக்கலாஜிக்கலா அவன் அப்பாவா ஆகிறதே கிடையாது. ஏன் மைனர் மாதிரியே சுற்றுறான், பொறுப்பு இல்லாம பொண்டாட்டி இண்டியாட்டி விட்டு போகும் பாடு சுத்திக்கிட்டே இருக்கான். பயாலஜிக்கலா ஃபாதர் ஆயிட்டான், சைக்கலாஜிக்கலா ஃபாதராகவே ஆகல. அவன் பிள்ளை எப்படி மெச்சூர் பிள்ளையா வளர முடியும்? சோ இது வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஆக்சிடென்ட், உடல் உறவு காரணமா பிள்ளை வந்து பிறந்திருது. அது ஒரு பெரிய விஷயம் அல்ல. பல பேர் விபத்துக்களால் தகப்பனாகிறார்களே ஒழிய திட்டமிட்ட யோசனையினால் தகப்பனானவர்கள் உலகத்தில் மிக குறை. வாழ்க்கையில அவங்க அப்பா அம்மா ரெண்டு பேரும் புள்ள இல்லையேன்னு தவம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஆரியாம்பாள் சிவகுருன்னு பேரு, ரெண்டு பேரும் உட்காந்து புள்ள இல்லையேன்னு கோயில்ல போய் உட்காந்து தவம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஒரு நாள் இரவு அப்படி படுத்திருக்கும் போது அவர் கனவுல கடவுள் வந்தாராம், உனக்கு எப்படிப்பட்ட புள்ள வேணும்பா? ரொம்ப நாள் இருக்கிற புள்ள வேணுமா, கொஞ்ச நாள் இருக்கிற புள்ள வேணுமா? இவர் எதுக்குன்னு கேட்பார்ல. அப்ப கடவுள் சொன்னாரா, ரொம்ப நாள் இருக்கிற புள்ளைன்னா அயோக்கியனா கொடுப்பேன், கொஞ்ச நாள் இருக்கிற புள்ளைன்னா நல்ல புள்ளையா கொடுப்பேன், உனக்கு என்ன வேணும்? அப்படி ஒரு கனவு கண்டவர் சிவபெருமான்ட்ட ஒரு பதில் சொல்லிட்டு முழிக்கிறார் பாருங்க. அவர் மனைவி படுத்திருந்தா, எந்திரிச்சு உட்காந்தா, என்ன திடும்னு எந்திரிக்கிறேன். அவ கேட்டா, நீங்க என்ன தூக்கத்தில் எந்திரிக்கிறீங்க? கனவுல கடவுள் வந்தார், இது மாதிரி என்ன கேட்டார். அந்த அம்மா சொன்னா, என்னையும் இதே கேள்வி கேட்டாரு, நல்ல பிள்ளை கொஞ்ச நாள் இருக்கிறது வேணுமா, கெட்ட பிள்ளை ரொம்ப நாள் இருக்கிறது வேணுமா? உடனே அவங்க கணவர் கேட்டாரு, நீ என்ன சொன்ன அப்படி? அவ சொன்னா பாருங்க ஒரு பதில், இத நான் எப்படி முடிவு பண்ண முடியும், உங்களை கேட்டுட்டு சொல்றேன்னு எந்திரிச்சேன். அவர் சொன்னார், கடவுள் என்ன கேட்ட போது நானும் அதே தான் சொன்னேன், நான் எப்படி முடிவு பண்ண முடியும், அவளை கேட்டுட்டு சொல்றேன்னு நான் எந்திரிச்சேன்னா. அவர்களுக்கு தான் ஆதிசங்கரர் பிள்ளையா வந்து பிறந்தாரு. இப்ப நம்ம வீட்டுல அப்படி பறக்கலன்னா ஏன் பறக்கலன்னு தெரியுதா? கடவுளே வந்து நம்ம அப்பா அம்மா கேட்டா என்ன தரமா சொல்லுவோம்? இப்ப அப்பா வந்து கேட்டான்னு வச்சுங்க, எப்படிப்பட்ட புள்ள வேணும் அப்படின்னு, அப்பா ஒண்ணு அம்மாவை கேட்டு சொல்றேன்னு சொல்ல மாட்டேன், அவளை கேட்டாலே விளங்காது, அவளுக்கு இது தெரியாம இருக்கிறதே நல்லது. எது இப்படி கனவுல கடவுள் வந்தது தெரியாம இருக்க நல்லது. அவகிட்ட போய் கேட்டா அவன் சொல்லுவா, அந்த கூறுகட்ட மனுஷனுக்கு எது விளங்குச்சு இது விளங்குறதுக்கு, ஏதோ சட்டங்கத்தான் போடாம உள்ள வந்துட்டா சரி. மனைவிக்கு கணவன் மேல மரியாதை கிடையாது. பல வீட்டில் மனைவிக்கு கணவன் மேல மரியாதை கிடையாது. மனைவி அப்படின்னா கணவனுக்கு மனைவி மேல நம்பிக்கை கிடையாது. இப்ப யோசிச்சுங்க, நம்பிக்கை கிடையாது, மரியாதை கிடையாது தம்பதிகளுக்கு ஆதிசங்கர் வந்து பிறக்க முடியுமா? ஆதிசங்கர் தான் வந்து பிறக்க முடியுமே ஒழிய ஆதிசங்கர் எப்படி சார் வந்து பிறக்க முடியும்? அப்ப எத்தனை பேர் பிளான் பண்ணி நமக்கு இப்படி ஒரு புள்ள வேணும் அப்படின்னு, விரதம் இருந்து நோன்பு இருந்து எனக்கு இது மாதிரியான புள்ள வேணும் அப்படின்னு தவம் இருந்து பெற்றவர்கள் எத்தனை பேர்? பிள்ளைகளை நோகுறோம், நான் சொன்னா கேட்க மாட்டேங்கிறாங்க, நான் சொன்னா அவங்க தெரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க, நான் சொல்ற பேச்சை ஏத்துக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு யோசிச்சு இப்படி ஒரு புள்ள வேணும், இந்த மாதிரி வேணும் அப்படின்னு நினைக்கணும். அது ஆணா இருந்தாலும் நல்லதுதான், பெண்ணா இருந்தாலும் நல்லதுதான், அதுலலாம் ஒண்ணும் பெரிய பேதம் இல்லை. ஆம்பளை புள்ள என்ன ஒஸ்தி, பொம்பளை புள்ள என்ன மட்டும், அதெல்லாம் இப்ப ஏற்பட்டிருக்கிற மோசமான ஒரு கான்செப்ட். எனக்கு ரெண்டும் பொன் குழந்தைங்க, நான் இதை ஒண்ணு வருத்தமா சொல்லல, சந்தோஷமா சொல்றேன். எனக்கு ரெண்டு குழந்தை, ரெண்டும் பொண்ணு. இது நடந்த இன்சிடென்ட் எப்படின்னா, நான் வந்து ரெண்டாவது பிள்ளை பேருக்கா என் மனைவி வந்து ஆஸ்பத்திரியில் சேர்க்குறேன். 15 வருஷத்துக்கு முன்னாடி எங்கிட்ட அப்போ கார் கிடையாது. கோயம்புத்தூரில் இருந்தேன், போய் ஒரு டாக்ஸி எடுத்துக்கிட்டு ராத்திரி 12 மணி ஒரு டாக்ஸி எடுத்துக்கிட்டு நேராக போய் ஹாஸ்பிட்டலில் அவளை சேர்க்குறேன் டெலிவரிக்கு. அவளை உள்ளே அப்படி சேர்த்துட்டு ஹாஸ்பிட்டலில் வெளியே வந்து இந்த டாக்ஸி டிரைவர்கிட்ட கேட்டேன், என்ன பணம் கொடுக்கணும்? எங்கள் ஊர்லலாம் அந்த ஃபிக்ஸடாக வாங்க மாட்டேன், அவங்க சௌரியப்படி வாங்குவாங்க. எவ்வளோ கொடுக்கணும் அப்படின்னு அவர் சொன்னார். இப்போ நீங்களே ரொம்ப பரபரப்பாக இருக்கிறீங்க, இப்போ கொடுத்தா குறைச்சலாக கொடுப்பீங்க, நாளைக்கு நல்ல செய்தியோட கூட 10 ரூபா வாங்கிக்கிறேன்னார். சரி விட்டுட்டேன். டெலிவரி ஆகி 1 வாரம் ஆச்சு, அவரை பார்க்க முடியல. அப்புறம் அவரை தேடி பிடிச்சிக்கிட்டு நேராக போய், என்னங்க 1 வாரமாக நீங்கள் வரவே இல்லை, உங்க நான் பணம் பாக்கி வச்சுருக்கிறேன். அவர் கேட்டார் அதெல்லாம் அப்புறம், என்ன பிள்ளைன்னு சொல்லுங்க. நான் சொன்ன பொம்பளை பிள்ளை. பொம்பளையா? நீங்களே வருத்தத்தில் இருப்பீங்க. நான் என்ன வருத்தத்தில் இருக்கிறேன்? அவராகவே நீங்களே வருத்தத்தில் இருப்பீங்க, கொடுக்கறத கொடுங்க. நான் சொன்னேன் இதில் ஒன்றும் வருத்தப்பட ஒன்றும் இல்லைங்க, நான் வருத்தத்தில் இருப்பீங்க. அப்படி பார்த்தா எனக்கு இந்த ரெண்டாவது பொம்பளை பிள்ளைய நான் பாருங்க. அவர் சொன்னார் அப்போ நான் தான் உங்களுக்கு ஏதாவது கொடுக்கணும். அப்போ ரெண்டாவது பொம்பளை பிள்ளை பார்த்தா கையேந்திட்டவன் அர்த்தமா? அப்படி ஒரு நினப்பு இருக்கு. பெண் குழந்தை பிறந்துட்டா அது ரொம்ப செலவு, ஆம்பளை பிள்ளை பிறந்துட்டா அது ரொம்ப நல்லது அப்படி. ஒன்று தெரிஞ்சுக்கங்க, பொம்பளை பிள்ளையா இருந்தாலாவது பிற்காலத்தில் அப்பா அம்மாவுக்கு ஒரு காப்பியாவது கொடுக்கும், ஆம்பளை பிள்ளையா இருந்தா அது கொடுக்குற யோக்கியத்தை கூட உனக்கு இல்லாமல் போயிடும். ஏன்னா பொண்டாட்டியை கேட்டுட்டு கொடுக்கணும், அப்போ மாமியாருக்கு கொடுக்க விடுவானே, அப்போ என்ன ஆகும்? ரொம்ப கஷ்டம். பொம்பளை பிள்ளையா இருந்தாலும் அப்பா அம்மாவுக்கு ஒரு வேலை சோறு கிடைக்கும், ஆம்பளை பிள்ளையா இருந்தா வர்றவளை பொறுத்து அவனுக்கே கிடைக்கலையா, அப்புறம் அவங்க அப்பா அம்மாவுக்கு எங்கேருந்து கிடைக்க போகுது? கொஞ்சம் யோசிப்பாரு. பொம்பளை பிள்ளைனா மட்டும், ஆம்பளை பிள்ளைனா ஒஸ்தி, அதெல்லாம் ரொம்ப தவறு. இதை உடைக்கிறான் பாருங்க பாரதி. இங்க திருவள்ளுவர் கூட ஒன் சைடடா திங்க் பண்ணிட்டார். எப்படின்னா ஆம்பளை பிள்ளை தான் தலைமையில் திங்க வச்சுக்கிட்டார். ஈன்ற பொழுதில் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய் மகனை அப்படின்னார். பாரதி தான் உடைச்சா, என்ன மகனை என்ன மகனை? திருவள்ளுவர்ல இருந்து டிவியேட் ஆகிறா, ஆனா நாசுக்கா டிவியேட் ஆனா. மகனைன்னு சொல்லல. எப்படி? உச்சிதனை முகந்தால் கர்வம் போய் வளருதடி. அப்ப என்ன அர்த்தம்? பொம்பளை பிள்ளை உச்சிதனை முகந்தால் கர்வம் ஓங்கி வளருதடி, மெச்சி உன்னை ஊரார் புகழ்ந்தால் என் மேனி சிலிர்க்குதடி. உன்னை யாராவது பாராட்டினா என் உடம்பெல்லாம் சிலிர்க்குதேம்மா, மகளை பார்த்து பாடுகிற. உச்சிதனை முகந்தால் கர்வம் ஓங்கி வளருதடி, மெச்சி உன்னை ஊரார் புகழ்ந்தால் என் மேனி சிலிர்க்குதடி. என்ன ஆம்பளை பிள்ளைனாலும் சரி, பொம்பளை பிள்ளைனாலும் சரி, புள்ள பிள்ளையா இருந்தா வெற்றிதான். என்கிட்ட பல பேர் சொல்லுவாங்க ஆம்பளை பிள்ளையா இருந்திருந்தா பரவாயில்ல சார். இன்னும் சில பேர் சார் ஆம்பளை தடியன்லாம் வந்து பிறந்திருக்கிறார், அன்பா இருக்கிறதுக்கு ஒரு பொம்பளை பிள்ளையே இல்லையே சார் அப்படின்னு வருத்தப்படுற எத்தனை பேர் இருக்கிறேன். நான் ஒன்று சொல்றேன், ஆம்பளை பிள்ளை பெத்தாதான் பெருமை, பொம்பளை பிள்ளை பெத்தாதான் பெருமைங்கிறதெல்லாம் வெறும் மாயை. ஒரே வார்த்தை சொல்லுமா, பிள்ளைய பிள்ளையா பெத்து பிள்ளையா வளர்த்திருந்தா பெருமை தான். நீங்க பிள்ளைய பிள்ளையா பெத்துக்காம மிருகமா பெத்திருந்தா ஆம்பளையா இருந்தாலும் பொம்பளையா இருந்ததுன்னா எங்கூர் வரலாறு சொல்லட்டுமா? எங்கூர் வரலாறு என்ன? ஆம்பளை பிள்ளையாலும் பெருமை இருக்கு, பொம்பளை பிள்ளையாலும் பெருமை இருக்கு. எப்படி? எங்கூர்ல மோதிலால் நேருன்னு ஒருத்தர் இருந்தாரு, அவருக்கு ஜவஹர்லால் நேரு ஒரு ஆம்பளை புள்ள பிறந்தது, பெரிய பாப்புலாரிட்டி. அந்த ஜவஹர்லால் நேருங்கிற ஆம்பளை பிள்ளைக்கு இந்திரா காந்தின்னு ஒரு பொம்பளை புள்ள பிறந்தது, அதனால பெரிய பாப்புலாரிட்டி. அந்த இந்திரா காந்திக்கு ராஜீவ் காந்தின்னு ஒரு ஆம்பளை புள்ள பிறந்தது, அதனால பாராட்டு பெருமை. அப்ப என்னன்னா, ஆம்பளை புள்ள பெற்றாலும் பொம்பளை புள்ள பெற்றாலும் சரியானபடி பெத்து வளர்த்தா அது பாராட்டு தானே ஒழிய, ஆம்பளை பொம்பளைங்கிறது வெறும் மாயை. மோதிலால் நேருவுக்கு நேருவால் பெருமை, நேருவுக்கு இந்திரா காந்தியால் பெருமை, இந்திரா காந்திக்கு ராஜீவ் காந்தியால் பெருமை. என்ன ஆம்பளை புள்ள என்ன பொம்பளை புள்ள என்ன? அந்த கான்செப்டே தப்பு. புள்ள பிள்ளையா இருந்தா வெற்றி தான். இதை விட இன்னொரு கான்ட்ராஸ்ட் சொல்ற பாருங்க, அழகான ஒரு கான்ட்ராஸ்ட். ஆண்டாள் ஒரு ஆழ்வார் வாழ்ந்தா பெண், அவ கண்ணனை காதலிச்சா, அந்த கண்ணனை பெத்த தாய பாராட்டினா, இப்படி ஒரு பிள்ளையை பெத்து கொடுத்தியே, ஆம்பளை பிள்ளையை பெத்து கொடுத்தியேன்னு பாராட்டினா. எப்படி தெரியுங்களா பாட்டு? தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை பாட்டு வரும். எப்படி பிள்ளை பெத்து கொடுத்தா பாரியா, தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை அப்படி. இதுக்கு உரை எழுதுற போது எழுதுனா, பெற்ற வயிறுக்கு பட்டம் கட்டியவள் அப்படின்னு எழுதுனா. அந்த பெத்த வயிற்றுக்கு அவ பட்டம் கட்டிட்டாளா, தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரன், பெத்தா இப்படி ஒரு ஆம்பளை பிள்ளை பெத்துக்கணும் அப்படின்னு. அப்ப ஆண்டாள் யார பாராட்டுறா? ஆம்பளை பிள்ளையை பெத்தவளை பாராட்டின. ஆனா ஆண்டாள் பொம்பளை பிள்ளை தானே, அதை வளர்த்தவர் யார் தெரியுமா? உங்க அப்பா பெரியாழ்வார்னு பேரு. அவர் என்ன சொன்னார் தெரியுமா? எனக்கு மகள் பிறந்தாள்னு சொல்லல, நான் ஒரு மகளை வளர்த்தேன்னு சொல்லல. பாட்டு எப்படி தெரியுமா? பெரியாழ்வார் சொன்னார், ஒரு மா மகளை உடையேன்னு, ஒரு மாமகளை உடையேன்னு. எனக்கு ஒரு பொண்ணு கிடைச்சா பாரு, பேர்பட்ட பொண்ணு தெரியுமா? இப்ப யோசிச்சு பாருங்க, ஆண் பிள்ளை என்பதற்காக கண்ணனை பாராட்டுகிறாள் ஆண்டாள், அவள் பெண்ணாய் பிறந்ததற்காக பெரியாழ்வார் பாராட்டுகிறார் என்றால், ஆண் பிள்ளை பெண் பிள்ளை என்பது அபத்தமான ஒரு எண்ணம், பிள்ளை பிள்ளையாக இருந்தால் கொண்டாடத்தக்கது. நீங்க முன்னெல்லாம் உங்களுக்கு தெரியும், வீட்டில் பாப்புலேஷனே ஜாஸ்தி, ஒவ்வொரு வீடுமே ஒரு முனிசிபாலிட்டி வார்டு மாதிரி இருக்கும், எல்லாம் ஜாயிண்ட் ஃபேமிலின்னு கச்ச கச்ச கச்ச ஆறு பனியன், ஆறு சட்டை, ஆறு துண்டு, ஒன்றும் தெரியாது. அது எது அது பாட்டுக்கு வீட்டுக்குள்ள ஓடிக்கிட்டு இருக்கும், அது பாட்டுக்கு ஒரு 40-50 உருப்படி ஒவ்வொரு வீட்லையும் ஓடும். நாங்களே எங்கள் வீட்டில் மொத்தம் எப்படின்னா, 6 பிள்ளை, 3 பையன், 3 பொண்ணு, எங்கள் அப்பா அம்மா 8 பேர். நல்ல வேளை இன்னும் ஒன்று இருந்திருந்தால் நவக்கிரக ஊடு அப்படின்னு இருப்பேன், தப்பிச்சோம் நாங்கள். 8-6 பிள்ளைங்க, வீடு ஜே ஜேஜேன்னு இருக்கும் அது பாட்டுக்கு, எப்படி இருக்கும்? இப்போலாம் ரொம்ப லிமிட்டட், ஒன்றே ஒன்று, கண்ணே கண்ணு, கருவேப்பிலை கண்ணு மாதிரி ஒன்றே ஒன்று, அதையே சமாளிக்க முடியலன்றான். அப்ப 6 எப்படா சமாளிச்சான்? பெத்தவன் சமாளிக்கல, ஒன்ன ஒண்ணு குட்டியே சமாளிச்சிருக்கும். பெருசா ஒரு குட்டு குட்டுவார் பாருங்க அப்பா, அவன் அடுத்தவனை குட்டுவான், அடுத்தவனை குட்டுவான், அடுத்தவனை குட்டுவான், அப்படியே அது வந்து ஒரு டீசென்ட்ரலைசேஷன், அட்மினிஸ்ட்ரேஷன்ல டீசென்ட்ரலைசேஷன், எல்லாம் தானாவே ஒரு கண்ட்ரோலுக்கு வந்திருக்கும். இப்ப அப்படி இல்லை, ஒன்னே ஒண்ணு, கண்ணே கண்ணு, உண்டு இல்லைன்னு ஆக்கிடுறான் பசங்களை வளர்க்கறது. அப்ப இந்த நம்பர் ஆஃப் இது பாப்புலேஷன் கூட இருந்துன்னு சொன்ன பாருங்க, வீட்டுல நான் எண்ணிக்கை, அதுக்கு ஒரு ஜோக் சொல்லுவேன். பஸ்ஸில் ஒரு அம்மா பிள்ளைய கூட்டிகிட்டு ஏறிச்சு, கொஞ்சம் நிறைய இப்படி கூட்டிட்டு பஸ்ஸில் ஏறின உடனே, அந்த நினச்சிட்டான் ஸ்கூல் பஸ் ரிப்பேர் போல் இருக்க, இந்த மாதிரி ஸ்கூல் பசங்களை எல்லாம் கூட்டிகிட்டு பஸ்ஸில் ஏறுதுன்னு நினச்சிக்கிட்டு அவன் கேட்டான் டவுன் பஸ்ஸில், ஏன் டீச்சர் அம்மா ஸ்கூல் பஸ் ரிப்பேர் ஆனும். அந்த அம்மா இப்படி ஒரு முறை முறைச்சி, உன் கண்ணில் கொல்லியை வைக்க, என்ன ஸ்கூல் டீச்சர் நான் நினச்சிக்கிட்டேன், ஆ அவ்வளவு என் சொந்த பிள்ளைங்க. டக்குன்னு இன்னொரு பெரியவர் பார்த்தார், அவருக்கு இப்போ போதாத நேரம், அவர் உன் பிள்ளையாகவே இருக்கட்டுமே, எல்லாத்தையும் ஊர்வலமா கூட்டிட்டு வருது, இந்த சிறுவர்கள் மாநில மாநாடு நடக்குதா, பேரணி கூட்டிட்டு வர மாதிரி கூட்டிட்டு வரையே, வீட்டில் ஒரு 2 விட்டுட்டு பாக்கி கூட்டு வர வேண்டாமா? அவ சொன்னா, அதே கொள்ளிய ஓன் கண்ணிலையும் வைக்க, ஏன் வீட்டில் 3 விட்டுட்டு பாக்கி தான் நான் கூட்டி வந்திருக்கிறேன். நம்ம அதோட வாய்ப்புத்திட்டான். இந்த பஸ்ல ஏறிச்சு பாருங்க, உள்ளாம குளம் எல்லாம் தப்ப தப்பா இங்க போய் ஓடி உட்காருது, அங்கே இங்க வந்து உட்காருது, இது இன்னொன்று மாத்தி உட்காருது, மாத்தி மாத்தி எல்லாம் அங்கே உட்காந்துட்டே இருந்தது. அப்படி மாத்தி மாத்தி உட்காந்த உடனே ஒரு பிள்ளை ஒரு பெரியவரை தள்ளிக்கிட்டு போய் பக்கத்தில் உட்காந்து, அங்கேருந்து இன்னொன்று கூப்பிடுது, இங்கே போ அப்படின்னு இன்னொன்று கூப்பிடுவா அப்படின்னு. அவரால் இதையே சமாளிக்க முடியாது, இது இன்னொரு பிசாசை வேற கூப்பிடுதேன்ட்டு, ஏ நீ ஒன்று உட்காந்தா போதுமா, எதுக்கு அவளை கூப்பிடுற அப்படின்னு. உங்கள் அப்பா விட்டு பஸ்ஸா டக்குன்னு ஒரு வாயம்புத்த, உன் பேர் என்ன பாப்பா? உன் பேர் என்ன? பேரா? 8. என்ன 8? நம்பர் தான். பேரெல்லாம் வச்சு ஞாபகம் இருக்காதுன்னு எங்க அப்பா நம்பர் வச்சிருக்கிறாரு, எங்க வீட்டுல நான் 8 நம்பர் அப்படின்னு. உடனே என்ன கேட்டான், நீ கூப்பிட்டியே அது என்னன்னா, 8A. என்ன 8A? ஒரே பிரசவத்துல ரெட்டை, வேற எப்படி பேர் வைப்பான்? 8A பஸ்ஸே விட்டுருக்கிற. இதெல்லாம் அந்த காலம், யோகப்பட்ட பிள்ளைங்க இருந்து வீட்டில் வச்ச வச்ச வச்ச வச்சுன்னு இருக்கும் சார. அதுலயும் ஒரு சந்தோஷம் இருந்தது சார், எங்க அண்ணனுக்கு எனக்கு நிறைய சண்டை வரும், சண்டை வரலன்னா அப்புறம் என்ன லைஃப் இருக்கு சொல்லுங்க, நிறைய சண்டை வரும். அப்பெல்லாம் எங்க வீட்டில் பெரிய வீடு, ஒரே பாத்ரூம், குளிக்கிறதுக்கு தண்ணி அடிச்சு வச்சு குளிக்கணும், நான் தண்ணி அடிச்சு பக்கெட்ல வச்சுட்டு இப்படி வெளியே வருவோம் பாருங்க, எங்க அண்ணன் உள்ள போய் கசாத்துக்கும். அந்த தண்ணி அடிக்கிற வேலை அவனுக்கு, தண்ணி அடிக்கிற வேலை தப்பா நினைக்காதீங்க, பைப்ல தண்ணி அடிச்சுதான் குளிக்கணும் அங்கெல்லாம். அப்போ இப்பெல்லாம் வரதே இல்லை, இப்பெல்லாம் எல்லாம் சால்வ்டு ப்ராப்ளம். அப்போ நான் கத்துவேன் அவனை, இப்படி தான் பண்ணுறேன். அப்போ எங்கள் அண்ணன் திருப்பி என்னை திட்டுவான், திட்டும் போது அப்போ கோவத்தை, நாங்கள் மயிலாப்பூரில் இருந்தோம், மயிலாப்பூரில் உங்களுக்கு தெரியும் ஒரு குறிப்பிட்ட சமூகத்தோட பாஷை அதிகமாக இருக்கும், நான் சொன்னேன், கட்டையில போறவனே அப்படிமா, கட்டையில போறவன் போறவன் அர்த்தம், கட்டையில போறவனே அப்படின்னு. நான் எரிச்சல சொல்லுவேன், நீ தான் போறேன், நானும் தான் போறேன், போகாதவன் எவன் சொல்லு, நீ தான் போனோம், நானும் தான் போனோம். அவன் சொல்லுவான், யாரு முன்னாடி போறோங்கிறதான பிரச்சனையே, யாரு முன்னா, நான் சொல்லுவேன் பாத்ரூம்லயும் முன்னாடியே போ. ஆனா அன்னைக்கு அப்படி சண்டை போட்டோம், யாரு அண்ணன் தம்பி எல்லாம் ஒருத்தங்க தான் அடிச்சுக்கிட்டோம். ஆனா இன்னைக்கு யோசிச்சு பாருங்க, அண்ணன் வீட்டுல ஒரு விசேஷம், எங்க வீட்டுல ஒரு விசேஷம், எவ்வளவு ஆசையா பாசமா போய் உட்காந்துக்கிறோம், போட்ட சண்டைனா ஏதாவது ஒரு அர்த்தம் உண்டா, சிரிக்கிறோம், இப்ப அதெல்லாம் பேசி சிரிச்சுட்டு உட்காந்துருக்கிறோம். ஒரு வீட்டுல போய் உட்கார்ந்த, இன்னைக்கு வீட்டுல எல்லாம் ஒன்னே ஒண்ணு கருவேப்பிலை குழந்த மாதிரி இருக்கு, அதுக்கெல்லாம் அண்ணன் தங்கங்கிற வார்த்தைக்கு அர்த்தமே தெரியாது. நான் வேடிக்கையா சொன்னேன், இன்னும் 50 வருஷம் கழிச்சு இந்த ஊர்ல ராமாயணமே சொல்ல முடியாது. ஏ அண்ணன் ராமனுக்காக தம்பி பரதன் தான், ஸ்டாப் இட், அண்ணன்னா யாரு, தம்பின்னா யாரு, தங்கச்சின்னா யாரு அப்படிமா, அண்ணன் தம்பி தங்கச்சிக்கிற வார்த்தைக்கு அர்த்தமே தெரியாது. எல்லாம் வீட்டுல ஒன்னே ஒண்ணு உட்காந்துருக்கும் பாருங்க, அதான் இப்ப தப்பே ஆகி போச்சு. என்ன தப்பாயி போச்சுன்னா, இப்ப வளர்ற பிள்ளைகள் இன்னொருத்தருக்கு எதையும் கொடுக்கறதே இல்லை. ஏன் அப்படின்னா, அந்த செல்ஃபிஷா சுயநலமா, நான் மட்டுமே அனுபவிக்கணும், நான் மட்டுமே அனுபவிக்கணும் அப்படின்னு ஒத்தைக்கு ஒத்தையாவே பெற்றவங்க வளர்த்துறாங்க. கொடுக்கணும், இன்னொருத்தருக்கு போகணும், வீட்டுக்கு வந்து போகணும், ஒண்ணுமே இல்லையே. அந்த பிள்ளைகளுக்கு சகோதர பாசம்னா என்னன்னு சொல்லித்தர முடியலையே, சகோதரி பாசம்னா என்னன்னு சொல்லித்தரவே தெரியலையே, அப்படி ஆகி போச்சு. சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அப்ப பிள்ளைகளுடைய எண்ணிக்கை குறைஞ்சதால மன வளர்ச்சி அடைகிறதுக்கு பதிலாக மனம் கொஞ்சம் சுருங்கி போயிருக்கு. அப்ப நாம எப்படி வளர்க்கணும், எழுத்து விட்டு பிள்ளைகளை இவனோட ஒத்தவனை சகோதரனா நினைக்க வைக்கணும், சகோதரியா நினைக்க வைக்கணும். அந்த உறவுகளுடைய சுகம் என்ன அப்படிங்கறத பத்தி சொல்லணும். நீங்க இந்துக்களுடைய திருமண முறையில தாலி கட்டுற போது மாப்பிள்ளை ஒரு முடிச்சுதான் போடணும், கூட நிக்கிற அக்கா தான் இன்னொரு முடிச்சு போடுவா. ஏன், அவளுக்கு ஒரு அந்தஸ்து, அவளுக்கு ஒரு மரியாதை, ரெண்டாவது முடிச்சு நீ போடு அப்படிம்பாங்க. அப்புறம் மாமன் சீரு, தாய் மாமனுக்கு மரியாதை, காது குத்துற போது மாமன் மடியில தான் உட்காந்து குத்தணும். ஏன் இதெல்லாம் வச்சான், உறவுல ஒரு பந்தம் இருக்கணும், பாசம் இருக்கணும், ஒருத்தருக்கு ஒருத்தர் கொடுத்து எடுத்து ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பு இருக்கணும். இவ்வளவு என்னத்துக்கு, நீங்க வீட்டுல கல்யாணத்துல வாசல்ல என்ன கட்டுவான் தெரியுமா, தென்னம் கொலை கட்டுவான் இல்லையா, தென்னை மரத்தை கொலை கொலையா தென்னம் கட்டுவான், வாழை குளத்துல நான் வாழை கட்டுவான், இல்லாட்டி பாக்கு அப்படியே கொலையா கட்டுவான். என்ன அர்த்தம்னா, ஒத்தையா காய் விடுகிறத கட்டவே மாட்டான், கொலை கொலையா காய் விடுறதான் கட்டுவா. ஏ குலை குலையாக காய்த்து தொங்குவது போல் மனித இனமும் குலை குலையாக ஒன்றோடு ஒன்று சேர்ந்து தழுவி வாழ வேண்டும் என்று கொலை கொலையா கட்டி வச்சான். இப்ப என்னன்னா, கொலை கொலையா நடக்குது, கொலை கொலையா கட்டி வச்சான், இப்ப கொலை கொலையா நடக்குது. அண்ணன் தம்பியை வெட்டுறான், தம்பி அண்ணனை வெட்டுறான், எதுக்குறான், நான் சொத்துக்காய் வெட்டிட்டேன் அப்படிங்கிற. எவ்வளவு பாசம், அது வந்து ஒரு அன்பு வலை. குடும்பம் என்பது ஒரு அன்பினாலே பின்னப்படுகிற ஒரு ஆச்சரியமான ஒரு பெரிய வலை. ஸோ முதல்ல நான் வற்புறுத்த விரும்புவது என்ன அப்படின்னு கேட்டா, ஒரு பெற்றோர்களிடத்தில் இருக்கிற இயல்புகள், பழக்க வழக்கங்கள், இவை தான் அந்த குடும்பத்துக்குள் ஊடுருவி வருகின்றன. இப்போ ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல போறேன். சைக்காலஜியில் நம்ம பிள்ளைங்க பிற்காலத்தில் சந்தோஷமாகவும் நல்லாவும் வளரணும்னா புருஷன் பொண்டாட்டி முதல்ல தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு செய்தி இருக்கு, என்னன்னா பிள்ளைங்க எதிர்த்தாப்புல சண்டை போடக்கூடாது. நம்முடைய குழந்தைங்களுக்கு எதிர்த்தாப்புல நமக்கு 1000 கருத்து வேறுபாடு இருந்தாலும் அதை வெளிப்படுத்தக்கூடாது. சில வீடுகளில் அந்த நாகரிகம் தெரியாது, குழந்தைக்கு எதிர்த்தாப்புல சண்டை போட்டிருப்பாங்க. சண்டை போட்டு கணவன் மனைவி சண்டை போட்டு அந்த வீட்டில் உட்கார்ந்துருக்கிற பிள்ளைகள் பள்ளிக்கூடத்துக்கு போனா படிப்புல கவனம் இருக்காது.
0: நல்லது என் அன்பு உறவுகளை, இதுவரை நேரமும் நீங்கள் சொல்வேந்தர் சுகி சிவன் அவர்களின் சொற்பொழிவு கேட்டு மகிழ்ந்தீர்கள். இன்னும் ஒரு சந்தர்ப்பத்தை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் மீரா. நன்றி, வணக்கம்.

கேட்கும் உள்ளங்களில் பரவசம். டிஜிட்டல் ஒளித்தரம். மோன்ட்ரியலில் இருந்து ஓங்கி ஒலிக்கிறது MTR FM. உலகம் முழுவதும் கேட்கும் உங்கள் வானொலி.

வணக்கம். மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி, கனடா கலையகம், NTRFM ரேடியோ கனடா. கனடா கலையகத்திலிருந்து காற்றலையில் கலந்து உங்கள் காதோரத்தில் வணக்கம் என்று அன்புடன் கூறி இணைந்த நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். உறவுகளே, நீங்கள் நலம்தானா என்று அன்போடு கேட்டு நாங்களும் நலம் என்ற நல்ல செய்தியை பகிர்கின்றேன். அது மட்டுமல்லாமல் இப்பொழுது முதல் மொன்றியல் தமிழ் வானொலியின் காற்றலையில் கலந்து வர இருக்கின்றது சர்வதேச நேயர் விருப்ப பாடல்கள். என்னை கொஞ்ச கொஞ்ச என்ற வரி கொண்ட பாடல் முதலில் ஆதி திரைப்படத்திலிருந்து ஒலிக்க இருக்கின்றது. இந்த பாடலுக்கு விருப்பமாக ஆங்கிலேய நாடான இங்கிலாந்தில் அருள் மோகன் காத்துக் கொண்டிருக்கின்றார்.

அவரை தொடர்ந்து வரும் இனிமையான ஒரு பாடல் என் ஜீவன் பாடுது என்ற வரி கொண்டு நீதான அந்த குயில் என்ற திரைப்படத்திலிருந்து பாடுகின்றது. இளமணி திருநாட்டின் மத்திய மாகாணம் ஹட்டனிலிருந்து டிராஞ்சி உங்களுக்காக அந்த பாடல் தந்திருக்கின்றீர்கள் ஒலிக்கின்றது.

அவரை தொடர்ந்து வரும் பாடலும் ஏழுமணி திருநாட்டின் மத்திய மாகாணம் கண்டி மாநகரத்திலிருந்து விஜயராணி தந்த பாடல். தங்கை திரைப்படுத்து பாடல் தண்ணீரிலே தாமரை பூ என்று வரி எடுத்து பாடுகின்றது.

அடுத்து வரும் பாடல் அல்பர்டா மாநிலம் கனடா நாடு சாந்தினி நீங்கள் தந்த ஆவாரம் பூவுதான் என்ற வரி கொண்ட பாடல். அவள் மெல்ல சிரித்தாள் திரைப்படத்திலிருந்து பாடுகின்றது.

தொடர்ந்து வரும் பாடலும் கனடா. மொன்றியல் மாநகரத்து தனுஷன் தந்த பாடல் ரசவாட்சியே ரசவாட்சியே என்று அரண்மனை 3 திரைப்படத்திலிருந்து பாடுகின்றது.

சிங்காரப்போமியான் சிங்கப்பூரிலிருந்து அன்புடன் மகாலிங்கம் தந்த பாடலையும் கேட்டு மகள இருக்கின்றோம். மகாலிங்கம், நீங்கள் தந்த பாடல் உலகம் இதிலே அடங்குது என்ற பாடல் குலமகள் ராதை திரைப்படத்திலிருந்து பாடுகின்றது.

அவரை தொடர்ந்து வரும் இனிமையான பாடலை மெல்போர்ன் மாநகரம் ஆஸ்திரேலியா கண்டத்தில் இருந்து பாஸ்கரன் மாலா நீங்கள் தந்து நாங்கள் கேட்போம் உங்களோடு இணைந்து பொத்தி வச்ச மல்லிகை என்ற பாடலை. அந்த பாடல் கோடை மழை திரைப்படத்து பாடல்.

அவரை தொடர்ந்து மீண்டும் சிட்னி மாநகரம் ஆஸ்திரேலியா கண்டத்திலிருந்து ரமணி நீங்கள் தந்த பாடல் கொஞ்சலாமாம் நீஞ்சலாமா என்று கேட்டு பாடுகின்றது லவ்வர்ஸ் என்ற திரைப்படத்தில் இருந்து.

அடுத்து பெறும் பாடல் மெல்போர்ன் மாநகரம் ஆஸ்திரேலிய கண்டம் கேதீஸ் நீண்ட கால உறவு நீங்கள் தந்த பாடல். கை தட்டி தட்டி என்று ஆரம்பிக்கும் பாடலை ஜோடி திரைப்படத்திலிருந்து பாட வைக்கின்றீர்கள்.

உறவுகளை நாங்கள் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருப்பது மூன்றியல் தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ் பணியிலே தினமும் மலரும் நேயர் விருப்பம் சர்வதேச நேயர் விருப்பமாக ஒலிக்கின்றன.

ஒலிக்க இருக்கும் அடுத்த பாடல்கள் சுவிட்சர்லாந்து நாடு ஜெனீவா நகரில் இருந்து நிவேஷன் தந்த பாடல் முதலில் நிமிர்ந்து நில்லு என்று ஆரம்பிக்கும் சட்டம் ஒரு இருட்டறை என்று 2012 ஆண்டு வெளிவந்த திரைப்படத்து பாடல்.

ஐரோப்பிய மண்ணென்றால் என்னவள் வருவார், உன்னை காணாத கண்ணும் கண்ணல்ல என்ற இதே கமலம் திரைப்படுத்த பாடலை ஈழமணி திருமா நாட்டிலிருந்து அனுப்பி வைத்திருக்கின்றார். ஒலிக்கின்றது பாடல்.

மனமை போல நின்றும் இறுதி பாடலை தருகின்றார் கனடா. அன்புக்கும் பாசத்துக்கும் உரிய கா வை சீனா ஆசான் அவர்கள் காணாமல் நான் ஏது என்ற பாடல்தான் அவர் தந்த பாடல். கவிதை பாடும் அலைகள் திரைப்படத்திலிருந்து பாடுகின்றது.

நீய நெஞ்சங்களில் நாங்கள் இதுவரை நேரமும் தித்திக்கும் தீனான பாடல்களை கேட்டு மகிழ்ந்தோம் சர்வதேச நேயர் விருப்பத்திலே. இந்த நிகழ்வை மீண்டும் கேட்கலாம் என்று இப்பொழுது இந்த நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வந்து விடைபெற எண்ணுகின்றேன். என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். வாழ்வோம் வளமாக அன்புடன் தமிழோடு.

வெளியில் உதிக்கின்ற கதிரவன் போல் புதிய சிந்தனைகளோடு புறப்படுவோம். இந்த நாள் இனிதாக வாழ்த்துகிறது MTR FM. இது இதயங்களை ஈர்க்கும் இணைய வானொலி.

0: அன்றே அவனது வழியாகும்.
1: இப்பொழுது முதல் காற்றலையில் வலம் வருகின்றது நேயர் நேரம்.

நிறுத்தி அலங்கரிக்க வேண்டும் என்ற முதல் பாடல் உன்னோடு என் நெஞ்சமே என்று பாடுகின்றது. கடவுள் தந்த செல்வம் என்ற திரைப்படுத்த பாடலை தந்து காத்துக்கொண்டிருக்கின்றார்கள் தமிழ்நாடு தஞ்சாவூர் மாவட்டம் நாச்சியார் கோவில் ஞானசேகரன். ஞானசேகரன் மட்டுமல்லாமல் தமிழ்ச்செல்வி, சித்தார்த்தன், பத்மினி, சேரலாதன், சண்முகப்பிரியா, எடப்பாடி, வெள்ளாண்டி வலது, துறை பாண்டியன், காந்திமதி இவர்களும்.

ஒலிக்கின்ற அடுத்த பாடல் ஆடி பெருக்கெடுத்து ஆடிவரும் காவேரி என்ற முதல் வரியை கொண்ட பாடல். ராதா என்ற திரைப்படத்திலிருந்து. விரும்பி கேட்கின்றார்கள் தமிழ்நாடு திருவாரூர் மாவட்டம் இஞ்சிக்குடி சியாமலா பிரபா, ஜெயவீரபாண்டியன், கௌதமன், லக்ஷசாரா, மதுசூரி இவர்களோடு சிவசங்கரன் நட்பவி நறுமுகையாள் தமிழ்.

இனிய தின நல்வாழ்த்துக்களை கூறி வளமை போல பாடல் ஒன்றை கேட்டிருக்கின்றார் தமிழ்நாடு மயிலாப்பூர் மயிலை பட்டாபி அவர்கள். அவர்கள் பாடலை கேட்கும் வேளை அவர்களோடு இணைந்து கண்ணன், சங்கரி, ரவி, மாலதி, உஷா, சேகர், ரமேஷ், ரேவதி, வெங்கடேஷ், சுதா, குமார், அருணா மற்றும் ஆகாஷ், ஹரிஹரன், ஸ்ரீராம், சிவா, ஆத்மநாபன், பாலகுமார், ஜனனி ஆகியோரும் இணைவார்கள். பாடுகின்ற அந்த பாடல் கை கொடுப்பாள் கற்பக அம்பாள் என்ற திரைப்படத்திலிருந்து கற்பகமே என்று ஆரம்பித்து பாடுகின்றது.

உறவுகளை நாங்கள் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கும் காதக்கிரிய கீதங்களை தந்து கொண்டிருப்பவர்களுள் அடுத்து வரும் பாடலை தருகின்றார் தமிழ்நாடு தஞ்சாவூர் மாவட்டம் திருபுவனம் கே அனுஷ்யா கிருஷ்ணன். அப்பா அனந்தராமன், அம்மா விஜயம் நண்பர்கள் சூழ கேட்க வந்த பாடல் 1961 திரைக்கு வந்த பாவ மன்னிப்பு என்ற திரைப்படத்தில் இசை அரசர் டி எம் சவுந்தரராஜன் ஐயா அவர்கள் பாடிய பாடல் வந்த நாள் முதல் இந்த நாள் வரை என்று ஆரம்பிக்கும் பாடலாகும்.

அடுத்து ஒலிக்கு இருக்கும் பாடலும் பாப மன்னிப்பு என்ற திரைப்படத்தில் பாடிய இன்பமும் காதலும் இயற்கையின் நீதி ஏற்றத்தாழ்வுகள் மனிதனின் ஜாதி என்று பாடப்பெறுகின்றது. இந்த பாடலை அந்த திரைப்படத்தில் டி கே வெங்கடேஷ் அவர்கள் பாடியிருக்கின்றார்கள் என்ற விவரத்தை தந்து காத்துக் கொண்டிருக்கின்றார் கேட்பதற்கு. தஞ்சாவூர் மாவட்டத்தில் திருபுவனம் கே எஸ் கிருஷ்ணன் அவர்கள் உறவுகளோடு

நாரினில் பூத்தொடுத்து மாலையாக்கினேன் என்ற பாடல் இப்பொழுது கேட்க இருக்கின்றோம். 1988 ஆண்டு திரைக்கு வந்த 2:1 என்ற திரைப்படத்தில் இருந்து தமிழ்நாடு திருப்பூர் மாவட்டம் காளிப்பாளையத்திலிருந்து அன்பு ரவிச்சந்திரன் தந்திருக்கின்றார்.

மேலும் ஒரு பாடல் நிகழ்ச்சியை அலங்கரித்து வரும் பாடலாக காற்றுக்கென்ன வேலி திரைப்படத்து பாடலை கேட்க இருக்கின்றோம். சிம்மம் சின்னமகம் என்னை தொட்டு என்று ஆரம்பிக்கும் பாடல் சிதம்பரம் பண்டிகை சிலுவை சந்தனராஜ் அவர்கள் தமிழ்நாட்டிலிருந்து தந்திருக்கின்றார்கள்.

நீர் நேரத்தை அலங்கரிக்க வேண்டும், என்னுடைய பாடலையும் தருகின்றேன் என்று வணக்கமும் வாழ்த்தும் கூறி கேட்டிருக்கின்றார். திருவாரூர் மாவட்டம் உபய வேதாந்தபுரம் ஓமஸ்கந்தன் அவர்களும் ராஜலட்சுமி காயத்ரி கீர்த்தனா இவர்களும். பாடல் வா ராஜா வா திரைப்படத்திலிருந்து உண்மை எது பொய் எது என்று ஒன்னும் புரியவில்லை என்ற பாடல் குரல் அரசி எல்லார் ஈஸ்வரி அம்மாவின் குரலில் ஒலிக்கின்றது என்று எழுதியிருக்கின்றார்கள்.

அடுத்து ஒலிக்க இருக்கும் இனிமையான பாடல் ஓம் என்ற திரைப்படத்திலிருந்து. அன்பு ஜோர்ஜ் அவர்கள் வளைகுடாமன் குவைத்திலிருந்து கேட்கின்றார். நீண்ட கால உறவு, பட்டு வண்ண சேலைக்காரி என்ற பாடலை.

அவரை தொடர்ந்து ஒலிக்க இருக்கும் அடுத்த பாடலை கேரள மாநிலம் பாலக்காட்டிலிருந்து அன்புடன் ரதீஷ், விஸ்வநாத் அண்ட் சன்ஸ் என்ற திரைப்படத்திலிருந்து பத்திக்கு சிதடி காதல் என்ற வரியோடு வரும் பாடலை தருகின்றார். காதலோடு போவோம்.

0: அன்பே அவனது வழியாகும்.
1: நேயர்கள் கேட்டு மகிழ்ந்தது மொன்றியல் தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ் சேவையின் நேயர் நேரம். இது மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை கனடா கலையகம். மீண்டும் ஒரு நேர் நேரத்தில் உங்களை சந்திக்கும் வரை காற்றலையில் இருந்து விடுபடும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். நன்றியும் வணக்கமும் உறவுகளே.

0: பாட்டை போடுங்க ஜி.
1: பாட்டு மட்டும் இல்ல ஜி, நல்ல பல விஷயங்களும் தெரிஞ்சுக்கணும்னா எம்டிஆர் எஃப்எம் கேளுங்க. கேளுங்க எம்டிஆர்.

0: அன்னையும் தந்தையும் அறிவூட்டிய குடும்பம் அவற்றையெல்லாம் எனக்களித்த இறைவா உங்கள் அனைவருக்கும் என் சிரம் தாழ்த்திய வணக்கம் கூறி, என் தாய் தமிழே உன்னை வணங்கிய அன்பு உறவுகளை உங்களுக்கும் வணக்கம் கூறி காற்றலையில் இணைந்து கொள்ளும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். இது மொழிகள் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை கனடா கலையம். உறவுகளே, நீங்கள் நலமாக இருக்கின்றீர்களா? நாங்கள் நலமாக இருக்கின்றோம் என்ற நல்ல செய்தியோடு
1: 2021 ஆண்டு 5 மாதம் 4 திகதி செவ்வாய்க்கிழமை கனடா கலையகத்திலிருந்து உங்களோடு இணையும் வேளையிலே கலையக நேரம் 12:05 நண்பகல். ஈழத்திரு நாட்டிலும் பாரத நாட்டிலும் இப்பொழுது நேரம் 9:35. வளைகுடா நாட்டின் சவுதி அரேபியா, குவைத் போன்ற நாடுகளிலே 7:06 காட்டிக் கொண்டிருக்கும் இந்த வேளையிலே உங்களோடு இணைந்து வந்திருக்கும் நான் கதம்பத்திலே இணைய வைக்கின்றேன் உங்களை. இப்பொழுது முதல் கதம்பம் ஆரம்பிக்கின்றது. இன்று மாலை நிகழ வேண்டிய நேயர் நேரம் தாமதித்துத்தான் வரும் என்று நான் எழுதியிருந்தேன். அதை மற்றவர்களும் அன்பு மகள் ஷியாமலா, முகமது ராவிக், செல்வகுமார், சந்தன்ராஜ் போன்றோர் பகிர்ந்திருந்தார்கள். உங்கள் எல்லோருக்கும் தெரியும் வண்ணம் திடீரென்று அப்படியான செய்தி வரும் என்று நீங்கள் எதிர்பார்க்கவில்லை. அதனால் செல்வகுமார் போன்றோர் அழைத்து அப்பாவுக்கு என்ன, ஏன் திடீரென்று வரவில்லை என்றெல்லாம் எண்ணினார்கள். அது சரி அவர்கள் எண்ணுவது. ஏனென்றால் இன்றைய காலகட்டம் அப்படியான கட்டம். எங்களுக்கு இந்த வருடாந்தம் 6 மாதத்துக்கு ஒரு தடவை இந்த கனேடிய அரசாங்கம் இங்குள்ள பிரஜைகள் எல்லோரையும் கவனித்துக் கொள்வது, அது அப்டேட் பண்ணுகிறது என்பது, எங்களை பற்றிய செய்திகளை, எங்களை பற்றிய தகவல்களை, எங்களுக்கு உள்ள பாதுகாப்புகள் சரியாக இருக்கின்றதா என்று அவர்கள் நேர் செய்து கொள்வார்கள். 6 மாதம் அது அரசாங்கத்தின் திணைக்களத்தில் வந்து எங்களுடைய மாநில ஆட்சிக்கு உள்ளாக வந்து நகராட்சிக்கு வரும். அந்த நகராட்சியிலிருந்து எங்களுக்கு 1 மாதம் 2 மாதத்துக்கு முன்பு நோட்டு அறிவித்தல் தருவார்கள். இத்தனையாம் தேதி இத்தனை மணிக்கு நீங்கள் வந்து உங்களுடைய விவரங்களை தர வேண்டும், உங்களுக்கு என்ன பாதுகாப்பு தேவை, உங்களுக்கு என்ன குறைபாடு இருக்கின்றது, வைத்தியத்துறையிலா, சுகாதாரத்துறை சரி, கல்வித்துறை, எல்லா துறைகளிலும் எதுவும் குறைபாடு இருக்கின்றதா, அதை எப்படி நாங்கள் நிவர்த்தி செய்யலாம் என்று எங்களை நேரடியாக அழைத்து எல்லாம் சரிபார்த்துக் கொள்வார்கள். அந்த இடத்திலே நிறை குறைகளை கவனித்து சீர்தூக்கி அதை சீர்படுத்தியும் கொடுப்பார்கள். அந்த வகையிலே ஒரு சிலருக்குத்தான் அப்படி தேவைப்படும், எங்களுக்கு அப்படி வராது. இருப்பினும் நாங்கள் கனேடிய பிரஜைகளாக இருக்கிறபடியாலே அவர்கள் அழைப்பார்கள். அந்த அழைப்புக்கு நாங்கள் பிரசன்னமாக வேண்டும். பிரசன்னமாகாது விட்டால் அது பின்பு அந்த தகவல்களிலே பரிமாற்றங்களிலே தவறுகள், எங்கள் தொலைபேசி இலக்கம் மாறியிருக்கலாம், வீட்டு இலக்கங்கள் மாறி நாங்கள் இடம் விட்டு இடம் பெயர்ந்தெல்லாம் இருந்தால் அதை நாங்கள் அவர்களுக்கு தெரிய வைத்துக் கொண்டால் அவர்களுடைய கண்காணிப்பிலே நாங்கள் இருப்போம், எங்களுக்கு பாதுகாப்பு கிடைத்துக் கொண்டிருக்கும். அந்த வகையிலே வருடாந்த 6 மாதத்துக்கு ஒரு தடவை அழைக்கும் அந்த அழைப்பு இன்று என் மகளுக்கு கிடைத்தது. அந்த மகளுக்கு கிடைத்த வேளையிலே நாங்கள் ஒரு முகவரி தானே இந்த வானொலியெல்லாம் நிகழ்த்துவதை பொறுத்து எங்களுக்கு ஒரு எங்களை கூப்பிட்டு சீரமைப்புகளை தருவதற்காக அறிய வேண்டும் என்பதற்கு அழைப்பார்கள். ஆனால் நாங்கள் இப்பொழுது நேரே போக முடியாத கொரோனா காலம், அதனால் அவர்கள் எங்களுக்கு தொலைபேசியிலே வசதிகளை செய்து நேர்முகமாக இணைப்பிலே வந்து பேசுவார்கள். அந்த இடத்திலே இருவருக்கு 2 நாள் நியமனம் தருவதை விட ஒரே அடியாக தருகின்றோம் என்று நேற்றைய தினம் எங்களுக்கு அந்த பதில் கிடைத்தபடியால் உடனடியாக அதற்கு நாங்கள் ஆயத்தமாக வேண்டியிருந்ததால் எங்களுடைய நேயர் நேரம் தான் சரியாக எங்களுடைய கனேடிய நேரம் 9 மணிக்கு ஆரம்பித்தது. அதாவது உங்களுக்கு வந்து 7 மணி அந்த நேரம் மாலை 6:30 மணி. அப்ப நான் வந்து உங்களுடைய நேர் நேரத்துக்கு வந்தால் அந்த நியமனத்தை இழந்து விடுவோம். இழந்து விட்டால் எங்களுக்கு பல பிறப்புகள், அங்கே வாய்ப்புகள், எங்களுடைய பாதுகாப்புகள், எங்களுக்கு செய்ய அவர்களுடைய சேவை எங்களுக்கு சரிவர கிடைக்காமலும் போய்விடலாம் என்றால் சமூகம் அளிக்கவில்லை, நேர்முகத்திலும் வரவில்லை என்றால் அவர்கள் வேறு இதுக்கு இவர் இல்லை என்ற அளவுக்கு எடுத்து விடுவார்கள். அதற்கு பெரிய இன்னொரு நியமனம் பண்ணுவாங்க. அதுக்கேற்ற ஆவணங்களோடு நாங்கள் அவர்கள் கேட்கும் கேள்விகளுக்கு பதிலை கொடுத்து எல்லாம் செய்வோம். அது ஒரு சுலபமான வேலை, ஆனால் எங்களுக்கு தேவையான ஒரு விடயம். அதனால் அது 1.5 மணி நேரத்திலே முடிய வேண்டது, சுமார் 1.5 மணி எடுத்து விட்டது எனக்கும் அவருக்கும் மகளுக்கும் சேர்த்து. அதனால் தான் நாங்கள் திடீரென இந்த நியமனத்தை மாற்ற முடியாது, அதற்கு செல்லும் மற்றும் உடல் நலத்திலோ ஒரு எந்த விதத்திலோ ஒரு குறைபாடும் இல்லை, நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்து வரவில்லை என்றவுடன் மன வருத்தம் அடைந்திருப்பீர்கள் என்பது எங்களுக்கு தெரியும். அதனால் நான் அதிகாலையிலேயே நிகழ்ச்சி முன்பு வருவதற்கு முன்பே பதிவிலிட்டிருந்தேன், அதை பகிர்ந்திருந்தார்கள் அன்பு செல்வங்கள். அந்த வகையில் இப்பொழுது முடிந்து வந்துவிட்டேன், வந்து உங்களுக்கு ஆரம்பமாக எண்ணும் பொழுது நீர் நிறம் முடிவடைந்த நேரத்துக்கு தான் வரும். அதுக்கு பின்புதான் நாங்கள் வந்தோம். அதன் பின்புதான் எல்லாம் நாங்கள் எங்களை தயார்படுத்திக் கொண்டு இப்பொழுது கதம்பத்துக்கு வந்திருக்கின்றேன். உங்களுடைய ஒத்துழைப்புக்கு, நீங்கள் அதை அவசரப்படாமல், அதை வித்தியாசமாக எண்ணாமல், ஒரு பிழையும் இல்லை என்று மன திருப்தியோடு இருக்க வேண்டும் என்பதற்கை இந்த செய்தியை கூறுகின்றேன். உங்களுடைய ஆதங்கத்துக்கும் உங்களுடைய எதிர்பார்ப்புக்கும் என்னுடைய நன்றிகள். பிள்ளைகள் எல்லோரும் எதிர்பார்த்திருந்தார்கள் காலையில். எனக்கு நன்றாக மகளுக்கு சொல்லிக் கொண்டிருந்தேன், பிள்ளைகளோடு வருவார்கள், எல்லோரும் வரிசையாக்கியில் இரண்டெல்லாம் பாடல்களை கேட்பார்கள், பேசுவார்கள், சிரிப்பார்கள், எல்லோரும் வந்துவோம் வந்து போகிறார்களே என்று நானும் இதை விரைவில் அந்த முடித்துக் கொண்டு ஓடி வரலாம் வரலாம் என்றால் முடியாமல் போய்விட்டார். அது எங்களோட வாழ்க்கை எங்களோட இங்கே கனடிய வாழ்க்கையில் எல்லோருக்கும் அது அந்த வேலை நடைபெறுவது. மற்றது ஒவ்வொரு துறையிலிருந்தும் அழைத்து எங்களை சரி செய்து கொள்வார்கள். எங்களுடைய மின்னஞ்சல், எங்களுடைய தொலைபேசி, எங்களுடைய முகவரிகள், எங்களது இந்த அயலில் ஏதாவது வன்முறைகள் இருக்கின்றதா, உங்களுக்கு ஏதாவது தீங்குகள் நடக்குதா, யாராவது ஏதாவது கெடுதல் விளைவிப்பார்களா, எல்லா பாதுகாப்பும் என்று அப்டேட் பண்ணுவார்கள். வைத்தியத்துறை, விஞ்ஞானத்துறை, சகலவது நல்ல செய்வது இந்த நாட்டிலே தான் எங்களுக்கு அப்படி கிடைக்கின்றது. அதனால் ஏதோ செய்த புண்ணியம், உங்கள் தந்தை தாய் செய்த நல்ல செய்திகள்னால் இந்த நாளையில ஒரு அவதியுற்ற நிலையிலும் அவதி இல்லாமல் அமைதியாக சுதந்திரமாக வாழக்கூடிய ஒரு பூமியிலே கால் வைத்து எங்களை வாழ வைத்திருக்கின்றது இறைவன் என்றால் என் தாய் தந்தையர் செய்த புண்ணியம் தான் என்று எண்ணுகின்றேன். பூர்வீக புண்ணியமும் சேர்ந்து இப்படி ஒரு வாழ்க்கை நிலை அமைந்திருக்கின்றது. இப்ப எங்களுக்கு குறைபாடுகள், இந்த வேலை வாய்ப்புகள் கிடைக்காமல், வாழ்க்கைப்படியே வாழ்க்கையை செலுத்த முடியாமல் தடுமாறிக் கொண்டிருந்தால் உடனே அவர்கள் கை கொடுப்பார்கள், உடனே கை தூக்கி விடு. இப்பொழுதும் கூட எத்தனை பேருக்கு அந்த வேலை, இந்த COVID-19 இந்த நுண்ணியால் பாதிக்கப்பட்டு வேலைக்கு போக முடியாதவர்களும் மாதாந்தம் ஒருவருக்கு $2,000 என்று சொல்லி கொடுப்பார்கள். அதுக்கு அந்த புள்ளி விவரம் அவருடைய சரியாக இருந்தார். நாங்கள் அதை பெறுவதில்லை, நாங்கள் அதற்கு விண்ணப்பிக்கவில்லை என்றால் இறைவன் தந்த புண்ணியம் எங்களுக்கு இந்த பென்ஷன்கள் அப்படியே இருக்கின்றது, எங்களுக்கு போதும், நாங்களாக வாழ எங்களுக்கு போதும், நாங்கள் அதுக்கு இடையிலே தலை கொடுத்தால் இன்னொருவருக்கு கிடைக்கிறத நாங்கள் அதுக்கு போட்டியாக வர முடியும் தானே. அதனால் நான் அப்படியான இதற்கு செல்வதில்லை. கொடுப்பார்கள், இங்கே அவர்கள் பார்த்துவிட்டு புள்ளி விவரத்தை பார்த்து இவருக்கு வாழ்க்கைப்படி செலவு காணாதென்று கூட்டி கொடுப்பார்கள். ஆனால் அதை உண்மையாக இல்லாதவர்களுக்கு அந்த சந்தர்ப்பத்தை இழந்து போய்விடுவார்களே என்ற என்னுடைய நோக்கம். அதுக்காக நான் மகளுக்கும் கூறுவேன், இந்த பிள்ளைகளுக்கும் கூறுவேன், உங்களால் முடிந்தவரையில் உங்களால் உழைத்து நீங்களாக நல்ல படித்திருக்கிறீர்கள், படிக்க வைத்திருக்கின்றோம், நீங்கள் படித்து நல்ல பட்டம் பெற்று பெரிய பெரிய நல்ல தகுதியை வாய் உத்தியோகத்தில் இருக்கின்றீர்கள், அதனால் நீங்கள் அவர்களும் அந்த கொள்கை உள்ளவர்கள்தான். தேவையற்ற முறையிலே அரசாங்கத்துக்கு பாரமாக இருக்க எங்களுக்கு உயிர் வாழ்வதற்கு ஒரு சுதந்திரமாக வாழ்வதற்கு ஒரு இடத்தை கொடுத்தவர்களுக்கு என்று நாங்கள் நன்றி கடமைப்பட்டுள்ளோம். அதான் அன்றைய கவிதையிலேயும் சொன்னேன், எனக்கென்று ஒரு தேசிய கொடி இல்லாத நேரத்திலே கனடாவின் தேசிய கொடியை நான் வணங்குகிறேன், இந்த மண்ணை நான் தொட்டு கும்பிடுகிறேன், இந்த மண்ணில் நான் வைக்கும் ஒவ்வொரு அடியும் இந்த மண்ணுக்காக நான் இருக்கின்றேன் என்றால் இந்த மண்ணுக்கு விசுவாசமாக இருக்கின்றேன். நான் பிறந்த மண்ணிலே இல்லாத சுதந்திரம், அந்த பிறந்த மண்ணிலே கிடைக்காத நிம்மதி, அந்த பிறந்த மண் காற்றை நான் சுதந்திரமாக சுவாசிக்க முடியாத வேளையிலே, திக்கி தெரியாமல் ஓடித்திருந்த வேளையிலே கை நீட்டி வரவேற்று கண்ணியமாக என்னை வாழ வைத்தது இந்த கனடா மண். அந்த மண்ணுக்கும் நான் விசுவாசியாயிருக்க வேண்டும், அந்த கொடியை நான் நேசிக்க வேண்டும் என்றால் என்னை போன்று எத்தனையோ நூறு நாடுகள், 129 நாட்டுக்கு மேலே இங்கு உலக நாடுகளின் எந்த பகுதியிலிருந்து இங்கு வந்தாலும் இவர்கள் கை நீட்டி வரவேற்று மனிதாபிமானத்தோடு மனிதநீயத்தோடு வரவேற்று வாழ்வளிக்கின்ற நாடு இந்த நாடு. உண்மை, நேர்மை, விசுவாசம் இருக்க வேண்டும். அதன்படி வாழ்ந்தால் எங்களுக்கு எந்த தீங்கும் இல்லை, நாங்கள் வாழ்ந்து போகலாம். இறந்த பின்பு கூட அநாதை என்று ஒரு பிணத்தை அவர்கள் தள்ளிவிட மாட்டார்கள், அரச மரியாதையோடு கொண்டு போய் அவர்கள் அடக்கம் செய்வார்கள். அப்படியான நாட்டில் இருக்கின்றோ அந்த உறவுகளை நீங்கள் அதிகாலை நேரத்திலே எதிர்பார்த்திருந்திருப்பீங்க, அது மாலை நேரத்திலே உங்கள் மாலை நேரத்திலே எதிர்பார்த்திருந்திருப்பீர்கள். இதோ வந்துவிட்டேன் கதம்பத்துக்கு, கதம்பத்திலே வந்து உங்களோடு இணைந்து கொண்டேன். இந்த கதம்பத்திலே என்ன செய்வோம் என்று செவ்வாய்க்கிழமை பல சுவையான நிகழ்ச்சிகளை நடத்தி வந்து பகிர்ந்து கருத்து பரிமாற்றங்கள், கவிதைகள், கட்டுரைகள், உங்கள் அனுபவத்திலே பட்ட மறக்க முடியாத சம்பவங்கள், நகைச்சுவையான சம்பவங்கள் அத்தனையும் எங்களோடு கலந்து நாங்கள் ஒன்றாக கூடி மகிழ்ந்து கொள்வோம். அது இடைக்கிடையே கண்டுபிடி சொல் தேடல், யார் சொல்வதோ போன்ற நிகழ்வுகளும் பெறலாம். பலதும் பத்தும் என்று கூறுவார்கள், அந்த வகையில் நாங்கள் நினைவோம். ஒரு பாடல் ஒன்று கையில் கிடைத்திருக்கின்றது. நல்ல காரியம் சீக்கிரம் நடக்கணும், எல்லோருக்கும் இந்த நல்ல காரியம் சீக்கிரம் நடக்கத்தானே வேணும். அந்த பாடலை கேட்கலாம் என்று எண்ணுகின்றேன். பொன் ஊஞ்சல் என்ற திரைப்படத்து பாடல். அநேகமான நேரம் நீங்கள் கேட்டிருக்கின்றீர்கள் இந்த பாடலை. இந்த நேரத்தில் இந்த பாடலை கேட்கலாம் என்று எண்ணி உங்களுக்கு தருகின்றேன். பாடலை கேட்டுக்கொண்டு நீங்கள் ஓடி வர வேண்டும். 6 4 7 8 7 4 6 4 1 5 என்ற இலக்கத்தோடு வாருங்கள். பேசுவோம், இனிமையாக கலந்து கொள்வோம். பாடல் ஒழிக்கும் பொழுது நீங்கள் இடையெடுத்து வரலாம். உங்கள் நாளைய பாடல்களை வந்து பதிவு செய்யுங்கள், கேட்டு மகிழ்வோம். வருகின்ற ஒரு பாடல், அந்த பாடலோடு இணைந்து கொள்வோம். நீங்களும் இணைந்து கொள்ளுங்கள். பாடல் ஓடும் பொழுது நீங்கள் அழைக்கலாம், நான் உங்கள் இணைப்பை ஏற்றுக்கொள்வேன். இது கலையகத்தில் வர பாடல், எந்த நேரத்திலும் நீங்கள் தடுத்து வரலாம்.

0: பாடல் முடிந்துவிட்டது, என் பேச்சு தொடங்கிவிட்டது, ஆனால் உங்கள் காதோரம் வரவில்லை. அந்த பேச்சு காரணம் என்னவென்றால், இந்த ஆழி என்ற ஒன்று இருக்கின்றது அல்லவா, ஆழி என்றால் மிகவும் ஆழமானது, அடக்கமானது, விரிவானது, விலாசமானது, இந்த உலக சுற்றி இருப்பது என்றெல்லாம் பெயர் இருக்கின்றது ஆழி. ஆனால் உங்களிடம் இருக்கும் ஆழியும் அதேபோல உலகளாக இந்த ஒளியை எடுத்து செல்லும் அந்த ஆழியை நான் ஒரு தடவை கீழே இறக்கினேன், ஒரு அசைவுக்காக. என்னுடைய அசைவு உங்களுக்கு கேட்டுவிடுமே என்று துல்லியமாக அந்த ஒளி வந்துவிடும். அதற்காக அதை குறைத்த நான் கூட்டிவிடவில்லை, பாடலே மயங்கிவிட்டேன். அந்த உஷா நந்தினி என்ற ஒரு நடிகை, இந்த திரைப்பட பாடலை எம் எஸ் விஸ்வநாதன் ஐயா அவர்கள் மெல்லிசை மன்னர் இசையமைத்து கொடுக்க, இசை அரசரும் இசை அரசியும் குரல் கொடுக்க, அதற்கு வரி கொடுத்தவர் வேறு யாருமல்ல, அழியா புகழ்பெற்று சகா வரம் பெற்ற புகழுடம்பை பெற்ற எங்கள் கவிஞர் கண்ணதாசன் ஐயா அவர்களுடைய வரிகள். இனிமையான வரிகளை கேட்டோம். இந்த திரைப்படத்திலே பொன்னூஞ்சல் என்ற திரைப்படம் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் ஐயா அவர்களோடு நடித்த ஒரு நடிகை உஷா நந்தினி என்ற நடிகை. அந்த நடிகை பார்க்கும்பொழுது பழைய பிரபல்யமான எல்லா நடிகைகளினுடைய உறுப்புகளும் அவள் முகத்திலே இருப்பது போன்று இருக்கும். சில வேளைகளை பார்த்தால் அந்த நடிப்பிலே வாய் அசைப்பிலே எல்லாம் பார்க்கும்பொழுது கண் வெட்டுகள், கன்னங்கள், சிரிப்புகள், காதுகளை பக்கம் ஒவ்வொரு நடிகையும் எங்களுக்கு ஞாபகப்படுது. அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான நடிகை உஷா நந்தினி, அழகாக நடித்திருந்தார்கள். அதிலே இவற்றை எல்லாம் கூறுகின்றேன். ஒருபடியும் அதிலே மஞ்சள் என்று ஒரு வார்த்தை வந்தது. மஞ்சள் நாத்து நட்டால் இங்கே மணவாதோ மணக்காதோ என்று ஒரு வரி வந்தது. இந்த மஞ்சளை பற்றி இன்று நாங்கள் பேசலாம். இந்த மஞ்சளின் உபயோகங்கள் என்ன, மஞ்சள் எங்கே உற்பத்தியாகப்படுது, மஞ்சளை பற்றிய விவரத்தை இன்று பேசிக்கொள்ளவும் வந்து கலந்து கொள்ளுங்கள். ஒருவர் வருகின்றார், அழைத்து விடுவார். வணக்கம் வணக்கம் வணக்கம், காற்றலையில் நீங்கள் கலந்திருக்கின்றீர்கள். வணக்கம்.
1: வணக்கம் ஐயா.
0: வணக்கம்.
1: இரவு மட்டும் பகல் வணக்கங்கள்.
0: இரவு பகல் வணக்கத்தை தரும் அன்பு உறவு யார் என்று தெரிந்து கொள்ளலாமா?
1: காரைக்கால் மேல ஒருதரை சேப்பு விஜயராகவன்.
0: காரைக்கால் சேப்பு ராஜகவன் ஐயா மேலக்கு நல்லது. சேப்பு விஜயராகவன் ஐயா அவர்களே, நலமாக இருக்கின்றீங்களா?
1: நலமாக இருக்கேன். நீங்க நலமாக இருக்கீங்களா?
0: நலமாக இருக்கேன். நேற்று தினம் ஒரு பதிவு அகிட்டு இருந்தீர்கள். உங்கள் பணியிலே நீங்கள் எப்படி இருப்பீர்கள் பார்த்தாலே இங்க நாங்க நிறைய ஏதோ சந்திர மண்டலத்துக்கு போறவர் போன்று தெரியும். அந்த உங்களுடைய உடைகள் எல்லாம் உங்களோட சேவைக்கு வாழ்த்துக்கள் ஐயா. அதை போட்டு பணி முடியும் வரையும் அதை அணிந்திருப்பீர்களா?
1: ஆமாயா, 8 மணி நேரம் 6 மணி நேரம் போட்டுதான் அவன் அந்த திட்ட போட்டுதான் அவன் 6 மணி நேரம்.
0: அது அணிஞ்சிருக்கும் போது உங்களை சுவாசிப்பதற்கு பேசுவதற்கு எல்லாம் இலகுவாக இருக்குமா? வியர்வை அப்படி உஷ்ணமாக வெப்பமாக எல்லாம் இருக்காதா?
1: வியர்வை ஃபுல்லாவே அந்த டிரெஸ் ஃபுல்லாவே நனைஞ்சிடும். நம்ம புடிஞ்சா எவ்வளவு தண்ணி ஊத்தமோ துணிஞ்சு வைக்கும் போது அது அந்த அளவுக்கு டிரெஸ் நனைஞ்சிடும். 10 நிமிஷத்துல நனைஞ்சிடும்.
0: ஓ, அதோடுதான் நீங்க இருக்க வேண்டும். கலட்டி வைக்கவே அது இல்லையா இடையில?
1: அந்த அறுவை சிகிச்சை கொடுத்த போடப்பட்டு இருக்கிற உடைய வந்து உடையும் நனைஞ்சு போயிடும். அதுக்கு மேலதான் இந்த கிட்ட போடுவோம்.
0: ஓ, அது வெளியே அந்த வெளியே அந்த வியர்வை வராது, உள்ளுக்கே அது உறிஞ்சி எடுக்கப்பட்டுவிடும். அந்த உள்ள இருக்கு ஆடு ஆடு எப்படித்தானே
1: அனைத்துமே நனைஞ்சுவிடும்.
0: ஓ, அதனால உங்களோட உடம்புல எல்லாம் இருக்கும் அந்த வியர்வை ஆக வெளியேறிவிடும் கழிவு எல்லாம் இல்லையா? எக்ஸசைஸ் செய்ய தேவை. உடற்பயிற்சி செய்து பலாத்காரமாக நீங்கள் உங்கள் வியர்வையை வெளியேற்ற தேவையில்லை, தானாகவே வெளியே வந்து விடுகிறது இல்லையா?

0: வரும்.
1: ஒவ்வொரு கிளோஸையும் அந்தந்த இது ரத்தம் பட்டுதுன்னா உடனே அந்த கிளோஸ கட்டி போட்டு அடுத்த கிளோஸ் வந்து அடுத்த செகண்ட் பார்த்து பார்த்தா இருக்கும். மகளிருந்து கடைசி வரைக்கும் வச்சிருக்கணும்.
0: சரியான உபகரணங்களை தான் நீங்கள் பாவிக்கணும். தொற்று நீக்கிகளை எல்லாம் பாவிப்பீர்கள். இதையெல்லாம் மக்கள் எடுத்து பார்க்க விட அந்த செய்தி எனக்கு சரியான அறிவை தந்த நல்ல விழிப்புணர்வை தந்தது ஐயா. இவ்வளவு தூரம் பாதுகாப்போடு நீங்கள் இருக்கும் பொழுது வெளியே செல்ல நாங்கள் எவ்வளவு பாதுகாப்போடு செல்ல வேண்டும் என்றால் உங்களுக்கு அப்படி வந்தால் உடனே அதை நீக்கிவிடலாம். ஆனால் எங்களுக்கு ஒன்றும் செய்யலாது.
1: முதலில் போட்ட கிளவுஸ் வந்து கடைசியாக தான் கட்டப்படுது. கிட் எல்லாம் கட்டினதுக்கு அப்புறம் தான் அந்த கிளவுஸ் கட்டி அதோட போட்டு
0: அவ்வளவுதான். அந்த கிட் வந்து ஒவ்வொரு நாளும் புதுசு புதுசா போடுறதுல ஒன்றைத்தான் அவர்கள் செலவை பண்ணி கொடுப்பார்களா?
1: இல்ல இல்ல, நிறையவே கொடுக்குறாங்க. அதெல்லாம் ஒண்ணு பிரச்சனை இல்லை, தட்டுப்பாடு கிடையாது.
0: ஒன்றை திருப்பி திருப்பி பாவிக்க முடியுமா? இல்ல என்ன,
1: இல்ல ஒன்றை ஒரு முறைதான் பாதிக்க முடியும். ஏன்னா கொரோனா பேஷண்ட் பாதிக்கல.
0: இவ்வளவு தூரம் பிரியமானவராக இவ்வளவு பாதுகாப்பு, உங்களுடைய சேவைக்கு நன்றி ஐயா. இறைவன் உங்களுக்கு கருணை புரிய வேண்டும். முதலில் உங்களுக்கு தான் நாங்கள் நன்றி சொல்ல வேண்டும். பாதுகாப்பு சேவையிலே நீங்கள் அதுவும் சுகாதாரத்துறையிலே இருப்போம். நான் முன்பு கூறியிருந்தேன் அதை பற்றி. நன்றி ஐயா, நன்றி நன்றி.
1: முகக்கண்ணாடி கொடுப்பாங்க, முகக்கண்ணாடி சீரடி கொடுத்துருவாங்க.
0: எதற்கு இங்கே நான் வாகன சாரதியை செய்வதற்கு அந்த ஒவ்வொரு உபகரணங்கள் எல்லாம் முகக்கவசங்கள் அந்த கண்ணாடி எல்லாம் போடத்தான் வேண்டும் என்று அறிவுறுத்தினார்கள். ஆனால் நான் என்னுடைய பாடசாலையை மூடிவிட்டேன். கேள்விப்பட்ட உடனே கடந்த வருடம் உங்களை கூறியிருந்தேன். கடந்த வருடமே நான் நிறுத்திவிட்டேன் என்னுடைய சிறுவையை. ஏனென்றால் வாகனம் சாரதியாக இருக்கும்பொழுது பக்கத்திலே தான் நாங்கள் இருந்து பழக்கிக் கொள்ள வேண்டும். என்னோட 85 நாட்டு மக்கள் வருவார்கள். அப்ப 84 ஒவ்வொரு கலாச்சாரத்தோடு வாழ்பவர்கள் எப்படிப்பட்ட எல்லோரும் 16 வயதுக்கு மேற்பட்டவர்களா இருப்பார்கள், 80 வயதுக்கு கீழ்பட்டவர்களா என்னிடம் வருவார்கள். அப்ப எத்தனையோ தரமான மனிதர்கள், இவ்வளவு விதமான மனிதர்கள், வித்தியாசம் வித்தியாசமான சூழலிலே வாழ்பவர்கள் வர முடியும். நான் உடனே நிறுத்திவிட்டேன் என்னுடைய பாடசாலையை. காரணம் இதுக்கு நான் அறிந்து கொரோனாவை ஏற்றுக்கொள்ளக்கூடாது, எனக்கு விருப்பம் இல்லாதனாலே தான் பாதுகாப்போடு இருக்கேன். நல்லபடியா பேசினோம். இந்த மஞ்சள் பற்றி உங்களை, மஞ்சளை பற்றி என்ன நினைக்கின்றீர்கள் ஐயா? மஞ்சள் நாங்கள் உணவுக்கு சேர்த்துக் கொள்றோம். மஞ்சள் எங்களுடைய வாழ்க்கையிலே எப்படி பயன்படுகிறது? இப்பொழுதுதான் பயன்படுகிறதா, முன்பு கூட இருந்து பயன்படுகின்றதா?
1: அந்த காலத்திலிருந்தே மஞ்சள் வந்து ஒரு மருத்துவ குணம் உள்ள ஒரு பொருள், உணவுப் பொருட்கள். கிருமி நாசினிக்கு வந்து எந்த ஒரு கிருமி நாசினியும் வந்து மனிதனை தொட்டு செய்யாது, தொட்டு வராது. உணவு பொருட்களாக பயன்படுத்தி வருகிறோம். மற்ற எந்த இருந்தாலும் நம்ம வந்து செய்துதான் ஆக வேண்டும்.
0: மஞ்சள் எங்கள் வாழ்க்கையில் விண்ணி பணியப்பட்ட ஒரு பிரத்யேகமான ஒரு விசேஷமான பொருள். அந்த முற்காலத்திலிருந்து, மூதாதையர் காலத்திலிருந்து உபயோகிக்கப்பட்டு வரும் ஒரு கிருமி நாசினி பகுதியாக உணவுப் பொருளாகவும் பாவிக்கப்படுகிறது என்று கூறுகிறீர்கள்.
1: உபகாரியங்களுக்கெல்லாம் அதை பயன்படுத்தக்கூடிய முதல் மஞ்சள்.
0: மஞ்சள் மங்களகர காரியத்துக்கும் பாவிக்க, அதே நேரம் அமங்கலத்துக்கும் பாவிக்கின்றார்கள் இல்லையா? அப்ப எங்கள் வாழ்க்கையின் வைபவங்களே சம்பந்தப்பட்ட ஒரு விடயமா இருக்குது. வாழ்த்துக்கள் ஐயா, நல்ல பதிலை தந்திருக்கீங்க. நாளைய தினம் என்ன பாடல் பதிவு செய்ய வேண்டும் உங்களுக்கு?
1: நாளைக்கு வந்து ஊமை விடிகள் படம். மாமரத்து பூ எடுத்து அந்த பாடல்.
0: மாமரத்து பூ எடுத்து மஞ்சள் ஒன்று என்ன மாதிரி இருக்கிறது?
1: இதே மஞ்சள் தான்.
0: சரி, மஞ்சள் என்று மஞ்சள் கலந்துள்ள, மஞ்சள் என்ற பதம் கலந்த பாடல்களை இன்று நாங்கள் பதிவு செய்யுங்க. மாமரத்து பூவெடுத்து என்ற படத்தில் பாடலே மஞ்சள் வரும். நல்லது, பொருத்தமான பாடலை தந்திருக்கிறீர்கள். அது வந்து
1: ஊமல. இந்த சந்திர மண்டலத்துக்கு போகும்போது பாத்தீங்கன்னா இந்த சவுதி அரேபியால இந்த அரேபியர்கள் ஒரு இது போட்டு ஒயிட் டிரெஸ் ஃபுல்லாவே.
0: ஆமா ஆமா, அது மாதிரி தான் இருந்து உங்களை பார்க்க. நீங்களே சந்திர மண்டலத்துக்கு போறவங்களுக்கு தான்
1: தெரியும். அதே போல
0: அவர்கள் சென்றார்கள் தானே. அதே போலதான் தெரியும். வேற கோத்து கிரகத்துக்கு போவது போன்ற உடையோடு தான் இருக்கின்றீர்கள். வாழ்த்துக்கள்.
1: உங்க கன்னட நாடு எப்படியா இருக்கு? கன்னட நாடு எப்படியா இருக்கு?
0: கனடா நாங்கள் விட்டு கொண்டு இருக்கின்றோம். வீட்டோடு இருக்கின்றோம். வெளியே பரவி கொண்டிருக்கின்றது. குறைந்த பாடலை கூடிக்கொண்டு போகிறது. தடுப்பூசி ஒரு பக்கத்தாலே கொடுக்கின்றார்கள், விழிப்புணர்வுகளையும் கொடுக்கின்றார்கள். தடுப்போடு
1: உலக நாடுகளும் உதவி செய்யறாங்க. இந்தியாவுக்கு வந்து உலக நாடுகளும் உதவி செஞ்சிருக்காங்க.
0: ஆனா உலக நாடு அவர்களுக்கு வேறையாக உதவி செய்ய வேண்டிய நிலையில இருக்கின்றார்கள். ஆனா பாரத நாட்டின் நிலைமையை பார்த்து எல்லோரும் ஓடி வந்து கை கொடுக்கின்றனர்.

0: விரைவில் கட்டுப்பாட்டுக்குள் வரும் என்று எண்ணுகிறீர்களா?
1: எண்ணுகிறேன். எல்லாமே இப்ப விழிப்புணர்வு ஏற்படுத்திட்டாங்க மக்களுக்கு, மக்களும் தெரிஞ்சுக்கிட்டாங்க. எதனால ஏற்பட்டு மக்கள் உழந்துட்டாங்க, இப்ப உழந்து வருகிறார்கள்.
0: அதனாலதான் இந்த பாடலை நான் ஒளிபரப்பேன். நல்ல காரியம் சீக்கிரம் நடக்கணும், அதுல மஞ்சள் என்ற பதத்தையும் கொண்டு வரக்கூடிய பாடலா வந்தது. நன்றி, வாழ்த்துக்கள் விஜயராகவன் ஐயா அவர்களும். உங்களோட சேவையை பாராட்டுகிறோம். உங்களுக்கு நோயற்ற வாழ்வும் குழந்தைகளும் கிடைக்க இறைவன் அருள் புரியட்டும். நன்றிகள், நன்றிகள், நன்றிகள். அடுத்த அன்பு உறவு மாதிரி நீங்கள் வந்திருந்தீர்கள், வர வேண்டும். பாலச்சந்தர், வணக்கம். வணக்கம், வணக்கம் பாலச்சந்தர்.
2: வணக்கம் அப்பா, வணக்கம். இரவு வணக்கம், உங்களுக்கு பகல் வணக்கம்.
0: இல்ல, எங்க உங்களுக்கு இரவு வணக்கம், எங்களுக்கு பகல் வணக்கம், அப்படித்தானே?
2: ஆமாப்பா. எங்களுக்கு நலமாக இருக்கிறீர்களா?
0: நலமாக மகிழ்வாக இருக்கின்றேன். இன்றைய தினம் காலை மாலையிலே நான் வரவில்லை. நீங்கள் தவறாக எல்லாம் பண்ணிருப்பீர்கள். தவறு இல்ல, என்ன நடந்தது அப்பா கொண்டு இங்கு குனிஞ்சு எல்லாம் கேட்டிருந்தார்கள். நான் பதவியிலே போட்டிருந்தேன். தவிர்க்க முடியாத காரணத்தினால் எங்களுக்கு ஒரு ஒரு நேர்முகம் இருந்தது அரசாங்கத்தோடு. அதனால் இருவரும் செல்ல வேண்டிய நிலை. அவர்கள் கொடுத்த நேரத்துக்கு தானே நாங்கள் பிரசன்னமாக வேண்டும். அதனால் அந்த காரியம் எல்லாம் நடந்து முடிந்து விட்டது, வந்துவிட்டது. எங்களை பற்றிய தகவல்களை அவர்கள் புதுப்பித்துக் கொள்ளுது. நாங்கள் சரியாக இருக்கணுமா, பாதுகாப்போடு இருக்கணுமா, என்ன என்னென்ன தேவைகள் இருக்கின்றது, முகவரி சரியா, எல்லாம் அதை புதுப்பித்துக் கொள்வார்கள். மேலும் மீள் பரிசீலனை செய்து கொள்வார்கள். ஒவ்வொரு எங்களுக்கு மட்டுமல்ல, ஒவ்வொரு மக்களுக்கும் அவரவருக்கும் அந்தந்த நியமனத்தை கொடுத்து செய்து கொண்டு அவர்களுக்கு தேவையானதை செய்வார்கள். அதனால் தான் குறைபாடுகள் நிறைபாடுகளை கேட்டுக்கொள்ளும். சரி, இந்த மஞ்சளை பற்றி ஒரு மஞ்சளை என்று நாங்கள் இந்த மஞ்சள் என்ற பதம் பெறுகின்ற பாடலை நீங்கள் பதிவு செய்தால் நன்றாக இருக்கும். அதனால் மஞ்சளை பற்றி உங்களுக்கு தெரிந்த வகை கூறுங்கள். மஞ்சள் இந்த நாங்கள் சாப்பாட்டுக்கு உபயோகிக்கிறோம் மஞ்சள்.
2: ஆமாப்பா, மஞ்சள் வந்து மருத்துவ குணமுடையது. அப்புறம் பாக்கணும், அந்த காலத்திலே வந்து பாத்தீங்கன்னா இந்த மஞ்சள்ல வாசல்ல தெளிக்கிறது. அப்பவே வந்து அது கிருமி நாசினி மீறியே பயன்படுத்திருக்காங்க மஞ்சளை. தமிழ்நாட்டுல வந்து மஞ்சள் வந்து ஈரோடு மாவட்டத்துல அதிகம் விளையுதுங்க. நம்ம தமிழ்நாட்டுல ஈரோடு,
0: ஈரோடு மாவட்டத்துக்கும் உங்களுடைய மாவட்டத்துக்கும் இவ்வளவு தூரம், உங்களுடைய பக்கத்து மாவட்டமா அல்லது கொஞ்சம் தூரத்துல இருக்கிறதா?
2: கிட்டத்தட்ட ஒரு 300 கிலோமீட்டர் வித்தியாசம் இருக்கும்.
0: உங்களுடைய மாவட்டம் அரியலூர் மாவட்டம் இல்லையா?
2: அரியலூர் மாவட்டம், அது வந்து ஈரோடு. அங்க வந்து அதிக விளைச்சலே மஞ்சள் தான்ப்பா. அங்க வந்து கவர்மெண்டே வந்து ஒழுங்குமுறை விற்பனை கூடம், அதாவது மஞ்சளை வந்து விற்பனை பண்றதுக்குன்னு விவசாயிகளுக்காகவே தனி கமிட்டி, அதாவது ஒழுங்குமுறை விற்பனை கூடமே வச்சிருக்கு. இந்த நம்ம தமிழ்நாட்டுக்கே மஞ்சளை வந்து விற்பனையை வந்து விலையை நிர்ணயிக்கிறது வந்து ஈரோடு மாவட்டம் தான். அங்கதான் நிர்ணயிப்பாங்க, அங்கதான் கொள்முதலும் பண்ணுவாங்க. அங்கிருந்துதான் எங்க பார்த்தாலும் பிரிஞ்சு போறது.
0: சரி, அங்கே மஞ்சள் வாங்குற விலையும் உங்கள் வீட்டுக்கு அருகில உள்ள கடையிலே வாங்குற மஞ்சள் ஒரே விலையாக இருக்குமா?
2: இல்லப்பா, மாறும்.
0: இருக்கும். சரி சரி சரி சரி.
2: அங்க வந்து இப்படி வாங்க குவிண்டால் டன் கணக்குல தான் போய் அங்க நம்ம போய் ஏலம் எடுத்து வாங்க.
0: மொத்த மொத்த வியாபாரிகள்
2: சென்று
0: வியாபாரிகள். சரி, அந்த மஞ்சளை நீங்கள் தினமும் உபயோகிக்கிறீர்களா?
2: கண்டிப்பாப்பா, கண்டிப்பா.
0: எந்த வகையில்
2: சாப்பாட்டுக்கு? சமையல், சமையலுக்கு உபயோகிக்கிறாங்க.
0: சமையலுக்கு சேர்த்துக் கொள்ளுறாரு. வேறு
2: வேற வந்து வீட்டுல இப்ப இங்க உள்ள பொறுத்த வரைக்கும் கதவுல புட்டு வைக்கிறது, சாமிக்கு புட்டு வைக்கிறது கூட அந்த மஞ்சள் தான் யூஸ் பண்ணி தான் செய்யறாங்க.
0: அது காரணம் இருக்கா? அது காரணம் உண்டா?
2: மங்கள மங்கள மங்களகரமான
0: கதவிலே வைக்கிறதாலே மங்களம் ஒரு பக்கம், அதை தாண்டி அந்த கிருமிகள் உள்ளே வராது என்று நான் நினைக்கிறேன்.
2: ஆமாப்பா, ஆமாப்பா, கண்டிப்பா. அதுமாப்பா,
0: இங்க இந்த பச்சை மஞ்சள் என்று ஒன்று இருக்கின்றது, மற்றது உலர் மஞ்சள் இருக்கின்றது. நாங்கள் வழக்கமாக பாய்க்க உலர் மஞ்சளை அரைத்து அதை தூள் ஆக்கி வைத்திருக்கின்றார்கள். அதன் தூளைத்தான் நாங்கள் சேர்க்கிறோம். ஆனால் ஒரு சில எங்களுடைய மூதாதையர்கள் அந்த மஞ்சளை அம்மியிலே வைத்து அரைத்து எடுத்து சமைப்பார்கள். இப்பொழுது இலகுவான முறையில பாக்கெட்டுகளே வருது. இந்த பாக்கெட்டுகளே வருவதற்கும் நேரடியாக அரைப்பதற்கு அரைச்சி எடுப்பதற்கும் வித்தியாசம் உண்டா?
2: அது வந்து நேரடியா அது வந்து இயற்கையானது இருந்தாலும் இது பதப்படுத்தி அதை காய வச்சு அதுக்கப்புறம் தானே இதை வந்து உங்களுக்கு பொடி பண்ணி இது பண்றாங்க. என்னதான் இருந்தாலும் அந்த மஞ்சள் அது வந்து அதுதான் இயற்கை. அது
0: மஞ்சள் மாவை விட நாங்கள் நேரடியாக அம்மியிலே அரைத்து எடுப்பது அதிக பலன் தரும், சுவை தரும். நல்லது. அந்த வேளையில் பாலச்சந்திரன் மகனே உங்களிடம் ஒரு கேள்வி. இந்த பச்சை மஞ்சள் வருகிறதெல்லாம் அந்த பச்சை மஞ்சளை பச்சையாக உணவுக்கு சேர்த்துக் கொள்ளலாமா?
2: கண்டிப்பா சேர்த்துக் கொள்ளலாம்.
0: இங்கே வந்து பெரிய அங்காடிகளிலே இறக்குமதி செய்கிறார்கள். இந்தியா இந்தியாவில் உள்ள உஷ்ணவரிய பிரதேசங்களிலிருந்து விற்கின்றார்கள் பச்சை மஞ்சள். நாங்கள் அந்த பச்சை மஞ்சளை எங்கள் பெண்கள் அதை உறங்கி முகத்துக்கு பூசுவதற்கான பாதிப்பார் என்று எங்களுடைய எண்ணம். அது
2: ஆமாப்பா,
0: அதனுடைய உபயோகம் உணவுக்கு என்றால் அதை அப்படியே பச்சையாக எப்படி சமைக்கலாம்? இந்த மஞ்சள் பவுடர் போடுற நேரம் இந்த மஞ்சளை வெட்டி போடலாமா கறிவிக்கலே?
2: அந்த மஞ்சள் பவுடர் யூஸ் பண்றதுக்கு பதில இந்த மஞ்சள் கலங்க வந்து நம்ம அம்மியில அரைச்சு யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மஞ்சள் கலங்க முகத்துல நம்ம பூசுற வச்சு முகத்துல இருக்கிற பரு அது மட்டும் இந்த தோல் சம்பந்தப்பட்ட இதெல்லாம் வந்து இயற்கையாகவே குணமாகும் ஒரு குறிப்பு இருக்குப்பா.
0: அது சரிமா, நான் கேட்ட குறிப்பேன்னா இங்கே பச்சை மஞ்சள் விற்கிறார்கள். கடையிலே வந்து எங்களுடைய இந்தியன் ஏசியன் கடைகளிலே பவுடராக அரைத்து பக்கெட்ல வைத்து தருகின்றார்கள். அதனுடைய நான் அடித்து கூகுளில் சென்று அதை ஆய்வு செய்த போனால் அதற்குள்ளே இந்த சோக் பவுடர் போன்றதை கலக்கின்றார்கள். என்றால் கரை தடிப்பாக இருக்கும், நிறம் வரும் என்று நிறமிகளையும் அதுக்குள்ளே போடுகிறார்கள். அப்ப அது எங்களுடைய உணவில் இருந்து உடலே வரும்பொழுது பாதகத்தை தருவதில்லை. நான் இந்த காய்ந்த மஞ்சள் வாங்கலாம். இங்கே அந்த காய்ந்த மஞ்சளை வாங்கி விடுச்சு அரைக்க முயன்றேன், அது முடியவில்லை.
2: இருப்பது வந்து சாதாரணம் இல்லை. நம்ம இங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மிளகாத்தூள் அரைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெரிய மிஷின்லதான் வந்து அதை வந்து இடிக்கலாம். நம்ம மிக்சியில எல்லாம் அதை இடிக்க முடியாது. காய்ந்த மஞ்சளே வந்து அது கடையில கொடுத்து மிஷின்ல போட்டு.
0: கடந்த வருடம் எனது மனைவி ஊருக்கு சென்ற வேளையில் அங்கு வாங்கி எனக்கு போட்டலே கொண்டு வந்து கொடுத்தார்கள். எங்க வீட்டை இருக்கின்றது அது முடிவடைந்து போற நேரம் வந்து விட்டது. பச்சை மஞ்சளை நாங்கள் தோல் நீக்க வேண்டுமா? அதுக்கு தோலை நீக்க நல்லா கலவை போட்டு நுணுக்கி போட்டு கதைக்குள்ள போடலாம் இல்லையா? இந்த சமையல் எளிய கடைசி மகள் வைத்தியத்துறையில உள்ளவர். அவர் வந்து அதுல தேநீர் பருகும் போது பச்சை மஞ்சளை நுணுக்கி போட்டு அவிய விட்டு குடிச்சிருவார். நல்லதாப்பா, நீங்கள் பாவீங்க. நாங்கள் இங்க எனக்கு மகள் செய்வா, மகள் மஞ்சள் இல்லாம சமைக்க மாட்டேன். எங்களுடைய நீங்க அம்மா எனக்கு பிள்ளை செய்யும் சில செய்யும் போது மஞ்சள் கொஞ்சம் கூட பாவிக்க இப்படித்தான் பாவிக்கின்ற. அதனால தான் எங்கள் முன்னோர்கள் தோசை போன்றவருக்கு மஞ்சள் போடுவார்கள், எல்லாவற்றுக்கும் மஞ்சள் செய்து கொள்வார். நல்லது, நல்ல தகவல்களை தந்தீர்கள். இப்பொழுது மஞ்சள் என்ற பதம் வரக்கூடிய பாடல் சொல்லுங்கள். அது முதல் பதவி வரலாம்.
2: பிரின்ஸ் படத்துல இருந்து மஞ்சள் பூசும் வானம் தொட்டு பார்த்தேன்.
0: வானம் கூட மஞ்சளை பூசுகிறது என்ன?
2: ஆமாப்பா,
0: மஞ்சள் பூசும் வானம் தொட்டு பார்த்தேன்யா.
2: ஆமாப்பா,
0: இந்த பெரிய வானமே மஞ்சளை தொடது பிரின்ஸ் படத்துல இருந்து. நல்லது. ஏனென்றால் ஆகாயத்துக்கும் இந்த எல்லாம் கிருமி எல்லாம் மேலே இருந்து செல்லும். அதனால் ஆகாயம் தனக்கு மஞ்சளை பூசிக்கொள்ள வேண்டும் பாதுகாப்புக்கா. மஞ்சள் இன்று மாலை நேரத்தின் நேரத்தை தவறப்பட்டு விட்டு, ஆனால் அதுக்காகத்தான் இந்த நேர் நேரம் தொகுப்பு படலை போட்டு ஒளிபரப்பி இருந்தோம். இடையில நிறுத்தி விட்டுதான் இப்பொழுது வந்தோம். கிளம்ப முடியும், அதிலே சேருவோம். வாழ்த்துக்கள் பாலத்தில் நல்ல செய்திகளை தந்திருக்கிறீங்க. கூறணும், வேற எதுவும் கூட வேண்டும். வேற எதுவும் கூட வேண்டாம், கூறலாம். நேரம் உங்களுடைய நேரம்.
2: நன்றிப்பா, நன்றி. அடுத்தவங்களுக்கு வழி
0: மகள் எப்படி இருக்கிறார்? ஷியாமலா குட்டி நல்லது. நல்ல நாளாக அமையட்டும், நல்ல நாளாக அமையட்டும். வாழ்த்துக்கள். உங்கள் பாடல் நாளைக்கு கதம்பத்திலே கிடைக்கும் ஐயா. நன்றி,
2: நன்றி, நன்றி, நன்றிப்பா, நன்றிப்பா, நன்றிப்பா.
0: இம்மன்ற தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ்ச்சேவை. நீங்கள் கதம்பத்திலே இணைந்து பல விடயங்களை சொல்கிறீர்கள். ரேவதியம்மா அப்பா வருக வருக என்று வரவேற்றிருக்கின்றார். வாழ்த்துக்கள் ரேவதி, உங்களுக்கு நன்றிகள். நீங்கள் காற்றலைக்கு வந்து பேசிக்கொள்ளலாம். அந்த வேளையிலே இன்னும் என்னுடைய அன்பார உறவுகள் செல்வகுமார் வருக வருக என்று வரவேற்றிருக்கின்றார். அடுத்து வந்து சியாமலா குட்டி நீங்களும் வரவேற்க அப்பாவை வரைக்கும் சந்தன்ராஜ் வரவேற்றிருக்கின்றார். மஞ்சுளா அப்பா வரவில்லை, என் குடும்பத்தில் இருந்தோ இப்போதான் சந்தோஷம் சந்தோஷம் குழப்பத்திலே இருந்திருந்தார் எல்லோரும். அம்மா வருக வருக பெண் குழந்தைகளும் கூடுதலாக அழைக்கிறார்கள் அப்பாவிடமா, அப்பாவிடம் பெண் குழந்தைகள் தான் கூட அனுபவிப்பது கூட. என்றால் அப்பா வந்து ஆண் குழந்தைக்கு செய்யும் சலுகை விட பெண் குழந்தைக்கு தானே கூட சலுகைகளை செய்வர். நான் நலமாக இருக்கின்றேனம்மா, குழம்பு கொண்டா நான் அதனால் தான் இந்த இதை பதிவிலை போட்டிருந்தேன். தவிர்க்க முடியாத காரணம் கொண்டா நீங்கள் பலவாக சிந்திப்பீர்கள் தான், அந்த இடத்துல விவரமாக எழுத முடியாது. ஒரு சிலர் அழைத்த போது நான் கூறுவேன் என்றால் எங்களுடைய இங்கே 10-11 பாகை செல்சியஸ் என்று கூறப்படுகிறது, ஆனால் குளிர் 9 பாகையில் இருக்கின்றது. வீட்டுக்களே குளிரும் வெப்பமாக இருக்கிறபடியால் நாக்கு எல்லாம் வறண்டு வேண்டும், உடல் வறட்சியாக இருக்கின்றது. நல்லது. அடுத்த உறவு யாரென்று எதிர்பார்த்து காத்துக்கொண்டிருக்கின்றேன். அதுவரை இன்னொரு பாடலை கேட்போம். பாடல் ஓடிக்கொண்டிருக்கின்ற ஆரம்பத்திலே வந்து இன்னொரு பாடல் வருகின்றது. கூட்டுக்கொரு பாட்டு இருக்கின்ற ஒரு பாடல்

0: வெண்புறா வெண்புறா என்று செந்தமிழ் பாட்டு திரைப்படத்திலிருந்து வந்த பாடலே பெண்புறாவையும் அது வெண்புறாவும் என்று கூறப்பட்டிருந்தது. அது மீட்டுகிறது தம்பூரா. தம்பூராவை மீட்டும் பொழுது மனதில் எவ்வளவு மகிழ்வு ஏற்படும் என்று கூறப்படுது. அதே போன்று அதிலே பெண்புறா என்ற அழகு, புறாவுக்குள்ளே அழகானது பெண்புறா, அதுவும் வெண்புறா என்றால் மேலும் அழகு. அது மட்டுமல்லாமல் அந்த வெண்புறா தான் உலகத்திலே சமாதானத்துக்கு அறிகுறியாக வைக்கப்பட்டிருக்கின்றது, ஒரு பிரதானமானது. எங்கள் மனித இனத்துக்குள்ளே யாரையும் சமாதானத்துக்கு தூதாகவோ தலைவராகவோ அமைப்பக்காகவோ நியமிக்க முடியாது. நியமிக்கின்றார்கள் அதெல்லாம் வேறு வேறு கொள்கைகளோடு. ஆனால் இந்த புறா மட்டும் பறவை இனத்துக்குள்ளே உள்ள அந்த வெண்புறாவை இன்றல்ல அன்று ஆதிகாலந்தொட்டு சமாதான தூதுக்கு அனுப்பி வைத்தது. அரசர்கள் கூட சமாதான கருத்துக்களை சமாதான செய்திகளை அந்த வெண்புறாவின் காலிலே கட்டி விடுவார்களாம். வெண்புறாவை கண்டுவிட்டால் அது சமாதானம் அமைதி என்பதற்கு அறிகுறியானது. அவங்களுடைய இப்பொழுது சமாதானத்துக்கு பரிசுகளை கொடுக்கின்றார்கள், விருதுகளை கொடுக்கின்றார்கள். வாழ்க்கையிலே அவர் சமாதானமா இருந்தார்களோ எனக்கு தெரியாது. ஆனால் சமாதானத்துக்கான சாதனை விருதுகளை எல்லாம் கொடுக்கின்றார்கள். அதனால் இந்த வெண்புறா சமாதானத்துக்குரியது. அதிலேயும் அது பெண்புறாவாக இருந்தால் மேலும் சிறப்பானதாக இருக்கும் என்று கூறும் வேளையிலே இங்கே இந்த மஞ்சள் பற்றி சில விடயங்களை தெரிந்து கொள்ள இருக்கிறேன். இப்பொழுது மீன் சுருட்டி ஆர் ராஜா அவர்களும் எங்கள் கதம்பத்தில் ஐயா வருக வணக்கம் என்று எழுதியிருக்கின்றார், வரவேற்றிருக்கின்றார். வாழ்த்துக்கள் ராஜா. அந்த வணக்கங்களையும் தந்த வேளையிலே நீங்கள் சுணக்கம் இல்லாமல் காற்றடைக்கு வாருங்கள், வந்து கலந்து பேசி உங்கள் பாடலையும் கேட்டுச் செல்லுங்கள். இன்று வரும் பாடல்கள், நீங்கள் கொண்டு வரும் பாடல்களில் மஞ்சள் என்ற பதம் உள்ள பாடலாக கொண்டு வர வேண்டும். ஃபாரூக் தொட்டுவிட்டு நின்று விட்டார், என்ன காரணம் வந்து விட்டார்? வணக்கம் வணக்கம் ஃபாரூக்.
1: வணக்கம்
0: வணக்கம் வணக்கம் வணக்கம். நலமாக இருக்கின்றீர்களா?
1: நலமாக இருக்கிறோம். நாங்கள் நலமுடைய ஆவலாக
0: நாங்கள் நலமாக இருக்கின்றோம், நலமாக இருக்கின்றோம், மகிழ்வாக இருக்கின்றோம். இன்று மாலையில எங்கே நீய நேரத்தை காணவில்லை, என் பாடலை காணவில்லை என்று விழித்து எழுந்த பின்புதான் காரணம் இது. அந்த செய்தியை படித்து பார்த்தீர்கள் தான். நான் வந்து இந்த நிகழ்ச்சி முடிவதற்குள் இடையில உங்கள் அந்த பாடலை தருவேன். அதிகாலையில் நீங்கள் ஒரு நாள் முடிவு அந்த பாடலை ஒளிபரப்ப முயற்சிக்கின்றேன். நீங்கள் நலமாக இருக்கின்ற அங்கே வெள்ளை புறாவை கண்டிருக்கின்றீர்களா? மக்காவில் இருக்கு. அப்ப நீங்கள் இருக்க சவுதி அரேபியாவிலே வெள்ளை புறா இல்லையா? பல வண்ணத்தில் இருக்கும், பல வண்ணத்தில் இருக்கும் அந்த வெள்ளை புறா, அதுக்கும் சிவப்பு கண்ணன் தான் இன்னும் அழகாக இருக்கும் இல்லையா? பாத்திருக்கு இல்லையா? சிவப்பு விழிகளோடு வெள்ளை விளையர் என்ற புறா.
1: என் வீட்டில் என்னுடைய கடைசி மகன் இழப்பா.
0: அப்படியா? அப்ப நீங்க சமாதானத்தை இந்த வயதிலிருந்து அவர் அமைதியையும் சமாதானத்தையும் கற்றுக்கொள்ளுகின்றோம். நல்லது நல்லது நல்லது. இந்த மஞ்சள் பற்றி உங்களுக்கு என்ன தெரியும்? மஞ்சள்
1: மஞ்சள் அப்பா நோய் எதிர்ப்பு சக்தி உள்ள நோய் திரும்பி நாசினிப்பா. இத வந்துப்பா காயம் வைக்கப்பட்ட காயத்துக்கு போடலாம். அந்த பாலில கொஞ்சம் மஞ்சள் போட்டு கொதிக்கி கொடுத்தா நெஞ்சில் உள்ள பதம் சரியெல்லாம்
0: போயிருந்தா. ஓ, மருத்துவ குணம் உள்ளது என்று கூறுகிறீர்கள்.
1: அந்த மாதிரி நான் சின்ன வயசுல பாத்திருக்கப்பா, பெண்கள் குளிக்கும் போது மஞ்சள் பூசி
0: குளிப்பாங்க. சின்ன வயதுலயே உங்களுக்கு இந்த பெண்கள் குளிக்கிறத கவனிக்கிற புத்தி வந்துடு. பாத்திரு பிடிபட்டு போனா பிடிபட்டு போனா சின்ன வயதுலயே அதுவும் வேறதையும் பார்த்தாலும் குளிக்கும் போது மஞ்சள் பூசுவதை மஞ்சள். ஆமா அப்பா நான் பாத்திருக்கேன் அப்பான்னு தெரியல. அப்ப சின்ன வயது இருந்தாலும் எத்தனை வயது? ஐந்து வயது ஆறு வயதுன்னு
1: பாத்திருப்பீங்களா?
0: இப்பொழுது பார்த்தால் உங்களுக்கு பூசி விடுவார்களே. அதாவது வந்து உடம்பெல்லாம் உடம்பு வலி நோவுக்கு அந்த மஞ்சள் பாதிப்பது. அப்ப நீங்கள் இப்பொழுது பார்த்தால் நீங்கள் பாதிக்க வேண்டி வந்துவிடும். அந்த உங்களுக்கு மஞ்சள் கிடைக்குமா? உலக நாடு எல்லாம் மஞ்சளை பாதிக்கின்றார். இப்பொழுது இங்கே கனடாவில் கூட மஞ்சள் தட்டுப்பாடு, வேறு நாட்டு வேறு இனத்து மக்கள் கூட அதை பாதிக்க தொடங்கிவிட்டார்கள். அதனுடைய மருத்துவ குணம் நன்கு அறிந்து. ஆனால் அந்த அதிலே இங்கே மாத்திரைகளாக விற்கின்றது, டெமரிக் டேப்லெட்ஸ் இருக்கின்றது இங்கே. அது நல்ல விசேஷமானது என்று எல்லாரும் கூறுவார்கள். உண்மையானது. இந்த டெட்ரா சைக்ளின் போன்ற குளிசைகள் மாத்திரைகளுக்குள்ளே அது கலக்கப்படுகிறது மஞ்சள். உங்களோட இயற்கை பொருளை கொண்டுதானே அவர்கள் அதிலே எசன்ஸ் செய்துதான் செய்கின்றார்கள்.
1: அதிகமா சாப்பிட்டால் எதுவும் இது வருமாப்பா?
0: அதிகமாக சாப்பிட முடியாது, அதிகமாக சாப்பிட உரைப்பா இருக்கும் கசப்பா இருக்கும் சாப்பிட முடியாது.
1: அளவு என்னோட வேலை செய்கின்ற அந்த பங்களாதேஷ் நாட்டுக்காரர்கள் வந்து
0: அவங்க
1: அதிகமா மஞ்சள் பொடி அதிகமா போடுவாங்க.
0: சிங்கப்பூர்ல நான் வேலை பார்த்த இடத்துல சூப்பர்வைசரா இருந்தது, எனக்கு கிளை 21 உறவுகள் பங்களாதேஷ் உறவுகளும் வேலை புரிந்த கடமையாற்றினார்கள். அவர்கள் மதிய உணவு போது நாங்களும் பார்த்திருக்கின்ற மஞ்சளாக இருக்கும்,
1: மஞ்சளாக இருக்கும்,
0: மஞ்சள் தான். மற்றது நான் பம்பாயில இருந்த நேரத்திலே பார்த்து இந்த பாபாவினுடைய ஒரு சில சில வைத்த இடத்துல அன்னதானம் கொடுப்பார்கள், மஞ்சள் சாதம் தான் கொடுப்பார்கள் கூடுதலாக. மஞ்சள் ஒரு கிருமி நாசினி தான், நல்ல உடலுக்கு ஆரோக்கியமானதான், உடல் உள்ளுறுப்புகளுக்கு வருகின்ற வலிகள் நோவலத்தில் இருக்கக்கூடிய சாதம். ஆனால் மஞ்சளையே மஞ்சளாகவே சாப்பிடாமல் மஞ்சளை கலந்துதான் சாப்பிடுவோம். ஒரு கொஞ்சம் போட்டால் எல்லாம் மஞ்சள் நிறமா வந்துவிடும் இல்லையா? மஞ்சள் அளவுக்கு அதிகமாக எடுப்பதை விட அளவோடு சாப்பிட்டால் நல்லது.
1: மஞ்சள்
0: காமாலை நோய் அதனால சம்பந்தம் இல்லை. மஞ்சள் காமாலை நோய் வர்றதுக்கு ஒரு காரணம், அது பித்தம்
1: சம்பந்தமானது.
0: மஞ்சள் வந்து கிருமி நாசினி, நோய் கிருமி நோய்களை அளிக்கின்றது, நல்ல பொருள். சரி, அந்த மஞ்சளை பற்றி வேறு என்ன தகவல் உங்களுக்கு சொல்லாத தகவல், புதிதான தகவல் என்ன கூற முடியும்? நீங்க 5 வயதுல சின்ன வயதுல புரிசு குளித்தார்கள், அதோட வேற வித்தியாசமாக கற்றுக்கொள்ளுங்கள்.
1: அது வேறப்பா அந்த மஞ்சள், அது வேற மஞ்சள் தானப்பா, அது சமையலுக்கு உபயோகப்படுத்தாத மஞ்சள் தானே அது. அதான்
0: நான் நினைக்கிறேன். அப்ப அது வேற மஞ்சள், அது கஸ்தூரி மஞ்சள், மஞ்சளுக்குள்ள அது ஒரு இனம் கஸ்தூரி மஞ்சள். பச்சை மஞ்சளைத்தான் அவர்கள் கூடுதலாக பூசி அரைத்து பூசி வராங்க. ஆத்தங்கரையிலே கண்ணிலே வச்சு அரைத்து அதை வளைத்து முகத்திலே பூசி கைக்கெல்லாம் பூசி குளிப்பதை இந்த திரைப்படங்களிலே பார்த்திருக்கின்றோம். இந்தியாவிலே கூடுதலானது மஞ்சளை பாதிப்பார்கள், முகத்துக்கு பூசும் பொழுது முகத்தில் உள்ள கிருமிகள் அந்த பருக்கள் அதெல்லாம் விலகி போகும் என்று கூறுகிறார்கள். ஓ அப்படின்றதா? அதனால்தான் பெண்களுக்கு முகத்தில் ரோமம் இல்லையோ? அப்ப நாங்களும் எங்கள் முகத்தில் மீசதாடி தேவையில்லை, அதை பூசிக் கொள்ளலாம்.
1: ஆண்களுக்கு
0: அளவு
1: தாடிதான்
0: தாடி
1: மட்டும்தான்
0: இருக்கின்ற இருக்கு, அவர்களுக்கும் இருக்கு, இருக்கின்றது மிலேசா இருக்கு. நல்ல
1: அது இல்லாம இருந்தா நல்ல அழகா
0: சாரி,
1: அது இருந்தால் அது விரும்ப மாட்டார். இந்த மஞ்சளை பூசினா அது வராது என்று நான்
0: கேள்விப்படுறேன்.
1: நல்ல பொங்கல் பொங்கல் பானையிலே சுத்தி விடுவார்கள் மஞ்சள்,
0: மஞ்சள்
1: இல்லை அதுவும் மஞ்சள்
0: மஞ்சள் மஞ்சள் இல்லையே சுத்தி
1: விடுவார்.
0: கட்டிக்காரன் நீங்க, ஆனால் எல்லாத்தையும் விட ஊன்றி கவனித்ததும் பூசி குளிப்பா?
1: ஆமாப்பா, அதனால பாட்டு அதே பாட்டு கேட்டுவோம்.
0: அப்பெல்லாம் இந்த மஞ்சளை பத்தி உங்களுக்கு கட்டிக்காரன் ஐயா குப்பாடி பயலையா எல்லாரும் பயலையா? சரி, அந்த மஞ்சள்
1: வந்து சக்கரை
0: மஞ்சள் மஞ்சள் என்ற பதம் வரக்கூடிய பாடல் ஒன்று கூறுங்கள்.
1: ஆமா, அதான் சக்கரை தேவன் பா படம். மஞ்சள் பூசும் மஞ்சள் பூசும் வஞ்சி பூவும் கொடி அந்த பாட்டு.
0: ஓ, அது என்ன அந்த மஞ்சள் பூசுறதுதான் உங்களுக்கு கருத்துல இருக்கு? மஞ்சள் பூசும் மஞ்சள் பூசும் என்ன கொடி?
1: வஞ்சி, வஞ்சி பூக்கள்.
0: ஓ, மஞ்சள் பூசும் மஞ்சள் பூசும் வஞ்சி பூங்கொடிய வஞ்சி கொடி, வஞ்சி கொடி, வஞ்சி பூங்கொடி. ஓ, நல்ல பாடலை தந்துங்க. ஏனண்டா அந்த சின்ன வயதிலேயே நீங்க மஞ்சள் பூசுறத பார்த்து விட்டீங்க. இப்பவும் அதுதான் அந்த நல்லது பாரு, நல்லது மஞ்சள்
1: பூசுறது.
0: வாழ்த்துக்கள் உங்களுக்கு. அடுத்து அன்பு செல்வகுமார் அழைத்திருந்தீர்கள் போல் தெரிகின்றது, வரலாம். இப்பொழுது நில நேரம் தானே, அழைத்துக் கொண்டு வாருங்கள். மஞ்சளை பற்றிய பாடலையும் கொண்டு வந்தால் கேட்க நல்லா இருக்கும். அடுத்து ஒரு பாடலை தர இருக்கின்றேன். அன்பு நெஞ்சம் எங்களுடைய நெஞ்சம் ஒருவருக்கு பிடித்த இந்த பாடல், அடிக்கடி கேட்டுக் கொள்வார் இந்த பாடலை, கேட்டு பார்ப்போமா அந்த பாடலை? வெள்ளி கொலுசு மணி அன்று எங்களுக்கு பாட்டுக்கு பதில் பாட்டுக்கு வந்த பாடல் இந்த பாடல்தான். இந்த பாடலை என் அன்பினை நெஞ்சம் ஒருவர் விரும்பி கேட்கும் பாடல். இந்த பாடலை கேட்கும் போது அவருடைய ஞாபகம் வந்து கொண்டிருக்கும் எனக்கு. அந்த பாடலை தருகின்றேன், கேட்போம். கேட்டுக்கொண்டு காற்றலைக்கு வாருங்கள், பேசுவோம். இன்றைய கதம்பத்தை அலங்கரியுங்கள். வந்து மதுரை தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை கனடா கழகத்திலிருந்து ஒளிபரப்பாகும் கதம்பத்திலே கலந்து கொண்டிருக்கும் நேரம் கனடாவில் 12:56 ஒரு மணி எட்டி பிடிக்க இருக்கின்றது. உங்களுக்கு நேரம் இரவு 10:25 நிமிடங்களாகிவிட்டது. கேட்போமா இந்த பாடலையும்? பாடலை கேட்டுக்கொண்டு அழைத்துக் கொள்ளுங்கள். என்னை வந்து விட்டார் சியாமலா, அன்பு மகள் வருகின்றால் கேட்டு விடுவோம். வணக்கம் மகளே. சியாமலா
2: அப்பா வணக்கம்.
0: வணக்கம் மகளே, வணக்கம். காலை மாலையிலே அப்பாவை காலையிலே தேடி இருப்பீர்கள். நான் தகவல்
2: போட்டிருந்தேன்,
0: மஞ்சளாவும் எழுதியிருக்காரு குழப்பத்தோடு. இப்ப சரி மகளா இருக்குது. நான் தகவலை போட்டிருந்தேன் மகளே, அதை நீங்கள் பகிர்ந்திருந்தீர்கள். அதை நீங்கள் மற்றவர்களுக்கும் பகிர்ந்திருந்தீர்கள். நன்றி நன்றி அம்மா நன்றி. அது ஒரு தவிர்க்க முடியாத காரணம், திடீரென்று வந்துவிட்டு அம்மா
2: பாத்துட்டே இருந்தேன்.
0: மகளும் நானும் செல்ல வேண்டியிருந்தது அரசாங்கத்தோடு சம்பந்தப்பட்ட உங்களுக்கு தெரிந்ததை கூறுங்கள். மஞ்சள்,
2: மஞ்சள் நம்ம இந்து மதப்படி மஞ்சள் வந்து மங்களகரமான ஒரு விஷயம் சொல்லுவாங்க.
0: அதே மதப்படி சரி நல்லது. வேறு எங்களோட
2: கிருமி நாசினி எல்லா இடங்களுக்கும் மஞ்சள் தானே பயிர் பண்ணுவாங்க. கிருமி நாசினியும் அறிவுபூர்வம் தெய்வ தெய்வங்களுக்காக சொன்னாலும் மஞ்சள் சொல்லுவாங்க. அறிவியல் பூர்வமா யோசிச்சாலும் அது மஞ்சள் நல்ல விஷயம்தான்.
0: அறிவியலும் கூறப்படுற மஞ்சளை பற்றி நல்லபடியும். இந்த சமையல் வடிவத்திலே இந்த மஞ்சளை நாங்கள் எப்படி உபயோகிக்கலாம்?
2: எல்லா பொதுவாக மசாலா அதாவது குழம்புக்கு எல்லாம் யூஸ் பண்றது எல்லாம் மஞ்சள் எல்லாம் உபயோகிக்க
0: மாட்டாங்க.
2: இருமல் இந்த இதெல்லாம் இருமலுக்கு எல்லாம் மஞ்சள் பாலில் மஞ்சள் போட்டு குடிப்பாங்க.
0: அந்த செய்தி வந்து
2: விட்டது.
0: தும்ப
2: தும்பப்பூ தும்பை மலர் சொல்லுவாங்க, அது கூட பால் இல்லையா மஞ்சளும் அதுவும் போட்டு பால் குடி காய்ச்சி குடிச்சாங்கன்னா இருமல் வராது, சளி
0: கரையும். இங்கே தும்பை மலர் கிடைக்காது, மஞ்சள் கிடைக்கும். கடையிலே பவுடராக பாக்கெட்லேயே வருகின்றது. பாக்கெட்லேயே போட்டு வரும்போது கலப்படங்கள் இருக்கின்றன. நான் அதை அவதானிச்சு பரிசீலித்தும் பார்த்து விட்டேன். அவர்கள் வியாபாரத்துக்காக அது உதவாது. ஆனால் காய்ந்த மஞ்சள் வாங்கலாம். உங்களுக்கு அதை அரைப்பதற்கு அம்மி இல்லை. இங்கே உள்ள கிரைண்டர்கள் சின்ன மெல்லிய பொருட்கள் தானே, அதுக்குள்ள போட்டால் கிரைண்டர் தான் உடைய பார்க்கணும். ஒரு சின்ன இரும்பு மாதிரி ஒரு அந்த கல்லிலே செய்த உரலும் மரத்திலே செய்த
2: உலகம்
0: அதுக்குள்ள நுணுக்கி கொள்வோம். நுணுக்கி அதை அடுத்து எடுத்து வைத்தேன். ஆனா அது வித்தியாச கல நிறமும் வித்தியாசம், சுவையும் வித்தியாசம் நன்றாக இருக்கிறது. என்னுடைய கேள்வி என்னென்றால் மகளே, இங்கே எங்களுடைய அங்காடிகளே பச்சை மஞ்சள் விலைப்படுது. பச்சை மஞ்சள் அது பிரெஷ் காயாத பச்சை மஞ்சள் கிழங்கு விற்கப்படுகின்றது. அதை அனைவர் வாங்குகிறார்கள். இந்திய மக்கள் தான் கூடுதலாக வாங்குவார்கள். மற்றது எங்களுடைய ஆப்பிரிக்க நாட்டு மக்களும் வாங்குவார்கள். வெள்ளை இனத்தவர்கள் வாங்குகிறார்கள். அப்ப வாங்கும்பொழுது என்னை கேட்பார்கள் வெள்ளை இனத்தவர்கள். நான் கூறுவேன், இது உணவுக்கு பயத்தாயிருக்கும், மற்றது உங்களோட முகத்துக்கும் இந்த எல்லா கிருமியும் விட இதை அரைத்து பூசுங்கன்னு யா என்று போவார்கள் வாங்கிட்டு. அதே அந்த பச்சை மஞ்சளை உணவுக்குள் சேர்க்கலாமா என்ற கேள்வி.
2: இல்லையா, இங்க பச்சை மஞ்சள் உணவுல சேர்க்கமா? சேர்த்து இங்க பழக்கம் நானும் பார்த்தது இல்லப்பா, பழக்கம் இல்ல. ஏன்னா அத வேக வச்சு காய வச்சுட்டு இங்க நீங்க சொன்னீங்க கலப்படமா இருக்கணும் சொன்னீங்க, எல்லா கடையில வாங்க அந்த மாதிரி இருக்கும்போது இங்க எங்க வீட்டுல நான் அண்ணி உபயோகிக்க ஒரு விஷயம் என்னன்னா, மஞ்சள் வாங்கி பச்சை மஞ்சள் வாங்கி இங்க வீட்லயும் இங்க விளைய வச்சிருப்பாங்க எங்க வீட்லயே. அது வேக வச்சு காய வச்சு வச்சிருப்பாங்க, அதைதான் இங்க மிஷின்ல கொடுத்து அரைப்பாங்க.
0: ஓ, வேக வைத்து காய வைக்க வேண்டுமா? சரி சரி,
2: அப்படிதான்
0: நன்றாக வேக வைக்க வேண்டுமா? ஓரளவு வேக வைத்தால் போதுமா?
2: அந்த பொங்கல் பானைக்கு கட்டுவாங்க, அது மட்டும்தான் பச்சையா?
0: ஓ, அது கட்டுவார்கள். இல்ல நான் கேட்டேன், அவிய போடு நன்றாக கொதித்து நன்றாக அவிய வேணுமா, சாதாரணமாக வேக வைத்தால் போதுமா? நாங்களும் செய்யலாம், நாங்களும் அவித்து போட்டு சின்ன சின்ன வட்டி. நான் என்ன செய்வேன், பச்சையாக கீறி போட்டு இங்கே உள்ளுக்கு வர்ற ஹீட்டர் பக்கத்துல வச்சு காய வைத்து பார்த்தேன்.
2: இது வந்து வேக வச்சிருவாங்க, தண்ணியில போட்டு வேக வைக்கலாம். இல்லன்னா இட்லி அவிப்போம்ல, இட்லி பாத்திரத்துல ஆவியில
0: அவிச்சோம்
2: தண்ணியில போட்டு அவிக்கும் போது அதுல உள்ள சத்துக்கள்லாம் அதுல போயிடும்ல, தண்ணியோட போயிடும்ல ஊத்தும் போது.
0: என்னுடைய தாயார் எனக்கு சின்ன ஒரு சமயம் கூறுவது புரிந்தது, இப்பதான் புரிகிறது. நான் கேட்டேன், மஞ்சளை வந்து இந்த உண்டி எல்லாம் நடுவது போல் நாங்கள் இந்த மஞ்சளை நாட்டி நாங்கள் விளைவிக்கலாமா அம்மா என்று சும்மா கேட்டு விளையாட்டாக கட்டுவது இல்லை, அது அவிக்குத்தான் வரும் என்று கூறியிருந்தார். இப்பொழுதுதான் எனக்கு அது புரிகின்றது. நீங்கள் சொன்ன அம்மா சொன்னது சரி, அந்த அது அவித்துத்தான் அதை, ஏனென்றால் அதை பச்சையாக நாங்கள் செய்யும்போது கையிலே ஒரு ஒட்டும் தன்மை வருகின்றது, அதுல ஒரு ஒட்டும் தன்மை பால் தன்மை நல்ல தகவல் ஒன்றை தந்தீர்கள் மகளே, நல்ல தகவல், நல்ல தகவல். சரி, இந்த இடத்தில் அம்மா இன்னும் ஒரு கேள்வி, பெண்களைத்தான் கேட்க வேண்டும் என்று இந்த கேள்வி. அந்த எங்கள் மஞ்சள் நீராட்டு விழா என்று ஒன்று இருக்கின்றது, அதற்கு மஞ்சள் பாவிக்கின்றோம் அல்லவா. பெண் ருதுவாகினால் அவருக்கு நடக்கிற அந்த விழாவில் மஞ்சள் பூசியல், அது என்ன காரணம், ஏன் மஞ்சளை பூசுகிறார்கள்?
2: அந்த விழாவுக்கு பூச மாட்டாங்க, அந்த கிருமிகள் அண்டாம இருக்கிறதுக்காக தான் பூசுவாங்க.
0: அப்படியா, மஞ்சள். அதே போன்று மணமகளும் திருமணத்துக்கு முதல் மணமகளுக்கு மஞ்சள் நீராட்டுவார்கள், மஞ்சள் பூசி நீராட்டுவார்கள். அப்ப அதுதான் காரணமா, கிருமிகள் நல்லதம்மா வாழ்க்கை.
2: அந்த சின்ன பசங்க வயது வந்த பசங்களுக்கு அதுதான் பண்ணுவாங்க.
0: ஓ மஞ்சள், சரி சரி, நல்ல செய்தியை. இந்த மஞ்சள் எங்கள் வாழ்க்கையோடு சம்பந்தப்பட்டவர்களுடையும் நாங்கள் அதை சும்மா மருந்து மாதிரி கொஞ்சமாக தான் பாவித்து பழகிவிட்டோம். ஆனால் வந்து உலகளாவது அந்த மஞ்சளுடைய உபயோகம் தெரியப்பட்டிருக்கின்றது. அதுவும் இந்த கொரோனா வைரஸ் வந்ததன் பின்புதான் அதற்கு மகிமை ஏற்பட்டிருக்கின்றது. வாழ்த்துக்கள் அம்மா இந்த செய்தி. சரி, மஞ்சள் மஞ்சள் என்ற பதம் கலந்த பாடல் என்ன பாடல் தரப்போகின்றீர்கள்? மஞ்சள் என்ற பதம் பெறப்படும்.
2: உங்கள் விருப்பம் படம் பா, உங்கள் விருப்பம் நேர் இருப்பா, நேர் இருப்பா எனக்கு சரியா தெரியல.
0: உங்கள் விருப்பம், உங்கள் விருப்பமா,
2: உங்கள் விருப்பம் தானா? அதுல மஞ்சள் பூசி மஞ்சள் கொண்ட ராமா ராமா அப்படின்னு பாட்டு இருக்குப்பா.
0: மஞ்சள் பூசி
2: கோவி சௌந்தரராஜனும் மஞ்சள் கொண்ட ராமா ராமா.
0: மஞ்சள் பூசி மஞ்சள் கொண்ட அல்ல, மஞ்சள் கண்டவா?
2: மஞ்சள் கொண்ட.
0: ஓ மஞ்சள் கொண்ட ராமா ராமான்னு பாடலா? மஞ்சள் பூசி மஞ்சள் கொண்ட
2: தெரியல, அது உங்கள் விருப்பமா நேர் விருப்பமா?
0: நேர் விருப்பமா இருக்கலாம்.
2: கோவை சௌந்தரராஜன் பாடினது பாரு,
0: கோவை சௌந்தரராஜன் ராமா. நல்லது, அந்த பாடல் உங்களுக்கு கதமத்திலே கிடைக்கும். மஞ்சளை பற்றிய பாடல் என்று கேட்டிருந்தோம். நலமாக உங்கள் பாடல் ஒருமுறை விருப்பத்திலே கேட்டீர்களா? நேர் விருப்பத்தில் உங்கள் பாடல் அற்புதமான பாடல்கள் எழுதி கேட்டுக்கொண்டிருக்கிற மகளே, வாழ்த்துக்கள் உங்களுக்கு. காத்தலே கதமத்தை சிறப்பித்தமைக்கு நன்றி, வாழ்த்துக்கள் அம்மா, வாழ்த்துக்கள். மஞ்சளை பற்றி தந்த தகவலுக்கு நன்றி, நன்றி. இங்கே அடுத்த உறவு ரேவதி மகள் வந்துவிட்டார். அன்பு மகளே ரேவதி, வணக்கம் மகளே ரேவதி. அப்பா அப்பா நோடி வாருங்கள். எங்கே ஓடிவிட்டீர்களா? ரேவதியின் இணைப்பு துண்டிக்கப்பட்டு விட்டது. மகன் வந்து விட்டார், செல்வகுமார். வணக்கம் மகனே.
3: அப்பா வணக்கம் பா, நலமா இருக்கீங்களா?
0: நலமாவே இருக்கின்றேன். துடித்துக் கொண்டு ஓடி வந்து காலையிலே அறிந்து அம்மாவிடம் செய்தி கேட்டது போல் தெரிகின்றது எனக்கு. அப்பா துடிந்து வந்து அப்பாவுக்கு என்ன நடந்தது? அப்பாவுக்கு என்ன நடக்கிறது? நன்றா
3: இருக்கின்றேன்.
0: உங்களுக்கு
3: என்ன திடீர்னு? அப்பா வந்து ஒரு கடிகார மாதிரி ஓடிக்கிட்டே இருப்பாரு, இன்னும் ஒண்ணும் காணும், இந்நேரத்துக்கு சத்தம் வந்துடும். எப்படியும் நான் ஹெட்போனை போட்டேன்னா அது என்ன ஒண்ணு அமைதியா இருக்காரு, இது வந்துட்டு உடல்நிலை எதுவும் சௌரியம் இல்லையா, என்ன பிரச்சனை அப்படின்னு அப்பா கேட்டு வந்துட்டு வந்துட்டேன்.
0: அதே நான் செய்தியில போடுவேன். இந்த அழைப்புகள் எங்களுக்கு தொடர்ந்து கிடைத்ததால் உங்களுக்கு முன்னேற்றம் தர முடியவில்லை. அம்மாவுக்கு தான் இருந்தது இந்த நியமனம், அம்மாவுக்கு தான் அவர்களோடு இருந்தது. நானும் பிரசன்னமாக வேண்டி போய்விட்டது, அதனால் தான் ஒன்றும் செய்ய முடியவில்லை. நிகழ்ச்சியை வேறு நிகழ்ச்சியை தந்துவிட்டு நான் எழுதி போட்டிருந்தேன், திடீரென்று தவிர்க்க முடியாத
3: காரணம் பாத்துருந்தேன்பா. ஆனாலும் அப்பா வந்து எதுக்காண்டியும் நம்ம நேர் நேரத்தை இது பண்ண மாட்டாரு, என்ன காரணம்னு தெரிஞ்சு கொண்டு போன.
0: குக்கு பாட்டு பாடுது உங்களோட தொலைபேசி, குக்கு பாட்டு பாடுது.
3: இப்ப கேக்குதாங்கப்பா?
0: இப்ப கேக்குது ஐயா. இப்ப கேக்குறது
3: மொட்டை மாடியிலதான் வந்து உட்காந்துருக்கீங்களா?
0: மொட்டை மாடியில் இருக்கிறது தனி சுகம் இல்லையா?
3: மொட்டை மாடியில
0: நல்லது. அப்ப இந்த மஞ்சள், மஞ்சளை பத்தி நீங்கள் என்ன கூறுவீங்க? மஞ்சள்
3: ஆமாப்பா ஒரு மருத்துவ குணம் வாய்ந்ததுப்பா. பால்ல மஞ்சப்பொடியும் மிளகுத்தூளும் நுனிக்கு போட்டு குடிச்சோம்னா நின்று இருமல் நின்னுக்கும், புண்ணு ஆத்திரும், அதாவது மஞ்ச குடல் புல்லாம் ஆத்திரும். இருமல் வந்து மிளகு இடிச்சு போட்டாதான் இருமல் நிக்கும். ஆனா அதோட இந்த மஞ்சப்பொடி சேரும்போது அந்த குடல் புண்ணு தொண்டை புண்ணு எல்லாமே ஆத்திட்டு போயிடும்,
0: ஆத்தி விட்டு போயிடும். நல்ல மஞ்சள் குணம், நல்ல மஞ்சள் ஒரு மருத்துவ குணம் உள்ள மங்களகரமான பொருள். நல்லது. மஞ்சள் என்று பதம் கலந்து வர ஒரு பாடல் கூறுங்கள் கேட்போம்.
3: அப்பா எனக்கு மஞ்சள் வானம் அந்த பாடல் பா.
0: மஞ்சள் வானம் என்ற பாடல் உங்களுக்கு விருப்பமா?
3: தென்றல் காற்றே.
0: ஓ மானம் மஞ்சள் வானம் தென்றல் காற்று நல்லது. அந்த பாடல் உங்களுக்கு கிடைக்கும். மஞ்சளை பத்தி
3: பாருக்கு சொல்லுங்க. பாருக்கு ஐயா சொன்ன பாடல் தான் எடுத்து வச்சேன். அவர் சொல்லிட்ட உடனே அவர் முன்னாடியே சின்ன பிள்ளையில அஞ்சு வயசுலயே குளிச்சது பாத்தேன்னதும் சரி.
0: குளிச்சிருந்தாலும் காரியம் இல்ல, கூட குளிச்சிருந்தாலும் பரவாயில்ல, குளிச்சது எப்படி பாத்து கொண்டு இருந்திருக்க. அதே போல கட்டிக்காரன் பாருங்களே,
3: அதையும் விடாம கேட்டு
0: தான் பார்த்ததை வந்து பகிரங்கமா கூறுவா ஒப்புக்கொள்ளுறாரு. கள்ள பயல் ஒளிஞ்சு நின்று பாத்துருக்காரு, வெளியாளன்னு பார்த்தா அடிச்சிருப்பாங்க. இப்ப பாத்தா அவர் உள்நோவுக்கு மஞ்சள் குளிக்கத்தான் மீண்டு வந்திருக்கு. இப்ப பார்த்தா சின்ன பிள்ளை என்ன வெளியா போட்டுட்டாங்க.
3: குளிக்கிற மஞ்சள், குளிக்கிற மஞ்சள் வந்து உருண்டையா இருக்கும்பா மஞ்சள் கிழங்கு. இந்த சமையலுக்கு உதவுற மஞ்சள் வந்து விரலி மஞ்சள்,
0: விரலி மஞ்சள்.
3: அதுதான் சமையலுக்கு. ஆமா,
0: விரலி
3: விரலி மஞ்சள்
0: மஞ்சள்
3: விரலா இருக்கும்.
0: மற்றது குண்டு மஞ்சள்,
3: குண்டு மஞ்சள்.
0: அப்ப இதுல கஸ்தூரி மஞ்சள்
3: மஞ்சள் வந்து அந்த கஸ்தூரி மஞ்சள் இதெல்லாம் தயார் பண்றதுதான் இந்த குண்டு மஞ்சள்.
0: அப்ப கஸ்தூரி மஞ்சள் இந்த குண்டு மஞ்சள்ல இருந்து பொடியாக்கி அதுல இருந்து செய்து வர்றதுதான் கஸ்தூரி
3: மஞ்சள்.
0: கஸ்தூரி மஞ்சள் வந்து படைவதில்லை. ஓ, கஸ்தூரி மஞ்சள் வந்து இந்த குண்டு மல்லியில இருந்து செய்து வருவதுதான் கஸ்தூரி மஞ்சள்
3: செய்யறது. ஆமாங்க, ஆமாங்கப்பா. கஸ்தூரி மஞ்சள் கஸ்தூரி பொடின்னு ஒண்ணு இருக்கு, அத ஜாயின் பண்ணி இந்த மஞ்சளையும் சேர்த்தும் போது வாசனை நறுமணம் நல்லா கிடைக்கும்,
0: நல்லா கிடைக்கும். மருத்துவ குணம் கஸ்தூரியும் வந்து மருத்துவ குணம் உள்ளது. சரி, இந்த மூன்றுலையும் விரலி மஞ்சள், குண்டு மஞ்சள், கஸ்தூரி, இதுல எது விலை ஜாஸ்தியானது?
3: விலை எதுன்னு தெரியல, ஆனா இது உணவுக்கு வந்து இந்த விரலி மஞ்சள் இதுதான் கொஞ்சம் விலையாகி கூட இருக்குமோன்னு நினைக்கிறேன். எனக்கு சரியா தெரியல, இதுதான் கூட இருக்கும்னு நினைக்கிறேன்.
0: அந்த விரலி மஞ்சள் உங்கள் பகுதியிலே விளைவிக்கப்படுகின்றதா?
3: இங்கிட்டு கிராமங்கள்ல விளைவிக்கிறாங்க.
0: கிராமங்கள்,
3: அதாவது பொங்கல் பொங்கல் டயத்துல பாத்தீங்கன்னா சின்ன சின்னதா அந்த பொங்க பானையை சுத்தி கட்டுவோம். நாங்க வாங்குற மஞ்சளை நாங்களே மஞ்சள் கிழங்கு ஆக்கிடுவோம்.
0: அதுல வந்து மஞ்சள் கிழங்கு மஞ்சள் செடி, மஞ்சள் செடி அந்த அதே சுத்தி கட்டுவீர்கள் என்ன
3: செடி?
0: ஆனா நாங்கள் மஞ்சளை எங்கேயும் போட்டு வைக்கலாம், அதுலயே வந்து கிருமி தொற்றாது இல்லையா?
3: கிருமி வராது.
0: அந்த நல்ல விரலி மஞ்சள் காய வைத்து மகள் கூறியிருந்த சியாமலா அவித்து காய வைத்து அதன் பின்புதான் அதை உபயோகித்துக் கொண்டு வரும் பொழுது இந்த அதுக்கு இந்த மெத்த பொருட்களை போல காலாவதியாகிற தேதி இல்லை என்று நான்
3: நினைக்கிறேன்.
0: நாட்டிலே அந்த ஒட்டகப்புலம் என்று ஒன்று, ஒட்டு அகப்புலம், அந்த ஒட்டகப்புலம் என்று ஒன்று இருக்கின்றது. அதாவது எலும்பு முறிவு நெறிவு எரிவு காயங்கள் உள்ளவர்களுக்கு வைத்தியம் செய்கிற இடம் ஓதோபேட்டிக், அதாவது எலும்பு முறிவு எலும்பு நெறிவு முறிவு இடத்திலே இந்த மஞ்சள் கூடுதலாக பாவிக்க, மஞ்சளும் நல்லெண்ணெயும் தான் கூடுதலாக பாவிப்பார்கள். மஞ்சள் மஞ்சளை அரைத்து ஒரு ஓட்டிலே வைத்து அதற்குள்ளே நல்லெண்ணெய் ஊற்றி சூடாக்கி அப்படி வறுத்து வறுத்து அதை எடுத்து ஒரு துணியில வச்சு அந்த முறிவு நடந்த இடம் அந்த நெறிவு நடந்த இடம் அந்த இடத்துல வச்சு கட்டி விடுவார்கள். அதை ஒரு சின்ன புட்டணமா கட்டி ஒத்தனம் கொடுப்பார்கள். இதெல்லாம் மஞ்சளாகத்தான். அதுக்குள்ளே இந்த அலோவீரா என்ற கத்தாழையும் பாவிக்கப்படும், பிள்ளை கத்தாழை என்று கூறப்படும். அந்த கத்தாழை விழு விழு விழுந்து பெறும்.
3: அது எலும்பு எலும்பு உடஞ்ச எலும்பெல்லாம்
0: ஒட்ட வைக்கக்கூடிய நல்லது என்று கூறும். இந்த மாடுகளுக்கு கால் முடிந்தால் கூட அந்த மஞ்சள் பத்து என்று கூற பத்து போடுவார்கள். அந்த மஞ்சள் எவ்வளவு தூரம் உங்கள் வாழ்க்கையிலே சம்பந்தப்பட்டிருக்கின்றது தெரிய வந்திருக்கின்றது இந்த கதம்பத்திலே. வாழ்த்துக்கள் உங்களுக்கு. நன்றி செல்வகுமார் இணைந்து பாடல் தந்து சிறப்பித்தவங்க. நன்றி. என்னம்மா?
3: அப்ப புது சட்ட ட்ரெஸ் வாங்குறோம்லப்பா.
4: ஆமா,
3: அதுல வந்து கொஞ்சம் மஞ்சள் பொடி கலக்கி தண்ணியில வச்சு அந்த காலர்ல வைப்போம் புது ட்ரெஸ்க்கெல்லாம். அதை வச்சுதான் போடும்.
4: எதுக்காக
3: மஞ்சள் வைக்காம?
4: எதுக்காக? மங்களம்
3: ஆரம்பத்துல இருந்து அப்படிதான் மங்களகரமா இருக்கட்டும்.
4: அதோட அது மட்டும் இல்லாமல் வேறு ஒருவரிடம் அந்த வேறு கடைகள்ல எல்லாம் கைப்பட்டு தைத்து மடித்து அடைத்து எல்லாம் வர கிருமி நாசிகளும் தொற்றாமல் இருக்க வேண்டும் என்று வேற இடமா இருக்கலாம். நல்ல செய்தி ஒன்றை தந்திருக்கின்றீர்கள் செல்லகுமார். வாழ்த்துக்கள், மீண்டும் சந்திப்போம்.
3: நன்றி.
4: ஆர்வத்தோடு கலந்து கொண்டது நன்றி. எங்கே ரேவதி உங்களுடைய இணைப்பு? ஐயா மோகம் நாகப்பன் ஐயா இணைந்திருந்திருக்கின்றார். வர வேண்டும், வர வேண்டும். உங்கள் வருகைகளை எதிர்பார்க்கின்றோம் கடம்பத்திலே. வாழ்த்துக்கள் உங்களுக்கு. எங்கே ஓடி வாருங்கள். இது முந்தைய தமிழ்நாடு ரேவதி வந்துவிட்டார். மகளே ரேவதி, வணக்கம். ரேவதி, மகளே ரேவதி, வணக்கம். அம்மா நலமாக இருக்கின்றீர்களா? நலம், நலமாக
5: இருக்கிறேன்.
4: நலமாக இருக்கணும். ரேடியோ நிறுத்தி விட்டீர்களா? மஞ்சளை பத்தி பேசிக்கொண்டிருக்கோம். நீங்கள் உங்களுக்கு தெரிந்தவரை மஞ்சளை பத்தி கூறுங்கள். எங்களோடு மஞ்சள் என்றால் என்ன?
5: அம்மா உங்க சிறிய வயது மாதிரி என்னோட அம்மா என்னோட சிறிய வயதுல இந்த பொங்கலுக்கு வரும் அந்த இது பசு மஞ்சள் சொல்லுவாங்க இல்லையா, பச்சையான மஞ்சள், அதை சாணி கரைசல் சாணி கரைசல் வச்சு அந்த மஞ்சளை எங்க அம்மா வேக வச்சு போடுவாங்க. சாணி பசு சாணிய கரைச்சி அதுல இந்த மஞ்சளை அவிச்சு அவிச்சத மாடியில உணர்த்துவாங்க. காய வச்சா அது அப்படியே அச்சு அசுல அந்த விரலி மஞ்சள் மாதிரி இருக்கும். பக்குவப்படுத்துவாங்க. ஆனா எங்களுக்கு வந்து அதிக அளவு கிடைக்காது. பொங்கலும் போது வர்றத அம்மா வந்து அதாவது அப்படி செய்தாக்க நிறைய நாட்கள் அதை உபயோகப்படுத்த முடியும்.
4: பசுமஞ்சள்
5: இருக்கு, அது பொங்கலுக்கு நம்ம கட்டுற பசு மஞ்சள், அதை அதை ஒரு ரெண்டு மூணு நாள் அப்படியே முகத்துல உடம்புல எல்லாம் தேய்ச்சி குளிச்சுக்கலாம். அது வந்து சருமத்துக்கு நல்லது, எந்த சரும வியாதியும் வராது.
4: வராது, சிறப்பு சிறப்பு. முன்பு ஒரு தடவை நீங்கள் உங்களுடைய நிகழ்விலே மருத்துவ குணங்கள் கொண்டு வரும்போது மஞ்சளை பற்றி கூறிய ஞாபகம், கேட்ட ஞாபகம் எனக்கு இருக்கின்றது. நல்லது. மஞ்சள் அப்படியே உபயோகிக்கப்படுகின்றது, சமையலுக்கு உபயோகப்படுகிறது, கிருமிநாசினியாக உபயோகப்படுகிறது, மருத்துவ குணங்கள் பலபடி எங்களை கூறுகின்ற மஞ்சள். அப்ப மஞ்சள் என்ற பதம் கலந்த என்ன பாடல் உங்கள் ஞாபகத்தில் இருக்கின்றது இப்பொழுது?
5: எனக்கு ரொம்ப ரொம்ப பிடித்த பாடல் அப்பா, இதுல மஞ்சளும் தந்தால் மலர்கள் தந்தால் மங்கள மங்கையர் மீனாட்சி, அந்த பாடல் எனக்கு ரொம்ப பிடிக்கும் பாப்பா.
4: என்ன திரைப்படம்
5: அது? தேனும் பாலும்.
4: ஓ, நல்ல ஒரு பாடல். இது இருவர் வந்து பாடுவார்கள் இல்லையா? மஞ்சளும் தந்தா.
5: ஆமாப்பா, ஆமாப்பா. அந்த கதை, அந்த படத்தின் கதை ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் பாப்பா. நல்ல குடும்பத்தோட பத்மினி வந்து கணவன், உங்களுக்கு அந்த படம் நீங்க தெரிஞ்சிருக்கும்
4: இல்லையா?
5: அப்படி இருக்கும்போது அவர் வியாபார விஷயமா சிவாஜி போய் சரோஜா தேவி சிவாஜி மறுபடியும் அவங்க வீட்டுக்கு தெரியாம அந்த ரங்கராவ் அவரோட நடிப்பே, அந்த அப்பாவோட நடிப்பே அவ்வளவு அருமையா இருக்குமாப்பா. ஆனா அவளாலதான் கடாட்சம் வீட்டுல அப்படின்ட்டு கடைசியில யாரு இவங்க ரெண்டு பேருக்குமே அவர் தான் கணவன் தெரியாது. ரெண்டு பேருமே ஒரே மாதிரி புடவைகள்
4: கட்டிண்டு இருந்தார்கள்.
5: விளக்க ஏற்றி விடுவாங்க. கணவன் நல்லா இருக்கணும்.
4: ரெண்டு பேரும் அது ஒரு வாழ்வியல் தத்துவம் அம்மா. அதுக்குள்ள இருவரும் அவர் தவிர்க்க முடியாத காரணம். அவர் செய்தது நியாயமும் தான், நியாயம் அற்றதும் தான். ஆனால் மக்களால் வெறுக்கப்படவில்லை அந்த நாயகனை இல்லையா? தேனும் பாலுமாக அவருக்கு இருந்தவர்கள் இரண்டையும் சேர்த்து கொடுத்தார். தேன் வேறு குணம் உள்ளது, பால் வேறு குணம் உள்ளது, இரண்டும் சிறப்பானது. ஒன்றையும் விட்டு தள்ள முடியாதுனால அற்புதமான அந்த ஒரு திரைப்படம். வசதியில் மற்ற அன்பு உறவுகள் பார்த்திருப்பார்கள், பார்க்காதவர்கள் பார்க்கலாம். அந்த இந்த பாடல் கொண்ட காட்சியும் சிறப்பான ஒரு காட்சி. இவர்களும் மஞ்சள் விடுகிறார்கள் அந்த ஆற்றிலே, அவரும் விடுகிறார் மஞ்சளும் தந்தார். நல்ல பாடல், நல்ல பாடல், நல்ல பாடல். அப்ப மஞ்சள் என்பதை பற்றி பாடல்களையும் கலந்து வந்து சிறப்பித்திருக்கின்றது. வாழ்வியல் தத்துவங்களுக்குள்ளே கலந்துள்ளது மஞ்சள். இந்த மஞ்சள் எனக்கு தெரிந்த கருத்து, பிறந்த நாளில் இருந்து, அதாவது வந்து கருவறையிலே உற்பத்தி ஆகிற காலத்திலிருந்து, அன்னை வந்து மஞ்சள் உண்ணுவார் அந்த குழந்தை இருக்கிற காலத்தில் இருந்து, உறுதியாக கல்லறைக்கு போகும் வரை இந்த மஞ்சள் எங்களோடு ஈடுபாடு கொண்டுள்ளது இல்லையா? கடைசி வரைக்கும் அந்த மஞ்சள் எங்களோடு ஈடுபாடு கொண்டிருக்கின்றது. அடுத்தது ஆதி காலத்திலே முன்னியோர்கள் இந்த தங்கப் பவுன் என்று ஒன்று வருவதற்கு முன்பு உயிருக்கும் மேலான மதிக்கப்படுவதான இந்த தாலி என்பதற்கு பதிலாக மஞ்சள் தான் கட்டிக்கொள்ள, இப்பொழுதும் அந்த மஞ்சள் தாலி தான் கட்டுவார்கள் முதல்ல.
5: உடனே அம்மா என்ன பண்ணுவாங்க, உள்ள போய் சாமி கிட்ட அழகா அத வந்து இந்தாங்க இதை வச்சுக்குங்கன்னு சொல்லிட்டு ஒரு விரலி மஞ்சள் எடுத்து கட்டி கொண்டு வந்துருவாங்க கழுத்துல. அப்புறமா கதாநாயகர் என்ன பண்ணுவாரு, ஒரு அம்மன் கோயில இருந்து அந்த மஞ்சள் எடுத்து நாயகி கட்டி விட்டுருவாரு.
4: இப்ப இந்திய கதாநாயகர்கள் புக்கெட்டுக்குள்ள மஞ்சள் தூள் நூலோட கொண்டு விடுவார்கள் உடனே கட்டுறதுக்காக. ஆனால் அந்த மஞ்சளை கூட உதரம் அவரை ஆட்கொண்டிருக்கேன் பாத்தீர்களா? எங்கள் மரபு என்பதை நினைத்து இளவு தலைமுறையை நினைக்கின்ற மஞ்சள் கட்டினா எப்போ மஞ்சள் தாலி போடுவீங்க, எப்போ மஞ்சள் வரப்போகிறீர்கள்? அடுத்தது பாருங்க, நல்ல விடயங்கள் நாங்கள் ஒருவருக்கு நாள் காரிய தைப்பொங்கல் அந்த பெரிய நாள்கள் வரும்போது வெத்தலை, அதிலே மஞ்சள் வைப்பார்கள். வெத்தலை பாக்குகளே மஞ்சள், அந்த உறவு மஞ்சள் வைப்பார்கள். இப்ப சிலருக்கு வந்து கை விசேஷம் ஒன்று கொடுப்பார்கள், நல்ல நல்ல மனத்தோட நன்கொடைகள் கொடுக்கும்போது அந்த மஞ்சள் ஒன்று இருக்கும் இல்லையா? சிலர் வந்து தங்களுடைய வியாபாரிகள்
5: குடும்ப கல்யாணம் ஜாதகம்லாம் மஞ்சள் போட்டு நாலு முனையிலையும் மஞ்சள் நல்ல செய்திக்கு அப்படின்னு சொல்றதுக்கு.
4: அதே நேரம் அந்த கடை வியாபாரிகள் கூட கல்லாப்பட்டி என்று சொல்லுகிற அந்த காசுகள் போட்டு எடுக்க பட்டிக்கு மஞ்சள் வைத்திருப்பார்கள், மஞ்சள் துண்டு வைத்திருப்பாங்க. குறைவற்ற செல்வம் மண்டலம் ஒன்று, கிருமி நாசிகள் வெட்டாமல் எல்லோட கையில இருந்து வாங்குற பணம் அதுக்கு போடும் பொழுது கிருமிகள் வராமல் இருப்பது ஒன்று. அது அறிவியல் எங்கள் மரபோடு சம்பந்தப்பட்ட அவரவர்கள் கூறியிருந்தது போன்று எங்கள் மரபு வழி வந்த சியாமலா அவர்கள் கூறின மாதிரி எங்களுடைய இந்து மத முறைப்படி மஞ்சளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கின்றோம் இந்த வகையில் என்று. அடுத்தது
5: அப்ப பொரியல்ல எல்லாம் போடுவோம், மஞ்சள் பொரியல்ல, அப்புறமா குழம்பு ரசம் எல்லாத்துலயுமே மஞ்சள் பொடி போட்டு செய்யும் போது அந்த வயிற்றுப்புண்ணை ஆற வைக்கக்கூடிய மகத்துவம் அதுல இருக்கு.
4: நீங்கள் எப்படி மஞ்சள் பொடியை பெற்றுக் கொள்ளுகிறீர்கள் கடைகளில்?
5: அப்போ இதுதான்ப்பா கடைகளில் கிடைக்கும்.
4: அந்த கடைகள்ல இருப்பதில் கலப்படம் இருக்கின்றது என்று நிறைய கலப்படம் அறிகிறேன். ஆனால்
5: கடை இருக்கலாமாப்பா, இருந்தாலும் நாங்கள் அதை தான் உபயோகிக்கிறோம்.
4: ஏன் அதை நீங்களாக தயாரிக்க முடியாதா?
5: தயாரிக்கலாமாப்பா, சொல்லிருத்தனப்பா.
4: இந்தியாவிலே பல கம்பெனிகள், பல முதலாளிமார்கள், பல பொருட்களை, பல பிராண்டுகள் வருகிறபடியால் போட்டிக்காக நல்ல மஞ்சள் எடுத்துக்கொள்ளலாம். ஆனா கனடாவிலே ஒரு பிராண்ட் தான் தரும். அது இந்த எங்களுடைய ஆசியா நாட்டு கடைகள்லயும் போன பேக்கெட்லயும் ஒவ்வொரு பேக்கெட் ஒவ்வொரு கலர் மாதிரி இருக்கு எங்களுக்கு பார்க்கும் போது. சுத்தமான மஞ்சள் என்றால் நாங்கள் தண்ணீரிலே போட்டவுடன் உடனே கீழே இறங்காது, கலக்கினவுடன் கீழே அடைந்து விடும். அந்த நிறம் வந்து வித்தியாசமா கடுவு எல்லாம் கலந்து விடும். மற்ற மஞ்சள் போட்டால் அது ஆறுதலே கொஞ்சம் பின்பும் கரைந்து வருவதற்கு உடனே அது ஒரு வித்தியாசமான நிறத்தையும் காட்டும். நல்ல நல்ல கருமஞ்சள் கலர்லயே வரும். அந்த நாங்கள் அதை நாங்கள் கரைத்து பார்த்தா உடனே இறங்கி இலவில் கரையாது. நாங்கள் கரண்டியால கரைக்க வேண்டும். மற்றது போட்ட உடனே உடனே கலர் மஞ்சள் பிசுன்னு மஞ்சள் தனியா வந்துவிடும். பெரிய வியாபார நிலையங்களிலே எல்லாம் ஆரம்பிக்கும் கடைகளை திறப்பதற்கு மஞ்சள் தெளிப்பார்கள். மஞ்சளை கரைத்து தெளிப்பார். நோய் காலங்களில் எல்லாம் வீட்டுகளில் மஞ்சள் தெளிப்பார்கள். மஞ்சள் எங்கள் வாழ்க்கையோடு சம்பந்தப்பட்டது உண்டு.
5: அம்மை அம்மை மைசூரி நோய் போடும்போது அந்த வேப்பிலையும் மஞ்சளையும் ஒரு அம்மையில அரைத்து அந்த தண்ணீரை தான்ப்பா அந்த கரைச்சி அவங்களுக்கு இந்த முதல் தண்ணி ரெண்டாவது தண்ணி அப்படின்னு அது இறங்க இறங்க இந்த தண்ணியை தான் ஊத்துவாங்க.
4: ஓ, அதோட அந்த மஞ்சளுக்குள்ளே வந்து வேப்பிலையும் அரைத்து தான் கரைத்து குளிப்பாட்டுவாங்க.
5: வச்சு அரைச்சு அந்த தண்ணி கூட சுடு தண்ணி கூட அந்த சூரிய ஒளியில வச்சு அந்த சூடதான் வச்சு குளிப்பாட்டுவாங்க.
4: சூரிய ஒளியில இருந்து விட்டமின் டி கிடைக்கின்றது. அதனால் தானே குழந்தைகளை நாங்கள் அதிகாலையிலே அவர்கள் எண்ணெய் பூசி கை காலெல்லாம் எடுத்து கொஞ்சம் இளவையில் தூங்க வைப்பார்கள். ால் மஞ்சள் அந்த சூரியனுடைய விட்டமின் டி, அதுல டி சத்து இருக்கின்றது. எலும்புக்கு தேவையானது, தோலுக்கு தேவையானது, கண்ணுக்கு தேவையானது அதை போடுவார். நல்ல விடயங்களை பகிர்ந்து கொண்டோம் ராகவி அம்மா. வாழ்த்துக்கள் உங்களுக்கு. நிறைவாக நல்ல இன்னும் பல செய்திகளை உங்களிடம் பெற்றோம். மஞ்சள் மஞ்சளும் தந்தால் மலர்கள் தந்த மலரும் தந்தால் நாளைய தினம் உங்களுக்கு தேனும் பாலுமாக கிடைக்கும் உங்கள் கலம்பத்திலே. சரியா?
5: நன்றி
4: அம்மா. என்ன நீண்ட நாள் உங்களிடம் இருந்து நான் திருப்புகள் கேட்கவில்லை.
5: எனக்கு நீங்க நானே அப்பா என்ன கேட்கலையே அப்படின்னு வச்சுட்டு இருக்கேன்.
4: பாருங்க, முருகன் முருகன் கொண்டு வந்தீங்களா? வீட்டு விட கொண்டு வாருங்கள். திருச்சிற்றம்பலத்தோட கொண்டு வாருங்கள்.
5: சின்ன பாடல் அதே பாடி
4: திருப்புகள்
5: வாய்ப்பு கொடுக்கணும்.
4: வசந்தா ராகம் நல்ல ராகம் கொண்டு வாருங்கள்.
5: மாலையில் மாலையில் கேட்கப்படும் ராகம் இது.
4: திருச்சிற்றம்பலம்
5: இருந்தவீழும் கொஞ்சிய திருவரும் முருகேலும் இசைந்த ஊரும் பெண்டிரும் இளமையும் பலமேகும் விருந்த நாடும் கும்பன நிலையன் மகியாவே விலங்கு தீபம் கொண்டுனை வழிபட அருள்வாயே குறுந்திலேறும் கொண்டலிந்த திவினன் மருகோனே குரங்குலாவும் குன்றுரை குறவதல் மனதால திறந்த வீரம் தந்தலை செறி தரு புலவோனே சிவந்த காலும் தந்தையுமழகிய பெருமாளே விலங்கு தீபம் கொண்டு வழிபட அருள்வாயி சிவந்த காலும் தந்தையுமழகிய பெருமாளே.
4: திருச்சிற்றம்பலம் அற்புதமா. நீங்க நாளைக்கு பின் பாருங்கள். நானும் கேட்க வேண்டும் என்று இல்லை, நீங்களும் கேட்கவில்லையே ஒரு சந்தர்ப்பம் கிடைக்குமே என்று புத்தகம் ஆரம்பிச்சு பாருங்கள். அதுதான் நேரம் என்பது இதுதான். நல்ல காரியம் சீக்கிரம் நடக்கணுமே இந்த பாடலோட ஆரம்பித்த கதம்பத்தில் பாருங்க. நல்ல நேரம் உங்களுடைய திருக்குறள். அம்மா, உங்களுக்கு திருவாசகம் திருவிசைப்பா ஏதாவது உங்களுக்கு பண்ணி சேலை படிச்சு பயிற்றப்பட்டிருக்கீங்களா?
5: முன்பு ஒரு தடவை இது போயிட்டு இருந்தப்பா, இது என்னது தேவாரம் போயிருந்தப்பா.
4: தேவாரம் போயிருந்த பனிசியோட செய்வீர்கள் இல்லையா? நல்லது. நான் முன்பு ஒரு தடவை கூறியிருந்தேன் உங்களுக்கு ஒரு விடயம். அந்த விடயத்தை பற்றி பின்பு பேசுவோம். இப்பொழுது நீங்கள் காற்றலையில் அடுத்தவர் கிடம் கொடுக்கும் என்று நீங்கள் சின்னப்பா சின்ன திருவிப்புகள் சின்னனா கொண்டிருந்தாலும் அதுல அற்புதமான கருத்துக்கள் ஆழமாக பதியப்பட்ட கருத்துக்களோடு வசந்தா ராகத்தில் இனிமையாக தந்தீர்கள். உங்கள் மூலம் எங்களுக்கு இந்த திருப்புகள் கேட்கும் வாய்ப்பு கிடைக்கின்றது. இந்திய தமிழ் வானொலியில உங்களுக்கு வாழ்த்துக்களும் நன்றிகளும்.
5: வாய்ப்புக்கு நன்றியப்பா. வாய்ப்பு தந்தமைக்கு மிக்க
4: நன்றி. வானொலி உங்களுடைய வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும். நான் உங்களோட ஒரு தடவை பேசுகிறேன் மகளே. இனி மறுபடியத்தை பற்றி பேசுவோம். நன்றி அம்மா. நன்றி. நன்றி அம்மா.
5: நன்றி அப்பா.
4: நன்றி மகளே. நன்றி. எங்கே நன்றி நெஞ்சங்கள் வர வேண்டும் காற்றலைக்கு. அன்பு நெஞ்சம் தானாக வந்த சந்தனம் எங்களிடத்திலே எங்களுடைய நாகப்பன் ஐயா அவர்கள் ஒரு தடவை அழைத்தது போல் இருக்கின்றது. சில போல செய்தி பகிர்ந்தார் தெரியவில்லை, அழைத்திருக்கின்றார் வாய்ஸிலே தான். முடிந்தால் வர வேண்டும். வரவேற்று கதம்பத்தை வரவேற்றவர்கள் இங்கு இருக்கின்றீர்கள். மஞ்சுளா வர வேண்டும், ராஜா நீங்கள் வர வேண்டும், காட்டலைக்கு வர வேண்டும் என்று கூறிக்கொண்டு

0: சிறந்த அன்பு நாகப்பன் ஐயா அவர்களே, உங்களுக்கு இரவு வணக்கத்தை தந்து கொள்கிறேன். நலமாக இருக்கின்றீர்களா? நலமாக வந்துவிட வேண்டும் என்று தினமும் நாங்கள் இறைவனை வணங்கிக் கொண்டிருந்தோம். அன்று நீங்கள் வானொலிக்கு வந்தீர்கள், நிறைய நேயர்களோடு வந்தபடியால் நான் வரவில்லை. அதை வெளியே நின்று நான் மெய்யுருக கேட்டேன் உங்கள் குரலை, உண்மையை கூறுகின்றேன், மெய்யுருகியை கொண்டிருந்தேன். எங்களுக்கு நீங்கள் மீண்டும் காற்றலைக்கு வர வேண்டும் என்று இறைவு பிரார்த்தனை கைகூடியிருக்கிறது. உங்களுடைய பாதுகாப்பு நடவடிக்கைகள், உங்கள் பின்பற்றுதல், அதையெல்லாம் கடைபிடித்து நீங்கள் தேறி வந்ததைவிட்டு மீண்டும் மீண்டும் வானொலியில் எல்லாம் வல்ல அந்த இறைவனுக்கு நன்றி கூறிக்கொள்கின்றேன். சரி, இப்பொழுது உங்களுடைய உடல்நிலை சீரடைந்து விட்டது என்பதை கேட்கும் பொழுது எனக்கு மகிழ்வாக இருந்தது. உங்களுடைய தகவல் எங்களுக்கு நீங்கள் தந்த பின்பு நான் என்னுடைய உறவுகள் எல்லாம் கேட்டுக்கொண்டே இருந்தார்கள், நான் கூறவில்லை யாருக்கு. ஏனென்றால் அவர்கள் கூறினவுடன் ஆதங்கத்திலே உங்களுக்கு அழைப்புகளை கொடுப்பார்கள், உங்களுக்கு அதெல்லாம் ஒத்து வராது, வரக்கூடாது என்ற நல்ல நோக்கத்துக்காகத்தான் நான் மற்றவர்களுக்கு கூறவில்லை.
1: அந்த நேரங்களில் என்னால பேசவே முடியல.
0: அதை தெரிந்துதான் நான் மகளுக்கும் கூறினா மற்றவர்களுக்கு கூறவுனா அவ ஒரு சிலருக்கு ரகசியமாக குறிவிட்டாவோ தெரியவில்லை, நான் யாருக்கும் வெளிவிடவில்லை. ஏனென்றால் பருத்த நோய் வந்த போது அந்த நோய், இந்த நோயை பற்றி பலரும் கூறிய நீங்கள் எழுதிய எழுத்துக்களே நான் புரிந்து கொண்டேன், உங்களால் முடியாது. அப்ப மற்றவர்கள் ஆதங்கத்தோடு அழைப்பார்கள், அழைத்தால் அது உங்களுக்கு பெரிய இடையூறா இருக்கும். துன்ப செய்திகள் கூட இருந்தது நான் உங்களுக்கு தெரிய வைக்கவில்லை. அடிக்கடி செய்தியில உங்களுக்கு எழுதி கொண்டு ஒலியிலே வைத்துக் கொண்டு என்ன நீங்கள் அப்படி கேட்டுக்கொள்ளலாம் என்பதற்காக பதிவுகளே தந்திருந்தேன். உங்களுக்கு விருப்பமான பாடல்களை நான் மறைமுகமாக ஒளிபரப்பிக் கொண்டிருந்தேன், நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்தான் நலமாக. அன்பு உறவுகள் எல்லோரும் அதனால் தேடுகிறார்கள் நான் யாருக்கும் கூறவில்லை. அந்த செய்தியை பெற அவர் வந்து பணி நிமித்தம் இருக்கின்றார், அவருக்கு நேரம் எங்களோடு வருவதற்கு ஒத்து வரவில்லை. இதைத்தான் கூறியிருந்தேன், அவருடைய பணியும் எங்களுடைய ஒருபரப்பு நேரமும் ஒத்து வரவில்லை என்று கூறிவிட்டேன். அதுக்கும் ஒரு சிலர் கூறினார்கள், அப்புறம் கேட்கிறேன் பாடலை என்று தெரியலாம் எழுதுவாரே. இல்லை இல்லை என்று அந்த கதை அந்த டாபிக் எடுக்க விட மாட்டேன். ஆனால் மனதுக்குள்ளே இறைவனை மனதார உங்களை வாழ்த்திக் கொண்டிருந்தோம், அது கைகூடி வந்திருக்கிறது. எல்லாம் உங்களுடைய கெட்டித்தனம், நீங்கள் புத்திசாலித்தனமாக பின்பு அதை கடைபிடித்து அந்த நெறிப்படுத்தி உங்கள் குடும்பத்தினரும் உங்களுக்கு ஒத்துழைப்பு தந்து உங்களை மீண்டும் எங்களிடம் தந்ததுக்கு இவர்கள் எல்லோருக்கும் நன்றியை கூறிக்கொள்கின்றேன். நல்லது. சரி, இந்த நேரத்திலே நீங்கள் உங்களுடைய இந்த நிலைமை உள்ள நேரத்திலே இந்த துன்புற்றிருந்த வேளையில் உங்களுக்கு மஞ்சள் உதவி செய்ததா? இந்த மஞ்சள் தான் டாபிக். எந்த வகையிலே மஞ்சள் நீங்கள் எடுத்துக்கொண்டீர்கள்?
1: உணவுல வந்து எல்லாத்தையுமே மஞ்சள் சேர்க்கணும். கொரோனா காலகட்டத்தில் பாத்தீங்கன்னா மஞ்சள் தான் முக்கியமான மருத்துவம் சொல்லியிருக்காங்க.
0: சிறப்பு, நல்லது. உங்களுக்கு பேசுவது கடினம் இல்லை, பேசலாம் தானே?
1: இப்ப
0: சிரமம், சரி பேசுங்கள்.
1: ரொம்ப நேரம் பேச முடியாது, பேச முடியாது,
0: கொஞ்ச
1: நேரம் பேச
0: முடியாது.
1: அந்த நேரத்துல பாத்தீங்கன்னா ரொம்ப கடுமையா பாதிக்கப்பட்டுச்சு. இந்த நுரையீரல் தொற்று மாதிரி வந்து கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு 50% அளவுக்கு பாதிப்பு வந்துருச்சு. அப்ப வந்து என்னாலலாம் எதுவுமே செய்ய முடியல, கொஞ்சம் நிமிடக்கூட முடியாது. இந்த நேரமும் பத்து வரிசையாவே இருக்கு.
0: இயலாமை இருக்கும் தெம்புக்கு வர மீண்டும் மீண்டும் நீங்கள் அந்த ஒரு சுய உணர்வோட இந்த பழையது மாதிரி வர்றதுக்கு இன்னும் சில நாட்கள் எடுக்கும். அதை நீங்கள் பொறுமையோட கவனமாக எடுத்துக் கொள்ளுங்கள். நல்ல அன்று உங்களுடைய விவரங்கள் எல்லாம் கூறினீர்கள், அறிந்தோம். மீண்டும் மீண்டும் அதை பற்றி பேச தேவையில்லை, நல்லபடியமா பேசுவோம். நான் இப்பொழுது உங்களுடைய பாடல் ஒன்று எடுத்தேன், வெள்ளி கொலுசுமணி என்ற பாடலை எடுத்தேன். கடந்த வாரம் பாட்டு சவாரிக்கும் அதைத்தான், இல்ல பாட்டுக்கு பதில் பாட்டுக்கும் அதைத்தான் முதல் பாடலாக கொடுத்தேன். உங்கள் நினைவோடு உங்கள் பாடல் தான் இந்த ரெண்டு எடுத்து வைத்திருக்க ரெண்டு பாடல் தானா வந்த சந்தனமே வெள்ளி கொலுசுமணியில உங்களுக்கு விருப்பமான பாடலா இருக்கும். நோயிட்டு இருக்கிற காலங்களே வானொலியை கேட்டுக்கொண்டு இருப்பீர்கள் என்று எனக்கு தெரியும். அந்த வானொலியை கேட்கும் போது இந்த பாடல் வரும்போது மனதுக்கு இதமாக இருக்கும் என்ற எண்ணம் எனக்கு இருந்தது. ஏனென்றால் நீங்கள் அன்போடு ஒரு நிரந்தரமான ஒரு நேயர், அன்போடு வந்து எந்த விதமான காழ்ப்புணர்வும் இல்லாமல் பெருமை சிறுமை பாராமல் பண்பாக வந்து செல்லும் மற்றவர்களை போன்ற ஒரு நல்ல ஒரு பண்பான கலைஞர். நல்லது. சரி,
1: முதல் நாள் வரைக்கும் நல்லதான் பேசிட்டு இருந்தேன், நல்லாதான் இருந்தேன்.
0: அதுதான்
1: ஒரு நிகழ்ச்சி, ஒரு நிகழ்ச்சியில எல்லாம் 22-18 விடை கரெக்டா சொல்லிட்டு வந்தது. அடுத்த நாள் சின்ன

0: வந்ததுதான் அது அப்படியே முழுமையா சுத்தி வரல.
1: செத்தேடல் வரும்பொழுது கதை கண்டுபிடி எல்லாம் வரும்பொழுது நாகப்பன் தான் இங்கே மனதுக்கு இருப்பார். முதல் அடிக்கடி சொல்லுவார். அப்ப என்று மஞ்சள் பற்றி என்ன பாடல் உங்கள் மனதில் இருக்கின்றது?
0: மஞ்சள் பற்றி,
1: மஞ்சள் என்ற பதம் அது எங்கேயும் வரலாம், முதல்லயும் வரலாம், பின்பும் வரலாம், நடுவில் மஞ்சள் என்ற பதம்.
0: வேட்டைக்காரன் படத்துல மஞ்சள் முகமே வருக,
1: மஞ்சள் முகமே வருக, நல்ல ஒரு பாடல் அந்த படம் வேட்டைக்காரர். மஞ்சள் மஞ்சள் முகமே வருக, நல்ல அந்த பாடல். மகள் எப்படி இருக்கின்றது, மகளோட கல்வி எப்படி இருக்கின்றது?
0: அவனுக்கு இப்ப கேட்டாங்க, கொஞ்சம் கிளாஸ் நடந்திருக்கு சிபிஎஸ்சின்றதுனால ஒரு பகுதி நடத்திருக்காங்க.
1: நாகப்பன் ஐயா அவர்களே, இந்த இறுதி நேரம் கடந்த வெளியுற நேரத்தில் கூட உங்கள் நினைவு ஓடி வரும் எனக்கு, இறுதியாக என்னோட இருந்து
0: போகிறேன். சொன்னாங்க
1: அவளுக்கு பார்த்து என்னை வழி அனுப்பி வைக்கிறது நல்லது. அந்த நிலை வேண்டும் பாரு.
0: மஞ்சளை பற்றி ஒரு செய்தி
1: கூறுங்க.
0: எங்கள் மாவட்டத்துக்கு அருகாமையில் உள்ள ஈரோடு மாவட்டம் தான் தமிழ்நாட்டிலும் மஞ்சளுக்கு அதிக தேவையான மாவட்டம், அதிக விளைச்சலை கொடுக்கக்கூடிய மாவட்டம் ஈரோடு மாவட்டம். அங்க ஆயிரக்கணக்கான ஏக்கர்ல மஞ்சள் விளைவிக்கிறாங்க. இப்ப நீங்க சொன்ன மாதிரியான மஞ்சள் வேக வச்சு, இந்த குப்பரையில வேக வச்சு தூள் பண்றதெல்லாம் வந்து தொழிற்சாலையில அங்கதான் அதிகமா.
1: இதைத்தான் பாலச்சந்திரம் வந்து கூறினார், ஈரோடு மாவட்டத்திலேதான் கூடுதலா இருக்கு. நல்ல செய்தியை தந்தீர்கள். நீண்ட நேரம் நான் உங்களை வைத்திருக்கவில்லை. களைப்படைய வேண்டாம், சிரமப்பட வேண்டாம், உடலுக்கு சிரமத்தை கொடுக்க வேண்டாம். நன்றாக வழிபடுத்திக் கொள்ளுங்கள். மீண்டு வந்ததுக்கு ரவனுக்கு மீண்டும் மீண்டும் நன்றியை சொல்லிக் கொள்ளுகின்றேன். நல்லது. இன்றைய தினம் உங்களுக்கு என்ன பாடல் வேண்டும், அதை கேட்டுவிட்டால் கடைசி பாடல் தருவேன். உங்களுக்கு விருப்பமான பாடல் நான் இதில் ஒளிபரப்பப்பட்டுக் கொண்டிருப்பேன். நன்றி நன்றி நன்றி. சந்தர்ப்பம் கிடைக்கும்போது நீங்கள் எப்பொழுது, இது உங்கள் வானொலி, உங்கள் நேரம், எப்பொழுது உங்களுக்கு எப்பொழுது உங்கள் குரலை கேட்டுவிட்டோம், அதனால் இப்ப உங்களுக்கு மனதுக்கு நிம்மதி. அதே போன்றால் ஒவ்வொரு உறவுகளையும் நாங்கள் எதிர்பார்ப்பது. இதுல ஒரு துன்ப செய்திகள் பல நடந்தது, நீங்கள் அறிந்தீர்களோ தெரியாது, நான் இப்பொழுது கூறவில்லை. மீண்டும் நாங்கள் சந்திக்கும் போது பேசிக்கொள்வோம். நன்றி நாகப்பனையா, நன்றியும் வாழ்த்துக்கள். உறவன் துணி ஒன்றும் உங்கள் பக்கம் இருக்கட்டும், வாழ்த்துக்கள். இனிமையாக இருந்தது உங்களோட பேசிய போது, அற்புதம். உங்களுக்கு மேலும் மேலும் எல்லாம் மெல்ல இறைவன் நல்ல விலை தர வேண்டும், நல்ல ஆரோக்கியத்தோடும் நல்ல உறுதியாக மீண்டும் வர வேண்டும் என்று கூறிக்கொள்கின்றோம். இது மண்டல தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ்ச்சபை. உறவுகள் வந்து கலந்து கொண்டிருக்கின்றது. இப்பொழுது நாகப்பன் அவர்களுக்காக ஒரு பாடலை ஒலிபரப்ப இருக்கின்றேன். அந்த பாடலை கேட்போம். எனக்கு விருப்பமான பாடலும் அவருக்கு விருப்பமான பாடலும் இது. நான் நடுவரும் இந்த பாடல் வந்தால் இவரைத்தான் நான் நினைப்பதுண்டு.

0: என்றும் நினைவு சின்னமான ஒரு பாடல் இந்த பாடல். எனக்கு அந்த பாடலை நாகப்பன் ஐயா உங்களுக்காக காட்டலையில் ஒலிக்கப்பட்டது இந்த மொன்றியல் தமிழ் வானொலி விசேஷமாக உங்களுக்கு நன்றி. இந்த வேளையில் அன்பு மகள் மஞ்சுளா நீங்கள் அழைத்திருக்கின்றீர்கள். பாடல் ஓடியபடியால் அழைக்கவில்லை. இப்பொழுது நீங்கள் அழைக்கலாம், வந்து இணைக்கலாம், உங்கள் கருத்துக்களை தெரிவிக்கலாம் என்று கூறிக்கொள்கின்றேன். மகளே ஓடி வாருங்கள், மற்றவர்களும் வர வேண்டும். நேரம் இருக்கின்றது உங்களுக்கு 12 மணி வரைக்கு மேலே இந்த நிகழ்வு செல்லும் என்று கூறிக்கொள்கிறேன். இது மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவையில். கனடாவில் நேரம் இப்பொழுது 1:40 பிற்பகல், நண்பகல் தாண்டி பிற்பகலுக்கு வந்துவிட்டோம். இப்பொழுது வெப்பம் கூடிக்கொண்டு போகின்றது வெளியேதான், ஆனால் வெளியேயும் அந்த வெப்பத்தை நாங்கள் உணர முடியாமல் இருக்கின்றோம். குளிர்காற்று வீசிக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது நாங்கள் வெளியே போனாலும் இங்கே 10 பாகை 11 பாகை செல்சியஸ் என்று காட்டப்படுகின்றது. 11 பாகை நல்ல ஒரு காலநிலை, ஆனால் வெளியே செல்வதென்றால் நாங்கள் மேலங்கி இல்லாமல் செல்ல முடியாது. நாங்கள் சாதாரண உடைக்கு மேலே ஒரு ஓவர் கோட் போடத்தான் வேண்டும், தலைக்கு தொப்பி அணியத்தான் வேணும். குளிர் வந்து தலையிலே தாக்கிக் கொள்ளும். இப்பொழுது காலம் இது வந்து மே மாதம் ஆகிவிடும், 5வது மாதம். இப்ப இது வருகின்றது நல்ல உஷ்ணகாலம் என்று எதிர்பார்ப்போம், ஆனால் எதிர்பார்த்தபடி கிடைப்பது அரிது. எங்கே ஓடி வர வேண்டும் மஞ்சுளா? இப்போ சந்தன்ராஜ் ஐயா வருகின்றார், அணைத்து விடும். வணக்கம், வணக்கம் சந்தன்ராஜ்.
1: இரவு வணக்கம் ஐயா.
0: இரவு வணக்கம் தந்த சந்தன்ராஜ் உங்களுக்கு என்னுடைய உங்களுடைய இரவு வணக்கத்தை நான் தருகின்றேன். எங்களுக்கு இப்பொழுது பகல் வணக்கம். நன்றி, நன்றி சந்தன்ராஜ். நலமா இருக்கின்றீர்களா? பணி முடிந்து வீட்டுக்கு வந்து விட்டீர்கள் இல்லையா? 11 மணி ஆகிவிட்டது, கடையை நீட்டிக்கு சாப்பிடுமாயிட்டா உஷாராக இருக்கீங்க, உற்சாகமா பேசலாம். அங்கே இப்பொழுது உங்களுடைய தடுப்பு, அதாவது இந்த லாக்டவுன் நேரத்திலே நீங்கள் எத்தனை மணி வரைக்கும் உங்களுடைய வியாபார நிலையம் திறந்து வைத்திருக்கலாம்?
1: 9 மணி வரைக்கும் திறக்கலாம் இருக்கேன்.
0: ஓடி வருவாள், இறுதி நேரத்தில் தான் வருவாள்.
1: நாளை மறுதினத்திலிருந்து மதியம் 12 மணி தான் திறக்கணும் ஒரு உத்தரவு வந்திருக்குது.
0: மதியம் 12 மணி வரை தான் திறக்க வேண்டுமா?
1: ஆமா, காலை 6 மணி முதல் மதியம் 12 மணி வரை தான். அதுவும் அத்தியாவசிய பொருள் கடைகள் தான் திறக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அது இன்னும் ஊர்ஜிதப்படுத்தவில்லை. பார்ப்போம் எப்படின்னு.
0: உங்களுடைய அங்காடி வந்து அத்தியாவசிய நிலையம் தானே? எல்லோருக்கும் மேடம் தேநீர் காப்பி சீனி தேயிலை பத்திரிகைகள் புதின பத்திரிகைகள் அத்தியாவசிய தேவை தானே?
1: ஆமா.
0: சரி, நல்லது. இந்த வேளையில இந்த மஞ்சள் பற்றி உங்களுடைய கருத்து, உங்கள் கடையில விலைப்படும் பொருட்கள் மஞ்சள் அப்படி நீங்கள் விரல் மஞ்சள் அப்படி முழுமையாக விற்பனை செய்கிறீர்களா, பொடி விற்கிறீர்களா? ரெண்டும்
1: இருக்கின்ற அந்த குளிக்கிற மஞ்சள் முழு மஞ்சள் உருண்ட உருண்டையா இருக்கும் பாருங்க, அந்த மஞ்சள் இருக்கு தனியா. இப்ப பாத்தீங்கன்னா யாராவது ஒருத்தவங்கதான் அதை வந்து மிளகாய் மல்லி போட்டு அந்த அரைச்சி தூளாக்குறாங்க. இப்ப அந்த கம்பெனிய ரெடிமேடாக பவுடர் எல்லாம் வந்துச்சு, அதான் நிறைய பேர் பாதிக்கிறாங்க.
0: அது உங்க கடவுள் இருக்கு. உங்களோட அடுத்த கேள்வியை நான் கேட்கவில்லை. அப்படி இரண்டாவது விலை போகின்றது, விரும்பி பெற்றவர்கள் பாவனையாளர்கள் வந்து திருப்தியோடு உங்களுக்கு கூறியிருக்கிறார்களா?
1: சில கம்பெனிகள் அந்த மஞ்சள் தூள் வந்து நல்லா இருக்கும்னு சொல்லியிருக்காங்க, நிறைய கம்பெனிகள் வருது.
0: அதனால தான் நான் முன்பு நிறைய கம்பெனிகள் இருக்கிறபடியால் தரமான பொருளாகவும் இருக்கின்ற போட்டியும் தானே. ஒருவற்ற எது தரமோ தரமோ அதைத்தானே மக்கள் பெற்றுக் கொள்வார்கள்.
1: ஈரோடு மாவட்டத்தில் உள்ள அந்த மஞ்சள் வந்து தரமா இருக்குமா, அந்த மண்ணுள்ள விளையறது வந்து தரமான மஞ்சளா கிடைக்கும் போல் இருக்கு. இன்னும் ஒரு சிறப்பு இருக்கு.
0: அது உண்மைதான், சில சில மண்ணிலே விளைவதற்கு அந்த இயற்கை ஊட்டங்கள் அங்கே இருக்கும். அந்த அந்த ஊட்ட சத்துக்கள் அந்த தாவரங்களுக்கு சென்று நல்ல பயனை தருகின்றது. அந்த ஊக்க பசலைகள் போடாமல் அவர்கள் கூட்டு பசலைகளை வைத்து செய்யலாம் என்று எண்ணுகின்றேன். அடுத்தது மஞ்சள் வந்து வரும்பொழுது மஞ்சளிலே
1: விளையறதுக்கான வாய்ப்புகள் அங்கு இருக்கு. அங்கே நிறைய பேர் வந்து அதை
0: ஏனென்றால் அதுக்கேற்ற கால நிலையும் அங்கே அமைந்திருக்கலாம், சீதோஷ்ண நிலையும், மழை பனி வெயில் எல்லாம் அதற்கு ஏற்ற வகையிலே அமைந்திருக்கிறபடியால். இப்ப ஈழத்திரு நாட்டிலே எல்லாம் எங்கள் நாட்டிலே தேயிலை செடி எல்லாம் இடம் வராது, மலை நாட்டிலே தான் வருகின்றது. அதுக்கேற்ற சீதோஷ்ணங்களும் அங்கே தான் இருக்கின்றது. அதனால் தான் அங்கே அது ரப்பர் மரம், அதுவும் ஒரு குறிப்பிட்ட அடி உயரத்தில் கடல் மட்டத்திலிருந்து உயரமுள்ள சீதோஷ்ணங்கள் உள்ள இடங்களில் தான் வளர்கின்றது. கோப்பி அதே மாதிரி தான். அப்போ எல்லா இடத்துலையும் எல்லா இடங்களிலும் அது விளைய மாட்டாது. அதே போல ஈரோடு மாவட்டத்தில் எல்லா இடம் மஞ்சள் செய்தாலும் ஈரோடு மாவட்டத்தில் உள்ள அந்த மண், அந்த காலநிலை, அந்த அவர்கள் பயன்படுத்தும் முறை, செய்கை முறைகள் வித்தியாசமாக இருக்கலாம். அன்றாட தேவைகள் அத்தனைக்கும் நான் சொன்ன கருவறையில் இருக்கும் பொழுதிலிருந்து கல்லறைக்கு போகும் வரை அந்த மஞ்சள் உங்களுக்கு பயன்படுகின்றது. சில இடத்திலே சமாதி கொள்பவர்களுக்கெல்லாம் இந்த வாசனை திரவியங்களோட இந்த பொருளும் போடப்படுகின்றது. திருநூறு சந்திரம் மஞ்சள் குங்குமம் எல்லாம் அங்கே கொட்டுவார்கள். அதுக்குள்ள ஏன்னா அந்த உடல் வந்து பழுதடையாமல் இருக்க வேண்டும், அந்த கிருமி வந்து வெளியேறாமல் இருக்க வேண்டும் என்பதற்காக இவற்றையெல்லாம் உபயோகிக்கின்றார்கள். அப்ப எங்களோடு சேர்ந்ததுதான் அந்த மஞ்சள். அதை விட்டு நாங்கள் பிரிந்து வாழ முடியாது.
1: அந்த கஸ்தூரி மஞ்சள் நண்பர் சொன்னார் இல்லையா, அது வந்து நம்மளுடைய அந்த அவங்களுடைய முக அழக வந்து இன்னும் கூட்டுறதுக்கான வாய்ப்புகள் இதுல அதிகமான இது இருக்கும். அதனுடைய பொருள் இருக்கும் அதுல,
0: அதுக்கேற்ற பொருள் அதுல இருக்குங்க. சரி, அந்த மஞ்சள் என்ற பதம் உள்ள பாடல் ஒன்று கூறுங்களேன்.
1: எனக்கு வந்து என்னுடைய விருப்பமான பாடல் எங்க முதலாளி அப்படிங்கிற திரைப்படம் வந்து நம்ம வானொலியில முதல் கேட்ட பாடல் அது.
0: நீங்க
1: மஞ்சள்
0: குங்குமம் குங்குமம் மஞ்சள்
1: தான்
0: குங்குமம் மஞ்சளுக்கு இன்றுதான். அது எப்படி அந்த வரி குங்குமம் மஞ்சளுக்கு இன்றுதான் நல்ல நாள்.
1: நல்ல நாள்
0: அப்படித்தான் நீங்கள் பாடலை கேட்டு வந்தீர்கள்.
1: பதிவில் முதல்ல
0: இருக்கு.
1: கேள்விப்பட்டது உச்சரிச்சது இல்ல, சரியா சொன்னோ பிள்ளையா சொன்னோ தெரியல.
0: நல்ல பாடல் அந்த பாடல் குங்குமம் மஞ்சளுக்கு நல்ல நாள். நல்ல பாடல் அந்த பாடல் கேட்டிருந்தேன். அதிகாலையிலே நீங்கள் அழைக்கிறது நன்றி. நான் ஒரு முக்கியமான திடீர் என்றுதான் எங்களுக்கு அந்த அழைப்பு வந்து இந்த நாட்டிலே எங்களை அப்டேட் பண்ணுவார்கள். அந்த அப்டேட் பண்ணும் விடயத்திலே அது மீளாய்வு செய்யும் நேரத்திலே நாங்கள் அதுக்கு அதில் நாங்கள் பங்கு கொண்டால் எங்களுக்கு தான் நன்மைகள் பல உண்டு. அதனால் அதே பேர் மீண்டும் இப்படி ஒரு நியமனத்தை பெற நாங்கள் மகளுக்கு கிடைத்தது அந்த வேலை எனக்கும் சேர்த்து எடுத்து விட்டோம். ஒரே தொலைபேசி ஒரே இலக்கத்தை இருக்கபடியால் எனக்கும் கேட்டார்கள் உடனே ஓம் என்று சொல்லிவிட்டோம். அதனால தான் நான் இருவரும் அதிலே சமூகம் அளிக்க வேண்டும். வானொலியாக அதாவது காற்றலையிலே தான் நீரலையிலே இல்லை நீர இதிலே கணினி மூலம்தான் நாங்கள் தொடர்பு கொண்டிருந்தோம். சில விவரங்களை கொடுப்பதற்கு தேவைப்பட்டு அரை மணி நேரம் என்றார்கள், ஆனால் ஒன்றரை மணி நேரம் முடிந்து விட்டது. அதனால தான் காலை வர முடியும். நல்லதே
1: சந்தன்
0: ஒரு ஒரு வார்த்தை சேர்த்திருக்க வேண்டும். அத்தியாவசிய திடீரென்று ஏற்பட்ட ஒரு விடயத்தை லேசாக கூறியிருந்தால் பதட்டப்பட மாட்டார்கள். நான் கொடுத்த விவரம் அது போதாது போல இருக்கு. ஒரு ஒரு பதத்தை இன்னும் கூட்டியிருக்கேன். நான் வணக்கம், இன்று நேயர் நேரம் காலம் தாமதித்துத்தான் காற்றலையில் ஆரம்பிக்கும். தவிர்க்க முடியாத காரணத்தால் குறிப்பிட்ட நேரத்துக்கு ஆரம்பிக்க முடியாது. நன்றி சிந்தனை செல்ல. இதிலே நான் இது சரியாகத்தான் கொடுத்திருக்கின்றேன். ரெண்டாவது திரும்ப ஆரம்பிக்கும் என்றுதானே நான் அதில் போட்டிருக்கேன். மற்றவர்களும் பகிர்ந்து கொண்டு கலங்கி விட்டார்கள் அன்பு உள்ளங்கள் என்று எண்ணும் பொழுது எனக்கு நெகிழ்வாக இருக்கின்றது. மீண்டும் ஒரு தடவை முன்னேற்பாடாக நாங்கள் பல தடவை முன்னேற்பாடாக குறிப்பிட்டு செல்வோம். ஆனால் இன்று தாமதமாகிவிட்டோம். நன்றி
1: நண்பர்.
0: உடனே ஒரு பாடலை கொடுத்து விட்டேன் அவருக்கு. வாழ்த்துக்கள் நாங்கள் கொடுத்து வைத்தோம். அவர் வந்து விட்டார். நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி ஐயா நன்றி நன்றி. அடுத்த உறவை அழைத்து விடுவோம். வணக்கம் வணக்கம்
2: வணக்கம் அப்பா.
0: வணக்கம் ரோஜா, எப்படி இருக்கின்றீர்கள்?
2: என்னுடைய
0: வானொலியில கேக் வெட்டுற ஒரு செய்தி முஸ்தீபான நல்ல செய்தி அது.
2: கூறுங்க.
0: கேட்டுக்கொண்டு மகிழ்ந்து போயிருந்தேன் அன்று. இன்று மகிழ்ந்தேன் அவர் என்னுடன் வந்து உரையாடியது. நான் உங்களிடம் கூறினேன்தானே அவருக்கு அந்த பாடலை எடுத்து வைக்க அவரும் வந்து விட்டார். இறைவனுக்கு நன்றி. சரி, மஞ்சளை பத்தி உங்களுக்கு தெரிந்திருக்கிறீர்கள் மகளே, மஞ்சள் என்றால் என்ன, நீங்கள் என்ன அறிந்திருக்கிறீர்கள் மஞ்சளை பத்தி?
2: மஞ்சள், மஞ்சள் என்றால் மஞ்சள் நிறமே மங்களத்துக்குரிய ஒரு நிறம், மங்களமான பொருள்.
0: நல்லது.
2: அது மஞ்சள் எது ஆரம்பிச்சாலும் மஞ்சள் ஆரம்பிக்கணும் சொல்லுவார. இரண்டாவதுப்பா, இந்த பெண்களுடைய தேவையற்ற முடிகளை அகற்றுவதற்கு மஞ்சள்
0: மிக முக்கியம், மிக முக்கியமான. சரி,
2: உபமிலையும் பச்சை மஞ்சளும் நல்லா அரைச்சு நீங்க சின்ன சின்ன கவலமா உருண்டை உருண்டையா உருட்டி ஒரு நாள் ரெண்டு ரெண்டு ஒரு கிழமைக்கு ரெண்டு தரம் அப்படி சாப்பிட்டா அது ஒரு ஆன்டிபயாட்டிக் என்று சொல்லுவார். கூடுதலாக இந்த சிங்க், அதாவது சி கியர்கள், அந்த இந்தி அவர்கள் என்னோட பழகும் போது எங்களுக்கு இருக்கிற இந்த சளித்தன்மை இதெல்லாம் தாங்கள் எல்லாம் மஞ்சளை கரைச்சு குடிக்கிறோம், இப்ப நாங்க அதை செய்யணும், அப்ப நாங்க அது அப்படியா அப்படி செய்யறதான்னு கேட்டிருந்தோம். இப்ப பார்த்தா இப்ப நாங்க இந்த கொரோனா வந்த பின்பு அதை செய்கிறோம், கரைச்சு குடிக்கிறோம்.
0: அப்ப இந்த கொரோனா வேற நல்ல விழிப்புணர்வு தந்திருக்கின்றது, மஞ்சளை பற்றிய
2: விழிப்புணர்வு வந்திருக்கிறது.
0: அதனால
2: மஞ்சள் என்பது யாரும் வேண்டாம் என்று சொல்லுற ஒரு பொருள் அல்ல.
0: அப்ப நீங்கள் முதலிலே கூறினீர்கள் ரோஜா, மங்களகரமான விடயம் என்று கூறினீர்கள். அந்த மஞ்சள் என்ற நிறம் மங்களத்துக்குரிய நிறம் என்றால் மஞ்சள் கடுதாசியிலே தான் எல்லோருக்கும் திருமண அழைப்புதல்கள் வைபவங்களுக்கு எல்லாம் திருமண கோவில் விஞ்ஞாபனங்கள் எல்லாம் மஞ்சளே கொடுக்கின்ற ஓ வாழ்த்துக்கள். ஆனால் இந்த கோர்ட்டிலிருந்து வழக்கு நீதிமன்றத்திலிருந்து கட்டளை என்று ஒன்று இருக்கின்றது, அழைப்பானை வந்து மஞ்சள் கடுதாசியில தானே அழைக்கின்றார்கள், அது என்ன காரணம்? தமிழ்நாட்டிலே நாங்கள் மஞ்சள் நோட்டீஸ் வந்து விட்டது. அடுத்தது அந்த அறிவித்தல்கள் எல்லாம் மஞ்சள் கடுதாசியிலே தான் போடுவார்கள். அங்கே எங்களுக்கு அறிவிப்புகள் தரும் போது மஞ்சள்
2: உண்மையிலேயே கடைசி இது வந்து ரெட் நோட்டீஸ் என்று சொல்லுவார்கள்.
0: இல்ல இல்ல, அதை நாங்கள் மஞ்சள் வந்து எச்சரிக்கை,
2: எச்சரிக்கை.
0: வீதி சைகை விளக்குகளிலே பச்சை மஞ்சள் சிவப்பு இருக்கின்றது. மஞ்சள் என்றால் ஆபத்து வரப்போகின்றது என்பதை முன்கூட்டியே கூறுவது,
2: முன்கூட்டியே கூறுகிறது.
0: நாங்கள் விளையாட்டு போட்டியிலே உதைபந்தாட்டம் எல்லாம் நடக்கும் பொழுது பிடைபடுபவர்களுக்கு அங்கே மேலே கடந்த மஞ்சளை காட்டு வர்றார்கள் முதல், பின்புதான் அவர்களுக்கு சிவப்பு கொடுத்து வெளியேற்றுகிறார்கள். இங்கே எனக்கு தருவார்கள் சிலர் மஞ்சள் கடதாசி, நான் கொடுப்பேன் சிலருக்கு மஞ்சள் கடதாசி. அது அறிவித்தல், அறிவித்தலுக்கு மஞ்சளை தான் முன்னெச்சரிக்கையாக கூறப்படுகின்றது.
2: முன்னெச்சரிக்கை
0: முன்பு கூறுங்கள்
2: உங்களை கவனம் என்பது உஷாராக இருக்க சொல்லி, இனியும் அதுக்காக மஞ்சள் அது ரொம்ப நல்லதுக்கு
0: தானே. சைவ விளக்குகளும் சிவப்பு மஞ்சள் பச்சை, சிவப்பு வந்த நில், மஞ்சள் வந்து கவனி, பச்சை வந்து புறப்படு, நில் கவனி புறப்படு, அப்படி திரைப்படமும் வந்தது. அந்த மஞ்சள் வந்து மங்களகர காரியங்களுக்கும் நிறத்தை கூட, மஞ்சளை கூடவில்லை மஞ்சள் நிறம், மஞ்சள் நிறம் வந்து மங்களமான விடயங்களை கூறுவதற்கும் வரப்போகின்றது என்றதை முன்னெச்சரிக்கையாக கூறப்படுற எச்சரிக்கைக்கும் இந்த இது கொடுக்கப்படுகின்றது.
2: அப்ப அந்த மனித இனத்தை வழி நடத்த மஞ்சள் உதவும்.
0: நல்ல கருத்தை தந்தீர்கள் ரோஜா, நல்ல கருத்தை தந்தீர்கள்.
2: எனக்கு கனவே கலையாத திரைப்படத்துலப்பா,
0: கனவே கலையாத, கனவுண்டா கலையுமே,
2: கனவே அது கலையும், அதனால்தான் கலையாதே என்று நாங்க சொல்லி பிடிச்சு வைக்கிறோம்.
0: அப்ப கண்ணை கிடைக்கும் தொடர்ந்து
2: ஒரு ஏக்கம்
0: தான். கனவு வரும்போது கண்ணை முடிக்கணும், கண்டினியூ வேண்டாம், கனவு தொடருமா?
2: இல்ல இல்ல, அது சில நேரம் அப்பா ஒரு கனவு திருப்பி கொஞ்ச நேரம் முடிச்சதுக்கு அப்புறம் திரும்பி மூடும் போதும் திரும்ப அதே கண்டினியூவா வரும். அது இருக்கிறது, எனக்கு வந்திருக்கிறது.
0: உங்களுக்கு வந்திருக்கா? நல்லது. சரி, எனக்கு வரவில்லை. சரி, என்ன கனவே கிடையாதே திரைப்படத்துல என்ன?
2: பூசு மஞ்சள், பூசு மஞ்சள் பூத்தது பூ இங்கு என்ற பாடல்.
0: பூசு மஞ்சள் பூசு
2: மஞ்சள் பூத்தது பூங்கி அந்த பாடல்
0: இரண்டு தடவை வருமா? பூசு மஞ்சள் பூசு மஞ்சள்
2: ரெண்டு தரம் வரும். பூசு மஞ்சள் பூசு மஞ்சள் பூத்தது பூவிங்கி.
0: பூத்து விட்டது பூத்தது பூ அன்று பூ. அதனால் தான் பாருங்கள், சில மரங்களிலே இந்த குறிப்பாக பூசணி மரத்தை எடுத்துக்கொண்டால் அதனுடைய பூவின் நிறம் மஞ்சளாக இருக்கும். அதை தொடர்ந்து பெரிய காயாக வரும். அந்த மஞ்சள் பூ சொல்லுகின்றது வருகின்றது வருகின்றது வரப்போகின்றது.
2: கோலம் போட்டுட்டப்பா பூசணி பூ மண்ணுக்கு வைப்பார்கள்.
0: ஓ அப்படியா?
2: பூசணி என்ன வாசனையிலே பூசணி பூ அந்த ஒரு பாட்டு இருக்கிறது.
0: அது இந்த இந்த பூசணியா மற்ற பூசணியா
2: எனக்கு
0: தெரியும்.
2: பூ வச்சு காதுல பூ வச்சு மஞ்சள் பூ வச்சாலும் நல்லதா?
0: மஞ்சள் வந்து மங்களத்துக்கு கூறி விட்டு சிவப்பு பூதான் காதுல வைக்க கூடாது.
2: காதுல பூ பூ வைக்கிறது
0: அது பூ வைக்கிறது வைக்கிற பூ சிவப்பா இருக்கும். தாங்களாக வச்சால் மஞ்சள் பூ, நீங்களாக வச்சால் சிவப்பு பூவா இருக்கும்.
2: நல்லதப்பா நன்றி.
0: காதிலே பூ வைக்காது என்று கூறுவது மற்றவர்கள் காதிலே வைக்க வந்தால் தான் பூ வைக்காது என்று கூறுவது. தாங்களாக வைப்பது வேறு. சரியா? பூ வைக்கிறது பல கருத்துக்களுக்கு வாழ்த்துக்கள் மகளே.
2: நன்றி
0: நன்றி நன்றி நன்றி. இது முன்னியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை. எங்கள் ரோஜா வந்து நாகப்பன் அவர்களை வாழ்த்ததோடு வரவேற்றதற்கு மகிழ்ச்சியும் கூறிக்கொண்டு மஞ்சளை பற்றியும் சில விடயங்களை கூறி இறுதியிலே தெரியாதப்பா என்று அதுல வந்து இரண்டு விதமான பூசணி இருக்கின்றது. சர்க்கரை பூசணி நீட்டு பூசணி என்று. சர்க்கரை பூசணி என்பது வீட்டுதான் உங்களுக்கு மஞ்சள் நிறமாக இருக்கும், சமைத்து சாப்பிட சுவையாக இருக்கும். எல்லா மங்களகரமான காரியங்களில் நடக்கின்ற அபிஷேகங்கள் பூசை அன்னதானத்திலும் அது கலக்கப்படும். அதே போன்று இறுதி சடங்கு முடிந்த பின்பு நடக்கின்ற வைபவங்களிலும் பூசணி அது ஆக்குவார்கள். அந்த பூசணி கலக்கப்படுகின்றது. மற்றது வந்து வீடு குடிபுற துர்க்காரியங்கள், அதாவது கிருமிகள் வந்து அடையாமல் இருக்க வேண்டும் என்பதற்காக கிராமங்களில் நடக்கிற வேள்விகள் பெரிய பெரிய கோவில்களில் அந்த வெள்ளை பூசணிக்காய் நீட்டு பூசணி என்று கூறுவது. அதை வந்து வெட்டி அதில் குங்குமம் பூசி தடை விடுவார்கள். வீட்டுக்கு குடிபுறும் போது புது புதுசாக வீடு குடிபுறும் போது ஒரு வீட்டு மூலையிலே அந்த பூசணியை கட்டி தொங்க விடுவார்கள். அதுதான் வாசலிலே பூசணி பூ வச்சுப்பிட நல்லபடியே வந்தார் நல்லபடியே நடக்க போகின்றது என்று வைப்பது. சரி, அடுத்த உறவு அடுத்த மகள் வருகின்றால் அவள் என்ன கூறுகிறாய் கேட்போம். வணக்கம் மகளே. மஞ்சுளா
2: வணக்கம். நலமா இருக்கீங்களா?
0: நலமாக இருக்கிறேன் அம்மா. நீங்கள் எப்படி இருக்கின்றீர்கள்?
2: நலமா இருக்கும்பா. என்ன தெரியலையே வரலையே. கொஞ்ச நேரத்துக்கு கொஞ்ச நேரம் வச்சு வச்சு பார்த்தோம். இன்னும் லேட்டா வருவோம்னாங்க. இன்னும் காணுமே இன்னும் காணுமே
0: குழப்பத்தோடு குழப்பத்தோடு இருந்தோம். இப்ப தெளிந்து விட்டோம் என்று திடீர்னு எங்களுக்கு ஒரு அழைப்பு உண்டு. அந்த நியமனத்துக்கு செல்ல வேண்டி இருந்ததாலம்மா அதனால தான் நான் செய்தியை வைத்துவிட்டு வருவேன் என்று எழுதினா நான் தாமதமாக என்று பார்த்தேன். முழு தாமதம் இல்லை, நிகழ்ச்சி முடிந்ததன் பின்புதான் எனக்கு கிடைச்சது வருவதற்கு. அப்ப உங்களுடைய நிகழ்ச்சியை போட்டுவிட்டு வந்தேன். நிறமாக இருக்கணும் எங்களுக்கு கேட்டிருந்தீர்கள். நல்லதம்மா நல்லது. நீங்கள் தேடி அலைந்து அப்பாவை காணவில்லைன்னு தேடிய பிள்ளைகளும் நீங்களும் ஒரு குழந்தை. நன்றி. ஆரம்பது மறுமுறை நான் இன்னும் தெரியா வழக்கமாக முன்கூட்டியை கூறிவிட்டு போவோம். நாளைய தினம் நாங்கள் ஒரு இடத்துக்கு செல்லுகின்றோம், நிகழ்ச்சிகள் வராது என்றெல்லாம் கூறுவோம். இது திடீர் என்று வந்த அழைப்பனால் அது அது நேர் நேரத்தில் வந்து அவர்களிடம் ஒரு நேரம் மாற்றி கேட்கவும் முடியாது. நாங்கள் அவள் அதை ஷெடியூல் பண்ணி வர முடியும் என்றபடியால் நாங்கள் அதிலே பிரசன்னமாக வேண்டி வந்துவிட்டோம். சரி, மஞ்சளா குஞ்சு, இப்ப நீங்கள் இந்த எல்லோரும் மஞ்சளை பற்றி பேச நீங்கள் மஞ்சுளா அந்த மஞ்சளை பற்றி என்ன கூறப்போ வந்து கூறுங்கள்.
2: எல்லாரும் சொல்லிட்டாங்க. நான் என்ன சொல்றது, குங்குமம் மஞ்சள்ல தான் தயாரிக்கிறாங்கன்னு சொல்றாங்க.
0: அந்த குங்குமம் என்ற பொருளை மஞ்சளிலே தான் தயாரிக்கிறார்களா? ஒரு முறை நான் பார்த்தேன் மஞ்சளை அரைத்து அதிலே எலுமிச்சம்பழ சாறை விட்டால் சிவப்பாக வருகின்றது இல்லையா? அப்ப அதுதான் குங்குமமோ?
2: இல்லப்பா, அது தயாரிக்கிறது வேற ஏதாவது போட்டு தயாரிப்பாங்க.
0: குங்கும பூ என்று ஒன்று இருக்கின்றது தெரியுமா? குங்கும பூ
2: அது சாப்பிடுறது சாப்பிடுறதுக்கு
0: அதை அரைத்து போட்டு வைக்க தர மாட்டார்கள் இல்லையா? குங்குமம் அப்படி இன்னொரு நாளைக்கு ஆய்விலே கொண்டு வருவோம். குங்குமத்தை பேத்தி இப்ப மஞ்சளை பேத்தி கொடுறோம். நீங்க கூறுற மஞ்சள்ல இருந்து குங்குமம் எடுப்பதுன்ற ஒரு புதிய செய்தியை தருகிறீர்கள். என்ன இது மற்றவர்கள் தராத செய்தி? எங்க மேலும் கொண்டு வாருங்கள். இந்த செய்தியை கொண்டு வர போகிறீர்கள்.
2: நாங்களும் உங்களை போலதான் மஞ்சள் அம்மியில அரைச்சுதான் அதுக்கு முன்னாடி எல்லாம் செய்வோம். சாம்பார் வைக்கும் போதெல்லாம் இப்போ நாங்களும் பவுடர் தான் வாங்க தொடங்கிட்டோம்.
0: சோம்பர்களா வந்து விட்டோம் இல்லையா?
2: நான் எங்க பக்கத்து ஊர்ல எல்லாம் கொஞ்சம் மஞ்சள் விளையும். எங்களுக்கு பக்கத்து அரசம்பட்டுன்னு ஒரு
0: ஊரு, அங்கெல்லாம்
2: மஞ்சள்
0: விளையும். உங்களுடைய எந்த மாவட்டம்?
2: வேலூர் மாவட்டம்.
0: வேலூர் மாவட்டம். வேலூர் மாவட்டத்திலேயும் அங்க அரசம்பட்டி என்ற இடத்துல மஞ்சள் விவசாயம்
2: செய்யறாங்க. மலை ஆறு ஒண்ணு, பெரிய ஆறு ஒண்ணு வருது, கமண்டல நதினு.
0: கமண்டல
2: அதனால அங்க கொஞ்சம் மஞ்சள் வாழைதான் அதிகம் பையன்.
0: ஓ,
2: நாங்க போயிட்டு வாங்கிட்டு வருவாங்க. அப்பெல்லாம் எங்க வீட்டுல எங்க மாமியார் அங்கதான் போயிட்டு வாங்கிட்டு வந்து காய வச்சு நாங்க
0: தப்பி அதை வாங்கி கூட வந்து காய வச்சு பின்பு அவித்து அரைப்பார்களா?
2: வேக வச்சு காய வச்சு வச்சுக்கின்னு அப்புறம் சாம்பாருக்கு போடும்போது வீட்டிலேயே அம்மியில அரைச்சிக்குவோம். மிளகா தூளுக்கு வந்து அதுல போட்டு
0: அரைச்சிக்குவோம். நல்லது. அது அப்படி அது நிச்சயமாக அப்படி செய்வது உடம்புக்கு நேரடியாக அந்த அதனுடைய சத்து கிடைக்கின்றது. அந்த கிருமி நாசினி தடுக்கும் தன்மையும் நேரடியாக கிடைக்கின்றது என்றது என்னுடைய அபிப்பிராயம். நல்லபடியம் அது, நல்லபடியம். மஞ்சள் தான் கூடுதலாக. வேறு இந்த மஞ்சளை வேறு என்னதுக்கு பாவிக்கின்றோம்? உணவுக்கு பாவிக்கின்றோம், வேறு எதுக்கு பாவிக்கின்றோம்?
2: உணவுக்கு
0: நோவுகளுக்கு, உடல் நோவுக்கு, கால் அடிபட்டு முறிந்து விழுந்து மிருகங்கள் மருதர்கள் விழுந்து முறிந்துவர்கள் எலும்பு முறிவுகளை நீராக்குவதற்கு மஞ்சள்
2: புளி
0: மஞ்சள் புளியும் மஞ்சள் புளியும் மஞ்சள் மறைக்கிறதா
2: அரைச்சி உப்பு இதெல்லாம் போட்டு கொதிக்க வச்சு அந்த வீக்கத்து மேல
0: போடுவாங்க. எங்கள் ஊரில் இன்னும் இருப்பாங்க இந்த வன்னி என்ற இடங்களில மிகவும் காய்ந்த நிலங்கள் உள்ள இடம், நெடிய முள்ளுக்கள் உள்ள இடம், முள் அந்த முள் செடிகளிலே கலந்து நீண்ட முள்ளு காலையிலே தைத்து ஆழமாக சென்று விட்டால் அது எப்படியாவது வெட்டி ஆயுதங்கள் போட்டு வெளியே எடுத்து விடுவார்கள். அல்லது இந்த மஞ்சளிலே நீங்கள் சொன்ன மாதிரி புளி உப்பு இதயத்தை சேர்த்து நல்லெண்ணெயிலே பொறித்து அதை எப்படியே துணியில் எடுத்து அந்த முள்ளு தைத்த இடத்திலே வைத்து கட்டி விடுவார்கள். அந்த முள்ளு தானாக வெளியே வந்துவிடும்.
2: அது கூட எங்களுக்கு எல்லாம் கூட நாங்க செஞ்சிருக்கோமா, நாங்களும் விறகெல்லாம் வெட்டுவோம்பா கல்யாணம் ஆன புதுசுல. முள்ளி பத்தி செஞ்சிருக்கோம் நாங்க கூட
0: பழைய முறைகள் எல்லாம் போயினபடியால் தானே விரதங்கள் திடீரென்று எங்களில் வந்து உடனே தொற்றிக் கொள்ளுகின்றது. நாங்கள் தொற்று நீக்கி உள்ள உணவுகளை எல்லாம் மறந்து விட்டோம். வியாபாரத்திலே விஞ்ஞானத்துறையிலே அறிவியல்துறையிலே பல பல புதிய கருவிகளை கண்டுபிடித்து உற்பத்தியை பெருக்கிக் கொள்கிறோம் என்று பெருக்கிக் கொண்டு எங்கள் மூளையை சுருக்கி விட்டார்கள். இல்லாது விட்டால் அம்மி உலவியே பாவிப்பதில்லையே எங்கள் மக்கள். உடல் உலக்கை பாவிப்பதில்லையே. எல்லாம் அங்கே கிரைண்டரை கொண்டே கொடுத்து விடுவார்கள். அரைப்பதெல்லாம் வீட்டிலே மிக்சி அதுகளை வைத்து அரைக்கின்றார்கள். அதுல எவ்வளவு விஞ்ஞான சத்துக்கள் அதுக்குள்ள எங்களுடைய சத்துக்கள்
2: மிக்சியில போட்டு அரைச்சிட்டும்பா. மில்ட்டியில கூட போயிருக்கிற இடத்துல மிக்சியில போட்டு மஞ்சள் அரைச்ச உடனே பிளேடு உடஞ்சிச்சு.
0: உடையும் அவ்வளவு வைரமான பொருள் அந்த பொருள்.
2: தங்கமும் மஞ்சளுக்கும் ஒரே விலைன்னு சொல்லுவாங்க பாப்பெல்லாம். இப்ப
0: அப்படித்தான் இருக்கு. இப்ப வைரத்தின் விலையாக வந்து விட்டது மஞ்சள். மஞ்சளே கழிமையான ஏறிவிட்டது. எல்லோரும் எல்லா நாட்டவர்களும் எல்லா இனத்தவர்களும் பாவிக்கின்றார்கள். நல்லபடியும் கூறியிருக்கின்றீர்கள் மஞ்சளா. இங்கே தங்கம் இந்த மஞ்சள் என்ற பதம் பெறக்கூடிய பாடல் என்ன பாடல் தோன்றுகின்றது உங்களுக்கு?
2: காலம் படம் வந்துச்சு மஞ்ச கயிறு தாலி மஞ்ச கயிறின் பாடல் பா மனோரமா பாடல்.
0: மஞ்ச கயிறு
2: தாலி மஞ்ச கயிறு
0: மஞ்ச கயிறு தாலி மஞ்ச கயிறு அந்த பாடல் சரியா வரி? மஞ்சக்கயிறு தாலி மஞ்சக்கயிறு கயிறு என்று மனோரமா பாடிய இந்த படம் நான் தேடி எடுக்கின்றேன். மஞ்சக்கயிறு தாலி மஞ்சக்கயிறு அந்த பாடல் என்னம்மா?
2: உனக்கும் வாழ்வு வரும். உனக்கும் வாழ்வு வரும்
0: அதான் திரைப்படம். சரி, உனக்கும் வாழ்வு வரும் என்ற திரைப்படத்தில இருந்து உங்களோட கதம் பத்திரி அந்த பாடல் கிடைக்கும். வேற என்ன தகவல் மஞ்சள பத்தி?
2: கல்யாணத்துக்கு கூட முதல்ல சமையல் பொருள் வாங்குறதுல லிஸ்ட் எழுதின மஞ்சள் தான்
0: முதல். அருமையான பதம், நல்ல ஒரு தகவல் தந்திரி. எதற்கு முதல் எடுத்து வைப்பது மஞ்சள். எங்கள் தந்தையார் கூறுவார், வீடு குடிப்பு கூறும் பொழுது அவர்களுக்கு சில பேருக்கு அறிவுரைகள் கூட உதவிகள் செய்கிற போது முதலில் வீட்டுக்குள்ளே மஞ்சள், அடுத்து உப்பு, அதன் பின்பு அரிசி, இந்த மூன்று பொருளும் கொண்டு போகணும்னு கூறுவார். இந்த மூன்றும் வீட்டிலே குறையாமல் இருக்க வேண்டிய பொருள். அதில் முதல் மஞ்சளைத்தான் கூறுவார். நல்லப்பா, நல்ல. அந்த மஞ்சள் எங்கள் வாழ்க்கையிலே பிள்ளையார் விநாயகரை நாங்கள் இல்லாத இடத்திலே ஒரு ஒரு ஒரு விழா செய்ய வேண்டும், வீட்டிலே ஒரு பூஜை வைக்க வேண்டும், விநாயகர் படம் இல்லை என்றால் நாங்கள் எடுத்து சாணத்திலே எடுத்து விநாயகரை பிடிப்போம், கையால பிடித்து அருகம்புல்லு குத்துவோம், அல்லது மஞ்சளை திரட்டி அதை அமர்த்தி அப்படி கூர் மாதிரி எடுத்து கூட அதிலே அருகம்புல்லை குத்தி அதை அதை விநாயகர் என்று நினைத்து அதிலே கொட்டெல்லாம் வைத்து பூஜை செய்வார்கள் இல்லையா?
2: நிலத்துல வந்து நெல்லு நாத்து விடுவோம்பா, அந்த டைம்ல மஞ்சள்ல பிள்ளையார் செஞ்சு அருகம்புல் வச்சு சாமி கும்பிட்டுதான் நெல் நாத்து விடுறது.
0: நல்ல செய்தி பாத்தீங்களா? புதிய புதிய செய்தி, மற்றவர்கள் தராத செய்தியை நீங்கள் தரகின்றீர்கள். இன்னும் வந்து அந்த மஞ்சள், மஞ்சளில் வந்து வண்டுகள் தும்பிகள் பூச்சிகள் தொற்றாது ஒருபோதும். பிடிச்ச மஞ்சள் தூக்கி எரிந்து விட்டு பாருங்கள், இத்தனை நாளைக்கும் அது கிடக்கும், கரையான் கூட அதிலே தொற்றாது. அதே போன்று இந்த காஞ்சி போன எரு, அந்த சாணம், பிள்ளையார் பிடித்த சாணத்தை குப்பையில கொண்டு போட்டாலும் அதிலே கரையான் அல்லது எறும்பு அல்லது வண்டு கிருமிகள் தொற்றாது. இரண்டும் கிருமி நாசினிதான். மற்றது கவிச்சி உள்ள மீன், மீன் ஆக்கும் பொழுது கூட கவிச்சி கூட வந்த மஞ்சள் மஞ்சளை போட்டு கழுவுவார்கள்.
2: கோழி கூட
0: மஞ்சள் பூசிட்டு தான் எல்லாம் வகையிலும் இந்த மஞ்சள் எங்களுக்கு வந்து உபயோகப்படும். கத்தரிக்காய் ஆக்கும் பொழுது அதுக்கு மஞ்சள் நிறைய போடுவார்கள் இல்லையா? மஞ்சள் வந்து ஒரு கிருமி நாசினி.
2: கவிச்சி போகும் சொல்லிட்டு அந்த கோழி அந்த ரெக்க எல்லாம் உரிச்சு முடிச்ச அப்புறம் மஞ்சள் பூசிட்டு தான் அந்த அதான் கொஞ்சம் நெருப்புல காய வைப்பாங்க சரியா? அது பழைய காலத்துல எல்லாம் அப்படிதான் நெருப்புல காய வச்சாங்கன்னா அந்த ரெக்க எல்லாம் போயிடுச்சுன்னா அந்த மஞ்சள் போட்டு தேய்ச்சாங்கன்னா அது கொஞ்சம் சுத்தமாயிடும்
0: போய்விடும். ஓ, வீட்டினுள்ளே மஞ்சளை தெளிப்பதும் அதற்காகத்தான். கிருமி நாசினி போவது துர்நாற்றம்
2: வாரத்துக்கு ஒரு முறை வெள்ளிக்கிழமை வீடு தொடச்சு சாமி கும்பிடுறது முன்னே எங்க மாமியாரு கோமியம் கிடைக்கலன்னா மஞ்சள் தண்ணி தான்
0: நல்ல செய்திகளை மஞ்சளா நீங்கள் தந்தீர்கள். வாழ்த்துக்கள் அம்மா. துணைந்து சிறப்பித்து மஞ்சளை பற்றிய பல விடயங்களை மற்றவர்கள் கூறியதோடு சேர்த்து நீங்களும் சில விடயங்களை சேர்த்து எங்களுக்கு புரிய வைத்திருக்கின்றீர்கள். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. இன்னும் இருக்கின்றது, இன்னும் இருக்கின்றது மஞ்சள் எங்களை வாழ்க்கையிலே கடமையிலே வந்திருக்கின்றதுக்கு இன்னும் அவ்வளவு இருக்கின்றது. அந்த மஞ்சளும் சிறப்பானது, மஞ்சள் நிறமும் ரோஜா வந்து கூறியது போல மஞ்சள் நிறமும் ஒரு மங்களமானது என்று கூறுகிறது. நிறமும் எங்களுக்கு விருப்பமானது என்று சொல்லி நல்லது.
2: உங்களுக்கு மஞ்சள் வச்சுதான் ஒரு மதிப்பே இருக்கு, அது இல்லாத போது அதனுடைய மதிப்பு குறைச்சல் தான்.
0: அப்படியா? பொங்கல் பொங்கல் பானைக்கு மஞ்சள் நல்லதம்மா. வாழ்த்துக்கள் உங்களுக்கு.
2: பொங்கல் பானைக்கு கட்டுறது தான் பச்சை மஞ்சள்.
0: பச்சை மஞ்சள்
2: பெண்களுக்கு சொல்றேன்னா, பெண்களுக்கு அந்த மஞ்சள் பூ பூசுற வரைக்கும் தான் ஒரு நல்ல ஒரு மங்களம் மரியாதைன்றது இருக்குது.
0: மங்களம் அது மங்களமும் மரியாதையும் சுமங்கலியா இருக்கும் பிறகு நம்ம களத்திலே மஞ்சள் இருக்க வேண்டும். மஞ்சள் தானே தாலி, தாலிக்கு ஒப்பானது. மற்ற ஒன்று ஒன்றுக்கு தானே இந்த புளி சாதம், புளியோதரை புளி சாதம் செய்வதற்கு மஞ்சள் கூடுதலாக போடுவார்கள் இல்லையா? நல்லது மகளே, சிறப்பான தகவல்களை தந்திருக்கீங்கள். பெருமையான தகவலை தந்ததுக்கு நன்றியும் வாழ்த்துக்களும். நாங்கள் மீண்டும் சந்திப்போம். அடுத்த உறவிடம் செல்லட்டுமா மகளே?
2: நன்றி
0: மகளே, நன்றி நன்றி நன்றி. வணக்கம் வணக்கம் வணக்கம். யாருக்கா? வணக்கம் ஐயா, ராமன் மனவை ராமன் வந்து விட்டார். வணக்கம் வணக்கம், நலமாக
3: இருக்கின்றேன்,
0: பலமாக இருக்கின்றேன், ஆரோக்கியமாக இருக்கின்றேன். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் இருவரும் ஆரோக்கியம். இவ்வளவு பணியில இருக்கின்றீர்களா?
3: ஆமா, பணி முடிஞ்சிட்டுதான். பணி
0: முடிஞ்சிருச்சுக்கு சென்றிருக்கின்றீர்கள். சரி, இந்த மஞ்சளை பற்றி உங்களுக்கு என்ன தெரியும்? மஞ்சளை பற்றி தெரிந்தால் கூறுங்கள். தெரிந்த வகையிலே மஞ்சள்,
3: மஞ்சள் வந்து அதாவது காயம் வந்துட்டுனா காயம் வந்த இடத்துல அதை குழச்சிட்டு தடவிடுவாங்க ஐயா. எங்க அம்மா தடவிட்டாங்க, அந்த ஞாபகம் எனக்கு இருக்கு.
0: ஞாபகம் இருக்கு. மஞ்சள் ஒரு மருந்து, மஞ்சள் ஒரு கிருமி நாசினி. அல்லது
3: அதனால அது மருத்துவ குணம் வாய்ந்ததுனால எல்லா ஒரு உடம்புல மகளிர்லாம் உடம்புல பூசிக்கிறாங்க. இந்த தர்மத்துல எதுவும் நோய் வராதுன்னு சொல்லிட்டு பூசிக்கிறாங்க. பண்டைய காலத்துல இருந்து அந்த பழக்கம் இருக்கு. அடுத்து மஞ்சள் வந்து மங்களகரமா இருக்குன்னு இருக்கு. தெய்வ அதாவது ஆன்மீகத்துல வந்து மஞ்சள் சிறப்பா இருக்கு. இப்ப தெய்வத்துக்கெல்லாம் பார்த்தோம்னா பட்டாடை எல்லாம் பாத்தீங்கன்னா மஞ்சள் எடுப்பாங்க அதிகமா. நாங்களாம் எடுத்துருக்கோம். எங்க நாங்க வழிபடுற தெய்வம் வந்து பெண் தெய்வம் தான். அதுக்கு மஞ்சள் வந்து பட்டாடை எடுத்து கட்டி அபிஷேகம் எல்லாம் செய்வாங்க. மஞ்சள் தண்ணிய ஊத்தி,
0: மஞ்சள் தண்ணிய ஊத்தி
3: வீட்டுல வரக்கூடிய விசேஷங்களுக்கு இப்ப ஏதாவது கல்யாணம் மூர்த்தம் நடிகை மாதிரி வரும்போது அவங்க அந்த மஞ்சள் அந்த மரத்தை தடவி ஊணுவாங்க. ஒரு வீட்டுல ஒரு விசேஷம் நடக்குதுன்னா அந்த மாதிரி செய்வாங்க. இப்பதான் வந்து மஞ்சள் வந்து சிறப்பானதுதாயா,
0: சிறப்பானதுமே
3: பயன்படுது. தனித்து சொல்ல முடியாது, எதுல போனாலும் மஞ்சள் இருக்கு.
0: மஞ்சள் இருக்குது. மஞ்சள் மிகவும் முக்கியம். மஞ்சளும்
3: கலாச்சாரம் மஞ்சள் இருக்கு.
0: எங்களுடைய பண்பாடுகள்ல மஞ்சள் முக்கியமாக.
3: ஆமா ஆமா, பண்பாடுகள்ல மஞ்சள் முக்கியமான அது ஒரு கிருமி நாசினி. அது
0: நல்லது நல்லது,
3: வேற ஒண்ணு எனக்கு சொல்ல தெரியல.
0: சரி நல்லது, இதுவரை சொன்னதே பெரிய செய்தியா இருக்கின்றது. இந்த மஞ்சள் என்ற பதம் வரக்கூடியதாக உங்களுக்கு என்ன பாடல் மனதிலே இருக்கின்றது? எந்த ஆரம்பத்திலும் பெறலாம், இடையிலும் அந்த பதம் பெறலாம். மஞ்சள் அந்த பதம்
3: பெறக்கூடியதாக. மஞ்சள் முகமே வருக, உலக விளக்கே வருக, ஒரு பாட்டு ஏபிசிடி படம்
0: அது வந்து அதுல
3: நடிச்சு
0: அப்படியே ஒன்று. மஞ்சள் முகமே வருக வந்து வேட்டைக்காரன் திரைப்படத்திலேயும் ஒரு பாடல் இருக்கின்றது. நீங்கள் சொல்ற மஞ்சள் முகமே
3: அதுல ஏபிசிடி படத்துல இருக்கியா? கேட்டிருக்கேன்.
0: என்ன பாடல்?
3: ஆமா ஐயா.
0: எப்படி வரும்?
3: மஞ்சள் முகமே உலக விளக்கே வருக வருக. மஞ்சள் முகமே,
0: மஞ்சள் முகமே உலக விளக்கையா, குல விளக்கே
3: வருக வருக. ஆமாயா ஆமாயா.
0: மஞ்சள் முகமே குல விளக்கே வருக வருக. அப்படியா?
3: வருக வருக வருக. ஆமாயா ஐயா. ஆமா
0: சரி, அதுலயே மஞ்சள் வரும். நல்லது, உங்களுக்கு அந்த பாடலை தந்தமைக்கு. மற்றும்
3: உங்களுக்கு தெரிஞ்ச சொல்லுங்க, எனக்கு தெரிஞ்ச சொல்லிட்டேன், நான் தெரிஞ்சுக்கலாம்.
0: அப்படியா? மஞ்சள் வந்து எங்களுடைய ஆரம்ப காலத்துல இருந்து கருவறையிலிருந்து கல்லறை மட்டும் மஞ்சள் எங்களோடு கூடி இருக்கிறது ஐயா. கருவறையில இருக்கும் பொழுது அம்மா மஞ்சளை உபயோகித்து அந்த சத்து குழந்தைக்கு செல்லுகிறது. பிறந்த பின்பு அதுக்கு நடக்கிற சம்பவங்கள் வைபவங்கள் அத்தனையிலும் மஞ்சள் கலந்திருக்கின்றது. இறுதியாக இறுதி சடங்குகளையும் மஞ்சள் இருக்கின்றது. கருவ கல்லறைக்கு கொண்டு செல்லும் பொழுது மஞ்சள் எல்லாம் கொட்டுவார்கள். திருநூறு, மஞ்சள், குங்குமம் எல்லாம் அதுக்குள்ள போடுவார்கள். அந்த மஞ்சள் வந்து பொருட்களை கெட்டு போக விடாமல் பாக்கு. வீட்டிலே வந்து நாங்கள் இந்த பச்சை மிளகாய் இருக்குது இல்லப்பா, பச்சை மிளகாய். அந்த பச்சை மிளகாய் வாங்கினால் ஒரே நாளில வாங்கி வரும் பச்சை மிளகாய் அத்தனையும் சமைக்க முடியாது. நாலு நாள் ஐந்து நாள் வைத்திருக்க வேண்டும் என்றால் கெட்டு போகாமல் இருப்பதற்கு அதை மஞ்சள் கொட்டி அதை குலுக்கி மஞ்சளோடு சேர்த்து வச்சால் கெட்டு போகாது. கொரோனா காலத்திலே மஞ்சள் மிக முக்கியமான கிருமி நாசினி. கொரோனாவை எதிர்க்கும் கிருமி நாசினி. உலக நாடெல்லாம் தெரிய வந்து வேற்று நாட்டவர்கள் வேற்று இனத்தவர்களும் மஞ்சளை தேடி வாங்குகிறார்கள். அங்கே மஞ்சளா கூறியிருந்தால் மஞ்சளுக்கும் தங்கத்துக்கும் தங்கத்தின் விலை, தங்கத்தை விட மஞ்சளுக்கு விலை கூட வந்து விட்டது.
3: சொல்ல முடியாது, அப்படிதான் இருக்கு இப்ப காலம்.
0: மஞ்சள் மிகவும் முக்கியமானது. அந்த மஞ்சளை வந்து வாசலிலே கட்டி தொங்க விடுவார்கள். திருமணியாசினி உள்ளுக்கு வர விடாமல் இருக்கிறது. அங்க இன்னொருவர் வந்து அரைத்து கதவுகளிலே பொட்டு வைத்து விடுவார்களாம். வீட்டு கதவில் இருந்தால் ஒன்று வரும்போது மங்களமாக மங்களமாக இருக்கும், இரண்டாவது கிருமினியால் உள்ளுக்கு வராது. காசு என்ன கடைகளிலெல்லாம் மாலை நேரம் வந்தவுடன் மகாலட்சுமி வரப்போகின்ற மஞ்சளை தெளிப்பார்கள். மஞ்சளை கரைத்து தெளிப்பார். அவருடைய கல்லாப்பட்டி என்று கூறப்படுங்க பணம் வைக்கிற பெட்டிக்கு மஞ்சள் கொண்டு போட்டு வைப்பார்கள். எல்லாவற்றையும் சிறப்பாக திருப்பதியிலே உங்களுக்கு மஞ்சள் அரைத்து அதே கரைத்த தண்ணி தான் தீர்த்தமாக தரும். மஞ்சள் அவருக்கு மஞ்சளாலே அபிஷேகம் பெறுகின்ற அந்த தண்ணீரை தீர்த்தமாக தருகின்றார்கள். மஞ்சள் திருப்பதி பெருமாள் கோயில் பெருமாள் கோயில் அள்ளி அதை நாங்கள் அப்படியே கையில் ஊட்டி வாங்கி வாயில விடுவோம். மஞ்சள் அந்த மஞ்சள் இவ்வளவு காரியங்கள் மஞ்சள் பல உணவுகளை தயாரிக்கின்றோம். தக்காளி கத்தரி போன்ற அந்த மரக்கறிக்கு அதிலே அலர்ஜி அதாவது வந்து கிளம்பி என்று கூறுவார்கள். அந்த சாப்பாடு சில பேருக்கு ஒத்து வராது, சோறு கடிக்கும் அதை சாப்பிட்டால். அதற்கும் நீங்கள் பச்சை தக்காளி பச்சை அதாவது பச்சையாக இருக்கின்ற தக்காளி பழமாவதற்கு முன்பு அந்த தக்காளியை நாங்கள் சமைக்கும் போது அதற்குள்ளே மஞ்சள் கூடுதலாக போடுவார்கள். கத்தரிக்காய்க்கு மஞ்சள் கூடுதலாக போடுவார்கள். அதாவது வந்து அலர்ஜி உள்ள உணவுகள் சில பேருக்கு அது கடிக்கும், அது ஒத்து வராது. ஆனால் மஞ்சளை போட்டு சமைத்தால் உப்பாமை போய்விடும். சாதத்திலே மஞ்சள் போட்டு புளிச்சு அதன் புளிச்சது வரைக்கும் மஞ்சள் கூடுதலாக தருகின்றார்கள். என்று அதற்குள்ளே வேறு வாசனை திரவியங்களும் சுவை ஊட்டிகளும் போடும் பொழுது அந்த மஞ்சள் இருந்தால் அதை இலகுவிலே சீரணமாக்கி வேறு கோளாறுகளை ஏற்பட விடாது. மஞ்சள் வீட்டிலே குழந்தை ரிதுவாக இருந்தால் அங்கே மஞ்சள் கூடுதலாக பாவிக்கப்படுகிற அளவுக்கு மேலே வந்து வெள்ளை துணியிலே மஞ்சள் கரைத்து கட்டுவார்கள். ஆற்றிலே முதலை கடித்து விட்டால் அவரை வீட்டிலே கொண்டு வைத்தியம் செய்வதற்கு முன்பு அவருக்கு மேலே பெரிய வேஸ்ட் வெள்ளை வேட்டி மஞ்சள் அழைச்சி போட்டு கட்டி விடுவார்கள். மேலிருந்து கூட அந்த அவருக்கு எந்த கிருமியும் வரக்கூடாது. என்றால் அவ்வளவு தூரம் கிருமிகளை அகற்றும் வல்லமை இந்த மஞ்சளுக்கு உண்டு. அதை தமிழன் தான் கண்டுபிடித்தான். நிலையங்களே நீங்கள் சென்று பார்த்தால் மருத்துவ இடங்களில் இந்த மாத்திரைகளிலே மஞ்சள் மாத்திரைகளும் புறம்பாக இருக்கின்றது. மஞ்சளை
3: மாத்திரைகளை
0: முறிவு நெறிவு போன்றவற்றுக்கு இந்த மஞ்சளை உப்போடு நல்லெண்ணையோடு சேர்த்து வறுத்து எடுத்து அதை ஒரு துணியிலே வச்சு கட்டிவிட்டால் அது முறிந்த எலும்பும் பொருந்தி வரும். குழந்தை பிறந்த பின்பு அந்த குழந்தை பெற்ற தாய்க்கு மஞ்சள் பூக்கை செய்து கொடுப்பார்கள். மஞ்சள் எங்களுடைய ரோஜா வந்து கூறியிருந்த வேப்பம் இலையும் மஞ்சளையும் அரைத்து உருண்டை உருண்டையாக எடுத்து விழுந்த கொடுப்பார்கள். அவர்களை வயிற்று புண்களை யாத்திக்கிறார். அதன் வயிற்றிலே குழந்தை இருக்கும் பொழுது அவருடைய உணவுக்கு மஞ்சள் சேர்க்கின்றார்கள் என்றால் குழந்தைக்கு மஞ்சள் சேர வேண்டும், விரத்தத்திலே சேர வேண்டும் என்று சொல்லி அந்த மஞ்சள் என்ற பொருள் பிறந்ததிலிருந்து இறந்து கருவறைக்கு போகும் மட்டும் எல்லா சம்பவங்களிலும் இந்த மஞ்சள் எங்களோட ஈடுபாடாக இருக்கின்றது. திருமணம் செய்யும் மங்களகரமான காரியத்துக்கும் மஞ்சளை வைத்திருக்கின்றோம். இறுதிக்கடங்கு செய்யும் போது மஞ்சள் அங்கே அந்த குளிப்பாட்டும் பொழுது மஞ்சள் மூட்டி ஊத்துறார்கள்.
3: மஞ்சள் தண்ணி தான்
0: மஞ்சள் மிக முக்கியமான பொருள். எல்லாவற்றையும் விட ஒரு சுமங்கலி பெண்ணுக்கு முதலிலே கணவன் தாலி கட்டுவது மஞ்சள் தாலி தான். மஞ்சள் மகிமை என்ற ஒரு திரைப்படமே வந்திருக்கின்றது. கண்ணாம்பாளத்தில் நல்ல நடிப்பு மஞ்சள் மகிமை. மஞ்சளுக்கு மகிமை கணக்கு உண்டு, நிறைய உண்டு ஐயா. இப்படி அற்புதமான தகவல்களை எல்லாம் ஒவ்வொருவரும் வந்து மஞ்சளை பற்றி தந்தபடி எங்கள் அஞ்சரப்பட்டிக்குள்ளே சமையல் அறைக்குள்ளே இருக்க மஞ்சளுக்கு இவ்வளவு தூரம் இருக்கின்றது என்று தெரியக்கூடியதாக வந்துவிட்டது இல்லையா.
3: ஒரு மஞ்சள் பத்தி ஒரு வரலாறு சொல்லிட்டு ஐயா வீட்டில் கேட்கிற மாதிரி தெரிஞ்சுக்கிட்டீங்க.
0: எங்கள் உறவுகள் வந்து கூறியிருந்தார்கள் அற்புதமாக மஞ்சளை பற்றி. அது எங்கே உற்பத்தி செய்யப்படுகிறது, மஞ்சளை எப்படி எடுக்கின்றார்கள், மஞ்சள் அந்த மஞ்சள் என்ன எப்படி நீங்கள் சமையலுக்கு உபயோகிக்கலாம். ரசம் வந்து கொண்டு வைத்தால் அதுக்கு மஞ்சள் பொடியில் கொஞ்சம் முன்னால் போட்டே ஆவார்கள். நல்லது ஐயா, வாழ்த்துக்கள். நிறைவாக அந்த பாடலை இருந்திருக்கீங்க. இன்னொரு அன்புடன் அழைக்கின்றார். சரி, அவர் சென்று விட்டால் நீங்கள் பேசுங்கள். மற்றது நீங்கள் வீதியிலே செல்லும் பொழுது உங்களை கவனமாக செல்லும்படி மஞ்சள் விளக்குகள் இருக்கிறது ஐயா.
3: இருக்குயா இருக்கு இருக்கு இருக்கு விளக்கு இருக்கியா இருக்கு.
0: மஞ்சள் வருவது இந்த ஆபத்து சிவப்பு வரப்போது கவனம் உடனே ஆபத்து நெல் கவனி புறப்படும்.
3: ஆமா ஆமா அதுல வச்சிருக்காங்க தான் இருக்கு மூணு கலர் இருக்கு மஞ்சள் இருக்கும் பச்சை இருக்கு சிவப்பு இருக்கும்.
0: உங்களுக்கு நல்ல விடயங்கள் நடக்கும்போது அழைப்புதல் வரும்போது மஞ்சள் இலை வருகின்றது. அதே போன்று அழைப்பு ஆணை நீதிமன்றத்திலிருந்து வருவதும் மஞ்சள் கடதாசியம் கவனம் வா வந்து இந்த விவரத்தை கூறுவேண்டா குற்றம்
3: அதெல்லாம் பார்த்தது இல்லையா அதெல்லாம் இருக்கலாம் நீங்க சொல்றது எல்லாத்தையும் பார்த்துட்டீங்க.
0: அறிவித்தல் தரும்பொழுது மஞ்சள் இலை தருவார்கள் மஞ்சள் கடதாசி நல்லது இணைந்து சிறப்பித்து இவ்வளவு விரிவாக மஞ்சளை பற்றி நாங்கள் தெரிவித்த கதமும் தெரிவி கதமத்திலே தெரிவாகி வந்த பதம் மஞ்சள் மஞ்சளை பற்றிய பாடல்களை எல்லோரும் கேட்டிருக்கீங்கள். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. மீண்டும் சந்திக்கும் வரை விடைபெறுவோமா? அடுத்த உறவு ஒருவர் எட்டி பார்த்து இரண்டு உறவுகள் எட்டி பார்த்துட்டு எனக்கு விருப்பமான மீனாட்சி மீனா சுவாமிநாதன் அவர்களும் ஏரிக்காடு பூபதியும் அழைத்தார்கள் வருவார்கள். இப்போது அவர்களுடன் உரையாடும். நன்றி நன்றி நன்றி ராமன் ஐயா நன்றி ஐயா வணக்கம் நன்றி. அடுத்து வருகின்றார் எங்களுடைய பூபதி ஏரிக்காடு பூபதி. வணக்கம் வணக்கம் பூபதி அவர்களே. நாங்கள் நலமாக இருக்கின்றோம். நீங்கள் எப்படி இருக்கின்றீர்கள்? இருக்கின்றீர்களா? அங்கே கொரோனாவினுடைய தாக்கம் எப்படி இருக்கின்றது உங்கள் பகுதியிலே? பேசுவது கேட்கவில்லையா? நான் பேசுவது நீங்கள் நலமாக இருக்கின்றீர்களா?
4: நல்லா இருக்கீங்க. நீங்க நலமா இருக்கீங்களா?
0: நாங்கள் நலமாக ஆரோக்கியமாக இருக்கின்றோம் மகிழ்வாக இருக்கின்றோம். அங்கே உங்களுடைய ஏரிக்காடு பகுதியிலே கொரோனாவினுடைய தாக்கம் மின் கிருமியினுடைய தாக்கம் எப்படி இருக்கின்றது? கூடுதலாக இருக்கிறதா குறைந்து கொண்டு போகின்றதா?
4: குறைந்து போகுதுன்னு சொல்ல முடியாதுங்கய்யா. ஆனா கூடுதலா இருக்குது. ஆனா அந்த கூடுதலா வந்து கூடுதல அது அப்படியே இருக்கு.
0: தான் போக மாட்டேன். இந்த மஞ்சள் அப்படி இந்த கொரோனாவுக்கு மஞ்சள் எந்த வகையில உதவியாக இருக்கின்றது?
4: இப்போ நான் வந்து டெய்லர் கடை வச்சிருக்கேன். காலையில போனா மஞ்சள் ஒரு ஸ்பூன் போட்டு தண்ணி எழுதி முன்னாடி வாசப்படி ஃபுல்லாவே தெளிச்சிருவேன். ஏன்னா பக்கத்துல வந்து டீ கடை மல்லிகை கடை இருக்கு எனக்கு. அதனால நான் என்ன பண்ணுவேன்னா காலையில போன உடனே முதல் கூட்டி விட்டு டெட்டால் ஊத்தி அந்த வாசல் அந்த முன்னாடி இருக்க அந்த திண்ணையெல்லாம் வந்து தொடச்சு விட்டு அதுக்கப்புறம் மஞ்சள் கலந்து அந்த தண்ணி எல்லாம் தெளிச்சு விட்டுவோம்.
0: அதுக்கப்புறம் தான்
4: அதாவது கிருமி நாசினியை வந்து கட்டுப்படுத்தக்கூடிய மஞ்சளுக்கு வந்து அந்த தண்ணி உண்டு.
0: வாழ்த்துக்கள்.
4: அதே மாதிரி டெட்டாலுக்கு வந்து இந்த வைரஸ் வந்து பாதிக்காதுன்னு டெட்டால சொல்றாங்க. அந்த டெட்டால் யூஸ் பண்றது அதாவது நம்ம வந்து எந்த ஒரு விசேஷம் செய்தாலும் முதல்ல வந்து மஞ்சள்ல பிள்ளையார் பிடிச்சுதான் நம்ம பிள்ளையார் பிடிச்சு வச்சு அருகம்புள்ள பிள்ளையார் கடந்தான அந்த மஞ்சள் பின்னால வச்சு சாமிக்கு முன்னு தொடங்குவோம். அது வந்து சிறப்பா பண்ணுவோம். இப்ப நான் வந்து ஆயுத பூஜை போது மஞ்சள்ல பிள்ளையார் பிடிச்சி அரங்கம்புல் வச்சு அதுக்கப்புறம் அதுக்கு சந்தாயம் வச்சு பொட்டு வச்சு புண்ணு வச்சு நான் வந்து சாமி கும்பிடுவேன். ஆயுத பூஜை அன்னைக்கு.
0: வாழ்த்துக்கள். சிறப்பான ஒரு செய்தி. வேறு என்ன இந்த மஞ்சள் எங்களுடைய வாழ்க்கையில வேறு எங்கே எங்கெல்லாம் சம்பந்தப்படுகிறது?
4: மஞ்சள் வந்து நிறைய சம்பந்தம் பண்ணுது. அதுல வந்து கடையில வாங்கக்கூடாது. இல்லைன்னா நம்ம விவசாயிகிட்ட வந்து மஞ்சள் நிலத்துல போட்டிருப்பாங்க. அந்த மஞ்சளை வாங்கி நம்ம அரைச்சி எடுத்து வச்சுக்கணும். காத்து படாம எடுத்து வச்சுக்கணும். அந்த மஞ்சள் தான் வந்து கெட்டு இல்லாம இருக்கும். நம்ம மேலுக்கு பெண் பிள்ளைங்களுக்கு மேலுக்கு பூசறது கூட பாத்தீங்கன்னா அந்த மஞ்சள் எடுத்து வருஷம் பூசிக்குவாங்க. உரசி பூசிக்குவாங்க. ஆனா இப்ப வந்து இந்த கடையில வைக்கிற மஞ்சளை வாங்கி இது பண்றாங்க. இது வந்து கடையில வாங்குறது வந்து கெமிக்கல் இருக்கு. அது கெமிக்கல் கலந்து கூட பண்றாங்க. ஆனா நம்ம விவசாயிகளுடைய நிலத்துல போடுறாங்கன்னா அவங்க கிட்ட ஒரு 2 கிலோ 3 கிலோ மஞ்சள் தட்டியா வாங்கிட்டு வந்து அதை நம்ம காய்ச்சி உணர்த்தி அதை வந்து அரைச்சி காத்து போகாத அளவுக்கு அதை எடுத்து வச்சுக்கணும். காத்து போச்சுன்னா உள்ள வந்து பூச்சி வச்சிரும். அது பத்திரமா பாதுகாத்து வச்சுக்கணும். துணி கூட காத்து உள்ள போகணும். டக்கள் காத்து போகணும். எடுத்துட்டு திரும்ப நம்ம கரெக்டா மூடி வச்சிடணும். பூச்சி வந்து உண்ட நிறைய அழிச்சிடும். அதை வந்து பத்திரமா நம்ம வச்சுக்கணும். அந்த மஞ்சள் தான் வந்து நமக்கு வந்து விவசாயிகள் நிலத்துல போட்டு பூமி இருந்து வளர்க்கணும். அந்த மஞ்சள் தான் வந்து சுத்தமான மஞ்சள்.
0: நல்லபடியும் மஞ்சளை பற்றி கூறுங்கள். மஞ்சள் எங்களுடைய வாழ்க்கையில் எவ்வளவு தூரம் உங்களோடு தொடர்ந்து வருகின்றது என்று கூற முடியுமா?
4: இருக்கு. இப்ப வந்து நம்ம பிறந்ததுலருந்து நம்ம நம்மளுடைய உடல் வந்து காடு போற வரைக்கும் அது வந்து பயன்படுத்திக்கிட்டு தான் வருது. இப்படி சொல்லணும்னா நம்மளுடைய உணவுல வந்து நிறைய சேர்த்திக்கணும். மஞ்சள் சேர்த்தனா காமாலா போறது, அப்படி மஞ்சள் காமாலா வந்துடும் அப்படிங்கிறாங்க. ஆனா ஒரு சில பேங்கிறாங்கன்னா அப்படிலாம் இல்ல அப்படின்னு சொல்றாங்க.
0: மஞ்சள் சேர்க்காது விட்டால் மஞ்சள் காமாலை வரும். மஞ்சளை சேர்த்து கொண்டு வந்தால் வருவதில் மஞ்சள் அதிகம் சேர்க்காது விட்டால் மஞ்சள் காமாலை வரும் என்று கூறுகிறார். நல்லது, எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். நல்லது.
4: ஆமா, அந்த மஞ்சள் வந்து நம்ம சேர்த்துக்கிறோம். அதாவது கஞ்சியில வந்து இப்ப சளி பூச்சி ஜலாசம் பூச்சுன்னா இது கஞ்சியில வந்து மஞ்சள் காலையில நம்ம சோறு வட்டிப்போம். அந்த கஞ்சியில வந்து ஒரு சூறு அரை சூழ் கொஞ்சோண்டு மஞ்சளை போட்டு நம்ம அந்த கஞ்சி குடிச்சோம்னா அந்த ஜலதோஷம் வந்து குறையுங்கிறது
0: கைபசம் கண்டுபிடித்து நல்ல கைமரம் மஞ்சள். வாழ்த்துக்கள், சிறப்பு.
4: பால்ல பால்ல போட்டு குடிப்பாங்க, பால்ல போட்டு குடிப்பாங்க, அது எல்லாம் வந்து பெர்ஃபெக்டா இருக்கும். அதே மாதிரி நிறைய இருக்கு.
0: மஞ்சள் எங்களுடைய உணவோட கலந்திருக்கு. வேறு எங்களுடைய வாழ்க்கையிலே நடைபெறுகிற வைபவங்களிலே பண்டிகைகளிலே எப்படி பயன்படுகிறது அதை கூறுங்க.
4: மயில் பாத்தீங்கன்னா இப்போ நம்ம சாமிக்கு வந்து அர்ச்சனை பண்ணும் போது மஞ்சள் கரைச்சி அர்ச்சனை பண்ணுவாங்க. கிட்டத்தட்ட வந்து 21 அபிஷேகங்கள் பண்ணுவாங்க. தேய்பி அஷ்டமி இப்ப காலபேரு கோயில்ல சாமி போகுது, அவர் 21 அபிஷேகங்கள பண்ணுவாங்க. ஒவ்வொரு மஞ்சள் ஒரு அபிஷேகம், சந்தன ஒரு அபிஷேகம், ஒரு அபிஷேகம்.
0: சரி, ஆலய ஆலய வழிபாட்டிலே மஞ்சள் உபயோகப்படுது. வேற எங்க வீட்டிலே நடக்கின்ற சம்பவங்கள் ஒன்னு சம்பவங்களே மஞ்சள் பாதிக்கப்படுது.
4: வீட்டுல வந்து பிள்ளைகளுக்கு வந்து அதாவது பிள்ளைங்க அரியா பிள்ளைங்க வயதுக்கு வந்து விட்டால் முக்கியமா மஞ்சள் பயன்படுத்துவோம்.
0: அடுத்து
4: அதுக்கு அடுத்து வந்து இறந்து விட்டாலும் மஞ்சள் பயன்படுத்துவாங்க. நிறைய அதாவது நம்ம இல்லங்கள் இப்ப பொட்டு வைக்கிறதுல இருந்து சம்பந்தம் கலக்கும் கூட திருமண விழாக்கள்ல வந்து சம்பந்தம் கலக்கும் போது கூட அந்த மஞ்சள் தேங்காய் எல்லாம் பூசி அந்த தேங்காய் இது பண்ணி மாங்காய் வச்சு அந்த மஞ்சள் அரிசி போடும் போது அரிசியில மஞ்சள் கலந்து அந்த அர்ச்சனை நம்ம வந்து காளிக்கு மாங்கனியம் கட்டும் போது அந்த அரிசி அள்ளி போட்டு ஆசீர்வாதம் பண்ணுவாங்க. அதுக்கு அந்த அந்த அரிசி மஞ்சள்

0: ஆனால் அங்கே மஞ்சள் பாவிக்கப்படும், அங்கே மஞ்சள் பாவிக்கப்படுங்க. வாழ்த்துக்கள். சிறப்பான செய்திகளை தரக்கூடிய அனுபவி அவர்களே, இன்று உங்களுக்கு நாளைய தினம் கடம்பத்துக்கான பாடலிலே மஞ்சள் என்ற பதம் வரக்கூடியதான ஒரு பாடல் குறுங்கள் கேட்போம்.
1: மஞ்சள் மஞ்சள் பூசு மஞ்சள் பூசுன்னு வரும்
0: அந்த பாடல் கேட்டு விட்டார்கள். இடைவெளியிலேயும் வரலாம் மஞ்சள் என்று. அப்படி மஞ்சள் என்ற பதம் பெறக்கூடிய வேறு என்ன பாடல் உங்களுக்கு தென்படுகிறது? இடைக்கால பாடல் நிறைய இருக்கு.
1: இப்போது நினைத்து அதாவது கமல் அவர்கள் வந்து ஒரு படத்துல இருக்கு, அவர் வந்து அதுல பாட்டு
0: மஞ்சள் அரைத்து மஞ்சள் குளித்து அப்படி எல்லாம் பாடல்கள் இருக்குதானே, ஞாபகப்படுத்தி வாருங்கள்.
1: மஞ்சள் குளித்தா, அந்த மஞ்சள் குளித்து அப்புறம் அந்த எந்த படம் அவர் வந்து கொஞ்சம் வயசான வர மாதிரி நடிச்சிருப்பாரு கடைசி வர, அதுல வந்து அந்த
0: கமலஹாசனா?
1: ஆமாங்க ஐயா,
0: கமலஹாசன் வயசா என்ன மாதிரி நடிச்சாரா?
1: என்ன அதாவது ஃபர்ஸ்ட் வந்து இளமையா இருந்து அப்புறம் தமிழருக்காக பாடுபடுற மாதிரி, அதுல இருந்து அந்த ஒரு கூட்டமா வரும், அப்போ ஒரு சாங் வரும், இடையிலதான் மஞ்சள் வரும்.
0: அது எப்படி வரும்
1: அந்த பாட்டு? நல்லா
0: குரங்கல் கேட்போம்.
1: அது எனக்கு ஞாபகம் இல்லைங்க.
0: என்ன தெரியும் படம்?
1: படம் தெரியல.
0: அதுவும் தெரியும் இல்லையா?
1: தெரியலைங்க.
0: நினைத்து பாருங்க, மஞ்சள் எந்தெந்த இடத்துல எல்லாம் மஞ்சள் வந்திருக்குன்றது எங்க வாழ்க்கையில.
1: சாமி அதாவது மஞ்சள் சாமி சாமி பாடல் இருக்குங்க, மஞ்சள் பத்தி வரும். அம்மன் படத்துல இருக்குது ஒரு பாடல், அம்மன் படத்துல வந்து பாத்தீங்கன்னா மஞ்சள் குங்குமம் கலந்த மாதிரி ஒரு பாடல் வரும் அம்மன் படத்துல. அம்மன் சாமி அம்மன் படத்துல இருக்குது பாடல் ஒன்று, அது ஒரு பாடல் இருக்குங்கய்யா.
0: அப்படியா?
1: ஆமாங்கய்யா.
0: மஞ்சளும் குங்குமமும் ஒரு பாடல் இருக்கு தெரியுமா?
1: மஞ்சள் மஞ்சளும் குங்குமம் கலந்து அப்படின்ட்டு
0: ஒரு பாடல் இருக்கா?
1: அந்த இருக்குதுங்கய்யா, அம்மன் படத்துல இருக்குதுங்கய்யா. அதாவது
0: மஞ்சள் ஒரு படம் இருக்கு, ஒரு பாடல் இருக்கு.
1: தொட்டு வச்ச முகமே மஞ்சள் பூசிய முகமே வருங்கய்யா.
0: மஞ்சள்
1: முகமையும்
0: பாடல் தேடி எடுத்து உங்களுக்கு இவ்வளவு தகவல்களையும் தந்த உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் பூபதி.
1: சிறப்பான மதியம் வந்தீங்கயா, நிகழ்ச்சி இன்னைக்கு மதியம் நிகழ்ச்சி கேட்டீங்க, நேயர் குடும்ப உறுப்பினர் நேயர் தொகுத்து வழங்கினீங்க, அட்டகாசமா பாடல் என்னுடைய விருப்ப பாடல் கொடுத்தீங்க கேட்டீங்க.
0: வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். அதுக்காகத்தானே நீங்கள் எழுதியிருக்கின்றீர்கள். உங்கள் பாடல் சாற்றலையில நேயர் நேரத்தில் தினமும் வரக்கூடியதாக எழுதுகிறீர்கள் தருகின்றேன். இது வந்து கதம்பத்திலே வருகின்ற நிகழ்விலே கதம்பம் நேயர் விருப்பத்திலே இந்த பாடல்கள் வரும். பூபதி அவர்களும் வந்து பல விடயங்களை எங்கே குறிச்சென்றார், அவருடைய விடயத்திலும் சொல்லாத விடயங்கள் பல சேர்ந்திருக்கின்றது, அவருக்கும் வாழ்த்துக்களை கூறிக்கொள்ளலாம். இது மனித தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சொல்ல இப்படி சரியாக நள்ளிரவு 12 மணியை தொட்டு விட்டீர்கள். பாதி பேர் தூக்கத்துக்கு சென்று விட்டீர்கள். இந்த காற்றலைக்கு வந்தவர்களில் பாதி பேர் தூக்கத்துக்கு சென்று விட்டார்கள். ஒரு சிலர் பணியிலே இருக்கின்றார்கள், அங்கே சவுதி அரேபியாவில் அங்கே பணியிலே இருக்கிறார், மும்மூரமான பணியில் இருக்க, சின்ன வயதில் குளிக்கிறத பார்த்தவர். இப்ப அந்த அந்த காட்சிகளை மனதில் வச்சுக்கொண்டு பணி புரிந்து கொண்டு இருக்கின்றார் தூக்கம் வராமல் இருக்கிறதுக்காக. மஞ்சளை பற்றி இன்று நாங்கள் பல விதமாக பல விஷயம் பல பல தடவை பல கோணத்திலையும் ஆராய்ந்து பார்த்தோம் மஞ்சள். ஆனால் இவ்வளவு தூரம் ஆராய்ந்த இன்னும் இருக்கின்றது மஞ்சளை பேச்சு, இன்னும் இருக்கின்றது மஞ்சளை பேச்சு. எங்கள் திரைப்படங்களிலே மஞ்சளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படுகின்றது. மஞ்சள் மஞ்சள் என்பது மங்களமானதும் அமங்கலத்துக்கும் பாவிக்கப்படக்கூடிய ஒரு பொருள். சாதாரணமாக கையை மறந்து இந்த விரலி மஞ்சளை எடுத்து எங்களுடைய தூண்டாமணி விளக்கு காமாட்சி விளக்கை கொளுத்தி அந்த விளக்கிலே நாங்கள் ஒரு ஊசியினால் ஊக்கினால் அந்த மஞ்சளை குத்தி பிடித்து கொண்டு அந்த காமாட்சி விளக்கு ஒளியிலே அதை எரிக்க வேண்டும். எரிக்கும் பொழுது அதுல இந்த ஒரு புகை வேணும்.

அந்த புகையை கொண்டு சென்று நாங்கள் மூக்கிலே வைத்து என்று உள்ளே இழுத்தால், இழுப்பது கடினம், இழுத்தால் இந்த கிருமிநாசி கிட்ட விண்ணிக்காது, பறந்துவிடும். அடைத்த மூக்கு, ஜலதோஷத்தில் அடைத்திருக்கிற மூக்கு உடனே திறந்துவிடும். இரண்டு மூக்கு துவாரத்தில் வைத்து இழுத்து, கை மருந்து, சாதாரணமான மருந்து, ஒரு குச்சி, ஒரு ஊக்கெடுத்து ஒரு சின்ன மஞ்சள் தூர் எடுத்து அதில் குத்தி போட்டு, வேண்டாம் அதில் கையை பிடிக்க முடியாத கைப்பிடிக்காக ஊசியை பிடித்துக் கொண்டு எங்களுடைய காமாட்சி விளக்கு கொடுத்து அந்த ஒளி வந்து மற்ற விளக்குகளை விட வெப்பமாயிருக்கும், கொஞ்சம் சுவால விட்டு எரியாது. அதனால் அதிலே பிடித்துக் கொண்டிருக்கும் பொழுது இந்த மஞ்சள் சுடுபட்டு எரியும். எரியும் நேரத்திலே, எரிவு ஏற்படும் நேரத்தில் அது வந்து தீபமாக வராமல் எரிஞ்சு புகையாக வரும். அந்த புகை அந்த விளக்குக்கு விடுவது தேங்காய் எண்ணெயோ அந்த விளக்கெண்ணெய் விடுவீர்கள், அந்த எண்ணெயும் அந்த ஒளியும் சேர்ந்து இந்த மஞ்சளை எரித்தவிட அந்த மஞ்சள் வந்து ஒரு புகை ஒன்று வரும். அந்த புகையை ஜலதோஷம் உள்ளவர்கள், நாசி அடைத்து துன்பிட்டுக் கொண்டிருக்கிறவர்கள் அந்த புகையை நாங்கள் இழுத்தவமாக இருந்தால் ஜலதோஷம் நின்றுவிடும், இந்த சளி எல்லாம் கட்டி காய்ந்துவிடும், கொரோனா உள்ளுக்கு நின்றாலும் செத்துவிடும். சிறப்பான மருந்து நான் கைகண்ட மருந்து. இப்ப வெள்ளத்தினோ ஆண்டுகளுக்கு முந்தைய என்னுடைய மாமனார் ஒருவர், அவருக்கு குரல் வலையிலே புற்றுநோய் ஏற்பட்டிருந்தது, யாருக்கும் தெரியாது, கண்டுபிடிக்க முடியவில்லை. திடீரென்று ஒரு நாள் அவருக்கு சுவாசம் வெளியே வர முடியாமல் கஷ்டப்பட்டுக் கொண்டிருந்தார், சுவாசிக்க முடியாமல். அப்ப நாங்கள் வைத்து ஜலதோஷம், தடிமல் அப்படியா இருக்கலாம், சளி அடைத்திருக்கலாம், இதைத்தான் கொடுத்தோம். கொடுத்த போது அவர் உள்ளுக்கு இழுத்தார், திரும்ப மீண்டும் வெளியே வர முடியாமல் குரல் வலையை அடைத்து விட்டது, நாலாவது சுவாச குழல். அவர் இருக்கிற இடம் ஒரு கிராமம், அங்கிருந்து வைத்தியசாலைக்கு செல்ல வேண்டுமாயிருந்தால் கிட்டத்தட்ட 10 மைல் தூரத்துக்கு தான் செல்ல வேண்டும். அது சின்ன ஒரு டிஸ்பென்சரி என்ற அது இரவு நேரத்தில் அடைத்து விடுவார்கள். அங்கிருந்து அருகாமையில் உள்ள பெரிய நகரத்துக்குள்ள பெரிய வைத்தியசாலைக்கு கொண்டு போவதென்றால் ஒரு ஆறு கடந்து போக வேண்டும். அந்த ஆறு இவர் வீட்டிலிருந்து இந்த பேருந்திலே செல்லலாம், பேருந்து அந்த ஆற்றங்கரையிலே கொண்டு போய்விடும், அந்த ஆற்றங்கரையிலிருந்து படகிலே ஏற்றி மரவரைக்கு போய் அங்கிருந்து வரும் தொடர் வாகனத்தில் ஏறி போக வேண்டும். தனிப்பட்ட வாகனங்களும் ஓடாத இடம். இதைவிடவாக அவர் கடினமாக கடினப்பட்ட அந்த மூச்சை மெதுவாக மெதுவாக விட்டு விட்டு விட்டு, நானும் அவரோட கூட இருக்கேன், என் மாமி, என்னோட மாமி ஐயாவுடைய தங்கையாருடைய கணவர், என்னை மகனாக வளர்த்தவர்கள், அவர் எனக்கு குருவாக இருந்திருக்கார். சின்ன வயதிலே சிறு வகுப்புகளில் என்னுடைய கணக்கு பாடத்துக்கு அவர்தான் எனக்கு ஆசிரியராக இருந்தவர். அவருடைய கணக்கு ஆய்வு அறையில் இன்றும் நான் பயன்படுத்தினேன். என்னுடைய உயர்தர பரீட்சைக்கு அவருடைய வழியிலே தான் நான் கணக்கு இல்லை உயர் புள்ளி பெற்றேன். அவ்வளவு சிறந்தார் அவர், ஆனால் அவர் பெரிதாக படிக்கவில்லை. அப்ப ஒரு மாதிரி கடினப்பட்டு கொண்டு மாமி செல்லுவிடன் எவ்வளவு பணம் செலவித்து எங்க கொண்டு போனாலும் கொண்டு எனக்கு உயிரோட கொண்டு தந்துவிடன். அவர் ஒரு கண்ணெல்லாம் சரி, அவர் அடக்கத்தில் போற நேரம் ஒரு வாரம் அந்த அவ்வளவு தூரம் கொண்டு சென்று இரண்டு பஸ் வண்டி இருந்து ஒரு வள்ளம் என்று சொல்ல ஓடம் இதில் ஏற்றி கொண்டு அங்கு கொண்டு சென்ற உடனே பெரிய வைத்தியர்கள் வெளிநோயாளர் பகுதியை கொண்டு போன உடனே அவர்கள் பார்த்துவிட்டு உடனே அவரை எடுத்து சத்திர சிகிச்சைக்கு கொண்டு, என்னோட ஒன்றுமே கேட்கவில்லை அந்த டாக்டர். அந்த வைத்தியர் உடனடியாக அங்கே சத்திர சிகிச்சை மண்டபத்துக்கு கொண்டு சென்று அந்த தொண்டையிலே ஒரு துவாரத்தை ஏற்படுத்தி விட்டார் கத்தியால கீறி, அந்த அவருடைய சத்திர சிகிச்சை ஆயுதத்தால். அதன் பின்பு அவர் நன்றாக தூங்குகிறார். அந்த காற்று இது வழியே அந்த இந்த தொண்டை, எங்களுடைய கையை வைத்து பார்க்க தெரியும், எங்களுடைய நெஞ்சுக்கு மேலே போய் கழுத்துக்கு கீழே ஒரு பள்ளம் இருக்கு, அந்த தொண்டை, இதுதான் தொண்டை என்று அதிலே அறுத்து அதற்குள்ளாலே அந்த அந்த சுவாச குழாய்க்குள்ளாலே வெளியே சுவாசத்தை வர பண்ணி விட்டார். இப்பொழுது ஆழ்ந்த உறக்கம், நன்றாக புஜ்ஜ சத்தத்தோட போய்கொண்டிருக்கிறது, வெளியால காற்று சுவாசிக்கின்றார். அதுக்கு உடனே வந்து என்னை அழைத்து கன்சல்ட் பண்ணும்போது கூறினார், உங்களுடைய மாமனாருக்கு தொண்டைக்கு மேலே புற்றுநோய் வந்திருக்கின்றது, இன்று அதுக்கு சிகிச்சையில் இவரை கொண்டு உடனே என்று எங்கள் 250 மைல்களுக்கு அப்பால் இருக்க நீங்கள் கொழும்பு என்று கேள்விப்பட்டிருப்பீர்கள், இலங்கையின் தலைப்பட்டினம். நாங்கள் யாழ்ப்பாணத்திலே வடபகுதியில் இருந்தோம். 250 மைல் அந்த காலகட்டத்திலே வாகன போக்குவரத்து எல்லாம் பெரிய கடினம். அங்கே கொண்டு போனால் தான் இதை குணப்படுத்தலாம் என்று. அப்புறம் நான் ஆசிரியர், திருமணம் செய்து 2 வாரங்கள் இந்த நிலை ஏற்பட்டுவிட்டது மாமாவுக்கு. எல்லாவற்றையும் விட்டுவிட்டு தனியே நான் மாமாவை கொண்டு அந்த கொழும்பு மாநகரஞ்சர், அங்கே மகரகமா என்ற ஒரு இடம் இருக்கு, அந்த பகுதியிலே தான் ஒரே ஒரு வைத்தியசாலை அந்த நாட்டிலே இருந்தது.
புற்றுநோய் வைத்திய நிலையம். அவரை அங்கு கொண்டு சென்று 16 நாட்கள் அங்கே வைத்திருந்து அவருக்கு விஞ்ஞான முறைப்படி வைத்தியம் செய்து அந்த நிலையில் இருந்தவரை காப்பாற்றி வீட்டுக்கு கொண்டு வந்தேன். அது உடனடியாக அவரை அந்த வைத்தியசாலையை கொண்டு போன முடியாது. கண்டுபிடித்தது அந்த புற்றுநோய் வந்து ஆரம்பத்திலே கண்டுபிடித்தால் குணமடைந்துவிடும். அந்த மஞ்சள், அதுக்காக தான் இந்த வாழ்க்கையில் மறக்க முடியாத அந்த சின்ன மஞ்சள், அவர்களும் சேர்ந்த அவருக்கு மஞ்சள் சேர்ந்த மருந்தை தான் கொடுத்தார்கள். மஞ்சளில் செய்த மருந்துகளை தான் கொடுத்தார்கள். மஞ்சள் மேலும் உள்ளே வேற கிருமி அந்த புற்றுநோய் பரவாமல் இருப்பதற்காக தடைக்கு வேறு மருந்துகளோடு கொடுத்தார்கள். அவர் அதன் பின்பு 25-30 ஆண்டுகள் வாழ்ந்தார். அந்த துவாரத்தோடு தான், துவாரம் அடைக்கப்படவில்லை. அதுக்கு மேலே ஒரு துணி ஒன்று கட்டிவிடுவார். பேசும்பொழுது அது விரலாலே அந்த ஓட்டை அடைத்துக் கொண்டு எங்களோடு பேசுவார். மற்றபடி கையை விட்டால் அது போயிடும். அப்படி வாழ்ந்தவர் அவர். இந்த மஞ்சள் அவரை நீண்ட காலம் வாழ வைத்தது. பின்பும் மஞ்சள் கலந்த வைத்தியம் தான் செய்யப்பட்டது. அவருக்கு வந்து இயற்கை எழுதினால் இயற்கையான முறையில் வயது வந்து நல்ல நல்ல நல்ல ஒரு கமம் செய்யக்கூடியவர், விவசாயம் செய்யக்கூடிய வீரர். அது மட்டுமில்லை, ரொம்ப ரொம்ப சுறுசுறுப்பானது. அப்படி இந்த மஞ்சள் எங்கள் வாழ்க்கையிலே அவசரத்துக்கும் நீண்ட காலத்துக்கும் உதவி செய்கின்ற ஒரு மருத்துவ குணம் படைத்தது. நீண்ட காலத்து வாழ்வுக்கும் உடனடியாகவும் குணப்படுத்துவதற்கு, இந்த சளி போன்றவற்றை உடனடியாக குணப்படுத்தி விடுகின்றது. வாழ்க்கையில் எங்களுடைய உடல் உறுப்புகள் பழுதடையாமல் எதும் மருத்துவ உள்ளேயும் வெளியேயும் வருகின்ற நோய்களை மாற்றக்கூடிய தன்மை நீண்ட காலம் எங்களோடு இருக்கக்கூடிய ஒரு மருந்து இந்த மஞ்சள். அடுத்தது அந்த விரலி மஞ்சளை மஞ்சளாக கட்டியாக வாங்கினால் அதிலே கலப்படம் கிடையாது. அது அரைத்து பொடி பண்ணி அடைத்து வரும்பொழுது அதற்குள்ளே சில சமயம் வேறு அமிலங்கள் கலந்து நீண்ட நாளது பவுடராக இருக்கின்றதன் சரி பாதிக்கின்றன. மற்ற நுரை கூட வருவதற்கு சில பொருட்களை அன்று ஒரு தடவை நான் ஆய்வு செய்த போது, அந்த மஞ்சளை பற்றி ஆய்வு செய்து கொண்டு போன போது, அங்கே நாங்கள் வெண்கட்டி என்று ஒன்று கூறுகிறோம், நாங்கள் வெண்கட்டி பாவிக்கிறோம் அல்லவா, கரும்பலகையிலே பாடசாலையிலே சில கருப்பு பலகையிலே எழுதுவதற்கு வெண்கட்டி சோக்கட்டி என்று கூறுவார்கள். அந்த வெண்கட்டி உபயோகிக்கின்ற அந்த மாவை அதற்குள்ளே கலக்கிறார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் நிறை கூட இருக்கும், சமையலுக்கு அது போட்டால் குழம்பு அதை விரைவாக தடிக்கும், அது போடுகிறார்கள். அது எப்படி செய்யாடர் உடம்புல சேரும் என்று ஒரு கேள்வி எனக்கு வந்தது. மஞ்சள் பவுடர் கொஞ்சம் இருக்கும், மற்றது அதை பெருக்குவதற்கு அது போடுறோம். மற்றது டை கலர், இந்த மாவினை உபயோகிக்கின்ற மாவுக்கு டை பண்ணுகிறார்கள். கலர் அதாவது அந்த வண்ணம், மஞ்சள் வண்ணத்தை கலந்து உணவு செய்வதற்கு இல்லை, மஞ்சள் பச்சை சிவப்பு சிவப்பெண்ணலங்கள் அதை கலந்து விட்டு அதை டப்பாக்கள்லையும் பைகளிலும் அடைத்து வெளியே நல்ல அழகான பையிலே போட்டு வெளியே மஞ்சளாக தெரியக்கூடிய மாதிரி வைத்து சுத்தமான மஞ்சள் கலப்படம் எதுவும் இல்லை கிருமி ஆசிரியம் என்று எழுதி. எங்களுடைய ஆசிய நாடுகளே இன்கிரீடியன்ட் எழுவது வல்லவர்கள். ஏ டு சட் வரைக்கும் அதுக்குள்ளே சத்திரு கண்டு எழுதுவார்கள். அங்கே ஒன்றுமே இருக்காது. அப்படி இந்த மஞ்சளின் பிரயோகம் மிகவும் முக்கியமானது. மஞ்சளை பற்றி மேலும் தெரிந்து கொள்வதற்கு நாங்கள் இன்னும் ஆய்வுகளிலே சென்றால், இன்னும் உறவுகள் வந்தால் புதிய புதிய செய்திகளை கொண்டு தருவார். அந்த மஞ்சள் இன்று வந்தது ஆரம்பத்திலே ஒரு பாடல், நல்ல காரியம் சீக்கிரம் நடக்கட்டுமே என்ற ஒரு பாடலே, மஞ்சள் நாத்து நட்டால் அந்த வாசம் இங்கு வருமே என்ற ஒரு வரி வந்தது. இல்லை மஞ்சள் என்னை கவர்ந்து கொண்டது. அதனால் மஞ்சள் என்ற பதத்தை எடுத்து இன்று இதுவரை நேரமும் நாங்கள் உரையாடினோம். கிட்டத்தட்ட 12 உறவுகள் வந்து கலந்துரையாடினீர்கள். உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். சரியா, வாழ்த்துக்களோடு இன்று எங்களுக்கு மஞ்சள் ஒன்று, இன்று மஞ்சள் எப்படி எங்களுக்கு ஒரு பிரபல்யமான பொருளாக எல்லோரும் எடுத்து ஆளக்கூடியதாக உரையாடக்கூடிய ஒரு பொருள் கிடைத்தது போல் எங்கள் அன்பு நாகப்பன் ஐயா வந்தது ஒரு உத்வேகமாக இருக்கின்றது. காற்றலைக்கு வந்தார் என்று, அவர் வருவார் என்று எண்ணிக்கொண்டிருந்தோம், வந்தார். ஒரு தடவை பேசும்போது சந்தன் ராஜ் கூறினார், வருவார் வந்துவிடுவார் என்று இப்படித்தான் கூறினார். அவர் வந்துவிட்டார். இறைவனுக்கு எல்லோரும் நன்றியை கூறிக்கொண்டு இறுதியாக காற்றலை நிறைவுக்கு கொண்டலாம் என்று எண்ணுகின்றேன். வேறு உறவுகள் வரவில்லை. சுவாமிநாதன் அவர்கள் வந்தார், அவர் இனி வர மாட்டார் என்று எண்ணுகின்றேன். வர வேண்டியவர்கள் அனைவரும் வந்துவிட்டார்கள். 12:11 உங்களுக்கு இப்பொழுது இரவு நள்ளிரவு ஒரு பாடலை தருகின்றேன். எனக்கு விருப்பமான பாடல், என் அன்பு உறவு நாகப்பன் அவருக்கும் விருப்பமான பாடல். அந்த பாடலை தந்து
இதை நிறைவுக்கு கொண்டுவரலாம் என்று எண்ணிருந்தேன். வேறு யாரும் பெறாதபடியா இந்த நேய நேரத்துக்கு நான் வரவில்லை. தொழில் என்று அறிவித்து விட்டு சென்றது சரியல்ல என்பதை என் மனச்சாட்சி கூறுகிறது. உங்கள் அனைவரிடமும் நான் வருத்தத்தை தெரிவித்துக் கொண்டு இனிமேல் அப்படி ஒரு சந்தர்ப்பம் வந்தால் முன்கூட்டியே நான் அறிவித்து விட்டு போவேன் என்று கூறிக்கொண்டு தவிர்க்க முடியாத காரணம் நான் செய்தியை தந்தேன். இருப்பினும் அது உங்களுக்கு மன குழப்பத்தையும் கலக்கத்தையும் வந்துவிட்டது. எல்லோரும் அடித்து கேட்ட அப்பாவுக்கு என்ன நடந்த, அப்பா வந்து விடுவாரே, என்ன நடந்தது அப்பா, இப்படி செய்ய மாட்டாரே என்றெல்லாம் கூறியிருந்தார்கள். உங்களுடைய ஆதங்கத்துக்கும் நம்பிக்கையும் மீது உள்ள பாசத்துக்கும் நன்றிக்கும் என் சிரம் தாழ்த்தி உங்களுக்கு வணக்கம் கூறி நன்றியும் கூறிக்கொள்கிறேன். இப்பொழுது இந்த பாடலை தந்து இன்றைய களம்பத்தை அலங்கரித்த உங்கள் அனைவருக்கும் நன்றியும் வணக்கம் கூறி வீடுகளில் இருந்து கேட்டுக்கொண்டு என்னுடைய கேட்டுக்கொண்டிருப்பவர்களுக்கும் நன்றியும் வணக்கத்தையும் கூறுகிறேன். அங்கே ஒரு சரி நல்ல படிவங்களை நாங்கள் எப்பொழுதும் நல்ல மனத்தோடு நல்ல எண்ணத்தோடு நல்ல வார்த்தைகளோடு பகிர்ந்து கொள்வது எல்லோருக்கும் பயன்படும் என்றது என்னுடைய ஒரு எண்ணம். ஒரு விடயத்தை பற்றி தெரிந்தும் தெரியாமலும் இருப்பது சகசம். தெரிந்தவர்கள் கூறும் பொழுது தெரியாமல் இருக்கிற நாங்கள் அதை நாங்கள் அவதானமாக உற்று கேட்டு அதை புரிந்து கொண்டு அதன்படி நாங்கள் செல்ல வேண்டும். அந்த வகையில் என் அன்பு நெஞ்சங்கள் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். கூறினால் தட்டி நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் ஐயா, கேட்டுக்கொண்டிருக்கிறோம் ஐயான்னு கூறுவீர்கள். அது ஒரு நல்ல பழக்கம். இந்த பெரிய சிவபெருமான் தன்னுடைய மகன் சிவகுமாரன் என்று பெயர் பெற்ற முத்துக்குமாரன் எங்களுடைய முருகப்பெருமான் பிரணவ மந்திரத்தை அவருக்கு உரையும் போது அவர் வாய் கைவிரலால் பற்றி குனிந்து கேட்டுக்கொண்டிருந்தவரா. இந்த பெரிய ஆனால் உங்களை எல்லாம் இந்த உலகத்தை படைத்து காத்து நடந்த அந்த சிவபெருமான் அதைவென்று நீங்கள் கூறுவதை நான் அமைதியாக கேட்கின்றேன். நான் தொகுப்பாளராக உங்களில் ஒருவன் தான். நான் உங்களை விட சிறந்தவனோ உங்களை விட அறிவாளியோ அல்ல. நீங்களும் நிறைவு கருத்துக்களை கொண்டுள்ளீர்கள். நான் கூறும்போது நீங்கள் அமைதியாக கேட்கின்றீர்கள். அதேபோன்று உங்களுக்கு சந்தர்ப்பத்தை கொடுத்து உங்கள் கருத்துக்களை நான் கேட்கின்றேன். இதை சொல்வது பரஸ்பரம். இது பரஸ்பரம் என்று கூறுவது புரிந்துணர்வு விட்டுக் கொடுத்தல். இப்படிதான் நல்ல பண்பாடுகள் எங்கள் மூதாதையர் எங்களுக்கு தந்திருக்கின்றார்கள். அதனால் பாதுகாப்பாக இருப்போம், பண்பாக இருப்போம், இந்த நோயை நாங்கள் வெல்லுவோம். எங்களுடைய பழக்க வழக்கத்தால் எங்கள் மூதாதையர்கள் கற்றுக் கொடுக்காத எதையும் இவர்கள் தரவில்லை. இந்த மஞ்சள் மஞ்சள் என்பது எவ்வளவு ஒரு உத்தமமான ஒரு சர்வ கிருமி நாசினி சர்வ ரோக நிவாரணி என்று கணிக்கப்பட்டிருக்கிறது. அதை இன்று நீங்கள் எல்லோரும் வந்து நிரூபித்திருக்கிறீர்கள். வாழ்க மஞ்சள். மஞ்சளோடு எல்லோரும் வாழ வேண்டும் என்று கூறிக்கொண்டு காட்டலையிலிருந்து இந்த பாடல் முடிவில் விடைபெற்று செல்லும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். வணக்கமும் நன்றியும் உறவுகளே. இந்த பாடலோடு அடுத்த நிகழ்வை கேட்க ஆயத்தமாக இருங்கள்.

இனிமையாக அந்த பாடல் சென்ற வேளையிலே இப்பொழுதுதான் நான் பதிவை பார்த்தேன். இது நானாக தெரிவு செய்த அந்த பாடல் நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வருகின்றேன் என்று கூறினேன். நிகழ்ச்சி நிறைவுக்கு வரும் வரையும் கதம்பத்திலே என்னோடு இணைந்து இறுதியாக செல்பவர் தான் எங்கள் அன்பு நாகப்பன். அவர் எழுதியிருக்கின்றார் தனக்கு விருப்பமான பாடல் இந்த பாடல் என்று. ஊர் விட்டு ஊர் வந்தது என்ற பாடல் தனக்கு நான் கேட்டேன் தானே உங்களுக்கு என்ன பாடல் என்று. அவர் பதிவிலே தந்திருக்கின்றார். அந்த பாடல் அவருக்காக ஒலிக்க இருக்கின்றது இப்பொழுது. ஊர் விட்டு ஊர் வந்து திரைப்படத்திலிருந்து எனக்கு மிகவும் பிடித்ததான தானா வந்த சந்தனமே பாடலை வழங்கி அவருக்கு வணக்கத்தை தெரிவித்திருக்கின்றார். நான் நினைத்தேன் இந்த பாடல் அவருக்கு விருப்பமான பாடலாக இருக்கும் என்று. ஆகவே அவருடைய மனம் திருப்தி அடைந்து இருக்கின்றது. அதோடு இது இந்த பாடலும் திருப்தியை கொடுத்திருக்கும் என்ற எண்ணத்தோடு தொடர்ந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டுங்கள். நிறுத்திவிட்டு வந்த நேரம் ஆரம்பிக்கின்றது. உங்களிடம் இந்த விடைபெற்று செல்கின்றேன் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்லும். இன்றைய இரவும் நாளைய பகலும் எல்லோருக்கும் நல்ல இரவும் பகலுமாக அமைந்து நோயற்ற வாழ்வை குறைவேற்ற செல்வம் என்று அந்த குறைவேற்ற செல்வமான நோயற்ற வாழ்வு கிடைக்க எல்லாம் இறைவன வேண்டி காற்றிலிருந்து விடைபெற்று செல்கிறேன். மீண்டும் நன்றியின் வணக்கத்தை கூறிக்கொண்டு பாடல்களை காற்றலில் கலந்து விடுகிறீர்கள். அன்பு உறவுகளை இது நேய நேரம் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மொன்றியல் தமிழ் வானொலியின் கனடா கலையகத்திலிருந்து ஒலிபரப்பாகும் தினமும் மலரும் நேயர் நேரம்.

0: உலகமெங்கும் தமிழ் பேசும் மக்களின் முதல் தரமான வானொலி எம்டிஆர் வானொலி மொன்றியலில் இருந்து 24 மணி நேரமும் உங்களுக்கான சேவையை தொடர்ந்து தந்து கொண்டிருக்கின்றார்கள். எம்டிஆர் எஃப்எம் 24 மணி நேரமும் இணையத்தில் கேட்டு மகிழ்வதற்கு www.mtr.com.
1: ஆமா, என் பின்னால நிக்கிற ஒவ்வொருத்தனும் உழைக்கிறவன், உண்மை பேசுறவன், நாலு பேருக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறவன், நம்ம அறியாம கூட தப்பு செய்யக்கூடாதுங்கிறவன், அடுத்தவன் காசு காசுப்படாதவன், அன்புக்கு உயிரைய கொடுக்கிறவன், கஷ்டத்துல சிரிக்கிறவன், வறுமையிலையும் திருடாதவன், படிக்காதவன், ஆனா பண்புள்ளவன்.
0: எம்டிஆர் எஃப்எம்
2: கேட்கும் உள்ளங்களில் பரவசம், டிஜிட்டல் ஒளித்தரம். மோன்ட்ரியலில் இருந்து ஓங்கி ஒலிக்கிறது எம்டிஆர் எஃப்எம். உலகம் முழுவதும் கேட்கும் உங்கள் வானொலி. வெடியலில் உதிக்கின்ற கதிரவன் போல் புதிய சிந்தனைகளோடு புறப்படுவோம். இந்த நாள் இனிதாக வாழ்த்துகிறது எம்டிஆர் எஃப்எம். இது இதயங்களை ஈர்க்கும் இணைய வானொலி.

0: பாட்டை போடுங்க ஜி.
1: பாட்டு மட்டும் இல்ல ஜி, நல்ல பல விஷயங்களும் தெரிஞ்சுக்கணும்னா எம்டிஆர் எஃப்எம் கேளுங்க. கேளுங்க எம்டிஆர்

மொழியில் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை கனடா கலையகம். வணக்கம் உறவுகளே, இது சிந்தனை செல்வன் என்றும் உங்கள்

0: அன்றே அவனது வழியாகும்.
1: இப்பொழுது முதல் காற்றலையில் வலம் வருகின்றது நேயர் நேரம்.

நேர் நிறுத்தி அலங்கரிக்க வேண்டும் என்ற முதல் பாடல் உன்னோடு என் நெஞ்சமே என்று பாடுகின்றது. கடவுள் தந்த செல்வம் என்ற திரைப்படுத்த பாடலை தந்து காத்துக்கொண்டிருக்கின்றார்கள் தமிழ்நாடு தஞ்சாவூர் மாவட்டம்.

நாச்சியார் கோவில் ஞானசேகரன். ஞானசேகரன் மட்டுமல்லாமல் தமிழ்ச்செல்வி, சித்தார்த்தன், பத்மினி, சேரலாதன், சண்முகப்பிரியா, எடப்பாடி, வெள்ளாண்டி வலது, துறை பாண்டியன், காந்திமதி இவர்களும்.

ஒலிக்கின்ற அடுத்த பாடல் ஆடி பெருக்கெடுத்து ஆடிவரும் காவேரி என்ற முதல் வரியை கொண்ட பாடல். ராதா என்ற திரைப்படத்திலிருந்து. விரும்பி கேட்கின்றார்கள் தமிழ்நாடு திருவாரூர் மாவட்டம் இஞ்சிக்குடி சியாமலா பிரபா, ஜெயவீரபாண்டியன், கௌதமன், லக்ஷசாரா, மதுசூரி இவர்களோடு சிவசங்கரன் நற்பவி நறுமுகையாள் தமிழ் இனியாள் அனைவரும்.

இன்றைய தின நல் வாழ்த்துக்களை கூறி வளமை போல பாடல் ஒன்றை கேட்டிருக்கின்றார் தமிழ்நாடு மயிலாப்பூர் மயிலை பட்டாபி அவர்கள். அவர்கள் பாடலை கேட்கும் வேளை அவர்களோடு இணைந்து கண்ணன், சங்கரி, ரவி, மாலதி, உஷா, சேகர், ரமேஷ், ஸ்ரீபதி, வெங்கடேஷ், சுதா, குமார், அருணா மற்றும் ஆகாஷ், ஹரிஹரன், ஸ்ரீராம், சிவா, ஆத்மநாபன், பாலகுமார், ஜனனி ஆகியோரும் இணைவார்கள். பாடுகின்ற அந்த பாடல் கை கொடுப்பாள் கற்பகாம்பாள் என்ற திரைப்படத்திலிருந்து கற்பகமே என்று ஆரம்பித்து பாடுகின்றது.

சக்தியும் நீ கருவூர் உறைந்திடும் சக்தியும் நீ அருள் வாக்குகள் உரை

மயிலே மயிலே நாதொரு பாதனி காதலியே இமவான் சுமந்த மகளே மகளே யாதவன் மாதவன் சோதரியே

உறவுகளை நாங்கள் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கும் காதக்கிரிய கீதங்களை தந்து கொண்டிருப்பவர்களுள் அடுத்து வரும் பாடலை தருகின்றார் தமிழ்நாடு தஞ்சாவூர் மாவட்டம் திருபுவனம் கே அனுஷ்யா கிருஷ்ணன். அப்பா அனந்தராமன், அம்மா விஜயம் நண்பர்கள் சூழ கேட்கும் அந்த பாடல் 1961 திரைக்கு வந்த பாவ மன்னிப்பு என்ற திரைப்படத்தில் இசை அரசர் டி எம் சவுந்தரராஜன் ஐயா அவர்கள் பாடிய பாடல். வந்த நாள் முதல் இந்த நாள் வரை என்று ஆரம்பிக்கும் பாடலாகும்.

அடுத்த ஒலிக்கு இருக்கும் பாடலும் பாப மன்னிப்பு என்ற திரைப்படத்தில் பாடிய இன்பமும் காதலும் இயற்கையின் நீதி ஏற்றத்தாழ்வுகள் மனிதனின் ஜாதி என்று பாடப்பெறுகின்றது. இந்த பாடலை அந்த திரைப்படத்தில் டி கே வெங்கடேஷ் அவர்கள் பாடியிருக்கின்றார்கள் என்ற விவரத்தை தந்து காத்துக் கொண்டிருக்கின்றார். கேட்பதற்கு தஞ்சாவூர் மாவட்டத்தில் திருபுவனம் கே எஸ் கிருஷ்ணன் அவர்கள் உறவுகளோடு.

நாரினில் பூத்தொடுத்து மாலையாக்கினேன் என்ற பாடல் இப்பொழுது கேட்க இருக்கின்றோம். 1988 ஆண்டு திரைக்கு வந்த 2:1 என்ற திரைப்படத்தில் இருந்து தமிழ்நாடு திருப்பூர் மாவட்டம் காளிப்பாளையத்திலிருந்து அன்பு ரவிச்சந்திரன் தந்திருக்கின்றார்.

மேலும் ஒரு பாடல் நிகழ்ச்சியை அலங்கரித்து வரும் பாடலாக காற்றுக்கென்ன வேலி திரைப்படத்து பாடலை கேட்க இருக்கின்றோம். சின்னம் சின்னமகம் என்னை தொட்டு என்று ஆரம்பிக்கும் பாடல் சிதம்பரம் பண்டிகை சிலுவை சந்தனராஜ் அவர்கள் தமிழ்நாட்டிலிருந்து தந்திருக்கின்றார்கள்.

நேர் நேரத்தை அலங்கரிக்க வேண்டும், என்னுடைய பாடலையும் தருகின்றேன் என்று வணக்கமும் வாழ்த்தும் கூறி கேட்டிருக்கின்றார். திருவாரூர் மாவட்டம் உபய வேதாந்தபுரம் ஓமஸ்கந்தன் அவர்களும் ராஜலட்சுமி காயத்ரி கீர்த்தனா இவர்களும். பாடல் வா ராஜா வா திரைப்படத்திலிருந்து. உண்மை எது பொய் எது என்று ஒன்னும் புரியவில்லை என்ற பாடல் குரல் அரசி எல்லார் ஈஸ்வரி அம்மாவின் குரலில் ஒலிக்கின்றது என்று எழுதியிருக்கின்றார்கள்.

அடுத்து ஒலிக்க இருக்கும் இனிமையான பாடல் ஓம் என்ற திரைப்படத்திலிருந்து அன்பு ஜோர்ஜ் அவர்கள் வளைகுடாமன் குவைத்திலிருந்து கேட்கின்றார். நீண்ட கால உறவு பட்டு வண்ண சேலைக்காரி என்ற பாடலை.

அவரை தொடர்ந்து ஒலிக்க இருக்கும் அடுத்த பாடலை கேரள மாநிலம் பாலக்காட்டிலிருந்து அன்புடன் ரதீஷ், விஸ்வநாத் அண்ட் சன்ஸ் என்ற திரைப்படத்திலிருந்து பத்திக்கு சிதடி காதல் என்ற வரியோடு வரும் பாடலை தருகின்றார். காது கொடுப்போம்.

0: அன்பே அவனது வழியாகும்.
1: நேயர்கள் கேட்டு மகிழ்ந்தது மொன்றியல் தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ் சேவையின் நேயர் நேரம். இது மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை, கனடா கலையகம்.

0: மீண்டும் ஓர் நேர் நேரத்தில் உங்களை சந்திக்கும் வரை காற்றலையில் இருந்து விடுபடும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். நன்றியும் வணக்கமும் உறவுகளே.
1: உலகமெங்கும் தமிழ் பேசும் மக்களின் முதல் தரமான வானொலி MTR வானொலி மொன்றியலில் இருந்து 24 மணி நேரமும் உங்களுக்கான சேவையை தொடர்ந்து தந்து கொண்டிருக்கின்றார்கள். MTR FM 24 மணி நேரமும் இணையத்தில் கேட்டு மகிழ்வதற்கு www.mtr.com.
2: ஆமா, என் பின்னால நிக்கிற ஒவ்வொருத்தனும் உழைக்கிறவன், உண்மை பேசுறவன், நாலு பேருக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறவன், நம்ம அறியாம கூட தப்பு செய்யக்கூடாதுங்கிறவன், அடுத்தவன் காசு காசுபடாதவன், அன்புக்கு உயிரையே கொடுக்கிறவன், கஷ்டத்துல சிரிக்கிறவன், வறுமையிலையும் திருடாதவன், படிக்காதவன், ஆனா பண்புள்ளவன்.
1: MTR FM.

வணக்கம். மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி, கனடா கலையகம், NTRFM ரேடியோ, கனடா. கனடா கலையகத்திலிருந்து காற்றலையில் கலந்து உங்கள் காதோரத்தில் வணக்கம் என்று அன்புடன் கூறி இணைந்த நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். உறவுகளே, நீங்கள் நலம்தானா என்று அன்போடு கேட்டு நாங்களும் நலம் என்ற நல்ல செய்தியை பகிர்கின்றேன். அது மட்டுமல்லாமல் இப்பொழுது முதல் மொன்றியல் தமிழ் வானொலியின் காற்றலையில் கலந்து வர இருக்கின்றது சர்வதேச நேயர் விருப்ப பாடல்கள். என்னை கொஞ்ச கொஞ்ச என்ற வரி கொண்ட பாடல் முதலில் ஆதி திரைப்படத்திலிருந்து ஒலிக்க இருக்கின்றது. இந்த பாடலுக்கு விருப்பமாக ஆங்கிலேய நாடான இங்கிலாந்தில் அருள் மோகன் காத்துக் கொண்டிருக்கின்றார்.

அவரை தொடர்ந்து வரும் இனிமையான ஒரு பாடல் என் ஜீவன் பாடுது என்ற வரி கொண்டு நீதான அந்த குயில் என்ற திரைப்படத்திலிருந்து பாடுகின்றது. இளமணி திருநாட்டின் மத்திய மாகாணம் ஹட்டனிலிருந்து டிராஞ்சி உங்களுக்காக அந்த பாடல் தந்திருக்கின்றீர்கள், ஒலிக்கின்றது.

அவரை தொடர்ந்து வரும் பாடலும் ஈழமணி திருநாட்டின் மத்திய மாகாணம் கண்டி மாநகரத்திலிருந்து விஜயராணி தந்த பாடல். தங்கை திரைப்படுத்து பாடல் தண்ணீரிலே தாமரை பூ என்று வரி எடுத்து பாடுகின்றது.

அடுத்து வரும் பாடல் அல்பர்டா மாநிலம் கனடா நாடு சாந்தினி நீங்கள் தந்த ஆவாரம் பூவுதான் என்ற வரி கொண்ட பாடல். அவள் மெல்ல சிரித்தாள் திரைப்படத்திலிருந்து பாடுகின்றது.

வணக்கம் உறவுகளே, மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி. கனடா கலையகம். கலையகத்திலிருந்து காற்றலையில் கலந்து உங்கள் காதோரத்திலே வணக்கம் என்று அன்போடு கூறி இணைகின்ற நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். மொன்றியல் தமிழ் வானொலியின் நேரம் 11:32 முற்பகல் ஆக காட்டும் இந்த வேளையில் 9:02 என்று ஈழமணி திருநாடு பாரதத்தின் தென்னகம் போன்ற நாடுகளில் காட்டும் வேளையிலே ஏனைய நாடுகளிலும் அந்தந்த பருவ காலத்துக்கேற்ப நேரங்களை குறித்து கொண்டிருக்கின்றன. அன்னையுடன் தந்தை ஆசான் இவர்களை எனக்கு அளித்து நான் அறிய வைத்த எல்லாம் அன்பு தமிழ், எல்லோருக்கும் அன்பான அந்த இனிய தமிழ், இவற்றையெல்லாம் உமக்கு ஈந்தளித்த எல்லாம் வல்ல இறைவனை ஓம் நமசிவாய என்று வணங்கி இவர்கள் அனைவரிலும் தாழ் பணிந்து சிரம் தாழ்த்தி கரம் கூப்பி வணங்கி என் முகம் தெரிந்து தெரியாத உறவுகளே, உலகளாவை இருக்கும் அன்பு நீய நெஞ்சங்களே, உங்களையும் வருக வருகவென்று வரவேற்றுக் கொண்டுகிறேன் ஒன்றியல் தமிழ் வானொலிக்கின். அந்த வேளையிலே நீங்கள் நலம் தானா, நாங்கள் நலமாக இருக்கின்றோம் என்றும் அன்போடு கூறி இன்று 2026 மாதத்தின் 8வது நாள் காரைக்கிழமையில் இணைந்து கொண்டிருக்கின்றோம்.

இணைந்திருக்கும் இந்த இங்கிதமான வேளையிலே 27 பாகை வெப்பநிலையாக எங்களுக்கு காட்டப்படுகின்றது. இது இன்னும் சற்று அதிகரித்து 29 பாகை வரை செல்லலாம், மீண்டும் 20 பாகைக்கு வந்துவிடும் என்றும், இன்றைய நாள் மழை ஏதுமில்லை, காற்றலையும் சிறப்பாக இருக்கும், ஆனால் காற்றின் வேகம் 8 கிலோமீட்டராக இருக்கும் என்றும், நல்ல தெளிவான சூரிய ஒளி இருக்கும் என்றும் கூறப்பட்டிருக்கின்றது. அதிகாலை 5:52 சூரிய பகவான் தோன்றிவிட்டார். அவர் மாலை 8:15 வரைதான் இருப்பேன் என்றும் கூறியிருக்கின்றார். பகல் வேளை சுருங்கி கொண்டு செல்லும் இந்த வேளையிலே எல்லோரும் நலமாக மகிழ்வாக இந்த காலநிலையை மகிழ்வோடு ஏற்றுக்கொள்ளுகின்றார்கள். 8வது மாதத்தின் 1வது வாரத்தின் இறுதி நாள், 2வது வாரமும் சென்றுவிட்டால் அதன் பின்பு இப்படியான வெப்பநிலையை காண்பது அரிதாக இருக்கும். குளிர்காலத்தை நோக்கி நாங்கள் பயணிக்க வேண்டி வருகின்றது என்பது உறவுகளே. இங்கே உங்கள் காலநிலை எப்படி என நீங்களும் வந்து கூறிக்கொள்ளலாம். வரும்பொழுது இன்று என்ன நிகழ்வாக இருக்கும் என்று நாங்கள் தெரியப்படுத்தும் இந்த வேளையிலே இன்று மொன்றியல் தமிழ் வானொலியின் காற்றலையில் என்ன நிகழ்வு நிகழப்போகின்றது?

நான் வந்து கூறுவதற்கு முன்னே அன்பு ஜெகவர் சாதிக் அவர்களும் மகள் ஷியாமலா அதோடு எங்களுடைய கிருஷ்ணன் இவர்கள் இன்றைய நிகழ்வு என்னவென்று கூறிவிட்டார்கள் தளத்திலே. அவர்களுக்கு நன்றியும் வணக்கமும் கூறி அவர்களையும் வரவேற்றுக் கொண்டு காத்து கொண்டிருக்கும் உங்களையும் வரவேற்றுக் கொண்டு இன்றைய நாள் என்ன நிகழ்வாக இருக்கும்

ஆம், என் கேள்விக்கு என்ன பதில் என்ற பாடலுக்கு வரும் இசையோடு ஆரம்பிக்கும் இந்த நிகழ்ச்சி வாரந்தோறும் காரைக்கிழமைகளிலே பாட்டுக்கு பதில் பாட்டு என்ற நிகழ்ச்சியை எடுத்து வந்து உங்கள் எல்லையை நாங்கள் தொட்டு எத்தனை பாடல்களை இன்று பதில் பாடலாக ஒருவருக்கொருவர் தரப்போகிறீர்கள், எத்தனை பேர் பங்கு பெற்றப் போகிறீர்கள் என்று எண்ணும் வேளையில் இவர்கள் பதிவு மூலம் இணைந்திருக்கின்றோம் என்ற வேளையிலே பதிவில்லாமல் ஆயத்தமாக இருக்கின்றார்கள் ஒரு சிலர் இன்று பாடலை கேட்டு ஓடுவதற்கு.

0: என் கேள்விக்கு என்ன பதில் என்று கூறினார்கள். எந்த கேள்வி என்பதை கூறவில்லையே போல் தெரிகின்றது. அதனால் இன்றைய நிகழ்வுக்காக நாங்கள் ஒரு பாடலை தர வேண்டும் அல்லவா? அந்த பாடலில் வரும் முதல் வரியிலே தான் நீங்கள் பதம் கண்டு பாடலை கொண்டு வந்து ஆரம்பித்து தொடர்ந்து 200 பாடல்களை தொட வேண்டும். 200 பாடல்கள் அல்லது குறிப்பிட்ட நேரம் எது முதல் வருகின்றதோ அப்பொழுது நிகழ்ச்சி நிறைவுக்கு வரும். பார்ப்போம் எத்தனை பாடல்களை எத்தனை பேர் கொண்டு வந்து தருகின்றீர்கள், என்ன என்ன பாடலை கொண்டு வரப் போகின்றீர்கள், உங்கள் ஞாபக சக்தி எப்படி இருக்கின்றது, வேகமாக விவேகமாக இயங்கப் போகின்றீர்கள். உறவுகள் வர வேண்டிய தொலைபேசி எண்கள் வழமை போல 6 4 7 8 7 4 6 4 1 5. இந்த எண்களோடு நீங்கள் உலகின் எந்த பாகத்தில் இருந்தாலும் உங்களால் முடிந்தவரை ஒரு பாடலும் சரி 100 பாடல்களும் சரி நீங்கள் கொண்டு வந்து தரலாம். பாட்டுக்கு பதில் பாட்டாக, பாட்டுக்கு பதில் பாட்டு தரும் பொழுது ஒரு சிலர் நன்றாக எந்த பாடலுக்கு என்ன பதம், அந்த எந்த பதத்துக்கு நான் தருகின்றேன் என்று கூறி பாடலை தருவார்கள். அது சிறப்பாக இருக்கும். அந்த வகையில் நீங்களும் அதை கடைபிடிப்பீர்கள் என்று எண்ணுகிறேன். நீங்கள் தந்த ஒரு பாடல் உடனடியாக அடுத்த பாடல் தராமல் காலம் தாமதித்து நீங்கள் தந்த பாடலுக்கு பதில் பாடல் தரலாம். புரியும் என்று எண்ணுகிறேன். ஒரு பாடலை தந்துவிட்டு உடனே அந்த பாடலே அடுத்த வரியையும் தரப்போகின்ற என்று வராமல் நீங்கள் தந்த பாடலை 2-3 பாடல்கள் வந்த பின்பு ஒரு தடவை தரலாம். நன்றாக உள்வாங்கி பாடலை கேட்டு வரிகளை கவனித்து தாருங்கள். வரிகளை சிறப்பாக தர வேண்டும். ஒரு வரியை தந்து ஒரு எழுத்தை ஒரு பதத்தை மட்டும் தந்துவிட்டு இருக்கக்கூடாது. அந்த வரியை தந்தால் சிறப்பாக இருக்கும். எங்கே பார்ப்போம். அப்படி என்றால் என்ன பாடலுக்கு தர வேண்டும்? நீங்கள் இவ்வளவும் பேசுகிறீர்கள், என்ன பாடலுக்கு தர வேண்டும் என்று கூற வேண்டும். நாங்கள் நலமாக இருக்கும் இந்த நல்ல வேளையில் நீங்கள் நலமாக இருக்கின்றீர்கள். காலநிலை சிறப்பாக இருக்கின்றது. காலத்தில் காலம் விரைவாக ஓடுகின்றது. நாங்களும் ஓடிவிடுவோம். நான் அதிக நேரம் பிடிக்கவில்லை. இப்பொழுது ஒலிக்க இருக்கும் பாடலுக்கு நீங்கள் முதல் 3 மாற்றம் முதல் 3 பதங்களுக்குள் ஒரு பதத்தில் பாடல் தர வேண்டும். ஒரு பாடல் பாட இருக்கின்றது. அந்த பாடலில் முதல் 3 பதத்தையும் எடுத்து அந்த 3 பதத்துக்கும் தான் பாடல் ஆரம்பிக்க வேண்டும். எங்கே பார்ப்போம். பாடலை தருகின்றேன், கேட்போம்.
1: ஒரு பெண்ணாகி நிலவு ஒரு பெண்ணாகி,
0: நிலவு ஒரு பெண்ணாகி, இந்த 3 எழுத்துக்கு இந்த 3 பதத்தில் ஏதாவது ஒரு பதத்தில் தான் நீங்கள் பாடல் ஆரம்பிக்க வேண்டும்.

0: அழகு
1: நிலவு ஒரு பெண்ணாகி, இந்த மூன்று பதத்தில் ஏதாவது ஒரு பதத்தில் நீங்கள் பாடலை முதலில் கொண்டு வரலாம். ஓடி வாருங்கள், வருகின்றார் ஒரு அன்பு உறவு, அவரை இணைக்கலாம் என்றால் அவர் சென்று விட்டார், மீண்டும் வருவார் என்று எண்ணுகிறேன். இது மூன்றில் தமிழ் வானொலி வந்துவிட்டார். வணக்கம் வணக்கம் வணக்கம்
2: வணக்கம் அப்பா, அனைவருக்கும் அன்பு வணக்கம், நலம் நலமறியாவும்
1: வணக்கம். அன்பு மகனே பாரு, நலமாக இருக்கின்றோம், நீங்கள் நலமாக இருக்கின்றீர்களா?
2: நலமாக இருக்கேன்
1: என்றுதான் கூறினீர்கள். எப்படி அங்கே உங்கள் காலநிலை?
2: காலநிலை என்று வெப்பம் தனித்திருக்கிறது.
1: அப்ப நீங்கள் சுமூகமாக சுகமாக நல்ல குளிர்மையாக இருக்கின்றீர்கள், எந்த விதமான கடப்பும் இன்றி? சரி, நல்லது. சரி, இன்று பாடுவோர் பாடல் அணிகளுக்கு முதல் நேயராக வந்திருக்கிறீர்கள், பார்ப்போம் என்று எத்தனை பேர் கொண்டு வந்து பாடலை குவிக்கின்றார்கள் என்று. நீங்கள் என்ன பாடல்? நிலவு ஒரு பெண்ணாகி.
2: நிலவு ஒரு பெண்ணாகி,
1: ஆம்,
2: அதுல வந்து இலாக்காயும் நேரம் அந்த பாடல்.
1: அடேங்க அப்பா, கிளுகிழப்பான பாடல் தான் எடுப்பீங்க, இது குழப்படிச்சிங்கமே இல்லப்பா. நிலா காய நேரம் சரணம் சரணம், வாழ்த்துக்கள், நல்ல பாடல், சிறப்பான பாடல். எங்கே மீண்டும் எத்தனை பாடலை கொண்டு வர போகின்றீர்கள்? மீண்டும் அழையுங்கள். நன்றி நன்றி நன்றி நன்றி. அடுத்த உறவாக யாரை இணைப்போம் என்று பார்த்தால் இங்கே இருவர் இருக்கின்றார்கள், அதிலே ஒருவருடைய ஒலி முன்னுக்கே வர போகின்றது போல் தெரிகிறது. வணக்கம், இது மூன்றியல் தமிழ் வானொலி, 24 மணி நேர தமிழ் பணி, கன்றா கலியகம். ஃபாரூக் வந்து நிலா காயும் நேரம் என்ற பாடலை தொடுத்து விட்டு செல்கின்றார். எங்கே அடுத்தவர்கள் என்ன பாடலுக்கு தரப்போகிறீர்கள்? யார் வரப்போகின்றீர்கள்? எங்கே வந்துவிட்டார் சந்தனராஜ் அவர்கள். வணக்கம் சந்தனராஜ்.
3: இரவு நேரம் வணக்கம் ஐயா, உங்களுக்கு பகல் நேரம் வணக்கத்தோடு சொல்வை சந்தனராஜ்.
1: இரண்டு நேர வணக்கத்தையும் கொடுத்து இணைந்து கொள்ளும். நலமா இருக்கின்றீர்களா?
3: நலமா இருக்கையா. நிலவே நீதான் யாருக்கு சொந்தமடி.
1: அடே சக்க, நிலவே நீதான் யாருக்கு சொந்தமடி, வாழ்த்துக்கள், இனிமையான பாடல். அடுத்த பாடலை தருவது மகள் ஷியாமலா போல் தெரிகின்றது. வணக்கம் ஷியாமலா மகளே.
4: அப்பா வணக்கம்.
1: வணக்கம் மகளே, எங்க இருக்கின்றீர்கள்? வந்துட்டீங்க, அப்ப போயிட்டு வந்துட்டீங்க, ஒளிய போயிட்டு மலை
4: போயிட்டு.
1: அப்படியா? சுவாமி மலை எல்லாம் யாத்திரை சென்று வந்து வெற்றி மகளாக வருகின்றீர்கள். அங்கே மழை பொழிந்ததா அஞ்சு குடியிலே, அல்லது சென்ற இடத்துல மழை பொழிந்தது?
4: இரவு பெய்ஞ்சதுப்பா கொஞ்சம்.
1: ஆனா நீங்க போயிட்டீங்க, அதனால தான் மழை பெய்திருக்கு. பாத்தீங்களா?
4: காலையில்தான்ப்பா போனேன்.
1: அப்படியா? அப்ப நேற்று இரவு மழை பொழிந்து குளிர்மையாக்கி உங்களை விட்டு
4: கொஞ்சோண்டுதான்ப்பா பெய்ஞ்சது.
1: அது கொஞ்சமாவது வந்தது ஏம்மா, அதை விட்டு பெருமைப்பட வேண்டும். பெரிதாக வந்தா இன்றைய பயணம் தடைப்பட்டு விடுவோம். பாத்தீங்களா? அதனால தான் கொஞ்சம்
4: அடிக்கிற வெயிலுக்கு எல்லாம் எடுத்துக்கோப்பா தண்ணி எல்லாத்தையும் பூமி.
1: அப்ப கொஞ்சம் நாங்கள் பார்ப்போம், ஒரு தடவை சூரிய பகவானோட பேசி பார்ப்போம். சரி, என்ன பாடலை பதில் பாடலாக தரப்போகின்றீர்கள்?
4: ஒரு நாள் உன்னோடு ஒரு நாள் அந்த பாட்டு.
1: வாழ்த்துக்கள் திறப்பு. ஒரு நாள் உன்னோடு ஒரு நாள் என்ற பாடலை தந்திருக்கின்றீர்கள், இனிமையான பாடல். எங்கே அடுத்த பாடலை தருவது சந்தன்ராஜ் அவர்கள். வணக்கம் சந்தனராஜ்.
3: ஒரு காதல் என்பது நெஞ்சில் உள்ளது.
1: அப்படி இருக்கா? வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். ஒரு காதல் என்பது உங்கள் நெஞ்சில் இருக்கின்றது. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். அடுத்தது சியாமலா, நீங்களாம் இருக்கின்றீர்கள், தாருங்கள் சியாமலா உங்கள் பாடலை. பாலங்கள்
4: பாருங்க தம்பி பாட்டுக்குப்பா. நிலா காயும் நிலா காயுது நேரம் நேரம் நேரம் தானே பாட்டாப்ல.
1: அவர் நிலா காயும் நேரம்
4: இது நேரம் இது அந்த பாட்டு.
1: வாழ்த்துக்கள். நேரம் இது நேரம், அழகாக பாடலை சொல்லி தருகின்றீர்கள். வாழ்த்துக்கள். நேரம் இது நேரம் இது என்ற பாடல் உங்களுக்கு பதியப்படுகின்றது. இப்பொழுது சந்தன்ராஜ் அவர்களுடைய பாடலை எடுப்போம். கொண்டு பாருங்கள் சந்தன்ராஜ்.
3: உன்னோடு
1: வாழாத வாழ்வு வாழ்வு என்ன வாழ்வாண்டு, உன்னோடு வாழாத வாழ்த்துக்கள். அந்த பாடலை தந்த உங்களுக்காக அடுத்த பாடலை மீண்டும் சியாமலா தான் தரப்போகின்றார். வணக்கம் சியாமலா.
4: ஒரு நாள் போதுமா, இன்னொரு நாள் போதுமா? அந்த
1: போதாதம்மா, போதாத ஒரு பத்து நாள் வேணுமம்மா. ஒரு நாள் போதுமா? அடே அப்பா, திருவிளையாடல் தான், ஒரு நாள் போதுமா. இந்த பாடலை தந்த வேளையிலே அடுத்த பாடலை தருவது சந்தன்ராஜ் அவர்கள். போட்டி பலமாக இருக்கின்றது, கொண்டு வாருங்கள் சந்தன்ராஜ். என்ன பாடல்?
3: நேரம் நல்ல நேரம்.
1: நேரம் நல்ல நேரம், நேரம் நல்ல நேரம் என்று நீங்கள் கூறுகிறீர்கள், வாழ்த்துக்கள். அடுத்த பாடலை தருவதற்காக ஓடி வருகின்றால் சியாமலா. வணக்கம் சியாமலா. அங்கேயே இணைத்து விட்டேன் மகளே, உங்களை சியாமலா இணைத்து
4: விட்டேன். சிறப்பு
1: சிறப்பு, அற்புதமான வரி. உன்னோடு என் நெஞ்சமே, வாழ்த்துக்கள். அடுத்த பாடல் சந்தன்ராஜ் தரப்போகின்றார், கொண்டு வாருங்கள் சந்தன்ராஜ்.
3: வணக்கம் ஐயா. போதும் எடுத்த ஜென்மமேயா.
1: அடேங்க அப்பா, அவ்வளவுக்கு வந்து விட்டதா ஐயா பிறப்பு? போதும் எடுத்த ஜென்மமே என்று சொல்லி வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். போதும் எடுத்த ஜென்மமே. வாழ்த்துக்கள். அப்போ அடுத்த பாடலை யார் போகின்றார்? இப்பொழுது கிருஷ்ணன் வந்திருக்கிறார். வணக்கம் கிருஷ்ணா. வணக்கம் கிருஷ்ணா. வணக்கம்.
0: வணக்கம் ஐயா. மலரும் பாடுது.
1: எப்படி இருக்கின்றீர்கள்?
0: நல்லா இருக்கு.
1: தனிமையிலே எப்படி இனிமை காணுகிறீர்களா அல்லது? நிலவும் மலரும் பாடுதா உங்களுக்கு? நிலவும் மலரும் பாடும் நேரம் என்ன?
0: நிலவும் மலரும் பாடுது.
1: ஓ, அந்த பாடல். நீலவும் மலரும் பாடுது. வாழ்த்துக்கள் சிறப்புகள். மீண்டும் பாருங்கள் அடுத்த பாடலை. ஷியாமலா நீங்கள் தரப்போகின்றீர்கள். கொண்டு பாருங்கள் ஷியாமலா. ஷியாமலா உங்களை இணைத்து விட்டேன் மகளே. ஷியாமலா நீங்கள் இணைந்து விட்டீர்கள். வணக்கம் ஷியாமலா. ஓ, தொலைபேசி தொலைபேசியாக மாறுகின்றதோ. ஷியாமலா வாருங்கள். எல்லோரும் விட்டு சென்று விட்டார்கள். இப்பொழுது ஃபாரூக் எடுத்துக்கலாம். ஃபாரூக் வணக்கம். ஃபாரூக் ஃபாரூக் வணக்கம். வணக்கம்.
2: ஒருவர் சாய்ந்தப்பா
1: சாய்ந்து விட்டீர்களா? வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். இனிமையா தான் இருக்கும். ஒருவர் மீது ஒருவர் சாய்ந்தால் ஒருவர் மீது ஒருவர் இனிமையான பாடல். அடுத்த பாடலை கொண்டு ஓடி வாருங்கள். அடுத்த பாடல் சியாமலா நீங்களா? முதல்ல உங்களை இணைத்தேன் சியாமலா. உங்களுடைய இணைப்பு துண்டிக்கப்படுகின்றது. கொண்டு வாருங்கள் சியாமலா. பாருங்கள்.
4: ஒரு ஜீவன்
1: தான், ஒரு ஜீவன் தான் உன் பாடுதான். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் மகளே, வாழ்த்துக்கள். அடுத்த பாடலை தருவது எங்களுடைய சந்தன் ராஜ் அவர்கள். வணக்கம் சந்தன் ராஜ் அவர்களே. வணக்கம்.
3: நிலவே நிலவே தாளம் போடுயா.
1: தாளமா கொண்டு வந்து சும்மா நிலவே சும்மா வந்த நிலவே தாளம் போட சொல்றீங்க. நிலவே நிலவே தாளம் போடு. நிலவே நிலவே தாளம் போடு. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். அடுத்த பாடலை தருவதற்காக யார் அழைக்கப் போகின்றீர்கள் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது. மொன்றியல் தமிழ் வானொலியின் காற்றலையில் நாங்கள் இணைந்து கொண்டிருக்கின்றோம். காரிக்கிழமைகளில் ஒலிக்கும் பாட்டுக்கு பதில் பாட்டு. இப்பொழுது நால்வர் இணைந்து போட்டியாக இருக்கின்றார்கள். பார்ப்போம் மேலும் எத்தனை பேர் வந்து நுழைய இருக்கின்றீர்கள். நீங்கள் இணைந்து விட்டால் பாடல்களை பதிந்து நாங்கள் பாட்டு போட்டியை சிறப்பாக நடத்தலாம் என்று கூறும் வேளையில் வருகின்றார் ஷியாமலா. துடித்து கொண்டு வணக்கம் சியாமலா வந்து விட்டார். வாருங்கள் வாருங்கள்.
4: நிலவே நிலவே சரிகம பாத நீ பாடு அந்த பாட்டு.
1: அந்த பாடல இவர் சொன்னவுடன் நானும் நினைச்சேன் அடுத்தது இதாத்தான் இருக்கும். நிலவே நிலவே வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் கொண்டு வாருங்கள். சரிகம பாத நீ பாடு. எங்கே இது கிருஷ்ணனுடைய பாடலாக இருக்கின்றது. ஒரு பாடல் எங்கே கிருஷ்ணா கொண்டு வாருங்கள். என்ன பாடல்?
0: போடு தாளம் போடு.
1: அப்படியா? இதுக்கு பாடலுக்கு தாளம் போடுவா? வாழ்த்துக்கள் மீண்டும் ஓடி வாருங்கள். போடு தாளம் போடு. போடு தாளம் போடு. போடு தாளம் போடு. எங்கே இப்பொழுது பாருங்கள் நீங்கள் தரப்போகின்றீர்கள். கொண்டு வாருங்கள் கட்டிக்காரன் பாரு. கொண்டு வாருங்கள்.
2: அப்பா நிலா தூங்கும் நேரம்.
1: நிலா தூங்கும் நேரமா?
2: தூங்கும் நேரம்.
1: நிலவு தூங்கும் நேரம். நிலவு தூங்கும் நேரம். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். நிலவு தூங்கும் நேரம். நிலவு தூங்கும் நேரம். நிலவு தூங்கும் நேரம். இனிமையான பாடல். அந்த பாடலுக்கு தான் பதில் பாடலை கொண்டு வருகிறேன். ஷியாமலா தரப்போகின்ற நீங்கள் எந்த எந்த
4: பாடல்? முத்தாரத்தில் 30 முத்துக்கள் சேர்த்து வைத்து
1: ஒரு 5 சேர்த்து 35 கோத்தால் எப்படி இருக்கும்? வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். ஒரு முத்தாரத்தில் 30 முத்துக்களா? வாழ்த்துக்கள். இப்ப சந்தன் ராஜ் என்ன கொண்டு வரப்போகின்றீர்கள்? கொண்டு வாருங்கள் சந்தன் ராஜ்.
3: வணக்கம் ஐயா. தலைவர் பாட்டு ஒண்ணு வந்துருச்சியா? போட்டுருவா சாமலாமா பாட்டுக்கு. நெஞ்சில் மாமலையை போட்டுருவா?
1: அவர் வந்து விட்டார். வந்து விட்டார். தலைவர் வராது விட்டாலும் ஒரு பாடல் வந்து கொண்டிருக்கிறது. சந்தன் ராஜ் கொண்டு வந்து தருகின்றார் நெஞ்சில் மாமலை. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். நல்லது ஒரு பாடல். அந்த பாடலுக்கு தான் இப்பொழுது ஷியாமலா
4: தரப்போகின்றார். ஒன்று அந்த பாட்டு.
1: அப்படியா? ஒரு கண் தூங்காது மற்ற கண் தூங்குமா? வாழ்த்துக்கள். தூங்காத கண்ணன்று ஒன்று. அப்பா ரெண்டாவது கண். தூங்காத கண்ணன்று. வாழ்த்துக்கள். அடுத்து கிருஷ்ணன் தருகின்றார் ஒரு பாடலை. கிருஷ்ணா கொண்டு வாருங்கள் ஐயா உங்கள் பாடலை.
0: 30 பைசா 3 மலம் மல்லிகை.
1: ஒரு 5 பைசா கூட போடக்கூடாதா? குறைச்சி தரக்கூடாதா? 30 பைசா 3 மலம். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். அடுத்த பாடல் ஷியாமலாவின் பாடல். கொண்டு வாருங்கள் ஷியாமலா உங்கள் பாடலை. இணைத்து விட்டேன். வாழ்த்துக்கள் முன்னகை பூக்கிறிய. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். சிறப்பான வரி. இப்போ ஃபாரூக் தரப்போகின்றார், வாருங்கள் ஃபாரூக் உங்கள் பாடலை கொண்டு வாருங்கள்.
2: அப்பா முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக.
1: ஓ சின்ன தம்பி, கடைசி தம்பி, குட்டி தம்பி, குளப்படி சிங்கம் என்றெல்லாம் என்ன முத்துக்கு முத்தாக முழு நம்பி தான் இருக்கின்றது. முத்துக்கு முத்தாக நல்ல பாடல் மகனே, சிறப்பான பாடல். அடுத்த பாடலை தரப்புகின்றார் கிருஷ்ணன் என்று எண்ணுகிறேன். இல்லை சந்தன்ராஜ் அவர்கள் தான் வருகின்றார்கள். வாருங்கள் சந்தன்ராஜ், உங்கள் பாடலை தாருங்கள். சந்தன்ராஜ் கெட்டிக்காரன் மலிவுதானே, வாழ்த்துக்கள். மூணு முளம் மல்லிகைப்பூ, வாழ்த்துக்கள் உங்களுக்கு, வாழ்த்துக்கள். அடுத்த பாடல் யார் தருகின்றார்? சியாமலா தான் தருகின்றார். வணக்கம் சியாமலா.
4: முதலில்
1: முத்தல்லவோ, அச்சுக்கு சிக்கு முத்தான முத்தல்லவோ, வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். அடுத்த பாடலை தருவதற்கு ஓடி வருவதற்கு முன்பு, இது மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி. வாரத்தில் வரும் காரிக்கிழமைகளிலே ஒலிப்பது பாட்டுக்கு பதில் பாட்டு என்று போட்டியுடன் இணைந்து கொண்டிருக்கின்றார்கள் நால்வர். அவரோடு மீண்டும் வர இருக்கின்றார்கள். இப்பொழுது பார்வைக்கு வந்துவிட்டார். பார்வை கொண்டு வாருங்கள் உங்கள் பாடலை. என்னையா
2: மல்லிகையே மல்லிகையே பாடல்.
1: ஓ மல்லிகையே மல்லிகையே மாலையிடும் மலை. மல்லிகையே மல்லிகையே அங்கே பார், மல்லிகையிலே தான் நிற்கின்றார். வாழ்த்துக்கள் வந்துவிட்டார் எங்களுடைய சியாமலா. வந்துவிட்டீர்கள், வாருங்கள் சியாமலா. ஞானசேகரும் இணைய இருக்கின்றார்.
4: மல்லிகை பூவி மல்லிகை பூவி பார்த்தாயா? அந்த பாட்டு
1: அது பார்க்கவில்லையா அம்மா? என்ன மலரவில்லையா? மல்லிகை பூவே மல்லிகை பூவே பார்த்தாயா? மல்லிகையிலே இருக்கின்றார். மல்லிகை பூவே மல்லிகை பூவே பார்த்தாயான்னு கேட்டு வேலையில இப்பொழுது இணைய இருக்கின்றார் நாச்சியார்
5: கோவில்.
1: ஓம் நம சிவாய. வணக்கம் தேவா.
5: வணக்கம்
1: சிவாய.
5: வணக்கம் வணக்கம் வணக்கம் ஐயா.
1: வணக்கம் வணக்கம். நலமா இருக்கின்றீர்களா?
5: நலமோடு வளமோடு ஜெயமோடு உங்க ஆசீர்வாதத்துல நல்லா இருக்கேன்.
1: இருக்க வேண்டும் இருக்க வேண்டும், நாங்களும் அந்த மகிழ்ச்சியோடு இருக்கின்றோம். என்ன பாடலை சிறப்பு கொண்டீர்கள்?
5: முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக.
1: அந்த பாடல பாரம் தந்து விட்டு சென்று விட்டார். வேற ஒரு பாடல் தான்
5: தந்து விட்டதா? முத்துக்களோ அப்படின்னு அந்த பாட்டியா?
1: முத்துக்களோ கண்கள் என்ற பாடலும் வந்து விட்டது போல் தெரிகின்றது. எடுத்துக்கொள்ளுகிறேன் முத்துக்களோ கண்கள், எடுத்து விட்டேன் உங்கள் பாடலையா. முத்துக்களோ கண்கள்
5: முத்துக்கள்
1: வாழ்த்துக்கள். அடுத்த பாடலே கொண்டு ஓடி வாருங்கள் வாருங்கள். அடுத்து வருவது யாராக இருக்கலாம் என்றால் அது வந்து ஞானசேகரன் போல் தெரிகின்றது. இல்லை அவர் இன்னும் இணையவில்லை. இப்பொழுது சந்தன்ராஜ் இணைந்துவிட்டார். வணக்கம் சந்தன்ராஜ். வணக்கம் வணக்கம் ஐயா. வணக்கம். எங்களுக்கு அறிவித்தல் தர இல்லை. மல்லிகை பூ கல்யாணம் என்று, மல்லிகை பூவுக்கு கல்யாணம். இது என்ன எங்கே பாரூக்? நீங்கள் என்ன கொண்டு வருகின்றீர்கள்? உங்கள் பாடலை தாருங்களேன் பாரூக். அவசரமான உலகத்திலே அண்ணன் என்னடா தம்பி என்னடா, அண்ணன் என்னடா தம்பி என்னடா, அத்தான் என்னடா மச்சான் என்ன. வாழ்த்துக்கள் எங்க சியாமலா, நீங்கள் கொண்டு வரணும் உங்கள் பாடலை. சியாமலா உங்கள் பாடலை தாருங்கள்.
4: அப்பா கண்கள் எங்கே நெஞ்சமும் எங்கே அந்த பாட்டுப்பா?
1: கர்ணன் கர்ணனுடன் சென்று விட்டீர்கள். சியாமலா கண்கள் எங்கே, வாழ்த்துக்கள். கண்கள் எங்கே நெஞ்சமும் அங்கே. அது உண்மைதானே. எங்கே கிருஷ்ணன் எங்கே, ஆளை காணவில்லை, தனித்து விளையாடுகிறீர்கள். கொண்டு வாருங்கள் கிருஷ்ணா உங்கள் பாடலை.
0: கல்யாண வலையோசை
1: கேட்டுட்டீங்களா? கேட்டுட்டீங்களா? வாழ்த்துக்கள் சிறப்பு. கல்யாண வலையோசை கேண்டு, கல்யாண வலையோசை அதை கேட்டு விட்டீர்கள். அடுத்த பாடலை தரப்போகின்றார் சியாமலா. மீண்டும் கொண்டு வாருங்கள் சியாமலா உங்கள் பாடலை.
4: அப்பா சங்கராஜ் பாட்டுக்குப்பா மல்லிகைப்பூ கல்யாணம் பண்ணிச்சாரு.
1: ஆமா
4: கல்யாணமே ஒரு பெண்ணோடுதான்.
1: அவர் மல்லிகைப்பூ கண்டார். நம்ம இது கல்யாணம் பெண்ணோடு தான் போகணும். அவர் மல்லிகைப்பூ கண்டார். கல்யாணமே ஒரு பெண்ணோடு தான். வாழ்த்துக்கள். இப்பொழுது எங்களுடைய ஞானசேகரன் அடைந்து விட்டார். வணக்கம் ஞானசேகரன் மகனே, எப்படி இருக்கின்றீர்கள்?
6: வணக்கம் அப்பா, நல்லா இருப்பா. இனியமா நண்பர்கள் வணக்கம் அப்பா.
1: நண்பர்கள் வணக்கத்தை தந்த அன்பு மகனுக்கு உங்களுக்கு எங்களுடைய இரவு வணக்கத்தை உங்களுக்கு தருகின்றேன். நலமாக இருக்கின்றீர்கள்?
6: நன்றி அப்பா, நன்றி.
1: எனக்கு அது காட்சியிலாவது பார்க்கும் அந்த கடாட்சத்தை பிற வழி செய்கிறீர்கள். நன்றி. இன்றைய பாட்டுக்கு பதில் பாட்டுக்கு என்ன பாடலை கொண்டு வந்திருக்கின்றீர்கள்?
6: கல்யாணமா கல்யாணம் 60 கல்யாணம்
1: கண்டறியாத கல்யாணத்தை பத்தி மல்லிகைக்கு கல்யாணம் பண்றாங்க, இது கல்யாணமா கல்யாணம் கல்யாணமாம் கல்யாணம்.
6: நன்றி அப்பா, நன்றி,
1: வாழ்த்துக்கள் மகனே. நல்ல பாடல். அடுத்த பாடலை சொல்வதற்கு வந்து விட்டார் தேவா. தேவா கொண்டு பாருங்கள் உங்கள் பாடலை.
5: அண்ணன் ஒரு கோயில் என்றால் தங்கையோரு
1: அண்ணன் ஒரு கோவில் என்றால் அது உண்மையான விஷயம்தான். அடுத்த வாழை கொண்டு ஓடுவாருங்கள் தெரிவு செய்து இப்பொழுது இணைப்பை துண்டித்துக் கொண்டு அடுத்த ஒரு இடம் கொடுக்கின்றார் தேவா. தேவா இடம் கொடுத்த வேளையில் வருகின்றார் மஞ்சுளா தன்னுடைய பாடலை தருவதற்காக. இல்லை இல்லை, இது சியாமலா. சியாமலா வந்து விட்டார், கொண்டு வாருங்கள் சியாமலா உங்கள் பாடலை. உங்களை இணைத்து விட்டேன் மகளே. சியாமலா தாருங்கள். சியாமலா
4: அப்பா
1: ஆ கொண்டு வாருங்கள். வணக்கம்.
4: ஒரு நாள் ஒரு நாள் யாரோ என்ன பாட சொன்னாரு அந்த பாட்டுப்பா?
1: ஒரு நாள் இல்லையோ,
4: ஒவ்வொரு
1: வேலையும் பாட சொல்றோம் பாருங்கள். ஒரு நாள் யாரோ என்னை பாட சொன்னாரு, ஒரு நாள் யாரோ என்னை பாட, ஒவ்வொரு நாளும் பாட பண்ணிருந்தீங்க. இப்ப சந்தன் ராஜ் உங்கள் பாடலை நீங்கள் தரலாம்.
3: என்னடா பொல்லாத வாழ்க்கையா?
1: வணக்கம் வணக்கம். என்னடா பொல்லாத வாழ்க்கையை வறுத்து விட்டதா? அப்படி வறுத்து விட்டதா? என்ன சிம்பிள் தானே, இதை வாழ்ந்து விட்டு போறது வாழ்க்கை. வாழ்த்துக்கள். அதான் நேரிய பாட்டு மதம் கிட்ட இருந்தால் தெரியும் வாழ்க்கை என்றால் என்ன பண்றது. எங்கே தேவா உங்கள் பாடலை தாருங்க.
5: ஐயா மா அண்ணன் என்னடா தம்பி என்னடா அவசரமான உலகத்தில்.
1: அந்த அந்த அந்த பாடல் வந்து விட்டது இப்படி போடுவோம். அண்ணன் என்ன தம்பி என்ன அந்த பாடலை போடுவோம்.
5: நீங்க இருக்கிறவரி
1: அதேதான். அண்ணன் என்ன தம்பி என்ன அந்த பாடல், அண்ணன் என்ன தம்பி என்ன இரண்டும் அவற்றை பாடலாம். இனிமையான பாடல்கள் வரிகளாக வருகின்றது. எங்கே ஞானசேகரன் உங்கள் பாடலை தாருங்கள். வணக்கம் ஞானசேகரன். வணக்கம்.
6: வணக்கம் அப்பா. வாழ்க்கை வாழ்க்கை என்னும் ஓடம் வழங்குகின்ற பாடம்.
1: வாழ்க்கை என்னும் ஓடம் பூம்புகார். வாழ்த்துக்கள். வாழ்க்கை என்னும் ஓடம் வழங்குகின்ற வாழ்த்துக்கள். நன்றி நன்றி நன்றி நன்றி. வாழ்க்கை என்னும் ஓடம் வந்து விட்டார் தானாக வந்த சந்தனம் நாகப்பன் அவர்கள். வணக்கம் நாகப்பன் அவர்களே. வணக்கம்
7: வணக்கம் வணக்கம் வணக்கம் ஐயா. உங்களுக்கு பகல் நேர வணக்கம்.
1: உங்களுக்கு இரவு நேர வணக்கம். இரண்டு வணக்கத்தை இணைத்துக் கொண்டு ஐக்கியமாகவும் நலமாக இருக்கின்றீர்களா?
7: வளமாகவும் இருக்கிறேன் ஐயா. சீக்கிரம் வந்த விலையை கவனிக்கலாம்.
1: கவனிப்போம்.
7: என்ன தம்பி என்ன நீங்களா நீங்களே எடுத்து கொடுத்தீங்களா தேவாக்கு? அதுக்கு ஒரு பாட்டு வந்து என்னதான் சுகமோ நெஞ்சிலே.
1: என்னதான் சுகம் என்று எடுத்து கொடுத்தபடியால் என்னதான் சுகமோ நெஞ்சில். நல்ல பாடலை எடுத்தவுடனே உங்களுக்கு சுகமாக எடுத்து விட்டீர்கள். வாழ்த்துக்கள். நன்றி. மீண்டும் பாருங்கள். இப்பொழுது சியாமலாவை இணைத்துக்
4: கொள்ளுங்கள்.
1: ஒரு விடயம் என்னவென்றால் என்ன என்ன இனிக்குது என்று இரண்டு சுழி இன்னல்ல எண்ண எண்ண கணக்கு பார்க்க கணக்கு பார்க்க தடித்தது எண்ணி பார்க்க எண்ணி பார்க்க அந்த பாடல் எடுக்கின்றேன். அந்த பதம் முந்தியும் ஒரு பாடல் ஓசையிலே என்ன என்றதான் எங்களுக்கு புரிகிறது. அது எண்ண எண்ண 5 ரூபாவை எடுத்து எண்ண எண்ண இனிக்குதாம். சரியா? சரி, அந்த பாடல் எடுத்துக்கொண்டேன். நன்றி. வாழ்த்துக்கள். மீண்டும் பாருங்கள். எண்ண எண்ண இனிக்குது. அது என்ன என்ன அல்ல எண்ண எண்ணு வர வேண்டும். வாழ்த்துக்கள். அங்கே அடுத்த பாடலை தருகின்றார் சந்தன்ராஜ் அவர்கள். வணக்கம் சந்தன்ராஜ்.
3: வணக்கம் ஐயா. ஓடம் அது ஓடும் கடலுடையா.
1: ஆமா, அது
3: நன்றி.
1: அது குளத்துக்குள்ளே ஓட மாட்டேன், அது ஆத்துக்குள்ளே ஓட மாட்டேன். நன்றி நன்றி சந்தன்ராஜ். ஓடம் அது ஓடும். வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கும். அந்த வேளையில தான் நாகப்பன் தன்னுடைய பாடலை தர வருகின்றார். கொண்டு வாருங்கள் நாகப்பன்.
7: ஐயா என்னதான் சுகமோ, அதுல சுகமோ பதத்துக்கு பதில் பாடல்.
1: ஆமா.

0: என்ன நடந்தது?
1: சுகம் இங்கே சொல்லவா,
0: சுகம் இங்கே
1: சுகம்
0: சொல்லவாவா?
1: இங்கே சொல்லவா.
0: சுகம் இங்கே சொல்லவாவா?
1: ஆமாம் ஐயா.
0: சரி, நல்லது. மீண்டும் பாருங்கள், மீண்டும் பாருங்கள். அடுத்த பாடலில் தருவது யாராக இருக்கலாம்? அடுத்த பாடலுக்கு இடம் கொடுக்க வேண்டும். சியாமலா வந்து விட்டார். வணக்கம் சியாமலா. இல்லை, இருவர் ஒரே நேரத்தில் அங்கே வந்து விட்டார். மூவர் அழைக்கின்றார்கள். யாருடைய இணைப்பு, யாருக்கு அதிர்ஷ்டம்? சியாமலா, உங்களுக்கு தான் கிடைத்திருக்கிறது. பாருங்கள் சியாமலா, பாருங்கள்.
2: கடலில் அலைகள் பொங்கும், ஆனால் கரையை தாண்டுமோ வேறு கதையை வேணுமோ, அந்த பாட்டு
0: அற்புதமான பாடல். கடலில் பொங்கும் அலைகள் கரையை தான், வாழ்த்துக்கள். சிறப்பான கருத்துள்ள பாடல். தேவா கொண்டு பாருங்கள் உங்கள் பாடலை. தேவா,
3: என்ன என்ன
0: வந்து விட்டது ஐயா. அடுத்தது, அடுத்தது
3: என்ன விட? என்னதான் நடக்கும் நடக்கட்டுமே.
0: அதுதான், என்ன நடக்கு நடக்க போட்டி போடத்தான். என்னதான் நடக்கு நடக்கும் சிறப்பு. மீண்டும் பாருங்கள். என்னதான் நடக்கும் நடக்கட்டுமே. வாழ்த்துக்கள் நாகப்பன், உங்கள் பாடலை தாருங்களேன்.
1: வணக்கம் ஐயா.
0: மீண்டும்
1: கிருஷ்ணன் ஐயா வந்து எங்கே சொல்லவான்னு சொன்னாரா?
0: ஆமாம்,
1: அதுக்கு பதில் பாடல், எங்கே நீயோ நானும் அங்கே உன்னோடு.
0: அது ஃபாரூக் அந்த பாடலை பாடிவிட்டார்,
1: நடுவில் வந்துருச்சு.
0: ஆமா ஆமா.
1: அடுத்தது நீ சொல்லு, நீயே சொல்லு.
0: நீ சொல்லு, நீயே சொல்லு. பாத்தீங்களா இப்படி என்ன? வாழ்த்துக்கள் சிறப்பு. அடுத்த வாழை தருவதற்காக சியாமலா வந்திருக்கின்றார். வணக்கம் சியாமலா.
2: அப்பா எங்கே தேடுவேன் பணத்தை, எங்கே தேடுவேன்?
0: வழக்கமா சந்தன்ராஜ் தான் அங்கே தேடுவேன் என்று வருவார் கல்லாப்பட்டிக்கு வச்சு. இப்பொழுது நீங்களா? சரி, அங்கே தான் இருக்கு, வச்ச இடத்துல பாருங்கள் கிடைக்கும். எங்கே தேடுவேன் பணத்தை, எங்கே தேடுவேன்? அடுத்த பாடல் ஓடி வர போறாரு, தேடி நின் வந்தார். இங்கே தேவா கொண்டு வாருங்கள். தேவா உங்கள் பாடல்
3: ஐயா.
0: ஆ,
3: கடலோரம் வாங்கிய காற்று,
0: கதை கதப்பானது. வாழ்த்துக்கள் மீண்டும் பாருங்கள். கடலோரம் மன்னிக்க வேண்டும், இருமல் தும்மல்லாம் மன்னிக்க வேண்டும். இங்கே சியாமலா கொண்டு வாருங்கள்.
2: அப்பா சொல்லத்தான் நினைக்கிறேன், சொல்லாமல் தவிக்கிறேன்.
0: பரவாயில்ல பரவாயில்ல பரவாயில்ல, சொல்லுங்க சொல்லுங்க, பரவாயில்ல சொல்லுங்க. வாழ்த்துக்கள் மகளே, வாழ்த்துக்கள். சொல்லத்தான் நினைக்கிறேன். கிருஷ்ணன் என்ன உங்கள் பாடு கொண்டு வாருங்கள்.
1: காற்றுக்கு என்ன வேலி,
0: அதண்டா ஒண்ணுதான் ஐயா. வாழ்த்துக்கள் சென்று வாருங்கள். காற்றுக்கு என்ன வேலி, கடலுக்கு என்ன காற்றுக்கு மூடி, காற்றுக்கு என்ன வேலி. அடுத்த பாடல் யாருடைய பாடலாக இருக்கும்? அது நாகப்பன் அவர்களாக இல்லை, சந்தன்ராஜை போல் தெரிகின்றது. வாருங்கள், யார் இணைய போகின்றீர்கள்? இணைந்து விடுங்கள், உங்களை இணைக்கின்றேன், இணைந்து விடுங்கள். வாருங்கள், சந்தன்ராஜ் அவர்கள் வருகின்றார். வணக்கம் சந்தன்ராஜ், உங்களுக்கு இந்த பாடல்.
4: எங்கே தேடுங்க ஐயா?
0: ஆமா,
4: தேடினேன் வந்தது.
0: உடனே இணைத்தேன் இந்த பாடலை நீங்கள் கொண்டு வந்து விட்டீர்கள். தேடினேன், நீங்களே எங்கே தேடுவேன் தேடினேன் தருவீர்கள். இப்பொழுது வந்து விட்டது பாடல். அடுத்த பாடல் வருவது எங்களுடைய மகாலிங்கம் அவர்கள் போல் தெரிகின்றது. வணக்கம் மகாலிங்கம். வணக்கம் வணக்கம் வணக்கம். சிறப்பு, நலமா இருக்கின்றீர்களா? வாழ்த்துக்கள். மீண்டும் பாருங்கள், அடுத்த பாடலை கொண்டு வருகின்றார் நாகப்பன் அவர்கள். வணக்கம் நாகப்பன் அவர்களே, வணக்கம்.
1: நன்றி. வணக்கம் ஐயா. வணக்கம். சியாமலா அம்மா சொன்னாங்க, சொல்லத்தான் நினைக்கிறேன்னு. நான் சொல்றேன், சொல்லாம தானே இந்த மனசு தவிக்குது.
0: அடே அப்ப பாத்தீங்களா, சொல்லாமல் தானே. ஏன்னா சொல்லத்தான் நினைத்து விட்டு சொல்லாம விட்டால் தவிக்கும் தானே ஐயா. வாழ்த்துக்கள். சொல்லாமத்தான் இந்த மனசு தவிக்குது. தவிக்கட்டும் தவிக்கட்டும், தவித்தவாக்கி தண்ணி கிடைக்கும் கிடைக்கும். தேவா கொண்டு வாருங்கள். அதேவா,
3: சொல்ல சொல்ல இனிக்குதடா முருகா.
0: வாழ்த்துக்கள். ஓம் நமசிவாய, ஓம் சரவணபவா. சொல்ல சொல்ல மீண்டும் பாருங்கள். ஓம் சொல்ல சொல்ல இனிக்குதடா முருகா, தேவாவின் பாடலாக இருக்கும் பொழுது. இப்பொழுது கிருஷ்ணன் பாடலை கேட்போம். கிருஷ்ணா உங்கள் பாடலை தாருங்கள் ஐயா. கிருஷ்ணன்
1: தவிக்குது தயங்குது.
0: ஓ, அப்படியே அவர் தவிக்குதுன்னு உங்களை தவிக்குது தயங்குது ஒரு மனசுன்னு ஒரு ஒரு கேள்வியாக தான் சொல்லுங்க. கிண்டலாக தவிக்குது தயங்குது ஒரு மனது. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். தவிக்குது தயங்குது பாடலுக்கு நாகப்பன் தரப்போகின்றார். இல்லை, சியாமலா தரப்போகின்றார். சியாமலா கொண்டு வாருங்கள் உங்கள் பாடலை. சியாமலா கொண்டு வாருங்கள்.
2: அப்பா மனம் ஒரு குரங்கு மனித மனம் ஒரு குரங்கு அந்த பாட்டு
0: அதுதான் உங்களுடைய அலை என்னம்மா மனம் ஒரு குரங்கு. வாழ்த்துக்கள் மகளே, வாழ்த்துக்கள். நல்ல பாடல். மனம் ஒரு குரங்கு தாவிக்கொண்டே இருக்கும். எங்கே குளப்படி சிங்கம் வந்து விட்டார், கொண்டு வர.

0: பாடல் பாருங்க. உங்கள் பாடலை
1: அப்பா தேவா பாடலுக்கு காற்று வாங்க போனேன்.
0: ஓ, அப்படியே வந்து விட்டீங்க நீங்க மெத்த வளர்த்தால. காற்று வாங்க போனேன், ஒரு கவிதை வாங்கி வந்தேன். வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். சிறப்பான பாடலை தந்த வழியிலே அடுத்த பாடலைக்கு தருவதற்காக இப்பொழுது நாகப்பன் அவர்கள் காத்து கொண்டிருக்கின்றார். இணைத்து விடுவோமா அல்லது மல்லி என்றார் மகாலிங்கத்தை இணைத்து விடுவோமா? யார் இணைப்புக்கு வரப்போகின்றீர்கள்? நாகப்பன் அவர்கள் தான் வருகின்றார்கள். வணக்கம் நாகப்பன். வணக்கம். வணக்கம்.
2: மீண்டும் வணக்கம் ஐயா. அவரு கிருஷ்ணன் ஐயா சொன்னாரு, தவிக்குது தயங்குது ஒரு மனதுன்னாரு.
0: ஆமா,
2: அதுக்கு ஒரு பாடல். ஒரு நாள் உன்னோடு ஒரு நாள்
0: அந்த பாடல் வந்து விட்டது. ஒரு ஒரு நாள் உன்னோடு ஒரு நாள் என்று சொல்லி ஒரு பாடல்.
2: அப்ப நாள் நல்ல நாள்
0: அது நாள் நல்ல நாள். வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். நல்ல நல்ல நேரம் வந்தார்கள். இப்ப நாள் நல்ல நாளுக்கு வந்து விடுது. நாள் நல்ல நாள். வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். அடுத்த பாடலை தருவதற்காக ஓடி வருகின்றார் ஞானசேகரன் அவர்கள். ஞானசேகரன் கொண்டு வருங்கள் உங்கள் பாடலை. ஞானசேகரன்
3: வணக்கம் அப்பா.
0: வணக்கம்.
3: காற்றிலேந்தன் கீதம் காதானது ஒன்றை தேடுது.
0: ஆட்ராப்பா, ஜானி திரைப்படம் அல்லவா, அது அப்படித்தான் இருக்கு. காற்றிலேந்தன் கீதம். வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். நன்றி, நன்றி மகனே. மீண்டும் பாருங்கள். இப்பொழுது வருகின்றார் சந்தன் ராஜ் அவர்கள். சந்தன் ராஜ் கொண்டு வாருங்கள் உங்கள் பாடலை. வணக்கம் சந்தன்
4: ராஜ். தலைவர் பாட்டு மீண்டும் வந்துருச்சு. அப்படும் மனசுன்னு படிச்சாரு நம்ம நாகப்பன்ல. மனசை மடிச்சு நீதான் இடுப்புல சொல்லுவா.
0: நல்ல வரி எடுத்து வந்து விட்டார் இல்லையா? மனதை மடிச்சுதான் சொல்லி விட்டார். எங்கே மகாலிங்கம் அவர்கள் வருகின்றார்கள். மகாலிங்கத்தை நினைத்து விடுவோம். வணக்கம் மகாலிங்கம். வணக்கம்
5: ஐயா. வணக்கம் ஐயா. வணக்கம். எங்கிருந்தாலும் வாழ்க.
0: சாக்கியண்டார் எல்லாருக்கும் ஒரு வாழ்த்து பாடல் தந்து விட்டார். வாழ்த்துக்கள் மீண்டும் ஓடி வாருங்கள். எங்கிருந்தாலும் வாழ்க. வாழ்த்துக்கள். எங்கிருந்தாலும் வாழ்க. தேவா, எங்கே உங்கள் பாடல்? தேவாவின் பாடல்
6: ஐயா. ஒருத்தி ஒருவனை, ஒருத்தி ஒருவனை நினைத்து விட்டால் அந்த உறவுக்கு பெயர் என்ன?
0: சண்டை. இல்ல இல்ல, காதல். வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். மீண்டும் வாருங்கள். சம்மதத்தோடு நினைத்து விட்டால் வந்து சம்மதம் இல்லாம நினைத்தா கிடைச்சிருக்கிறது. எங்கே சந்தன் ராஜ் வாருங்கள். சந்தன் ராஜ், உங்களை இணைக்கின்றேன் ஐயா. போட்டி பலமாக இருக்கின்றது. சந்தன் ராஜ் அவர்கள் இணைந்து விட்டார். வணக்கம் சந்தன ராஜ். வணக்கம்.
4: வணக்கம் ஐயா. எங்கிருந்தோ வந்தான்யா, இளைச்சாதி நான் என்றான்.
0: அதைத்தான் இப்ப மகாலிங்கம் பாடி, மகாலிங்கம் பாடி விட்டார். மகாலிங்கம் பாடி விட்டார்.
4: பாடிட்டாரா?
0: எங்கிருந்தோ ஆசைகள்,
4: எங்கிருந்தோ ஆசைகள்.
0: வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள்.
4: நன்றி.
0: எங்கிருந்தோ ஆசைகள், வாழ்த்துக்கள். சிறப்பு, சிறப்பு. எங்கே நாகப்பன் உங்கள் பாடல் கொண்டு வாருங்கள். உங்கள் பாடலை நாகப்பன் அவர்களே, உங்களை இணைக்கின்றேன், இணைக்கின்றேன். அடுத்தவர்கள் சொல்லி கொடுத்து கொண்டு இருக்கின்றார்கள். இருப்பினும் உங்கள் இணைப்பு வர வேண்டும். எங்கே, எங்கே பார்ப்போம், எங்கே பார்ப்போம், எங்கே வா. வந்து விட்டார். வணக்கம் நாகப்பன். வணக்கம் நாகப்பன், உங்களை இணைத்து விட்டேன். ஓ, இணைப்பு துணிக்கப்படுவதோ இல்லை. நாகப்பன், உங்களை இணைத்து கொண்டேன், இணைகின்றீர்கள். ஒரு இணைப்பு வருகின்றது. எங்கே, எங்கே, ஆ, வந்து வந்து செல்கின்றதே. வணக்கம் நாகப்பன். இல்லை, இன்னும் முனைப்படவில்லை, இணைக்கப்படவில்லை. வணக்கம் நாகப்பன். தேவா தான் குறுக்கிட்டார். தேவா, தேவா கொண்டு வாருங்க உங்கள் பாடலை.
6: இங்கே நிம்மதி, இங்கே நிம்மதி, அங்கே எனக்கு ஒரு இளந்தவி.
0: நாச்சியார் கோயில தான் நிம்மதி ஐயா. வாழ்த்துக்கள்.
4: எம்டிஆர், எம்டிஆர் ஐயா குரல் தான் நிம்மதி.
0: நன்றி, நன்றி, நன்றி. வாருங்க மகனே. அடுத்து சியாமலா திறப்பு கொண்டாடுற பாடல். சியாமலா கொண்டு வாருங்க உங்கள் பாடலை. சியாமலா, சியாமலா, உங்களை இணைக்கப்பட்டேன் மகளே. ஓ, எல்லாருடையும் தேவா, நீங்கள் இணைப்பை துண்டிக்க வேண்டும். இப்பொழுது நாகப்பன் அவர்களை இணைப்போமா?
2: மீண்டும் வணக்கம் ஐயா.
0: வணக்கம்.
2: அவரு மனசு படிச்சுன்னுதான் இடுப்புல சொல்லுகிறேன்னு
0: சொன்னாரு. நீங்கள்
2: அதுக்கு பதில் பாருங்க.
0: எங்க
2: இடுப்பு அடிக்கடி துடிக்குது.
0: ஐயோ, ஒரு கிள்ளி விட வேண்டியதே ஐயா. துள்ளு அடிக்கடி தள்ளுதுவா? வாழ்த்துக்கள், சிறப்பு, நல்ல பாடல். அடுத்த பாடல் யாருடைய பாடல்? கிருஷ்ணனுடைய பாடலா இருக்கலாம். கிருஷ்ணா கொண்டு வாருங்கள் உங்கள் பாடலை.
7: வணக்கம் ஐயா. நினைத்து நினைத்து பார்த்தேன்,
0: நினைத்து
7: நினைத்து பார்த்தேன்.
0: வாழ்த்து பாக்குறீங்க. புடுபமா, புடுபமா, தொடுபமா? நினைத்து நினைத்து பார்த்தேன் பாடல் வருகிறதா? நினைத்து நினைத்து பார்த்தேன், நெருங்கி விலகி நடந்தேன். நாகப்பன் தாருங்கள் உங்கள் பாடலை.
2: வணக்கமையா ஒருத்தி ஒருவனைன்னு பாடினாங்க, அதுக்கு பதில் பாடல் ஒருவன் மனசு ஒன்பது அடா ஒளிந்து கிடப்பது.
0: ஒருத்தி ஒருவன் நினைச்சு விட்டா அந்த ஒருவனுடைய ஒன்பது எண்ணம் இருக்குது இல்லையா, ஒருவன் மனது ஒன்பது அடா பாடல். இனிமை இனிமை இனிமை சேர்க்கும் பாடலை இதமாக நீங்கள் தந்து கொண்டிருக்கும் பொழுது அடுத்த பாடலை மகள் சியாமலா திறப்புகின்றார். சியாமலா
8: கொண்டு நெஞ்சில் நீங்காத தென்றல் நீதான் சிரிச்சிங்கப்பா ஒருத்தி ஒருவன் எடுத்து விட்டாள் அப்ப சிரிச்சதே மறந்து போச்சு யாரு
0: அப்படியே அது போய் அது எந்த நெஞ்சில் நீங்க நல்ல பாடல் வாழ்த்துக்கள் உங்களுக்கு. அடுத்த பாடலை யார் திறப்புகின்றீர்கள்? அடுத்த பாடலை தருவதற்காக நாகப்பன் பெறுகின்றார். மீண்டும் வருங்கள் நாகப்பன் உங்கள் பாடலை தருங்கள். நாகப்பன்
2: ஒருவன் மனதில் ஒன்பது அடான் பண்ணா அதுக்கு பதில் பாடல் மனதில் ஒரே ஒரு பூ பூத்தது.
0: வாழ்த்துக்கள் ஐயா, ஒன்பது இருந்தாலும் மனதில் ஒரே ஒரு பூ பூத்தது. வாழ்த்துக்கள் மனதில் ஒரே ஒரு இனிமையான பாடல். வாழ்த்துக்கள் நல்ல வரிகள். எங்கே சியாமலா கொண்டு வருங்கள் உங்கள் பாடலை.
8: எங்கிருந்தோ வந்தான் இடை ஜாதி
0: வந்துவிட்டது அந்த பாடல் போற பாடல் ஒன்று தாருங்கள். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். அடுத்த பாடலை தருவதற்காக கிருஷ்ணன் வந்து விட்டார். ஓடி வாருங்கள் கிருஷ்ணா உங்கள் பாடலை கொண்டு வாருங்கள்.
9: நீங்காத எண்ணம் ஒன்று
0: அப்படி இருக்கிறதா? வாழ்த்துக்கள் மீண்டும் பாருங்கள். நீங்காத எண்ணத்தோடு இருக்கு நீங்கள். நீங்காத எண்ணம் ஒன்று செய்தி பெறப்படுகிறது. நீங்காத எண்ணம் ஒன்று. அடுத்து நாகப்பன் நீங்கள் தரும் பாடலாக இருக்கின்றது. கொண்டு வாருங்கள் உங்கள் பாடலை.
2: சாதி மல்லி பூச்சரமேன்னு பாருனாங்க, அதுக்கு பதில் பாடல் மல்லி மல்லி செண்டு மல்லி அசத்துதடி.
0: நீங்க செண்டு மல்லிக்கு வந்து விட்டீர்கள். மல்லி மல்லி செண்டு மல்லியா? செண்டு மல்லி வாழ்த்துக்கள். அடுத்த பாடல் தருவதற்காக ஞானசேகரன் அவர்கள் காத்து கொண்டிருக்கின்றார். இல்லை, ரவி மல்லியம் எங்களுடைய மகாலிங்கம் காத்து கொண்டிருக்கின்றார். வாருங்கள் மகாலிங்கம், உங்களை இணைத்து இணைக்கின்றேன். பார்ப்போம் உங்கள் இணைப்பு கிடைக்கின்றதா என்று. ஓ மகாலிங்கம் உங்களுடைய இணைப்பு வந்துவிட்டது வந்துவிட்டது மகாலிங்கம் உங்களுடைய பாருங்கள் தாருங்கள் மகாலிங்கம்.
10: வணக்கம். மல்லிகை என் மன்னன் என் மன்னன் மயங்கும் அந்த பாடலையா?
0: சிறப்பு தீர்க்க சுமங்கதி. மல்லிகை என் மன்னன் மயங்கும் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். சரி, நீங்கள் நீங்கள் தொலைபேசி நிறுத்த வேண்டும். அடுத்தது சியாமலா தரப்பு ஒன்றார் பாடலை. சியாமலா கொண்டு வரணும்.
8: அப்பா ஒன்றானவன் உரிமையில் இரண்டானவன் கிருஷ்ணய்யா பாட்டு பாடு.
0: சிறப்பு சிறப்பு ஒன்றானவன் உருவில் இரண்டானவன் நீங்காத நெஞ்ச எண்ணம் ஒன்று. நல்ல பாடல் ஒன்றானவன் வாழ்த்துக்கள். அடுத்த பாடல் நாகப்பன் அவர்கள் ஆயத்தமாக இருக்கின்றார்கள் தருவதற்கு இணைக்கின்றேன். வந்துவிட்டார். வணக்கம் நாகப்பன் அவர்களே. வணக்கம் வணக்கம்
2: நாகப்பன்.
0: கொண்டு வாருங்கள்.
2: நீங்காத எண்ணம் ஒன்று பாடினாங்க, அதுக்கு பதில் பாடல்
0: ஆஹா
2: இருந்தது ஈடேற
0: எண்ணம் ஈடேற எண்ணம் ஈடேற வாழ்த்துக்கள்.
2: இன்னும் இருந்தது ஈடேற
0: வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்து. அடுத்தது மாலிகம் உங்களுடைய பாடல் மாலிகம் தாருங்கள்.
10: வணக்கம் ஐயா. வணக்கம் வணக்கம். எங்களுக்கும் காலம் வரும், காலம் வந்தால் வாழ்வு வரும், வாழ்வு வந்தால் வாழ வைப்போம்.
0: விடாதீர்கள் எல்லோரையும் வாழ வையுங்கள். வாழ்த்துக்கள் உங்களுக்கு வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். இணைப்பை துண்டியுங்கள். எங்களுக்கும் காலம் வரும் வாழ்த்துக்கள் அப்படியே பாடிக்கொண்டே போயிருவார் விட்டால். அடுத்த பாடல் ஞானசேகரன் உங்களுடைய பாடல். ஞானசேகரன் உங்களுடைய பாடல்.
11: வணக்கம் அப்பா.
0: வணக்கம்.
11: நாலாம் நாலாம் திருநாளாம்.
0: அடிங்கப்பா நல்ல பாடல். நாலாம் நாலாம் திருநாளாம் காதலுக்கு என்ன ரொம்ப நாளாம் நாளாம் நாளாம் திருநாளாம் நங்கைக்கும் நம்பிக்கும் மனநாளம். அங்கே கிருஷ்ணா உங்களுடைய பாடல். கிருஷ்ணன் தர வேண்டும் உங்கள் பாடலை.
9: மயங்கும் வயது ஐயா. மயங்கும்
0: அப்படியா
9: வயது
0: அப்படியா இருக்கீங்கள். வாழ்த்துக்கள் மீண்டும் பாருங்கள். மயங்கும் வயது மயங்கும் வயது எங்கே இப்பொழுது வருவது பாரூக். பாரூக் மகனே கொண்டு வாருங்கம்மா.
12: அப்பா அப்பா மயக்கமா தயக்கமா?
0: அத மயக்கமா கலக்கமா மனதிலே குழப்பமா மயக்கமா கலக்கமா அற்புதமான பாடல். இப்ப தேவா கொண்டு வருங்க. வணக்கம் தேவா கொண்டு வாருங்கள்.
13: ஒருவர் மீது ஒருவர்
0: சந்தன்ராஜ் சாஞ்சி விட்டார் ஐயா, சந்தன்ராஜ் சாஞ்சி விட்டார்.
13: ஒரு ஒருவன் சொல்ல ஒருத்திக்கு இன்னொரு ஒருமையிலே அந்த பாடு
0: அது இன்னொருவன் சொல்ல ஒருத்திக்கு ஒரு பாடலா கிடக்குது, என்ன பாடல ஐயா அது? ஒருவன் இப்படி இந்த பாடல் இப்படி வேணும், ஒருவன் காதலன் ஒருத்தி காதலன், ஒருத்தி காதலன் சாரி அந்த பாடல், ஒருவன் காதலன் தடுமாறினாலும் எடுத்து விட்டு பாரு தேவா, வாழ்த்துக்கள் தேவா, மீண்டும் பாருங்கள், கட்டிக்காரன் மீண்டும் பெற வேண்டும், அடுத்த உறவுக்கு இடம் கொடுப்போம், அடுத்த உறவாக எங்களுடைய நாகப்பன் வருகின்றார்கள், வணக்கம் நாகப்பன், வணக்கம்,
2: மீண்டும் மயக்கும் மாலை பொழுதே நீ போப்போ,
0: சிறப்பான பாடல், வாழ்த்துக்கள், மயக்கும் மாலை பொழுதே நீ போப்போ, வாழ்த்துக்கள், மீண்டும் பாருங்கள், அடுத்த பாடலை கொண்டு ஓடி வருகின்றார் எங்களுடைய மகாலிங்கம், வணக்கம் மகாலிங்கம்.
14: ஐயா மயங்குகிறாள் ஒரு மாது,
0: ஓ வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள், மயங்குகிறாள் ஒரு மாது, இனிமையான பாடல், திரைப்படம்
14: நன்றி,
0: மயங்குகிறாள் ஒரு மாது தன் மனதுக்கும் செயலுக்கும், வாங்க வாருங்கள் நாகப்பன் கொண்டு வாருங்கள் உங்கள் பாடலை.
2: வணக்கம் ஐயா, போ போ போ நீ போகும் இடமெல்லாம் நானும் வருவேன்,
0: போ போ போ போ போ போ நீ போகும் இடமெல்லாம் நானும் வருவேன், நீ போகும் இடமெல்லாம் நானும் வருவேன், ரவிச்சந்திரனோட திரைப்படத்து பாடல், எங்கே சாமலா கொண்டு வாருங்கள் உங்கள் பாடலை தாருங்கள் மகளே சியாமலா.
8: அப்பா காலம் மாறலாம் என் காதல் மாறுமா,
0: அதெல்லாம் உண்மை, வாழ்க்கை வாழ்க்கை, காலம் மாறலாம் காதல் மாறுமா, காலம் மாறலாம், வாழ்த்துக்கள், அடுத்த பாடல் மகாலிங்கத்தினுடைய பாடல் தான், மகாலிங்கம் நீங்கள் தாருங்கள் உங்கள் பாடலை.
14: ஐயா மயக்கம் என்ன இந்த மௌனம் என்ன, அந்த பாடல்
0: சொந்த மாளிகை ஐயா, மயக்கம் என்ன இந்த மௌனம் என்ன, வாழ்த்துக்கள், சிறப்பு, நாகப்பன் உங்கள் பாடலை கொண்டு வாருங்கள்,
2: நீ இல்லாத உலகத்திலே நிம்மதி இல்லை,
0: சிறப்பு சிறப்பு சிறப்பான பாடல், நீ இல்லாத உலகத்திலே உருக்கமான பாடல், வாழ்த்துக்கள் உங்களுக்கு, இந்த வழியில்தான் மீண்டும் வருகின்றார் கிருஷ்ணன் அவர்கள் தன்னுடைய பாடலோடு, எங்கே கிருஷ்ணா உங்களை இணைத்து விட்டேன் ஐயா, தாருங்கள் உங்கள் பாடலை.
2: வருவேன் நான் உனது மாளிகையில்,
0: நீங்கள் மயங்கம் வயசில் இருக்கிறீர்கள், வருவேன் நான் உனது என்ற செய்தியை அனுப்புகிறீர்கள், வாழ்த்துக்கள், வருவேன் நான் உனது மாளிகையின் வாசலுக்கு, வாழ்த்துக்கள் மல்லிகா திரைப்படத்திலிருந்து, அடுத்த பள்ளி தருவது எங்களுடைய மல்லியம் மகாலிங்கம் அவர்கள் மகிழ்ச்சியோடு வருகின்றார்,
14: வணக்கம் ஐயா,
0: வணக்கம்,
14: மயங்கி மயங்கி சாகிறேன் மடி மீது,
0: என்ன பாடு ஐயா அது, என்னதான் எப்படி எப்படி,
14: நான் உயர உயர போகிறேன்,
0: இடைவெறி தரக்கூடாது, முதல் வரி தான் தர வேண்டும், ஒரு பாடலை தருங்க,
14: சரி நன்றி,
0: மயங்கி விட்டேன் மயங்கி விட்டேன் உன்னை கண்டு, அந்த பாடலை போடுவோமா, சென்று விட்டார், மீண்டும் பெற வேண்டும், அடுத்த பாடலை கொண்டு வருகின்றார், யாராவது இருக்கலாம், சியாமலாவாக இருக்கலாம், சியாமலா கொண்டு வாருங்கள்,
8: அப்பா மௌனத்தில் விளையாடும் மனசாட்சி அந்த பாட்டுப்பா,
0: நூல் வேலியம்மா சிறப்பு, மௌனத்தில் விளையாடும் மனசாட்சியே, குன்னக்குடி வைத்தியநாதன் இல்ல என்ன மறந்து மறந்து மௌனத்தில் விளையாடும், அடுத்த பாடல் நாகப்பன் நீங்கள் தாருங்கள்,
2: வணக்கம் ஐயா, மயக்கம் என்ன இந்த மௌனம் என்னன்னு பாடினார், அதுக்கு பதில் பாடல்,
0: ஆமாம்,
2: மௌனமான நேரம் இல மனதில் என்ன பாரம்,
0: ஆமா சலங்கை அப்படித்தான் கேட்டார்கள், மௌனமான நேரம், வாழ்த்துக்கள், மௌனமான நேரம், ஒரு நல்லதொரு பாடல் அந்த பாடல், மௌனமான நேரம், எங்கே நீண்ட நேரத்துக்கு பின் பாரோ கோடி வாருங்கள்,
12: காதலே பூ காதலே வாவா,
0: அது இடையே கடைசி வரி தானே ஐயா,
12: அப்பா காதல் பாட்டு சியாமலாக்கா பாட்டுப்பா,
0: என்ன பாடல், காதலின் தீபம் என்றா, இல்லை இல்லை, காதலின் தீபம் ஒன்று வந்து விட்டது என்று இந்த பாடல், இல்லை இல்லை இல்லை, காதலின் தீபம் என்று, வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள், காதலின் தீபம் என்று, நல்ல ஒரு நல்ல பாடல், வாழ்த்துக்கள், இடைவரிகள் தரக்கூடாது, முதல் வரி தான் பெற வேண்டும், நன்றி, இதை எடுத்துக்கொண்டே எடுத்து நாகப்பன் பாருங்கள்,
2: மீண்டும் வணக்கம் ஐயா, மௌனத்தில் விளையாடும் மனசாட்சின்னு சொன்னாங்க, அதற்கு பதில் பாடல்
0: கொண்டு வாருங்கள்,
2: மனசுக்குள் உட்கார்ந்து மணி அடித்தார்.
0: அட்ரஸ் எப்படி டிங் டிங் அடிச்சதா டாங் டாங் அடிச்சதா ஐயா வாழ்த்துக்கள் பாருங்கள். அடிக்கிற அடியில் இருக்கு வித்தியாசம். மனசுக்குள்ளே இருந்த மணி அடித்தாய். நல்ல பாடல், சிறப்பு. எங்கே அடுத்த பாடலை தருவது கிருஷ்ணன். தன்னுடைய பாடலை சிறப்பு உண்டாது. கிருஷ்ணா கொண்டு வாருங்கள்.
15: மனதில் ஒரே ஒரு பூ பூத்தது.
0: அப்ப பூத்துட்டா அது வந்தது போல இருக்கின்றது. அந்த பாடல் வந்துவிட்டது. வந்துவிட்டது ஐயா.
15: பூ பூக்கும் மாசம் அது தை மாசம் ஐயா.
0: சிறப்பு சிறப்பு. பூ பூக்கும் மாசம் தை மாதம். மற்ற மாதிரி பூக்கும் தான். நல்லது நல்லது. வாழ்த்துக்கள். அடுத்த பாடல் நாகப்பன் நீங்கள் தரப்போ உண்டீர்கள். கொண்டு வாருங்கள் நாகப்பன்.
2: வணக்கம் ஐயா. மௌனத்தில் விளையாடும் மனசாட்சியன்னு பாடினதுக்கே பதில் பாடல்.
0: ஆமா.
2: மௌனம் பேசியதோ.
0: மௌனம் தான் பேசியதோ. அந்த பாடல் மௌனம் தான் பேசியதோ. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். இனிமையான இனிமையான வரிகள். மௌனம் தான் பேசியதோ. மௌனம் பேசிவிட்டு மகாலிங்கம் பாருங்கள். எங்கே மகாலிங்கம்? உங்களை இணைக்க பார்க்கின்றேன். இணைக்க மற்றவர்கள் விடுகிறார்கள் இல்லை. பார்ப்போம் உங்களோட வலியதாம் அல்லது மெல்லியதாண்டு. எங்கே ஊண்டி அமைத்து நான் வருவதில்லை. யார் வரப்போன்றீர்கள்? யார் வரப்போன்றீர்கள்? யாராவது ஒருத்தர் இணைய வேண்டும். வந்துவிட்டார் மகாலிங்கம். கொண்டு வாருங்க மகாலிங்கம். கட்டிக்காரன் கொண்டு வாருங்க.
10: ஐயா மனசே மனசே பாடல்யா.
0: மனசே மனசே
10: மனசே மனசேன்னு மொத வரி வரும். அடுத்த வரி தெரியல.
0: மனசே மயக்கம் என்ன இதுதான் பயதில் காதல். சிறப்பான பாடல். ஞாபகம் வருகின்றது. ஓடி வாருங்கள் மீண்டும் வாருங்கள். கட்டிக்காரன் கட்டிக்காரன். இப்பொழுது நாகப்பன் அவர்கள் வருகின்றார்கள். நாகப்பன் கொண்டு வாருங்கள்.
2: பூ பூக்கும் மாசம் தை மாசம்னு பாடினாங்க.
0: ஆமா.
2: யாரு பாடினாங்க?
0: கிருஷ்ணன் பாடினார்.
2: கிருஷ்ணன் ஐயா பாடினது. அதற்கு பதில் பாடல் பூ பூத்ததை யார் பார்த்தது?
0: அது என்ன உண்மை ஐயா? நான் ஒரு பார்த்தேன். சதங்க இல்லையா? பூ
2: பூத்தான் பாக்கலையா?
0: நான் பார்த்திருக்கேன். அப்படியே மறந்தேன். சத்தம் இல்லாம இருந்து விட்டது. பூ பூத்ததை யார் பார்த்தது? வாழ்த்துக்கள். எங்கே கிருஷ்ணன் உங்கள் பாடலை தாருங்கள்.
15: பேசியது நான் இல்லை கண்கள் தானே.
0: உண்மையா? எப்படி பேசுவீர்கள் கண்ணாலே? பேசித்தான் எங்களுக்கு தெரியும். பேசுவது நான் இல்லை. எல்லா கண்ணால் பேசியிருக்கிறீர்கள். வாழ்த்துக்கள். பேசுவது நான் இல்லை கண்கள் தானே. இப்பொழுது வரப்போகின்ற பாடல் நூறாவது பாடல். நூறாவது பாடல யார் தரப்போகின்றீர்கள்? ஷேமலா கொண்டு வந்திருக்காரு. கொண்டு வாருங்கள் ஷேமலா. நூறாவது
8: மயக்கம் என்ன இந்த மௌனம் என்ன பாட்டு பாடல பாதுகாப்பா?
0: அதுக்கு
8: இந்த மான் உந்தன் சொந்த மான் அந்த பாட்டு
0: பாடல்
8: சொந்த மான்.
0: வாழ்த்துக்கள். நூறாவது பாடலை தந்திருக்கிறீர்கள். வாழ்த்துக்கள். நாங்கள் நூறு பாடலை கண்டுபிட்டோம். நூறு பாடல்களை கண்டுபிட்டோம். இந்த மான் உந்தன் சொந்த மான் என்ற பாடலோடு. வாழ்த்துக்கள். இப்பொழுது நாகப்பன் 101வது பாடலை தரப்போகின்றார். நாகப்பன் கொண்டு வாருங்கள்.
2: மீண்டும் வணக்கம் ஐயா. இதுக்கு முன்னாடி பாடினேன் பூ பூத்ததை யார் பார்த்ததுன்னு.
0: ஆமா.
2: அப்படியே திருப்பி போட போறேன். பார்த்த விழி பார்த்தபடி பூத்து இருக்க.
0: அடையப்பாப்பா அர்த்த குணா குணா. பார்த்த விழி பார்த்தபடியே பார்த்தபடி. வாழ்த்துக்கள். அடுத்த பாடல் எங்களுடைய ஞானசேகரனுடைய பாடல். கொண்டு வாருங்க ஞானசேகரன் உங்கள் பாடலை.
16: பூ பூவா பூத்திருக்கு பூமியில ஆயிரம்.
0: அதெண்டா ஒண்ணுதான். பூ பூவா பூத்திருக்கு. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். இனிமையான பாடல். மீண்டும் ஓடி வாருங்கள். அடுத்த பாடலை கொண்டு. இப்பொழுது ஞானசேகரனை தொடர்ந்து நாகப்பன் வருகின்றார்கள். கொண்டு வாருங்கள் நாகப்பன் உங்கள் பாடலை.
2: இந்த மான் எந்த சொந்த மான்னு பாடினாங்க. பதில் பாடல்
0: சிறப்பு.
2: வந்தது வந்தது இந்த சுகமே மச்சான் தந்தது.
0: ஓ வந்தது வந்த சுகமே மாத்தது வந்த. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். சொந்தம் வந்தது வந்தது வாழ்த்துக்கள். சொந்தம் வந்தது வந்தது என்று ஆரம்பித்து தந்த பாடல் இனியான பாடல். அதற்காக ரவி இல்லை என்னுடைய மாளிகன் தர.
10: வணக்கம். பூவுக்குள் ஒளிந்திருக்கும் பூவுக்குள் ஒளிந்திருக்கும் அப்படின்னு பாடுறியா? பூவுக்குள் ஒளிந்திருக்கும் அந்த பாடல்.
0: பூவுக்குள் ஒளிந்திருக்கும் அந்த பாடல் சிறப்பான. ஜீன்ஸ் திரைப்படம். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். எங்கே அடுத்த பாடலை ஞானசேகரன் தரப்போகின்றார். ஞானசேகரன் தாருங்கள்.
16: ஆயிரம் தாமரை மொட்டுகளே.
0: அடரா சாக்கியண்டலம். ஆயிரம் தாமரை மொட்டுக்களே. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். அலைகள் ஓய்வதில்லை. வாழ்த்துக்களே. அடுத்த பாடல் தருவது நாகப்பன் அவர்கள். வணக்கம் நாகப்பன் அவர்களே, போட்டி பலமாக இருக்கின்றதில் இருக்கும்.
2: இந்த மான் சொந்தமானுக்கே பதில் பாடல்
0: கொண்டு
2: வர. மான் கண்டேன், மான் கண்டேன், மானே தான் நான் கண்டேன்.
0: ஆமா, அது ரிஷி என்றபடியே அப்படி கண்டு மான் கண்டேன், மான் ராஜா ரிஷி. மான் கண்டேன், மான் கண்டேன், மானே தான் நான் கண்டேன், நான் பெண்ணை காணல் பரோ தருங்கள். அப்படியா வந்த சூடி விடுவீர்களா?
12: ஆமாப்பா.
0: சரிப்பா, ஆயத்தமா இருங்க. பூச்சூடவா, வாழ்த்துக்கள் மகனே. பூவே பூச்சூடவா. நாகப்பன் நீங்கள் அதற்கு என்ன போகின்றீர்கள்? கொண்டு வாருங்கள் இந்த பாடல்.
2: வணக்கம் ஐயா. கண்டேன் பதில் பாடல்
0: கொண்டு வாரு.
2: கண்டேன் கல்யாண பெண் போல உன்னை.
0: ஓ, கண்டேன் கல்யாண பெண் போல். வாழ்த்துக்கள், சிறப்பு சிறப்பு. அடுத்த பாடலை யார் தரப்போகின்றீர்கள்? சாமலா தரப்போகின்றார். கொண்டு வாருங்கள் சாமலா உங்கள் பாடலை.
8: அப்பா பூவே நீ யார் சொல்லி யாருக்காக மலர்கின்றார்?
0: அநேகமா சந்தன்ராஜ் தார பாடல் நீங்கள் தந்து விட்டீர்கள். கட்டிக்காரி பூவே யார் சொல்லி வாழ்ந்த, பூவே யார் சொல்லி யாருக்காக மலர்ந்தாய். வாழ்த்துக்கள் இந்த பாடலை தந்த பாடலிலே. அடுத்த பாடலை தருவதற்கு மாலிகம் வந்து விட்டார். மாலிகம் கொண்டு வாருங்கள்.
14: ஐயா மான்குட்டி என் கையிலே, மான்குட்டி இப்போது என் கையிலே.
0: ஆமா, மான்குட்டி இப்போது என் கையிலே. வாழ்த்துக்கள் மான்குட்டி இப்போது மான். வாழ்த்துக்கள் மீண்டும் பாருங்கள். அடுத்த பாடலை கொண்டு வருவது எங்களுடைய ஞானசேகரன். கொண்டு வாருங்கள் ஞானசேகரன் உங்கள் பாடலை.
16: வாவா பக்கம் வா, பக்கம் வர வெக்கமா.
0: அப்படியா? அதானே வாவா பக்கம் வா, பக்கம் வர வெக்கமா. என்ன வெக்கம் வர வேண்டியதானே, வா வா பக்கமா. நன்றி, மீண்டும் பாருங்கள். இனிமையான பாடல். அடுத்த பாடலை தருவது எங்களுடைய கிருஷ்ணன். கிருஷ்ணா உங்கள் பாடலை தர வேண்டும்.
17: பூவே இளைய பூவே.
0: ஓஹோ, பூவே இளைய பூவே. அங்கால வேண்டாம், மீண்டும் பாருங்கள். ஏன் இப்ப விருதித்த? வேண்டாம் வேண்டாம். அடுத்த பாடல் பாரு, நீங்கள் தான் வருகின்றீர்கள். கொண்டு வாருங்கள் பாரு உங்கள் பாடலை. பாரூக், பாரூக் உங்கள் பாடல். உங்களை இணைத்து விட்டேன் மகனே. என்ன தாமதம் வருவதற்கு பாரூக்? தாமதம் என்ன நான் அறியேன். உங்களை இணைத்து விட்டேன் பாரூக். பாரூக் இணைந்து விட்டீர்கள். வணக்கம், வணக்கம் பாரூக். சியாமலா நீங்கள் பாருங்கள். சியாமலா கொண்டு பாருங்கள்.
8: அப்பா பூ மாலைகள் இரு தோல் சேருதோ. அந்த பாட்டு.
0: ஓ, பூ மாலைகள் இரு தோல் சேருதோ. இப்படிதான் உங்களுக்கு கல்யாணம் ஒன்று செல்ல விட பூ மாலை கா தோல்ல சேருது. பூ மாலைகள் தோல் சேருதோ. வாழ்த்துக்கள், நல்ல பாடல். அடுத்த பாடல் மகாலிங்கம் உங்களுடைய பாடல். கொண்டு பாருங்கள். இணைத்து விட்டேன் மகாலிங்கம் உங்களை.
14: ஐயா, ஓ மானே மானே மானே உன்னை தானே.
0: ஓ என்று ஆரம்பித்ததா பாடல்?
14: அது பின்னாடி வருது இல்ல, அந்த வார்த்தைகள்லாம் பாடி
0: இருக்காங்களே.
14: இது நாகப்பன் பாடினார். ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே மானே மானே,
0: ஐயா
14: மானே மானே உன்னைத்தானே, ஓ மானே மானே உன்னைத்தானேன்னு வரும். ஐயா
0: முதல்ல வந்து மானே மானேன்னு வருது அந்த பாடல். அது ஓ மானே மானேன்னு எது தரப்போகின்றீர்கள்? எப்படி அந்த பாடல்?
14: ஓ, நாகப்பனே அதே மாதிரி தானே பாடினாரு. மனசுக்குள் மத்தாப்பு.
0: சரி, நன்றி, மீண்டும் பாருங்கள். அடுத்த பாடலோடு யாருங்கள் அடுத்த பாடலை கொண்டு வருகின்றார். அடுத்த பாடலை தருவது எங்களுடைய நாகப்பன் அவர்கள். வணக்கம் நாகப்பன். வணக்கம்.
2: வணக்கம் ஐயா. பூக்களைத்தான் பறிக்காதீங்க.
0: அது சரி, அது சரி. பூக்களைத்தான் பறிக்காதீர்கள். பூக்களைத்தான் பறிக்க. வாழ்த்துக்கள் எங்கே. அடுத்த பாடல் சியாமலா நீங்கள் தாருங்கள். ஓடி வாருங்கள் சியாமலா.
8: பூக்கள் பூக்கும் தருணம் ஆறு உயிரை. அந்த
0: பாட்டுப்பா, அது மதராசப்பட்டினம். பூக்கள் பூக்கும் தருணம் மதராசப்பட்டினம்.
8: இன்னும் வரலப்பா.
0: வாழ்த்துக்கள் கொண்டு வாருங்கள், கொண்டு வாருங்கள். அடுத்த பாடலை தருவது நாகப்பன் நீங்கள். கொண்டு வாருங்கள்.
2: வணக்கம் ஐயா.
0: கொண்டு வாருங்கள்.
2: இந்த மான் எந்த சொந்தமானுக்கு பதில் பாடல். இந்த பூவுக்கு அரசன் பூவரசன்.
0: வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். இந்த பூவுக்கு அரசன் பூவரசன், பூவுக்கு அரசன். வாழ்த்துக்கள், நல்ல பாடல், நல்ல கருத்து. அடுத்த பாடல் கிருஷ்ணன் நீங்கள் தர வேண்டும். கிருஷ்ணா ஓடி வாருங்கள்.
7: வணக்கம் ஐயா. தோல் மீது தாளாட்டு
9: என் பச்சை கிளி நீ தூங்கு.
0: ஐயோ அப்படியா, நல்ல செய்தியை பரப்புகிறீர்கள். தோல் மீது தாளாட்ட வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். நல்ல பாடல். அடுத்த பாடலை கொண்டு ஓடி வர வேண்டும். அடுத்த பாடலை தருவது சியாமலா, நீங்கள் வாருங்கள். சியாமலா,
8: பூவரசம்பு பூத்தாச்சி, பொண்ணுக்கு செய்தி வந்தாச்சு.
0: அது கிழக்கே போகும், ரயில்ல போனா பிடிங்கிட்டு அழிஞ்சு அதை இடுங்கி கொண்டு போயிடலாம்.
8: இல்லப்பா இங்க வேர்க்கதாப்பா போகுது வயிற்று.
0: அது கிழக்கே போகணும், அப்பதான் இந்த பூவரசம்பு பூவரசம்பு பூத்தாச்சு. வாழ்த்துக்கள். அடுத்த பாடல் யார் தரப்போகின்றீர்கள்? மகாலிங்கம் இல்லை, மகாலிங்கம் இல்லை. இது இது நாகப்பன் அவர்கள். வணக்கம் நாகப்பன் அவர்களே, வாருங்கள்.
2: அந்த ஓ மானே மானே அட்மிட் பண்ணிக்கிட்டீங்களா ஐயா?
0: அது அவருங்களா? ஆமா ஆமா ஆமா, சேர்த்து கொண்டோம். நீங்க போற வேண்டியதாருங்களா?
2: அதற்கு பதில் பாடல் ஓ வசந்த ராஜா.
0: வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். ஓ வசந்த ராஜா, வாழ்த்துக்கள். அடுத்த பாடலை யார் தரப்போகிறீர்கள்? அடுத்த பாடலை தருவது உங்களுடைய சந்தன் ராஜ்.
18: வணக்கம் ஐயா. பூவுக்கு பூவாலே மஞ்ச முடியா?
0: அதாலே
18: நன்றி. பூவுக்கு
0: பூவாலே, ஓ பூவுக்கு பூவாலே மஞ்ச முண்டு, பூவுக்கு பூவாலே மஞ்ச முண்டு. வாழ்த்துக்கள். அடுத்த பாடல் நாகப்பன் நீங்கள் தர வேண்டும், பாருங்கள் நாகப்பன்.
2: வணக்கம் ஐயா. ஓ வசந்த ராஜா, அதற்கு பதில் பாடல்
0: ஓ
2: வசந்த காலங்கள் இசைந்து பாடுங்கள்.
0: வாழ்த்துக்கள். வசந்த காலங்கள் இசைந்து பாடுங்கள், வாழ்த்துக்கள். சிறப்பு. அடுத்த பாடல் யார் தருகிறது? பாரூக் தரப்பு உண்டார். பாரூக் வருங்கள். பாரூக் வர வேண்டும் மகனே, கொண்டு வாருங்கள்.
19: அப்பா அப்பா வணக்கம். அப்பா மாங்குட்டியே பொல், மான்குட்டியே
0: புள்ளி மான்குட்டியே. அந்த பாடல் வந்து
19: விட்டது.
0: மான்குட்டியே புள்ளி மான்குட்டியே, சரி அதை எடுத்துக்கொள்ளுகிறேன் ஐயா. வாழ்த்துக்கள். அது மான்குட்டி இப்போது என்று வந்தது, இப்ப நீங்க மான்குட்டியே புள்ளி மான்குட்டி. சிறப்பு மீண்டும் பாருங்கள். மான்குட்டியே புள்ளி மான்குட்டியே, சிறப்பு. அடுத்த பாடல் சந்தன் ராஜ் உங்களுடைய பாடல், கொண்டு வாருங்கள் சந்தன் ராஜ்.
5: நாகப்பன் பாடின காலங்கள்னு வந்துச்சு இல்ல, காலங்களில் அவள் வசந்தம், அந்த பாடல்.
0: நாகப்பன் காலங்களில் அவள் வசந்தம் பாடல் தந்தாரா?
5: இல்ல காலங்கள் வந்தது.
0: அவர் அவர் அவர் தந்து தடுமாற்றம் அடைய வேண்டாம், உங்களையும் தடுமாற வைங்க. அவர் தந்தது வசந்த காலங்கள் என்ற பாடல்.
5: காலங்கள்னு வந்தது இல்ல, அதை எடுத்துக்கிட்டேன் ஐயா. காலங்களில் அவள்
0: சரி, அது சரி. அதை நீங்கள் ஆரம்பிச்சு அப்படி காலங்களில் வசந்தம் என்று வந்ததுன்னு மாறி சொல்லிவிட்டீர்கள். இப்ப என்ன பாடல் தந்திருக்கீர்கள்?
5: காலங்களில் அவள் வசந்தம்.
0: அப்படி கொண்டு வாருங்க, கெட்டிக்காரன் கெட்டிக்காரன் கொண்டு வாருங்க. காலங்களில் அவள் தடுமாறக்கூடாது, ஆறுதலாக சொல்லலாம். அடுத்த பாடல் கிருஷ்ணன் உங்களுடைய பாடல்.
20: வணக்கம் ஐயா.
0: வணக்கம்.
20: குட்டி ஆடு தப்பி வந்தா புள்ள நரிக்கு சொந்தம்.
0: ஆமா, அது பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரத்தை கொண்டு வாருங்கள். இங்க குட்டி ஆடு தப்பி வந்தால் குள்ள நரிக்கு சொந்தம். வாழ்த்துக்கம். குட்டி ஆடு தப்பி வந்தால் நல்ல பாடல், நல்ல தெளிவு. வெட்டிக்காரன் பழைய புதிய பாடலை தருகின்றீர்கள். கங்கை நாகப்பன் தாருங்கள்.
2: மீண்டும் வணக்கம் ஐயா.
0: மீண்டும் வணக்கம்.
2: அவர் சந்தனராஜையா வந்து ஆரம்பிச்சு வச்சுட்டாரு மாத்தனை.
0: ஆமா ஆமா ஆமா.
2: அப்ப நம்ம சொல்லாம இருக்கலாமா? கட்டிப்புடி கட்டிப்புடி தானே,
0: கண்டபடி கட்டிப்புடி தான் இல்லையா? சும்மா கட்டிப்பிடிக்க வேண்டாம், கண்டபடி கட்டிப்பிடிதான், கட்டிப்பிடி கட்டிப்பிடிதான், கண்டபடி கட்டிப்பிடிதான். வாழ்த்துக்கள், சிறப்பு. மீண்டும் பாருங்கள். அடுத்த பாடல் சந்தன் ராஜ் மீண்டும் திறப்பு. என்ன பாடல கொண்டு வாருங்க?
5: கட்டி தங்கம் வெட்டி எடுத்து.
0: வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். அடுத்த பாடல் கட்டிப்பிடி கட்டிப்பிடி தான், கண்டபடி கேட்டாங்க. நாகப்பன் கொண்டு வாருங்கள் இன்னொரு கட்டிப்பிடியை கொண்டு வாருங்கள்.
2: கட்டிக்கலாம் கட்டிக்கலாம் கட்டினதுக்கு அப்புறம் கட்டிக்கலாம்.
0: சரி, கட்டியில வந்து துவங்கி விட்டது பாடல்கள். அடுத்து ஞானசேகரன் தரப்போ, என்ன பாடலை தரப்போன்னு? ஞானசேகரன்
21: மறுபடியும் வணக்கம். அப்பா தாலாட்டுதே வானம்.
0: தாலாட்டுதே வானம், வாழ்த்துக்கள். தாலாட்டுதே வானம், வாழ்த்துக்கள். கடல் மீன்கள். இப்பொழுது ஞானசேகரன் சென்றவுடன் அடுத்த பாடலை கொண்டு வருவது நாகப்பனா சியாமலா வருகின்றார். வணக்கம் சியாமலா. ஓ மை காட், எங்கே சியாமலா? உங்கள் பாடலை தாருங்கள் சியாமலா. பிடித்தபடியில் இருக்கும் பொழுது அடுத்தவர்கள் அழைத்து கொண்டிருக்கின்றார்கள். தடை ஏற்படுகின்றது, எங்கே பார்ப்போம் யாருக்கு கிடைக்கின்றது என்பது. இது மூன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி கனடா கலையகம் ஒலித்துக் கொண்டிருப்பது. பாட்டுக்கு பதில் பாட்டு. எங்கே வர வேண்டும், வர வேண்டும் சியாமலா, உங்களுடைய இணைப்பு தான் துண்டியா வந்து விட்டீர்கள், வந்து விட்டீர்கள், தாருங்கள் என்ன பாடல் என்று.
1: அப்பா நாட்டு பிள்ளை என்று தாளாட்டு அந்த பாட்டுப்பா.
0: அப்படியா,
1: அச்சாணி படம்.
0: அச்சாணியில சியாமலா தந்து விட்டார் தாலாட்டு, வந்து விட்டது தாலாட்டு. சிறப்பான பாடல் நேரம் சரியாக 12:34 நிமிடம் எங்களுக்கு. எங்கே மகாலிங்கம், உங்கள் பாடலை தாருங்களேன் கேட்போம். மகாலிங்கம், உங்கள் பாடலை தாருங்கள்.
3: வணக்கம் ஐயா.
0: வணக்கம்.
3: தங்கம்னு வந்து வார்த்தை, கட்டி தங்கம், தங்கம் வந்தது இல்லையா. தங்கத்தில் முகம் எடுத்து, சந்தனத்தில் உடல் எடுத்து.
0: உங்களுக்கு தான் எத்தனையோ பாடல் தெரியும். கட்டிக்காரன் தங்கத்தில் முகம் எடுத்து விட்டீர்கள். அடுத்த பாடலை தேடிக்கொண்டு ஓடிவாருங்கள். அடுத்த பாடலை தருவதற்கு இடையிலே அடுத்து கொண்டு வருகின்றார் கிருஷ்ணன் தன்னுடைய பாடலை. கிருஷ்ணா கொண்டு வாருங்கள் உங்கள் பாடலை. கிருஷ்ணன், உங்களுக்கு நினைத்து விட்டேன் ஐயா.
22: இணைப்புக்கு இணைப்பு போட்டியாகத்தான் இருக்கின்றது. பார்ப்போம் யாருடைய இணைப்பு கிடைக்கின்றது அந்த சொல்லி.
0: அடித்து முடிவு, எல்லோரும் ஒரே நேரத்தில் அடித்து ஓய்ந்து கொண்டால் ஒருவர் ஓய்ந்தார், அடுத்தவற்றை இணைப்பு வரும் எனக்கு. இணைய மறுக்கிறார், வந்து விட்டார், இணைந்து விட்டார். கிருஷ்ணா கொண்டு வாருங்கள். கிருஷ்ணன்
23: வணக்கம் ஐயா.
0: வணக்கம்.
23: தாளாட்டு பாடி தாயாக வேண்டும்.
0: ஓ, பிராப்தம், அதொரு பிராப்தம் ஐயா. தாளாட்டு பாடி தாயாக வேண்டும், வாழ்த்துக்கள். இப்பொழுது மீண்டும் அடுத்த உறவாக வருவது சியாமலா. சியாமலா கொண்டு வாருங்கள் உங்கள் பாடலை.
1: வசந்த பாட்டு பண்ணாங்களப்பா, வசந்தத்தில் ஒரு நாள் மணவரை ஓரம் வைதிகா.
0: ஓ, வசந்தத்தில் ஒரு நாள், வசந்தத்தில் ஒரு நாள், வாழ்த்துக்கள், சிறப்பு சிறப்பு. அடுத்த பாடலை தருவதற்காக இப்பொழுது வருவது எங்களுடைய நாகபன் அவர்கள். வணக்கம் நாகபன்.
24: வணக்கம் ஐயா. கட்டி வச்சுக்கோ எந்த நண்பு மனச.
0: அட்ர சாக்கி அண்டம் போட்டு கட்டு விடாதீங்க, கட்டி இறுக்கி கட்டி வச்சுக்கோ, கட்டி வச்சுக்கோ, கட்டி வச்சுக்கோ இந்த தங்க மனசை. ஞானசேகரன் தாருங்கள் உங்கள் பாடலை.
21: மறுபடியும் வணக்கம் பாப்பா. முகத்தில் முகம் பார்க்கலாம்,
0: முகத்தில் முகம் பார்க்கலாம் விரல் தங்கப்பதுமை, வாழ்த்துக்கள். முகத்தில் முகம் பார்க்கலாம், வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். எங்கே நாகப்பன் உங்கள் பாடல்.
24: இந்த வணக்கம் ஐயா. வைதேகி காத்திருந்தாள்னு வாழ்ந்தாங்க, அதற்கு பதில் பாடல்.
0: வைதேகி
24: காத்திருந்து காத்திருந்து
0: படத்தையும் சேர்த்து தந்து விட்டீர்கள். காத்திருந்து காத்திருந்தே மகாலிங்கம், மகாலிங்கம் உங்கள் பாடலை தாருங்கள்.
3: வணக்கம் ஐயா. வசந்த் மஞ்சுளா சேமலா பண்ணது வசந்தத்தில் ஒரு நாள், ஒரே நாள் உனையே நான், அந்த பாடலையா?
0: அது வந்து விட்டது முன்பே. ஒரு பாடல் தாருங்கள். அது வந்து விட்டது ஒரு தடவை, இன்னும் ஒரு பாடல் தாருங்களேன். ஒரு ஒரு பாடல், ஒரு ஒரு பாடல் தாருங்கள். இன்னும் ஒரு பாடல், ஏதாவது ஒரு பாடல் தாருங்கள். ஒரு ஒரு பாதத்துக்கு அல்லது இந்த பாதத்துக்கு ஒரே இல்லை போறே. மாலிங்கம் ரிலாக்ஸ். வரவில்லையா? சரி, மீண்டும் பிறப்புகின்ற. இப்பொழுது நாகப்பன் உங்கள் பாடலை தாருங்கள்.
24: மீண்டும் வணக்கம் ஐயா. தங்கத்தில் முகம் எடுத்துன்னு பாடினாரு மகாலிங்க ஐயா, அதற்கு பதில்
0: பாடலுக்கு தாருங்கள்.
24: முகத்தில் முகம் பார்க்கலாம்,
0: அது வந்து
24: நகத்தில்,
0: அது வந்து விட்டது. ஞானசேகரன் தந்திருந்தார்.
24: அப்ப பதில் பாடல் பார்க்கலாம், பார்க்கலாமுக்கு பதில் பாடல் சொல்லலாம். அதற்கு சரி, யோசனை பண்ணிட்டு வரேன் ஐயா.
0: அப்படியா, சரி, மீண்டும் பாருங்கள், உங்களுக்காக காத்திருக்கின்றோம். அடுத்த பாடலை தருவது கிருஷ்ணன் வந்து விட்டார். கிருஷ்ணா கொண்டு வாருங்கள் உங்கள் பாடலை. கிருஷ்ணன் தாருங்கள்.
23: வணக்கம் ஐயா.
0: வணக்கம்.
23: வச்சிக்கவா ஒண்ணு மட்டும் நெஞ்சுக்குள்ள,
0: வச்சுக்கவா உன்னை மட்டும் நெஞ்சுக்கல. நல்ல பாடல், நன்றி நன்றி. கட்டி வச்சுக்கொண்டதுக்கு வந்தவருக்கு வச்சுக்கவா உன்னை என்ன மட்டும் வாழ்த்துக்கள். வச்சுக்கவா உன்னை மட்டும் வாழ்த்துக்கள்.
22: அடுத்த பாடல் சியாமலா நீங்கள் தர வேண்டும் மகளே, கொண்டு பாருங்கள் உங்கள் பாடலை.
4: அப்பா அன்பு எனும் நல்ல தேன் கலந்து இங்கு நான்
22: வாழ்த்துக்கள். அடுத்த பாடலை தருவது ஃபாரூக். ஃபாரூக் தர வேண்டும் உங்கள் பாடலை மகனே. ஃபாரூக் கொண்டு வாருங்க உங்கள் பாடலை. என்ன பாடலையா? கட்டிப்படி கட்டிப்படா தந்துபட்ட நாகப்பன் அந்த பாடலை.
6: சரிங்கப்பா. தங்கத்திலே ஒரு குறை இருந்தால் தரத்தில்
22: குறைவு குறையாது. வாழ்த்துக்கள். தங்கத்திலே ஒரு குறை இருந்தாலும் சிறப்பான பாடலை தந்தீர்கள். அடுத்த பாடலை தருவதற்கு மகாலிங்கம் வருகின்றார். மகாலிங்கம், மகாலிங்கம் இணைத்து விட்டேன் பாருங்கள் மகாலிங்கம். என்ன பாடல்
11: ஐயா? ஒரே ஒரு ஊரிலே ஒரே ஒரு ராஜா அந்த பாடலை.
22: வாழ்த்துக்கள். படிக்காத மேதை. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள், சிறப்பு. அடுத்த பாடலை தருவதற்காக சியாமலா வருகின்றார். சியாமலா கொண்டு வாருங்க உங்கள் பாடலை.
4: நெஞ்சிக்குள்ளே இன்னாருன்னு சொன்னால் புரியுமா அந்த
22: பாடல்? ஓ பொன்னுமணியா, வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள், வாருங்கள் பொன்னுமணி. நெஞ்சுக்குள்ளே இன்னார் என்று சொன்னா தெரியுமா? வாழ்த்துக்கள். அடுத்தது நாகப்பன் உங்களுடைய பாடல் கொண்டு வாருங்க நாகப்பன்.
24: வணக்கம் ஐயா. தங்க நிலவே உன்னை உருக்கே.
22: ஆஹா வந்து விட்டீங்க. தலைவற்ற பாட கொண்டு வந்து விடுங்க. தங்க நிலவே உன்னை உருக்கு. தங்க நிலவே உன்னை உருக்கி. வாழ்த்துக்கள். அடுத்த பாடல் சந்தன்ராஜ் உங்களுடைய பாடல் கொண்டு வர.
13: வணக்கம் ஐயா.
22: வணக்கம்.
13: ஓர் இரவில் காற்று வந்தது.
22: ஓர் இரவில் காத்து வந்தது. வாழ்த்துக்கள். பகல்ல வராத காத்து. நாகப்பன் தாருங்கள் உங்கள் பாடலை.
24: வேண்டும் வணக்கம் ஐயா. நெஞ்சுக்குள்ளே இன்னாருன்னு சொன்னாங்க, அதுக்கு பதில் பாடல்.
22: ஆஹா
24: நெஞ்சில் மாமலை, நெஞ்சில் மாமலை.
22: அதுவும் அவருடைய பாடல் தானே. வாழ்த்துக்கள். நெஞ்சில் மாமலை, நெஞ்சில் மாமலை. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். அடுத்த பாடல் யார் தரப்போகின்றீர்கள்? மகாலிங்கம் தருகின்றார். கொண்டு வாருங்கள் மகாலிங்கம் உங்கள் பாடலை. கட்டிக்காரன் மகாலிங்கம் கொண்டு வாருங்க
11: ஐயா. நெஞ்சிருக்கும் வரைக்கும் நினைவிருக்கும் அந்த பாடல்.
22: சித்ராங்கி. வாழ்த்துக்கள். நெஞ்சிருக்கும் வரைக்கும் நினைவிருக்கும். வாழ்த்துக்கள். அடுத்த பாடல் வாரம் உங்களுடைய பாடல் கொண்டு வாருங்கள்.
6: அப்பா அன்பு வணக்கம். அப்பா இரவுக்கும் பகலுக்கும் இனி என்ன வேலை?
22: அன்பு வணக்கம். இரவுக்கும் பகலுக்கும் அல்ல, ரெண்டு சேர்ந்து வந்தாலும் தான் என்ன வேலை? ஒரு வேலையும் இல்லையானே, ஒரே வேலை தான். இரவுக்கும் பகலுக்கும் இனி என்ன வேலை? அதுகளுக்கு வேலை இல்லை, உங்களுக்கு தான். இரவுக்கும் பகலுக்கும் இனிமையான பாடல். அந்த வேளையில் தான் அடுத்த பாடலை தருவதற்கு ஞானசேகரன் ஓடி வருகின்றார். ஞானசேகரன் கொண்டு வருகின்ற உங்கள் பாடலை.
15: மறுபடியும் வணக்கம் அப்பா. வசந்த கால நதிகளிலே வைரமணி நிரலை.
22: சிறப்பு. மூன்று முடிச்சு. வசந்த கால நதிகளிலே. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். அடுத்த பாடலை யார் தரப்போகின்றீர்கள்? அடுத்த பாடலை தருவதற்கு நாகப்பன் காத்து கொண்டிருக்கின்றார். வந்து விட்டார் நாகப்பன் அவர்கள். வணக்கம் நாகப்பன். வணக்கம்.
24: வணக்கம் ஐயா. இரவுக்கு 1000 கண்கள்.
22: அது உண்மை.
24: பகலுக்கு 1.
22: ஆமா ஆமா. இரவுக்கு 1000 கண்கள். இரவுக்கு 1000 கண்கள். சிறப்பு. சமலா தங்க மகளே உங்கள் பாடலை. சியாமலா கொண்டு வாருங்கள்.
4: நெஞ்சினிலே நினைவு முகம் அந்த பாட்டு.
22: அந்த பாடல் வந்து விட்டது போல் இருக்க சித்ராங்கிலேருந்து இல்லையா? இல்ல இல்ல இல்ல. நெஞ்சிலே நியமம் வந்து அது போல நெஞ்சிருக்கும் வரைய வந்தது. சரி சரி. நெஞ்சினிலே நெஞ்சினிலே நினைவு முகம் சித்ராங்கி. வாழ்த்துக்கள். இப்பொழுது மல்லியம் ரவி அவர்கள் என்ன மாலிகம் உங்கள்
11: ஐயா? நெஞ்சு பொறுக்கவில்லையே இந்த நிலைகட்டை மனிதரின்.
22: நெஞ்சு பொறுக்குதில்லையே. அப்பா எவ்வளவு காலத்து பாடல் ஐயா. இனிமையான பாடலை தோண்டி எடுத்துக்கொண்டு வந்து விட்டீர்கள். நெஞ்சு பொறுக்குதில்லையே இந்த நிலைகட்ட மனிதரை நினைத்து விட்டால் பாரதியினுடைய பாடல். எங்கே நாகப்பன் உங்கள் பாடலை தாருங்கள். நாகப்பன்
24: வசந்த கால நதிகளிலே அதற்கு பதில் பாடல். நதியோரம் நாணல் ஒன்று நாணம் கொண்டு.
22: சிறப்பு. நதியோரம் நாணல் ஒன்று. வாழ்த்துக்கள். நதியோரம் நாணல் ஒன்று. இப்பொழுது சியாமலா அதற்கு பதில் தரப்போகின்றார். கொண்டு வாருங்கள் சியாமலா எந்த பாடலுக்கு?
4: நெஞ்சினிலே நெஞ்சினிலே ஊஞ்சலே நாணம் அந்த பாடல்.
22: ரதம். ரதம். நெஞ்சினிலே நெஞ்சினிலே. வாழ்த்துக்கள். இல்ல ரதம் இல்ல. நெஞ்சினிலே நெஞ்சினிலே நல்ல பாடல். கான் அவற்ற பாடல். ஓகே வாழ்த்துக்கள். அடுத்த பாடல் நாகப்பன் உங்களுடைய பாடல். நெஞ்சினிலே உயிரே
24: பாடல். நதிக்கரை ஓரத்து நாணல்களே.
22: அங்கே நாணல்ல தான் நிற்கிறார் இவர். இப்பொழுது இப்ப நதிக்கரை நாணலுக்கு வந்து விட்டார். நதிக்கரை நாணலுக்கு வந்து. வாழ்த்துக்கள். நதிக்கரை நாணல். நதிக்கரை ஓரத்து நாணல்களே. வாழ்த்துக்கள். இது எங்களுடைய பாட்டுக்கு பாட்டு ஜவாரியில வந்து ஞாபகம் இருந்தால் கூறலாம். மாறி மாறி ஓடுவார்கள் நாகப்பன் கேட்ட பாடல் வேலை வேலை வேலை வேலை அவை சண்முகி வாழ்த்துக்கள். அடுத்த பாடல் நாகப்பன் நீங்கள் தரப்பு ஒன்றிய தெரிகின்றது, நீங்கள் தான் வாருங்கள் வாருங்கள் நாகப்பன் வாருங்கள்.
24: வணக்கம் ஐயா. ஊஞ்சலே நாணம் பாடினாங்க பதில் பாடல்.
22: ஆமா,
24: நாணமோ இன்னும் நாணமோ
22: நெஞ்சம்
10: உண்டு நேர்மை உண்டு ஓடு ராஜா.
22: வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். நெஞ்சம் உண்டு நேர்மை உண்டு ஓடு ராஜா. வாழ்த்துக்கள். அடுத்த பாடல் யாருடைய பாடல் என்று மாலிகன் நீங்கள் துண்டிக்க வேண்டும் ஐயா. பாடல் முடிந்தவுடன் துண்டித்து விட வேண்டும். அடுத்த பாடலை தருவது ஞானசேகரன். கொண்டு வாருங்கள் ஞானசேகரன் உங்கள் பாடலை.
24: மீண்டும் வணக்கம் ஐயா. இன்னும் நானும் அதற்கு பதில் பாடல். இன்னும் பார்த்து கொண்டிருந்தால் என்னாவது.
22: இன்னும் பார்த்து கொண்டிருந்தால் என்னாவது. ஓடி வர வேண்டியது, சும்மா பார்த்து கொண்டிருந்திருப்பான். வாழ்த்துக்கள். இன்னும் பார்த்து கொண்டிருந்தால் என்ன ஆவது. நேரம் தான் போகும். எங்க சாமல உங்கள் பாடலை தாருங்களேன் மகளே.
12: அப்பா ஓடுகிற தண்ணியில உரசி விட்ட சந்தனத்தை.
22: உரசி விடுகிறா? சரி சரி. அந்த பாடலை கேட்டிருந்தீர்கள். இந்த பாடலை ஓடுகின்ற தண்ணியில ஒரு தடவை கேட்டிருந்தீர்கள். ஓடுகின்ற தண்ணீர் இல்லைன்னு ஒரு தடவை நேர் நேரத்தில் கேட்டிருந்தீர்கள். இப்பொழுது நாகப்பன் பெறுகின்றார். பாடலை தாருங்கள் நாகப்பன்.
24: பார்த்து கொண்டிருந்தால் பதில் பாடல்.
22: ஆஹா,
24: யுவராணி கண்ணோவியம்.
22: ஓ பார்வை, யுவராணி கண்ணோவியம். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். எங்கே கிருஷ்ணாவை காணவில்லை. ரவி மல்லிகை மகாலிங்கம் வந்து விட்டார். வாருங்க மகாலிங்கம்
10: ஐயா. வண்ண தமிழ் பெண் ஒருத்தி என் எதிரில் வந்தால். அந்த பாடல்.
22: அது எந்த பாடல் ஐயா தருகின்றீர்கள்?
10: ஞானசேகரன் வண்ண வண்ணன்னு பாடினார்ல, ஞானசேகர் பாண்ட பாட்டுக்கியா.
22: ஆயிரம் கண் போதாது வண்ண கிளியே.
10: வண்ண கிளியே.
22: அப்ப நீங்கள் வண்ணம் என்ன பாடல்? வண்ண தமிழ். வண்ண தமிழ் பண்ணுறது அந்த பாடல். வாழ்த்துக்கள் சிறப்பு. மீண்டும் பாருங்கள். எங்கே நாகப்பன் நீங்கள் தாருங்கள் உங்கள் பாடலை.
24: மீண்டும் வணக்கம் ஐயா.
22: மீண்டும் வணக்கம்.
24: ஓடுகிற தண்ணீர் பாடினாங்க இல்லையா, அதற்கு பதில் பாடல்.
22: எங்கே கொண்டு வாருங்களேன்.
24: ஓடும் மேகங்களே ஒரு சொல் கேளீரோ.
22: அதங்கய்யா ஓடுதுன்னு கேட்க மாட்டதா? ஓடும் மேகங்களே ஒரு சொல் கேளீரோ. ஓடும் மேகங்களே சிறப்பான ஒரு பாடல். 1100. நேரம் சரியாக 12:46. உங்களுக்கு 10:16. எங்கே அடுத்த பாடல் ஞானசேகரன் தரும் பாடலாக இருக்கின்றது. ஞானசேகரன் நினைத்து விட்டேன். கொண்டு வாருங்கள் உங்கள் பாடலை ஞானசேகரன். கொண்டு வாருங்கள்.
14: மறுபடியும் வணக்கம் அப்பா. நதியினில் வெள்ளம் கரையினில் நெருப்பு.
22: சிறப்பு சிறப்பு. நதியினில் வெள்ளம் கரையினில் நெருப்பு. வாழ்த்துக்கள். இரண்டுக்கு நடுவே நாகப்பன் வந்து விட்டார். இப்பொழுது கொண்டு வாருங்கள் நாகப்பன்.
24: வணக்கம் ஐயா. ஓடுகிற தண்ணியில வண்ணங்க இல்லையா, அதற்கு பதில் பாடல்.
22: மீண்டும்
24: தண்ணி தொட்டி தேடி வந்த கண்ணுக்குட்டி.
22: அட்ரா சாக்கணும் களைச்சி போனா என்னையா செய்ய வரத்தான். தண்ணி தொட்டி தேடி வந்த கண்ணு குட்டி நான். எங்கே மகாலிங்கம் கொண்டு வாருங்கள் உங்கள் பாடலை.
10: ஐயா, நதி எங்கே போகிறது இரவு நதியை தேடி.
22: இல்லையா ஐயா, நதி எங்கே போகிறது கடலை தேடி. வாழ்த்துக்கள்.
10: கடலை தேடி. ஆமாயா,
22: அவசரப்படக்கூடாது. அறுதலா பாடியா சொல்லுங்க. நதி எங்கே போகிறது. நல்ல பாடல், சிறப்பான ஒரு பாடல். அடுத்த பாடலை தருவதற்கு இப்ப சந்தன்ராஜ் வருகின்றாரா நாகப்பன் வருகின்றாரா? யாரை நாகப்பன். வணக்கம் நாகப்பன், வாருங்கள்.
24: மீண்டும் வணக்கம் ஐயா. நதி எங்கே போயிருக்குன்னு வர்றாரு இல்லையா, அதற்கு பதில்
22: பாடலாம்.
24: நதியா நதியா நைல் நதியா.
22: நதியா நதியா நைல் நதியா. அது நதியா தான். வாழ்த்துக்கள். நடிக நதியா. நதியா நதியா நைல் நதியா. வாழ்த்துக்கள். நதியா நதியா ஒரு நைல் நதி. வாழ்த்துக்கள். எங்கே சந்தன்ராஜ் உங்கள் பாடலை தர வேண்டும். சந்தன்ராஜ் வாருங்கள். வாருங்கள் சந்தன்ராஜ்.
16: வணக்கம் ஐயா. வெள்ளம் போலே துள்ளும் உள்ளங்கள் ஐயா.
22: ஓ வெள்ளம் போலே துள்ளும் உள்ளங்கள். வெள்ளம் போலே துள்ளும் போல். நதியில் வெள்ளம், வெள்ளம் போலே துள்ளும் உள்ளம். அடுத்த பாடலை நாகப்பன், நாகப்பன் அவர்கள் தருகின்றீர்கள், மன்னிக்க வேண்டும். கொண்டு பாருங்கள் நாகப்பன் உங்கள் பாடலை. எல்லோரும் ஒரே நேரத்தில் அழைக்கின்றார்கள். ஒருவருடைய இணைப்பு துண்டிக்கப்படுகிறது. எங்கே நாகப்பன் இணைத்து துண்டிக்கப்பட்டு விட தெரிகிறது வருதில்லை. நாகப்பன் உங்களை இணைக்கின்றேன், இணைப்பு கிடைக்கவில்லை. எல்லோரும் அழைத்து கொண்டிருக்கின்றீர்கள். ஒருவருடைய இணைப்பு தொடர்ந்து கொண்டே இருக்கின்றது. பார்ப்போம் யார் வெல்லுகிறார்கள் என்று. இரண்டு மூன்று பேர் அழைக்கின்றார்கள். மூவருடைய இணைப்பிலும் யாருடைய இணைப்பு இங்கே துல்லியமாக வரப்போகின்றது. நாகப்பன் அவருடைய இணைப்பு. வணக்கம் நாகப்பன். வணக்கம்.
24: வணக்கம் ஐயா. நதி எங்கேன்னு கேட்டார் இல்லையா, அதுக்கு பதில் பாடல். எங்கேயோ ஏதோ பாட்டொன்று கேட்டேன்.
22: எங்கேயோ இல்லை, மொன்றியல் தமிழ் வானிலை தான் கேட்டீர்கள். எங்கேயோ ஏதோ என்றால் அது மொன்றியல் தமிழ் வானிலை தான் கேட்டீர்கள். வாழ்த்துக்கள். அடுத்த பாடல் தருவது எங்களுடைய மகாலிங்கம் அவர்கள். மகாலிங்கம் தாருங்கள் உங்கள் பாடலை. இணைத்து விட்டேன் மகாலிங்கம், இணைத்து விட்டேன்.
7: வணக்கம் ஐயா. வணக்கம். நாப்பன் பண்ணதுக்கு, நாப்பன் பண்ணதுக்கு. கண்ணுக்குட்டி கண்ணுக்குட்டி கால கண்ணுக்குட்டி கல்யாண வயசு வந்த கண்ணுக்குட்டி சின்ன குட்டி
22: கண்ணுக்குட்டி கண்ணுக்குட்டி
7: கண்கண்ட தெய்வம் படத்துல.
22: ஆமாம், கண்ணுக்குட்டி கண்ணுக்குட்டி கால கண்ணுக்குட்டி. வாழ்த்துக்கள் நாகப்பன். அதற்கு என்ன பாடல் நீங்கள் தரப்போகிறீர்கள்? கொண்டு வாருங்கள்.
24: மீண்டும் வணக்கம். எங்கேயோ ஏதோன்னோ அதற்கு பதில் பாடல்
22: கொண்டு வாருங்கள்.
24: ஏதோ ஒரு நதியில் நான் இறங்குவதை போல.
22: அப்படியா, கங்கை நதியில இல்லையா, ஏதோ ஒரு நதியில. வாழ்த்துக்கள். ஏதோ ஒரு நதியில். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். அடுத்த பாடல் ஜாமடா உங்களுடைய பாடல்.
8: அப்பா எங்கே நீயோ நானும் அங்கே உன்னோடு அந்த பாட்டுப்பா.
22: அப்படியா, எங்கே நீயோ நானும் அங்கே உன்னோடு. அப்படியா, அப்படி ஒரு பாடல் வந்து விட்டது. மகளினர் பாடல் தந்தால் அப்படி இருக்கும். சென்று விட்டார். மீண்டும் பெற வேண்டும். அடுத்த பாடல் ஞானசேகரனுடைய பாடல். ஒரு சந்தர்ப்பத்தை இழந்து விட்டார். எங்கே ஞானசேகரன் பாருங்கள் உங்கள் பாடலை கொண்டு வாருங்கள்.
9: மறுபடியும் வணக்கம் அப்பா. எங்கேயும் எப்போதும் சங்கீதம் சந்தோஷம்.
22: வாழ்த்துக்கள் சந்தோஷம். எங்கேயும் எப்போதும் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். அடுத்த பாடல் நாகப்பன் உங்களுடைய பாடல் கொண்டு வாருங்கள். நாகப்பன்
24: வணக்கம் ஐயா. ஏதோ ஒரு நதி நான் சொன்னேன் அதுக்கு பதில் பாடல். நான் உன்னை சேர்ந்த செல்வம்.
22: நான் உன்னை சேர்ந்த செல்வம். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். அடுத்த பாடல் மகாலிங்கம் இருக்கின்றாரா?
7: எங்கே அவள் என்றே மனம் தேடுதே என்ன
22: பாவலாய். எங்கே அவள் என்று வாழ்த்துக்கள். எங்கே அவள் என்றே மனந்தது. எங்கே அடுத்த பகுதி கிருஷ்ணன் நீண்ட நேரமாக காணவில்லை. நாகப்பன் நீங்கள் பாருங்கள்.
24: வாழ்த்துக்கள்
22: வாழ்த்துக்கள். சங்கீத ஜாதி முல்லை காணவில்லை என்று கேடுகிறீர்கள். இப்பொழுது வருகின்றார் என்னுடைய ஞானசேகரன். மறுபடியும் வணக்கம்.
9: சங்கீத ஜாதி முல்லை காணவில்லை.
22: அதைத்தான் இப்பொழுது சுட சுட பாடினார். நாங்க பன்மொரு பாடலை தாருங்கள்.
9: ஜாதி மல்லி பூச்சரமே.
22: ஜாதி மல்லி பூச்சரமே. அப்படியா, சரி. ஜாதி மல்லி பூச்சரமே. சரி சரி, எடுத்துக்கொள்கிறேன். நன்றி. அடுத்த பாடலை யார் தரப்போகிறீர்கள்? சாமலா நீங்கள் தரப்போகிறீர்கள். கொண்டு வாருங்கள் சாமலா உங்கள் பாடலை.
8: சங்கீதம் பாட ஞானம் உள்ளவர்கள் வேண்டும்.
22: நான் நினைக்க நீங்கள் கூறுகிறீர்கள் அம்மாடி கட்டி காரியடி அம்மா. சங்கீதம் அவர் சங்கீதம் இந்த பாடலை நினைத்தேன். சங்கீதம் பாட ஞானம் வேண்டும். ஓகே. அடுத்த பாடலை நாகப்பன் நீங்கள் தாருங்கள். போட்டி பலமாக இருக்கின்றது. ஓய்வாக இருக்கின்றது.
24: அவள் பாடினாங்க. அவள் அப்படின்னு பாடினாங்க. அதுக்கு பதில் பாடல்.
22: ஓ,
24: அவளா சொன்னால்
22: இருக்காது. ஒருபோதும் செல்வம் திரைப்படம். அவளா சொன்னால் இருக்காது, அப்படி ஏதும் நடக்காது சொன்னால். வாழ்த்துக்கள். அடுத்த பாடல் தருவது வேறு யாருமில்ல, மீண்டும் சியாமலா வந்திருக்கின்றார். சியாமலா கொண்டு வாருங்கள். இணைந்து விட்டேன் சியாமலா.
8: சங்கீதம் பாட பாட்டுக்குப்பா. பாட வந்ததோர் காணம் அந்த பாட்டு.
22: வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். பாட வந்ததோர் காணம். பாட வந்ததோர் காணம். சிறப்பு மழை சிறப்பான போட்டி. எங்கே நாகப்பன் உங்களுடைய பாடலை தாருங்கள். நாகப்பன் நீங்கள் தான் இருக்கின்றீர்கள் இல்லையா? வணக்கம்
10: ஐயா. நான் பாடினது இருக்கும்னு பாடினார்ல, அதான் இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி அந்த பாடல்யா.
22: சரி சரி சரி, இருக்கும் இடத்தை விட்டு திருவரை செல்வர்கள் போய்விட்டீர்கள், இருக்கும் இடத்தை விட்டு அழிஞ்சு. ஓகே, அடுத்த பாடல் நாகப்பன் நீங்கள் தாருங்கள். நாகப்பன், நாகப்பன் உங்களை இணைத்து விட்டேன் ஐயா. வணக்கம் நாகப்பன்.
24: மீண்டும் வணக்கம் ஐயா.
22: மீண்டும் வணக்கம்.
24: எங்கேயோ ஏதோ பாட்டு ஒன்று கேட்டேன்னு பார்த்தேன், அதுக்கு பதில் பாடல். பாட்டு ஒன்று கேட்டேன் பரவசமானேன்.
22: ஓ, பாட்டொன்று கேட்டு பரவசமாகி விட்டீர்களோ, வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். பாட்டொன்று கேட்டேன் பரவசமானேன், நான் அதை பாடவில்லை. எங்க ஞானசேகரன் உங்கள்
5: வணக்கம்ப்பா. அவள் பறந்து போனாலே என்னை மறந்து போனாள்.
22: எங்க கலைச்சு பிடிக்க வேண்டியதானே மகனே, அவள் பறந்து போனாலே ஓடி பறந்து பிடிக்க வேண்டியது. அவள் பறந்து போனாலே என்னை மறந்து போனாலே. எங்க நாகப்பன் நீங்கள் தாருங்கள்.
24: மீண்டும் வணக்கம் ஐயா. பாட்டு பாடவா பார்த்து பேசவா?
22: அதான் பாட்டு பாடலாம், நாங்களும் மிஞ்சாத பார்த்து தான் பேசணும். பறந்து செல்ற அளவுக்கு வந்து விட்டீர்களே. பாட்டு பாடவா பாடம் சொல்லவா பறந்து செல்லவா? சிறப்பு சிறப்பு. நேரம் 12:54 நாங்கள் நிறுத்தும் நேரத்தை நெருங்கிக் கொண்டிருக்கின்றோம். இப்பொழுது மகாலிங்கம் வந்து விட்டார். மகாலிங்கம் பாருங்கள்
10: ஐயா. இருக்கும் இடம் தேடின்னு வந்தார்ல, தேடி வந்ததுல தேடினேன் வந்தது வாழவா சொன்னதுயா அந்த பாடலையா?
22: என்ன ஐயா எந்த பாடல் ஐயா?
10: தேடினே இருக்கும் இடம் தேடின்னு பாடினார்ல
22: யாரு? நீங்கள் தந்து விட்டு அடுத்தவரை கொண்டு வந்து கூறுவது சரியில்லை. உங்க ஞாபகம் நிதானமாக இருங்கள், நிதானமாக இருங்கள். தேடினேன் வந்தது உங்கள் பாடல் தானே, நீங்கள் தானே வந்தீங்க. வாழ்த்துக்கள் மீண்டும் பாருங்கள்.
10: ஆமாயா,
22: அடுத்த பாடல் நாகப்பன் அவர்கள் வந்து விட்டார். கொண்டு வாருங்கள் நாகப்பன் அவர்களே. வாழ்த்துக்கள் சொன்ன பாடல்லே குறியா இருக்கக்கூடாது அந்த கேள்வி. நீங்கள் சரியாக வருவது இங்கே நாகப்பன் கொண்டு வாருங்கள். நாகப்பன்
24: அவள் பறந்து போனாலேன்னு பாடினாங்க இல்லையா?
22: ஆமா,
24: இதற்கு பதில் பாடல் பறந்தாலும் விடமாட்டேன் பிறர் கையில் தரமாட்டேன்.
22: விரட்டி பிடிக்க வேண்டியதான், பறந்த இன்னொரு பிளைட் எடுத்து பிடிக்க வேண்டியதான். பறந்தாலும் விடமாட்டேன். வாழ்த்துக்கள் குரு குரு குரு. அடுத்த பாடல் சாமடா உங்களுடைய பாடல் மகளே, கொண்டு வாருங்கள்.
17: அப்பா அவள் பறந்து போனாலே பாட்டு பாடலப்பா?
22: ஆஹா,
17: பறந்தாலும் விடமாட்டேன் அந்த பாட்டு.
22: அப்படிதான் கலைக்கின்றார் நாகப்பன். வேறு கொண்டு தாருங்கள். பறந்தாலும் விடமாட்டேன் தந்து விட்டார்.
17: பறந்தாலும்
22: போனாலே
17: அன்று வந்ததும் அதே நிலா.
22: அன்று
17: வந்தாலும் விட மாட்டேன், அன்று நான் உன்னிடம் கைதியான.
22: அன்று வந்ததும் அதே நிலா, இன்று வந்ததும் அதே நிலா. வாழ்த்துக்கள். மீண்டும் அடுத்த பாடலை தருவதற்காக வருகின்றார் எங்களுடைய நாகப்பன் அவர்கள். வணக்கம் நாகப்பன் அவர்களே.
24: அந்த அதே பாட்டுக்கு பதில் பாட்டு, போனால் போகட்டும் போடா.
22: அதுதானே, போனால் போகட்டும் போடா.
24: போனா
22: போகட்டும் போடா விட்டுட்டு வாழ்த்துக்கள். சிறப்பான பாட்டு. எங்க ஞானசேகரன் நீங்கள் தாருங்கள். ஞானசேகரன், ஞானசேகரனுடைய பாடலை தாருங்கள். ஞானா வந்து விட்டீர்கள், கொண்டு வாருங்கள்.
5: மறுபடியும் வணக்கம் பாப்பா. போனால் போகட்டும் போடா பூமியில் நிலையாய் அந்த பாட்டு.
22: அதுதான் நாகப்பன் இப்பொழுது பாடினா. போனால் போகட்டும் போட
5: போனா, சரிப்பா போடா போடா புண்ணாக்கு.
22: வாழ்த்துக்கள். போடா போடா புண்ணாக்கு திறப்பாரு பாடல். வாழ்த்துக்கள். போடா போடா புண்ணாக்கு. வாழ்த்துக்கள். நன்றி நன்றி நன்றி. அடுத்து நாகப்பனுடைய பாடல். நாகப்பன் உங்கள் பாடலை தர வேண்டும். நாங்கள் நெருங்கி கொண்டிருக்கின்றோம் நேரத்தை, ஓடி வாருங்கள்.
24: அன்று வந்ததுன்னு பாடினாங்களா அதே நிலானே?
22: ஆமா,
24: அதற்கு பதில் பாடல். அன்று வந்ததுக்கு பதில் பாடல்.
22: ஆமா,
24: வந்தது வந்தது நெஞ்சினில் நின்றது யாரடி கிளியே.
22: அதுதானே, வந்தது வந்தது யாரடி வந்தது நெஞ்சினில், வந்தது வந்தது யாரடி கிளியே. நல்ல பாடல். அடுத்த பாடல் பாரோ, நீங்கள் தரும் பாடலாக இருக்கின்றது, கொண்டு பாருங்கள் பாரோ.
18: நீண்ட நேரம் போராட்டம். வணக்கம் அப்பா.
22: போராடித்தான் வெற்றி பெற வேண்டும், கொண்டு பாருங்கள். என்ன பாடலா இருக்கும்?
1: முல்லை மலர் மேலே மைக்கு வந்து
22: முல்லை மலர் மேலே இந்த பாடலை வைத்துக் கொண்டு போராட்டம் போராடி வந்து பிடித்து விட்டீர்கள். ரெட்டிக்காரன் வாழ்த்துக்கள். அடுத்த பாடலை கொண்டு வருகின்றார் நாகப்பன் அவர்கள். வணக்கம் நாகப்பன்.
24: வணக்கம் ஐயா. அதே நிலா, நிலாவுக்கு பதில் பாடல். நிலவுக்கு என் மேல் என்னடி கோபம்.
22: அதானே நிலவுலி என்னப்பா கோவிப்பா. நிலவுக்கு என் மேல் என்னடி கோபம். வாழ்த்துக்கள். அடுத்த பாடல் சியாமலா, உங்களுடைய பாடல் மகளே.
2: அப்பா வந்தாலப்பா வந்தாலப்பா வந்து ஜெனலில்
22: அடியா வந்து நின்றுடா வந்து இங்கே வந்துருக்கலாம் தானே. சும்மா அங்கேயே நிற்போம். வந்தாலப்பா வந்தாலப்பா வந்து ஜன்னல் பக்கம் நின்றாள. வந்த அழப்பா வந்த அழப்பா. என்னுடைய சந்தன்ராஜனுடைய பாடலே நாகப்பன் உங்களுடைய பாடல் தாருங்கள்.
24: முல்லை மலர் மேலே பதில் பாடல்.
22: ஆஹா.
24: மலர்களிலே ஆராதனை.
22: மலர்களிலே ஆராதனை நல்ல பாடல். மலர்களே ஆராதனை வாழ்த்துக்கள். அடுத்த பாடலை தருவதற்காக ஓடி வருகின்றார் மகாலிங்கம். மகாலிங்கம் விடாகண்டன் தொடாகண்டன் ஓடி வாருங்கள்.
10: ஐயா நாகப்பன் பண்ணது நிலவே என் மேல் என்ன அந்த பாட்டுக்கு. நிலவே என்னிடம் நெருங்காதே.
22: ஓ நிலவே என்னிடம் வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள் சிறப்பு. அடுத்த பாடலையும் கொண்டு வர வேண்டும். ஓடி சென்று வாருங்கள். இப்பொழுது நாகப்பன் தரப்பு உண்டார். வாருங்கள் நாகப்பன்.
24: வணக்கம் ஐயா.

0: அது பாரதியா. நன்றி நன்றி மகனே. அடுத்த பாடல் ஞானசேகரன் திறப்பட்டார். அடுத்த ஆடலை சாமலா நீங்கள் தர வேண்டும். இங்கே கொண்டு வாருங்கள் சாமலா உங்கள் பாடலை. சாமலா கொண்டு வாருங்கள்.
1: மலர்களிலே பல நிறம் கண்டேன் திருமாலவன் வடிவம் அதில் கண்டேன்.
0: சிறப்பு சிறப்பு. நேரம் நெருங்கிவிட்டது, நாங்கள் நிறுத்த பண்ணியோம். இரண்டு பாட்டு தேவை, ஓடி பாருங்கள். இரண்டாவது பாடல் யார் தர போகின்றீர்கள்? ரெண்டு பாடல் நாகப்பன் தந்துவிட்டார். ஒரு பாடல் நாகப்பன் கொண்டு வாருங்கள். இன்னும் ஒரு பாடல் நாகப்பன் உங்களுக்கு
2: சந்தர்ப்பம்.
0: ஆமாம்,
2: நெருங்கி நெருங்கி பழகும் போது.
0: சிறப்பு. நெருங்கி நெருங்கி பழகும் போது வாழ்த்துக்கள். அடுத்து இறுதிப்பாடலை மகாலிங்கம் தருகின்றார். மகாலிங்கம் தாருங்கள் இறுதிப்பாடல்.
3: ஐயா, நிலவே முகம் பார்த்து.
0: நிலவே முகம் காட்டு என்றுவர். வாழ்த்துக்கள். நிலவே முகம் காட்டு. நிலவே முகம் காட்டு நிகழ்ச்சி நிறைவுக்கு வந்துவிட்டது. நேரமும் சரியாக வந்திருக்கு. நேரம் சரியாக ஒரு மணி கனடாவில் காட்டும் வேளையிலே உங்களுக்கு 10:30 நிகழ்ச்சி. நாங்கள் 200வது பாடலை கண்டுவிட்டோம். நிகழ்ச்சி நிறைவுக்கு வருகின்றது. தொடர்ந்து பாடல்களை கேளுங்கள். நிகழ்ச்சியை நாங்கள் எண்ணிக்கைகளை பெற்று யார் யார் தந்தேன் என்று பார்ப்போம். மொத்தம் 200 பாடல்கள் கிடைத்திருக்கின்றன. நேரமும் ஒரு மணியை தொட்டு ஒரு மணியை மீண்டும் தொடர்ந்து 1:00 1 நிமிடமாக காட்டுகின்றது. அங்கே பாடல்களை தொடர்ந்து கேளுங்கள்.

0: பேபீஸ் டோன்ட்.
1: மொன்றியல் தமிழ் வானொலி எண்ணிக்கைகள் நிகழ்ந்து கொண்டிருக்கும் வேளையில் பாடல்கள் ஒலித்துக் கொண்டிருக்கின்றன. நீங்கள் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருங்கள். விரைவிலே உங்களுடைய முடிவுகள் தெரியப்படும். மொத்தம் 200 பாடல்களும் என்னுடைய கணக்கில் எண்ணிக்கையில் இருக்கின்றன. எண்ணிக்கொண்டு

என் கேள்விக்கு என்ன பதில் என்ற பாடலோடு இன்று ஆரம்பித்த பாட்டுக்கு பதில் பாட்டு 2026 எட்டாவது மாதத்தின் எட்டாவது நாள் காரைக்கிழமை ஒன்றியல் தமிழ் வானொலியின் வாரத்தில் ஒரு நாள் மலரும் நிகழ்வாக இன்று மலர்ந்த வேளையிலே மொத்தம் எங்களுக்கு வளமை போல இன்றும் 8 உறவினர்கள் வந்து பங்கெடுத்து கொண்டார்கள். எங்களுடைய எங்களுடைய எண்ணம் 200 பாடல்களை ஆக குறைந்தது தர வேண்டும் என்று. 200 பாடல்களை காணும் வேளையிலே நேரமும் சரியாக நிறுத்தும் நேரம் 1 மணிக்கு வந்துவிட்டது. நேரமும் பாடல் தொகையும் சரியாகத்தான் வந்திருக்கின்றது. அதனால் எங்களுடைய வேகம் சரியாக இயங்கிக் கொண்டிருந்திருக்கின்றது என்பதை உணர்கின்றோம். சிறந்த உறவுகள் என்று வந்து பாடல்களை ஒருதருக்கொருதர் விடாப்பிடியாக இணைந்து கொண்ட வேளையிலே ஒரு சிலர் காலம் தாமதித்து வந்திருக்கின்றார்கள். காலம் தாமதித்து வந்தாலும் விடாப்பிடியாக தொடர்ந்து பாடலை தந்து சிறப்பான ஒரு முடிவை கொண்டு வந்திருக்கின்றீர்கள் என்று வளமையாக எதிர்பார்த்தவர்களுக்கு இன்று சந்தர்ப்பங்கள் சரியாக கிடைக்கவில்லை. வலைத்தளமும் அவர்களுக்கு இடையூறு கொடுத்திருக்கின்றதை நான் அறிகின்றேன். அடுத்தவர்க்கும் தொல்லைகள் அதிகமாக இருந்து பணி சுமை காரணமாக பணியோடு இருந்து கொண்டு எங்களோடு பகிர்ந்து கொண்டார் தன்னுடைய பங்களிப்பை. அந்த வேளையில் அவருக்கு நன்றியை நாங்கள் கூறிக்கொள்ள வேண்டும். இந்த வேளையிலே பாடல்களை நாங்கள் கணக்கெடுத்து கொண்டு வந்த வேளையில் பார்த்தால் மிகவும் ஒரு அற்புதமான நிகழ்ச்சி இன்றைக்கு நிகழ்ந்திருக்கின்றது என்று தான் கூற வேண்டும். இங்கே ஃபாரூக், சந்தனராஜ், சியாமலா, கிருஷ்ணன், தேவா, நாகப்பன், மகாலிங்கம், ஞானசேகரன் இவர்கள் அனைவரும் இணைந்து இன்று சிறப்பித்த வேளையிலே குறிப்பாக மகாலிங்கம், ஞானசேகரன் அவர்கள் இன்று சிறப்பாக தொழில்பட்டிருக்கின்றீர்கள். நீங்களும் வந்து விறுவிறுப்பாக உங்கள் பாடல்களை தந்து எங்களோடு நன்றாக விளையாடி இருக்கின்றீர்கள். அந்த வேளையிலே ஒரு சிலருக்கு நேரம் கிடைக்காமல் பெற முடியாமல் இருந்ததை அறிவித்திருக்கின்றார்கள். ஒரு சிலர் வந்து இணைந்த வேளையிலே அவர்களுக்கு வலை இணைப்பு கிடைக்கவில்லை என்று பெருமூச்சு விட்டு கொண்டு இணைந்தார்கள். அதிலே ஒருவர் எங்கள் ஃபாரூக் அவர்களும் எத்தனையாவது நிகழ்ச்சி இணைப்பிலே இப்பொழுதுதானப்பா கிடைக்கின்றது என்று அப்படி மிகவும் நெருக்கமாகத்தான் இருந்தது. இதில் ஒரு இவ்வளவு ஆண்களோடும் ஒரு பெண் சிங்கமும் வந்து விளையாடினது மகிழ்ச்சிக்குரிய விடயம். சியாமலா, உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நீங்கள் விடாப்படியாக ஆரம்பத்திலிருந்து நீங்கள் இயங்கி நிகழ்ச்சியை சிறப்பாக கொண்டு செல்ல வழியை கோர்த்து அடுத்து உங்களோடு வந்து இணைபவர்களுக்கு நல்ல போட்டியை கொடுத்து கொண்டிருந்தீர்கள். போட்டியை கொடுத்து நீங்கள் நிகழ்ச்சியை அழகாக கொண்டு செல்வதற்கு ஈடாக எங்களோடு இயங்கியிருந்தீர்கள். சியாமலா, ஃபாரூக் வந்து இன்று நிகழ்ச்சியை ஆரம்பித்து வைத்தாலும் இறுதி வரை அவர் முயன்று தன்னுடைய பணியை செய்திருக்கின்றார். அதில் இன்று தேவா விடாப்படியாக சந்தோஷமாக இருந்தால் அவர் குறிப்பிட்ட நேரத்துக்கு தான் பெறுவர், அதன் பின்பு பெறமாட்டார். சரி, எண்ணிக்கைகளை பார்ப்போம். தேவா அவர்கள் 9 பாடல்களை தந்திருக்கின்றார். அந்த வேளையிலே ஃபாரூக் அவர்கள் 15 பாடல்களை கொடுத்திருக்கின்றீர்கள். சந்தனராஜ் அவர்களும் கிருஷ்ணன் அவர்களும் 19 பாடல்களை தான் இன்று கொடுக்க முடிந்திருக்கின்றன. அதேவேளை மகாலிங்கம் அவர்கள் 25 பாடல்களை தந்திருக்கின்றார். அடுத்து இருவர் ஒரே தொகையைத்தான் எட்டி பிடித்திருக்கின்றார்கள். அதனால் இன்றைய விழாவில் இருவர் முதலாவது இடத்தை பிடிக்கின்றார்கள். ஒன்று சியாமலா, இரண்டாவது நாகப்பன். நாகப்பன் அவர்களுக்கு சிறந்த வெற்றி கிடைக்க வேண்டும் கூறமுன என்றால் அவர் வந்து இணைந்ததே வந்து எத்தனையாவது பாடலில் அவர் இணைந்திருக்கின்றார். அவர் வந்து இணையும் போது 41வது பாடல், 40 பாடல்கள் சென்று விட்டன. அந்த 40 பாடல்களும் அவரும் இணைந்திருந்தால் அதுக்குள்ளே அவர் 10 பாடலையாவது கொடுத்திருப்பார். அதனால் எங்களுடைய சியாமலாவும் நாகப்பனும் 49 பாடலை தந்து முதலாவது இடத்தையும், இரண்டாவது இடத்தை எங்களுடைய மகாலிங்கம் அவர்களும், மூன்றாவது இடத்தை சந்தன்ராஜும் கிருஷ்ணனும் பெற்றுக்கொண்டு ஏனையோர் மீதி இடத்திலே இருக்கின்றீர்கள். அதனால் இன்றைய தினம் இருவர் வந்து ஒரே நேரத்திலே இந்த 200 பாடலை 49 பாடல் கிட்டத்தட்ட 100 பாடலை இவர்களே கொடுத்து விட்டார்கள். மிச்சம் 100 பாடல்களை தான் மற்றவர்களிலும் பகிர்ந்திருக்கின்றீர்கள்.
சிறப்பாக புட்டாங்குடியாக இருந்திருக்கின்றீர்கள். ஒரு சிலருக்கு தடை ஏற்பட்டிருந்தது, ஷியாமலாவுக்கு தடை இருந்தது, நாகப்பனுக்கு தடை இருந்தது. இன்னும் ஒரு செய்தி என்னவென்றால், நான் ஒருவர் வந்திருப்பார், பச்சை எழுத்து காட்டிக்கணும், அவரை தொட்டு தொட்டு தொட்டு அழைப்பு கொண்டால் மற்றவர்கள் குறுக்கிட்டு கொண்டே இருப்பார்கள். மிகவும் சிறப்பான போட்டியாக இருந்தது. ஒரு சிலருக்கு வலைத்தளம் கிருஷ்ணா சோர்வடைந்திருக்கின்றார் என்று, என்ன காரணம் என்று தெரியாது, சோடியை விட்டு விட்டு வந்து தனிமையில் இருக்கின்றபடியாலா அல்லது வீட்டிலே பணிச்சுமை அதிகரிமாகவோ தெரியல. ஒரு வானொலிக்கு வருவதிலும் அவர் தாமதங்கள் இருக்கின்றது. பிரசன்னமாவதிலேயும் அவருக்கு நேரம் கிடைக்கவில்லையோ அல்லது வேறு பணியில் இருக்கின்றாரோ தெரியவில்லை. வழக்கமாக கிருஷ்ணன் நிறைய பாடல்களை தருவார் அவரும், இன்று அவர் குறைந்த பாடலைத்தான் தந்தனர். சந்தனராஜ் அவர்களுக்கு அங்கே ஒரு வேளை பார்த்தா நீண்ட நேரம் அவர் வரவே இல்லை. காரணம், அங்கே அவருடைய பணியிலே அவர் பிரசன்னமாக இருக்க வேண்டியது அட்ட அவதானி என்று கூறுவேன். அவர் அங்கு இருந்தாலும் எங்களோடும் கண் கொடுத்து இடைக்கிடையே நகைச்சுவையோடு நாங்கள் பேச இருக்கிற பாடல்களை தந்து சிறப்பித்திருக்கிறோம். மொத்தத்திலே ஃபாரூக், சந்தன்ராஜ், ஷியாமலா, கிருஷ்ணன், தேவா, நாகப்பன், மகாலிங்கம், ஞானசேகரன், உங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. எனக்கும் வல்லமை கொடுத்து இங்கே உங்களோடு இணைந்து மூச்சு விடாமல் நாங்கள் கடமையாற்றுவதற்கு நீங்கள் எனக்கு இந்த காலகட்ட நேரத்திலும் எனக்கு உற்சாகமாக கொடுத்திருக்கின்றீர்கள். சிறப்பாக நிகழ்ந்தது என்று இங்கே கேட்டுக்கொண்டிருப்பவர்கள் உலகளாக இருக்கும் நண்பர்களுடைய அந்த செய்தியை நான் பார்க்க வேண்டி இருக்கின்றது. அதை பார்க்கிறேன், இதை பார்க்கின்றேன், உங்களை பாடலை கேட்கின்றேன், பாடலை சொல்லுகின்றேன், அதற்கு பதில் தருகின்றேன், எல்லாவற்றையும் செய்து கொண்டிருக்கும் ஒரு உற்சாகத்தை எனக்கு கொடுத்திருக்கின்றீர்கள். மொத்தத்திலே இன்றைய நிகழ்ச்சி சிறப்பாக நிகழ்ந்தது என்று தான் கூற வேண்டும். இணைந்தே சிறப்பித்த அனைவருக்கும் எனது நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்ளுகின்றேன். இங்கே லைன் கிடைக்காமல் இருந்து கூட ஓடி வந்து கணக்காக பாடலை தந்திருக்கின்றீர்கள். எல்லோருக்கும் என்னுடைய நன்றியை கூறிக்கொண்டு நேரம் நெருங்கி வந்துவிட்டது. உங்களுக்கான பாடல் 8 பாடல்களும் உங்களுக்கு நேரத்துக்கு முதல் கிடைக்கும், பகல் வேளையில் கிடைக்கும். இவ்வளவு நேரம் கடந்து கொண்டு போனபடியால் மற்ற நிகழ்ச்சிகளுக்கு நான் இடம் கொடுக்க வேண்டும். தொடர்ந்தும் நீடிப்பதை ஒரு சில நிகழ்ச்சியில் நீடித்தாலும் எல்லா நிகழ்ச்சியிலும் நீடிக்க முடியாது தானே. இப்பொழுது ஒரு பாடல் தந்தால் எல்லோருடைய பாடலையும் தர வேண்டும். அதனால் 8 பேருக்கும் பாடல் தருவது கொஞ்சம் கடினமாக இருக்கும். இங்கே பதில்களை தந்து கொண்டிருக்கிறீர்கள், உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். மீண்டும் நாங்கள் நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வருவோம். எல்லோருக்கும் லைன் கிடைக்கவே இல்லை தான், லைன் கிடைக்கிறது கடினமாகத்தான் இருக்கு. வேண்டால் 8 பேர் என்றால் ஒவ்வொருத்தருடைய இணைப்பும் வந்து கொண்டிருக்கும் தானே. ஒரு அழைப்புக்களே ஒரு இலக்கத்திலே தானே நீங்கள் வந்து இணைய வேண்டும். அதனால் இறுக்கமாகத்தான். அடுத்து குறிப்பு என்னவென்றால், பாடல்களை தரும் பொழுது நீங்கள் தடம் புரள வேண்டாம். ஒரு நர்வஸாக ஒரு தடுமாற்றத்தில் இருப்பது போல ஒரு சிலர் பார்த்து அவசரமாக பாடலை அழைக்க வேண்டும், இணைப்பை கிடைக்க வேண்டும், பாடலை தர வேண்டும் என்ற எண்ணம் இருக்கின்றது. நீங்கள் தெரிவு செய்து கொண்டு வந்து தருகின்ற பாடலை சரியாக சொல்ல வேண்டும். அதுதான் இங்கே முக்கியம். அங்கே வந்து நீங்கள் மறுபடியும் இடைப்பாடல் இடைவரிகள் தருவது கொஞ்சம் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. யாரும் தரவில்லை, தந்தபோது தவிர்க்கப்பட்டது. உங்களோட பாடல்கள் முற்றாக நான் ஏற்றுக்கொண்டேன். அடுத்தது வந்த பாடல் வந்திருக்கின்றவுடன் அதிலே நாங்கள் வியாக்கியானம் செய்து கொண்டிருக்க முடியாது. அதிலே நாங்கள் வாதிட்டு கொண்டிருப்பதற்கு இது சந்தர்ப்பமும் அல்ல. சரியா? வாழ்த்துக்கள். உங்களுடைய ஒத்துழைப்புக்கு என்னுடைய நன்றி. பார்ப்போம் அடுத்த வாரம் எப்படி செல்கின்றது, எப்படி நீங்கள் இயங்குகிறீர்கள், இத்தனை பாடலை குவிக்கப் போகின்றீர்கள் அடுத்த வாரமும் பார்க்கலாம். நாளைய தினம் பாடுவோர் பாடலாம், ஆயத்தமாக இருங்கள். வருபவர்கள் முதல்லே வந்துவிட வேண்டும். இறுதி நேரம் மட்டும் காத்து கொண்டிருக்காமல் முதலிலே வருபவர்களுக்கு சந்தர்ப்பம் கிடைக்கும். முதல் வந்துவிட்டால் இடைவெளியை நிரப்பிக் கொள்ளலாம். இப்பொழுது நிறைவாக ஆக்கள் வருகின்றபடியால் தெரியாத நேரத்துக்கு நிகழ்ச்சியை முடிக்க வேண்டும் என்றபடியால் நீங்கள் வர வேண்டும். உங்களுக்கு 2 பாடலுக்கு சந்தர்ப்பம் இருக்கின்றது. அது போதியளவு நேரம் இருந்தால் அப்போ இன்னும் அடுத்தவர்கள் வருவார்கள் தானே என்று வருபவர்களை நான் தாமதித்து வைத்திருக்க முடியாது. அதை நாளை பேசுவோம். இன்றைய பாட்டு நிகழ்ச்சியை சிறப்பாக கொண்டு வந்து தந்தமைக்கு நாங்கள் எங்களோட வாழ்த்துக்கள் தருகின்றோம். முதலாவது இடத்தை பிடித்த ஷியாமலா, நாகப்பன் இருவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். அதேபோலே மகாலிங்கம் அவர்கள் 2வது இடத்தில் இருக்கின்றார். 3வது இடத்தில் சந்தனராஜும் கிருஷ்ணனும் இருக்கின்றீர்கள். அடுத்தவர்கள் அதன் பின்பு அதிக வித்தியாசம் இல்லை, 10 பாடல் 9 பாடல்னு தந்திருக்கிறீர்கள். தந்த உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வருகின்றேன். நிறைவுக்கு கொண்டு வரும் வரை என்னோடு இணைந்திருந்த உங்களுக்கு மீண்டும் மீண்டும் வாழ்த்து கூறி இந்த நிகழ்ச்சியை வல்லமையாக சிறப்பாக செய்து முடிப்பதற்கு வல்லமை கொடுத்த எல்லாம் வல்ல இறைவனுக்கு இருகரம் கூப்பி எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்ளும் இந்த வேளையில் அன்னை, தந்தை, ஆசான் இவர்களோடு இவருக்கு எல்லாத்தையும் நான் அறிந்த அன்பு தமிழ் அதிலெல்லாம் கொடுத்துவிட்ட எங்கள் இறைவனுக்கும் சிரம் தாழ்த்தி அவர்கள் தாழ்வணிந்து வணக்கம் கூறி நன்றி கூறிக்கொண்டு
உங்களோடு நான் இணைந்து இறைவா எங்களுக்கு நல்லெண்ணம் பெற வேண்டும், அல்லல்கள் வேண்டாம், பஞ்சமா பாதகங்களிலிருந்து விடுபட வேண்டும், நாங்கள் அறம் மனித நேயம் ஜீவகாருண்யம் காத்து அன்புடன் வாழ்வோம் என்று கூறிக்கொண்டு நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வருகிறது. 2028 ஆண்டின் 8வது மாதத்தின் 8வது நாள் பாட்டுக்கு பதில் பாட்டு காரிக்கிழமை சிறப்புடன் நிறைவுக்கு வந்துவிட்டது. அன்பு உறவுகளே, மீண்டும் சந்திக்கும் வரை என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். வாழ்வோம் வளமாக, அன்புடன் தமிழோடு.

தொடர்ந்து வரும் பாடலும் கனடா. மொன்றியல் மாநகரத்து தனுஷன் தந்த பாடல் ரசவாட்சியே ரசவாட்சியே என்று அரண்மனை 3 திரைப்படத்திலிருந்து பாடுகின்றது.

சிங்காரப்பூமியான் சிங்கப்பூரிலிருந்து அன்புடன் மகாலிங்கம் தந்த பாடலையும் கேட்டு மகளே இருக்கின்றோம். மகாலிங்கம், நீங்கள் தந்த பாடல் உலகம் இதிலே அடங்குது என்ற பாடல் குலமகள் ராதை திரைப்படத்திலிருந்து பாடுகின்றது.

அவரை தொடர்ந்து வரும் இனிமையான பாடலை மெல்போர்ன் மாநகரம் ஆஸ்திரேலியா கண்டத்தில் இருந்து பாஸ்கரன் மாலா நீங்கள் தந்து நாங்கள் கேட்போம். உங்களோடு இணைந்து பொத்தி வச்ச மல்லிகை என்ற பாடலை. அந்த பாடல் கோடை மலை திரைப்படத்து பாடல்.

அவரை தொடர்ந்து மீண்டும் சிட்னி மாநகரம் ஆஸ்திரேலிய கண்டத்திலிருந்து. ரமணி, நீங்கள் தந்த பாடல் கொஞ்சலாமா மிஞ்சலாமா என்று கேட்டு பாடுகின்றது லவ்வர்ஸ் என்ற திரைப்படத்தில் இருந்து.

அடுத்து பெறும் பாடல் மெல்போர்ன் மாநகரம் ஆஸ்திரேலிய கண்டம் கேதீஸ் நீண்ட கால உறவு நீங்கள் தந்த பாடல். கை தட்டி தட்டி என்று ஆரம்பிக்கும் பாடலை ஜோடி திரைப்படத்திலிருந்து பாட வைக்கின்றீர்கள்.

உறவுகளை நாங்கள் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருப்பது மூன்றியல் தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ் பணியிலே தினமும் மலரும் நேயர் விருப்பம் சர்வதேச நேயர் விருப்பமாக ஒலிக்கின்றன.

ஒலிக்க இருக்கும் அடுத்த பாடல்கள் சுவிட்சர்லாந்து நாடு ஜெனீவா நகரில் இருந்து நிவேஷன் தந்த பாடல். முதலில் நிமிர்ந்து நில்லு என்று ஆரம்பிக்கும் சட்டம் ஒரு இருட்டறை என்று 2012 ஆண்டு வெளிவந்த திரைப்படத்து பாடல்.

0: வருவார்.
1: ஐரோப்பிய மண்ணந்தால் என்னவள் வருவார், உன்னை காணாத கண்ணும் கண்ணல்ல என்ற இதய கமலம் திரைப்படுத்த பாடலை ஈழமணி திருமாநாட்டிலிருந்து அனுப்பி வைத்திருக்கின்றார். ஒலிக்கின்றது பாடல்.

நீய நெஞ்சங்களே, நாங்கள் இதுவரை நேரமும் தித்திக்கும் தேனான பாடல்களை கேட்டு மகிழ்ந்தோம். சர்வதேச நேயர் விருப்பத்திலே இந்த நிகழ்வை மீண்டும் கேட்கலாம் என்று இப்பொழுது இந்த நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வந்து விடைபெற எண்ணுகின்றேன். என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். வாழ்வோம் வளமாக, அன்புடன் தமிழோடு.

கேட்கும் உள்ளங்களில் பரவசம். டிஜிட்டல் ஒளித்தரம். மோன்றியலில் இருந்து ஓங்கி ஒலிக்கிறது MTR FM. உலகம் முழுவதும் கேட்கும் உங்கள் வானொலி.

வணக்கம். மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி, கனடா கலையகம், MTR FM ரேடியோ கனடா.

கலையகத்தில் இருந்து காற்றலையில் கலந்து உங்கள் காதோரத்தில் வணக்கம் என்று அன்புடன் கூறி இணைகின்ற நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன்.

நீங்களும் நாங்களும் நலமாக இருக்கும் இங்கிதமான இந்த வேளையில் மூன்றியல் தமிழ் வானொலியில் வாரத்தில் ஒரு நாள் மலரும் பாட்டும் பதமும் என்றும் மலர்கின்றது. அன்பு உறவுகளே, கடந்த காலங்களில் நாங்கள் 345 பாட்டும் பதமும் பொருளியல், வாழ்வியல், ஆன்மீகம், தத்துவங்கள் என்று பலவிதமான தலைப்புகளிலே பல படைப்பாளிகள் தந்த படைப்புகளாக 345 பாட்டும் பதமும் அரங்கேறி வாழ்த்தினை பெற்றுள்ளது. படைப்பாளிகள் பல கண்ட பாட்டும் பதமும் இன்றும் தன்னுடைய 346 படைப்பினை அரங்கேற்ற உள்ளது. கடந்த காலங்களிலே தன்னுடைய 125 படைப்புகளை படைத்தளித்த சிந்தனை செல்வன் இன்றும் தன்னுடைய 126 படைப்பினை தந்திருக்கின்றார். அந்த வகையில் இன்று 346 பாட்டும் பதவும் என்ன கூறப்போகின்றது என்று எண்ணினால் ஏதோ ஒரு வாழ்க்கை தத்துவத்தைத்தான் எடுத்து வந்து தரமான பாடல்களையும் பொருத்தி எங்களை சிந்திக்க வைக்கும். அந்த வகையிலே இன்று பாட்டும் பதமும் 346 தர இருக்கின்றது 10 பாடல்கள். இந்த 10 பாடல்களும் நாங்கள் கேட்காத பாடல்கள் என்று கூறினாலும் தத்துவமான பொக்கிஷமான பழைய புதிய இடைக்கால பாடல்களாக இருக்கும். அந்த பாடல்களிலே வருகின்ற ஒவ்வொரு பாடலிலும் வர முதல் பதம் 10 பாடல்களிலும் 10 பதங்களாக தொடர்ந்து ஒரு வாக்கியத்தை தர இருக்கின்றது. அந்த வாக்கியம் எதுவாக இருக்கும், எதை கூறப்போகின்றது என்பதை பாட்டும் பதமும் 346 கேட்கும் போது கேட்டு முடிவிலே நாங்கள் அறிந்து கொள்ளலாம். அதனால் இன்று பாட்டும் பதமும் 346 கேட்க நாங்கள் ஆயத்தமாவோமா? இன்றைய 346 பாட்டும் பதத்தின் முதல் பாடல் நாங்கள் பல தடவைகள் கேட்டு மகிழ்ந்து ஆண்டுகள் பல கடந்தாலும் இன்றும் பொருத்தமாக இருக்கின்ற ஒரு பாடல் மலை கள்ளன் என்ற திரைப்படத்திலிருந்து பாட இருக்கின்றது. எப்படி பாடுகின்றது கேட்போமா?

சிறந்த அந்த பாடல் எத்தனை காலம்தான் ஏமாற்றுவார் இந்த நாட்டிலே என்று பாடிய வேளையிலே எத்தனை என்ற பதத்தை எங்களுக்கு இன்றைய பாட்டும் பதத்துக்கு முதல் பதமாக இன்றைய படைப்பாளி தந்திருக்கின்றார். இரண்டாவது பதம் எதுவாக இருக்கும் நாங்கள் உடனடியாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக படித்தால் மட்டும் போதுமா என்ற திரைப்படுத்து பாடலை பாட வைக்கின்றார். அந்த பாடல் கொண்டு வருகின்றது இரண்டாவது பதத்தை. கேட்போமே பாடலை.

காலம் என்ற பதத்தை தான் இரண்டாவது பாடல் முதல் பதமாக பாடியிருந்தது அல்லவா? அதனால் எத்தனை என்ற பதத்துடன் காலம் என்ற பதத்தை சேர்த்தால் எத்தனை காலம் என்றால் நாங்கள் எதற்காக இதை கூறுகின்றார் என்று மூன்றாவது பாடலை எதிர்பார்ப்போம். அது என்ன திரைப்படத்திலிருந்து வரப்போகின்றது என்றால் நான் பெற்ற செல்வம் என்ற திரைப்படத்தில் ஒரு தத்துவ பாடல் தான் ஒலிக்க இருக்கின்றது. இங்கே செவி மடுப்போம்.

0: காலத்தால் அழியாத அந்த தத்துவம் வாழ்ந்தாலும் ஏசும் தாழ்ந்தாலும் ஏசும் என்று பாடிச் சென்ற வேளையிலே வாழ்ந்தாலும் என்ற பதம் எங்களுக்கு மிகவும் பொருத்தமாக இருக்கின்றது. மூன்றாவது பதமாக இந்த 10 பதங்களுக்குள்ளேயும் மூன்றாவது பதத்தை கண்டுபிடித்து விட்டோம். 3 பதங்களையும் ஒரு தடவை இணைத்து பார்ப்போமா? எத்தனை காலம் வாழ்ந்தாலும், அதாவது நாங்கள் இந்த உலகில் எத்தனை ஆண்டுகள், எத்தனை ஆண்டுகள், குறைந்த ஆண்டுகளா, கூடிய ஆண்டுகளா, நீண்ட ஆண்டுகளா நாங்கள் வாழ்ந்தாலும் என்ன கூறப்போகின்றார் என்பதை அடுத்த பாடலிலும் கேட்டு பார்ப்போம். இந்து என்ற ஒரு திரைப்படத்திலிருந்து இப்படி ஒரு பாடலை தருகின்றார். அந்த பாடல் பாடுகின்றது இப்படி.
1: எப்படி எப்படி சமஞ்சது, எப்படி எப்படி எப்படி சமஞ்சது, எப்படி

இப்படி என்று நான் கூறிய வழியில் அந்த பாடலும் எப்படி எப்படி என்று பாடுகின்றது. அப்படி என்றால் நாங்கள் அந்த மூன்றாவது பதங்களோடு சேர்த்து இந்த நாலாவது எப்படியையும் கொண்டு சென்று ஒரு தடவை படித்து பார்ப்போம். எத்தனை காலம் வாழ்ந்தாலும் எப்படி, ஆம், இந்த உலகத்திலே நாங்கள் எத்தனை காலம் வாழ்கின்றோம் என்பது கேள்வி அல்ல, எப்படி என்ற ஒரு கேள்வி வருகின்றது. அது என்ன, எதை கூறப்போகின்றது? ஐந்தாவது பதம் தந்து கூறப்போகின்றது என்று எண்ணுகின்றேன். அதற்காக புதிய திரைப்படங்களுள் ஒரு திரைப்படமான ட்ரெயின் என்ற திரைப்படத்திலிருந்து ஒரு பாடலை தருகின்றார். ஐந்தாவது பதத்துக்காக எத்தனை காலம் வாழ்ந்தாலும் எப்படி என்று அடுத்த பதம் எப்படி பாடப்போகின்றது, இப்படி பாடுகின்றது.

மிக மிக பொருத்தமான பதம். போனது போனது என்று பாடியதல்லவா, அதிலே போனது என்று நாங்கள் எடுத்துக்கொள்வோம். சென்றது போனது கடந்தது என்ற கருத்தை அங்கே புகுத்தியிருக்கின்றார். எப்படி என்றால், எத்தனை காலம் வாழ்ந்தாலும் எத்தனை காலம் வாழ்ந்தாலும் எப்படி போனது எது தெரியவில்லை. என்ன போனது? அதற்காக ஆறாவது பதம் தலைவாசல் திரைப்படத்திலிருந்து பாடி தருகின்றது அதற்குரிய பதத்தை. உறவுகளை நாங்கள் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருப்பது ஒன்றிய தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ் பணியிலே. வாரத்தில் ஒரு நாள் மலரும் படைப்பாளிகள் படைத்து அனுப்பும் வாழ்க்கை தத்துவங்களோடு விழிப்புணர்வை தருகின்ற பாட்டும் பதமும் 346. அதற்கான பாட்டும் பதத்தை இன்று தயாரித்து தந்திருக்கின்றார். 125 பாட்டும் பதங்களை தயாரித்து தந்த 126வது படைப்பான தன்னுடைய சிந்தனையில் உதித்த கருத்துக்களை புகுத்தி சிந்தனை செல்வன் அவர்கள். சரி, ஆறாவது பதம் எதுவாக இருக்கும் என்று ஒரு தடவை சிந்திப்போமா அல்லது கேட்போமா? பாடலை கேட்போம். தலைவாசல் என்று கூறியிருந்தேன், அது என்ன பாடல்? இதோ இதுதான் அந்த பாடல்.

தலைவாசல் திரைப்படத்து பாடல் பாடியது வாழ்க்கை என்று ஆரம்பித்து பாடியது. அப்படி என்றால் வாழ்க்கை தான் எங்களுக்கு தேவையான பொருத்தம். அடடா, வாழ்க்கையை பற்றி தான் கூற வருகின்றது இன்றைய பாட்டும் பதமும். எத்தனை காலம் வாழ்ந்தாலும் எப்படி போனது வாழ்க்கை? ஆம், எங்கள் வாழ்க்கையில இன்பங்கள், துன்பங்கள், நன்மைகள், தீமைகள், நெகிழ்ச்சிகள், மகிழ்ச்சிகள் என்று எல்லாம் நிறைந்திருக்கும். மிகவும் பிரதானமாக வாழ்க்கை சுலபமாக சென்றதா இல்லை சுகமாக சென்றதா என்று எண்ணும் போது, இவர் சுலபமா, நாங்கள் சுகமாக வாழ்ந்தோமா இல்லை சுலபமாக வாழ்ந்தோமா இல்லை இடையூறுகளுடன் வாழ்ந்தோமா சஞ்சலத்துடன் வாழ்ந்தோமா இல்லை நாங்கள் இந்த உலகத்தில் எப்படி வாழ்ந்து கொண்டோம், எப்படி போனது எங்கள் வாழ்க்கை, மக்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்டதா ஏற்றுக்கொள்ளப்படவில்லையா என்றெல்லாம் உங்களை பற்றி யோசிக்க வேண்டிய ஒரு சிந்தனையை தந்திருக்கின்றது. இத்தனை காலம் வாழ்ந்தாலும் எப்படி போனது வாழ்க்கை? அப்படி என்றால் இன்னும் சரியாக எங்களுக்கு தெளிவு கிடைக்கவில்லை. ஏழாவது பதத்தை கேட்டு பார்ப்போம். அதற்கான என்ன பாடல் தருகின்றார்? கப்பல் ஓட்டிய தமிழன் என்ற திரைப்படல். அநேகமா பாட்டும் பதத்திலும் எல்லா படைப்பாளிகளும் உபயோகிக்கும் அந்த பாட்டை இவரும் உபயோகிக்கின்றார். கேட்போம் அந்த பாடலை.

என்று ஆரம்பித்த அந்த பாடலே என்று என்ற பதம்தான் எங்களுக்கு வேண்டிய பதம். ஏழாவது பதம் முதல் வந்த ஆறு பதங்களோடு சேர்ப்போம். எத்தனை காலம் வாழ்ந்தாலும் எப்படி போனது வாழ்க்கை என்று இன்னும் முடியவில்லை. அப்படி என்றால் பேரும் புகழும் என்ற திரைப்படத்து பாடல் ஒன்று வந்து எட்டாவது பதத்தை தருவதற்காக பாடுகின்றது. எப்படி பாடுகின்றது? இப்படி பாடுகின்றது.

0: தானே தனக்குள் என்ற பதத்தை நாங்கள் கண்டுகொண்டோம். அதிலே எங்களுக்கு ஒரு பதம் தானே வேண்டும், தானே என்ற பதத்தை பெற்றுக் கொள்வோம். அதுதான் முதல் பதம். அப்படி என்றால் முதல் வந்து ஏழு பதங்களும் எத்தனை காலம் வாழ்ந்தாலும் எப்படி போனது வாழ்க்கை என்று தானே. மீண்டும் படிப்போம். எத்தனை காலம் வாழ்ந்தாலும் எப்படி போனது வாழ்க்கை என்று தானே. இன்னும் எங்களுக்கு புரியவில்லை, துளங்கவில்லை, என்ன கூறப் போகின்றான் என்று. அதற்காக நாங்கள் ஒன்பதாவது பாடலை கேட்டுத்தான் ஆக வேண்டும். அருணோதயம் திரைப்படத்திலிருந்து ஒரு பாடலை தந்திருக்கின்றார், எங்கே கேட்போமா?
1: உலகம்

உலகம் ஆயிரம் சொல்லட்டுமே என்ற பதத்திலே பாடலிலே உலகம் என்ற பதம் எங்களுக்கு வேண்டிய பதம். முதல் எட்டு பதங்களும் எத்தனை காலம் வாழ்ந்தாலும் எப்படி போனது வாழ்க்கை என்று தானே உலகம் என்ற பதம்தானே வந்திருக்கின்றது. அதனால் ஒன்பது பதங்களும் கூறுகின்றன, எத்தனை காலம் வாழ்ந்தாலும் எப்படி போனது வாழ்க்கை என்று தானே உலகம். ஆமாம், உலகம் என்ன செய்ய போகின்றது? அதற்காக நீல மலர்கள் என்ற திரைப்படத்து பாடல் பத்தாவது பாடலாக வந்து இன்றைய பாட்டும் பதமும் 346 பூரணப்படுத்த இருக்கின்றது. கேட்போம் பாடலை.

சம்சரிதம் சம்சரிதம் சம்சரிதம் சம்சரிதம் சம்சரிதம் சம்சரிதம் சம்சரிதம் சம்சரிதம் சம்சரிதம் சம்சரிதம் சம்சரிதம் சம்சரிதம் சம்சரிதம் சம்சரிதம் சம்சரிதம் சம்சரிதம் சம்சரிதம் சம்சரிதம் சம்சரிதம் சம்சரிதம் சம்சரிதம் சம்சரிதம் சம்சரிதம் சம்சரிதம் சம்சரிதம் சம்சரிதம் சம்சரிதம் சம்சரிதம் சம்சரிதம் சம்சரிதம் சம்சரிதம் சம்சரிதம் சம்சரிதம் சம்சரிதம் சம்சரிதம் சம்சரிதம் சம்சரிதம் சம்சரிதம் சம்சரிதம் சம்சரிதம் சம்சரிதம் சம்சரிதம்

சிறப்பான அந்த பாடல் முடித்து வைக்கின்றது பாட்டும் பதமும் 346 பேசும் என்ற முதல் பதத்தை கொடுத்து 10வது பதமாக பேசும் என்று வந்துவிட்டதல்லவா. அந்த பதத்தை கொண்டு சென்று முதல் 9 பதங்களோடும் சேர்த்து முழுமையாக படிப்போம் என்று பாட்டும் பதமும் 346 எப்படி எதை என்ன கூறுகின்றது என்று. எத்தனை காலம் வாழ்ந்தாலும் எப்படி போனது வாழ்க்கை என்றுதானே உலகம் பேசும். ஆமாம், இந்த உலகத்திலே நாங்கள் எத்தனை காலம் வாழ்ந்தோம் என்று பேசுவதை விட எப்படி வாழ்ந்தோம் என்றுதான் இந்த உலகம் எங்களை பற்றி பேசும். இந்த உலகத்தில், இந்த சமுதாயத்தில் நாங்கள் எப்படி வாழ்ந்தோம், எதை செய்தோம், எதை விட்டுவிட்டு செல்கின்றோம், பணம் பொருள் படாடோமும் அந்த அந்த வாழ்க்கையை விட்டு போகின்றோமா, இல்லை அன்பு கருணை சாந்தம் மனிதநேயம் சிவகாருண்யம் காத்து மக்களுக்குள் வாழ்ந்து சமுதாயத்தில் இனம் காணப்படுபவர்களாக வாழ்ந்தோமா என்றுதான் நாங்கள் இறந்த பின்பு தக்கார் தகாதார் என்பதை அவரவர் விட்டு செல்லும் எச்சத்தால் உணரப்படும் என்ற ஐயன் வள்ளுவனின் வாக்குகளின் படி ஒருவர் எவ்வளவு வருடங்கள் வாழ்ந்தார் என்று பார்க்க மாட்டார்கள், வாழும் காலத்தில் அவர் எப்படி வாழ்ந்தார், அவருடைய வாழ்க்கை எப்படி சென்றது என்பதை தான் எடுத்து பேசுவார்கள் என்ற ஒரு உண்மை தத்துவத்தை யதார்த்த ரீதியாக நாங்கள் அதை புரிந்து எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் கடைபிடிக்க வேண்டும் என்ற அற்புதமான கருத்தை எங்களுக்கு தன்னுடைய பாட்டும் பதமும் 346 தன் சிந்தனையில் உதித்த கருத்துக்களை அடக்கி அதற்கு இந்த பாடல்களையும் தெரிவு செய்து 126வது படைப்பினை தந்து சென்ற சிந்தனை செல்வனுக்கு வாழ்த்து கூறுவதோடு மட்டுமல்லாமல் இந்த பாட்டும் பதங்களும் தரும் கொள்கைகள், கோட்பாடுகள், கருத்துக்கள், விதிகளை நாங்கள் ஏற்று அதன்படி நடக்கவும் தண்டிக்க வேண்டும் என்பது உறவுகளே. மீண்டும் ஒரு தடவை படிக்கின்றேன். எத்தனை காலம் வாழ்ந்தாலும் எப்படி போனது வாழ்க்கை என்றுதானே உலகம் பேசும். நாங்கள் வாழ்ந்த எங்களுடைய வாழ்க்கை எப்படி போனது, நலமாக சென்றதா இல்லை நலமற்று சென்றதா, நாங்கள் நினைக்கக்கூடிய வகையில் சென்றதா இல்லை இவரை திட்டி வாங்கி அவரை தூற்றக்கூடிய வகையில் வாழ்ந்ததாக, அதனால் நாங்கள் இறந்தாலும் போற்றக்கூடிய வகையில், வாழ்ந்தாலும் இறந்தாலும் பேசக்கூடியதாக இருக்க வேண்டும் நல்ல வழியிலே. அதற்காகத்தான் எத்தனை காலம் வாழ்ந்தாலும் எப்படி போனது வாழ்க்கை என்றுதானே உலகம் பேசும் என்று எண்ணி நாங்கள் எங்களை சீர்தூக்கி பார்த்து நடந்து கொள்ள வேண்டும் என்பது உறவுகளே. இது முன்னில் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி. இதுவரை நாங்கள் கேட்டு மகிழ்ந்தோம் பாட்டு சவாரி 346 126 படைப்பினை. 126வது படைப்பான சிந்தனை சொல்லின் படைப்பினை தாங்கி வந்த 346வது பாட்டும் பதம் இனிதி நிறைவேறும் வண்ணம் மீண்டும் ஒரு தடவை படிக்க வேண்டும் போல் தோன்றுகின்றது. எத்தனை காலம் வாழ்ந்தாலும் எப்படி போனது வாழ்க்கை என்றுதானே உலகம் பேசும். அதற்காக நாங்கள் எங்கள் வாழ்க்கையை செவனே செலுத்த வேண்டும் என்று கூறி அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெற்று செல்லுகின்றேன். இப்பொழுது காற்றலையிலிருந்து என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். வாழ்வோம் வளமாக அன்புடன் தமிழோடு.

வெளியில் உதிக்கின்ற கதிரவன் போல் புதிய சிந்தனைகளோடு புறப்படுவோம். இந்த நாள் இனிதாக வாழ்த்துகிறது MTR FM. இது இதயங்களை ஈர்க்கும் இணைய வானொலி.

மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை கனடா கலையகம். வணக்கம் உறவுகளே, இது சிந்தனை செல்வன் என்றும் உங்கள்

0: அன்றே அவனது வழியாகும்.
1: இப்பொழுது முதல் காற்றலையில் வலம் வருகின்றது நேயர் நேரம்.

தேவர் நிறத்தை அலங்கரிக்கும் முதல் பாடல். நடந்தாய் வாணி காவேரி என்ற வரி கொண்டு அகத்தியர் திரைப்படத்தில் கேட்க இருக்கின்றோம். இந்த பாடலை அனுப்பி வைத்திருக்கின்றார்கள் தஞ்சாவூர் மாவட்டம் நாச்சியார்கோவில் ஞானசேகரன் அவர்கள். தமிழ்ச்செல்வி, சித்தார்த்தன், பத்மினி, சேரலாதன், சண்முக பிரியா, எடப்பாடி, வெள்ளண்டி வரசு, துரை பாண்டியன், காந்திமதி இவர்களை மனித்து கேட்கும் அந்த பாடல் இப்பொழுது காற்றலையில்

குறித்தான்.

நங்கையர் புனை வணங்கவும் மலர்கள் கொஞ்சம் சோலைகள் நெருங்கவும் இன்ப யாழிசை முழங்கவும் செவியில் செந்தமிழ் தேன் வழங்கவும் இன்ப யாழிசை முழங்கவும் செவியில் செந்தமிழ் தேன் வழங்கவும் அசைந்து வளைந்து நெளிந்து தொடர்ந்து அலைகடல் எனும் ஒரு மணமகள் துணை பெறவி நடந்தாய் வாழி காவேரி நாடெங்குமே செழிக்க நன்மை எல்லாம் சிறக்க.

0: நாடெங்குமே செழிக்க நன்மையெல்லாம் சிறக்க நடந்தாய் பாடி காவேரி.
1: அதைத் தொடர்ந்து வரும் அடுத்த பாடல் அத்தை மடி மெத்தையடி என்று பாடும் வேளையிலே அந்த பாடல் கட்டகம் என்ற திரைப்படத்திலிருந்து தமிழ்நாடு திருவாரூர் மாவட்டம் இஞ்சிக்குடி சியாமலா பிரபா நீங்கள் தெரிவு செய்து தந்திருக்கின்றீர்கள். உங்களோடு இணைந்து வழமை போல ஜெயவீர பாண்டியன், கௌதமன், லக்ஷசாரா, மதுசுரி மற்றும் சிவசங்கரன் நட்பவி நறுமுகையால் தமிழ் இனியால் இணையும் வேளையிலே நாங்களும் இணைகின்றோம். ஒலிக்கின்றது பாடல்.

அடுத்து ஒலிக்க இருக்கும் நெய்ய வீரத்துக்கான பாடல் நெய்வேலி அரசடி குப்பம் யாமிருக்க பயமியின் சரவணன். நீங்கள் தந்த பாடல் உங்களோடு இணைந்து தங்கம் சரவணன், பெரியசாமி ஜனனி ஆகியோரும் கேட்கும் வேளையிலே கடவுள் அமைத்து வைத்த மேடை திரைப்படத்திலிருந்து மயிலே மயிலே என்று முதல் வரியை கொண்டு பாடுகின்றது அந்த பாடல்.

கொலிக்கை இழக்கும் அடுத்த பாடலை அனுப்பி வைத்திருக்கின்றார். தமிழ்நாடு வளமை போல இன்றும் மயிலை பட்டாபி அவர்கள் மயிலா அவர் இணைந்து கேட்கும் இந்த பாடலை அவரோடு செவி மறுக்க இன்றும் கண்ணன் சங்கரி ரவி மாலதி உஷா சேகர் ரமேஷ் ரேவதி வெங்கடேஷ் சுதா குமார் அருணா ஆகாஷ் மற்றும் ஹரிஹரன் ஸ்ரீராம் சிவா ஆத்மநாபன் பாலகுமார் ஜனனி ஆகியோர் முனைகின்றார்கள். இந்த வேளையில் அவர்களுக்காக ஒலிக்க இருக்கும் பாடல் ஏனுங்க மாப்பிள்ளை என்று வரியெடுத்து பாடும் ஏணிப்படிகள் திரைப்படத்து பாடல்.

அடுத்து நாங்கள் கேட்க இருக்கும் பாடலை சென்னை கே கே நகர் ரேவதி அவர்கள் தன்னுடைய அன்பு பேரன் ரித்விக் உடன் இணைந்து கேட்க விரும்புகின்றார். சொந்தம் வந்தது வந்தது என்று பாடும் புதுப்பாட்டு திரைப்படத்து பாடலை.

காதல் கிழக்கன் திரைப்படத்து பாடல் கேட்க இருக்கின்றோம். பூவே முதல் பூவே என்று பாடுகின்றது தமிழ்நாடு திருப்பூர் மாவட்டம் காளிப்பாளையத்திலிருந்து அன்புடன் ரவிச்சந்திரன் அனுப்பிய பாடல்.

அடுத்த ஒளிக்கு இருக்கும் இனிமையான ஒரு பாடல் உன்னை நினைச்சதுமே என்ற ஆடு புலி என்ற திரைப்படத்து பாடல். நீண்ட கால உறவு வளைகுடாமன் ஜோர்ஜ் அன்புடன் கேட்கின்றார். ஒலிக்கின்றது பாடல்.

0: கேரள மாநிலம் பாலக்காட்டிலிருந்து ரதீஷ் அவர்களும் ஒரு பாடலை ஜனவரி நிலவிய நலமா என்று கேட்க வைத்து பாட வைக்கின்றார். என் உயிர் நீதானே என்ற பாடலை.
1: ஜனவரி நிலவே நலம் தானா,

அடுத்த வரிக்கு இருக்கும் தத்துவமான பாடல்களாக இருக்கின்றன. பண்டிகை சிலுவை சந்தனராஜ் அவர்களுக்கான பாடல் வாழ்க்கையே வேஷம் என்று 6 இருந்து 60 வயது வரை என்ற திரைப்படத்திலிருந்து ஒலிக்க வைக்கின்றார்.

அடுத்து வரும் பாடலும் தஞ்சாவூர் மாவட்டம் திருப்புவனம் கே எஸ் கிருஷ்ணன் அவர்கள் தரும் பாடலாக தீர்ப்பு என்ற திரைப்படத்திலிருந்து ஆளுக்கொரு தேதி வைத்து என்று வரியெடுத்து பாடும் தத்துவமான பாடல்.

இறுதியான ஒரு பாடலை மொன்றியல் தமிழ் வானொலி அன்பு ஜகவர் சாதிக் அவர்களுக்காக ஒலிக்க வைக்கின்றது. தேவி என்ற திரைப்படத்திலிருந்து அன்னையின் மடியில் தொடங்கிய வாழ்வு.

0: அன்பே அவனது வழியாகும்.
1: நேயர்கள் கேட்டு மகிழ்ந்தது மொன்றியல் தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ் சேவையின் நேயர் நேயர். இது மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை கனடா கலையகம்.

0: பாட்டு போடுங்க ஜி.
1: பாட்டு மட்டும் இல்ல ஜி, நல்ல பல விஷயங்களும் தெரிஞ்சுக்கணும்னா எம்டிஆர் எஃப்எம் கேளுங்க. கேளுங்க எம்டிஆர் எஃப்எம்.

உறவுகளை நீங்கள் நலம்தானா என்று அன்போடு கேட்டு நாங்களும் நலம் என்று கூறி இப்பொழுது முதல் ஒன்றியல் தமிழ் மாணவியின் காற்றலையில் வளமை போல சர்வதேச நேயர் விருப்பம் பாடல் கேட்டு மகிழ்ந்துவோம். சர்வதேச நேயர் விருப்ப பாடல்கள் கேட்டு மகிழ்ந்துடுவோம். முதலில் ஐரா என்ற திரைப்படுத்த பாடலை கேட்போமா? இந்த பாடலை ஆங்கிலேய நாடான இங்கிலாந்திலிருந்து அருள்மோகன் அனுப்பி வைத்த வேளை மேக தூதம் பாட வேண்டும் என்று வரியெடுத்து பாடுகின்றது.

அவரை தொடர்ந்து ஒலிக்க இருக்கும் இனிமையான ஒரு பாடல் ஈழமணி திருநாட்டின் மத்திய மாகாணத்தில் இருந்து ஹட்டன் டிராஞ்சி நீங்கள் தந்திருக்கிறீர்கள். நீங்கள் தந்த அந்த பாடல் காத்திருந்தாளே ராஜகுமாரி என்ற முதல் வரியோடு தொடர்ந்து பாடும் சுயம்பரம் திரைப்படுத்து பாடல்.

அடுத்து வரும் பாடல் மேலும் இளமணி திருநாடு கண்டி மத்திய மாகாணம் விஜயராணி தந்த பாடல். ரோசக்காரி திரைப்படுத்து பாடல் தான் அவர் தந்த பாடல். முல்லை மலர்களில் ஆராதனை என்று வரியெடுத்து இனிமையாக பாடுகின்றது.

கனடா தனுஷன் தந்த பாடல் மொன்றியாலில் இருந்து என்ன புள்ள என்ன புள்ள என்று கேட்கும் ஓம் என்ற திரைப்படத்திலிருந்து கேட்க இருக்கின்றோம்.

உறவுகளோடு உறவுகளாக மீண்டும் கனடா அல்பர்டா மாநிலத்திலிருந்து சாந்தினி தந்திருக்கின்றார்கள். சுத்தி சுத்தி வந்தீக என்ற பாடல் படையப்பா திரைப்படுத்து பாடலாகும்.

தொடரும் பாடல்கள் ஆஸ்திரேலிய கண்டத்து உறவினர்களின் பாடல். முதலில் அக்கினி குஞ்சு பத்திரிகை நிறுவனத்தினர் பாஸ்கரன் மாலா தருகின்றார்கள் எனக்காக காத்திரு என்ற திரைப்படத்து பாடலை. அந்த பாடல் பனிமழை விழும் என்ற முதல் வரி. தொடரும் பாடலாக கேட்டு மகிழ்வோம்.

மீண்டும் ஆஸ்திரேலிய கண்டம் சிட்னி மாநகரத்து ரமணியின் பாடலையும் கேட்க வேண்டுமே. ஏழாம் அறுபது திரைப்படத்தில் இன்று கேட்க விரும்புகிறார் இன்னும் என்ன தோழா என்று பாடுகின்றது அந்த பாடல்.

இவர்களோடுதான் மெல்போர்ன் மாநகரம் ஆஸ்திரேலிய கண்டத்து கேதீஸ் நீண்ட கால உறவு. இளவீனிற் கால பஞ்சமி என்ற பாடலை கேட்க வைக்கின்றார் மனம் விரும்புதே உன்னை என்ற திரைப்படத்திலிருந்து அந்த பாடலை.

அடுத்து ஒழிக்க இருக்கும் பாடல்கள் ஒரு பாடல் சிங்காரபூமியம் சிங்கப்பூரிலிருந்து மகாலிங்கம் தந்த பாடல் நீ தொட்டால் என்று ஆரம்பிக்கும் வரி நல்ல நேரம் என்ற திரைப்படத்திலிருந்து ஒழிக்கின்றது.

இப்பொழுது ஒலிக்க இருக்கும் பாடல் ஐரோப்பா கண்டம் சுவிட்சர்லாந்து நாடு ஜெனீவா நகர் நிவேஷன் தந்த பாடல். வெயில் மலையே தந்த பாடலை மெகண்டி சர்க்கஸ் திரைப்படத்திலிருந்து தருகின்றார்.

ஐரோப்பிய மண்ணென்றால் என்னவள் பாடல் ஒன்று இருக்கும் அல்லவா? அந்த பாடல், எங்கிருந்த போதும் உன்னை மறக்க முடியுமா என்ற நீங்காத நினைவு திரைப்படுத்த பாடலை இன்று கேட்க விரும்புகின்றேன் என்று தந்திருக்கின்றார் இளமணி திருநாட்டில் இருந்து.

இறுதியாக ஒரு பாடல் ஒலிக்க இருக்கின்றது. அந்த பாடலை கனடா அன்புக்கும் பாசத்துக்கும் உரிய காவை சேனா ஆசான் அவர்கள் பொன்னி திருநாள் என்ற திரைப்படத்திலிருந்து ஏன் சிரித்தாய் என்னை பார்த்து என்ற வரியோடு வரும் பாடலை தருகின்றார்.

அன்பு உறவுகளை, நாங்கள் இதுவரை நேரமும் கேட்டு மகிழ்ந்தோம் மூன்றியல் தமிழ் வானொலியின் காற்றலையில் கலந்து வந்த சர்வதேச நீயர் விருப்ப பாடல்கள். தித்திக்கும் தீனான பாடல்களை கேட்டு மகிழ்ந்த வேளையிலே மீண்டும் ஒரு நிகழ்வில் உங்களை சந்திக்கின்றேன் என்று கூறி காற்றலையை நிறைவுக்கு கொண்டு வருகின்றேன். இந்த நிகழ்ச்சியை மூன்றியல் தமிழ் வானொலியில் இருந்து என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். வாழ்வோம் வளமாக, அன்புடன் தமிழோடு.

0: உலகமெங்கும் தமிழ் பேசும் மக்களின் முதல் தரமான வானொலி MTR வானொலி மொன்றியலில் இருந்து 24 மணி நேரமும் உங்களுக்கான சேவையை தொடர்ந்து தந்து கொண்டிருக்கின்றார்கள். MTR FM 24 மணி நேரமும் இணையத்தில் கேட்டு மகிழ்வதற்கு www.mtr.com.
1: ஆமா, என் பின்னால நிக்கிற ஒவ்வொருத்தனும் உழைக்கிறவன், உண்மை பேசுறவன், நாலு பேருக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறவன், நம்ம அறியாம கூட தப்பு செய்யக்கூடாதுங்கிறவன், அடுத்தவன் காசு காசுப்படாதவன், அன்புக்கு உயிரே கொடுக்கிறவன், கஷ்டத்துல சிரிக்கிறவன், வறுமையிலையும் திருடாதவன், படிக்காதவன், ஆனா பண்புள்ளவன்.
0: MTR FM.

அன்னையும் தந்தையும் அறிவூட்டிய குருவும் அவற்றையெல்லாம் எனக்களித்த இறைவா, உங்கள் அனைவருக்கும் என் சிரம் தாழ்த்திய வணக்கம் கூறி என் தாய் தமிழே உன்னை வணங்கி என் அன்பு உறவுகளை உங்களுக்கும் வணக்கம் கூறி காற்றலில் இணைந்து கொள்ளும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். இது மொழிகள் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை கனடா கலையம். உறவுகளே, நீங்கள் நலமாக இருக்கின்றீர்களா? நாங்கள் நலமாக இருக்கின்றோம் என்ற நல்ல செய்தியோடு 2021 ஆண்டு 6 மாதம் 9 நாள் இன்று ஒரு நல்ல நாள். அன்பு உறவுகள், அன்பு உள்ளங்கள் பிறந்த நாளை கொண்டாடி மகிழ்ந்து கொண்டிருக்கும் வேளையிலே நாங்களும் அவர்களோடு இணைந்து உல்லாசமாக மகிழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இந்த வேளையில் கனடாவில் எங்கள் கலையகத்தை சுற்றி காலநிலையை பார்த்தால் 27 பாகை என்று காட்டுகின்றது. இப்பொழுது உணர்வும் 27 இருக்கின்றது. காலையிலிருந்து இப்பொழுது நேரம் இங்கே 12:24 நண்பகல். உங்களுக்கு ஈழத்திரு நாட்டிலும் எங்கள் பாரத நாட்டிலும் 9:57 நல்ல இரவு நேரமாக இருக்கும். குளிர்ந்த நேரமாக நீங்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கும் வேளையிலே நாங்கள் வெளியே வெப்பமாக இருந்தாலும் வீட்டில் உள்ளேயும் வெப்பம்தான். காரணம் என்னவென்றால், இங்கு அமைக்கப்பட்டுள்ள வீடுகள் அத்தனையும் குளிர் நாடு என்பதனால் எப்பொழுதும் அது வெப்பமாக இருக்க வேண்டும் என்ற உபகரணங்களை கொண்டு கட்டி எழுப்பப்பட்டது. அது மட்டுமல்லாமல் இயந்திரங்கள் இருக்கின்றது தானே, குளிர் நேரத்தில் வெப்பத்தையும் வெப்ப நேரத்தில் குளிரையும் தரக்கூடிய சாதனங்களும் போட்டப்பட்டிருக்கின்றன. அதெல்லாம் நாங்கள் இயந்திரமயமாகத்தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். வெளியே இப்போ இந்த வீட்டுக்குள்ளே இருக்கும் பொழுது வீட்டினுள் வெப்பமாக இருக்கின்றது, குளிரூட்டியிலே நீண்ட நேரம் இருக்க முடியாது, வருத்தம் ஏற்படலாம், அப்படி அசௌகரியமாக இருக்கும் என்று எண்ணிக்கொண்டு வெளியே செல்வோம் என்றால் வெளியே எங்கே செல்வது? இப்பொழுதுதானே மின்கிருமி எங்களை வெளியே வராதே என்று காத்து கொண்டிருக்கிறது. விஷப்பாம்பு பாதையிலே பார்த்துக் கொண்டு வந்தவுடன் கொட்டுவது போல் பார்த்துக் கொண்டிருக்கின்றது. அப்ப நாங்கள் வெளியே நடமாடுவது கடினம். அதனால் வீட்டின் உள்ளேதான் இருக்க வேண்டும். எங்களுக்கு இப்ப வெப்ப காலங்களே வெப்பம் தெரியாமல் குளிரும், குளிர்காலங்களே வெப்பம் தெரியாமல் குளிர் தெரியாமல் வெப்பமும் அமைந்த வகையில் எங்களுக்கு உபகரணங்கள் பூட்டப்பட்டு பாதுகாப்பை தந்திருக்கின்றார்கள் தான். இருந்தாலும் மனதுக்குள்ளே இருக்கிற வெப்பமும் குளிரும் எப்படி மாற்றி வர வேண்டும், அது எங்கள் சூழ்நிலையை பொறுத்தது. அன்பு உறவுகள், நாளாந்தன் நாங்கள் பேசும் உறவுகளிடம் நேற்று பேசியவரோடு இன்று பேச முடியாமல் இருக்கின்றோம். இன்று பேசிய என்னோடு நாளை நீங்கள் பேசுவீர்களா என்பதற்கு எந்த உத்தரவாதமும் இல்லை. காரணம், முன்பு எல்லாம் இயந்திரமயமாக்கப்பட்டு உப உதவிகளை எல்லாம் விஸ்தரித்துக் கொண்டு வந்தார்கள். என்னவென்றால், இப்போ உடலுக்கு வருத்தம் என்றால் உடனே சென்று பார்க்கக்கூடிய வைத்தியசாலை, பசிக்கு உடனே நாங்கள் வாங்கி உண்ணக்கூடிய உணவு சாலைகள், எல்லா தேவைகளுக்கும் உடன் தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு எல்லாம் எங்களுக்கு அதாவது இயற்கைக்கு மாறான வகையிலே கிடைத்துக் கொண்டிருந்தது. அதனால் தான் இன்று இந்த நிலைக்கு வந்துவிட்டோம். எடுத்ததற்கெல்லாம் கடை உணவு, எடுத்ததற்கெல்லாம் அழகு சாதன பொருட்கள், எல்லாம் எது எடுத்தாலும் அது செயற்கையாகத்தான் எங்களுக்கு கிடைத்தது. இப்பொழுதும் எங்களுக்கு உணவு, நான் ஒரு ஒரு இயற்கையான ஒரு மாம்பழம் சாப்பிட வேண்டுமானிருந்தால் மரத்தில் இருந்து பிடுங்கி அதை பழுக்க வைத்து எடுத்து சாப்பிட்டதன் எங்களோட சந்ததி. ஆனால் இப்பொழுது அப்படி இல்லை. மரத்திலே இருக்கும் பொழுதே அதற்கு ஒரு ஸ்ப்ரே என்று சொல்ற விசிறுகிறார்கள் ஒரு மருந்தை, அது அந்த பழங்களிலே காய்களிலே பட்டவுடன் அது கனிகிறது போன்று நிறம் மாறி அதனுடைய வறுவிழந்து கீழே விழுகின்றது. கீழே விழுந்த பழத்தை என்ன செய்கிறார்கள், ஒன்றாக குமித்து வைத்துவிட்டு அதற்கு மருந்தை தெளிக்கிறார்கள். விரைவில் அது நிறம் மாறி உள்ளுக்கு பழுத்தது போன்ற நசித்து பார்த்தால் நசிப்படும். ஓ, அழகாக பழுத்து விட்டதா, மணத்து பார்த்தால் மணக்கும் எங்களுக்கு. ஆனால் சுவை இருக்கும், அதுக்கு உள்ளே இருக்கிறது அமிலம். அதுதான் இந்த வருத்தங்களை கொண்டு வந்தது. காரணம் அதுதான், எவ்வளவு இயற்கை வசதியாக இயற்கை சுவையை எல்லாம் மறந்து எங்கள் தாயோடு இருக்கும் பொழுது உண்ட உணவின் நாவின் சுவை இன்று மாறிவிட்டது. மாற்றி அமைக்கப்பட்டிருக்கின்றது விஞ்ஞான உலகத்திலே, அவசர உலகத்திலே. மக்களுக்கு நீளம் இல்லை, ஜனத்தொகை அதிகரித்துக் கொண்டு போகும் பொழுது உற்பத்தி தேவையும் அதிகரித்து செய்ய வேண்டியிருந்தது. மக்கள் தொகை கூட கூட விவசாயத்துறையிலும் மாற்றங்கள் காணப்பட்டது. விரைவில் கூடுதலான பயனை தரக்கூடிய வகையிலான ஊட்டச்சத்துக்கள், ஊட்ட பசலைகளை ஏற்றி அதை விரைவாக பெரிய தொகையான அறுவடைகளை செய்து மக்களுக்கு விநியோகிச்சது, இப்படி பலது. அதனால் நாங்கள் இன்றைய கலம்ப நிகழ்ச்சியிலே வந்திருக்கின்றோம். சிறிது உங்களோடு இப்படி பேசியிருந்தேன். இன்று கலம்பத்திலே புதையல் நிகழ்வு இருக்கின்றது. வாரத்தில் ஒரு தடவை வந்த புதையல் நிகழ்விலே நாங்கள் இன்று சந்திக்கின்றோம். புதையலில் வந்து பொக்கிஷமா

தமிழும் எங்கள் தமிழை நாங்கள் ஒழுங்காக பேசி அழகாக உரையாடி வந்த வேளையிலே அந்நிய மொழி வந்து எங்கள் நாவில் உட்கார்ந்து விட்டது என்றால் நாங்கள் அந்நிய நாகரிகத்தில் மோகம் கொண்டோர். எவ்வளவு எங்களுடைய சாம்பிரிய லட்சணத்துக்கு அமைய அந்நடை உடை பாவனைகள் இருந்தாலும் நாங்கள் அந்நியவர்களுடைய பின்பற்றி எங்களை நாங்கள் அழித்து நாகரீகம் என்ற போர்வையில் அநாகரீகமாக ஆடைகளை அணிந்தோம், தலைகளை மாற்றினோம். அப்படி மாற்றிக்கொண்டு வரும்பொழுது அம்மாவை மம்மி என்றோம், அப்பாவை டேடி என்று சொன்னோம். இப்படி அந்நிய சொற்களை எங்கள் நாவில் இருத்தி அந்த சொற்கள் எங்கள் நாவில் வந்து எங்களுடைய பாரம்பரிய தமிழ் சொற்களை தள்ளிவிட்டு தாங்கள் உட்கார்ந்து ஆட்சி செலுத்துகின்றது. நான் தமிழோவியம் நிகழ்விலே அடிக்கடி கூறியிருக்கின்றேன் விழிப்புணர்வுக்காக. ஆதலால் அப்படி அந்த தமிழை தள்ளிவிட்டார்கள். அப்ப நாங்கள் ஓரளவுக்கு தமிழை சிந்திக்க வேண்டும், தமிழில் பேச வேண்டும். இன்றைய புதையல்லையே நாங்கள் கண்டுபிடிக்கலாம். நீங்கள் வந்து பாடலாம், உங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்கலாம். போதிய அளவு உங்களுக்கு பேச்சு சுதந்திரம் கொடுக்கப்படுகின்றது. ஓரளவு நேரம் உங்களுக்கு கொடுக்கப்படும். அதுக்காக அரை மணி நேரம் பேசுவதென்றால் என் உறவுகள் அப்படி நீங்கள் செய்ய மாட்டீர்கள். எங்கள் உறவுகள் அப்படியானவர்கள், வானிலை நாகரிகம் தெரிந்தவர்கள். உங்களுக்கு தெரிந்த கவிதைகளை வந்து கூறலாம், பொன்மொழிகளை கூறலாம், வாழ்த்துக்களுக்கு வாழ்த்தலாம், பாடல்கள் முடிந்தால் பாடி காட்டலாம். உங்களுக்கு தெரிந்த விகடங்களை வந்து கூறி நகைச்சுவையாக கலந்துரையாடலாம். அந்த வகையில் அன்பு உறவுகளை அழைக்கின்றேன். 6 4 7 8 7 4 6 4 1 5 என்ற இலக்கத்தோடு நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். உலகின் எந்த பக்கத்திலிருந்தும் நீங்கள் இந்த இலக்கத்தோடு எங்களோடு இணைந்து கொள்ளலாம். இந்த இலக்கத்தோடு எங்களோடு இணைந்து கொள்ளும் வேளையிலே இணையும் நேரம் உங்களுக்கு பணம் அறவிடப்பட மாட்டாது அந்த ஸ்தாபனங்களினால். இது ஒரு உங்களுக்கு இலகுவாக எங்களோடு எவ்வளவு நேரம் உரையாடக்கூடிய ஒரு தொலைபேசி இலக்கம். இந்த இலக்கம் தான் இதுவரை இயங்கிக் கொண்டிருக்கின்றது. இந்த இலக்கத்தோடு வாருங்கள். அடுத்து கதம்ப நிகழ்விலே நான் வந்திருந்தால் என்னுடைய கதம்ப நிகழ்வுக்கு முதலில் வருபவருக்கு இன்று உடனே ஒரு பாடலும் இன்றைய தினமும் ஒரு பாடல் அவருக்கு வழங்கப்படும். அது மட்டுமில்லாமல் கதம்பன் நிகழ்வின் நேர் விருப்பம் என்று ஒன்று இருக்கின்றது. கதம்பம் நேர் விருப்பத்துக்காக நீங்கள் ஒரு பாடலை கேட்டால் அந்த பாடல் உங்களுக்கு நாளை மாலை நேரத்தில் வழங்கப்படும். 2 மணிக்கு பின்பு உங்களுடைய பகல் வேலையிலே, இப்பொழுது இரவு வேலை. யார் அந்த முதல் உறவு என்று பார்க்க இருக்கின்றது. அந்த முதல் உறவு வரலாம், உங்களோடு இணையலாம், எங்களுடைய கதம்பத்தை அலங்கரிக்கலாம். என்ன உங்களுக்கு பேச வேண்டுமோ அல்லது இன்று உங்களுக்கு ஒரு அறிவுரைகள், பலர் வந்து இந்த நுண்ணியை பற்றிய விழிப்புணர்வான கருத்துக்களை தரலாம், பலதையும் நீங்கள் தரலாம் என்று கூறிக்கொண்டு முதலாவது உறவை அழைக்கின்ற இந்த இடத்திலே அன்பு மகளே மஞ்சுளா நீங்கள் விழித்திருந்தால் உங்களுக்கு ஒரு விழிப்புணர்வு என்னவென்றால் நேயர் நேரம் நேரத்தில் நீங்கள் வந்து அழைத்தீர்கள். அப்பொழுது வேறு பாடல்கள் இன்னொரு நேயருடைய பாடல் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கும் வேளையில் தான் உங்கள் அழைப்பு வந்து கொண்டிருந்தது. அதனால் உங்களை என்னால் இணைக்க முடியவில்லை. அதன் பின்பு முயற்சி நிறைவுக்கு வந்துவிட்டது. அதனால் இப்பொழுது நீங்கள் முதலாவதாகவும் வரலாம், உடனே அழைத்தாலும் உங்களுக்கு கிடைக்கும். ஒரு பாடலை கேட்போமா? நான் ஒரு பாடலை கையில் எடுத்திருக்கிறேன், அந்த பாடலை தருகின்றேன். அந்த பாடலை கேட்டுக்கொண்டு நீங்கள் கற்றலைக்கு வரலாம். வர வேண்டும், கற்றலை சிறப்பிக்க வேண்டும். உங்கள் நேரம் 12 மணி வரை இந்த நிகழ்ச்சி நடக்கும். புதையல் என்று தனியே சொல்லெடுத்து சொல்லுக்கு தேடி கண்டுபிடிப்பது மட்டுமல்ல, பல விடயங்களும் இருக்கின்றது. கற்றலை இணைந்து கொள்ளும் அன்பு உறவு யார் என்று பார்ப்போம். முதலாவதாக வருகின்றார். அதற்கு முன்பு நான் ஒரு பாடலை தருகின்றேன், அந்த பாடலை கேளுங்கள். வந்துவிட்டார் முதல் உறவு என்று எண்ணுகின்றேன். இல்லை, அவர் வரவில்லை. கலம்ப நிகழ்வை வரவேற்று என் அன்பினை இணைஞ்சங்கள் இருக்கின்றார்கள். அவர்கள் யாராக இருக்கலாம்? தற்போது கலம்பம் நேரலையில் ஐயா அவர்கள் என்று அறிவித்திருக்கின்றார். யார் அவர்? சிலுவை சந்தனராஜ் அவர்கள் வரவேற்று எங்கள் கலம்பத்தை வரவேற்கின்றார், என்னையும் வரவேற்கின்றார். அந்த வேளை அன்பு மகள் சியாமலாவும் வரவேற்றிருக்கின்றார். வணக்கமும் கூறுகிறார். உங்களுக்கு வணக்கமும் வாழ்த்துக்களும். வாருங்கள், கலந்துரை வாருங்கள், உங்கள் கருத்துக்களை என்னோடு பகிர்ந்து கொள்ளலாம். அந்த பாடல் ஒன்றை தருகின்றேன், பாடலை கேளுங்கள். பாடல் ஓடிக்கொண்டிருக்கும் பொழுது நீங்கள் அழைத்தால் நான் உங்களை இணைப்பேன். எங்கே ஓடி வாருங்கள். பாடல் வரும்பொழுது ஒரு நீயர் கேட்ட பாடல் ஒலிபரப்பினால் இடை நிறுத்த முடியாது. இது கலையகம் தரும் பாடல், நீங்கள் வந்து இடை நிறுத்தி கொள்ளலாம். இடை நிறுத்தி உங்களை நான் ஏற்றுக்கொள்வேன்.

அன்பு மகள் ரேவதியும் அழைத்திருக்கின்றார். எல்லோரும் இணைந்திருக்கின்றீர்கள் எங்களுக்கு தெரிகின்றது. இந்த பாடல் ஓடினால் இந்த பாடலை நீங்கள் முழுமையாக கேட்க வேண்டும் என்றதல்ல, உடனே உங்களுக்கு வசதி ஏற்படும் பொழுது அழைப்பை ஏற்படுத்தி வர முதலில் வருபவருக்கு கேட்கும் பாடல் ஒன்று உடனே வழங்கப்படும்.

0: அன்பு உறவு ஒருவர் அழைக்கின்றார் தர்மபுரியிலிருந்து ராஜ்குமார். வணக்கம் ராஜ்குமார்.
1: ஐயா வணக்கம். வணக்கம் ஐயா. வணக்கம்
0: வணக்கம்
1: ஐயா.
0: வணக்கம் மகனே. நலமாக இருக்கின்றீர்களா?
1: நலமா இருக்கிறேன் ஐயா. அம்மாவுக்கு என்னோட பிறந்தநாள் வாழ்த்துக்கள் தெரிவிங்க.
0: இன்னும் தெரிவிக்கலாம் தானே?
1: நான் இதுலயும்
0: இப்ப தெரிவிக்கலாம். தெரிவியுங்கள் பிறந்தநாள் வாழ்த்தை கூறுங்கள்.
1: பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். என் சார்பாகவும் எங்கள் குடும்பத்தின் சார்பாகவும் பிறந்தநாள் வாழ்த்துக்கள்.
0: யாருக்கு?
1: நன்றிக்கு.
0: நலமா இருக்கின்றீங்களா ராஜ்குமார்?
1: நான் நன்றாக இருக்கிறேன் ஐயா. பாதுகாப்பாகவும் நன்றாக இருக்கிறோம்.
0: பாதுகாப்பாக இருப்பது மிக முக்கியம். பாதுகாப்பு தான் மிக முக்கியம். இப்பொழுது தர்மபுரியிலே உங்களுடைய நுண்ணியினுடைய தாக்கம் எந்த வகையில் ஏற்றம் பெற்றிருக்கிறதா, குறைவு பெற்றிருக்கின்றதா?
1: அதே அளவுல தாங்க இருக்குது. மே மாசத்துல இருந்து அதே அளவுல தான் இருக்குது. 350 அதே
0: சம அளவில் தான் இருக்கின்றது. அங்கே ஊரடங்கு எப்படி இருக்கின்றது? நடமாட்டங்கள் எப்படி இருக்கின்றது?
1: தளர்வு பாத்தீங்கன்னா காவேரியில ஆடி பெருக்கு மாதிரி இருக்கு. ஆடி பெருக்குல தண்ணி வர மாதிரி வந்துட்டு இருக்கா மக்கள் வராங்க.
0: நின்று அடித்துக் கொண்டு வருகின்றார்கள். ஆனால் அவர்கள் முகக்கவசம் அணிந்திருக்கின்றார்களா?
1: முகக்கவசம் பாத்தீங்கன்னா ஒரு 80% கொஞ்சம் விழிப்புணர்வு இருக்குது. இன்னும் 20% ஏனோ தரோன்னு இருக்காங்க.
0: அது என்ன காரணமாக
1: பயமா இருக்கு வெளியில போறதுக்கு?
0: நீங்கள் பயப்படுறீங்க. என்ன காரணமாக இருக்குன்னு நீங்க நினைக்கின்றீர்கள் ராஜ்குமார்? மக்கள் அப்படி சட்டை செய்யாமல் அசட்டைத்தனமாக இருக்கின்றார்கள். 20% மக்கள் போதுமே உலகத்துக்கு இந்த இதை விநியோகிப்பதற்கு அவர்கள் மூலம் பரவலாம் தானே.
1: இன்னைக்கு ஒரு காவல்துறை நண்பர் சொன்னாரு, அத பத்தி விழிப்புணர்வு இருக்கிறவங்க உஷாரா இருக்காங்க. அதாவது பாதிக்கப்பட்டவங்க நேர்ல பார்த்தவங்க, அந்த பாதிப்பு நேர்ல பார்த்தவங்க எல்லாம் கொஞ்சம் பாதுகாப்பா இருக்காங்க. மித்தவங்களுக்கு எல்லாம் ஒரு இதா இருக்காங்க, ஒரு விழிப்புணர்வு இல்லாம. அந்த பார்த்து அனுபவப்பட்டவங்க தெரியும், கை நெருப்புனா கை சுடுன்னு உஷாராயிட்டாங்க. ஆனா இவங்களுக்கு வந்து நெருப்புனா கை சுட்டாதான் திருந்துவாங்க.
0: அப்படி என்றால் இவர் சட்டத்தை மதிக்காதவர்கள் என்று கூறுகிறார்களா? சட்டம் இருக்கின்றது, முகம் அணியாமல் வந்தால் அவர்களுக்கு தண்டனை உண்டு என்று சொல்லி
1: அது போடுறாங்க, அபராதம் விதிக்கிறாங்க. அதையும் மீறி மக்கள் வந்துட்டு இருக்கிறாங்க. பாத்தீங்கன்னா இருசக்கர வாகனங்கள் அதிக அளவுல சாலையில போயிட்டு இருக்கு. அதை முதல் நிறுத்தணுங்க.
0: அது எப்படி நிறுத்தலாம் நினைக்கணும்? மக்கள் சிந்தித்து நிறுத்த வேண்டுமா, இல்ல கட்டுப்பாடு வைத்து அரசாங்கம் தான் அதை கட்டுப்பாட்டு கொண்டு வர வேண்டும்?
1: இப்ப பாத்தீங்கன்னா எரிபொருள் நிரப்புற இது கடைய தற்காலிகமா நிறுத்தி வைக்கணும். எமர்ஜென்சி, அதாவது அவசர காலத்துல பயன்படுற எரிபொருள் மட்டும் வழங்கணும்னு ஒரு ஆணை விட்டாக்க மக்கள் யாரும் வெளியில வர மாட்டாங்க. அவசியம் இல்லாம வெளியில வந்துட்டு இருக்கிறாங்க. அதுதான்,
0: அது ஒரு நல்ல பழக்கம் தான். ஆனால் எங்கள் நாடுகள் ஆசிய நாடுகளில் ஒரு பழக்கம் உண்டு. எது என்றால், எதுக்கு தட்டுப்பாடு கட்டுப்பாடு வைக்கின்றார்களோ அதை தட்டுப்பாடு என்று மெற்ற பக்கத்தாலே பெற்றுக் கொள்வார்கள். புரிகிறதா நான் கூறுவது? எரிபொருள் நிலையத்தை நாங்கள் அடைத்து விட்டு அவசர தேவைக்கு மட்டும்தான். அவசர தேவைக்கு போறவர் முழு டேங்கியை நிரப்பி கொண்டு சென்று அவர் விற்பாரே அங்காலே கொண்டு சென்று. எரிபொருளுக்கு பதிலாக ஒரு ஒரு பொருளை அவர்கள் கண்டுபிடித்து அதே ஓடி திரிவார்கள் தானே. எரிபொருள் நிலையத்தை
1: இருசக்கர வாகனத்தை
0: இப்ப சந்திக்கு சந்தி நின்று இருசக்கர வாகனங்கள் ஒரு வாரவர் கடுமையாக சட்டத்தை மீது கட்டுப்பாடு வைப்பார்களாக இருந்தால் அவர்கள் வெளியே வர மாட்டார்கள். இரண்டு பேர் போறது தேவையில்லாமல் போவது எல்லாத்தையும் நிறுத்தணும், அடி போட்டு நிறுத்தணும். எங்கள் நாட்டிலே தான் அடிக்கு சுதந்திரம் இருக்கின்றது. இந்த நாடுகளிலே தான் அடிக்க முடியாது. அடிப்பார்கள், ஆனால் இப்படி எங்கள் நாடுகள் போன்றல்ல. மனிதாபிமானத்தோடு இங்கே நடப்பார்கள், அங்கேதானே எடுத்தவுடன் கை வைப்பார்கள். எவ்வளவெல்லாம் செய்தார்கள். அதை நான் நினைக்கிறேன், வலைத்தளங்கள் வருவது அதை கிரியேட் பண்ணி அதை அவர்கள் அதை உருவாக்கி அனுப்பினார்களா, உண்மை சம்பவத்தை அனுப்பினார்களா என்று தெரியவில்லை. ஏனென்றால் இந்த இடத்துல ஊடகங்களும் இந்த வலைத்தளத்திலே தனியார் வலைத்தளங்கள் தன்னார்வலர்கள் தங்களுக்கு விருப்பமான மாதிரி அதை எழுதி அதை மக்கள் நன்றாக பார்ப்பார்கள், தங்களுக்கு அதனாலே பணம் வரும் என்று சொல்லி இப்படியான தகவல்களையும் தருகின்றார்கள். சரியா? அப்படியும் இருக்கின்றது. இப்ப எங்களுக்கு கனடாவில் இருக்கிறவங்களுக்கு தர்மபுரியிலே என்ன நடக்குது என்பது ஊடகத்திலே அறிகின்றோம், பார்க்க தேவையெல்லாம் தகவல்கள் வருகின்றது. இரண்டாவது, இப்ப தர்மபுரி ஆட்சியாளர்களை பொறுத்தவரை அவர்களுடைய கையிலே தான் ஊடகங்கள் இருக்கின்றன. அப்ப அவர்கள் வந்து பொய் தகவல்களை தரலாம், ஊடகங்களை மூலம் ஆட்சியாளர்களை மிகப்படுத்தி நிறைவேற்றியும் தகவல்களை தரலாம். யார் கண்ணாலே அங்குள்ள உங்களுக்கு தான் அது தெரியும். இப்ப ஆட்சியாளருக்கு மேம்படுத்தி அப்படி செய்தார்களுக்கு அங்கே கட்டுப்பாடு வைத்து இப்போ கொரோனாவினுடைய தாக்கம் குறைந்து விட்டது, நோயாளிகள் சுகப்பட்டு போனவர்கள் இவ்வளவு தொகை இறந்த தொகை இதுதான் கொஞ்சம் காட்டலாம். அப்ப நம்பிக்கை ஏற்படும், மக்களுக்கு ஒரு பாதுகாப்பான உண்மையான நோக்கத்தோடு அந்த ஊடக தர்மத்தோடு யாராவது செய்திகள் வெளியிட்டால் நம்பக்கூடியதாக இருக்கும். இங்கே அப்படி பொய் தகவல்கள் தர முடியாது. உடனே இப்ப தானே இல்ல சாதனங்கள் நிறைய இருக்கு, உடனே தகவல் எங்கே வருதோ உடனே பிடிச்சு விடுவார்கள். அடுத்தது அங்கே காவலர்கள் நன்றாக தங்கள உயிரை துச்சமாக மதிப்பு வெளியிலே நின்று தங்களுக்கும் குடும்பங்கள் இருக்குன்றதை உணர்ந்து கொண்டு இந்த பாதுகாப்பு உனக்கு மட்டும் இல்லப்பா ஊருக்காக மற்றவர்களுக்காக கெஞ்சி மண்டாடி கேட்டுவதையும் பார்த்திருக்கின்றேன், தடியால் அடித்து பேசியதையும் பார்த்திருக்கின்றேன். அதே நேரம் சரி என்று கடைக்கண்ணாரை உருக்கி போட்டு அப்படியே போகண்டு விட்டவர்களையும் கவனிக்கவும் சரியா. அதுக்கெல்லாம் இந்த நேற்றைய தினத்தில் வந்த பணம் மூன்று எழுத்து அந்தபடியா காரணம். நீங்கள் உங்களுடைய கடமைக்கு செல்லும் பொழுது பாதுகாப்பு விதிமுறைகளோடு போகிறீர்கள். உங்களை உடன் கடமையாற்றுவோர் அது ஒருவர் தன்னிலும் ஒரு முகக்கவசமோ அல்லது கையுக்கு பாதுகாப்பு அந்த சபர்க்காரமோ போடாமல் வருவாராக இருந்தால் அவர் வேறு இடத்திலிருந்து அதை கொண்டு வந்து உங்களுக்கும் பிறகு விட்டு செல்லலாம் தானே மகனே.
1: வாய்ப்பு இருக்குங்க, வாய்ப்பு இருக்கு. அது மாதிரி எதுவும் நிகழ்றதில்லை, அது நிகழ்றதில்லை. அது மாதிரி நிகழாவனா நாங்க பாதுகாப்பா இருப்போம்.
0: அப்படித்தான் நிகழ்கின்றது. இந்த மின்கிருமி எங்களை தேடி வருவதில்லை, நாங்களாகத்தான் அதை வாங்கி விற்கின்றோம். அதனால் தான் எங்களை முகக்கவசம் போடுச்சு. எங்களுள் வந்து எங்களிலிருந்து வெளியே செல்கின்றது கண்ணுக்கு தெரியாத ஒரு மின்கிருமி. இந்த பிராணகால இதிகாச காலங்களிலும் எத்தனையோ போர்களை பார்த்திருக்கோம், ஆயுதங்களை கண்டிருக்கின்றோம். இது இப்ப மூன்றாவது உலக போர் மாதிரி உலகம் எல்லாத்தையும் ஆட்டி படைத்து கண்ணுக்கு தெரியாத ஒரு மின்கிருமி அழித்துக் கொண்டிருக்கின்றது. ஜனத்தொகையை குறைத்து அவருடைய முதலாவது நோக்கம் ஜனத்தொகை குறைய வேண்டும். சரி, இப்படி போனால் இன்னும் எவ்வளவு காலத்துக்கு இந்த வாழ்க்கையை வாழலாம் என்று ராஜ்குமார் நீங்க நினைக்கிறீர்கள்?
1: ஐயா நீங்க பாத்தீங்கன்னா கர்ணனுக்கு கவச கொட்டல மாதிரி ஆயி போச்சுங்க, முழு கவசம் அது அது கூடயே இருக்குது, நம்ம கூடயே இருக்குதுங்க. இது தடுப்பூசி போட்டா பாதிப்புகள் குறையலான்னு எதிர்பார்க்கிறோம், அவ்வளவுதான். இப்ப குழந்தைகள்ல இருந்து எல்லாத்துக்கும் நமக்கு மட்டும் போட்டா பத்தாது, குழந்தைங்களுக்கு போட்டாதாங்க ஒரு பயம் போகும், மக்களிடையே ஒரு பயங்கள் போகிறதுக்கு வாய்ப்பு
0: இல்லை. ஆனால் இந்த தடுப்பு ஊசிக்கு என்ன உத்தரவாதம் இருக்கின்றது? இப்ப அம்மை நோய் வந்தது, அந்த மருந்துக்கு உத்தரவாதம் கொடுத்து தடுப்பூசி போட்டால் உலகத்திலிருந்து அது ஒழிக்கப்பட்டு கொண்டு இருக்கின்றது. எங்கேயோ ஒன்று இப்ப இந்தியாவில் எங்கு ஒரு மூலையில் இருக்கோம், எங்கள் இலங்கையை பொறுத்தவரையிலே ஈழத்தமிழ் நாட்டினிலே நாங்கள் படிக்க சிறுவர்களாக இருந்த காலத்தில் ஒரு வயது வந்த உடன் அவர்கள் அந்த அம்மை தடுப்பு ஊசியை தந்தார்கள். இன்றும் எங்களுக்கு அடையாளம் இருக்கின்றது, அங்கு அந்த அம்மை என்பது இல்லை. தவறுதலாக நாங்கள் இந்த அனுமதி இல்லாமல் இந்தியாவுக்குள் சென்று வருபவர்கள் அல்ல, அனுமதி இல்லாமல் இந்தியாவிலிருந்து இலங்கைக்கு வந்து செல்பவர்களும் யாருக்காவது அது இருந்தால் அது தொற்றப்பார்கள், ஆனால் அதை உடனே கண்டுபிடித்து விடுகிறார்கள். இந்த மருந்துக்கு எந்த விதமான உத்தரவாதம் கொடுக்கவில்லை அவர்கள். எந்த கம்பெனிகளையும் ஐந்து ஆறு மருந்து கம்பெனிகள் வந்துவிட்டன, அவர்கள் கூறவில்லையே இது எடுத்தால் வராது, இது சரியான தடுப்பு மருந்து என்று கூறவில்லையே.
1: காலம் போற நம்ம கூட இருக்க மாட்டேங்க,
0: குழந்தைகளுக்கு பிறந்த உடனே தொப்புள் கொடியை அகற்றி போட்டு குழந்தையை கொடுப்பது போல அந்த பிள்ளைக்கு ஒரு செயற்கையான ஒரு முகக்கவசத்தை பிக்ஸ் பண்ணி போட்டு நம்மிடம் கொடுப்பார்கள். மக்களுக்கும் இப்ப தடுப்பூசி போன்ற என்ன செய்வார்கள், எல்லாம் இலத்திரனியல் காலமாக வந்துவிட்டது, எங்களுக்கும் எங்களை கையில கீழே போட்டு ஒரு சிப்ஸ் இந்த சிம் கார்டு மாதிரி ஒன்று வைத்து விடுவார்கள். உங்களுக்கு அந்த ஆதார கார்டு எல்லாம் அந்த சிம் கார்டுல இருக்கும், அவரை அந்த கம்ப்யூட்டர் தாக்கல் எல்லோரையும் தெரியும். அப்படித்தான் நடக்க உலகம். இப்ப நடக்க போது விளையாட்டு போட்டு ஜிம்முக்கு போறவர்கள் எல்லாம் பின்னாடி ஒரு பேக்கை காவி கொண்டு போகின்றார். அதுக்குள்ளே தங்களை தண்ணி எல்லாம் வைத்துக் கொண்டு போவதை போன்று எல்லோருக்கும் ஒரு ஆக்சிஜன் சிலிண்டர் தோளிலே மாற்றுற மாதிரி வரப்போகுது வியாபாரத்தில். வியாபாரம் தானே, புதிய புதிய வரலாம். முகத்துக்கு ஒரு கவசத்தை போடுங்கள்னு எத்தனை வடிவத்திலே வந்தது. அதுல வேற கட்சி பெயர் கூட எழுதி போட்டிருக்காரு, முகக்கவசத்துல கட்சி பெயர் உண்டு. அந்த முகத்தை அன்பளுக்கு பேர் எழுத இது என்ன? முகக்கவசத்துக்கு அவரு நல்லதாக செய்யல, உடனே வியாபாரங்கள் பெருகிவிடும். வியாபாரிகள் தான் இதை விஸ்தரிக்கின்றார்கள். நல்லது ராஜ்குமார், உடையத்தை கலந்தாதீர்கள். இது நாங்கள் யாரையும் குறை கூறவோ அல்லது நாங்கள் திறமைசாலிகள் எங்களுக்கு தான் தெரியும் என்று கூறவோ இல்லை. நாங்கள் என்றுதான் பேசுகிறோம். நாங்கள் இந்த உலகில் இனி வாழ்வதாக இருந்தால் எங்களை பழைய மூதாதையர் காட்டி தந்த அந்த கலாச்சார பண்பாட்டு வழிமுறைகளையும் உணவு முறைகளையும் தற்பாதுகாப்பு முறையையும் எடுத்துக்கொள்ள வேணும். தற்பாதுகாப்பு இப்ப முன்பு கண்டவுடன் காட்டி பிடிச்சி ஹாய் ஹாய் கொலுக்கி செய்தோம். சொக்கோடு சொக்கு கன்னத்தோட கன்னம் வைத்து எல்லாம் வரவேற்றார்கள். இப்பொழுது அப்படி செய்ய முடியாது. இருகரம் குப்பி வணக்கம் சொல்லிவிட்டு செல்ல வேண்டியதான். அதை எங்களுடைய பிரித்தானிய நாட்டு இளவரசர் சார்லஸ் கூட செய்திருந்தார் ஒரு தடவை, நான் கவனித்து பார்த்தேன். அவர்களும் யாரும் இப்பொழுது கை கொடுப்பதில்லை தானே, நிறுத்தி விட்டார்கள்.
1: ஆமா ஆமாங்க, ஆமாங்க. அவங்களோட இதே மாறுது, கலாச்சாரம் மாத்திருச்சுங்க.
0: வாழ்க்கை முறை அதான் எங்களுடைய வாழ்க்கை முறைகள். நாங்கள் அப்படி கண்ணத்தோட கண்ணம் வச்சோமா இல்லை தானே, கை குலுக்கணுமா இல்லை, கை கூப்பி வணக்கம் கூறணும். அதைத்தான் இப்ப கொண்டு வரும். அடுத்து வெளியே சென்று போயிட்டே வந்தா கை கழுவ வேண்டும், கால் கழுவ வேண்டும். சாதாரணமாக சிகை அலங்கரிப்பு நிலையத்துக்கு போய் வந்தால் கூட எங்கள் நாட்டிலே எங்கள் தாய் தந்தையர்கள் எங்களை நேரே அந்த ஆடையோடு உள்ளுக்கு வீட்டுக்குள்ளே வரவிட மாட்டார்கள். வெளியே கிணறு இருக்கும், அதுல குளித்து ஆடைகளை துவைத்து விட்டு வாழ்ந்து அனுப்புவார்கள். இப்பொழுது அப்படி இல்லையே, அங்க சிகை அலங்கரிப்பு நிலையத்தில் அவர் ஸ்ப்ரே பண்ணி தண்ணியில கழுவி கொடுத்து வச்சு வாசம் போட்டு விட்டோன்னு அப்படியே வந்து வந்து விடுவோம். நாங்க அப்படியே பணியகத்துக்கு செல்வோம். இல்லையா, அப்படியெல்லாம் இருக்கின்றது. அதையெல்லாம் சுகாதாரமற்ற முறை. அது வந்து இடையிட்டு பின் வந்த வழிமுறைகள் ராஜ்குமார். நீங்கள் சின்ன இளையவர்கள், உங்களுக்கு பழைய முறைகள் கொஞ்சம் தெரிவதற்கு சந்தர்ப்பம் இல்லை தான்.
1: இல்ல இருக்கு, இருக்குது. அங்கெல்லாம் இருந்தது இருந்தது. நான் சின்ன பையனாக்கு மேலே இருந்தது. இப்ப எல்லாம் காலங்கள் மாற மாறி எல்லாம் நம்ம மறந்துட்டோம். இப்ப அதுக்கு நாம கொடுக்கற பரிசு தான் இந்த
0: இப்ப நாங்கள் எங்களை கொடுத்து கொண்டிருக்கின்றோம். அது மட்டுமல்ல, கால நேரங்களும் விதித்த எல்லா நாட்களும் இந்த சிகையலங்கின் கருக்கு போக மாட்டோம், எல்லா வேலைகளையும் செய்ய மாட்டோம். அப்படி எவ்வளவு கட்டுப்பாடுகளை எங்கள் முன்னோர்கள் தந்திருந்தார்கள், அவை எல்லாம் நாங்கள் இழந்து விட்டோம். ஒரு சிலர் இருக்கலாம் இந்த விஞ்ஞான உலகத்திலே அவசர உலகத்திலே இதையெல்லாம் பார்க்க முடியுமா? இது பார்க்காம எப்படி உயிர் வாழ? எதுக்காக நீங்கள் அவசர உலகத்திலே ஓடுகிறீர்கள், பாடுகிறீர்கள், ஆடுகிறீர்கள், இவ்வளவு வியாபாரங்களை செய்கிறீர்கள், இவ்வளவு பணங்களை எதற்காக தேடுகிறீர்கள்? இந்த ஒரு ஜான் வயிற்றுக்கும் இந்த சின்ன ஆன்மா ஒரு சின்ன காத்து எங்களை இதயத்துக்கு இருந்துட்டு அது பிஸ்கன் போயிட்டா முடிஞ்சது அளவு. அதற்கிடையில இவ்வளவு பராடும். அது போனால் கொண்டு வந்ததை கொண்டு போக போறீர்களா? ஒன்றுமே இல்லை. உணராமல் எங்கள் மக்கள் மாயையிலே மூழ்கி விட்டார்கள். நல்லது ராஜ்குமார், மற்ற உறவுகளுக்கும் சந்தர்ப்பம் கொடுப்போம். நாளைய தினம் உங்களுக்கு நீங்கள் எடுக்கவில்லை, நான் தான் கொடுத்தேன். என்ன பாடல் நாளைய தினம் உங்களுக்கு கதம்பத்துக்கு தேவை?
1: நாளைக்கு சேதுபதி பாடங்கய்யா. கொஞ்சி பேசிட வேண்டாம்,
0: கொஞ்சி பேசுற வேண்டாம். அங்கே பாருங்கள் எப்படி வரும் அது.
1: கொஞ்சி பேசிட வேண்டாம் என்ன, அது மாதிரி ஆரம்பிக்கீங்க?
0: அது மாதிரி ஆரம்பிக்கிற. சரி, அப்ப இப்ப நீங்க முதலாவது நேராக வந்து இணைந்தபடியால் உங்களுக்கு ஒரு பாடல் இருக்கின்றது. என்ன பாடலை கேட்க விரும்புகிறீர்கள்?
1: இப்ப நான் தான் முதல் ஆளுங்களா?
0: ஆமா, நீங்க பெஸ்ட் பெஸ்ட்.
1: அப்படிங்களா? பரவாயில்ல, இந்த வாட்டி முதல் முதல வந்திருக்கிறேன்.
0: என்ன பாடல்
1: பாடு? திடீர்னு கேட்டுட்டீங்க, சந்தோஷம் மிகுதுல.
0: சந்தோஷத்துல கேட்க வேணும் இந்த பாடல்.
1: இளமை காலங்கள், இல்ல இளமை காலங்கள் படம். இசை மேடையில் இன்ப வேளையில் புது காதம் தொடரும் அந்த பாடல்.
0: இசை மேடையில் இன்ப வேளையில், அப்படித்தானே?
1: ஆமா ஆமாங்கய்யா.
0: அப்படித்தான். அப்படி நீங்க கேட்டால் உடனே இப்படி ஒரு இப்படி ஒரு நிலைக்கு கொண்டு வந்து விட்டு கேட்டால்தான் உண்மையான உணர்வோடு ஒரு பாடலை கேட்கிறேன்.
1: நன்றி.
0: நான் அப்ப ஒரு பதத்தை பார்ப்போமா, ஒரு பதத்தையும் கையோடு
1: கொடுங்க, கொடுங்க கொடுங்க.
0: இது இரண்டு எழுத்துக்களை கொண்ட ஒரு பதம்.
1: சரிங்க.
0: இது தனித்து இயங்காது, இவருக்கு ஒரு உதவியாளர் இருப்பார், அவர் மூலம்தான் இவர் இயங்குவார். இரண்டு எழுத்துக்களை கொண்டது. இவர் தற்பாதுகாப்புக்கும் பாவிக்கப்படும், அதை பாவிப்பதால் ஆபத்தும் இருக்கின்றது. இது போர்க்காலங்களிலும் உபயோகிக்கப்பட்டது. அன்றிலிருந்து இன்று வரை இந்த பொருள் இருக்கின்றது. இந்த இந்த இதை வைத்து பல பாடல்களிலேயே இடைவெளிகள் வந்திருக்கின்றன. ஆனால் இது தனித்து
1: பயன்படுத்தி
0: இது தனித்து போர்ல பயன்படுத்துகிறார்கள், பயன்படுத்தினார்கள். இப்பொழுது தேசிய விளையாட்டுகளாக வந்திருக்கிறது. அங்கே அங்கே வந்து விட்டது கோவங்கள். அங்கே இரண்டு எழுத்துக்களை,
1: எத்தனை எழுத்துங்க? மூன்று எழுத்து, இரண்டு எழுத்தா?
0: மூன்று எழுத்துலேயே இருக்கின்றது. இது என்ன இருக்கிறது? இரண்டு எழுத்துலேயே, அதே கருத்து இரண்டு எழுத்துலேயே இருக்கின்றது.
1: பாத்தீங்கன்னா மூணு எழுத்துனா தெரியும், கம்பு
0: இல்ல இல்ல அல்ல அல்ல அல்ல அல்ல. இது தனித்து இயங்காது, இது தனித்து இயங்காது. இதுக்கு இன்னும் ஒரு பொருள் இருக்குங்க. ரெண்டும் சேர்ந்துதான் அதுல தொழிற்படும். அதுல ஒன்றை நான் கேட்கின்றேன். இரண்டு எழுத்தில் உள்ளது.
1: இரண்டு எழுத்துங்களா?
0: தமிழ்ச்சொல் சிந்தித்துக் கொண்டு வாருங்க.
1: வால் வால் வால் இருக்கலாம், வால்
0: வால்
1: எழுதியும் வால்
0: வால் தனியா வாழால விடலாம் தானே நீங்கள். அந்த அந்த அதை உபயோகிக்கிறோம்னா அதுக்கு இன்னொரு இன்னொன்று இருக்கு, அதுல வச்சுதான் அதை செய்யலாம். அழைத்துக் கொண்டிருக்கின்றார், அவர் வர வேண்டும் என்று மீண்டும் கேட்டுக்கொண்டு பாடலை நான் ஆரம்பிக்கிறேன். பாடல் ஓடிக்கொண்டிருக்கும் பொழுது வாருங்கள். மூன்று தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ்ச்சி. சிறு பொது அறிவை பற்றி பேசியிருந்தோம், பொதுவான கருத்துக்களை பரிமாறிக்கொண்டோம். அந்த வகையிலே ஒரு சொல்லையும் கொடுத்து விட்டோம். இப்பொழுது ஈழத்தமிழ்நாட்டின் அன்பு மகள் கௌரி வருகின்றார். மகளே கௌரி, வணக்கம் அம்மா.
2: வணக்கம் அப்பா.
0: நலமா இருக்கீங்களா?
2: நலமாக இருக்கிறோம்.
0: நல்லது, கேட்க முடியல. எப்படி என் பேர குழந்தைகள் இருக்கின்றார்கள்? சந்தோஷமா இருக்கின்றார்களா?
2: ஆம், சந்தோஷமா இருக்கிறார்கள்.
0: வாழ்த்துக்கள். நன்றி நன்றி. சரி, அங்கே காலநிலை எப்படி இருக்கின்றது? உங்களுக்கு வெப்பமாக இருக்கின்றது. இப்பொழுது புயல் காற்று வீசுகின்றதாளுக்கு
2: முன்பு நிறைவான மழையும் இருந்தது, ஆனால் அதே நேரம் வெப்பமும் இருந்தது.
0: வெப்பம் இருந்தது. இனி உங்களுக்கு இன்னும் ஒன்று வர இருக்கிற ஆணி தூக்கம் என்று ஒன்று வரும். அந்த விலையில புழுக்கமாக இருக்கும், வழியில வலிக்கிட முடியாது. புக்கை சரியான விஷ்ணுவோட ஒரு அக்கினி நட்சத்திர காலம், அந்த காலம் அப்படி ஒரு காலம். உங்களுடைய பகுதியிலே இந்த கொரோனாவின் தாக்கம் நேற்றை விட இன்று ஏதாவது அறிந்தீர்களா? இழப்புகள் அல்லது சிறப்புகள்?
2: இன்றைய தினம் எங்களை அண்டிய இணைவெளி பகுதிகளில் எல்லாம் அதிகமானவருக்கு தொற்று ஏற்பட்டிருப்பதாக நான் அறிந்தேன். ஆனால் சரியான வழிமுறைகளை சுகாதார பிரிவினர் கடைபிடிப்பதனாலே அவர்களை தனிமைப்படுத்தப்பட்டு அதற்கான வழிமுறைகளில் அவர்கள் பரிசோதனை செய்யப்படுகிறார்கள். அதிகளவான மக்கள் இங்கு கூடுதலாக கூலி வேலை செய்வதனாலே என்னவோ வறுமை நிலை இருக்கத்தான் செய்கிறது. அரசாங்க உத்தியோகத்தர்களாகி எங்களுக்கு வீட்டிலே இருப்பதனாலே அதிக செலவு தான் இருக்கிறது, கூடுதலான செலவு. ஏனென்றால் அதிக நேரத்தை வீட்டிலே செலவழிப்பதாலே பிள்ளைகளும் இருப்பதனாலே அவர்களுக்கும் தேடல்கள் தேவைகள் அதிகமாக ஏற்படுகிறது.
0: ஆனால் அதை நீங்கள் ஓரளவு அதை ஓரளவு சரி செய்யக்கூடிய வகையில் உங்களுக்கு ஊதியம் இருக்கின்றது. நீங்கள் கூறினீர்கள் முதலில் கூலி தொழில், அதாவது உங்கள் சாதாரண தொழிலாளிகள், அவர்களுக்கு தான் கடினம். மத்திய கீழ்மட்டத்தில் இருக்கிறவர்கள் வருவாய் கொஞ்சம் குறைந்தவர்கள்.
2: அதுதானப்பா எங்களுக்கே கஷ்டமாக இருக்கிறது. அதிக கஷ்டமாக இருக்கும்.
0: அங்கே எனக்கு தெரியும் அந்த பகுதியில் எவ்வளவு அங்கே.
2: ஆனால் ஓரளவு அதிகமான அளவு சுகாதார நடைமுறைகளை இராணுவத்தினரும் எங்களுடைய போலீஸ் பிரிவினர்களும் கையாளுகிறார்கள். சரியான முறையில் நடக்கிறது. உணவு சம்பந்தமான விடயங்களுக்கு அதற்குரிய ஒழுங்கு முறைகளில் நடைமுறைகள் நடைபெறுகின்றன. கூட்டுறவு சங்கங்கள் வீதி வீதியாக வந்து சுகாதார முறைகளுக்கு இப்ப உணவு பொருட்களை விட்டு செல்கின்றன. மரக்கறிகள், பல வகைகள்
0: வீட்டிலே
2: பின்பற்றி கிடைக்கக்கூடிய ஏற்பாடுகளை செய்திருக்கிறார்கள்.
0: ஆனால் அதற்கு பணம் வேண்டும்.
2: பணம் தான் பிரச்சனை.
0: ஆனால் ஒன்று, எங்கள் மக்கள் ஒரு வல்ல சீவன் என்று நான் கூறுவேன். ஏனென்றால் 30 வருட காலம் போர்க்கிடங்குகளில் இருந்து பசி பட்டினி தன்னுடைய அவசர தேவை அந்த இயற்கை ஓவாதைகளை எல்லாம் தாங்கின இதயங்கள்
2: இருப்பதனாலே, எங்களுடைய நாட்டிலே இருப்பதனாலே அதிக அளவு எங்களுடைய நாட்டினுடைய வளங்களை நாங்கள் பயன்படுத்துவதாலே ஓரளவுக்கு தாக்குப்பிடிக்கக்கூடியதா இருக்கு என்று நினைக்கிறேன்.
0: உப உணவுப் பொருட்கள் கிடைக்கிறதாலே அதை பயன்படுத்திக் கொண்டார்கள். ஆடம்பரம் அல்லது அதை விட மேலதிகமாக கிடைப்பதை, இப்ப பனை மரம் இருக்குது என்றால் அந்த பனை மரத்தில் வருகின்ற உபயோகத்தை வச்சு பாவனைக்கு கொண்டு வந்து தங்களை சமாளித்துக் கொள்ளுகின்றார்கள். அதே போன்று பின்னுக்கு
2: அதை பயன்படுத்தியது குறைவாக இருந்தாலும் தற்காலங்களில் எல்லோருமே பயன்படுத்துகிறார்கள். நாட்டினுடைய இயற்கையாக கிடைக்கும்
0: அதிகமாக உப உணவுகள் எங்களுக்கு கிடைக்கின்றது. அதனால் கொஞ்சம் தாக்கு பிடிக்கும். ஆனால் வீட்டின் உள்ளே அடங்கி கிடக்க வேண்டிய ஒரு நிலை தான் என்ன செய்ய முடியும். நான் மற்றவர்களுக்கும் தெரிய வேண்டும் பகிரங்கமாக என்பதற்காக மகளை உங்களுடைய இதை நான் அளவலாவினேன். அப்ப உங்கள் மூலம் சில தகவல்களை நாங்கள் எங்களுடைய நிலை என்ன என்று மற்றவர்களுக்கு. அதே போன்று இப்ப பாரத நாட்டை எடுத்துக்கொண்டால் கூட தமிழ்நாட்டிலேயும் வறுமை கோட்டுக்குள்ள நிறைய இருக்கின்றார்கள். அவர்களுக்கும் அன்று உழைத்தால், அன்று வேலை செய்தால்தான் அவர்களுடைய வயறு நிரம்பும். அப்படியான நிலையில இருப்பவர்கள் நிறைய இருக்கின்றார்கள், உலகளாவாக இருக்கின்றார்கள். ஆனால் மேலை நாடுகளை பொறுத்தவரையில் அவர்களுக்கு வசதி இருப்பினும் சுதந்திரம் இல்லை, வெளியே சென்று அனுபவிக்க முடியாமல் வீட்டுக்குள்ளேதான் முடங்கி கிடக்க வேண்டும். அதனால் இந்த நுண்கிருமியனுக்கு ஒரு வாழ்த்து கூற வேண்டும். கோடீஸ்வரனும் சரி, கோடியிலே இருப்பவனுக்கும் முடக்கம் அடக்கம் என்பதை
2: எல்லாருக்கும் ஒரே தரம்,
0: ஒரே நிலையில வந்து விட்டார். கோடிக்கணக்காக பணக்கம் வைத்திருப்பவரும் சரி, அன்றாடம் கூலி வேலை செய்ய அந்த காசை கொண்டு வந்து உண்பவரும் உண்பதற்கு தட்டுப்பாடு, பொருட்களுக்கு தட்டுப்பாடு இருக்கின்றது என்பது வலிவாக தெரியவர். ஆடம்பரமாக ஒன்றும் செய்ய முடியாது என்று தெரிய வருகிறது. நல்லது மகளே, நல்ல கருத்துக்களை தந்தீர்கள் மகளே. சரி, இப்ப
2: நன்றி.
0: இப்ப நாளைய தினம் என்ன பாடல் உங்களுக்கு பதிவில் இடப்போகிறீர்கள்?
2: நான் திரும்பி
0: வரும்போது கூறலாம், தாராளமா கூறலாம். நேற்று நீங்கள் வாழ்த்து கூறிவிட்டீர்கள் நேற்று என்று எண்ணுகின்றேன். வாழ்த்து,
2: நாங்கள் இன்று மதியம் மீராமாவுக்கு வாழ்த்துக்கள், பிள்ளைகளும் பாடல் எல்லாம் பாடி வாழ்த்துக்கள் கூறினேன்.
0: அப்படியா, எனக்கு கேட்காமலோ? நல்லது அப்ப நல்லதம்மா, மகிழ்ச்சியாக இருக்கின்றது. அப்படி நீங்களா உறவாடி நேரடியாக
2: அந்த பதத்துக்கு விடை சொல்லிவிட்டாரா?
0: இல்லை, கூறவில்லை. இப்ப நீங்கள் கூறலாம். அவர் வாழ் என்று கூறினா நான் அது செல்லாது என்று கூறிவிட்டேன். வாழ் அல்ல, வாழ் வந்து
2: அதனுடைய கேள்வியை நான் திரும்ப கிரகிக்கலாமா?
0: ஓ நல்லது. என்னவென்றால், வாழ் வந்து அந்த வாளை கொண்டு நாங்கள் ஒரு இதை செய்யலாம். அந்த விடயத்தை வாழ் செய்யும் வேலையை தனியே வாழ் செய்யாத எங்களால் செய்யப்படுகிறது. ஆனா இது வந்து எங்களால் கையாண்டாலும் இதற்கு இன்னும் ஒரு பொருள் இருக்கு. இவருக்கு ஜோடி ஒருவர் இருக்கிற, அந்த ஜோடி இருந்தா தான் இவருக்கு அந்த வீரம் வரும். சரியா? அப்ப தனித்து இயங்க மாட்டார். நாங்கள் அனுப்பினா, நாங்கள் செய்ய போனாலும் தனித்து செய்ய முடியும். இவருக்கென்று இன்னொருவர் இருக்கிறார், அவரோடு சேர்ந்தால் தான் இவர் இணங்குவார். மாத்துங்க, அது பில் வந்து வில்லிலே என்ன எதை வைப்பீர்கள்? பில்லிலே எதை வில் எடுத்தாச்சு? அம்பு மூன்று எழுத்து. ஆனால் அதை மாத்தி யோசிச்சு கட்டிக்காரி கற்பூர மூடி அம்மா, கெட்டிக்காரி கணை என்பது சரியான பதில். கெட்டிக்காரி உங்களுக்கு ஒரு புள்ளி கிடைத்திருக்கின்றது, நல்லது. சரி, அப்ப அடுத்த பதம் கூறப்போகின்றேன், சென்று வாருங்கள். கணை நீங்கள் கொடுத்தீர்களா, பேர்த்தி கொடுத்தாளா?
2: வரவில்லை.
0: அப்ப மகளுடைய புத்திக்குரிமையை மிச்சுகிறது முந்தியல் தமிழ் வானொலி.
2: நன்றி,
0: வாழ்த்துக்கள் அம்மா. இந்த கணை என்ற பதத்தை பாடல்களை உபயோகித்திருக்கின்றார். வாழ்த்துக்கிழமா, மீண்டும் நாங்கள் சந்திப்போம். நன்றி, நன்றி, நன்றி கௌரி அம்மா. தங்கே அடுத்து ஒரு அன்பு உறவு அழைத்திருந்தார், வர வேண்டும். நாகப்பன் நீங்கள் அழைத்திருந்தீர்கள், இன்னும் ஒரு உறவு அழைத்திருந்தார், புதிய உறவு வர வேண்டும், ஒவ்வொரு தரும் வர வேண்டும். முன்னே தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவையிலே இணைந்திருந்து கலம்பத்திலே இணைந்திருக்கின்றோம். பல்சுவை நிகழ்வையே இருக்கின்றோம். அன்பு உறவுகளே, பல்சுவை நிகழ்வுகளை தந்து கொண்டிருக்கும் இந்த வேளையிலே ஒரு அடுத்து ஒரு கடைக்கு போவோமா, ஒரு பாடலின் இடைவெளியை தருகின்ற அது வந்து ஒரு கண்ணும் மறு கண்ணும் பார்த்து கொண்டால் அவை ஒன்றோடு ஒன்று செல்ல சொல்லும் செய்தி என்ன? ஒரு இடைவரி இது வருகின்றது. மிகவும் பிரபல்யமான ஒரு திரைப்படத்து பாடல், பிரபல்யமான பாடலும் கூட. ஒரு கண்ணும் மறு கண்ணும் பார்த்து கொண்டால் அவை ஒன்றோடு ஒன்று சொல்லும் செய்தி என்ன என்று வருகின்றது ஒரு இடத்திலே, ஒரு சரணத்திலே. அது என்ன திரைப்பாடல் என்று கூறினால் உங்களுக்கு புள்ளி உண்டு. சரி, அடுத்து ஒரு பதத்தையும் தந்து விடுகின்றேன், கேட்டுக்கொண்டு வாருங்கள். இது வந்து அணியும் ஆபரணங்களில் ஒன்று, ஆண்கள் பெண்கள் அணியும் ஆபரணங்களுள் ஒன்று, மூன்று எழுத்துக்களை கொண்டது. கொண்டு வாருங்கள், கேட்போம். அன்பு உறவு வந்திருக்க. வணக்கம். வணக்கம் நாகப்பன்.
3: வணக்கம். வணக்கம் ஐயா. வணக்கம்.
0: வணக்கம். நலமா இருக்கின்றீர்களா?
3: நலமாக மகிழ்ச்சியாக இருக்கிறேன் ஐயா. நீங்களும் நலமாக இருக்கிறீர்களா?
0: நலமாக, வளமாக, சிறப்பாக, ஆரோக்கியமாக இருக்கின்றேன். சரியா?
3: மகிழ்ச்சி.
0: கோயம்புத்தூர் கட்டுப்பாட்டுகளை இருக்கின்றதா அல்லது இன்னும் முட்டுப்பாடு தானா?
3: சென்னை அதிகமா இருந்தது சொல்றாங்க. சென்னையை மூணாவது இடத்துக்கு தள்ளிட்டு கோயம்புத்தூர் நகரிலிடமும் ஈரோடு இரண்டாவது இடம்.
0: அப்ப ப்ரொமோஷன் தான், முன்னேற்றம் தான், முன்னேற்றம் காணுகிறீர்கள். இனிமேல் வாழ்க்கை எங்களுடைய அந்திம காலம் மட்டும் இதுதான் வாழ்க்கை. 10 வருஷம் இல்லை, 20 வருடம் சென்றாலும் இப்படித்தான் வாழ வேண்டிய ஒரு நிலை வரப்போகின்றது. யாராலும் இதை தடுக்க முடியாது. இது மூன்றாவது உலகம்.
3: 80% வந்து தடுப்பூசி போட்டுதான் இது கொரோனா வந்து பண்ணாதுன்னு.
0: அப்ப மிச்சம் 20 விதத்திலே இருக்கிறது, இந்த 80 விதத்துக்கு வந்து சேரும் தானே? இவர்கள் கூறவில்லையே, போட்டவர்களுக்கு திரும்பி வராதுண்டு.
3: வராதுன்னு சொல்றாங்க, அது பலமிழந்துரும் சொல்றாங்க.
0: அது பலமிழக்கிறதுல இவர் பலமிழந்து விடுவார் தானே. நல்லது. இப்ப நாங்கள் அதை பற்றி பேசிக்கொண்டிருந்தோம். இதோடு வாழ பழகி கொள்ள வேண்டும். ஆரம்பத்திலே கூறினவர்களை நாங்கள் அதை கடைபிடிக்க வேண்டியதான். சரி, இப்பொழுது நீங்கள் வந்து என்ன பாடலை கேட்க போகின்றீர்கள்? என்ன பதத்துக்கு கருத்து கொண்டு வந்தீர்கள்?
3: நிகழ்ச்சி கேட்கல, இப்பதான் வந்து மேடம் பேசிட்டு இருந்தாங்க. இலங்கை நேயர் பேசிட்டு
0: இருந்தாங்க. இலங்கை நேயர் பேசிவிட்டு அவர் வந்து பதிலும் கூறிவிட்டு சென்றார் ஒரு கேள்விக்கு.
3: ஆமா ஆமா.
0: கணை, கணை அம்பு என்பதை கணை என்றும் சொல்லுவார்கள், கணை சொடுப்பார்கள் புராண காலத்தில். சரி, அப்ப உங்களுக்கு அடுத்தது ஒரு பாடல் இடைவெளி கூறினேன், கேட்டதா? இனிமையான பாடல். ஒரு கண்ணும் மறு கண்ணும் பார்த்து கொண்டால் அவை ஒன்றோடு ஒன்று சொல்லும் செய்தி என்ன? இது ஒரு சரணத்துக்குள்ளே வருகின்ற இறுதி வரிகளாக வருகின்றது. ஒரு பிரபல்யமான திரைப்படம், பிரபல்யமான பாடல்.
3: கண்ணதாசன் பாடல் வந்து அபூர்வ ராகங்கள்.
0: அபூர்வ ராகங்கள் என்ன பாடல்?
3: பாடல் வந்து
0: மனசுல ஒரு தடவை கூறினால் உங்களுக்கு வரும். ஒரு கண்ணும் மறு கண்ணும் பார்த்து கொண்டால் என்று வரும். அவை
3: அதெல்லாம்
0: உங்களுக்கு அரை புள்ளி தர முடியாது, முழு புள்ளி தான் தர வேண்டும். தொடர்ந்து திறந்து விட்டீர்கள், மற்றவர்கள் வந்தா கண்டுபிடிச்சு விடுவார்கள். ஆகவே நீங்கள் சொல்லியா வேண்டும். என்னவா இருக்கும் நினைக்கிறீர்கள்?
3: கேள்வியின் நாயகன்.
0: வாழ்த்துக்கள், சிறப்பான பதிலை தந்து புள்ளியை பெறுகிறார் எங்களுடைய நாகப்பன் அவர்கள். கோயமுத்தூரில் வந்த ஏ.ஆர். நாகப்பன் அவர்கள் சிறப்பாக கண்டுபிடித்து விட்டீர்கள். கேள்வியின் நாயகனே என்ற திரைப்படத்தில் வருகின்ற ஒரு கண்ணும் ஒரு கண்ணும் பார்த்துக் கொண்டார், உங்களுக்கான புள்ளிகள் வழங்கப்பட்டிருக்கின்றது. இறுதியிலே கூடி கொடுப்போம். சரி, அந்த பதம் ஒன்று கூறியிருந்தேன், மூன்று எழுத்துக்களை கொண்ட பதம். இது ஆண்களும் பெண்களும் அணியும் ஆபரணங்களும் உண்டு. சரி, அடுத்ததாக நாளைய தினம் என்ன பாடலை நீங்கள் பதிவு செய்ய போறீர்கள்? மீண்டும்
3: எனக்கு நாளைய தினம் பாடல் வந்து படம் நான் போட்ட சவால்.
0: ஓ, நீங்கள் போட்ட சவால்ல நீங்கள் வெற்றி பெற வேண்டும்.
3: அதாவது இன்னைக்கு நீங்க தான் சவால் போட்டு நான் போட்ட
0: சவால், நீங்கள் போட்ட சவால், அதே நீங்களே வெற்றி பெற வேண்டும். இந்த பாடல்
3: அதுல நெஞ்சே உன் ஆசை என்ன,
0: அது கணக்கு இருக்கு ஐயா, ஒன்று ரெண்டா சொல்வதற்கு.
3: தன்னம்பிக்கை
0: காரணம் நெஞ்சே உன் ஆசை என்ன, அந்த பாடல் உங்களுக்கு கடமத்தில் கிடைக்கும். வாழ்த்துக்கள் நீங்கள் புள்ளி பெற்றமைக்கு. மீண்டும் வாருங்கள், அடுத்த பதத்தை கொண்டு இந்த பதத்துக்கு கருத்தை கொண்டு வாருங்கள்.
3: யோசனை யோசனை செய்து வருகிறேன்.
0: நன்றி நன்றி ஐயா, நன்றி நன்றி நன்றி நன்றி. இங்கே அடுத்த உறவு யாராக இருக்கும்? அடுத்த உறவு சதீஷ்குமார் வருகின்றார். வணக்கம் சதீஷ்குமார். நலமா இருக்கின்றேன் பேராண்டி, நீங்கள் நலமா இருக்கின்றீர்களா? நாகப்பட்டினம் எப்படி இருக்கின்றது?
4: நாங்க எல்லாம் நல்லா இருக்கும் தாத்தா. இங்க கொஞ்சம் இப்ப முன்னே விட இப்ப கொஞ்சம் பரவாயில்ல தாத்தா.
0: எல்லோரும் பாதுகாப்பாக இருக்கின்றாரு. பயந்து பண்ணிய போல நீங்கள் கூட கடமைக்கு செல்லவில்லை, கடலுக்கு போகவில்லை, அப்படி எல்லாம் கட்டுப்பாட்டோட இருக்கின்றபடியால் குறைவாக இருக்கின்றது. இன்னைக்கு வாழ்த்துக்கள் உங்களுக்கு, அதை அப்படியே கடைபிடிங்க.
4: ஆமா தாத்தா, நன்றி தாத்தா. அம்மாவுக்கு இன்னைக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்கள் தாத்தா. நான் இங்க நேரில்
0: சொல்லிக்கிறேன்.
4: எங்க அம்மா மீரா அம்மாவுக்கு இன்னைக்கு பிறந்த நாள் நல் வாழ்த்துக்கள் நான் கூறுகிறேன் தாத்தா. இந்த பாட்டு சொல்லிட்டாங்களா?
0: என்ன பாட்டு? ஆமா சொல்லிட்டாங்க, அது கேள்வியின் நாயகனே. சரியா சரியா,
4: நாயகனே
0: வாழ்த்துக்கள். கெட்டிக்காரன் கெட்டிக்காரன், நீங்களும் கெட்டிக்காரன் தான். அதை நாகப்பன் வந்து குறிப்பிட்டார். இப்ப அடுத்து வரும்போது குறிவுண்டேன். இப்பொழுது ஒரு பதம் இருக்கின்றது, மூன்று எழுத்துக்களால் ஆன பதம். ஆண்களும் பெண்களும் அணியும் நகைகளில் ஒன்று, ஒரு அணிகலனில் ஒன்று,
4: ஒன்று
0: ஆண்களும் பெண்களும் அணிவார்கள். மூன்று எழுத்துக்களால் ஆனது. நாளைய தினம் என்ன பாடலை பதிவிடப் போறீர்கள்?
4: ராஜாவின் பார்வையிலே என்கிற படத்தில் இருந்து அம்மன் கோவில் எல்லாமே அப்படிங்கிற ஒரு பாடல்.
0: அம்மாவின் பிறந்த நாளோட கேட்கின்றீர்கள் அப்படி?
4: அம்மன் தாத்தா
0: ராஜாவின் பார்வையில. சரி, அந்த பாடல் கிடைக்கும். இதை கொண்டு தெரிந்து கொண்டு வருகிறீர்களா?
4: அம்மன் தாத்தா கொஞ்சம் நான் பின்னாடி வரேன் தாத்தா, தெரிந்து கொண்டு.
0: ஆமா தெரிந்து கொண்டு வாருங்கள், இணைந்து கொள்ளுங்கள், இணைந்து கொள்ளுங்கள்.
4: கண்டிப்பா கண்டிப்பா.
0: நன்றி பேராண்டி, நன்றி நன்றி. அடுத்த உறவுடன் செல்வோம். வணக்கம் வணக்கம் வணக்கம்
5: நாளையும்
0: பணி இருக்கின்றதா?
5: காலை பணி.
0: சரி, அப்ப நாளை என்ன பாடலை உங்களுக்கு பதிவிட போகின்ற?
5: நானும் ஒரு தொழிலாளியா.
0: அது தெரிந்தபடி வந்தானே, நானும் அப்படித்தான். நீங்கள் ஒரு ஆண்டவனையும் ஒரு தொழிலாளியானா? அதுல என்ன பாடல் ஐயா?
5: நிலவும் மலரும் நடனம் புரியும் கலையரங்கம்.
0: நல்ல பாடல்.
5: மலரும் நடனம்,
0: நிலவும் மலரும், ஓ நிலவும் மலரும் நடனம் புரியும். நல்ல ஒரு பாடலை தந்திருக்கிறீர்கள். அந்த பாடலும் கதம்பத்தில் கிடைக்கும். இப்பொழுது அந்த பதம் கண்டுபிடித்து வந்தீர்களா?
5: இன்னொரு
0: முறை வந்து ஆண்களும் பெண்களும் அணியும் ஒரு ஆபரணம், மூன்று எழுத்துக்களால் ஆனது, என்னிடம் இருக்கிற பதம், அந்த பதத்துக்கு சரியாக நீங்கள் கொண்டு வர வேண்டும். சரியா? நன்றி நன்றி. அங்கே உங்களுடைய வைத்தியசாலை அண்டி எப்படி இருக்கின்றது? பாதுகாப்பு விதிமுறைகள்?
5: பாதுகாப்பு விதிமுறைகள் வந்து மிக கடுமையாக இருந்த போதிலும் இப்போது மிக குறைவாக இயங்கிவிட்டது கொரோனா தொற்று நோய்.
0: நல்ல செய்தியை தந்திருக்கின்றீர்கள், வாழ்த்துக்கள். நன்றி நன்றி நன்றி.
5: புதுப்பதியிலும் காரைக்காலிலும் மிக குறைவாக இருந்துட்டது. ஊரடங்கு தலைவர்கள் கூட்டம் அதிகமாகிவிட்டது.
0: பார்த்தேன் பார்த்தேன் நான் திறந்து விட்டு மூடும் பொழுது
5: கனடா நாட்டுப்பியா இருக்கு.
0: கனடா கட்டுப்பாட்டுப்பியா இருக்கு, கட்டுப்பாட்டுல இருக்கின்றது. கொஞ்சம் கூட கூறுகிறார்கள், ஆனால் கட்டுப்பாட்டை மக்கள் கடைபிடிக்கின்றார்கள்.
5: தற்போதைய சூழ்நிலை
0: இப்பொழுதா 28 பாகை வெப்பத்திலே இருக்கின்றோம். சரியான உஷ்ணம், அதிக அளவு
5: தமிழ்நாட்டில் வந்து இந்தியாவில் அக்கினி நட்சத்திரம் போல அங்கே அதிகமாக இருக்கு.
0: அதிகமான வெப்பத்தோடு இருக்கின்றோம் ஐயா. நன்றி விஜயராகவன் ஐயா, மீண்டும் இந்த பதத்தை கண்டுபிடித்துக் கொண்டு வாருங்கள். வாழ்த்துக்கள் உங்களுக்கு.
5: நன்றி
0: நன்றி நன்றி நன்றி. வணக்கம் வணக்கம். முகமது ராஃபிக் அவர்களை நாகப்பட்டினத்திலிருந்து வருகின்ற வாருங்கள்.
6: இரவு வணக்கம் ஐயா, பகல் வணக்கம்.
0: இரவும் பகலும் இணைந்து கொள்வோம் இந்த வணக்கத்தோடு. நலமாக இருக்கின்றீர்கள் தானே?
6: நலமா இருக்கேன், நலமாய் சந்தோஷமும் மகிழ்ச்சியா இருக்கேன்.
0: நல்லது, சந்தோஷம் மகிழ்ச்சியா இருக்க வேண்டும். சரி, இப்ப நாளைய தினம் என்ன பாடல் பதிவு செய்ய போகிறீர்கள்?
6: எனக்கு வந்து பாக்தாத் பேரழி.
0: பாக்தாத் நல்ல நல்ல பாடல் கொண்டு வருகின்றீர்கள், கொண்டு வாருங்கள்.
6: நவாபு கோரு கேள்வி நவாபு நல்ல சொல்லையா சலம் விட்டு சலம் போட்டு அந்த படலையா.
0: நவாப்புக்கு ஒரு செய்தி நல்ல செய்தியா?
6: ஆமா, நவாப்புக்கு ஒரு கேள்வி நல்ல நல்ல ஜவாப் சொல்லையா சலம் விட்டு சலம் போட்டு ஜானகியும் பண்ணுது
0: பாக்தாக் பேரழகில இருந்து. நல்லது, சரி.
6: நடிச்சிருக்காங்கல்ல?
0: ஓ, முன்ன நாள் முதலமைச்சர் நடித்தது. சரி, இது பதம் அந்த பதம் கண்டுபிடிச்சிருக்கலாம்.
6: மெட்டி மெட்டி மெட்டி
0: மெட்டி வந்து செல்லாது, அதோட சேர்ந்து மெட்டியோட சேர்ந்து கொலுசும் அல்ல, மெட்டியோட சேர்ந்ததுக்கு ஒரு பெயர் இருக்கின்றது. கோடி வாருங்கள், கொண்டு வாருங்கள். வணக்கம் வணக்கம். சியாமலா
7: அப்பா
0: மகளே, வணக்கம். வணக்கம்
7: வணக்கம்.
0: வணக்கம்டா, நலமா இருக்கின்றீர்களாமா?
7: அப்பா நல்லா இருக்கு, நல்லா இருக்கேன்ப்பா.
0: நல்ல கோருங்க.
7: அப்பா மெட்டி
0: மெட்டியை போன்று இன்னொரு பதம் இருக்கிறதாம்மா, மெட்டியோட சேர்ந்ததுதான். இப்ப தனிய மெட்டியோட இன்னொரு பொருள் உண்டு அல்லவா? இடம் சரி, நீங்கள் கூறிய இடம் சரி, அது இன்னும் ஒரு பெயர் இருக்கம்மா. அது ரெண்டு பொருள் இருக்கின்றது, அதுல ரெண்டும் வித்தியாசம் வித்தியாசமா இருக்கின்றது, உங்களுக்கு தான் தெரியும். கட்டிக்காரி கட்டிக்காரி கட்டிக்காரி அடித்து
7: விட்டாள்,
0: அடித்து விட்டாள் மகள். சியாமலா மிஞ்சி என்று சொல்லுவாள், அநேகமா மெட்டி கொடுத்து கூடுவாரு, மிஞ்சி என்ன பண்ணுவாரு, ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம் மகளே? மெட்டி அப்படியே போட்டு அதுல சத்தம் சத்தம் பெறக்கூடிய பொருள் மிஞ்சி. மற்றது ஆண்கள் அணிவது மெட்டியா மிஞ்சியா?
7: மெட்டியதான்
0: மனம் முடிச்சவர் அவருக்கு தான் மிஞ்சி போடுவோம். குனிந்த குறிவு தலை குனிந்து பெண் நடந்து வரும்பொழுது கீழே பாதத்திலே இருந்தால் மெட்டி இருந்தால் அல்லது அதே அடையாளம் இருந்தால் இவர் மனம் முடித்தவர் எனக்குரியவர் அல்ல, அவர் இன்னொரு பார்க்க மாட்டாள். சரியா மெஞ்சி அந்த மெஞ்சி அந்த சொல்லை சரியா கண்டுபிடிச்சு வந்த உங்களுக்கு வாழ்த்துக்கள். ஒரு புள்ளி கிடைக்கின்றது. நாளைய தினம் என்ன பாடல் மகள் பாடல் கூறவில்லை?
7: நாளைக்கு இரும்பு திரைப்படம் பா.
0: என்ன பாடல்?
7: என்ன செய்தாலும் என்னன் துணை நீயே என் அன்னையே உனையே. அந்த பாட்டுப்பா
0: பழைய இரும்பு திரை தானே? என்ன செய்தாலும் அடுத்த வரி
7: எந்த துணை நீயே.
0: எந்த துணை நீயே என்ற பாடல், என்ன செய்தாலும் எந்த துணை நீயே. நல்லதம்மா, அந்த பாடல் உங்களுக்கு கிடைக்கும்.
7: நன்றி அப்பா.
0: நல்லது, செல்லும்
7: கேள்வி அப்புறம் தான் கேட்டீங்களா?
0: அதான நல்லது, இப்ப சொன்ன உடனே ஸ்பாட்ல அடிக்கலாம்.
7: அடுத்தது
0: மூன்று எழுத்துதான் வாருங்கள், அடுத்து வாருங்கள், சென்று வாருங்கள். எங்கே கௌரி அழைத்திருந்தீர்கள், ராஜ்குமார் மீண்டும் அழைத்திருந்தார், வர வேண்டும். அடுத்து ஒரு பதம் இருக்கின்றது, அந்த மிஞ்சி மெட்டி என்பதை இப்பொழுது புரிந்திருக்கும். மெட்டி என்று மட்டும்தான் நாங்கள் கூறிக்கொண்டிருந்தோம், மிஞ்சி என்றும் ஒன்று இருக்கின்றது எங்கள் தமிழிலே ஒரு ஆவரணம். எங்கே மகளே கௌரி வாருங்கள்.
7: கௌரி அதற்கு விடை சொல்லிவிட்டார்களா?
0: ஆமாம், நீங்கள் என்ன விட கொண்டீர்கள்? ஆண்களும் பெண்களும் அணிவது காப்பு. நல்ல விடயம். என்னிடம் இருந்த பதம் வந்து மிஞ்சி என்று ஒன்று இருக்கு, மெட்டி தெரியும் தானே?
7: ஆமாம்,
0: மெட்டியோட மிஞ்சி என்று ஒன்று முன்னோர்கள் உபயோகித்தார்கள். இப்பொழுது எங்கள் நாட்டில் யாரும் பாவிப்பதில்லை. மெட்டி மிஞ்சி என்று இரண்டு ஆபரணங்கள் இருக்கின்றது காலையில் மாட்டுவது. ஆண்களும் மாட்டுவார்கள், பெண்களும் மாட்டுவார்கள். ஆண்கள் மாட்டுவதற்கு காரணம், தன் எதிரே வரும் ஒரு பெண், அவள் தலைகுனிந்து வருவாள். தலைகுனிந்து போகும்போது தனக்கு முன்னால் வரும் ஆடவனின் காலிலே மெட்டியோ மிஞ்சியோ இருந்தால் இவர் திருமணம் ஆனவர் என்று தெரியும். அவள் நிமிந்து பார்க்காம போய்விடுவாள். இல்லாதவிட்டால் சில வேளை இறக்கத்தை வரணும்னு அவன் அவள் நிமிந்து பார்க்கலாம். எல்லாம் காரணத்தோடுதான் உங்கள் முன்னோர்கள். மிஞ்சி என்பது அந்த பதம், அதை சியாமலா மகள் கொண்டு வந்து கூறியிருந்தாளம்மா. சரி
7: சரியப்பா,
0: அப்ப மீண்டும் பாருங்கள். அடுத்த பதத்தை கொடுக்க இருக்கின்றேன், மீண்டும் பாருங்கள். சரி, அடுத்த பதம் அதுவும் மூன்று எழுத்துக்கள் தான். அது ஒரு எங்கள் ஒரு மூலிகை பொருள்களோடு ஒன்று. நாங்கள் தினமும் பாவிக்கு உணவுக்கு உணவு தயாரிக்கும் போலே அதை சேர்த்து பாவிப்போம். ஏதாவது சில சில நோய் குணம் அறிகுறி இருந்தாலும் அதை பாவிப்போம். ஆனால் இன்னும் ஒரு தரவு தந்தால் உடனே கூறிவிட மாட்டேன். உங்களுடைய திறமையை பார்த்து கூறுகின்றேன். மூன்று எழுத்துக்களால் ஆனது. ஒன்று தரலாம், மருத்துவ குணம் உள்ளது, சரியா? அதன் உபயோக முறையாக குணம் உடனே கூறிவிடுவீர்கள். ஆதலால் இந்த மூன்று எழுத்து பதத்தை கண்டுபிடித்துக் கொண்டு வாருங்கள். வருபவர்கள் நீங்கள் கவிதை கொண்டு வரலாம், பாடலாம், வாழ்த்துக்கள் எல்லாம் செய்யலாம். இப்பொழுது நான் அந்த பாடல் ஒன்றை தொடர்கின்றேன். அந்த பாடலோடு நீங்கள் இணைந்து இந்த பதிலை தாருங்கள். மூன்று எழுத்துக்களால் கொண்ட பதம்.

0: வணக்கம் ராஜ்குமார்.
1: மிளகு மிளகுங்கயா, மிளகு
0: மிளகு மூன்று எழுத்துத்தான், ஆனால் என்னிடம் இருக்கும் பதம் அது அல்ல. இந்த பேர்ல பாடல் வந்திருக்கு, இந்த பொருளின் பெயர் வைத்து பாடல் இருக்கின்றது, திரைப்பட பாடல்.
1: எத்தனை எழுத்துங்கயா?
0: மூன்று எழுத்து.
1: சரிங்க, நாலு மணி நேரத்துக்கு வழிவரேன். நன்றிங்க.
0: நன்றி. வணக்கம் அன்பு உறவே மகான், இங்கிலாந்து நாட்டிலிருந்து வந்திருக்கின்றீர்கள். வணக்கம் மகான்.
2: வணக்கம் வணக்கம், எப்படி இருக்கிறீங்க?
0: நலமாக இருக்கின்றோம். உங்கள் குரலை கேட்க மகிழ்வாக இருக்கின்றது.
2: நன்றி நன்றி. என்னென்றால் நேற்றைய பிறந்தநாள், இன்றுதான் பிறந்தநாள் அம்மாவுக்கு.
0: இன்றுதான் 9ஆம் தேதி, ஆனால் அது ஆசிய நாட்டிலே முன்பு பிறந்து விடும் இல்லையா? நாங்கள் உங்களை விட பின்னுக்கு இருக்கின்றோம். அப்ப எங்களுக்கு இப்பொழுது எங்களுக்கு நேரம் 1:20, உங்களுக்கு
2: வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம். நேற்று தெரிவித்தால்
0: கூறுங்கள் கூறுங்கள்.
2: ஓம் இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் மீரா அம்மாவுக்கு என்று கூறிக்கொண்டு, நீங்கள் ஒரு பதம் ஒன்று கூறியிருந்தீர்கள் சொல்லுண்டு.
0: மூன்று எழுத்துக்களை கொண்ட பதம் எங்கே கூறுங்கள்.
2: அது என்னத்துக்கு பிரிவைக்க முடியா இருக்கும்?
0: அது வந்து ஒரு மூலிகை வகை. தினமும் நாங்கள் சமையலே அதை செய்கின்றோம். பல பல உணவுகளுக்கு அதை உபயோகிக்கின்றோம். அது ஒரு மருத்துவ குணம் உள்ளது. திடீரென்று ஒரு நோய் வாய்ப்பட்டு விட்டால் வீட்டில் உடனே வைத்தியசாலைக்கு செல்லால் அதை வாழ்த்துக்கள் இஞ்சி.
2: நன்றி நன்றி நன்றி.
0: வாழ்த்துக்கள் வேறு தகவல் தந்தால் நீங்கள் உடனே கூறு விடுவீர்கள் என்றேக்கா மூடி வரத்துக்கு ஒன்னு கெட்டிக்காரன் கண்டுபிடித்து விட்டு உங்களுக்கு ஒரு புள்ளி கிடைக்கிறது. வாழ்த்துக்கள் உங்களுக்கு.
2: நன்றி நன்றி நன்றி.
0: உங்களிடம் ஒரு விண்ணப்பம் தரலாமா? ஒரு பாடல் ஒன்று கேட்கலாமா? உங்களுடைய முழுமையாக பாடுவீர்களா?
2: முழுமையாகவோ
0: ஒரு பாடலை பாருங்க முடிந்தவரை. நீங்கள் எல்லாம் பக்கவாத்தியங்கள் எல்லாம் வைத்து எல்லாம் செய்யக்கூடிய ஒரு இசைங்கிற தெரியும். எங்கள் காற்றிலேயே உங்கள் குரலை மற்றவர்களுக்கு தெரியும். வந்தால் ஒரு பல்லவி சரணம் பாடுவீர்களான? இப்பொழுது பாடலாம்.
2: பழைய பாடல் தான் பாடுவேன்.
0: என்ன பாடல் என்றால் உங்களுக்கு பாடல் தானே, பழைய பாடல் தானே ஐயா பாடல். இப்பொழுது பாடல் இல்லை. இப்ப பாடல் இல்லை.
2: ஆமாம் ஆமாம் ஆமாம்
0: கூறுங்க.
2: இன்று என்ன
0: அல்லது நீங்க நேரம் எடுத்து மீண்டும் வந்து பாடலாம். இப்பொழுது நீங்க நாளைய தினம் உங்களுக்கு என்ன பாடல் வேண்டும் என்று பதிவு விட்டு சொல்லலாம்.
2: நாளைய தினம் எங்களுக்கு ஒரு சுமை தாங்கி சாய்ந்தால் சுமை என்ன ஆகும்.
0: நல்ல ஒரு பாடல். சுமை தாங்கி சாய்ந்தால் நல்ல பாடல். அந்த பாடல் நல்ல பாடல். சரி, இப்ப நீங்கள் ஒரு புள்ளியை வெற்றிவிட்டீர்கள், பேசினீர்கள். ஆனா இது முக்கியமாக ஒன்று கேட்க வேணும். அங்கே பிரித்தானிய நாட்டிலே இப்பொழுது இந்த நுண்ணினுடைய நிலை என்ன மாதிரி இருக்கின்றது?
2: இன்றைக்கும் 1000 பேர் வரையில காலமாகி விட்டதாக சொல்லுற.
0: ஒரு நாளைக்கு 1000ஆ? ஓஹோ, ஒரு நாளைக்கு 1000ஆ?
2: ஒரு நாளைக்கு 6 பேர் வர.
0: 6 பேர் 6 பேர் எனக்கு 1000
2: என்று. 6 பேர் வர இறந்திருக்கிறதா?
0: அந்த 6 பேர் வந்து 6 பேர் வந்து உங்களுடைய பகுதியிலே.
2: பிரித்தானியா எல்லா பகுதிகள்
0: நல்லது.
2: வடப்பகுதியிலாவது இப்ப கூடுதலா இருக்கு.
0: ஓ, ஆனா நீங்கள் கிழக்கு பகுதியில்
2: மஞ்செஸ்டர் கிட்டத்தட்ட 5000 பேருக்கு மேல கூட்டி இருக்கிறதாக ஒரு தகவல் ஒன்று.
0: நாளாந்தம் அதை நீங்கள் பார்க்கும் பொழுது கேட்கும் பொழுது
2: குறைவாக 1-2 பேருக்கு.
0: அப்ப குறைந்து கொண்டு வருவது. ஓ, மரணத்தின் மிக குறைந்து
2: குறைஞ்சு கூடிக்கொண்டு வருகிறது. ஆனால் கொஞ்சம் ஒன்றும் முழுமையாக திறப்படவில்லை.
0: கட்டுப்பாடு தொடர்ந்து
2: இந்த மாதம் நடப்பகுதியில திறக்கிறது என்று சொன்னார்கள். ஆரம்பத்திலும் சொன்னார்கள், ஆனால் என்ன சரியான முடிவு வரவில்லை.
0: நல்லது மகான், நல்ல செய்தியை தந்தீர்கள். எங்களோடு உலகளாவ இருக்கின்ற உறவுகள் வந்து பகிர்ந்து கொள்கின்றார்கள். நேரடியாக உங்கள் மூலம் கேட்கும் பொழுது எங்களுக்கு அது மேலும் ஒரு நம்பிக்கைக்குரியதாக இருக்கும். நாங்கள் ஊடகங்களிலே பார்த்துத்தானே செய்தி பகுதிகளில் படிக்கின்றோம். அந்தந்த நாட்டிலேயே கூறும் பொழுது ஓரளவுக்கு 99% உண்மை நிலையத்தை எங்களுக்கு பெறக்கூடியதா இருக்குங்களோ இதே காற்றலை வந்து உலகளாக தெரியப்படுத்திக் கொண்டிருக்கின்றது. நல்ல செய்தி தந்தீர்கள், வாழ்த்துக்கள் மகன். நீங்கள் ஒரு பாடல் தயாரித்துக் கொண்டு வாருங்கள் பாடுவதற்கு. அடுத்து
3: பாடலை பாடிவிட்டு செல்லுகிறேன்.
0: சரி, பாடுங்கள், ஆயத்தம் என்றால் பாடுங்கள்.
4: இதோ என் தெய்வம் முன்னாலே நான் ஒரே ஒரு புன்னகை கண்டேனே. இதோ என் தெய்வம் முன்னாலே நான் ஒரே ஒரு புன்னகை கண்டேனே. பாசமுள்ள பார்வையிலே கடவுள் வாழ்கிறான், அவன் கருணை உள்ள நெஞ்சினே கோயில் கொள்கிறான். இதோ என் தெய்வம் முன்னாலே நான் ஒரே ஒரு புன்னகையில் கண்டேனே. அவன் பூவியும் சோலையிலே மணப்ப இசை பூங்குயிலும் தேன் குரலே இனிப்பான். அவன் பூமியும் சோலையிலே மணப்பார் இசை பூங்குயிலும் தேன் குரலே இனிப்பார். குளிர் மேகமென தாகத்தையே தணிப்பார், களிர் கொடி விளையும் கனிகளே இனிப்பார். குளிர் மேகமென தாகத்தையே தணிப்பார், களிர் கொடி விளையும் கனிகளே இனிப்பார். பாசமுள்ள பார்வையிலே கடவுள் வாழ்கிறான், அவன் கருணையிலே கோயில் கொள்கிறான். இதோ என் தெய்வம் முன்னாலே தான் ஒரே ஒரு புன்னகை கண்டேனே.
3: நன்றி ஐயா, நான் இந்த இசை இல்லாமல் பாடுவது கொஞ்சம் எனக்கு சரியில்லை.
0: நன்றி மகான் அவர்களே, கேட்டவுடன் நீங்கள் தயார் நிலை இல்லாமல் இருந்தும் அந்த பாடலை அழகாக எங்களை பாடி காட்டியமைக்கு
3: இன்னொரு முறைக்கு இந்த பாடலை முழுமையாக இசையுடன்
0: அது நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை வந்து பாடுவோர் பாடலாம் நிகழ்விலே பாடலாம், உங்களுக்கு சந்தர்ப்பம் உண்டு. நீங்கள் எங்களுக்கு இன்னும் கேட்கவில்லை தானே ஞாயிற்றுக்கிழமை நிகழ்ச்சி இல்லையா? ஞாயிறு
3: பிறகு இல்லை, ஞாயிற்றுக்கிழமை கடந்த வாரம் பார்த்துட்டு
0: வருவார்கள். இணைப்புக்கு சற்று தாமதிக்க வேண்டும், பொறுமை வேண்டும். நீங்கள் இன்னும் என்னுடைய மகள் இன்று நீங்கள் வாழ்த்திய அதிபரோடு பேசவில்லை இல்லையா?
3: இல்லை இல்லை இல்லை,
0: அநேகமாக சந்தர்ப்பம் கிடைக்கும் உங்களுக்கு, நீங்கள் பேசலாம் அவர்களோடு. அவர் மகிழ்வார்கள். நீங்கள் வாழ்த்து தந்தமைக்கு நன்றி ஐயா, நன்றி. அந்த பாடல் தந்ததுக்கு நன்றி,
3: நன்றி, வணக்கம்.
0: நீங்கள் மறுமுறை நீங்கள் நான் உங்களை இசையில்லாமல் பாடுவதில்லை என்ற ஒரு குறிக்கோள் உள்ள உங்களை நான் குழப்பி விட்டேன் போல் தெரிகின்றது.
3: எனக்கு என்னென்றால் அந்த உடல்நல ஒன்று இருக்கிறது, கொஞ்சம் அதே வந்து நாங்கள் இசையில்லாம பாடும் போது கொஞ்சம்
0: பாடுவோர் பாடலாம் வருபவர்களுக்கும் கூறுவதற்கு நீங்கள் மூச்சு விட்டு ஆறுதலாக பாடுங்கள். இதிலே வந்து இது ஒரு சங்கீத மேடை அல்ல, அந்த அந்த அந்த டைமிங் என்றதை கொஞ்சம் நீங்கள் உள் மூச்சு வாங்கி வெளி மூச்சு வாங்கி செய்யுங்கள். பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுப்பேன், அவர்கள் அதை கடைபிடித்து நன்றாக செய்கிறார்கள். நல்லது மகான் அவர்களே, வாருங்கள் மீண்டும்
3: நிறைய பாடல்கள் ஒளிப்பதிவு செய்து வைத்திருக்கிறேன்.
0: அப்படியா? ஒளிப்பாடு
3: நான் நிறைய பாடல்களை பாடுவதனால நான் பயிற்சிக்காக அந்த பாடல்களை பயிற்சி அளித்து ஒளிப்பதிவு செய்து வச்சிருக்கிறேன்.
0: ஓ, அப்படி இருந்தால் நீங்கள் அதை எங்களுக்கு அனுப்பி வைக்கலாம். உங்களுக்காக நான் நீங்கள் முதலில் பாடுபோர் பாடான் நிகழ்வுக்கு வந்து ஓரளவுக்கு நீங்கள் எல்லோருக்கும் தெரியப்படுத்தக்கூடிய ஒரு மனிதனாக வந்து எங்கள் வானொலியூடாக அதன் பின்பு ஒரு வழிகள் நாங்கள் செய்வோம், பேசுவோம்.
3: பிறகு நாங்கள் அந்த இமெயில் ஊடாக பாடி அனுப்பி போட்டு பாடலை உங்களுடைய தொலைபேசி இணைப்புக்கு நான் வந்து இணைப்பில் அடிக்கும் போது நீங்கள் அந்த பாடலை
0: ஒதுக்கலாம். நாங்கள் அப்படி செய்வோம்.
3: நன்றி நன்றி, மீண்டும் அடுத்து வர
0: உங்களுக்கு உடல்நிலம் உடல் நிலை சரியாக வர வேண்டும் என்று இறைவனை பிரார்த்திக்கணும். எல்லாம் இறைவன் உங்களுக்கு நல்ல ஆரோக்கியத்தையும் நல்ல கலைஞானத்தையும் தொடர்ந்து தர வேண்டும் என்று வேண்டிக்கொள்கின்றோம்.
3: நன்றி, வணக்கம் ஐயா, நன்றி நன்றி, உங்கள் வாழ்த்துக்களை நன்றி
0: நன்றி மகான், நன்றி
3: நன்றி.
0: அடுத்த பதம் ஒன்று வர இருக்கின்றது அன்பு உறவுகளே. நான் இவர் வந்து இஞ்சி என்று கூறி சென்று விட்டார். மகள் கௌரி ஓடி வந்திருந்தார், ராஜ்குமார் ஓடி வந்திருந்தார் கூறுவதற்கு அதற்கிடையிலே இவர் கூறிவிட்டார். அடுத்த பதம் ஒன்று தருகின்றேன். இந்த பதம் வந்து ஏழு எழுத்துக்களை கொண்டது. ஏழு எழுத்துக்களை கொண்டது இந்த இடம். இது ஒரு இடத்தின் பெயர். இடம் சொன்னால் இப்ப ஒரு ஊரின் பெயர் அல்ல. மலை, வயல், காடு, மேடு என்று கூறுவது போன்று அந்த இடம் அப்படி ஒரு இடத்தை குறிப்பது. அது எங்கள் நாட்டிலே நிறைய உண்டு, எல்லா உலகம் எல்லாம் இருக்கின்றது. அதை கூறுவது அதில் நாங்கள் எதுவும் பயன்படுத்துவதில்லை. காடு

0: உபயோகப்படுத்தவில்லை என்று. அப்படியான இடம் ஒரு இடம், அதை இப்படி கூறுவாரு. எங்கள் ஊர்லயே, எங்கள் வீடுகளே, எங்கள் நாடுகளே எல்லாம் இருக்கின்றது, எல்லா இடத்திலும் இது இருக்கின்றது. இதை எப்படி கூறுவார்கள்? ஏழு எழுத்துக்களால் அதை அழைப்பார்கள். எங்கே கொண்டு வாருங்கள், இதை தெரிந்து கொண்டு வாருங்கள் என்ப உறவுகளே, காத்துக்கொண்டிருக்கின்றேன் காற்றலை. அத்தோடு ஒரு பாடலின் வரியையும் தருகின்றேன், அதையும் கொண்டு வாருங்கள். அந்த பாடலின் வரி என்னவென்றால் இதுதான். நெய் வாச குழல் மீது கைபோட்டு விளையாடும் கலையுந்தன் கலை அல்லவோ, நீராடும் சுகம் என்றும் போராடும் சுவை என்றும் நீ தந்த நிலை அல்லவோ, நீ தந்த நிலை அல்லவோ. நெய்வாச குழல் மீது கை போட்டு விளையாடும் கலையுந்தன் கலை அல்லவோ, நீராடும் சுகம் என்றும் போராடும் சுவை என்றும் நீ தந்த நிலை அல்லவோ, நீ தந்த நிலை அல்லவோ. கொண்டு வாருங்கள் பாடலை. வணக்கம். வணக்கம் மகளே கௌரி.
1: வணக்கம் அப்பா. அந்த இடத்தின் பேர் சொல்லிட்டாங்களா?
0: இல்ல இல்ல, அது கூறவில்லை. கூறுங்க. அது முதல்ல அந்த மூன்று எழுத்து இஞ்சி என்று கூறிவிட்டார்கள். அது சரி. இப்பொழுது இந்த இதை கொண்டு வாருங்கள். இந்த இடத்தின் பெயர் என்னவாக இருக்கும்?
1: பள்ளத்தாக்கு.
0: பள்ளத்தாக்கு என்பது அல்ல அம்மா, அது செல்லாது என்னிடம் அந்த அது இல்லை. பள்ளத்தாக்கிலே பயனுண்டு தானே மகளே? பள்ளத்தாக்கிலே பயிர் செய்வார்கள், ஒரு மரங்களை நாட்டுவார்கள். பள்ளத்தாக்கிலே விளைநிலங்கள் இருக்கின்றது. அது
1: சதுப்பு நிலம்.
0: சதுப்பு நிலத்திலும் அதை உபயோகிக்கின்றார்கள் பலர். சதுப்பு
1: நிலம்
0: மீண்டும் ஓடி வாருங்கள். இது அவ்வளவு தூரம் கலந்தூரம் போய் இந்த வீட்டு சுற்றாடலே இருக்கின்றது. எங்கே அடுத்த பாடத்தை கொண்டு வருவதற்கு முன்பு வருவதற்கும் மீண்டும் அந்த பாடல் வரியை கூறுகின்றேன். இதுதான் அந்த வரி. நெய்வாசம் குழல் மீது கை போட்டு, நெய்வாச குழல் மீது கை போட்டு விளையாடும் கலை உந்தன் கலை அல்லவோ, நீராடும் சுகமன்றும் போராடும் சுவை ஒன்றும் நீ தந்த நிலை அல்லவோ, நீ தந்த நிலை அல்லவோ. எங்கே கொண்டு வாருங்கள் இந்த பாடலை. என்ன பாடலா இருக்கும் என்று கண்டுபிடித்துக் கொண்டு வாருங்கள். பதம், நான் கூறின பதம் ஏழு எழுத்துக்களை கொண்டது. எங்கே ஓடிவர வேண்டும்? இது முன்னிற தமிழ் வானொலி கதம்பம் நிகழ்ச்சியிலே கலந்தே பங்கு பெற்றுக் கொண்டிருக்கிறோம். வழக்கமாக வருபவர்கள் வருவது குறைவாக இருக்கிறது. என்ன காரணம் என்று தெரியவில்லை, வர வேண்டும்.

0: இதுமுறை பல மொழி கூறுகின்றேன், அந்த முதுமொழியை நிரப்பிக் கொண்டு வாருங்கள். பாத்திரம் இடைவெளி, பிச்சை இடைவெளி, கோத்திரம் அறிந்து, பெண்ணை இடைவெளி, பெரிய பதம். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8 பதங்களை கொண்ட ஒரு பழமொழி. பாத்திரம் இடைவெளி, பிச்சை இடைவெளி, கோத்திரம் இடைவெளி, பெண்ணை இடைவெளி. இந்த பழமொழியையும் நீங்கள் நிரப்பிக் கொண்டு வர வேண்டும். இது மொழியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சுவை பல் சுவை கதம்பம் புதையலாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. வணக்கம் சதீஷ். சதீஷ்குமார் வணக்கம்.
1: வணக்கம்.
0: வறண்ட நிலத்திலும் சாகுபடி செய்கிறார்கள் தானே?

0: ஏதாவது வறண்ட பயிர்களை அங்க வைப்பார்கள்.
1: சரிங்க தாத்தா, நான் யோசனை பண்ணிக்கிட்டு வரேன்.
0: பாடல் கண்டுபிடிக்கவில்லையா?
1: அதுதான் தாத்தா, நான் பாடல் போல அது தோணி.
0: நல்ல பாடல்கள் வாருங்க, கொண்டு வாருங்கள். நன்றி மானே, நன்றி பேராண்டி,
1: நன்றி.
0: அடுத்து வந்து விட்டார் பாடல் புலமர், புலவர் வந்து விட்டார் எங்களுடைய நாகப்பரையா. கொண்டு வாருங்கள். என்ன கொண்டு வந்தீர்கள்? பழமொழி கொண்டு வந்தீர்களா?
1: பாடையா பழமொழி சொல்லிட்டாங்களா?
0: இல்லையே, இல்லையே, கூறுங்கள் நீங்கள்.
1: பாத்திரம் அறிந்து பிச்சையிடு, போத்திரம் அறிந்து பெண்ணையே.
0: ஓ, சிறப்பான பதக்கூடி இருக்கின்றீர்கள். ஆதலால் உங்களுக்கு ஒரு புள்ளி தரத்தான் வேண்டும். நான் தருகின்றேன் வெற்றி. பாத்திரம் அறிந்து பிச்சை எடு, கோத்திரம் அறிந்து பெண்ணை எடு. நல்ல பழமொழி. அதை பாத்திரம் அறிந்து பிச்சை போடு, கோத்திரம் அறிந்து பெண்ணை கொடு இருக்கின்றன. சரி, நீங்கள் சொல்வது சரி. அடுத்து என்ன கொண்டு வந்தீர்கள்?
1: அந்த ஏழு எழுத்து பதம் வந்து நட்சத்திரம்.
0: இல்லைங்க, அது ஒரு இடம். அது ஒரு நிலத்திலே, இந்த பூமியில உள்ள ஒரு இடம். உபயோகம் அற்றது, உபயோகிக்க முடியாமல் இருக்கின்றது பல காரணங்களுக்காக. இப்படி கூறுவார்கள் அந்த இதை பார்த்து
1: யோசனை செய்து வருகிறேன்.
0: அந்த பதம் கூறிவிட்டீர்களா? பதம் தான் நீங்கள் கொண்டு வரவில்லை. இப்ப இது பாடல் கண்டுபிடிக்கவில்லையா?
1: பாடல் தெரியலையே.
0: இரண்டு மூன்று நாட்களுக்கு முந்தையும் ஒளிபரப்பி இருந்தேன். நல்ல ஒரு பாடல்,
1: பழைய பாடலா
0: இருக்கு.
1: பழைய
0: பாடல அவ்வளவு பழையதில்லை.
1: முன்னாடி சொன்ன பாட்டு வந்து அடிக்கடி கேள்விப்பட்ட பாட்டு.
0: அதனால நல்ல பாடல் இது, அற்புதமான ஒரு ஊடல் பாடல். சங்கே முழங்கு திரைப்படத்தில் இருந்து வருகின்றது.
1: நினைக்கின்றேன்
0: பாடல கண்டுபிடிங்களேன். கடினமாக இருக்கின்றதா? இது எங்களுக்கு மகானுடனே கூறிவிடுவார். நீங்கள் வாருங்களா? நல்லது, கௌரி வந்து விட்டால். வணக்கம் கௌரி மகளே, கொண்டு வாருங்கள் மகள். கௌரி, கௌரி அம்மா, உங்களுடைய இணைப்பு எனக்கு கிடைக்கவில்லை அம்மா. என்ன நடந்தது? தடை ஏற்பட்டு விட்டதா உங்கள் இணைப்பிலே? கௌரி வாருங்கள் அம்மா. இது பதம் இன்னும் வரவில்லை, பழமொழி வந்து விட்டது. பாடல் இன்னும் சிறப்பான பாடல். அதை யார் கண்டு நான் பாட திரைப்படத்தையும் கூறிவிட்டேன். அதிலேயாவது கண்டுபிடிங்க. இலகுவாக கண்டுபிடிக்கக்கூடியது அல்ல. நல்லது ஒரு பாடல் அந்த பாடல், இனிமையான பாடல். நெய்வாச குழல் மீது கை போட்டு விளையாடும் கலை உந்தன் கலை அல்லவோ, நீராடும் சுகம் என்றும் போராடும் சுவை என்றும் நீதந்த நிலை அல்லவோ, நீதந்த நிலை அல்லவோ, தனன தான தனதாருங்க கண்டதாருங்க. உறவினை அழைத்துக் கொண்டிருக்கும் பொழுது உறவு வர வேண்டும். யார் வருவார்? யார் வருகின்றீர்கள்? ஓடி வர வேண்டும். இது முன்னாள் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவையில் இணைந்து நாங்கள் புதையல் நிகழ்விலே பல விடயங்களை பேசி பேசி புதையலையும் கண்டுபிடித்துக் கொண்டு வருகிறோம். புதையலையும் விளையாடிக் கொண்டிருக்கின்றோம். அந்த வகையில் ஒரு பதமும் ஒரு பாடலும் உங்களுக்கு கருத்தில் இருக்கின்றது. இரண்டாவது பதத்துக்கும் செல்ல எண்ணுகின்றேன். ஒரு உயரமான இடத்தை குறிக்கும் ஒரு பதம், ஒரு உயரத்தை குறிக்கும் பதம், அது எதுவாக இருக்கும்? எத்தனை எழுத்து? நான்கு எழுத்துக்களை கொண்டது. உயர்வான இடத்தை குறிக்கும் இடம். இதெல்லாம் எங்களிடம் தமிழிலே இருக்கின்ற பதங்கள். ஓடி வாருங்கள். சரியான வெப்பமான காற்று வீசுகிறபடியால் வெளியிலே அனல் பறக்க எங்களுக்கு படாமல் இருக்கின்றது. வீட்டின் உள்ளே வெப்பமாக இருக்கின்றது. இது மதிய தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சபை, கனடா கலையகத்தின் தொழிற்பாகம், கதம்பம், கதம்பத்திலே புதையல். ராபி வணக்கம். வணக்கம் ராபி.
2: சங்கியம் படத்துல
0: என்ன பாடல்?
2: ஹலோ,
0: கூறுங்கள், என்ன பாடல்?
2: இரண்டு கைகள் பேசும் மொழியில் எழுத்துக்களை.
0: ஆமா ஆமா, அது என்ன பாடல்? அது ஆரம்பம் நெய்வாச குழல் மீது கை போட்டு விளையாடும் கலை இந்தன் கலை அல்லவோ, நீராடும் சுகம் என்றும் போராடும் சுவை என்றும் நீ தந்த நிலை அல்லவா, நீ தந்த நிலை அல்லவா, அதான் அந்த பாடல். கண்டுபிடிச்சிட்டீர்களா? ராபிக் ராபிக் சென்று விட்டார். எங்க நாகப்பன் கொண்டு வந்து விட்டார் பிடித்து, படத்தின் பேர் சொல்லியாச்சு தான். எங்க கொண்டு வாருங்கள்.
1: வணக்கம் ஐயா, பாட்டு சொல்லிட்டாங்களா?
0: இல்ல, நீங்கள் கூறலாம்.
1: தமிழில் அது ஒரு இனிய கலை.
0: இது புதிய பாடலா பழைய பாடலா?
1: பழைய பாடல்.
0: அதுவும் காட்டிலைக்கு வந்த பாடலா இல்லையா?
1: வந்தது
0: ஒரு இனிய கலை. அதிலேதான் பாடல், அந்த பாடல் இந்த வரி அதுதான் வருகின்றது. அருமையான வரி, அந்த வரி நல்ல எழுத்துக்கள், நல்ல சொற்கள் அதிலே வருகின்றது. நெய் வாச குழல் மீது கை போட்டு, அதாவது இந்த தலையில நெய் வாசம் அடிக்கிற தலையா, அந்த தலையில கைய போட்டு விளையாடும் கலை உந்தன் கலை அல்லவோ, நீராடும் சுகம் என்றும் போராடும் சுவை என்றும் நீ வந்த கலை அல்லவோ, அது நீ வந்த நல்ல பாடல். இந்த பாடல் வாழ்த்துக்கள்.
1: இந்த மாதிரியான ஊடல் பாடல்லாம் வந்து எம்ஜிஆர்
0: அது நீங்க உங்களுக்கு சொந்த பாடுதான், நீங்களும் அப்படி நடிக்கலாம் தானே. நல்லது நல்லது. பதம் கண்டுபிடிச்சீர்களா?
1: சிகரம்.
0: சிகரம் என்று கூறுவீர்களா? சிகரம் செல்லாது செல்லாது.
1: சிகரமான இடம் அதுதான்.
0: அதை விட அதை அதை கூறுவதற்கு ஒரு பதம் உண்டு. கொண்டு வாருங்க அந்த மாத்தி யோசித்து கொண்டு வாருங்கள். ராஜ்குமார், வணக்கம். ராஜ்குமார்
3: ஐயா, சிகரம் சிகரம்
0: மாத்தி யோசித்து கொண்டு வர வேண்டும். மாத்தி யோசித்து கொண்டு வர. நன்றி நன்றி நன்றி நன்றி. எங்கே வணக்கம் சியாமலா, வாருங்க மகளே. சியாமலா அங்கே சியாமலா சென்று விட்டார் உடனே. ராஜ்குமார் உனைப்பை துண்டித்துக் கொள்ள வேண்டும். எங்கே சியாமலா வாருங்கள். ஓ ஓ, சியாமலா விட இப்பொழுது யார் இருக்கிறது? ஒரே நேரத்தில் மூவர் வந்திருங்க, அதனால தான் தடைப்பட்டு விட்டு. கொண்டு வாருங்கள். யார் வரப்போகின்றீர்கள்? முன்னேற தமிழ் வானொலி 24 மணி நேரம் தமிழ் சேவையில் இணைந்திருக்கணும். உங்களுக்கு நேரம் இப்பொழுது 11:12 ஆகிவிட்டது. இரவு நேரம் எங்களுக்கு 1:42. வளைகுடா நாட்டில் இப்பொழுது 8:43 இருக்கும் வேளையில், லண்டன் மாநகரிலே 6:43 மாலை நேரம். கொண்டு வாருங்கள் பதத்தை. இது முன்னிறு தமிழ் வானொலியில் இணைந்திருக்கின்றீர்கள். பாடலை தொடர்கின்றேன்.

0: வரங்கள் விஜய கௌரி. கௌரி வரங்களம்மா?
1: அப்பா வீட்டு கூரை?
0: வீட்டு கூரை ஆமா, அதை விட உயரம் வரணும் இல்லையா? இருக்கலையம்மா. இவர்கள் இந்த சிகரம் என்று கூறினார்கள், அது செல்லவில்லை. இன்னும் ஒரு பதம் இருக்கின்றது அம்மா, உயரமாக இருக்கிற இடம்.
1: தெரியவில்லையப்பா. இன்னும் ஒரு பதம் கூறியிருந்தீர்களப்பா, அது எனக்கு
0: அந்த இடம் இடம் தானே. நீங்கள் பள்ளத்தாக்கு கூறினீர்கள், அது வேற ஒரு பதத்தில் வேறு. சரியா?
1: அது சரியப்பா. சரி,
0: இப்ப பள்ளத்தாக்கு போல இரண்டு சொல் சேர்ந்து தான் அதுல இருக்கின்றது. அதை இப்படித்தான் எங்கள் நாட்டுப்புறத்திலே வழக்கத்திலே பேச்சு தமிழிலே கூறுவார்கள், தமிழ் சொல். ஆனா அதில் ஒரு பயனும் எடுப்பதில்லை, நாங்கள் பயன்படுத்தாமல் இருப்பது, அதனால தான் அதை அப்படி கூறுவது. சரியா? கொண்டு வாருங்க. அந்த பாடல் கூறிவிட்டார். தமிழில் இது ஒரு புது கவிதை என்ற பாடல், சங்கை முழங்கு திரைப்படுத்த பாடல். என்ன எங்கே சியாமலா வந்துவிட்டு சென்று விட்டீர்கள், ஓடி வாருங்கள் சியாமலா. இது முன்னேற தமிழ் வானொலியில் பாடல்களை கேட்டுக்கொண்டு புதிய இணைந்திருக்கின்றோம். புதிய கேட்போம் இப்பொழுது.

0: வணக்கம் ராபிக்.
1: கலசம் ஐயா, உயரமா இருக்கு கலசம்.
0: கலசம் எதுல இருக்கும்?
1: அந்த கோயில் மேல இருக்கும் ஐயா, உயரமா உயரத்தில் இருக்கும் ஐயா.
0: உயரத்துல இருக்கும் கலசம். அது ஒரு இடம், அது அந்த இடத்தை தான் கேட்கிறேன் நான். கலசத்தை கேட்க திறந்து விட்டீர்கள். பெட்டியே எல்லோரும் கூறுவார்கள் இப்ப வந்து. சரி, மனித தமிழ் வானொலி வந்து புதியலில் சொற்களை கண்டுபிடித்துக் கொண்டிருக்கின்றீர்கள். இடையிடையே விகடங்களையும் பேசிக் கொண்டிருக்கின்றோம்.

0: பெட்டியை திறந்தவுடன் நாகப்பன் கண்டுபிடித்து விட்டார். கொண்டு வரங்க நாகப்பன்.
1: வணக்கம் ஐயா, சொல்லிட்டாங்களா நாலெழுத்துச்சொல்?
0: இல்ல சொல்லவில்லை, நீங்க தான் சொல்ல வேண்டும்.
1: கோபுரம்.
0: வாழ்த்துக்கள். அதுதானே இப்ப இவர் வந்து உடைத்து விட்டு போனார், கலசம் என்று சொல்லி. கலசம் என்றால் கலசம் இருக்கிற இடம் கோபுரம். அதை கூற வேண்டும், கோபுரம், உயரமான இடத்தை கோபுரம் என்று கூறுவோம். தனியா கலசம் இருக்கும் இடம் என்றால் கோபுரம் என்று கூறப்படுகின்றது. உயரம் அண்ணன் உயரம். வீட்டு கூரை என்று மகள் கௌரி கூறினார், வீட்டு கூரை உயரம் தான், அதை விட உயரமானது இருக்கின்றது. ஆனி சிகரம் வந்து வேறு, சிகரம் வந்து வேறு, இது உயரமான ஒரு இடம் கோபுரம். சரி, வாழ்த்துக்கள் உங்களுக்கு. வேறு பதம் ஒன்று தந்தேன், அந்த நிலம் என்னும் கூறவில்லை யாரும்.
1: தரைப்பகுதி வந்து சொல்லல, அதை யோசனை செய்து
0: வருகிறீர்களா? சென்று பாருங்க. மகான் வந்து வணக்கம். மகான் வணக்கம். வணக்கம் ஐயா. மகான்
2: வணக்கம். நீங்கள் கூறின நிலம் வந்து சதுப்பு நிலமா?
0: சதுப்பு நிலம் அல்ல. சதுப்பு நிலத்தை உபயோகிப்பார்கள் சிலர், அதுல சில பயிர்களை வளர்ப்பார்கள். ஒரு
2: அணைநிலம். உவர் நிலம் என்று சொல்றீங்களா?
0: உவர் நிலமும் அல்ல. உவர் நிலம் வந்து 5 எழுத்து 6 எழுத்து தான், ஆனா அதுவும் அல்ல. இது வந்து 7 எழுத்துக்களை கொண்டது. 7 எழுத்துக்களை கொண்டது. உபர்நிலமும் உபயோகப்படுகிறது, சதுப்பு நிலம் உபயோகப்படுத்துவார்கள், உபயோகப்படும். இது வந்து உபயோகப்படுத்தாமல் இருப்பது, உபயோகப்படுத்த முடியாமல் இருப்பது. இதிலிருந்து இந்த உபயோகத்தையும் பெற்றுக் கொள்ள முடியாது.
2: இன்னொன்று சொல்றதானே, நெல், நெல்லை, அந்த முல்லை, முல்லை.
0: அப்ப அது அது இல்லை, அது அது மருதம் முல்லை நீதல் அது அல்ல, அது அல்ல. பிரயோசனமானதானே, அதெல்லாம் பயன்படுத்தக்கூடியதானே, மக்கள் பயன்படுத்துவார்கள் தானே அந்த நிலங்களை.
2: சதுப்பு நிலத்துல வந்து கடல் நீரும்
0: அப்படி இல்லை, அவ்வளவு தூரம் நாங்கள் மேற்கெடுத்ததில்லை. இது ஒரு இலகுவான பதம், நீங்கள் தெரிந்து கொண்டு வாருங்கள். சரியா ஐயா?
2: சரி,
0: இந்த அர்த்தத்தை பார்ப்போம், கொண்டு வாருங்கள். நல்லது.
2: நன்றி நன்றி
0: நன்றி. வணக்கம். வணக்கம் செல்வகுமார்.
3: வணக்கம்பா. நலமா இருக்கீங்களாப்பா?
0: நாங்கள் நலமா இருக்கின்றது. பேர் என்ன படி இருக்கின்றார்? தூங்கி விட்டாரா? மாத்திரை போட்டு தூங்கிட்டார். இப்பொழுது என்ன கொண்டு வந்தீர்கள், பதம் கொண்டு வந்தீர்களா?
3: அப்பா கோபுரம். கோபுரம் பா,
0: கோபுரம்,
3: கோபுரம்,
0: கோபுரம்
3: இருக்கிற இடத்துல இடம் நீங்க அந்த கோபுரம்.
0: அது வந்து கூறிவிட்டாரு நாகப்பன். அழைப்பு பிந்தி விட்டது உங்களுக்கு முன்பே. அந்த நான் 7 எழுத்துக்களுக்கு நிலம் அதை கண்டுபிடித்து, 7 எழுத்துக்களை கொண்ட ஒரு இடம் அதை குறுனின் கண்டுபிடித்தீர்களா?
3: ஏழு எழுத்துக்களால்
0: ஆன ஒரு பதம் இருக்கின்றது. அது கூறுகின்றது என்னவென்றால், இந்த ஒரு இடம், இந்த இடத்திலே எந்த பயனும் நாங்கள் பெற்றுக் கொள்வதில்லை, நாங்கள் பயன்படுத்துவதும் இல்லை, அது அப்படியே கிடக்கிற ஒரு நிலம். அதை எப்படி கூறுவது? கூறினார்கள் சதுப்பு நிலம், உவர் நிலம்,
3: கேட்டிக்காரன்.
0: அதுதான் தரிசல் நிலம்.
3: நன்றி.
0: கேட்டிக்காரன் வந்த உடனே அடித்து விட்டார் இந்த மகனுக்கு செல்வகுமார். கேட்டிக்காரன் ஒரு புள்ளி. தரிசல் நிலம், பயனற்று கிடப்பது, பயன்படுத்தாமல் கிடப்பது, அதில் எந்த பயனும் கிடைக்காது எங்களுக்கு. தரிசல் நிலம் என்று கூறுவது. அதங்கே இருக்கு, தரிசா கிடக்கிறப்பா, தரிசல் நிலமா இருக்குது, கொஞ்சம் காணி என்று எல்லாம் கூறுவாங்க பயன்பாடு.
3: நாளைய பாடல் ரெண்டு புள்ளியா பையனுக்கு?
0: எப்படி ரெண்டு புள்ளி வரும்?
3: வந்த உடனே சொன்னா
0: ரெண்டு அதுவேறு அதுவேறு அது வந்தது நேற்று நடந்தது
3: பொட்டி
0: தரக்கிறது பொக்கிஷம்.
3: நன்றிப்பா.
0: சரி, ஒரு புள்ளி. இன்னொரு
3: பாடல் வந்து
0: கூறுங்க.
3: மலரும் வான் நிலமும் நிலவும், மலரும் வான் நிலவும், அந்த பாடல் அதுல பாண்ட பாடல்.
0: மகாகவி காளிதாஸ் அது திரைப்படுத்துவாரு.
3: அதே படம்
0: தான்ப்பா. நல்லது. இப்ப உங்களுக்கு 2 புள்ளி வேணும் என்றால் அடுத்த பதிலையும் கொண்டு வந்து கூறினால் ஒரு பதில் கிடைக்கும், ஒரு புள்ளி கிடைக்கும்.
3: சரிங்கப்பா, போயிட்டு சொல்லணுமாப்பா?
0: போயிட்டு வரலாமா? போயிட்டு வர.
3: சரிங்கப்பா, நன்றிப்பா, நன்றிப்பா.
0: வாழ்த்துக்கள். அடுத்த பதம், அடுத்த பதத்தை தருகிறேன். இது வந்து கோபுரம் கூறிவிட்டார்கள், தரிசல் நிலமும் குறிவிட்டார். எவ்வளவு கடினப்பட்டிருக்க, இலகுவாக பக்கத்தில் இருக்கிற காணியல் தரிசாக இருக்குன்னு. அடுத்த பதம், ஒரு மனிதர்கள் அணிந்து கொள்ளும் ஒரு பொருள், அதற்கு இப்படி ஒரு மூன்று எழுத்திலே ஒரு பதம் இருக்கின்றது. இது மனிதர்களால் அணியப்படுவது. குழந்தையிலிருந்து முதியோர் வரையும் அணிவார்கள், ஆண் பெண் இருபாலரும் அறிவார்கள். இதிலே கனடாவில் நாய்கள் கூட அணிகிறது. அதை அது எதுவாக இருக்கும்? மூன்று எழுத்துக்களை கொண்டது ஒரு பதம். இரண்டாவது பதம், ஆறு எழுத்துக்களை கொண்ட ஒரு நாயகன் ராமாயணத்திலே இருக்கின்றான். இறுதிக்கட்டத்திலே வருவானவன், இறுதிக்கட்டத்துக்கு உங்களை குறிப்பிட்டேன், இறுதிக்கட்டத்துக்கு தான் அவன் வருவான். அவனுக்கு ஆறு எழுத்துக்களால் ஒரு பெயர். அவன் யார்? ஒரு நாயகனாகத்தான் அவனை கணிக்கப்படுகின்றது. ராமாயணத்திலே வர வேண்டாம். எங்கே நாகப்பன்யா வந்து விட்டார், கொண்டு வாருங்கள். மாத்தி யோசியுங்கள், செல்லாது செல்லாது செல்லாது செல்லாது. இரண்டு பதம் முயற்சித்து விட்டீர்கள். அடுத்த பதம், அடுத்த பதம், அடுத்த பதம் கேட்டீர்களா? ஆறு எழுத்துக்களை கொண்ட ராமாயணத்தின் இறுதி பகுதியில் வரும் ஒரு நாயகன், ஆறு எழுத்துக்களை கொண்டவர். அது ஏழு எழுத்துக்களாலும் கூறலாம். எங்கே கொண்டு வாருங்கள் ராஜ்குமார், கொண்டு வாருங்கள்.
4: சட்டை, சட்டை
0: அல்ல அல்ல அல்ல. இன்னும் ஒன்று,
3: நன்றி நன்றி நன்றி.
0: மற்ற பதம் கேட்டீங்களா? ராமாயண
4: ஆறு எழுத்து நாய், ஆறு எழுத்து நாயகன் கேட்டீங்க.
0: அது ஏழு எழுத்துலேயும் கூறலாம் அவனை. அது இப்ப உச்சரிப்பை பொறுத்து ஏழு எழுத்துலேயும் அது வரலாம்.
4: ராமபிரானுங்களா?
0: ராமபிரான் இறுதிக்கட்டத்தில் வருகின்றார். இவன் ஒரு நாயகன் ஒரு தர். நல்லது, ஓடி வாருங்கள், கொண்டு வாருங்கள். இரண்டு பதங்கள் தந்திருக்கின்றேன், ஒன்று அணிவது, அடுத்தது ஒரு நாயகனின் பெயர் ராமாயணத்திலே உள்ளவர். கொண்டு ஓடுதல் தமிழ் சொற்களை கண்டுபிடித்துக் கொண்டிருக்கணும். புதிய பாடல்களை கேட்போம். பாடலை கேட்டு கேட்டுத்தான் நாங்கள் நிகழ்ச்சி

0: வணக்கம் சவுதி அரேபிய மன்னர் ஃபாரூக் அவர்களே.
1: வணக்கம் பாபா, அனைவருக்கும் அன்பு வணக்கம். நலம் நலமறி ஆவல்.
0: நலம் அறிந்து கொண்டோம், நலமாக இருக்கின்றோம்.
1: கண்டிப்பா அந்த நாளை எழுத்து காலுரைப்பா
0: இல்ல, அது நான் மூன்று எழுத்து தானே கூறினேன். காலுரை என்பது என்னிடம் இருக்கும் பதமாக, அது இல்ல வேறு ஏதோ இருக்கின்றது, அது அல்ல.
1: அது இல்ல வீரமாமுனிவர்,
0: வீரமாமுனிவர் வந்து ஆறு எழுத்துக்கு ஆறு எழுத்து கொண்டவர், ராமாயணத்துல வந்தவரா
1: நினைக்கிறேன்.
0: அவர் ராமாயணத்துக்கு வரவில்லை, அவர் வரவில்லை வீரமாமுனிவர், அவர் வேறு வருவார்.
1: நன்றி.
0: ஆக்களை மாற்றுறாங்க, நாயகர்களை மாத்தி விடுவாங்க, மாத்தி யோசிக்கிறா மாத்தி கொண்டு வராங்க. வாழ்த்துக்கள் மாணவி, வாழ்த்துக்கள். என்ன பாடல்?
1: சின்ன ஜமீன் உழப்பு புல்லாக்கு வாங்கித்தாரேன், உனப்பு புல்லாக்கு வாங்கித்தார ராசையா.
0: உனக்கு புண்ணாக்கா
1: புல்லாக்கு, புல்லாக்கு உனப்பு புல்லாக்கு.
0: அது என்னையா புல்லாக்கு?
1: புல்லாக்குண்டா அந்த ஒரு தோடு மாதிரி இருக்கும்.
0: அப்படியா மாட்டுக்கு
1: வருவதா? ஆமா மாட்டுக்கு வருவது. காமெடி பாடல். உனப்பு புல்லாக்கு
0: வாங்கித்தாரேன். நல்லது.
1: ஆமா
0: நன்றி. நல்லது நல்லது என்று வாருங்கள். அடுத்தவர் வந்து விட்டார், ஆரண்டு பார்ப்போம். அவரை சூடு பிடிக்கின்றது. வணக்கம் செல்வகுமார்.
2: வணக்கம்பா.
0: இரண்டாவது புள்ளியை பிறப்பு
2: மூன்றெழுத்து சொல்லுவாங்க வந்து ஆடை. மூன்றெழுத்து சொல்லு வந்து ஆடையா அணிகலமாப்பா? அனைவரும் போடுவாங்கன்னு சொன்னீங்க.
0: அனைவரும் எவ்வளவு அது ஆடையா இருக்கலாம், அணிகலனா இருக்கலாம், அது சொல்லலாம்.
2: சரிங்க.
0: உபயோகிக்கும் ஒரு பொருள்.
2: பொருள்
0: ஆண் பெண் இருவா சிறுமியில வந்து இறந்ததன் பின்னும் அது அணிந்திருப்பார். இறந்தவருக்கும் அது அணிவிக்கப்படும்.
2: இறந்தவருக்கும்
0: அதுல வந்து ராமாயணத்துல
2: விலங்குகள் வேற, விலங்குகள் வேற போடுறாங்க, நாய்கள்.
0: அது கனடாவிலே விலங்குகளும் அணியும். ஒரு பெரிய செல்வந்தர்கள் அந்த நாயகம் செல்வமா வழக்கு நாய வழியை கொண்டு போது அதெல்லாம் அணிந்து கொண்டு போவார்கள். டெக்கரேட் பண்ணிக்கொண்டு சோடிச்சு
2: ஜட்டி ஜட்டியாப்பா ஜட்டியா
0: ஜட்டி நாய்க்கு போட்டா என்ன செய்யும்? அது ஜட்டியோட போயிருந்தா கபடி பொறுப்பு தெரியாது அதுக்கு. ஜட்டி ஜட்டி தமிழ் சொல்லு, ஜட்டி தமிழ். ஆனால் ராமாயணத்தில இதற்கு பெரும் மதிப்பு உண்டு. ராமாயணத்தில இதற்கு பெரிய மதிப்பு உண்டு. ராமாயணத்தில பெருமதிப்பு கொண்டது. அடுத்தது ஏழு எழுத்துக்களை கொண்டு ஆறு, ஏழு எழுத்து அறலையும் சொல்லலாம், ஏழையும் சொல்லலாம். ராமாயணத்தில் இறுதி நேரத்தில் வருகிற ஒரு நாயகன். ஓடி வாருங்கள். சட்டியையும் கொண்டு வராங்களா இவங்கள? எங்கே மஞ்சுளா அவர்தான் இங்கே காணவில்லை.

0: அடுத்து ஒரு பாடல் இடைவரி இருக்கின்றது. அந்த பாடல் இடைவரி என்னவென்றால், கண்ணோடு கண் நோக்கி பண்பான பெண் கொண்ட காளைக்கு மோகம் வரும், அன்பான மாப்பிள்ளை ஒன்றாகும் நேரத்தில் ஆசைக்குள் அச்சம் வரும். கண்ணோடு கண் நோக்கி பண்பான பெண் கொண்ட காளைக்கு மோகம் வரும், அன்பான மாப்பிள்ளை ஒன்றாகும் நேரத்தில் ஆசைக்குள் அச்சம் வரும். கொண்டு வாருங்கள் இந்த பாடல். என்ன பாடல் என்று நாகப்பன் வந்து விட்டார். வணக்கம் வணக்கம் நாகப்பன். வணக்கம் ஐயா நாகப்பன். நாகப்பன் வணக்கம் ஐயா. வணக்கம்.
1: ராவணனின் மகன் இந்திரஜித்.
0: கட்டிக்காரன் வாழ்த்துக்கள் இந்திரஜித். இந்திரஜித் இறுதியில பலர் வந்தார்கள், அதுக்குள்ள இவரும் ஒருவர். இந்திரஜித் என்னும் கூறலாம், இந்திரஜித்து என்றும் கூறலாம். வாழ்த்துக்கள் அதை கண்டுபிடித்து கூறியவைக்கு. இதுக்குள்ள வீரமாமுனி வீரர்கள் அவனு வந்து புகுத்துறாங்களே, இவங்களை என்ன செய்யலாம் ஐயா? வீரமாமுனிவர் யாரு, இந்திரஜித் யாரு?
1: அதாவது மாத்தி யோசி மாத்தி யோசி.
0: சரி, அடுத்த பதம் கண்டீர்களா? மூன்று எழுத்து பதம்,
1: நாலு எழுத்து பதம்.
0: சரி,
1: அது அணிகலன்னா?
0: அணிகலன் அணிகலன் இல்லை, அணிகலன் அல்ல, ஆனா உபயோகிப்பது. ஆனால் அது ராமாயணத்திலே ஒரு புனிதம் பெற்றது. ராமாயணத்தை கொண்டு பாருங்க. மூன்று எழுத்துக்காக கொண்டது. கடிகாரம், கடிகாரம் நாகப்பன். நாகப்பன் ஹீரோ நாகப்பன் தான். எங்கே அன்பு மகள் கௌரியை காணவில்லை, இணைப்பு அவருக்கு தெரியா கிடைக்கவில்லை போல் தெரிகின்றது. பாருங்கள், வந்து இணைந்து கொள்ளுங்கள். இந்த பாடலை மீண்டும் ஒரு தடவை கூறுகிறேன், கேட்டு பாருங்கள். இந்த பாடல் நல்ல பாடல், உங்களுக்கு இந்த பாடலும் இனிமையான பாடல், இலக்கிய சுவை கொண்ட பாடல்களைத்தான் தருவேன் நான். நல்ல பாடல். இப்ப இரண்டு நாட்களுக்கு முன்பும் இந்த பாடலை ஒருவர் கேட்டிருந்தார். கண்ணோடு கண் நோக்கி பண்பான பெண் கொண்ட காளைக்கு மோகம் வரும், அன்பான மாப்பிள்ளை ஒன்றாகும் நேரத்தில் ஆசைக்கும் அச்சம் வரும். கண்ணோடு கண் நோக்கி பண்பான பெண் கொண்ட காளைக்கும் மோகம் வரும், அன்பான மாப்பிள்ளை ஒன்றாகும் நேரத்தில் ஆசைக்குள் அச்சம் வரும். என்ன பொருள் பொதிந்த வார்த்தைகளை கவிஞர்கள் தந்திருக்கின்றார்கள் அப்பா. சா, இது கவிஞர் கண்ணதாசன் அவர்களுடைய வரியிலே வருகின்றது இந்த பாடல். கொண்டு வாருங்கள். இங்கே அடுத்த பதத்துக்கு செல்லுவோம். ஒரு பதம் கூறிவிட்டார் இந்திரஜித் என்றதை கண்டுபிடித்து கூறிவிட்டார். அடுத்த பதம் ஐந்து எழுத்துக்களை கொண்டது. வாழ்வில் ஒரு தடவை எங்களுக்கு வந்து போகும் திருநாள்களிலே இதுவும் ஒன்று. ஆனால் இது ஐந்து எழுத்துக்களால் ஆக்கப்பட்டிருக்கின்றது. வாழ்வில் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் வருகின்ற பண்டிகைகள் பல விழாக்கள், சந்தோஷமான விழாக்கள் போல இதுவும் ஒரு விழாவாக செய்யப்படுகின்றது. இதுவும் ஒரு திருநாள் எதுவாக இருக்கும்? ஐந்து எழுத்துக்களை கொண்டது. கொண்டு வாருங்கள், ஓடி வாருங்கள். செல்வகுமார் ஓடி வர வேண்டும். ஆர்வரப்பு உண்டீர்கள். ராஜ்குமார் கொண்டு வந்து விட்டார். வாருங்கள் ராஜ்குமார்.
2: ஐயா கனையாளி, கனையாளிங்களா? கனையாளி,
0: கனையாளி எத்தனை எழுத்து ஐயா?
2: ஐயா நீங்க
0: மூன்று எழுத்துலதான் கூறுங்க இந்த பொருள். மனிதர் பாவிப்பது
2: கனை. ஆமாங்க ஐயா, கனையாளி மூன்று எழுத்து தானுங்கய்யா?
0: எப்படி எழுத்தா? கனையாளி, கனையாளி நான்கு.
2: ஓ, நான்கா? நன்றி, நன்றிங்க.
0: ஆனால் ஆனால் கனையாளி குழந்தைகள் பாவிப்பார்களா இல்லைத்தானே?
2: அதுதான் மோதிரம், மோதிரமா போடுவாங்க
0: இல்லைங்களா? மோதிரத்துக்கு கனையாளி என்ற பெயர் எங்கே உச்சரிக்கப்படுகின்றது என்றால், மாற்று ஆணும் கணவனும் மனைவியும் கணம் பெண்ணும் ஆணும் மாற்றிக்கொள்ளும் மோதிரத்தை கனையாளி என்று கூறுவார்கள். அந்த சொல் அங்கேதான்
2: வர்றது, ராமாயணத்துல வர்றதுனால நான் சொன்னங்கய்யா.
0: ராமாயணத்திலே கனையாளி மாற்றிக்கொள்ளவில்லையே, யாரும் யார்
2: மாற்றினார்? அவர் அனுமன், அனுமன் அனுமன் பாக்குறாரு இல்லைங்க, கனையாளி
0: அவர் அவர் கனையாளி சாரி. ஆனால் அது நான்கு எழுத்து, இது சாதாரண குழந்தை. அது குழந்தை வந்து கனையாளியே இருக்காதானே குழந்தையிடம்? குழந்தை வந்து இறந்து முதியோர் வரைக்கும் பாவிப்பார்கள். அவர் முதியோர் இறந்து விட்டால் கூட அவருக்கு அதை அணிவித்து விடுவார்கள்.
2: ஓ,
0: அப்படி இருக்கின்றது.
2: வேட்டி வேட்டி வேட்டி வராது.
0: சின்ன பிள்ளைகளுக்கு வேட்டி, சின்ன குழந்தைகள்
2: அணைய மாட்டாங்க.
0: யோசிக்க வேண்டும், சுலபமானது. ராமாயணத்திலும் இந்த படம் பாவிக்கப்படுகின்றது, கணையாளி என்ற பெயர் பெறுவது எப்பொழுது என்றால் தெரிந்து கொள்ள வேண்டும். கணையாளி என்பது எதுவென்றால் அந்த கணவன் மனைவியாக மாறும் பொழுது ஆணும் படம் மாற்றிக்கொள்ளும் மோதிரம். அந்த மோதிரம் மாற்றுவதற்கு அந்த நேரத்தில் அதற்கு பேர் சொல்லுவது. இப்ப நீங்க கடையிலேயே கணையாளி என்று மோதிரம் எல்லோரும் அணியலாம். கணியாளி அதை அறிந்த விட்டவர்களுக்கு தான் அது அந்த மோதிரமா இருக்கும். அதை கையில மாற்றியவர்களுக்கு அதுக்கு கணையாளி என்று பெயர் வரும்.
2: சரிங்க சரிங்க, நன்றிங்க நன்றி
0: நன்றி நன்றி. தெரிந்து கொள்ளுங்கள் இளைய தலைமுறைகள்,
2: நன்றிங்க.
0: கொண்டு பாருங்கள். அடுத்தது நான்கு ஐந்து எழுத்துக்களை சொன்ன கொண்ட பதம், அது என்ன பதம் என்ன? வாழ்க்கையில நாங்கள் கொண்டாடுவது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே வருடம் ஒரு தடவை வரும் அது அந்த விழாவும். வாழ்க்கையிலே வருடத்திலே எத்தனை விழாக்கள் வருகின்றது? ஒவ்வொரு தடவை வருகின்ற நல்ல நாள், பெரிய நாள், சிறந்த நாள், மகிழ்வான நாள், கொண்டாட்ட நாள் என்றாலும் கூறுவோம். அதிலே ஒன்று மிகவும் இலவமானது. ஓடி வாருங்கள். பாரவுக்கு அந்த நாள் வந்துவிட்டது, வந்துவிட்டார் பாரம். வந்துவிட்டது அந்த நாள் என்ன நாள்?
2: திருமணம்.
0: அப்படியா?
2: திருமணம்.
0: திருமணம் ஒவ்வொரு வருஷமும் செய்வார்களா?
2: ஓ, அப்படி சொல்லுங்க. திருமண நாள் கொண்டாடுறோம், ஒரு வாழ்க்கையில ஒரு தடவை நடக்கும்.
0: திருமணு கூறினேன், நீங்கள் ஆறாளத்திலே கொண்டு வந்து விட்டீர்களே. திருமண நாள் நான் கொண்டது ஐந்து.
2: ஐந்து, சரிப்பா. மீண்டு
0: வருகிறேன். விஜயகௌரி அழைக்கிறீர்களா? இது முந்தையர் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவையில் இணைந்து கொண்டு கதம்பத்திலே கண்டுபிடித்தலில் இருக்கின்றோம். விரைவில் நிறைவுக்கு வர இருக்கின்றது, கொண்டு வாருங்கள். இரண்டு மூன்று தேடல் உங்களிடம் இருக்கின்றது, கொண்டு வாருங்கள்.

0: இனிமை இனிமை இனிமை என்று அந்த பதத்தை யார் கொண்டு வருகின்றீர்கள் என்று பார்த்தால், யாரும் கொண்டு வரவில்லை. என்ன காரணம்? கடுமையாக இருக்கின்றதா? இல்லை. ஷியாமலா வந்து விட்டார். வணக்கம் ஷியாமலா. முதலே
1: அப்பா, புத்தாண்டாப்பா?
0: புத்தாண்டு என்னிடம் இருக்கிறது புத்தாண்டு அல்ல. என்னிடம் இருப்பது அது அல்ல. அது ஒரு திருநாள். இப்ப பொங்கல் திருநாள், தீபாவளி, தாய் திருநாள் போன்று இது ஒரு திருநாள், ஒரு நாள். அது அது இதுல காணவில்லை. அந்த மூன்று எழுத்து பதம் கண்டீர்களா? இன்னும் அது சரியான பதம் உங்களிடம் இருக்கு. அது மூன்று எழுத்தை கொண்டதம்மா. ஆண் பெண் இருபாராரும் அணிவது, சின்ன குழந்தையிலிருந்து முதியோர் வரை அணிவது, அது இறந்தாலும் கூட அணிவித்து விடுவார்கள். அதை இதிலே எங்கே ராமாயணத்திலே அந்த அந்த பொருளுக்கு பெரும் மதிப்பு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. மூன்று எழுத்தை கொண்டது. இல்ல, உங்களிடம் இருக்கின்றது. அது இப்பொழுதும் இருக்கின்றது, வீட்டிலேயும் இருக்கின்றது. திரும்பி பார்த்தா தெரியும். அணிகரணி ஆடை அணிகள் என்று நான் கூறவில்லை. உபயோகிக்கும் ஒன்று, உபயோகிக்கும் பொருள். என்னமா
1: என்ன
0: சமயத்தை ராமாயணத்திலே விபூதிக்கு சந்தர்ப்பம் இல்லை. தெரிந்து கொண்டு வாருங்கள். நன்றி மகளே, தெரிந்து கொண்டு வாருங்கள். எங்கு நாகப்பன் கொண்டு வந்து விட்டார் போல் தெரிகிறது. வணக்கம் நாகப்பன். நாகப்பன் வணக்கம். என்ன நடந்தது உங்களுக்கு? வணக்கம் நாகப்பன். பூமாலை சின்ன பிள்ளைகளுக்கு போடுவார்களா? குழந்தை பிள்ளைகளுக்கு ஏன் போடுகிறார்கள்? அது எதுவும் பண்டிகைகள். இது வந்து தினமும் உபயோகிக்கிறதுல உண்டு. இப்பதான் உங்கள் வீட்டிலேயே இருக்கின்றது. நீங்கள் எல்லோரும் உபயோகிக்கின்றீர்கள். அதை நாங்கள் எல்லோரும் உபயோகிக்கின்றோம். அந்த சொல்லுத்தான் தமிழ் சொல் என்ன? அந்த சொல்லை நாங்கள் பாவிப்பதே குறைவு. ஆனால் எங்கள் முதியோர்கள் பாவிக்கின்றார்கள் அந்த சொல்லை. அது எங்கள் பாரம்பரிய சொல்லு. ராமாயணத்தில் உள்ளதுக்கு பெருமதிய மரியாதை உண்டு, பெருமதிப்பு உண்டு. சங்கு சங்கு சின்ன பிள்ளைகள் பாவிக்கணுமா? இறந்த முன்பு அதை சங்கைய களத்தில் கட்டி விடுவார்களா? இல்ல தானே, கையில கட்டி விடுவார்கள். அதை உபயோகிக்கிறார்களா? இல்லை தானே. சரி, மீண்டும் பாருங்கள். மற்றது அந்த திருநாள் கண்டுபிடிக்கவில்லை. இன்னும் பாடல் கொண்டு வரவில்லை. இருக்கின்றதெல்லாம் ஒளிவாருங்கள். ஒன்றியல் தமிழ் வானொலியில் இணைந்து நீங்கள் பதங்களை பொருட்களை கண்டுபிடித்துக் கொண்டிருக்கும் வேளையில் ஒரு பாடலை தருகிறேன். அந்த பாடலை கேட்டுக் கொண்டு வருவோம். வணக்கம் ஃபாரூக்.
2: அப்பா, பூணூல்ப்பா, பூணூல்.
0: பூணூல் ஆரையா போடுவது? சின்ன பிள்ளையிலேருந்து போடுவார்களா பூணூல்? அது இல்ல, நீங்க போடுவீர்களா?
2: இல்ல இல்ல,
0: நாங்கள் போடுகிறோம். நாங்கள் போடுவோம். அது ஒரு மதத்தை மதத்தார். நான் அப்படி நான் மதத்தோடு சம்பந்தப்பட்டேன்னு கூறியிருப்பேன். அது அல்ல மானே.
2: நன்றிப்பா, நன்றி.
0: உங்களிடம் இருக்கின்றது, இப்பொழுதும் இருக்கின்றது, உங்களிடம் இருக்கின்றது. திரும்பி பார்த்தாலே தெரியும். அதை கொண்டு வருவாருங்க. இன்னொரு தகவலை தரலாம் என்றாலும் அதை தரக்கூடாது. தந்தாக்கு பிடிச்சு போடுவீங்க.

0: அவருக்கும் ஞாபகம் இல்லை போல் தெரிகின்றது. பாடல் கொண்டு வரவில்லை இன்னும் நீங்கள், அது என்ன பாடல் என்று நான் கூறுகின்றேன். அந்த பாடல் காதல் விளையாட கட்டிலிடு கண்ணே, தூய மகனாட தொட்டிலிடு கண்ணே என்ற பாடல். காதல் விளையாட கட்டிலிடு கண்ணே என்ற இடத்திலேதான் அந்த பாடல் ஒரு சரணம் வருகின்றது. கண்ணோடு கண் நோக்கி பண்பான பெண் கொண்ட காளைக்கு மோகம் வரும், அன்பான மாப்பிள்ளை ஒன்றாக நேரத்தில் ஆசைக்குள் அச்சம் வரும் என்ற காட்டுராணி திரைப்படத்து பாடல். அநேகம் காற்றலைக்கு வரவில்லை என்று கூற முடியாது, காற்றலைக்கு வந்த பாடல். நாங்கள் எப்பொழுதும் முதல் வரிகளை அவதானிப்பது உண்டு, அந்த பல்லவியை ஞாபகத்தில் வைத்திருப்பது உண்டு, சரணங்களை ரசிப்பது உண்டு. கேட்டு ரசி வாகா சிறப்பு நல்ல பாடல் என்று கூறுவோம், ஆனால் மனதில் துணிக்காது. அங்கேதான் இடம் இருக்கின்றது, அந்த ஆரம்பம் தெரியும், சிலருக்கு முடிவும் தெரியும். இடைப்பாடல் தந்தேன், அதை அந்த புள்ளி யாருக்கும் சேராது, அது எனக்கு தான் சேரும். ஏனென்றால் நானும் உங்களோடு தான் இருக்கின்றேன், நான் பார்த்து போட்டு அங்கே கொண்டு வாருங்கள், பழங்களை கொண்டு வாருங்கள். இரண்டு பழங்கள் உங்களிடம் இருக்கின்றது. ஒன்று அந்த மூன்று எழுத்து பதம் என்ன, உங்கள் வீடுகளிலே உங்களுடைய தினமும் அதை நீங்கள் உபயோகிக்கின்றீர்கள், இப்பொழுது தினமும் அதை உபயோகிக்கின்றீர்கள். சரி, இன்னும் ஒரு தரவு தருகின்றேன், நீ உடனே கண்டுபிடிக்கக்கூடியவர்கள் வெளியே போகும்போது அதை உபயோகிப்போம், அவரை உள்ளே கொண்டு வர மாட்டோம். இப்பொழுது உங்களுக்கு புரிந்திருக்கும் என்று எண்ணுகின்றோம். அடுத்தது அந்த நாள் எதுவென்று கூற வேண்டும், அதையும் நீங்கள் கூறவில்லை என்னும் நானே கூறி முடித்துவிட்டு பாடலுக்கு வர இருக்கின்றேன். நேரம் நெருங்கி கொண்டு வந்தபடியார் யாருக்கும் புள்ளிகள் அதிலே கிடைக்க சந்தர்ப்பம் வராது. அதாவது வந்து அந்த மூன்று எழுத்துக்கள் கொண்டது பாதணி என்று கூறப்படுகின்றது. பாதத்திற்கு அணிவது பாதணி. அந்த பாதணியைத்தான் ராமரிடம் இருந்து பெற்றுக் கொண்டு வந்து அரசோச்சி அரச சிம்மாசனத்தில் வைத்து பணி புரிந்தான் அரசு புரிந்தான் பரதர். வணக்கம் வணக்கம் ஞானதேவரன்.
1: வணக்கம் அப்பா, இனிய பிற்பகல் வணக்கம்.
0: இனிய பிற்பகல் வணக்கத்தை தந்த உங்களுக்கு நானும் தருகின்றேன். நலமாக இருக்கின்றீர்களா?
1: நலமாக இருக்கேன் அப்பா.
0: ஒரே அம்மா என்ற வாழ்த்துக்களோடு இரவு முதலாக விளையாடி கொண்டிருந்தீர்கள் இல்லையா?
1: ஆமாப்பா, கொஞ்சம் அசந்துட்டப்பா.
0: சரி சரி, நலமாக உங்களுக்கு பதங்கள் என்னவென்று கேட்டீர்களா?
1: கேட்டேனப்பா. அந்த மூன்றெழுத்து வந்து பாதுகையப்பா.
0: பாதணி என்று கூறுவது பாதகை, சொன்னது பாதகை, ஆனால் பாதணி. பாதகை வந்து வந்துபோற இடத்துல வருகின்றது. பொதுவாக பாதணி எழுதியுள்ள பாதணியை வெளியே கலட்டி விட்டு வாருங்கள். பாதகை என்பது வேறு, பாதத்துக்கு அணிவதுதான் அதுக்கு வேறு கருத்துக்கள் வர்ற இடத்துல, அது சில இடத்திலேதான் அது பாதிப்போம். குழந்தைகளுக்கு பாதிக்கணும், இறந்த பின்பு கூட அவருக்கு பாதணி போட்டுத்தான் அனுப்புகிறோம். பாதணி என்பது சரியான, அதனால் உங்களுக்கு அது ஒரு புள்ளியை தர விரும்புகிறேன். நல்லது, வந்த வந்த விரங்கையோட போக கூடாது. பாத அணி இறுதியிலே நான் இன்னும் ஒரு தரவு கொடுத்திருந்தேன், அது கூறிக்கொண்டு வர இருந்தார்கள். சியாமலா வருகின்றார், அவர் கொண்டு வருகிறார் என்று எண்ணுகிறேன். அவருக்கும் கூறினார், அதாவது வெளியே செல்லும் போது அணிந்த இறுதியாகத்தான் அந்த தரவு தந்தேன். நாங்கள் வெளியே சென்று வரும்போது வீட்டுக்குள்ளே கொண்டு வர மாட்டோம், கலந்து விட்டு வந்து வருவோம். சரி, அப்ப நாளைக்கு என்ன பாடலை கேட்க போகின்றீர்கள்?
1: நிழல்கள் படத்துல வந்து இது ஒரு பொன்மாலை பொழுது.
0: ஓ, இது ஒரு பொன்மாலை பொழுது என்று இங்கே சரியான உஷ்ணமான மாலையா வரப்போகுது உங்களுக்கு?
1: பொன்மாலையா வரும்பா உங்களுக்கு?
0: இல்லையா, இல்ல கூடிக்கொண்டு போகுது, 30க்கு வந்து விட்டோம்.
1: கூடிக்கட்டும்
0: இருக்கும் இந்த இன்று நாளையெல்லாம் கூறுவோம். ஆனா இரவுக்கு குளிர்ந்து விடும், நல்ல இருக்கும். அடுத்த விதம் பண்ண வந்தீர்களா? அந்த அந்த மக்களுடைய வாழ்க்கையிலே வாழ்க்கை வாழ்வில் ஒரு தடவை, வருடத்துக்கு ஒரு தடவை வருகிற ஒரு நாள், அது எந்த நாள்?
1: வருடத்துக்கு ஒரு தடவை மட்டுமாப்பா? சரிப்பா, நான்
0: வருகிறேன் பாருங்கள். எங்கே சியாமலா நீங்கள் வந்தீர்கள், வரலாம் இப்பொழுது, ஓடி வாருங்கள், உங்கள் பதிலை கொண்டு வாருங்கள். சியாமலா, உங்கள் பதிலை கொண்டு பாருங்கள் மகளே. சரியாக கொண்டு வந்தீர்கள் பதில் என்று எண்ணுகின்றேன். இல்லாதுவிட்டால் நான் கூறிவிட்டு நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வரும்படி உங்களுக்கு பாடல்கள் தர வேண்டும் அல்லவா? பாடல்கள் கேட்பீர்கள் தானே, இறுதி வரை இருந்து இணைந்தவர்கள். அங்கு படாது விட்டால் நான் கூறுகின்றேன் என்று எங்கள் மொழியல் தமிழ் வானொலியிலே அந்த நாளை கொண்டாடுகிறார்கள் இருவர். அது எந்த நாள்? பிறந்த நாள் என்று சொல்லப்படுகிறது. அது பிறந்த நாள் வந்து ஆறு எழுத்திலே வருகின்றது. ஆனால் அது ஐந்து எழுத்திலே நான் உபயோகிப்பேன் இப்பொழுதும். அகவை நாள், அகவை நாள் என்று கூறப்படுது. வருடம் ஒரு தடவை வருவது சிறந்த நாள், திருநாள், பெருநாள், கொண்டாடும் நாளாக இருக்கின்றது. எல்லோரும் பிறந்த நாள் ஹாப்பி பர்த்டே தான் கூறுவார்கள். அதனுடைய சரியான பெயர் அகவை நாள். சரியான பதம். வணக்கம், வணக்கம், வணக்கம். அழைப்பில் வந்தவர் யாரோ, அழைப்பில் வந்தவர் யாரோ தெரியவில்லை. மீண்டும் வர வேண்டும். அகவை நாள் என்று கூறப்படுவது அதுதான். வாழ்க்கையில் ஒரு தடவை வருகின்றன. அதனால் என்று நாங்கள் பார்த்து கண்டுகொண்ட பதங்கள் கணை, மிஞ்சி, இஞ்சி. எங்கே சியாமலா வாருங்கள், சியாமலா, சியாமலா, என்ன கூறுங்களம்மா, சியாமலா. பாதுகை என்றும் கூறலாம், பாதணி என்று கூறலாம். நாங்கள் பாதுகை என்று கூறுவதில் அது வேறு இடத்தில் ஒரு புல்லப்படும் இடத்தில் மேல்நீட்டப்படும் இடத்தில் பாதகை கூறுவார்கள்.
2: பாதணி சொல்லலாம்,
0: பாதணி. நீங்க வரும்போது வீட்டில் உள்ள வரும்போது வெளியே கலட்டி விட்டு வருவீர்கள். அதே போன்று அடுத்த நாள் சரி, என்னம்மா,
2: பிறந்த நாள்,
0: பிறந்த நாள், சரி, பிறந்த நாள் சரி. ஆனால் அது எத்தனை எழுத்து? நான் ஐந்து எழுத்து தந்தேன், நீங்கள் ஆறு எழுத்துலேயே தருகின்றீர்கள். அப்பா
2: காட்டு,
0: அப்பா காட்டளையில் பிறந்த நாள் வாழ்த்துக்களை செய்யும் பொழுது எப்படி கூறுவார் அந்த நாளை? அகம்மகளும் தன்னுடைய அகவை நாளை அகத்தினிலேயே கொண்டாடுகின்றனர். அகவை நாள் என்றுதான், அதுதான் சரியான பதம் தமிழிலே வருகின்றது. அகவை யாரும் கூறவில்லை, நான் தான் இந்த இரண்டு பதத்தையும் கூறியிருந்தேன். பாதரட்சை என்று நீங்க கூறியபடியால் உங்களுக்கு ஒரு புலி ஞானசேகரன் பாதுகை என்று பாதரட்சை என்பார்கள், பாதணி என்று சொல்வோம். பாதுகை வந்து அந்த இடத்திலேதான் இந்த பாதுகை வருகின்றது. புனிதமாக ராமருடைய பாதத்திலே இருந்ததை தன் கையாலே எடுத்துக்கொண்டு தலை மீது வைத்துக் கொண்டு வந்து அரியணையில வைத்து புனிதமாக காத்துக்கொண்டு பாதகை, அது அந்த இடத்திலே அது உபயோகிக்கப்படுது. பாத அணி வந்து எப்போது உபயோகிக்கும்? செருப்பு, செருப்பு என்று சொல்லுகிறோம். செருப்பு என்றதெல்லாம் அது எங்களுக்கு தமிழ் சொல்ல பாதணி. முதியவர்கள் கூறுங்க, பாதணியை கழட்டி விட்டு வாப்பா என்று கூறுவார்கள். ஆலயத்துக்குள்ளே அதை எடுத்து ஒன்று போக மாட்டோம், வீட்டிலுள்ள வரும்போது. பாதணி என்பது சரியான தமிழ் பதமுகளே. மற்றது அகவை, அகவை நாள் என்று கூறிக்கொள்ளுங்கள். அகவை நாள் பாருங்கள், இந்த வீட்டினுள்ள இருக்க சீரகம் என்று இருக்கின்றது தெரியுமா? நச்சீரகம் என்று சீரகம் கூறுவார்கள் சமையல். சீர் அகம் உள்ளம், அகத்தை, உள்ளுறுப்புகளை, அகத்தை சீர்படுத்துனது நல்லது நாள். சரி, உங்களுக்கு என்ன என்ன பாடல் வேண்டும் என்று, இன்று என்ன பாடல் வேண்டும்? ஆமா ஆமா ஆமா ஆமா, முடிவடைந்து விட்டது. நல்லொரு பாடல். இந்த பாடலை கேட்கும் பொழுது எனக்கு ஒருவருடைய ஞாபகம் வருவது உண்டு, பாடசாலை காலகத்தில். நீ என்னோட பாடசாலை வாழ்க்கையில் உள்ள நண்பர் தோழர் தோழியர்களுக்குள்ளே நண்பாக பாடக்கூடிய அந்த பிள்ளை உண்டு. அவருக்கு பெயர் ஈஸ்வரி, ஆனா அந்த பாடல் எல்லா பாடம் நாங்கள் உடனே நீயே கதி ஈஸ்வரி சண்டை வந்துடும்
2: எங்களுக்கு.
0: அவர் கிண்டது பாடல் கண்ட உடனே எடுப்போம் இந்த பாடலை. அப்ப இந்த வயசு அப்படியான காலத்தில் நன்றாக பாடுவார் அவர். எங்கே எப்படி இருக்கின்றார் என்று எனக்கு தெரியாது, எங்கேயும் தெரியாது. நீய கதி ஈஸ்வரி என்று உங்களுக்கு இந்த பாடல் வேண்டும். நல்லது நாளே சென்று பாருங்கள். வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். இன்று புள்ளிகளை பொறுத்தவரையில் நாகப்பன் அவர்கள் நான்கு புள்ளிகளை பெற்று வெற்றி பெற்றிருக்கின்றார். மற்றவர்கள் எல்லோரும் ஒவ்வொரு புள்ளிகள் தான் பெற்றிருக்கின்றார்கள். நாகப்பன் ஒருவர் மட்டும் நான்கு புள்ளிகளை பெற்று வீரன் வெற்றி வீரன் விழா கொண்டாடுற நாயகனாக வந்துவிட்டார். வாழ்த்துக்கள் அவருக்கு. மற்றவர்கள் ஒவ்வொரு புள்ளி பங்கு பெற்றவர்கள் ஒவ்வொரு புள்ளியை பெற்றிருக்கின்றீர்கள். சரி, அடுத்து யாருக்கு பாடல் வேண்டும்? ஓடிவாருங்கள் ஓடிவாருங்கள் ஓடிவாருங்கள். பாடல் கேட்பவர்கள் வந்து பாடலை தரலாம். உங்கள் பாடல் ஒளிபரப்பி நான் காற்றிலே நிறைவுக்கு கொண்டு வர எண்ணுகின்றேன். ராபிக் வந்தீர்கள், பாடல் கேட்க எங்கே சென்று விட்டீர்கள்? வாருங்கள் ராபிக். இனிமையான நேரம் என்று கேட்டு மகிழ்ந்தோம். பாடல் ஆரம்பித்தால் நான் இடையிலே நிறுத்துவது கடினம். அதனால் பாடலுக்கு வருபவர்கள் ஓடி வந்து பாடலை தெரிவு செய்து தந்துவிட்டு செல்லுங்கள், ஓடி வாருங்கள். இது முன்னிறு தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் செய்தியில் கலம்பம் நிகழ்வு நிறைவுக்கு வந்துவிட்டது. இப்பொழுது அன்பு உறவுகள் விரும்பும் பாடலை விரும்பியவர்கள் வந்து கேட்கலாம். இன்று பங்கு பற்றியவர்கள் விரும்பியபடி கேட்கலாம். அவர்களுக்காக தரும் வேளையிலே ஒரு பாடலை தந்திருக்கின்றார். எங்களுடைய ஷியாமலா மட்டும் ஒரு பாடல் வந்துடுது. நாகப்பன் ஓடிவாருங்கள், நீங்களும் பெற வேண்டும். நீங்கள் தான் வெற்றியாளர் என்று உங்களுக்கு பாடலை தர காவல் காத்துக் கொண்டிருக்கின்றேன். ஞானதேரன் மகன் வந்துடும். மகன் கூறுங்கள். ஞானதேரன்,
1: நவகிரகம் படத்திலிருந்து உன்னை தொட்ட காற்று வந்து என்னை தொட்டது,
0: அதைத்தானே நீங்கள் நேர் நேரத்தில் கேட்டிருக்கிறீர்கள்?
1: கேட்டுட்டேன்,
0: எழுதியிருக்கிறீங்க. கேட்ட உங்களுக்கு ஞாபகம் இல்ல, அப்பாவையும் ஞாபகம் இருக்கு,
1: மறந்துடுவான்.
0: இருந்தாலும் அப்பாவுக்கு வயசாகிவிட்டது, ஞாபகம் இல்ல. இதே இப்படி பழமொழி, அப்பாவுக்கு
1: வயசாகிவிட்டது. உன்னை காணாத கண்ணு, அந்த பாட்டு
0: நல்ல ஒரு பாடல் ஐயா. உன்னை காணாத கண்ணும் கண்ணல்ல, நல்லது ஒரு பாடல். இந்த பாடல் காணாத கண்ணும் கண்ணல்ல, உன்னை நல்ல பாடல் கிடைக்கும் உங்களுக்கு. அடுத்த பாடல யாரோ ஒருவர் அழைத்துவிட்டு செல்வனர். வாழ்த்துக்கள். அடுத்து வந்துவிட்டார் எங்கள் வெற்றி வீரன், நான்கு புள்ளிகள் பெற்று வெற்றியை ஏறிக் கொண்ட ஞாகப்பர் அவர்கள்.
3: வணக்கம் ஐயா. இன்றைய நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் வாழ்த்துக்கள் ஐயா.
0: வாழ்த்துக்கள் உங்களுக்கு. வாழ்த்துக்கள்
3: சொல்லுறாங்க.
0: அதனால்தான் இது வைக்கணும். விவேகம் விவேகம் டக்கன் வேணும் பிடிக்க வேணும். சரி, அப்ப வெற்றியாளர் நீங்கள். வெற்றியாளர்கள் வாழ்த்து கூறி இந்த மகிழ்வான வேளையில என்ன பாடல் உங்களுக்கு வேண்டும்?
3: எனக்கு அதே சங்கே முழங்கு திரைப்பட பாடல்.
0: முதலில் கேட்டு பாடலா?
3: ஆமா, தமிழில் அது ஒரு இனிய கலை.
0: அற்புதமான பாடல் ஐயா அந்த பாடல். தமிழில் அது ஒரு இனிய கவி, இனிய கலை அது ஒரு.

0: வட்டி எடுத்து தந்திருக்கலாம் உங்களுக்கு எலிட் பண்ணல.
1: அது வந்து என்னன்னா ஆறு எழுத்து சொல்லாச்சேன்னு சொல்லி நாங்க
0: சொல்றதில்லை. தரிசு நிலம் பேச்சு வழக்குல வந்த சொல்லு, எழுத்து வழக்குல தரிசல் என்றுதான் இருக்கும்.
1: அந்த மாதிரி நிறைய சொல்லு வந்து மாறி மாறி போயிருக்குங்க. வழக்குல வந்து அதாவது இலங்கை வழக்குல வேற மாதிரி இருக்குது, எங்களுக்கு எங்களுடைய பேச்சு வழக்குல வந்து வேற மாதிரி.
0: ஆனா பேச்சு அதான் எங்க நம்ம தமிழ்ல கொண்டு எழுத்து வழக்குல உள்ள இலக்கியம் இலக்கண சுவையோடு தான் நாங்கள் பேசுவதுண்டு. சொற்களை கூடுதலாக மருவிக்கொண்டு போறது எங்களுடைய தமிழ்நாட்டிலே. அது நல்ல தமிழ் தான், அது பேச்சு தமிழ் நாடகங்களிலே அது உபயோகிக்கின்றன, நாடக தமிழ் என்று கூறப்படுகின்றது. ஆனால் பழைய காலத்து நாடகங்கள் திரைப்படங்களில் இலக்கண தமிழ் தான் உபயோகிக்கப்பட்டது. அதனால்தான் எங்கள் பெரும் சொற்பொழிவாளர் திரு சுகி சிவம் ஐயா அவர்கள் ஒரு சபையிலே பேசியிருக்கின்றார், சுத்தமான தமிழ் இலக்கணத்தோடு பேசுவதை கேட்க வேண்டும் என்றால் இலங்கையில் யாழ்ப்பாணத்துக்கு செல்லுங்கள் என்று கூறியிருக்கின்றார். அந்த சொற்களை அப்படியே மறுவாமல், அங்கும் மறுவிய சொற்கள் இருக்கிறது தான் ஒரு சிலது. பேச்சு தமிழ் வேறு, எழுத்து தமிழ் பேசும் பொழுது நாங்கள் பேச்சு தமிழ் ஒரு ஒரு உவமைக்காக பேசிக் கொள்ளுகணும். பல சொற்கள் அப்படி இருக்கு, கவனித்து பார்த்திருக்கிறது. அதன் இப்ப இந்திரஜித் என்று நாங்கள் கூறுவோம், நீங்கள் இந்திரஜித் என்று கூறுவீர்கள். அப்படி பல சொற்கள் இருக்கு ஐயா,
1: நிறைய நிறைய நிறைய சொற்கள் வந்து இலங்கை சகோதரி வந்து சொல்லிடுறாங்க. அவங்களுக்கு ஈஸியா புரிஞ்சு இருக்குது. அதே மாதிரி அந்த லண்டன் சகோதரரும்
0: நல்லது நல்லது ஐயா, கேட்டு வந்து இணைந்து சிறப்பித்தவர்கள் வெற்றி பெற்று வைக்கும் வாழ்த்துக்கள், உங்கள் பாடல் கிடைக்கும் காற்றலை. நன்றி
1: நன்றி.
0: எங்கே அடுத்து நான் ராபிக்கு எங்கே காணவில்லை பாடகன் பாடு விருப்பமானவர் என்னுடைய ஃபாரூக் எங்கே பாடல் கேட்கவில்லை, பாடலை ஆரம்பிக்கவா? ஆரம்பித்தாலும் வெளியே எடுக்க மாட்டேன் உங்களை. இது முன்னிலை தமிழ் வானொலி 24 மணி நேரம் தமிழ் சபையில் இணைந்து கொண்டிருக்கும். 2 வினாடிகள் 3 வினாடிகள் தாமதி இந்த பாடலை வந்துவிட்டார் வந்துவிட்டார் என்று ராமாயணத்துக்குள்ள.
2: வணக்கம் வணக்கம்.
0: ராமாயணத்துக்கு என்ன பாடல், என்ன பாடல்?
2: காடு கண்டா காடு கண்டா விறகு வெட்டுவது உனக்காக நான் படம். காடு கண்டா விறகு வெட்டுவது, விறகு வெட்டி விளக்கி நிற்கிறது,
0: அதான
2: பாடலாடி காடு கண்டா. ஆமா பாதம் பாடம்.
0: அந்த வழியை சரியா கூறுங்கள். காடு
2: என்ன
0: ஒரு பேச்சு தமிழ்ல உள்ள அந்த பேச்சு வழக்கில இருக்க சொல்லி அப்படியே எழுத்திலே தந்து விடுகிறார்கள். என்ன திரைப்படம் இது?
2: உனக்காக நான்.
0: உனக்காக நான் என்ற திரைப்படத்தில் கடமையா இருக்கிறது இருக்கலாம், பாடிய பாடல் இருக்கும். நல்லது பாருக்கு, உங்களுக்கு அந்த பாடல் அழைக்கின்றார், அவரை அழைக்க வேண்டும். வணக்கம் வணக்கம் ராபிக், உங்களை பார்த்துக் கொண்டிருந்தேன். ராபிக் பாருங்கள், என்ன பாடல் வேண்டும்?
3: எனக்கு வந்து படம் வந்து அன்பு ரோஜா.
0: அன்பு ரோஜா நல்லது. அதுல என்ன பாடல்?
3: 12 அடித்தால் நான் நினைப்பேன், என்னை நான் மறுப்பேன்.
0: இரவு 12
3: 12 அடித்தால் நான் என்னை நினைப்பேன் என்னை நான் மறப்பேன்.
0: ஓ என்ன பாடல் காற்றிலே கிடைக்கும். இப்பொழுது நாங்கள் பாடலை செல்லலாம். அநேகமாக வந்துவிட்டீர்கள், வாழ்த்துக்கள். கௌரவ வந்தால் அவரை அழைத்துக் கொள்ளும். வாழ்த்துக்கள் ராபிக், வாழ்த்துக்கள். இப்பொழுது அன்பு முதல் ஷியாமலா முதல் கேட்ட பாடல் வருகின்றது. அந்த பாடல் அன்னையின் ஆணை திரைப்படத்திலிருந்து நீயே கதி ஈஸ்வரி என்ற பாடல் கேட்போமா?

இனிமையான ஒரு நெஞ்சை உருக்கும் பாடல், கருணை வேண்டி ஈஸ்வரி அன்னையை வேண்டும் பாடலோடு இனிமையாக சென்றது. முன்னிறுத்தமிழ் வானொலியில் நீண்ட காலத்துக்கு முன் வந்த அன்னையினான எத்தனை ஆண்டு 1957 என்று நினைக்கின்றேன். அப்பொழுது வந்த திரைப்படத்து பாடல் இன்று நாங்கள் கேட்க பிரபல பின்னணி பாடகி எங்களுடைய பி லீலா அம்மா அவர்களின் குரலிலே வந்தது. அற்புதமான பாடல் கேட்டு மகிழ்ந்த வேளையில் ஷியாமலா நன்றி உங்களுக்கு. இந்த வேளையில் அன்பு மகன் தூக்கம் கொண்டு அசதியா நேற்று இன்றெல்லாம் அம்மாவுடைய பிறந்த நாளன்னு எல்லோரும் துள்ளி விளையாடினார்கள் என்று எல்லோரும் களைப்படைந்து விட்டார்கள் எனக்கு தெரிகின்றது. அதனால்தான் வருகையின் குறைவாக இருந்தது. இருப்பினும் அடுத்த பாடலை அன்பு மகன் ஞானசேகரன் உங்களுக்காக தருகின்றேன். இதய கமலம் திரைப்படுத்து பாடல்.

இனிமையான ஒரு பாடல், நீண்ட காலத்தின் பின் கேட்டாலும் ஒரு அற்புதமான ஒரு வரலாற்று பாடலாக இருக்கின்றது. உன்னை காணாத கண்ணும் கண்ணல்ல, நல்லதோர் குடும்ப சித்திரம் அந்த திரைப்படம், இதய கமலம், அதில் வந்த பாடலை கேட்டு மகிழ்ந்தோம். ஞானசேகரன் நீங்கள் கேட்ட பாடலாக அடுத்த பாடல் வேற இருக்கு. இன்றைய வெற்றி நாயகன் நாகப்பன் ஐயா அவர்கள் கேட்ட பாடல். அந்த பாடலின் இடைவரியை முதலில் நான் கூறியிருந்தேன். இந்த முதல்வரியை என்னவென்று கேட்டு அந்த பாடலை அவருக்கு பிடித்துக் கொண்டது. அவர் முதலே கூறிவிட்டார், அந்த வரிகளை கேட்டுவிட்டு சொன்னார், இது எம்ஜிஆர் ஐயாவுடைய பாடலாக தான் இருக்கும் என்று கூறிவிட்டார். அவருக்காக எழுதப்பட்ட பாடல் என்று. முன்பு உள்ள கவிஞர்கள் அப்படித்தான், கலைஞர்கள் நடிகர்களுக்கு ஏற்றவாறு கவிதை, அந்த கதைக்கு ஏற்றவாறு நடிகர்களின் சாந்திரங்கள் அட்சரங்களையும் புகுத்தி அவருடைய குணாதிகளின் நடிப்பு திறன்களையும் வைத்து கவிதையை புனைவார்கள். அவர்கள் தான் கவிஞர்கள். அற்புதமான பாடல் ஒன்று வருகின்றது. சங்கே முழங்கு திரைப்படத்தின் நாகப்பன், நீங்கள் இன்று 4 புள்ளிகளை அதிக புள்ளிகளை பெற்று முதலாவது இடத்தை பெற்று வெற்றி பெற்று அந்த வெற்றி பாடலாக இந்த பாடலை கேட்டீர்கள். இந்த பாடல் காற்றை ஒலிக்கின்றது, நாங்கள் கேட்போம். சங்கே முழங்கு திரைப்படத்தில் நான் கூறியவர் எங்கே வருகின்றதென்றையும் கவனித்துக் கொள்ளுங்கள்.

0: தான் அந்த பாடல அந்த
1: You'll always find a friend at the other end of
0: அந்த வரியை கேட்டிருக்கலாம். அந்த இடத்துல வந்துதான் அந்த வரி பங்கார அந்த அந்த நடனத்தை அழகாக இருவரும் ஆடி காட்டிய இடத்திலே பொன்மணி செம்மல் சிறப்பாக பங்கார ஆடக்கூடிய ஒருவர். குடியிருந்த கோயிலிலும் ஒரு இடம் பெறுகின்றது. ஒரு ஒரு நடனத்தில் சிறகின்றார் அந்த பங்காரா. மிகவும் சிறப்பு அந்த பங்காராவில் வந்த அந்த உடைகளுக்கும் அவருக்கு நன்றாக பொருந்தும். அடுத்த பாடலை தர முயற்சித்தேன். அன்பு மகன் ஃபாரூக், உங்கள் பாடல் சற்று கடினம் போல் தெரிகின்றது. அடுத்த பாடல் ஃபாரூக், உங்கள் பாடலை தேடுகின்றேன். அந்த பாடல் கிடைத்தால் தருகின்றேன். கேட்ட பாடல் எல்லாம் சிலடுப்பான பாடலாக தான் இருக்கின்றது. தேடுகிறேன் பாடலை. அதிகம் காற்றலைக்கு வராத பாடல்கள் தானே இதில், வழக்கத்திலே வராது. சரியான எழுத்து சரியா வராது விட்டால் அப்படித்தான் பாடல். இந்த பாடல்கள் பிரபல்யமாகாத பாடல்கள் தான். ஒன்றொன்று அடித்தால் என்னை மறப்பேன். இறுதி நேரத்திலே கொண்டு வந்து கரைச்சலை தரும் பாடல்கள். சற்று தாமதிக்க வேண்டும், உங்கள் பாடலை தேடுகின்றேன். பன்னிரண்டு அடித்தால் என்னை நான் மறப்பேன். அங்கே காணவில்லை, அப்படி ஒரு பாடலை காணவில்லையே. என்ன திரைப்படம் கூறினீர்கள்? உனக்காக நான் திரைப்படத்துக்கு. பன்னிரண்டு அடித்தால் என்னை நான் மறப்பேன். எங்கே கேட்டீர்கள்? அந்த இடைவெளியோ தெரியவில்லை இல்லையா?

0: உன்னை உனக்காக நான் திரைப்படம். வணக்கம் பாரூக். பாரூக் என்ன பாடுது அந்த பாடல்?
1: அப்ப காடு கண்டால் விறகு விட்டு அப்படிப்பா,
0: அப்படி அறுத்து பார்த்து காணவில்லையே, அது என்ன பாடல்?
1: உனக்காக நான் படம்.
0: உனக்காக நானா?
1: உனக்காக
0: நான் வருவேன் என்ற திரைப்படம் இல்லையா? உனக்காக நானா, உனக்காக நான் வருவேனா?
1: உனக்காக நான்
0: சொன்னாங்க.
1: நன்றி.
0: பெறாம தூங்க மாட்டீர்கள் தானே இப்பொழுது? காத்து கொண்டு வந்து கேட்ட பாடல் இல்லவா? காடு கண்ட பிறகு வெட்டி என்ன பாடல்? நான் பாருக்கு உங்கள் பாடல் காற்றலையில்

குட்டிகளா நீங்க அம்புட்டு கிட்டீங்களா, மாட்டு குட்டிகளா நீங்க மாட்டிக்கிட்டீங்களா,

0: பொருள் இந்த காடெல்லாம் சொந்தம் எனக்கு.
1: வேலை எடுப்பேன்,
0: பாய்ச்சி கடிப்பேன்,
1: காலை முறிப்பேன்,
0: பாய்ச்சி கிழிப்பேன்,
1: வேலை எடுப்பேன்,
0: பாய்ச்சி கடிப்பேன்,
1: காலை முறிப்பேன்,
0: பாய்ச்சி கிழிப்பேன்.

அதுதான் அந்த பாடல். ஃபாரூக் அவர்களே உங்கள் பாடல் தேர்ந்தெடுத்து தந்த வேளையிலே பின்புதான் பார்த்தேன் நீங்கள் லிங்க் அனுப்பி இருக்கிறீர்கள். அடுத்த பாடலை முகமது ராபிக் உங்களுக்காக தேடிக்கொண்டு திரிந்த வேளை இதுதான் கிடைத்திருக்கிறது. சார்லி சப்ளின் திரைப்படத்து பாடல் ஒன்று கிடைக்கின்றது, அதை இப்பொழுது கேட்போம். அந்த பாடலை மீண்டும் நான் தேடி எடுத்து தர முயற்சிக்கின்றேன் மகனே. கேட்போம் இந்த பாடலை.

சரியான பாடல் இது வெல்ல என்பது எனக்கு தெரியும். ராவிக் நீங்கள் கேட்ட பாடல். மீண்டும் ஒரு முறை நான் அந்த பாடலை தேடி எடுத்து தருகின்றேன். இதுவரை நேரமும் இணைந்து கதம்பத்தை சிறப்பித்து புதுகளில் பங்கு பற்றி பல விடயங்களை நாங்கள் வெளியே கொண்டு வந்தோம். அதற்காகத்தான் இந்த நிகழ்வு. வேகம் விவேகமாக பல தமிழ் ஆய்வுகளை செய்திருந்தோம். எங்களுடைய சுகாதார நிலையை உணர்ந்தோம். பழைய மரபு முறைகளின் பெருமைகளை எண்ணி பார்த்தோம். பல விடயங்களை கலந்துரையாடிவிட்டு கதம்பத்தை அலங்கரித்து சென்று அன்பினுடைய நெஞ்சங்களின் மன் திருப்தியாக அவர்கள் கேட்ட பாடல்களையும் ஒளிபரப்பது கனடா கலையகம். மீண்டும் ஒரு கதம்பத்துக்கு வரும் வரை நாங்கள் கதம்பத்தை நிறைவு கொண்டு வரும். அநேகமான உறவுகள் வரவில்லை என்று இருந்த அவர்கள் எல்லோரும் நேற்று தினம் எங்களுடைய பிறந்த நாள் விழாவை நேற்று ஆரம்பித்து இன்று வரை அதை ஒரு கொண்டாட்டமாக பாடல்களும் நிகழ்ச்சிகளும் சென்று கொண்டிருந்ததை எல்லோரும் பங்கு பற்றியது களைப்படைந்தும் இருக்கலாம். நாளைய தினம் மீண்டும் பழைய புத்தகத்தோடு நாங்கள் உலாவும். இந்த இரவு நாள் நல்ல இரவாகவும் நாளைய பகல் நல்ல பகலாகவும் உங்களுக்கும் எங்களுக்கும் அமைய வேண்டும் என்று நோயற்ற வாழ்வே குறைவேற்ற செல்வம் என்ற அந்த செல்வத்தை தர வேண்டும் என்று இறைவனிடம் கரம் கூப்பி சிரம் தாழ்த்தி வேண்டிக் கொண்டு இதுவரை நேரமும் கதம்பத்தை கேட்டு முடிந்த உங்களுக்கும் கதம்பத்துக்கு வந்து கலந்து கொண்ட உறவுகளுக்கும் வெற்றி பெற்றவர்களுக்கும் வேகம் விவேகத்தை சிறப்பாக சிந்தித்து இறுதி வரை நிகழ்ச்சியோடு இணைந்தவர்கள் பலர் வரவில்லை. பாடல் கேட்பதற்கு இருப்பினும் ஐந்து பாடல்களை கொடுத்து காற்றை நிறைவு செய்ய எண்ணுகின்றேன். மீண்டும் அடுத்த கதம்பத்தில் அல்ல நாளைய தினம் வரும் நேரத்தில் நான் வருவேன் என்று கூறிக்கொண்டு இன்று மீண்டும் ஒரு தடவை இந்த பிறந்த நாளை காண்பவர்களுக்கு கண்டவர்களுக்கு அவர்கள் இப்போ அசந்து தூங்குவார்கள் அவர்களுக்கு எங்கள் வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு உறவுகள் பல பாகங்களும் இருப்பவர்கள் தினமும் இந்த விழாக்களை செய்கின்றார்கள். ஆனால் பெரிய கோலாகலமாக யாரும் செய்யவில்லை. நாங்கள் கூட கோலாகலமாக நடத்துவதற்கு இல்லை. ஆனால் மனம் சந்தோஷத்துக்காக மகிழ்ச்சியாக இருப்பதற்காக இந்த விழாக்கள் வருகின்றன. இந்த விழாக்களை நாங்கள் மகிழ்வாக உள்ளத்தோடு உள்ளம் பரிமாறி அகத்தினால் அகத்தில் பரிமாறி அகத்தினே இருந்து கொண்டு இந்த அகவை நாட்களை கொண்டாடினவர்களுக்கு மீண்டும் அகவை நாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு காற்றிலிருந்து விடவேற்றி செல்ல வேண்டும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். தொடர்ந்து நிகழ்வுகளை கேளுங்கள். நிகழ்ச்சிக்கு பேராதரவாக இருந்த உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களும் நன்றிகளும். அன்பு உறவுகளை கேட்போமா அடுத்த உறவுக்கு செல்வோம். அடுத்த நிகழ்ச்சிக்கு செல்லும் முறை விடவேற்றி செல்கின்றேன். நன்றியும் வணக்கமும் உறவுகளை.

0: உலகமெங்கும் தமிழ் பேசும் மக்களின் முதல் தரமான வானொலி எம்ஜிஆர் வானொலி மொன்றியலில் இருந்து 24 மணி நேரமும் உங்களுக்கான சேவையை தொடர்ந்து தந்து கொண்டிருக்கின்றார்கள். எம்ஜிஆர் எஃப்எம் 24 மணி நேரமும் இணையத்தில் கேட்டு மொழுவதற்கு www.mtr.com.
1: ஆமா, என் பின்னால நிக்கிற ஒவ்வொருத்தனும் உழைக்கிறவன், உண்மை பேசுறவன், நாலு பேருக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறவன், நம்ம அறியாம கூட தப்பு செய்யக்கூடாதுங்கிறவன், அடுத்தவன் காசு காசுபடாதவன், அன்புக்கு உயிரைய கொடுக்கிறவன், கஷ்டத்துல சிரிக்கிறவன், வறுமையிலையும் திருடாதவன், படிக்காதவன், ஆனா பண்புள்ளவன்.
0: MTR FM.

0: அலமும் பெற்று உடலார்
1: கேட்கும் உள்ளங்களில் பரவசம் டிஜிட்டல் ஒளித்தரம். மோன்றியலில் இருந்து ஓங்கி ஒலிக்கிறது MTR FM. உலகம் முழுவதும் கேட்கும் உங்கள் வானொலி.

வணக்கம். மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை. கனடா கலேகம். கலேகத்திலிருந்து காற்றோடு காற்றாக இணைந்து எல்லாம் வல்ல இறைவனுக்கு அன்னை தந்தை ஆசான் இவர்களை அழைத்து உங்களையும் என்னோடு இணைந்து கொள்ள வைத்து வேலையை தந்த எல்லாம் வல்ல இறைவனுக்கு முதற்கண் என் நன்றியை கூறி வணக்கத்தை அவர்களுக்கு வைத்து வணங்கிவிட்டு, அன்பு உறவுகளே, நெய்ய நெஞ்சங்களே, உங்கள் அனைவருக்கும் என் இனிய வணக்கத்தை கூறி வாருங்கள் கற்றலைக்கு எங்களோடு இணைவோம் என்று 6478764415 என்ற இலக்கத்தை தந்து வரவழைக்கின்றேன். என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். கனடாவில் இப்பொழுது நேரம் சரியாக 11:30 காட்டிக் கொண்டிருக்கின்றது. முன் பகலை ஈழத்திரு நாட்டிலும் பாரதத்தின் தமிழ்நாட்டிலும் இப்பொழுது சரியாக 9 மணியை காட்டிக்கொண்டிருக்கின்றது. மன்னிக்க வேண்டும், என்னுடைய நேரம் காட்டியை சில தூசுகள் மறைத்து கொண்டிருக்கின்றன. அதேபோன்று ஆங்கிலேய நாட்டிலும் இப்பொழுது 4:30 என்று காட்டுகின்றது மாலை நேரம். எங்களுக்கு 30 முன்பகல், ஐரோப்பிய மண்களை சார்ந்த இடங்களிலே மாலை நேரம், ஆசிய நாட்டிலே இரவு நேரம், அதே நேரம் அடுத்த சில கண்டங்களில் அதிகாலை நேரம் என்றெல்லாம் காட்டிக்கொண்டிருக்கும் இந்த வேளையிலே வானம் பூமி இரண்டும் ஒன்றுதான், அதற்கிடையே தான் நாங்கள் இருக்கின்றோம், மாற்றம் ஒன்றுதான் மாறாதது என்பது போல பருவ காலங்கள் மாறிக்கொண்டிருக்கும் வேளையில் கனடாவில் இன்று 13 பாகை வெப்பமாக இருக்கும் என்று எதிர்ப்பு கூறியிருக்கின்றார்கள். ஆனால் 13 பாகை அல்ல, அதைவிட குறைவான உணர்விலே தான் இருக்கின்றோம். மழை பொழிந்து ஓய்ந்து ஆனால் தூறல்கள் இருக்கின்றது, பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. ஆதலால் மழை குணம், அதே நேரம் சூரிய பகவானின் வெளிச்சத்தை மறைத்த இருள் குணமும் இருக்கின்றது. உங்களுக்கெல்லாம் அப்படி மாறி மாறி பருவ காலங்கள் காட்டிக்கொண்டிருக்கின்றது. எந்த காலம் வந்தாலும் நாங்கள் தான் எங்களை மாற்றிக்கொள்ள வேண்டுமே தவிர காலம் மாறவே மாறாது. அது தன்னுடைய கடமையை செய்து கொண்டு தான் இருக்கின்றது. இன்றைய நாள் 2023 5 மாதம் 25 நாள் அறிவன் கிழமை, புதன்கிழமை. இன்று பொக்கிஷம் நிகழ்வு, பொக்கிஷத்தை நாங்கள் இணைந்து சிறப்பிக்க வந்திருக்கின்றோம். பொக்கிஷத்திலே ஒவ்வொரு தரம் வந்து பொக்கிஷ பெட்டிகள் 30 பெட்டி வந்திருக்கின்றது. அந்த 30 பெட்டிகளில் உங்களுக்கு விருப்பமான இலக்கத்தை திறந்து அதற்குரிய பதிலை யார் சொல்வதோ, யார் புள்ளிகளை பெறுவதோ என்று காத்து கொண்டிருக்கின்றோம். வாருங்கள், வந்து இணையுங்கள். 6478764415 என்ற இலக்கத்துடன் என்னுடைய ஒலி உங்களுக்கு நன்றாக கேட்கும் என்று எண்ணுகின்றேன். அந்த ஒலியை கேட்டுக்கொண்டு யார் முதலில் வரப்போகின்றீர்கள், வந்து எந்த பெட்டியை திறக்கப் போகின்றீர்கள், வாருங்கள், வந்து திறந்து கொள்ளுங்கள். இது பொக்கிஷம் நேயர் நேரம்.

0: இந்த வேளையிலே இன்றைய நாள் பிறந்த நாளை இனிதாக கொண்டு கொண்டாடி கொண்டிருந்த எங்களுடைய அன்பு விஜயராகவன் அவர்களுக்கு உலகளாவ இருந்து நல்ல வாழ்த்துக்கள் கிடைத்திருந்தது. எங்கள் வாழ்த்துக்களும் சென்றடைந்திருக்கும். அவர் மீண்டும் மீண்டும் அழைத்து எங்களுக்கு நேரொலியில் நன்றி கூறவும் பதிவுகளிலே நன்றியும் கூறி இருக்கின்றார். அவருக்கு நன்றியும் மேலும் அவருக்கு நல்வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு ஆரம்பித்து விட்டோம் நிகழ்வை. எங்கே ஓடி வாருங்கள், ஒருவரும் எனக்கு இந்த அடையாளமும் தரவில்லை. அதனால் நான் யோசிக்கின்றேன், என்னுடைய நிகழ்ச்சி உங்களுடைய காதோரம் வந்திருக்கின்றதா இல்லையா, இன்று புதன்கிழமை பொக்கிஷம் என்று தெரியுமா தெரியாதா என்று தெரியவில்லை. நிகழ்ச்சியை கேட்டு கொண்டிருந்தால் வருவீர்கள். ஒரு சிலருக்கு வலைத்தளங்கள் பிழையாக இருக்கின்றது என்றதையும் அறிவேன். இருப்பினும் முடிந்தவர்கள் வரலாம். வரும்பொழுதே நீங்கள் உங்கள் வேகம் விவேகமான அறிவுகளை எங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம். சிந்தனைகள் தூண்டும் வகையான 30 பதங்கள் 30 பொக்கிஷமாக இருக்கின்றது என்னிடத்தில். பொக்கிஷங்கள் அத்தனைக்கும் ஒரு 30 பெட்டியை நான் எடுத்து வந்து இருக்கின்றேன் வளமை போல. எங்கே ஓடி வாருங்கள். இது மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ்ச் சேவை. கனடா கலையகத்திலிருந்து ஒலிபரப்பாகின்றது. 6 4 7 8 7 4 6 4 1 5 என்ற இலக்கத்துடன் உலகின் எந்த பாகத்திலிருந்தும் நீங்கள் வந்து கொள்ளலாம். ஜெகபர் ஷாதிக் அவர்கள் அன்புடன் அழைப்பை தந்து வணக்கம் கூறி அற்புதமான ஒரு படத்தையும் போட்டு வரவேற்றிருக்கின்றபடியால் உலகமெல்லாம் நான் ஒலிபரப்புவது கேட்கின்றது என்பதை நான் உறுதி பூண்டு கொண்டேன். எங்கே யார் முதலில் வரப்போகின்றீர்கள், எந்த பெட்டி உங்களுக்கு தேவை? 30 பெட்டிகள் 60 புள்ளிகளோடு வந்திருக்கின்றது. யார் அதிகமான புள்ளிகளை பெறுகின்றார்கள், யார் சொல்லுகிறார்கள் என்று பார்ப்போம். வணக்கம் வணக்கம் வணக்கம் கே எஸ் கிருஷ்ணன் அவர்களே.
1: வணக்கம் ஐயா, நலமா இருக்கீங்களா?
0: நாங்கள் நலமாக இருக்கின்றோம், நீங்கள் எப்படி இருக்கின்றீர்கள்?
1: நாங்கள் நலமா இருக்கோம் ஐயா.
0: முதல்
1: தான் அதிகம்.
0: ஓ, வெயில் அதிகம் என்ற வார்த்தை இன்னும் மாறவில்லை உங்களை விட்டு. என்ன வெயில் தான், கொடுமை தான், என்ன செய்வோம்? முதல் முதலில் வந்து இணைந்திருக்கின்றீர்கள், வணக்கம் கூறினோம், இணைந்தோம். வெயில் அதிகம் என்று கூறினீர்கள். நான் எங்கள் காலநிலையே கூறினபடியால் நீங்களும் உங்கள் காலநிலையே கூறப்படும். இந்த கடந்த 2-3 நாட்களுக்குள்ளும் ஏதாவது மழை பொழியும் சாத்தியம் இருந்ததா அல்லது பொழிந்ததா? மோர் குடியுங்கள் குளிர்பானம் அருந்துங்கள் வேறு பானம் இல்லை, குளிர்பானம் அருந்துங்கள். சரியா?
1: நன்றி.
0: சரி, என்ன கூற போகின்றீர்கள்? உங்களுடைய காலநிலையை, உங்களுடைய பணியை பற்றி, உங்கள் வீட்டு கர்மங்களை பற்றி, உங்கள் நாள் செல்லுகின்ற விடயத்தை பற்றி இந்த முதல் வந்த நீங்கள் கலந்து கொள்ளுங்கள். உங்களுக்கு எப்படி கலந்து எப்படி என்று கூறுங்கள்.
1: நாள் வந்து சுமாராக தான் போயிட்டே இருக்கு, என்ன சொல்லக்கூடிய அளவில் இல்லை. காரணம் வெப்பம்தான், அதுதான் முக்கியம். என்ன நெசவு நெய்யறது வந்து சிரமமா இருக்கு. ஃபேன் ஓடினாலும் காற்று மின்விசிறி இருந்தாலும் சிரமமாகத்தான் உள்ளது.
0: இந்த சிரமம் என்று நீங்கள் எதை கூறுகிறீர்கள்?
1: உடல் நலம் தான் அது பாதிக்குது. அது சிரமங்கிறது உடலை கொஞ்சம் பாதிக்குது.
0: ஓ,
1: வெப்பத்தால வேர்க்குரு.
0: ஓ, அது வேர்க்கு தானே, எங்களை உடல்ல இருந்தானே அவருக்கு வேறு எதுவும் குணம் தரையில், எங்களை உடல்ல இருந்தானே அது வருகிறது. நல்லது கிருஷ்ணன், எத்தனையோ ஜனங்கள் வேர்க்குது இல்லையா என்று ஓடுகிறார்கள், எத்தனையோ கடினமான உடற்பயிற்சிகள் செய்கிறார்கள், வியர்வை வெளியே வர வேண்டும் என்றார். இது உங்களுக்கு இயற்கையாக வருகிறது தானே? அதிகமா வர வேண்டும் என்றுதானே. சாதாரணமாக எங்களுக்கு குறிப்பிட்ட பகுதிகளில் வழக்கமாக எங்களுக்கு வியர்வை வருவது வழக்கம், சொல்ல முடியாத இடங்கள் எத்தனையோ இருக்கின்றன. ஆனால் அது இயற்கையால் எங்கள் உடலில் உள்ள கழிவுகளை அப்படி வெளியேற்றப்படுது. கடுமையாக இருக்குது என்றால் எங்கள் உடலில் இருக்கின்ற கழிவுகள் கடுமையாக வெளியேறுகின்றது என்றுதானே அர்த்தம்?
1: ஆமாம்.
0: அப்ப அது ஏன் நாங்கள் அப்படி கூற, இப்ப குளிர்காலம் வந்துவிட்டால் வேர்வியே வராது. அப்ப எங்களுடைய அந்த கழிவு, எங்களுடைய கூடாத கனிமங்கள் எல்லாம் உள்ளே தானே இருக்கும் ஐயா, உடல் உள்ளே தானே இருக்கும், மருத்துவத்தை கொண்டு வரும் அல்லவா? அப்ப நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, நீங்கள் என்ன நினைக்கின்றீர்கள்? வியர்வை தாங்கத்தான், ஆனால் அந்த வியர்வகைக்கு மாற்று நடவடிக்கைகள் பல இருக்கின்றது தானே?
1: இருக்கு. நான் டாக்டர் வந்து சவர்ப்பு சவர் பவுடர் போடுங்கிறாரு.
0: யாரு, உங்களுடைய டாக்டரா பொதுவான டாக்டரா, உங்களுடைய மருமகன் டாக்டரா?
1: அதான் சொல்றாங்க, வேர்க்குரு பவுடர் போடுங்க, சோப்பை மாத்தி குளிங்க அப்படின்னு சொல்றாங்க.
0: இதற்கு முன்பு, இந்த பவுடர் வருவதற்கு முன்பு உள்ள மக்கள் என்ன பாவித்தார்கள்?
1: அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது, சாதாரண பனை ஓலை விசிறி வச்சு விசிறி கொண்டிருந்த.
0: அற்புதமான மாற்று நடவடிக்கை அந்த பனை ஓலை விசிறி, கை விசிறி என்று கூறுவோம். நீங்களும் அதை உபயோகிக்கலாம் தானே இப்பொழுது, அப்படி எடுத்து கட்டில சாய்ந்து ஒரு கையால வீசி பார்ப்போம், அது பரிதாக பற்றாவதுண்டா? இன்னொரு கை இருக்கு, ரெண்டு கையாலையும் வீசுறது தானே, இல்லையென்றால் உங்க மனைவியிடம் கொடுத்து வீச சொல்லுவது தானே. இப்படி எல்லாம் நடவடிக்கைகள். அடுத்தது, அன்று இந்து மதத்திலே ஒரு விடயம் இருக்கின்றது தெரியுமா?
1: சொல்லுங்க.
0: விபூதி என்று ஒன்று இருக்கின்றது.
1: ஆமா,
0: திருநீறு விபூதி. அந்த விபூதியை நாங்கள் பூசும் பொழுது, திருநூறு பூசும் பொழுது, எதற்காக? இரண்டு காரணமே, ஒன்று சமய சின்னம், அடுத்தது பல அதுக்கு பல விடயங்கள் பலதுகள் இருக்கு. இந்த வியர்வையை உறிஞ்சி கொள்ளும் தன்மை அதுல இருக்கின்றது ஐயா. நெற்றியிலே பூசுகிறோம், தலையில் இருந்து வடிந்து வருகின்ற துர்நீர்கள் அந்த விபூதியால்
1: உறிஞ்சப்படுகின்றன.
0: அதே மாதிரி அங்கே தேகத்தில் எல்லாம் மூன்று குறி நான்கு குறி அள்ளி பூசி உத்தூளனம் திரிபுண்டரீகம் என்றெல்லாம் பூசிக்கொள்ளுகின்றோம். அடுத்தது, ஆலயங்களுக்குள்ளே செல்லும் பொழுது சட்டை அணிய வேண்டாம் என்று எதற்காக கூறினார்கள்? கடுமையாக வியர்வை வந்து நாற்றங்கள் வீசிக்கொள்ளும், அதனால் விபூதியை அணிந்து கொண்டு வெறும் சால்வையால் பொருத்தி கொண்டு போனால் எங்களுடைய வியர்வைகள் உறிஞ்சி எடுக்கப்படும் என்ற ஒரு காரணம் இருக்கலாம் தானே?
1: உண்டு.
0: சரி, வீடுகளில் இருக்கும் பொழுது நாங்கள் வீடுகளில் இருக்கும்போது சேட்டு கொண்டு போடாமல் இருக்கலாம் தானே? மாற்று நடவடிக்கை எடுத்துக்கொள்ளும். கடுமையான வெயில் தான், நான் புரிந்து கொள்ளுகிறேன். உங்களுக்கு சில நகைச்சுவையோடு சில விஷயங்களை பகிர்வோம் என்று உங்களோடு பகிர்ந்து கொண்டேன். நன்றி கிருஷ்ணன் அவர்களே. இன்று வந்த விடயத்தை கவனிப்போம், வியாபாரத்தையும் கவனிக்க வேண்டும். அழைப்புகள் வந்து கொண்டிருக்கின்றன. சரி, ஒன்றிலிருந்து 30 வரைக்கும் நான் பொக்கிஷத்தை கொண்டு வந்து பெட்டியாக வைத்திருக்கின்றேன். இன்று வித்தியாசமான பெட்டிகள், சதுர பெட்டி, வட்டப்பெட்டி என்றெல்லாம் வைத்திருக்கின்றார்கள், கொண்டு வந்து வைத்திருக்கின்றேன். உங்களுக்கு எந்த இலக்கப்பட்டி உங்களுக்கு விருப்பமான பட்டி?
1: எனக்கு எல்லாமே
0: ஒன்றுதான். இலக்கம்
1: தரப்போகின்றேன்,
0: ஐந்தாவது இலக்கத்தை தந்திருக்கின்றீர்கள், வாழ்த்துக்கள். ஐந்தாவது இலக்கம், கிருஷ்ணா முகுந்தா முரானே என்று உங்கள் பெயரில் பதிவு செய்து கொண்டு வந்து முதல் முதலில் வைத்து விட்டேன். கைவிசேஷமான வியாபாரம் சரியாக செய்து கொள்ளுங்கள். சுக்கலாம் பலதரம் சசிவர்ணம் சதுர்புஜம் என்று கூறி மிகுதிய ஆகா, நான் பெட்டியை திறப்பதற்கு நீங்களும் மந்திரத்துக்கு உதவி செய்வதற்கு நன்றியை கூறிக்கொண்டு திறந்து விட்டது. உங்கள் மந்திரத்தின் முடிவோடு பெட்டி திறந்து விட்டது. சுவாகா. அங்கே நான்கு எழுத்துக்களை கொண்ட ஒரு பதம் இருக்கின்றது ஐயா, நான்கு எழுத்துக்களை கொண்ட பதம். அந்த பதம் ஒரு பெயரை கூறுகின்றது. அந்த பெயர் ஒரு கடவுள் சுவாமியின் பெயர். அந்த சுவாமி அந்த பெயர் வந்து, இருங்கள் முடிக்கவில்லை, நான் அவசரப்பட வேண்டும். இது முதலாவது பட்டி, இரண்டு புள்ளி கிடைக்க வேண்டும், இரண்டு தடவை தான் நீங்கள் முயற்சிக்கலாம், அதனால் அவதானமாக கேளுங்கள். அந்த பெயர் வந்து ஒரு பறவையை குறிக்கும் பெயராக இருக்கின்றது. எங்கள் சைவ சுவாமிகளிலே ஒரு சுவாமியை இப்படி அழைப்போம், அவருக்கு இந்த பெயர் உண்டு. பறவையின் பெயர் கருடன் சுவாமியா? கருடன் என்று ஆலயங்கள் இருக்கின்றதா ஐயா? இருக்கலாம், இந்தியாவிலே இருக்கலாம். இந்தியாவிலே என்னென்ன இருக்கின்றது இருக்கலாம். இது பிரபல்யமான ஒரு சுவாமி, கடவுள் ஆண் சுவாமியை குறிக்கின்றது. ஒரு பதில் கூறிவிட்டீர்கள், நல்ல பதில். கருடன் அது வாகனமாக உபயோகிக்கணும், கருடனுக்கு பூசைகள் எல்லாம் செய்கின்றோம் தான், எல்லாம் செய்கிறோம். அவர் அல்ல, இது ஒரு மனித உருவம், மனித உருவம் போன்ற ஒரு தெய்வம். வித்தியாசம் வித்தியாசம். எங்கே குறுங்கள்?
1: ஆழ்வார்.
0: ஆழ்வார் பறவையை குறிக்கின்றதா? அதனால் நீங்கள் மீண்டும் பாருங்கள், நன்றாக யோசித்து பாருங்கள். இனிமையா நல்லதொரு பதில் கொண்டு வாருங்கள். வாழ்த்துக்கள். அடுத்து ஈழத்திருநாட்டிலிருந்தும் அழைத்திருக்கின்றார்கள், அவர்களையும் எடுத்துக்கொள்ள வேண்டிய எல்லையில் இருக்கின்றேன். கிருஷ்ணன், நன்றி. என்ன பாடலை கேட்கப் போகின்றீர்கள் கிருஷ்ணா?
1: வந்து தெய்வ மகன். தெய்வ மகன்.
0: தெய்வ மகன் என்ன பாடல்?
1: கேட்டதும் கொடுப்பவனே கிருஷ்ணா கிருஷ்ணா கீதையின் நாயகனே கிருஷ்ணா கிருஷ்ணா. என்னுடைய பேரை
0: ஐயா நீங்களே உங்களிடம் கேட்டா நீங்க கொடுப்பீர்கள், உங்களுக்கு எங்களுக்கும் தருவீர்களா? நான் ஓடி வந்து கிருஷ்ணா கேட்டதும் கொடுப்பவனேன்னு கை நிட்டா எனக்கு தருவீர்களா? நல்ல பாடல் கிருஷ்ணா, இனிமையான பாடல், கேட்டு மகிழ்வோம். கேட்டதும் கொடுப்பவனே கிட்டுனா கிட்டுனா வாழ்த்துக்கள். அடுத்த பாடல், அடுத்த உறவாக வர இருக்கின்றார் பொக்கிஷம் நிகழ்விலே. இது முந்தைய தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சபை கனடா கலகத்திலிருந்து புதன்கிழமை தோறும் அறிவன் கிழமையில் தோன்றும் புதையல் கண்டுபிடிப்பு என்ற அம்சத்துக்குள்ளே வருகின்ற வேகம் விவேகமாக அன்பு உறவுகள் இயங்கும் பொக்கிஷம் நிகழ்வு. பொக்கிஷத்திலே 5வது பெட்டி விலைப்பட்டு விட்டது, இன்னும் அதற்கு சரியான பதில் கிடைக்கவில்லை. இந்த புள்ளி அப்படியே இருக்கின்றது. கிருஷ்ணா நீங்கள் வந்து சொன்னால் உங்களுக்கு அந்த புள்ளி இரண்டும் மீண்டும் கிடைக்கும். எங்கே அடுத்த உறவு யார்? ஈழத்திரு நாட்டிலிருந்து அழைத்திருந்தீர்கள், மீண்டும் அழைக்க வேண்டும். இதுதான் தருணம், ஓடி வாருங்கள்.

0: பதில்.
1: கிருஷ்ணன் ஒருவரை தருவதை தவிர சொல்வதற்கு யாரும் தகுதி பெறவில்லை போல் தெரிகின்றது. இங்கே ஓடி வாருங்கள், ஓடி வந்து உங்கள் நேரத்தை பயன்படுத்தி புள்ளிகளை பெற்றுக் கொள்ளுங்கள்.

களஞ்சியத்தில் சென்று பொக்கிஷத்திற்கான பெட்டிகளை நான் எடுக்கும் பொழுது அங்கிருந்து தந்த பெட்டிகள் வழக்கமாக சதுரமான பெட்டியிலே தருவார்கள். இன்று சதுரமாகவும் வட்டமாகவும் அமைந்துள்ள வடிவமைக்கப்பட்ட பெட்டிகளுள் பொதிந்து வைத்திருக்கின்றார்கள் பொக்கிஷத்துக்குரிய பதங்களை. நீங்கள் அதற்கு ஒரு திறவுகோல்தான். அது வட்டமோ சதுரமோ உள்ளிருக்கும் பதம் ஒன்றுதான். நீங்கள் கூறும் பதிலும் சரியான பதிலாக இருந்தால் உங்களுக்கான புள்ளிகள் கிடைக்கும். எங்கே ஓடி வாருங்கள்.

என்று நல்ல சிறப்பான பதங்கள் வந்திருக்கின்றன. எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் உபயோகித்துக் கொள்ளும் பதங்கள் தமிழ் பதங்கள். எங்கள் தமிழ் மருவி அருகி போகாமல் இருக்க வேண்டும் என்று மெருகூட்டும் வகையிலே இந்த நிகழ்வை கொண்டு வருகின்றோம்.

சொல்வதோ. கிருஷ்ணன் அவர்கள் வந்து திறந்த பெட்டியின் உள்ள பதம் மேலும் ஒரு தரவை தருகின்றேன், தெரிந்தவர்கள் வந்து கூறிக்கொள்ளலாம், கிருஷ்ணா நீங்களும் வந்து கூறிக்கொள்ளலாம். எங்கள் குழந்தைகளுக்கு, ஆண் குழந்தைகளுக்கு பெயர் வைக்கும் பொழுது இதை நாங்கள் சூட்டியிருக்கின்றோம். எத்தனையோ பிரபல்யமானவர்களுக்கு கூட இந்த பெயர் உண்டு. அதைவிட ஒரு சுருக்கமான விளக்கத்தை தருகின்றேன். கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு ஆஸ்திரேலியா நாட்டைச் சேர்ந்த ஒரு ஈழத்தமிழ் மக்களின் ஒரு மகன் இளைஞன் இன்னும் ஒரு நாட்டிலே சென்று தண்டனை பெற்றிருக்கின்றார். அவருடைய பெயர் உலகளாவ உலாவியது, அந்த பெயர் தான் இந்த குறிக்கின்றது இந்த நான்கு எழுத்துக்களிலே. அது ஒரு கடவுளின் பெயர், நாங்கள் இப்படி அழைக்கின்றோம். ஆனால் அந்த பெயர் பறவை ஒன்றை குறிக்கின்றது.

மிகவும் சுலபமான அந்த பெயர். அடிக்கடி நாங்கள் தெய்வத்தை வணங்கும் பொழுது இந்த பெயரை உச்சரிக்கின்றோம். திருப்புகழ், தேவாரம், பக்தி பாடல்களில் பலர் இந்த பதத்தை உபயோகித்து அந்த கடவுளை அழைப்பார்கள். அந்த பெயரை நாங்கள் எங்கள் குழந்தைகளுக்கும் சூட்டிக்கொள்கின்றோம், இன்றும் சூட்டிக்கொள்கின்றோம் அந்த பெயர்கள்.

உறவுகள் பெற வேண்டும். எல்லோருக்கும் வலைத்தளம் தொடர்பலைகள் துண்டிக்கப்பட்டு விட்டதா இல்லை என்றுதான் எண்ணுகின்றேன். ஏன் வர தாமதிக்கின்றீர்கள்? உங்களுக்கு பொக்கிஷம் நிகழ்விலே விருப்பம் இல்லையா? ஒரு பாடலை மாற்றி கேட்டு விடுவோம். இங்கு மழை பொழுகின்றது, கடந்த பாடலும் மழையை பற்றி கூறுகின்றது. அந்த பாடலை ஒரு தடவை கேட்போமா? இல்லை, நாங்கள் சரி, மழையை பற்றி ஒரு பாடலை கேட்போம். இப்பொழுது மழையை பற்றி ஒரு பாடல் கேட்க நினைக்கும் எங்களுக்கு இந்த பாடல் வர மறுக்கின்றது. சரி, தருகின்றேன் அந்த பாடலை. அந்த பாடலையும் கேட்டுக்கொண்டு வாருங்கள். வந்து பொக்கிஷத்தை பெட்டிகளை திறவுங்கள், பதில்களை கண்டு கூறி செல்லுங்கள்.